பேதம் மனநிலைக்க வேண்டாம். ஞானம் ஒன்று தானே, அதை உடைச்சு ரெண்டாக்க முடியாது. ஆகவே தானே பிள்ளையார் வளம் வந்து பெற்ற கனிய ஒருவர் பெறாது போயினார். ஞானம் ஒன்றுதான், அதுவே மெய்ஞானம், அதுவே சிவஞானம், அதுவே தத்துவ ஞானம், அதுவே அனுபூதி ஞானம், சிவானுபூதியில திளைக்க வைக்கும் ஞானம். அது நூலால வராது, இறைவர் தாளால வரும். நூலால வருவது அபரஞானம். இதையும் சாத்திரம் சொல்லும், மருகிவிடும் உயர்ஞானம் இரண்டாம் மாறா மலமகல அகலாத மண்ணு போத திருவுருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறியச் செப்பும் நூலே. ரெண்டு ஞானத்தை பெற்று ஞான சம்பந்தம். இவரும் அப்படித்தான், அறிவார் சிவமே ஆனவர். ஆச்சாரியர் எல்லாம் அப்படித்தான், ஆச்சாரியர் எல்லாமே அறிவால் சிவமானவர்கள். இப்ப சொல்ற புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றினேன். சாமி இப்ப வரம் கொடுக்க போற, நிறைய கேட்டுட்டார்ல, வரம் கொடுக்கிறேன். மணி மணியான வன் தமிழ் மின் மலர் வார்த்தைகளால் நம்மை வாயார நவீந்தனை உளமாற மகிழ்ந்தோம், உனக்கு தீட்சா நாமம் விடுகிறோம். பழுதிலாத சொல்மணியின் பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் உரை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து மெய்யன்பனே உனக்கு அகமகிழ்ந்து நாம் வழிவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றே வாய்மொழிந்தோ. இந்த தேவர்கள் எல்லாம் நீங்கள் இட்ட கரகோஷம் போல் செய்கிறார். சாமி மேல கேட்கிறார், இனி நம்மை பாடுவோம் என்று சொன்னாயே எதனை பாடுவாய்? தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோலவனை திருப்பெருந்துறை இருக்கிறடா தானே செழுமலர் குருந்தம் மேவிய குருந்தத்தான் இருக்காங்க. ஸ்ரீரமலனே என்ன பாடுவான்னு கேட்ட, தேன்மேக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி துள்ளை பாடி மாதேதை பாடி வலக்கையெங்கும் உனக மாமரு சோளம் பாடி உம்பரும் இம்பரும் உய அங்கே போனகமாக நுண்டல் பாடி ஒட்டிருக்கும் ஈடுத்து நாமே ஒன்று சொல்லலாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் தமிழ் செய்த தவம் நிரம்பும் வண்ணம் படிகம் பாடி திருநெறிய தமிழ் வந்து என்ற ஒன்றை ஒரு நெறியாக பெருநெறியாக அறுநெறியாக தந்தருளினார் என்றார். அணிகள் பெருமானார் வழிபாட்டையே விளையாட்டாக மாற்றிவிட்டார். வழிபட சொன்னால் யாரும் வரமாட்டார், இவர் விளையாட கூப்பிட்டார். பாருங்கள் எல்லாம் பொன்னூசல் அம்மானி திருவந்தியார் திருச்சுன்னு எல்லாம் சாயந்தரம் முடிச்சு விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சொல்ற நீங்கள் செய்தது விளையாட்டு என்று நீங்கள் செய்தது வழிபாடு. ப்ரே வைல் யூ ப்ளே என ஒரு புதிய உத்தியை சைவத்திலே புகுத்தியவர் அடிகளார். விளையாடும் போதே வழிபாடு, வழிபட வழிபாட்டை செய் என்று சொன்ன பெருந்தகையார். அவர் பெருமானிடத்தில் இப்படி பாடிய உடனே பெருமான் கேட்கின்றார், கொன்றையாகிய நமது திருப்பள்ளி தாமத்தையும் இருப்பிடமாகிய சிவபுரத்தையும் படைக்கலமாகிய மனுமுதலை ஆயுதங்களையும் நாம் ஊர்ந்து வரும் வாகனமாகிய ஆண் ஏற்றையும் அண்டர்வாத நாம் தாங்கிய நீல கண்டத்தையும் பாடினாய். இம்மத்திலே அமையப் போவது நீ பாடுவது பெருமானே. அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்து சுடரே அடியோம் கண்ணாக வந்து நின்று அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அந்தமில் அமுது பாடுறார். அயன் தலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கம் ஏறி பறித்தல் பாடி கயந்தனை கொன்றோடி போர்த்தல் பாடி காலனை காலா உதைத்தல் பாடி எய்தல் பாடி ஏழை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நாடி ஆடி நாதற்கு மேல சொல்ற வாழ்ந்த நெஞ்சைந்து வானோர்க்கு அமுதமி வல்லலே மாசற்ற ஜோதி மலர்ந்த

0: சுடரே, மாதாவும் பாகத்து எந்தையே வரும் துயரம் தீர்க்கும் மருந்தே. வட்ட மல்லர் கொன்றை மாலை பாடி, மத்தமும் பாடி மதியம் பாடி, சித்தர்கள் வாதம் தன் தில்லை பாடி, சித்தம் பலத்தெங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாதூன கச்சை பாடி, கங்கணம் பாடி கவித்த கையில் கிட்டு நின்றாடும் அறவம் பாடி, ஈசத்து சொன்னம் பீடித்து நானே. இந்த பாடல ஒன்று கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் கவித்த முன்கை பாடிங்கிறார். கவனிக்கணும், கவித்த கைன்னு சொல்றார், பாம்ப கங்கணமா கட்டின கைன்னு சொல்றார். அந்த கவித்த கையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நடேச பெருமானுடைய திருமேனியில அந்த வீசிய சகரம் இடப்பக்கம் இடப்பக்கமா வந்து கீழக்கிற தூக்கிய பாதத்தை காட்டும். கவனிங்கோ, வலக்கரம் அபயஹஸ்தமா இருந்து தூக்கிய பாதத்தை பாத்தியா, பார்த்த அளவுல உனக்கு அபயம் அபயம் அபயம். அதனால் அது தனியா சிறப்பித்து விதந்தெடுத்து ஓதுகிறார் மெஞ்ஞான வள்ளலாகிய திருவாரூர் பெருமானார். மேலும் சொல்றார், ஐயனே உன்னுடைய வீர செயல்களை பாடுவேன், அடியங்களை எளிவந்து ஆட்கொண்டருடைய தீர செயல்களை பாடுவேன், தில்லை மாநகரை பாடுவேன், தில்லைகள் செம்பொன் அம்பலத்தை பாடுவேன், அம்மத்துள்ளி அம்மையோடு ஆடுகின்ற நாடகத்தை பாடுவேன், வேத பொருளை பாடுவேன், நீ வேத பொருள் ஆகும் விதங்களை பாடுவேன், சோதி திறம் பாடுவேன், சூழ்கொன்றை தார் பாடுவேன், ஆதி திறம் பாடுவேன், அந்தம் ஆமாறு பாடுவேன், பின்னும் வேதித்து எம்மை வளர்த்தெடுத்தாலே அன்னை பெய்வனை அவள் பாதத்திறமும் பாடுவேன். அடிகளை மேற்கொண்டு விழுவுகிறார் ஐயன். பாட வேண்டும் பாட வேண்டும் என்று பல முறை சொல்லுகிறாயே, ஏன்? முக்கியமான ஒரு இடம் சொல்ற, தேவர்கள் கூட தனிநன்மை வாழ்த்துகிறார்கள், அந்த வாழ்த்திலிருந்து உனது வாழ்த்து எந்த விதத்திலே வேறுபட்டது? ஈசன் கேட்கிறார், சொல்ற, வாழ்த்துவதோ வானவர்கள் தாம் மனம் இன்பா தாக்குவதும் தாமுயர்ந்து தம்மை எல்லாம் வேண்டி. அவர்கள் வாழ்த்துவது உண்மைதான், அவர்கள் நிலை உயர்வுக்காக வாழ்த்துகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறார், சூழ்த்த மதுகர மரலும் மதுகரம் உரலும் தாரோயை நான் அறியவே, வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவானே. ஓ, பிறப்பெருக்கத்தான் பாடுகின்றாயோ? இல்லையனே, மேலும் சொல்லுகிறேன், மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமானே, மாவேறி குதிரை ஏறி மா குதிரை வையகத்தே வந்து இந்த வார்கடகள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். உன்னை வந்திக்க ஆரம்பித்த உடனேயே, உன்னை சிந்திக்க ஆரம்பித்த உடனேயே என் உள்ளும் புறமும் இன்பத்திலே திளைக்கும். மாறிலாத மகிழ்ச்சியிலே எனது காயமும் ஆன்மாவும் மலரும் என்கின்றார். இன்பமாக இருக்கிறது அல்லவா? இன்னொரு சான்றும் பார்க்கலாம். கழுக்குன்ற பதிகத்திலே சொன்னார், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். சில பேர் சொல்றாங்க, என்னையா பாடிக்கிட்டே இருக்கீங்க இப்படி சோம்பேறி மாதிரி வாங்கையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். நுட்பங்கள் தெரியாமைதான் காரணம். நமது சகோதரர்கள் தான் சைவ சகோதரர்கள், அவர் தெரியாமையினால கேட்கிறார். சொல்ற, பிணக்கிலாத பெருந்துரை பெருமான், உன் நாமங்கள் பேசுவார்க்கு, கவனிங்கோ, நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து. மேலேயும் வரும், முதல்ல இன்பத்தை சொன்ன, என அவ்வளவு விரைவில் இன்பம் வரும் என்பதற்காக துன்பம் துடைக்கப்படுவதை இரண்டாம் இடத்தில் வச்சார். இன்ப வெள்ளம் வரும்போது துன்ப சகதி தானாக எப்போ அவரை பேசுவோம். மேலும் சொல்ற, பெருமானே பரமானந்த வெள்ளம் பணிக்கு நம்பியனை உனை பாடுதல் அல்லால் வேறு கைமாறு ஏது உள்ளதோ, நீ வேதமும் வேள்வியும் ஆயினவன், ஆதியும் அந்தமும் ஆயினவன், பாதியும் முற்றும் ஆயினவன் என்று முடிக்கிறார். பெருமாள் ஒரு முக்கியமான வினாவை எழுப்புற. எல்லாம் சரி, அயல் தலை கொய்தது, சூரியன் பல் தகர்த்தது, காலனை காலால் உதைத்தது, காமனை நெற்றி கணலால் காய்ந்தது, சந்திரனை தாளால் தேய்த்தது, இவையெல்லாம் பிறருக்கு துன்பம் தரும் செய்கைகள் அல்லவோ? இது வீர செயல் என்றாய், அரு கருணை என்றாய், எவ்வாறு அமைதி கூறுகிறார்கள் சொல்றாங்க. காத்தாட்கொள்ளும் குருமணியே, கருணை மா கடலே, இப்படி வினவலாமா? காமன் உடல் உயிர் காலன் அவர் கேட்டதில் அவர் பாட்டா சொல்றார். பல் காய் கதிரோ நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா. அங்க வந்து முத்த அழுக்குடைய ஆடைய பாறையில மோதி ஒழித்து தோய்த்து அழுக்கை அகற்றுவது போல முதலில் காலம் தொட்டு அனாதிகாலமாய் உயிரை பிடித்து வேறு இடற்குழியிலே தள்ளுகின்ற அந்த மூலமலத்தை அறுக்கவே இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தன என்று முடித்தார். இன்னும் சொல்றார், அதனால அவர்கள் தூய்மை பெற்றார்கள். பயணங்கள் மாயாவோடு செய்தான் நயனங்கள் ஊண்டுடைய நாயகனையே தண்டித்தால் சயம் என்றோ வானவர்கள். கவனிங்கோ, இங்க தண்டிக்கப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தண்டித்தவங்க தண்டித்த ஈசன் வெற்றி பெற்றானா என்பது தெரியாது. ஆனால் தண்டிக்கப்பட்டவர்கள் உடல் உறுப்பு ஒறுக்கப்பட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிறார். கவனியுங்க, அதனால ஒரு பழமொழி எழுந்தது, குட்டுப்பட்டாலும் மோதிரக்கரத்தால் குட்டுப்பட வேண்டும் என்று. ஆக ஈசனாலே தண்டிக்கப்பட்டவர்கள் உண்மையிலே வெற்றி பெற்றவர்கள் தான். ஆகவேதான் அடிகள் பெருமானவருடைய வாழ்விலே பார்க்கிறோம், அவர் பாண்டிய மன்னனால் பலமுறை உருக்கப்பட்டவர். அந்த செயல் ஈசருக்கு பாண்டிய மன்னன் வெறுப்பு ஏற்படுத்தியது. ஆனாலும் அடிகள் அதை ஒரு இடத்திலே கூட சொல்லல, தாம் அடிபட்டத ஈசர் ஒரே ஒரு அடிபட்டார் பிரம்படி. இவர் பலமுறை அடிபட்டத சொல்லல அடிகளார், ஈசனார் ஒரு முறை அடிபட்டதை சொல்றார். புன் சுமந்த புன்மேனி, இந்த வேட்சி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கீழே இருக்கோம்னு தெரியும். சில பேர் வரும்போது என்ன போல அதை அப்படித்தான் வரும்போதே முணுமுடுத்திடுவோம், என்னையா படியேறி வரணுமா, முடியவே இல்லையே, எல்லாத்திலையும் புலம்பல் முணுமுணுப்பு. ஏன்னா சைவ திறத்துல விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது விதி. எப்ப வருமோ தெரியல எனக்கெல்லாம், எத்தனை காலம் பிறப்பெடுத்து வரணுமோ தெரியும். அடிகள் பெருமான் திருவடியை கும்பிட, அவரை கும்பிட, உங்களை எல்லாம் நம்பிட வேண்டும். ஆகவே உங்களை நம்பி வணங்குகிறேன். அடிகள் பெருமான் திருவடியை வணங்குவது இப்ப முடிக்கிறார். இவருடைய இந்த சம்பாஷண உரையாடல் முடிய போகுது, முடிச்சு காட்டார். முடித்தது முடித்தல் என்பது ஒரு உத்தி, எல்லாத்தையும் திரட்டி சொல்ல. உள்ளுக்கு ஒரு மருந்தும் வேத விழுப்பொருளும் கண்ணுக்கு இனியானும் ஆன உன்னை கசிந்து பாடுவேன். நாளவே விண்ணே பிறவே அறிவறிய உன் கோலம் அடியங்களை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலம் பாடுவேன். வானே நிலனே பிறவே அறிவறிய நீ தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டு அருளும் வான் வார் கடல் பாடுவோம். ஆனந்தமூர்த்தியே ஆதியே, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியே, மறந்தும் நின் கடல் நான் மரபாவண்ணம் நல்கிய அத்திறம் பாடுவேன். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் திருக்கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோவில் பாடுவேன். நேசமுடைய அடியவர்கள் கவுனிங்கோ, யார வாழ்த்துறாரு, எல்லா அடியாரையும் சொல்லலையே நேசம். அப்ப அடியாருக்கு அது சிறப்பு அடை என்ன, அன்போடுதான் இருக்கு, அன்போடுதான் அடியார் இருக்கணும். நேசமுடைய அடியவர்கள் வாழ்த்துறார், வாழ்த்துவது மாணிக்க வாசக வள்ளலா, மாய குழம்பை நீங்க நமக்கு வழிவைத்த வாதவூர் வள்ளலா சொல்ற. நேசமுடைய அடியவர்கள் இன்று நிலாவுக என்று வாழ்த்துவேன், தொய்வின்றி பாடுவேன், தொழுது பாடுவேன், தொடர்ந்து பாடுவேன், துதித்து பாடுவேன். அண்ணலே அடியேன் உன் அடி உரை அடி உரை அடி உரை என்று முடிக்கின்றார் அரகர முழக்கு மொழி.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது. பண்டு செய்த பழவினையின் பயன். திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா சேந்தனார் அருளி செய்த ஏகநாயகனே ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து சேந்தனார் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையின் பிற்பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்தும் ஒரு பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருகோணமலை ஈழநாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேஸ்வரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேஸ்வரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இன்னொரு சமயம் தேவேந்திரன் தனது சபையில் வீற்றிருந்தபோது ரம்பை என்பவள் நடனம் ஆடினாள். அப்பொழுது இந்திரன் நடனத்தை நிறுத்துவாயாக என்று ரம்பைக்கு குறிப்பினால் உணர்த்தினான். அதனை அறிந்த ரம்பை வெறுப்புற்று சபையோர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் தன்னது இருப்பிடத்துக்கு சென்று விட்டாள். முனிவர்கள் இவள் நம்மை இகழ்ந்தாள் என்று இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் இந்த பழியை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரம்பையை அழைக்க அவள் வந்தவுடன் அவளை நோக்கி, நீ தேவசபையை அவமதித்தாய். நீ பூமியில் கணிகீர் குலத்தில் பிறந்து துன்பமடைக்கிறவாயாக என்று தவித்து விட்டார். இதனால் வருந்தி இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று ரம்பை வருந்திய பொழுது, நீ ஐராவதத்தின் சாபத்தை முன்னர் நீக்கிய திருப்புக்குழியூர் அவிநாசி பெருமானுடைய தலத்திற்கு சென்று தவம் செய்வாயாக, உன் சாபம் அங்கு நீங்கும் என்று கூறினான். அதன் பின்னர் ரம்பையும் பூலோகத்தில் கணிகை மாதாக வந்து பிறந்தாள். அப்படி இருக்கும்போது வறுமையடைந்து நோயுற்று என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும்போது திருப்புக்குழியூர் அவிநாசி திருச்சித்திரை தேர்விழாவுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சேருவதை கண்டு அவர்களோடு தானும் செல்ல விரும்பினாள். அவிநாசி வந்தடைந்தாள். இவனையை கையில் ஏந்தி கொண்டு அவிநாசிநாதருடைய சன்னதிக்கு முன் சென்று தன் இனிய குரலோடு வீணையும் வாசித்து தோத்திரங்களை பாடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அகஸ்திய முனிவர் திருக்கையிலே தரிசித்துக் கொண்டு அவிநாசியப்பரை தரிசிக்க வந்தார். இவளது சிவவேட பொலிவழகை கண்டு தனது ஞானதிருஷ்டியினால் அனைத்தையும் உணர்ந்தார். அப்பொழுதுதான் அவளுடைய முந்திய வினை நீக்கம் பெற்றது. இந்திரனிட்ட சாபம் நீங்கியது. ரம்பை சிறிது நேரம் பெருமானுடைய சன்னதியில் பாடிவிட்டு ஆலயத்தை வலம் வந்தாள். வரும்பொழுது அபிஷேக தீர்த்தங்களையும் பிரசாதங்களையும் ஏற்றுக்கொண்டாள். திருவீதிக்கு சென்று தேரில் எழுந்தருளிய இறைவனையும் தரிசித்தாள். அவிநாசியப்பர் திருத்தேர் உலா முடிந்து ஆலயத்திற்கு வந்து எழுந்தருளினார். அப்போது அரம்பையும் தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியே ஓரிடத்தில் மாலையில் வந்து தங்கினாள். அப்போது இந்திர விமானம் வர ரம்பையானவள் சூக்ம சரீரத்தோடு அந்த விமானத்தில் ஏறி தேவ வாத்தியங்கள் முழங்க தேவலோகம் சென்றடைந்தாள் என்று ரம்பை சாப நீக்கம் பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. கொங்கு நாட்டில் காவிரியும் பவானியும் கூடும் இடத்தில் சிவபூமி என குறிப்பிடக்கூடிய பத்ரிகாசிரமம் என்ற ஒரு வனம் இருக்கிறது. அதில் பலர் தவம் செய்து வருவார்கள். அங்கு துர்வாச முனிவர் வந்து சிறிது காலம் வசித்திருந்து சிவபூஜை முதலிய தவங்களை செய்யும்போது ஒரு நாள் காமதேவன் சிவபூஜைக்கு பாலளிக்க காலம் தாமதமானது கண்டு சினம் கொண்டார். நீ மற்ற மிருகங்களைப் போல திரியும்படியாக ஆக கடவுது என்று சபித்து விட்டார். காமதேவனு மிகவும் வருந்தியது. முனிவர் மனமிறங்கி, நீ பழனிமலை செய்ய சென்று பூஜித்தால் உய்யலாம் என்று கூறினார். அதன் பிறகு அவர் கந்தபுரி என்னும் திருமுருகன் பூண்டியை வந்து அடைந்து திருமுருகநாதரை தரிசித்தார். தை அமாவாசை புண்ணிகாலம் நெருங்கியதை அறிந்து அன்று விடியற்காலம் சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு உணவு அளிப்பதற்காக பித்திருக்கொடை வணங்கி நின்றார். அப்போது ஒரு காகத்திற்கு வரி வைத்தார். அப்போது ஒரு காகம் வந்து மற்ற காகங்களையும் கூவி அழைத்து சாப்பிட்டு தன் குஞ்சுக்கு அளிக்க வாயில் அடக்கிக் கொண்டு தன் இருப்பிடம் செல்வதற்காக அவிநாசி கடை வீதி வழியாக பறந்து சென்றது. அங்கு அவிநாசியில் உள்ள மற்றொரு காகம் அந்த காகத்தை வந்து எதிர்த்து சோற்றை பறித்தது. அதில் ஒரு சோறு சிவவேடம் பூண்ட ஒரு அந்தக பரதேசியினுடைய பிக்ஷா பாத்திரத்தில் போய் விழுந்தது. அவன் அதனை அறியாமல் ஒரு இடத்தில் போய் தங்கி அதனை உண்டு மகிழ்ந்தான். சோற்றை இழந்த காகம் வேறிடம் சென்று அன்னம் தேடி பெற்று தன் குஞ்சுக்கு கொண்டு வரும்போது ஒரு வேடம் சிறு வில்லால் ஒரு களிமண் உருண்டையை வைத்து அந்த காகத்தை அடித்தான். அது அலறி புக்குளியூர் எல்லையில் விழுந்து இறந்தது. அப்போது அந்த காகம் தேவ உருவ பெற்று விமானத்தின் திருக்கையை அடைந்து பெருமானுடைய சன்னதியின் முன்பு வணங்கி எழுந்தது. தூரமானும் உண்முறுவல் புரிந்து திருப்புக்குழி அவினாசியில் வசித்து வந்த காகம் தனது மூக்கினால் கொத்தி விழுந்த சோற்றை ஒரு சிவனடியார் உண்டதனால் இக்காகம் இங்கு வர ஏதுவாயிற்று என்று தனது கணங்களுக்கு கூறியருளினார். காகத்திற்கு தீர்க்கதுண்டன் என்ற பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்கும்படியாக செய்தார். திருப்புக்குழியூர் கிழக்கே முல்லைவனம் என்று சொல்லக்கூடிய திருமுருகன் பூண்டி என்ற ஒரு தலம் இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு ஞான பூமி. அங்கு யக்ஞகுத்தன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் தெய்வபக்தியோ தர்ம சிந்தனையோ சிறிதும் இல்லாதவன். பெரியோர்களிடம் கூட மரியாதை காட்ட தெரியாதவன். வஞ்சக எண்ணம் கொண்டவன். இவன் அவினாசி சித்திரை திருவிழா அன்று வியாபாரம் செய்வதற்காக திருக்கோயில் குடிமரத்துக்கு கீழ்ப்புறம் ஒரு வீதியில் உள்ள வீட்டுத்தனியில் பலச்சரக்கு கடை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வந்தான். சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் அவினாசியப்பர் திருவீதியில் ரிஷபவாகனத்தில் திருவிழா வரும்போது கணிகை மாதர்கள் நாகபந்தம் என்ற நாகவராளி ராகத்தோடு பாட்டை பாடி அதற்கேற்றவாறு நடனம் செய்து கொண்டு வந்தார்கள். இதனை கண்ட யக்ஞகுத்தன் வியாபாரத்தை முட்டுவிட்டு அவர்கள் பின்னே சென்று அவர்கள் பால் மனத்தை செலுத்தியவனாக இருந்தான். அச்சமயம் அலங்கார மண்டபத்தில் தீபாரதனை நடைபெற்றது. வசிஷ்ட முனிவர் அங்கு நின்று தரிசிப்பதை கண்டான். அப்பொழுது ஒரு அடியார் அவினாசி தல மகாத்மியத்தின் தாடகி தவம் செய்த வரலாற்றை விவரமாக கூறுவதை காதால் கேட்டான். அப்பொழுது வேகமாக செல்ல வேண்டி ஆகாரத்தை அவசர அவசரமாக உண்டபோது அது தொண்டையில் அடைத்து விக்கி ஒரு வீட்டு திருநையில் விழுந்து இறந்தான். அப்பொழுது அவனது உயிரை யமலோகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தார்கள். சிவகணங்களும் அதே நேரத்தில் அங்கு வந்து யமதூதர்களை தடுத்து, காலதூதர்களே, யக்ஞகுத்தன் பிறந்தது திருமுருகன் பூண்டி, இறந்தது காசி கோயந்தாகி அவினாசி, இங்கு இறந்தவர்களுக்கு முக்திதானே கிடைக்கும், அந்த வார்த்தை பொய்யாகுமா? அதோடல்லாமல் அவன் அவினாசியப்பர் சந்தியா தரிசனம் செய்தவன், வசிஷ்ட முனிவரை தரிசித்தவன், தலபுராணத்தை கேட்டவன், ஆகவே அவனை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் விமானத்தோடு வந்தோம் என்று கூறி அவனை தேவ விமானத்தில் ஏற்றி திரு கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அவ்விதம் கைலையை அடைந்த யக்ஞகுத்தனும் பெருமானை அங்கு தரிசித்து வணங்கி சாலோக பதவியில் அமர்ந்திருந்தான். வடநாட்டில் கௌதம நதிக்கரை அருகில் சதுமுகபுரம் என்ற ஒரு நகரத்தை தர்மசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் சிவனடியாரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டவன், நீதி தவறாமல் ஆழ்பவன். ஒரு அமாவாசையன்று சிவ வேடம் பூண்ட ஒரு ஆதிசைவர் ஒரு சிவடியோடு வந்தார். அவரை ஆசனத்தில் அமர்த்தி அவரிடம் திருநீறு பெற்றுக்கொண்டு அவரை உண்பிக்க செய்து அதன் பின்னர் தானும் உண்டான். பின்னர் அவரை ஒரு ஆசனத்தில் இருக்க செய்து அவரது கையில் இருக்கும் சுவடி யாது என்று கேட்டான். அதற்கு அவர், அரசே, அது அவினாசி சிறப்பு மகாத்மியம் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் நீங்களே அந்த சிவகதையினை விவரித்து சொல்ல வேண்டும் என்று அரசன் கேட்டான். அந்த சிவபிராமணரும் அந்த சிவடியை அவிழ்த்து அரசனை நோக்கி திருப்புக்குழியூர் அவினாசி தலத்தினுடைய தல மகிமையையும் தீர்த்த மகிமையும் மூர்த்தி மகிமையையும் சொன்னார். பலர் அந்த பெருமானை பூஜித்து வரலாறுகளையும் விரித்து பக்தி பெருகுமாறு எடுத்து கூறினார். அரசனும் அவருக்கு பல தானங்களை அளித்து வணங்க அவர் ஆசி புரி சென்றார். தர்மசேர மன்னன் திருப்புக்குடியூர் அவிநாசி தலத்தை தரிசிப்பதற்காக யாத்திரையாக புறப்பட்டான். தனது பரிவாரங்களோடு அவ்வாறு புறப்பட்டு பல நாடுகளை கடந்து காவிரி நதியினை அடைந்து அங்கு ஸ்நானம் செய்துவிட்டு திருப்புக்குடியூர் வந்து அடைந்தான். அங்கு சூரிய தீர்த்தத்தின் வடக்கே இடத்தை அமைத்துக் கொண்டு பரிவாரங்களோடு தங்கினான். தைப்பூசத்தன்று சூரிய தீர்த்தம், ஐராவத துறை, நாகக்கன்னி தீர்த்தம் ஆகியவற்றில் அரசன் விதிப்படி ஸ்நானம் செய்து விபூதி தரித்து அனுஷ்டானங்களை முடித்து இறைவனுடைய சன்னதியை அடைந்து கங்கா கோபத்தின் தீர்த்தத்தை எடுத்து அகோர மந்திரத்தால் 100 தரம் ஜபம் செய்து சிரசில் தெளித்துக் கொண்டான். அவிநாசி பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம், நைவேத்தியம், சோழதோபதாரம் ஆகியவற்றை தெரிவித்தான். புத்திரப்பேற்றை வேண்டி பிரார்த்தித்தான். பிறகு பரிவார தெய்வங்களையும் வழிபட்டு அரசன் அன்னடர் முதல்வோருக்கு வேண்டிய பொருள்களை வழங்கி அங்கு 1 வருஷம் தங்கி இறைவனை வழிபட்டு வரலானான். பெருமான் திருவுருளால் அவனது 2 மனைவிகளும் ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். அக்னிவர்மன் இரண்யசேனன் என்று அந்த புதல்வர்களுக்கு அவன் பெயரிட்டான். தர்மசேனன் பிறகு ஒரு பெரிய யாகத்தையும் அங்கு செய்தான். நித்திய பூஜை, மாத பூஜை, விசேஷ பூஜை, வசந்தோற்சவம் ஆகியவற்றிற்காக 12 கிராமங்களை தானமாக வழங்கினான். பற்பல திருவாபரணங்களை செய்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சாத்தினான். நகரத்தில் அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், மருத்துவசாலை, ஏழைகள் தங்குமிடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த கர்ப்பகிரகத்தின் வாயு திசையில் தர்மசேன மன்னன் சத்யஜாத முகத்தோடு கூடிய 3 சிவலிங்களை பிரதிஷ்டை செய்து வைத்தான். தர்ம புஷ்கரணி என்ற ஒரு குளத்தை உண்டாக்கினான். அதன் கிழக்கில் பத்ரகாளி கோயில் ஒன்றையும் அமைத்தான். இவ்வாறு பற்பல திருப்பணிகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு பெருமானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு தனது நகரத்தை அடைந்து 1000 பேரை கண்டு இறுதியில் பெருமானுடைய திருவடிகளை அடைந்து பேரின்பப் பெருவாழ்வு பெற்றான். ஒரு காலத்தில் பெருமானுடைய கட்டளையின்படி அவரிடம் திருநீற்று மடலை ஏந்தி பணி செய்து கொண்டிருந்த ஆலால சுந்தரர் என்பவர் தென் திசையில் திருநாவலூர் என்ற ஊரில் ஆதிசைவ மரபில் வந்து அவதரித்தார். தனது குலதெய்வமாகிய திருவாரூர் பெருமானிடத்தில் சென்று வணங்கும்பொழுது பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டத்தொகை என்று அடியார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். பெருமானின் கட்டளைப்படியே கமலினி அனந்திதை என்ற தேவியினுடைய 2 செடிகளையும் பறவை சங்கிலி என்ற பெயரோடு அவதரித்திருந்தபடியால் அவர்கள் இருவரையும் மனம் செய்து கொண்டார். சேரநாட்டு மன்னராகிய சேர்மான் திருமால் நாயனார் சுந்தரரிடம் நட்பு பூண்டார். சுந்தரர் எப்படி தம்பிரான் தோழரோ அதேபோல் சேரமான் தோழர் என்று சுந்தரர் வழங்கப்பெற்றார். இருவருமாக பல தலங்களை தரிசித்துக் கொண்டு மலைநாட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது வழியில் பல தலங்கள் தரிசித்தவராக சோழநாட்டு பதிகள் பலவற்றையும் வணங்கிய பிறகு கொங்கு நாடாகிய வட பார்சத்தில் உள்ள திருமுருகேசம் என்று சொல்லப்படும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தை வந்து அடைந்தார். பிறகு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தார். திருப்புக்குழியூர் அவிநாசியில் அந்தணர்கள் வாழும் பகுதியில் கங்காதரன் என்ற ஒரு அந்தண பிள்ளை தனக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் வருந்தியபடியால் அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் 6 வருட காலம் தவம் செய்து வழிபட்டு வந்தான். பிறகு இறைவருடைய அருளால் கங்காதரனின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அவிநாசிலிங்கம் என்று பெயரிட்டார்கள். அன்னப்பிரச்சனம் சௌசமுதலின செய்தார்கள். 4 வயது கடந்து 5வது வயது ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எதிர் வீட்டு அண்ணனச்சிறுவன் ஒருவன் வந்து அவினாசிலிங்கத்தை விளையாட்டுக்கு அழைக்க இருவருமாக விளையாடிக் கொண்டு தாமரை குளத்திற்கு குளிக்கச் சென்று நீரில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முதலை விரைந்து வந்து அவினாசி லிங்கம் இந்த அந்தனச்சிறுவனை பிடித்து விழுங்கிச் சென்றது. உடன் விளையாடி அந்தனச்சிறுவன் பயந்து கரையேறி வீட்டுக்கு ஓடி வந்து பிள்ளை காணாது வருந்தும் பெற்றோருக்கு இந்த குளத்தில் நிகழ்ந்ததை அறிவித்தான். பிள்ளையை இழந்த பெற்றோர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. 3 ஆண்டுகள் கழிந்தன. கங்காதரன் இந்த துயரில் மூழ்கி என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குழி ஊரை வந்து அடைந்தார். அந்தனர்கள் வாழும் வீதி வழியாக செல்லும்பொழுது எதிரெதிராக அமைந்த இருவடிகளில் ஒரு வீட்டில் மங்கள ஒலியையும் மற்றொன்றில் அழுகை ஒலியையும் கேட்டார். அங்குள்ள வேதியர்களை நோக்கி ஒரே வீதியில் 2 ஒலியும்

கருணின் வீட்டில் மறைந்த புதல்வனை நினைந்து அந்த பெற்றோர்கள் அழும் ஒளியும் கற்கிறது என்று கூறினார்கள். அதற்காக கேட்டு திருவுள்ளம் இறங்கினார் பிரம்மசுவாமிகள். மகனை இழந்து வருந்தி கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு அனுப்பினார். அவர்கள் உடனே வந்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரர் அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் அந்த புதல்வனை முதலை உண்ட இடத்திற்கு அழைத்துச் செல்வீர்களாக என்று கூறினார். அதன்படி அவ்விருவரும் சுந்தரமுன் சுவாமிகளை தாமரை குளக்கரையில் அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த புதல்வன் திரும்பவும் மீள வர வேண்டும் என்று கருணையுள்ளம் கொண்டு தனது திருவாயால் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார பதிகத்தை பாட ஆரம்பித்தார் நம்பியாரூரர். இந்த பதிகத்தில் இந்த முதலையை மீண்டும் தான் உண்ட பிள்ளையை தரும்படியாக காலனுக்கு உத்தரவு செய்வாயாக என்று பெருமானிடம் கேட்கின்றார் நம்பியாரூரர். இது ஒரு அற்புத பதிகமாக கருதப்படுகின்றது. அதன்படியே இந்த 4வது திருப்பாட்டு முடியும் பொழுது வறண்டு கிடந்த அந்த தாமரை குளம் நீர் நிரம்பி தாமரைகள் நிறைந்து விளங்கும்படியாக தோன்ற அப்பொழுது முதலையானது கரையை நோக்கி வந்து தான் உண்ட அந்தன புதல்வனை 3 ஆண்டுகள் வளர்ச்சி உள்ளவனாக செய்து அதனுடைய வாயிலிருந்து உமிழ்ந்தது, உடனே மறைந்துவிட்டது. இதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அங்கு குளக்கரையில் இதனை கண்ட மக்கள் அதிசயித்தார்கள். பெற்றோர்கள் அந்த புதல்வனை வாரி எடுத்துக்கொண்டு சுந்தரமுசாமியுடைய திருவிடையில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரரும் அந்த புதல்வனை அழைத்துச் சென்று அவிநாசியப்பருடைய ஆலயத்திற்கு சென்று பெருமானையும் கருணாம்பிகையையும் வணங்கி இந்த புதல்வனுக்கு மங்கள முரசும் ஒலிக்க உபநயனம் நடத்தி வைத்து பிறகு மலைநாட்டுக்கு சென்றார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. சுந்தரமு சுவாமியுடைய திருப்பாடல்களுடைய அற்புதத்தை ஒரு தனிப்பாடல் குறிப்பிடும்பொழுது, வெங்கரா உண்ட பிள்ளையை நல்குமே என்று முதன்மையாக இந்த அதிசயத்தை வைத்து பாடியருளப்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த ஒரு திருத்தலம், அப்படிப்பட்ட அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அற்புத பதிகமாக அடியார்கள் கொள்வார்கள்.

நாய் இடுக அடுகு அது அன்றியும் சரங்கோலை வாங்கி வரி சிலை நாணியில் சந்தித்து உரம் கடையெய்தாய் புக்குளியுறவினாகியே ஏ குரங்காடு சோலை கோயில் குறை

சந்திகள் தோறும் சல புஷ்பம் இட்டு வழிபட குந்தி உறைவாய். புக்குளியூர் அவிநாசியே நந்தி உன்னை வேண்டிக் கொள்வேன்.

சோலை புக்குழியூரில் குளத்திடை உள் ஆட புக்கமாணி என்னை கிரி செய்ததேயே நீரேறையோர் நிமர்புஞ்சடை நிம்மலமூர்த்தியை ஓரேறவேரியை உக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்ட

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்க்ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எட்டாவது திருவிளையாடல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அன்னக்குழி அமைதல், அது அந்த அன்னக்குழிகள்ல தயிர் சாதம் வர்றது, அதை சாப்பிட்டுட்டு குண்டோதரன் பசி தீர்றது, அவனுடைய தாகத்துக்காக பெருமான் வைகையை உண்டு பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஒன்பதாவது திருவிளையாடல் பார்க்க போறோம். இந்த ஒன்பதாவது திருவிளையாடல்ல என்ன இருக்குது? பெருமான் மதுரைக்குள்ள ஏழு கடல்களையும் அழைக்க போறாரு. அந்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மீனாட்சி அம்மையை திருமணம் செஞ்ச பிறகு சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையும் கைலாயத்துக்கு போகல, மதுரையிலேயே இருந்தாங்களாம். மதுரையில சோமசுந்தர கடவுளுக்கு பல காலமா செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. அதனாலதான் அவரு மதுரைய அமைச்சாரு. மீனாட்சி அம்மையோடைய திருவாவதாரமும் மதுரையில இருக்கும்படி அமைச்சாரு. திருவிளையாடல் எல்லாமே மதுரைய சுத்தி தான் நடந்ததுன்னு இனிமே வரப்போற படலங்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. சரி, இப்போ மீனாட்சி அம்மைய திருமணம் செஞ்சதுனால மதுரைக்கே அரசனாயிடுறாரு பெருமான். இந்த ஜகத்துக்கே இறைவன் அவர்தான். மதுரையில சொக்கநாத பெருமான வீற்றிருக்கிறதும் அவர்தான். ஆனா சில காரியங்களை முடிக்கிறதுக்காக தான் சாதாரண மனுஷனை போல அவரும் அரச பதவியை ஏத்துக்கிட்டு மதுரை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இல்லையா? இறைவனே மதுரை நகர ஆட்சி செஞ்சா அந்த ஊர் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளோட சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சனா இருந்தா நம்ம நாடு எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் ஒரே குரோத் அண்ட் டெவலப்மெண்டா தான் இருக்கும் இல்லையா? பெக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதனால திருட்டு கொலை கொள்ளை எந்த பயமும் இருக்காது. டேலண்ட்டுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும். அரசாங்க வேலைகள் குடுகுடுகுடுன்னு வேகமாக நடக்கும். நாடு முன்னேறிக்கிட்டே போவோம் இல்லையா? சூப்பர் பவர் ஆயிடுவோம் நம்ம. அப்போ நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டை ஆள்றவங்க நல்லவங்களா இருக்கணும். மதுரை இப்ப யாரு ஆள்றா? சோமசுந்தர கடவுள். அப்போ அந்த ஊர் எவ்வளோ சுபிட்சமா இருக்கும். சீசன் தவறாம அங்க மாதம் மாறி மழை பெய்யும். நல்லா மழை பெய்யறதுனால நதிகள் வற்றாம நிறைய தண்ணீரோட ஓடுது. நிறைய தண்ணி இருந்தா வயல்வெளிகள்ல நல்ல விளைச்சல் இருக்கு. நல்ல விளைச்சல் இருந்தா பசுக்களுக்கு வந்து புல்லு தானியம்னு தீவனம் நல்லா கிடைக்குது. நிறைய பாலும் தயிரும் மிகுந்து இருக்கு. அதனால பசி பஞ்சோன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. கோவில்கள்லையும் காலம் தவறாம பூஜை நடக்குது. இப்போ ஒரு ஊர்ல இருக்கிற கோவில்ல கோவில்கள்ல பூஜை நல்லா நடந்தாலே அந்த ஊர் சுபிட்சமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஊர் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் இருக்கிறது ஹொசூர்னு ஒரு சின்ன சிட்டில. இந்த ஹொசூருக்கு பக்கத்துல அத்திமுகம்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க 1500 இயர்ஸ் பழமையா ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்திரன் சாபம் நீங்கின ஸ்தலம் இது. இந்திரனுடைய யானை ஐராவதம் வழிபட்டதால இங்க இருக்கிற சுயம்புலிங்கத்துல யானை முகம் பொறிக்கப்பட்டு இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு கூட்டம் அலை மோதணும் இல்லையா? ஆனா அதுதான் இங்க கிடையாது. இந்த கோயில்ல பூஜைகள் சரியா நடக்கிறது இல்ல, அபிஷேகம் ஆராதனை எதுவும் இல்ல. கார்த்திகை தீபம் சிவராத்திரி ஆருத்ரா தர்சனம் மாதிரி பெரிய பண்டிகைகள் எதுவுமே இங்க கிடையாது. அதனால ஊர் இப்போ ரொம்ப வறட்சியா மழையே இல்லாம இருக்கு. ஆக ஊரும் மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னா அங்க என்ன சிறப்பா இருக்கணும்? இறை வழிபாடு சிறப்பா இருக்கணும். மதுரை பெருமானின் ஆட்சியில அப்படித்தான் சிறப்பா இருந்ததாம். இல்லைங்கிற சொல்லு எங்கேயும் கிடையாது. எல்லா மனுஷங்களும் சந்தோஷமா இருந்தாங்களாம். நாட்கள் இப்படி அமைதியா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கௌதம முனிவர் மீனாட்சி அம்மையோட அரண்மனைக்கு வராங்க. மீனாட்சி அம்மையோட தாயார் காஞ்சனமாலை முனிவரை வரவேற்று மரியாதை செய்கிறாங்க. இப்போ நம்ம யாரா ரொம்ப ஒரு ஒரு ஃபீல்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாரையாவது பார்த்தா உடனே நம்ம அவங்க வந்து எப்படி அவ்வளோ பாப்புலர் ஆனாங்க, எப்படி அவ்வளோ நாலேஜபிளாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. அது மாதிரி காஞ்சனமாலை வந்திருக்கிற கௌதம முனிவர்கிட்ட பணிவாக அமர்ந்து, பெருமானே என்னோட பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது, இப்போது அவள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன், எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இனிமே கிடையாது, இனிமே நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போது கௌதம முனிவர் அவங்களுக்கு அறங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அறங்கள் மூணு வகைப்படும், ஒன்று மன அறம், ரெண்டாவது நா அறம், மூணாவது உடல் அறம். உண்மை பேசுறது, பொறுமையாக இருக்கிறது, ஐந்து புலன்கள் இந்த ஃபைவ் சென்சஸை அடக்கி இருக்கிறது, துன்பப்படுறவங்கள பார்த்தா இரக்கம் காமிக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இதெல்லாம் தர்ம சிந்தனையோடு இருக்கிறது, மனசில் தூய்மையான எண்ணங்களை மட்டுமே வச்சிருக்கிறது, பக்தியோடு இருக்கிறது, இதெல்லாம் மன அறம். வாய்விட்டு திட்டலைன்னாலும் பொறாமை கோபத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது, எதையா கெடுதலாக செய்யணும்னு மனசில் நினைக்கிறது, அதெல்லாம் மனசால் நினைச்சாலே அதை செஞ்சதுக்கு ஈக்குவல் தானா, மன அறம் கெட்டு போயிடுமா. சிலர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப விக்கடாக இருப்பாங்க, மனசுக்குள்ள நினைக்கிறது வெளியே தெரியவா போகுது அப்படின்னு மனசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள அவங்கள பற்றி விக்கடாக திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதில் தெரியாதுன்னு இவங்க நினைக்கிற இந்த விக்கட் தாட்ஸ் எல்லாத்தையும் இறைவன் உள்ளே இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது கூட இறைவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற இறைவன் மேலிருந்து மன அறம்ங்கிற காலம்ல நமக்கு மார்க்கை குறைச்சி போட்டுக்கிட்டே போவாராம்மா. இந்த நிமிஷம் நாம் என்ன நினைக்கிறோன்றது கூட இறைவனுக்கு தெளிவாக தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் மேலிருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இறைவன் மன அறங்குற காலத்தில் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா, மார்க்கை குறைச்சி போட்டுருவார். இதையெல்லாம் காஞ்சனமாலைக்கிட்ட கௌதம முனிவர் விளக்கி சொல்லிகிட்டே இருக்கார். இப்போது முதல் அறம் மன அறம் முடிஞ்சாச்சு இல்லையா, அடுத்தது நா அறம். நான்னா என்ன, நாக்கு. நாக்கு எதுக்கு தெரியுமா இருக்கு, மந்திரங்களை உச்சரிக்க, இறைவனை பற்றி பாட. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சாப்பாட்டோட சுவைக்கு அடிமை ஆயிடுறாங்க, ஜங்க் ஃபுட்டு, வேண்டாத பாய்சன், நான்வெஜ்ஜு இதையெல்லாம் சாப்பிட்றாங்க, மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டு குட்டிகளாட்டா பண்ணுறாங்க, நாலு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பழைய பிரச்சனையை கொளுத்தி போட்டு அதை பெருசாக வெடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் அப்படியே இயல்பாக பொழுதுபோக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. மறந்தும் செய்யாமல் இருக்கிறது தான் நான் அறம். மூணாவது உடல் அறம், தினசரி அதிகாலையில் குளிக்கிறது, ஆலயம் கோயில்களுக்கு செல்றது, சந்தனம் அரைச்சி சாமிக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் அரைக்கிறது, பூ தொடுக்கிறது, பஜனை பண்ணுறது, விசேஷ நாட்களில் சுவாமி இருக்கும் பல்லக்கு வாகனம் இதையெல்லாம் சுமக்கிறது, தேர் இழுக்கிறது, கோவிலை பெருக்கி மெழுகி கோலம் போடுறது, அபிஷேகத்துக்கு நீர் சுமந்துட்டு போகிறது, புண்ணிய தீர்த்தங்கள்ல நியமப்படி நீராடுறது, இதெல்லாம் உடல் அறம். இதுல புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறது உடனே பலன் தரக்கூடியதாமா. தீர்த்தம் ஆடும்போது அஞ்சு புலன்களையும் அடக்கினா நமக்கு மனசு எவ்வளோ சுத்தப்படுமோ அந்த அளவுக்கு தூய்மை தரக்கூடியது வந்து தீர்த்தம் ஆடுறது. பலன் தரக்கூடியதுன்னு சொன்னதும் உடனே ஆச்சாரம் இல்லாமல் போய் நதிகள்லையும் குளங்கள்லையும் குதிச்சிடக்கூடாது. காலையில் அந்த தலத்துக்கு போய் சேர்ந்ததும் காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு சுத்தமாக துவைச்ச ஃப்ரெஷ்ஷான ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் புண்ணிய தீர்த்தங்களில் முங்கி எழணும். தீர்த்தங்களுடைய பவித்திரம் நம்மால் கெட்டுடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். நியமப்படி முறையா நீராடினோம்னா, புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினோம்னா, அடுத்த பிறவியில நாம பெரிய செல்வந்தனாவோம். முற்பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள் தொலைஞ்சு போகும். எல்லா தீர்த்தங்களிலையும் நீராடுறது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்படின்றதுனால எல்லா நதிகளும் கலக்கக்கூடிய கடல்ல நீராடுறது விசேஷம். அதுவும் சில நாட்கள்ல சில இடங்களில் முக்கடல் சங்கமிக்கிற புண்ணிய இடங்களில் போய் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விவரங்களையெல்லாம் காஞ்சன மாலைக்கு கௌதம முனிவர் மெதுவாக எடுத்து சொல்கிறாரு. மன அறம், நாரம், உடல் அறம், இதையெல்லாம் பாதுகாக்கணும், நதிகளில் நீராடணும்னு சொல்லிக்கிட்டு முனிவர் கிளம்பிடுறாரு. காஞ்சன மாலைக்கு முனிவர் சொன்னது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாமளும் கடல்ல போய் நீராடணும், முக்கடல் சங்கமிக்கும் இடங்கள்ல நீராடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. தன் மனசுல உள்ளத தன் மகள் மீனாட்சி அம்மைகிட்டயும் சொல்றாங்க. மீனாட்சி அம்மைக்கும் தன் அம்மாவோட ஆசை நியாயமானதா இருக்கு. அதனால சமயம் பார்த்து ஈசன் கிட்ட அவங்க அதை சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு கடல்ல நீராடணும்னு ஆசையா இருக்கு, அதனால அவங்க யாத்திரை கிளம்புறேன்னு சொல்றாங்க அப்படின்னு காஞ்சன மாலைய பத்தி உமை அம்பிகை ஈசன் கிட்ட சொல்றாங்க. ஈசனுக்கு காஞ்சன மாலை தனது முன்னாடி பிறவியில முற்பிறவியில உமை அம்பிகையை பார்க்க கடுமையா தவம் இருந்தாங்க இல்லையா, அது தெரியும். அந்த கடுமையான விரத பலனா தானே அம்பிகை மீனாட்சியா அவங்களுக்கு பிறந்தாங்க. ஈசனுக்கு அவங்கள மென்மேலும் கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கடல் என்ன, ஏழு கடல்லையும் உங்கள் அம்மா நீராடலாம், அதுவும் இங்கேயே இப்போவே நீராடலாம், ஏழு கடல்லையும் நான் மதுரைக்கே அழைக்கிறேன், எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு யாத்திரை தீர்த்த யாத்திரை எதுக்கு செய்யணும், சோ போகணும், எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் கூப்பிட்டா கடல் நீர் வராமல் இருக்குமா? உடனே பல வகை மீன்கள், பாம்புகள், பவளக்கொடிகள், பல வகையான ஓஷன் வீட்ஸோட எல்லாம் அடிச்சு ஏழு கடலும் அப்படியே சுனாமி மாதிரி ஆர்ப்பாட்டமாக மதுரை நகருக்கு வந்துதான். ஈசன் அந்த ஏழு கடலையும் அடக்கி ஒரு பொய்கையில் போய் சேர்ந்துக்க சொன்னார். இந்த ஏழு கடல் பொய்கை மதுரையில் இன்னிக்கும் விட்டவாசல் தெருவுக்கும் கிழமாசி தெருவுக்கும் நடுவுல இருக்கு. இன்னிக்கும் அந்த குளத்துல குளிச்சா ஏழு கடல்ல குளிச்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏழு கடல்களையும் அழைச்ச இந்த ஒன்பதாவது திருவிளையாடல பக்தியோட தினமும் படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ரொம்ப தூரம் கடல்ல போய் நீராடுறதுக்கான நேரம் இல்லாம இருக்கலாம், இல்லை பண வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் வயசானவங்களாக இருக்கலாம். அப்படியாப்பட்டவங்க மனசில் பக்தியோடு தினமும் இதை படித்தாலோ கேட்டாலோ அவங்களுக்கு இந்த ஏழு கடல்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும், ஈசன் அருள், அம்பிகையோட அருள், அப்புறம் இந்த முக்கியமான நாட்கள் இருக்குல்ல பௌர்ணமி, அமாவாசை, அந்த நாட்களில் பூஜை செய்த பலன், பித்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், வம்சவிருத்தி, இதெல்லாம் கிடைக்குமாம்மா. ஆனால் எப்படி எப்படி இதெல்லாம் படிக்கணும் கேட்கணும், பக்தி சிரத்தையோட படிக்கணும் கேட்கணும். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் கதைய சொல்ல போறேன், சரியா? பார்க்கலாமா?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: முப்பினால் வருகின்ற தளர்ச்சியினாலும் முதிர்ந்து விரைந்து உணவு கொள்ளும் விருப்பத்தை எழுவிக்கும் வயிற்று தீயாய பசியின் நிலையினாலும் அயற்சியுற்று வந்த திருத்தொண்டர் மென்மையானதும் சுவை பொருந்தியதுமான அம்மையார் அளித்த உணவினை மாங்கனியோடு இனிது உண்டு மலர்கள் நனைந்த மென்மையான கூந்தலை உடைய அம்மையாரது அன்புமிக்க விருந்தோம்பலை பாராட்டி விடைபெற்று சென்றார். அம்மையாரோ, யானே தவமுடையே, நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பெருமகிழ்ச்சியுடன் அடியவர் சென்ற பின்பு நண்பகள் வேளையில் பரமதத்தனார் வரவினை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இடம் புனிதவதியார் இல்லம்.
3: புனிதவதி, புனிதவதி,
4: வாருங்கள் சுவாமி.
3: புனிதவதி, மிகுந்த பசியோடு வந்துள்ளேன்.
4: இதோ இப்பொழுதே உணவு பரிமாறுகின்றேன், தாங்கள் இவ்வாசனத்தில் அமருங்கள்.

0: ஆஹா, புனிதவதி, உன்னுடைய அருமையான சமையலை விரும்பி உண்ணவும் நீ அன்போடு பரிமாறுவதை காணவும் எவ்வளவு ஆர்வத்தோடு வருகின்றேன் தெரியுமா? கறிவேகைகள் எல்லாம் நல்ல சுவை. ஆஹா, இந்த மாங்கனி மிகவும் இனிய சுவையுடையதாய் உள்ளது.
1: சுவாமி, இது தாங்கள் கொடுத்ததாக பணியால் கொடுத்த மாங்கனிதான்.
0: அப்படியா? ஆஹா, என்ன அருமையான பழம். ஆமாம், அவன் இரண்டு பழங்கள் கொடுத்திருப்பானே, மற்றொன்றையும் எடுத்து வா.
1: இதோ எடுத்து வருகிறேன் சுவாமி. இறைவா, எம்பெருமானே, கண்ணுதல் கடவுளே, நான் என்ன செய்வேன்? மற்றொரு மாங்கனியை உன் அடியவருக்காக கொடுத்து விட்டேன். இப்பொழுது மற்றொரு கனியை என் கணவர் எடுத்து வருமாறு பணித்துள்ளார். அம்மை அப்பா, கையிலை நாதா, அடியேனுக்கு அருள்வீராகும்.
2: சிவபெருமான் திருவடிகளை தம் மனத்தில் பொருந்த வைத்து திருவருள் உணர்வே உணர்வாக கொண்டு உணரும் அளவில் அப்பெருமானின் திருவருளால் தாழ்ந்த கூந்தலை உடைய அம்மையாரது திருக்கையினிடத்து மிக இனிமை பொருந்தியதொரு மாங்கனி அதிசயிக்க வந்து தோன்றியது.

0: அற்புதம், என்ன ஒரு சுவை! இது போன்ற ஒரு சுவையை இதுவரை நான் எந்த ஒரு கனியிலும் கண்டதில்லை. புனிதவதி, இது முன்பு நான் தந்த மான்கனிகளில் ஒன்றன்று. இது மூவுலகிலும் பெறுதற்கரிய கனியாகும். இதனை நீ எங்கிருந்து பெற்றாய்?
1: இறைவா, நீ எனக்குச் செய்த பேரருள் திறத்தினை பிறரிடத்து சொல்லத்தக்கதன்று. ஆனால் அதே நேரத்தில் நிலை பெற்றிருக்கும் கற்ப மேம்பாட்டால் கணவன் கேட்ட மேன்மையான வினாவிற்கு உரிய விடையை கூறாது பொய் கூறுதல் அறமன்று. என் செய்வேன்? அடியாரிடத்திற்கும் பெருமானே, எவ்வாறாயினும் உண்மையை உரைப்பதே கடமையாம்.
2: புனிதவதி, ஏன் தயங்குகிறாய்? இக்கனியை நீ எங்கே பெற்றாய்?
1: சுவாமி, நீங்கள் கொடுத்த இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியார் ஒருவருக்கு அளித்து விட்டேன். மற்றோர் மாங்கனியை எடுத்து வா என்று தாங்கள் பணித்தபோது செய்வதறியாது மின்னார் செஞ்சடை அண்ணல் எம் இறைவனிடம் வேண்டினேன். அவர் தம் தனிப்பெருங்கருணையினால் ஒரு மாங்கனியை அளித்தார். அம்மாங்கனியைத்தான் தாங்கள் உண்டு மூலகிலும் பெறுதற்கரிய கனியாகும் என்று கூறினீர்கள். சிவசிவா!
2: புனிதவதி, என்ன விளையாடுகிறாயா? நீ நாள்தோறும் வணங்கும் சிவபெருமான் இக்கனியை கொடுத்தாரா? என்னால் நம்ப முடியவில்லை.
1: சிவசிவ சுவாமி, அவ்வாறு கூறாதீர்கள். ஈசனுடைய திருவருளை சந்தேகிக்க வேண்டாம்.
2: புனிதவதி, நீ கூறுவதை நான் நம்ப தயாராக இல்லை. இக்கனி சிவபெருமானின் திருவருளால் பெற்றது உண்மையாயின் இன்னமும் இது போன்ற ஒரு கனியை அவர் திருவருளால் பெற்று காட்டு பார்க்கலாம். அப்போதுதான் நான் நம்புவேன்.
1: சுவாமி, ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? இறைவனுடைய திருவருளை சோதித்து பார்ப்பது சரி என்று சுவாமி. என் செய்வது? சரி, அடியார்க்கு உற்றவிடத்து உதவும் பெருமான் சிவபெருமான் தானே, அவரிடமே விண்ணப்பிக்கின்றேன். சிவபரம்பொருளே, கைலாயநாதா, என் செல்வமே, தேவரீர் இவ்விடத்து இன்னும் ஒரு கனியதனை அளித்து அருள் செய்யாவிட்டால் என் சொல்

0: வாறு அம்மையார் வேண்ட மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமார் அடியார்தம் இடர் தீர்க்க வேண்டி மாங்கனி ஒன்றை அவர் கையகத்து வந்து பொருத்துதலும் அம்மையார் அக்கனியை தன் கணவன் கையில் கொடுத்தார். அவனும் அதிசயித்து அதனை வாங்கினான். வாங்கிய வணிகனும் தன் கையில் இருந்த மாங்கனியை பின்பு காணாதவனாகி அச்சம் மீதூர மனம் தடுமாறினான்.
1: இது என்ன அதிசயம்? எங்கிருந்தோ ஒரு அதிசய கனி புனிதவதியின் கைக்கு வந்தது. என் கையில் பட்டவுடன் அம்மாங்கனி மறைந்து விட்டதே. புனிதவதி, நீ மானுட பெண் அல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி, நீ ஒரு தெய்வ பிறவி. உன் சிவபக்தியை சந்தேகித்த என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு.
2: சிவசிவ சுவாமி, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் விலகிச் செல்கிறீர்கள்? சுவாமி, சுவாமி,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு விளக்க உரை. 131 பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவனடியார ஸ்நானம் செய்தி போராடையும் போலம். ஸ்நானம் குளிக்கிறது, அதுக்கு வேண்டிய ஒரு பாஷா ஆரம்ப போறது பண்ணுவோம். அப்படி சொல்றாருப்ப, சிவனடியார குளிக்க வச்சா. ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, அங்க போனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு மாதிரி பண்ண முடியாது அல்லவா. அவங்க வேண்டி ஏற்பாடு பண்ணி ஸ்நானத்துக்கு போக்குவரத்து உபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கு பலம். அதே மாதிரி முத்தன் வேத முதல்வன் சிவனவன் பத்தர்வாதம் பணிந்தவர் கண்பினால் சுத்த ஞானம் செய்வித்திடும் தூயவர் பத்தியார் செய்த பாவங்கள் போன்றுமே. அவரை ஸ்நானம் பண்ண வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னே செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிருமா. சிவனடியாருக்கு சுக்கு முதலியன கொடுப்போ, சுக்கு முதலியோன்னு கொடு, கொஞ்சம் சுக்கு காபி கொடு, சுக்கு காபி, சுக்கு முதலியோர் கொடுப்போம், சுக்கு மருந்து. ஆமா, அது மாதிரியான பொருள்கள் அவர்களுக்கு உபயோகம். ஒரு மிளகு சுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு இதா இருந்துச்சு, தொண்டைக்கு இதா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் போட்டப்ப நல்லா இருக்கும் அல்லவா. அது போல சூரகம் சுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, அவர்கள் உபயோகப்படுத்துறவர்கள் இருக்கிறார் அல்லவா, அந்த மாதிரி. அது சொற்பயன் தரு சுக்கு, சொற்பரு சுக்கு உற்பத்திய நற்பயன் தரு பத்தருக்கு நல்கினோர் அற்பை கதிர் ஆதவன் போற்றவே, அற்பை கதிர் ஆதவன் போற்றவே கற்பம் 1,000 எங்கு அன்பரே, 1,000 கற்பம் சூரியன் போற்ற சூரியரு மண்டலத்தில் இருப்பார்களாம். அதுக்கு மேல சிவனடியாருக்கு எய்தும் வியாதிக்காக மருந்து கொடுப்போர். சிவனடியாருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வச்சுப்போம், அதுக்கு வேண்டிய உபசாரம் மருந்து கொடுத்தல், அதுக்கு வேண்டிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செய்யறது, எப்படி அவர்களுக்கு உடம்பு சௌரியம் பண்ண முடியுமோ அப்படி பண்றோம். அதெல்லாம் பெரிய புண்ணியம். அவங்களுக்கு சௌக்கியம் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தவம் செய்வார்கள். உடம்பு சரியில்லைன்னா தவம் செய்ய முடியாது அல்லவா. அதனாலே உடம்பு சரியாகும்படியாக அவர்களுக்கு மருந்து கொடுத்தல், மருந்து கொடுத்தல், மற்ற வைத்தியத்தில சென்று அதற்கு வேண்டிய செலவு செய்து அவரை சௌக்கியப்படுத்துதல், சௌக்கியப்படுத்துதல். இதெல்லாம் சில இடங்கள்ல இருக்கு. பெருந்தவர்க்கு பிணி மருந்தாதியால் மருந்தி மாற்றி மகிழ்ச்சி செய்தோர் யுகம் நிறந்த 100 எய்தும் நிலையராய் திருந்த மேற்சுவர் ஓகந்தளைப்பரே. அவனால சிவனடியார் உடம்புக்கு வந்த பிணி விடைகள் நீங்குமாறு அவர்களுக்கு சவிக்கம் பண்ணும்படியாக வைத்தியரின் மூலமாக அவர்களுக்கு உபசாரம் பண்ணினவர்கள் 100 யுகம் சோகலோகத்தில் இருப்பார்கள். இப்ப இங்க இருக்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம், போற இடம் இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப நாளைக்கு அங்க சுகமா இருக்கும். இன்னொன்னு சொல்றாரு பாரு, சிவனடியாருக்கு விபூதி பட்டகம் கொடுப்போர் அடையும் பாரு. விபூதி பட்டகம், விபூதி பை, விபூதி சம்புடம், சம்புடம் பட்டகம்னு சொல்றோம். சிவனடியார்கள் எப்போதும் மடியில விபூதி இருக்கணும், எப்போதும் மடியில விபூதி இருக்கணும். விபூதி தான் நமக்கு மூலதனம். மூலதனம் திருவருளாகிய செல்வத்தை பெறுவதற்கு, சிவலோகமாகிய வீட்டை வாங்குவதற்கு பணம் விபூதியே. சிவலோகமாகிய வீட்டை வாங்குறதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு விபூதி தான் மூலதனம். மூலம் விபூதியின் மூலமாகத்தான் எல்லா புண்ணியங்களும் உண்டாகுது. அதே திருத்தணிய புராணத்துல சொன்னாரு, விபூதி பூசாதவன் எவ்வளவு தவம் பண்ணினாலும் அவன் தவம் பண்ணாதவனே, விபூதி பூசினவன் தவம் பண்ணாம இருந்தாலும் தவம் பண்ணினவனேங்கிற. திருநீர் பூசிட்டான்னா அவன் சிவகதியை பெற்று விடுகிறான். முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நேரு, தக்கோர் புகழ்வது நேரு, பத்தி தருவது நேரு, பறவை நீரு, சித்தி தருவது நேரு, திருவாலவாயான் திருநீரு. அதனால திருநீரு பட்டகத்தன் கையிலேயே இருக்கணும், பையாக வச்சிருக்கலாம், விபூதி பை, அல்லது உபூதி பட்டகமாக வச்சிருக்கலாம். எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? வீட்டுல இருக்குதா? மடியில இருக்கும் பணம். எப்படி நம்ம மடியில வச்சிருக்கிறோமோ பாக்கெட்ல வச்சிருக்கிறோமோ அதை விட கூடுதலானது விபூதி. எப்படின்னா மாயாமலத்தை போக்குவது. விபூதி மாயாமலத்தை போக்குவது. பஞ்சாட்சரம் ஆணவ மலத்தை போக்குவது. உருத்திராட்சம் கண்ண மலத்தை போக்குவது. மூணு பொருள் நம்மளதுல. மூணு பொருள் சிறப்புடையது. மும்மூணு பொருள் பதி பசு பாச குரு லிங்கம் சங்கமம் முறிதா. அதே மாதிரி திருநீரு உருத்திராட்சம் பஞ்சாட்சரம். இப்படி முப்பொருள். அதிலே இந்த திருநீரு முதன்மையாக இருப்பது. திருநீரு முதன்மையாக இருப்பது. திருநீரு இல்லாம எந்த தவம் செய்தாலும் பிரயோசனம் இல்லை. அதனால திருநீரு சர்வாங்கமும் திருநீர் இருக்கும். அது சாப்பிடும் போது பூசிக்கணும், சாப்பிட்ட உடனே பூசிக்கணும், அப்புறம் படுக்கும்போது பூசிக்கணும், இருந்த உடனே பூசிக்கணும், படுக்க விட்டு இருந்த உடனே பூசிக்கணும். திருநீரு தலைமாட்டிலே வச்சிருக்கணும். இப்படி வச்சிருக்கிறீங்களா? தலைமாட்டிலே வச்சிருக்கணும். அதனாலே எப்போதும் திருநீரு நெத்தில் இருக்கணும். அதைத்தான் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வரையாமாயில் தங்காவினைகளும். மங்காமற் பூசினா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் திருநீர் இருக்கிற மாதிரி. அதனாலே நீதிவன் திரு நீரு நிறைத்தனர் பூதி ஆலயம் அப்படியே. அப்பா அது என்ன சொல்றாருப்பா? என்ன சொல்ற? விபூதி இருக்கிற பட்டகம் ஆலயங்கிறாருப்பா. பூதி ஆலயம்ங்கிறாரு. இப்ப சுவாமி இருக்கிறதானே சிவாலயம்னு சொல்லு, ஆலயம்னு சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை பாருப்பா. அதான் அந்த அருளாளர் வாக்கு. இப்ப திருநீர் பட்டகம் இருக்குது வாரியா? ஆமா. என்ன செய்யறது? அது இது இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள சாமி இருக்குது, சிவபெருமான் இருக்கிறாருப்பா. இது ஆலயம். இந்த வாக்கியம் வேற இல்லப்பா. நல்ல வளர்ந்துக்கா. சிவ சிவா. எல்லாரும் பூசிங்க, எல்லாரும் பூசிங்க, எல்லாம் பூசிங்க. இந்த வாக்கியத்தை இன்னைக்குதான் பாக்குறேன். நீதி வெந்திரு நிறைத்து நற்பூதி ஆலயம். பூதி ஆலயம் விபூதி இருக்கிற டெப்பி சிவபெருமான் இருக்கிற ஆலயம். விபூதி ஆலயம் புண்ணியர்க்கு இருந்துளோ. அப்படி திருநீர் பட்டகத்தை சிவன் அடியாருக்கு கொடுத்தவர்கள். சீத தீர்த்தங்கள் செய்வல நீதிய போதமார் சிவலோகம் புகுவரே. அவங்க கங்கையிலிருந்து எல்லா புண்ணிய தல தீர்த்தத்திலையும் ஸ்நானம் புண்ணிய பலனை பெறுவார்கள். என்னையா? கங்கையிலிருந்து எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் புண்ணிய பலனை பெற்று சிவலோகத்துக்கு போவார்களாம். நீதி வெந்திரு நிறைத்தனர் பூதி ஆலயம் புண்ணியர்க்கு இருந்துடும். பூதி ஆலயம் சீத தீர்த்தங்கள் செய்வல நீதிய தீர்த்தங்கள் எல்லா தீர்த்தங்கள்லையும் ஆடிய பலனை பெற்று அதுக்கு மேல சிவரோகம் போவார். பூதி ஆலயம் திருநீர் இருக்கிறது. பூதி ஆலயம் திருநீர் பூச தெரியாதவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? பாப்பா திருநீர் பூச பயப்படுறவன் எவ்வளவு பேரு? சைவன் இல்லைய தீட்சை பெற்றவன் கூட திருநீர் பூச தெரியாம இருக்கிறான். இது பூதி ஆலயம்ங்கிறாரு. தனி வாக்கி பூதி ஆலயம். சிவனடியாருக்கு ஆகமம் கொடுப்போர் அடையும் பலம். ஆகமம் என்கின்ற சிவாகமம் அது சாரமாயிருக்கின்ற மற்றைய நூல்கள் சிவ நூல்கள். சிவ நூல்கள் நூல்கள் என்றால் சிவ நூல்களே நூல்கள். அதே நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி விடை தீமை நோய் கலந்த வாழ்வுராமல். நூல் அனந்த கோடினா உலகத்தை பற்றிய நூல்கள். அனந்த கோடி நூல்களை கற்று அந்த நூல்களை கொண்டு பிறரை புகழ்ந்து பேசி அது மூலமாக பிறவி என்கின்ற நோயை பெற்று நான் வீண் போகலாம். அப்படி பாட்டு. திருச்செந்தூர் திருப்புகள். நாலு மைந்து வாசல் இரு தூர் உடம்பு கால்கையாய. நாலு மைந்து வாசல். எத்தனை வாசல்? நாலு மைந்து வாசல் இரு தூர் உடம்பு கால்கையாயி நாரியின் நாரி என்பில் ஆகும் ஆகும் அதனுடைய நாதமன்ற ஆதிவாயின் நாடகங்கள் ஆனகாடி நாடறிந்திய டேலாம் நாடறிந்திய ராமலேக வளராமன் நூல் அனந்த ஓடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி வீணானவனை பேசி நூறு செஞ்சொல் கூறி மாறி விடைதீம நோய் கலந்த வாழ்வுராமன். நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாய். நீ கலந்திருக்கிற ஞான நூலை நான் ஓதுவதற்கு நீ அருள் பண்ணுவாயா? சிவ நூல்களிலே சிவபெருமான் இருக்கிறார். நூல்களிலே சிவபெருமான். நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாய். சிவ நூல்களை படிப்பதற்கு புண்ணியம், படித்ததை பிறருக்கு சொல்லுவது அதிக புண்ணியம். தானா படிச்சு வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, படிச்சு வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, அவனுக்கு ஓரளவு புண்ணியம் தான், அவ்வளவுதான். இப்ப பேசும்போது எப்படி இருக்கும்னா, பேசும்போது எப்படி இருக்கும்னா, இப்ப நானா படிச்சேன்னா இவ்வளவு இன்பம் தராது. இப்ப பேசும்போது உங்களுக்கு இன்பம் வருது, எனக்கு இன்பம் வருது. அதைத்தான் பேசினார் பெரிதும் இனியானேனார் சுந்தரர். பேச பெரிது இனியாய் நீயேனாரு அப்பர் சுவாமி. அதனாலதான் பேசாத நாடெல்லாம் பரவா நாடேனார். பேசும்போது எப்படி இருக்குது? அதனாலே நூல்கள் சிவநூல்களை பற்றியே பேச வேணும். சிவநூல்களை பற்றியே பேசணும்னா என்னமா இருக்கு? சிவனிடத்துல தொடர்பு அதிகம் உண்டாது. அதனாலே உளியார் ஓசை சிவாகமத்தை உண்மை சிவன் ஞானிக்கு அளித்தோம். உளினா ஞானத்தை கொடுக்கின்ற சத்தம் உடையதாயிருக்கிற சிவாகமத்தை. நூல் எப்படி உடையது? ஓசை உடையது. நூல் ஓசை உடையது. நூல் ஓசை. ஓசை என்ன புரியுதா? இப்ப கும்பர்கட்கரசே ஓசை வருது இல்ல, ஒளிவரணரின் தயோகமே நூல் ஓசை உடையது. அது சொல்றாரு, அது ஞான ஓசை. ஞான ஓசை, ஞான ஒலி, ஒலி ஒலி ஒலி, ஞான ஓசை. ஒளியார் ஓசை சிவாகமத்தை உண்மை சிவஞானிக்கடித்தோடு. அந்த ஞான நூலை யாருக்கு கொடுக்கவனா? ஞானத்தை பெறவோனு என்கின்ற விருப்பமுடையவனுக்கும், ஞானம் பெற்றவனுக்கும் சரி, ஞானத்தை பெறவேணும் என்கின்ற விருப்பமுடைய சிவனடியாரு அடித்தோர். தெளிவாம் இயல்பில் தான விதம் சேர வழங்கும் திறத்தினராய் எல்லா தானங்களையும் செய்த பலனடைகிறான். எல்லா தானங்களையும் செய்த, ஒரு தானம் செய்தா எல்லா தானங்களையும் செய்த. தெளிவாம் இயல்பில் தான விதம் சேர வழங்கும் திறத்தினராய் விடிய அரண் போல் நெடுங்காலம் விருப்புற்று இருப்போர். அரண் போல, அரண் போலன்னா அப்படியே இருப்பாங்களாம், இறப்பு கிடையாது. அரணுக்கு இறப்பு கிடையாது இல்ல. இருப்போர் படிப்போர்க்கு அழியா நிற்போருக்கு அகமகளை அழிக்கும் பலமேல அறைவாமே. அதனாலே படிப்போருக்கு நூலை, படிப்போருக்கு நூலிலே விருப்பம் உடையவருக்கு கொடுப்போம். நூலிலே வாங்கி ஒரு மூலையில போட்டவனு கொடுக்க கூடாது. அந்த நூலை படிக்கணும். நூல்னு சொன்னா, நூல்னா நூலுன்னு ரெண்டு மூணு வகையா இருக்கு. இப்ப நூலு தானே இது, இது நூலா, அப்புறம் இது நூலா, இது நூலா, அப்புறம் இந்த மரத்தை நேர்படுத்துறது நூல்வாரு, மரத்தை நேர்படுத்துறது அதுவும் நூல். மரக்கோணலை நூல் அடிச்சு திருத்துவான், மனக்கோணலை நூலை படிச்சு திருத்துவான். மரக்கோணலை நூல் அடிச்சு திருத்தின பாத்திருக்கீங்களா? சரி, மரத்துல இருக்கிற கோணலை நூலை அடிச்சு, நூலை அடிச்சு நேர் பண்ணுவான். அதே போல நூலை படிச்சு மனக்கோணல் நிமித்தம். மனம் கோன்றதுன்னா கொஞ்சம் அல்ல, ஐயோ மனம் கோன்றது கொஞ்சம் அல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் கோணும். அது அருணகிரிநாதரா சொன்னாரு, ஒரு நிமிஷத்துல 100 கோடி துன்பத்தை நினைக்கலாம். மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைக்கும். மன மாதிரி சாமர்த்தியம் உள்ளது வேறு யாரும் கிடையாது. அணிவோர் அன்னோர் கோடி தரும் அதிகமான புண்ணியத்தை முன்னோனியலின் முடிந்தபடி முற்றமடைதல் சத்தியமார். இன்னோன்மையுறும் சிவஞான இயலின் என் முப்பொருள் தெரிந்தே பின்னோகையுடன் பெரும்பலன்தான் பேசற்கரிய பெருமையதான். இன்னும் முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு, நூலை படிச்சான்னா, சிவநூலை படிச்சான்னா அவனுக்கு என்ன தெரியும்னா முப்பொருள் தெரியுங்கிறார். சிவநூல்கள் முப்பொருளை சொல்லுவது, கடவுளை பற்றி சொல்லுவது, உயிர்களை நம்மை பற்றி சொல்லுவது, பாசத்தை பற்றி சொல்லுவது. கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது, நம்முடைய சிறுமையை சொல்லுவது, பாசத்தினுடைய கொடுமையை சொல்லுவது. நல்ல விளங்குதா? கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது எப்படி சொல்லுவான்? நன்றுடையானை, தீயதிலானை, நரவெள்ளேர் ஒன்றுடையானை, உவை உருவாகும் உடையானை, சென்றடையாத திருவுடையானை. நல்ல விளங்குதா? அதனால பேச பெரிது இனியாய் நீயே, வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசணாதது, இறப்பில்லாதது, பரப்பில்லாதது, ஆனந்தமாயிருப்பது, என்று ஒரே மாதிரியாக இருப்பது என்றெல்லாம் சொல்லி, ஆதி அந்தம் இல்லாது என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமையை சொல்லும். நம்முடைய சிறுமையா? அதான் புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல்வருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கடங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாரன்றை, தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேனும் பெருமை முடியும். பாசத்தினுடைய கொடுமையா? அதுதான் அறம்பாவைன்னு அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் ஒருத்தங்கும் புழுவனுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயிற்குடிலும் அலங்க புலனிந்து வஞ்சரையை செய்ய விலங்கு மனத்தால் உவரா உனக்கு. அதான் பாசம். சிவபுராணத்துல பதி பசுபாசம் 3 வரும் சிவபுராணத்துல. அதான் கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது, ஆன்மாவினுடைய சிறுமையை சொல்லுவது, ஆன்மாவை கொடுமைப்படுத்துகிற பாசத்தை சொல்லுவது. அதனாலே முப்பொருள் உணர்ந்து. ஆமா, அப்படி சொல்லுதா? அந்த கொடுமை செய்யற பாசத்துல இருந்து நீங்குவது எப்படி? துன்பத்தை செய்யற பாசத்திலிருந்து நீங்குவது எப்படி? இன்பத்தை கொடுக்கிற பதியை சேருவது எப்படி? அந்த வழியை சொல்லுவது. ஆனால் இப்ப புரியுதா? முப்பொருளை பற்றி சொல்லும். இந்த முப்பொருளிலே துன்பத்தை கொடுக்கின்ற பாசத்தை விட்டு இன்பத்தை கொடுக்கின்ற பதியை எப்படி சேருவது? இன்பத்தை கொடுக்கின்ற பதியை எப்படி சேருவது என்ற வழியை சொல்லுவது எது? நூல். அதனால நூல்கள் அவசியம், அவசியம், அவசியம், அவசியம். படிப்பதும் கேட்பதும் அவசியம். அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிடோர் அருமையான வாழ்க்கை. அதே அன்னோர் கூடியது கூடி தரும் அதிகமான புண்ணியத்தை முன்னோன் இயலின் மொழிந்தபடி முற்றும் அடைதல் சத்தியமார். இன்னொன்மையுறும் சிவஞான இயலின் முப்பொருள் தெரிந்தே பின் நோகையுடன் பெரும்பலன்தான் பேசற்கரிய பெருமையலாம். அதனாலே பதி பசுபாச உண்மையை தெரியவில்லையானால், பதி பசுபாச உண்மையை தெரியவில்லையானால் அவன் பதியை அடைய மாட்டான். பாசத்திலேயே அழுந்தி பிறப்பை எடுத்து துன்பத்தை அடைவான். அதனால பதி பசுபாசத்தை நன்றாக தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான உபதேசம். அதான் ஞான உபதேசம். அதை சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாமுடியன்ற ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையென வகுப்பர் அன்னவை என்பது கத புராணம். அதனால சிவநூல்கள் என்ன சொல்லும்னா, பதியாய கடவுளை பற்றி சொல்லும், உயிர்களாய நம்மை பற்றி சொல்லும், நம்மை குடும்பப்படுத்துற பாசத்தை சொல்லும். அந்த பாசத்திலிருந்து நீங்க பதியை சேர்கிற வழியை சொல்லும். அப்படி சொல்லும். அப்படி படிச்சான்னா அந்த வழியை கடைபிடிப்பாங்க. கட்டாயம், கட்டாயம் பிடிச்சான்னா பதியை சேர்கிறான். பாசத்தை விட்டு வழியை சேர்க்கிறான். சிவனடியாருக்கு உருத்துராட்சம் கொடுப்போர் அடையும் போல அடுத்தாங்க. உருத்துராட்சம், உருத்துராட்சம் மிக முக்கியமானது. அடையாளம், சிவனுடைய அடையாளத்திலே உருத்துராட்சம் முக்கியமானது. சில வேளையில திருநீர் கூட இல்லாம இருக்கும், உருத்துராட்சம் அப்படி இருக்கும்ல, அந்த அடையாளத்தை காட்டிட்டு. உருத்துராட்சம் என்பது சிவனுடைய கண். தேவர்கள் எல்லாம் முப்புறத்து அசுரனுடைய கொடுமையை தாங்க முடியாம போய், முப்புறத்து அசுரர்கள் தெரியுமா, தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுன்மாரி மூணு பேர். தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுன்மாரி மூணு பேர் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி எப்படி வர வாங்கியிருந்தா தெரியுமா? ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை, கோட்டைனா எவ்வளவு, அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள் வசிக்கிறது. சிவருமானுக்கு அவ்வளவு தங்கம் எங்க கிடைச்சது தெரியல, அதுல கோட்டைப்பா. இன்னொருத்தனுக்கு வெள்ளியில கோட்டை, இன்னொருத்தனுக்கு இரும்புல கோட்டை. ஏன்னா இது அதிசயம் மாதிரி, இதுல தங்கத்துல கோட்டை, அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள். அப்படின்னா அதே மாதிரி வெள்ளியில, அதே மாதிரி இரும்பு, மூணு உலோகத்துல மூணு பேத்துக்கும் கோட்டை. அது எப்படி கோட்டை? இங்க இருந்து அமெரிக்கா போனோம்னா அது பாட்டுல போகும், பெட்ரோல்லாம் இருந்தாங்க. ஆமாப்பா, பறக்கும் கோட்டை, பறக்கும் கோட்டை. போய் நினைச்ச இடத்துல அது இறங்கும். வெம்மை மிகு புறவானர் மிக செய்ய, புறவானர்னா அந்த முப்புறத்தர்கள் மூணு பேரும் சரியான குடும்பம் பண்ணானா, குடும்பம். அதை போய் சாமி கிட்ட போய் முறையிட்டார்களாம் தேவரெல்லாம். அவனுக்கு செய்யற கொடுமையை இப்படி கொடுமைப்படுத்துறான் சாமி, அங்க பிழைக்க மாட்டோம் அப்படின்னு தேவர்கள் கண்ணீர் விட்டு சொல்லும்போது சிவபெருமானும் கண்ணீர் விட்டுட்டாராம். சிவபெருமான் கண்ணீர் விட்டாருன்னு கேள்வி விட்டுக்கீங்கள? மூணு கண்ணுல இருந்து கண்ணீர் விட்டாராம். அந்த மூணு கண்ணில இருந்து கண்ணீர் துளி விழுந்ததான் முருத்துராட்சம் மரமா முளைச்சதும். இதுவும் வீணா போறது கிடையாது. சிரிச்சா புறம் எரிஞ்சு போகும், கண்ணை விடிச்சா மன்மதை எரிஞ்சு போவோம், கண்ணீர் தண்ணி வந்தா உருத்துராட்சம் மரம் ஆகும். நல்லா புரியுதா? கோபிச்சா ஜலந்தராஜம் பிறப்பா. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு செயலாக இருக்கும் உயிர்களுக்கும். அந்த மூன்று கண்ணில இருந்து விழுந்த நீர்த்துளிகள் உருத்துராட்சம் மரமாச்சு. அந்த உருத்துராட்சத்துல முகங்கள், ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள், அதுல கோடுகள், அப்புறம் துளைகள், துளைகள், துளைகள். இயல்பாகவே, இயல்பாக மற்ற பேரெல்லாம் கட்டையை எடுத்து கடைஞ்சு துளை போட்டு போட்டுக்கணும். புரியுதா? நமக்கு இயல்பாகவே சிவருமான அப்படி அமைச்சிருக்கிறார். உருத்துராட்சத்தை அச்சம்னா கண்ணு, உருத்திரன்னா சிவருமான். சிவருமனுடைய கண்ணு உருத்துராட்சம். அது அக்குமாறைன்னு பேரு. அக்குமாரை கூட அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கநாமன் அமைச்சிவாயவே. அக்குன்னு பேரு அதுக்கு, அக்கம்னு பேரு, அச்சம்னு பேரு, அக்குன்னு பேரு. அந்த உருத்தராட்சத்தை சிவனடியார்களுக்கு தானமும் கொடுப்பவர்கள். தானம் இதெல்லாம் ஞான தானத்தை சேர்ந்தது. நான நூல்களை கொடுப்பது, திருநீர்பட்டம் கொடுப்பது, அதுக்கு மேல வந்து பூஷப் பொருள்களை கொடுப்பது, உருத்தராட்சம் கொடுப்பது, இவைகளெல்லாம் ஞான தானம். அது செக்கர் மேனி சிவனடியாருக்கு அணி அக்கம் மாளிகை அன்புடன் நக்கனார்வன நன்னுவர் நன்னியே மிக்க ருத்ர லோகம் வருவார். அதனாலே உத்தராட்சத்தை கொடுத்தவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள், உருத்திர லோகத்துக்கு போவார்கள். அதனாலே உருத்தராட்சம் அவ்வளவு உயர்ந்தது. அதனால ஏக உத்தராட்சம் இருக்கணும். பல பேர் சிவனடியால் இந்த முறை தெரியாதவே அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டு கழுத்துல கட்டுறேன், அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டுறேன். இப்ப பூஷா காலத்துல தரிசன காலத்துல 32 மாலை, 32 ஜபத்துக்கு 51, கைக்கு அளவு, இந்த கை அளவு உள்ளது 16-12, தலைமாலை, இப்படி எல்லாம் விதிகள் இருக்குது. எல்லாம் விதி தெரியாம அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு வரையிறேன். விளங்குதா? பல பேர் சிவாய நம்மனை எழுதி வேட்டியை இடுப்பில் கட்டிக்கிட்டு இல்லையா? இந்த அருமை தெரியாம, பஞ்சாயத்திற்கு அருமை தெரியாம, உருத்ராட்சனுடைய பெருமை தெரியாம. அதனால ஒரே ஏக ருத்ராட்சம் எப்போதும் இருக்கணும், எப்போதும் சிவபத்தில் இருக்கும். அது என்ன காரணம்னா, சிவபெருமான் புருஷன், நம்ம அவனுடைய மனைவி, மனைவி அடி அடி அடி. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டவ மாங்கல்யம் போட்டிருப்பாள்ல, அதே போய் நம்ம சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு நாயகன், நமக்கு நாயகம், தலைவன், தலைவன், தலைவன் என்றாலும் நாயகன் என்றாலும் கணவன் என்றாலும் ஒன்றே. சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலே உருத்ராட்சம், அவன் போட்ட தாடி மாங்கல்யம். இதுக்கு மங்களம்னு பேர், இது இல்லைன்னா அமங்கலம்னு பேர். இது இருந்தா மங்களம், இல்லைன்னா அமங்கலம். அதனால செக்கர் மீனை சிவன் அடியார்கனி அக்க மாளிகை அன்புடன் அல்லியனோர் நக்கனார் நன்னுவர் நன்னியே மிக்க ருத்திர லோகம் வருவார். அதனால உருத்திர லோகத்துல இருப்பார்கள் என்று பேசுகிறார். ஆகையினால இப்படி எல்லாம் சிவ புண்ணியத்தை பத்தி நிறைய சொல்லி சிவன் அடியார்களுக்கு இப்படி ஒவ்வொரு பொருளையும் கொடுப்பதற்கு பலன் சொல்லுகிறார். இந்த பொருள்கள் எல்லாமே எல்லாம் ஞானத்தை தருகின்ற பொருள், ஞானத்தை பத்தியை சிவனை ஞாபகப்படுத்துகிற பொருள் அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, சிவனை நினைக்க வைக்கிற பொருள் போட்டுக்காரு சிவபத்திரார் பாடு போ. அதான் அந்த திருவேடத்தை கண்டு கும்பிடுறவனுக்கு வீடு கிடி பாடங்குள் பணுவல் கற்று போய் மாடங்குள் மருக பெருமான் திரு வேடம் கைதோட வீடு அடிதாகும். திரு வேடம் கைதோட வீடு, வேடத்தை தொழுதாலே வீடா, வேடத்தை தொழுதாலே வீடா. அது பத்திரகிரியாரு அவ வேடம் பூண்டுங்க அலைந்து தெரியாமல், தங்கத்துல செங்கிலி போடுறதெல்லாம் அவ வேடமா, உருத்ராட்சம் போடுறது சிவ வேடமா, அவ வேடம் பூண்டுங்க அலைந்து தெரியாமல் சிவ வேடம் பூண்டுங்க சிறந்து இருப்பதற்காரம் பத்திரகிரியார் பட்டத்தாருடைய சீடர். ஆகையினாலே இப்படி உத்தராட்சம் சிவபத்திரர்களுக்கு திருநீர் உத்தராட்சம் அவசியமா. அதுதான் ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று ஆகம விதிப்படி இந்த பொருள்களை அணிவது, முறையாக முறையாக அணிவது. அது பல பேருக்கு தெரியாம அதால எப்படி அணியறதுன்னு தெரியாம அணிந்திருக்கிறார்கள். அந்த வழியில நீங்கள்லாம் போகாம இப்படி நல்ல முறையில் உபதேசத்தை கேட்டு ஆகமப்படி தீட்சையும் பெற்று முறையாக தீட்சை பெற்ற உடப்படியே இதெல்லாம் இதெல்லாம் இப்படித்தான் உபயோகிக்கணும் என்கின்ற முறைகள் எல்லாம் தெரியும். தீட்சை பெற்ற உருப்பாடு இன்னென்ன பொருளை இப்படித்தான் உபயோகிக்க போகணும், பிரயோசனப்படுத்த போகணும். இப்படி பிரயோசனப்படுத்தினா நாம் பிரயோசனத்தை அடையும் இல்ல விளங்குதா? ஆகையினால இதை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புண்ணிய செயல்களை சொல்லுவதனால இதுக்கு சிவபுண்ணிய தெளிவு என்று இதற்கு பெயர். அதனால இப்படி ஞானோபதேசம் அவசியம் கேட்கணும், ஞானோபதேசம் அவசியம் கேட்கணும். ஞானோபதேசம் இவனுக்கு இப்ப கேட்டிருக்கிறீங்களா, ஆளுக்கு ஒரு பவுனாவது வச்சு கொடுக்கணும். நாளைக்கு 4, 7, 11 பவுனும், நீங்க 2 பவுனும், 13, 14 பவுனும் நாளைக்கு எனக்கு வரப்போகுது. நல்ல விளங்குதா? இப்ப நீங்க கொடுக்கற பவுன் பெருசா, நான் சொன்ன உபதேசம் பெருசா? உபதேசம் தானே, இது அழியாதது அது அழிவது. நல்ல விளங்குதா? அதனால நாளைக்கு புரியாது, ஒரு பவுனுக்காவது பணம் வர்றாமல பண்ணுங்க. விளங்குதா? அதனால இப்படி எல்லாம் உபதேசம் கிடைப்பது அறி, உபதேசம் யானோ உபதேசம் கிடைக்கும். அது அருணகிரிநாதர் மாலாசை கோபம் ஓயாத நாளும் மாயா விகார வழியே செல் மாபாவி காளி தானேனும் நாத மாதாபிதாவும் இனினேயே நாளான வேதம் நூலாக மாதி நானோதி நேனும். வேதாகம நூல்களை நான் ஓதவே இல்லை சாமி, நானோதி நேனு இலை வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு வீதன் ஞானோபதேசம் அருள்வார். எப்படி சொல்றாரு? வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு மீது, ஆறாறு என்னது? 36, 36 அப்பால இருக்கிற உன்னுடைய பெருமையை சொல்கிற நூலை நாள் போய் விடாமல், வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு வீதன் ஞானோபதேசம் அருள்வாயே என்று கேட்கிறார். அதனாலே உபதேசம் தான் மிக உயர்வு. அந்த உபதேசம் இப்படி உங்களுக்கு எல்லாம் இப்படி ஞான நூல்கள் மூலமாக கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம். அதுக்கு மேல இப்படி சிவபூச பண்ணுகிறவன் மூலமாக கிடைக்கிறது ஆச்சரியம்.

வேறபடியே கொடுத்துருவான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது ஒருமோ அறிகிறேன் என்பது தாய்மான ஒரு பாடல். அதனால இந்த பிறவியில செய்ய வேண்டியதை செய்து பெற வேண்டியதே பெறுதல், செய்ய வேண்டியதை செய்து பெற வேண்டியதே பெறுதல், அதுதான் திருமூலர் பெறுதற்கரிய பிறவியை பற்றும் பெறுதற்கரிய பிராணடி வேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தாரே என்று திருமூலர் சொன்னார். அதனால இந்த பெறுதற்கரிய பிறவியிலே பெரிய வேண்டிய பெற வேண்டிய பேர் எது என்று கேட்டால் சிவபெருமான் அடைய திருவரும். அதத்தான் யானேதும் பரப்பஞ்சேன் இறப்பதனுக்கு கண்கடவேன் வானேயும் விரில் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்திமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் பெருமானியும் மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே, உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்பதனால் திருவாசகம். அதனால திருவருளை பெறவில்லையானால் விற்று ஆளாக போய் விடுகிறான். இப்ப பணம் இல்லாதவனை என்ன சொல்லுவா, வெத்தாடு ஒண்ணும் இல்லாது அதை வெற்றடியேறேங்கிறார் திருவாசல. அதனாலே அருள் இருந்தாட்டான் பொருள் உள்ளவன், அருள் இல்லையானால் வெத்தாடு. அதனால அருளை பெறுவதற்கு அருள் நூல்கள் மூலமாக பெறுவது, அருள் நூல்கள் மூலமாக அருளை பெறுவது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த சைவம் ஓ ஆட்சி என்கின்ற இந்த நிறுவனம் மிக இந்த சைவ சமய வளர்ச்சிக்கான காரியத்தை மிகவும் அக்கறையாக செய்கிறது, ரொம்ப ஆர்வமாக செய்கிறது, ஆசையாக செய்கிறது. அதனாலே இந்த ஸ்தாபனமாயிருக்கிற சைவம் சைவம் தாத்தா ஓ ஆட்சி என்கின்ற இந்த ஒரு அமைப்பானது இன்னும் பல்லாண்டு காலம், இன்னும் பல்லாண்டு காலம் நிறைய சைவ சமய வளர்ச்சிக்கு நிறைய செய்யப்படும் என்று சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரியை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகரம்பலவானா பார்வதி பிரியா பத்தர்கள் நேசம் பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா அருரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தி ஆழ்வாய்.

பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மையும்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய் நாடும் அடியார் கூட தருவாய்.

0: எம்புனையா தருவாய்,
1: மின்
0: அஞ்செழுத்தை உணர தருவாய். சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்ந்த நான் மறை அறங்கடோங்க, நற்றமம் வெள்ளி மல்கமேன்மை உள் செய்வ நிதி வழங்குக. உலகமெல்லாம் நம பார்வதீபதே.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம்.

சிவனுக்கு மேல கடவுள் இல்லை என்கின்ற ஞானம்.

முதல்வர். மறை முதல்வர்னா வேதம் ஊதுகின்ற பிராமண குலத்தில் இருக்கு. குலம் வந்து உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல ஊர்ல பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல உயர்ந்த குடியிலே குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், அதன் பிறகு அப்படியும் பிறந்து அவை உயர்வதற்கு புண்ணியம் இருக்கணும். அப்படிப்பட்ட குலத்துல பிறந்து வீணா போறாரு. எப்படிப்பட்ட குலத்துல? உயர்ந்த குலத்துல பிறந்து வீணா போகிறான், உயர்ந்த குடியில பிறந்து வீணா போகிறான். ஆகையினாலே அப்படி மானம் அறையூர் உலமரவின் வந்தார் முந்தை மறைந்துள்ளோம் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம்புனைவார் ஜேவடிக்கு ஊனம் இன்றி நிறையன்பால் உருகும் மனத்தார் முருகானாரு. அப்படி ஜோருமானுடைய திருவடியில் எனக்கு அன்புடையவராய் உள்ளம் உள்ளத்தராய் இருப்பவர் அந்த நாயனார். அவர் என்ன செய்தார் என்றால், அடைவியல் அளவன் துயில் உணர அலசெங்கமல வயர் கயல்கள் மடைமேல் ஓடும் துருப்புகளூர் மண்ணீர் வாடும் தன்மையராய் விடமேல் வருவார்க்கு ஆளான மெய்மைத்தவத்தால் அவர் கற்றை செடமேல் அணியும் திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், சிவபெருமானுக்கு மிக பிரியமான நல்ல புஷ்பங்களை கொய்து அதை மாலைகளாக கட்டி அவருக்கு சாத்துவார். அதுதான் அவருடைய முக்கியமான பொருள். மலப்படின்னு நல்ல மலர்களை நல்ல காலங்களிலே காலத்துக்கு தகுந்தார் போல மலரை கொய்து அந்த மலரை சுவாமிக்கு கட்டி சாத்துறோம். மலர் என்பதுதான் முக்கியமான புஷ்பத்துக்கு. கோயில்ல நல்லா இருந்துச்சு சுவாமி அலங்காரம், எதை வச்சு சொல்றா? புஷ்பத்துக்கு அலங்காரம் நல்லா இருந்துச்சு. சாமி நல்லா இருந்துச்சுன்னா பூ அலங்காரம், வழிபாடுன்னு சொன்னா பூதான். வழிபாடு கடவுளுக்கு அர்ச்சனை என்றால் பூதம் மலர். பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய்யும் மாமரைக்காடா என்பது சம்பந்தர். பூநாடும் தலை சுமப்ப என்பது திறந்தோடு கொஞ்சமாவது பூ பறிச்சு சாமி படத்திட்ட போட்டுட்டு சாப்பிடணும். அதுதான் அப்பர் சுவாமி ஒன்பதன் மலர் பறித்துட்டு உன்னாராயினார். நிறைய சொல்லியிருக்கான் மாணிக்கவாசகரு, பல இடங்கள் சொல்றார் மலரை பத்தி நிறைய சொல்றார். தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாரடியே இறஞ்சி துண்ணிய பிணை மலர் கையினருவாய் முதலே முதல்வா முக்கணா முனிவா மொட்டாரா மலர் பறித்து இறஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தரு செய்யும் சித்தனே

தழைத்தால் அதன்று சித்தமே புகுந்து எம்மையாட் கொண்டு தீவினை எடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்கடற்கனை பன்மலர் உயிர் சேர்த்தலும் புத்தி தந்து இந்த மூலகுக்கு அப்புறத்தமை வைத்திடும் அத்தன்மா மலர் சேவடிக்கணும் சென்னி மன்னி மலருமே நிறைய இடங்கள்ல சொல்றார் மலருக்கு சுந்தரர் முட்டா

0: ஏராளமா சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் அல்ல. ஆகையினாலே இந்த நாயனார அந்த நல்ல மலர்களை செய்து அதை மாலைகளாக கிடைத்து ஆத்தார். அதை எப்படி இப்படிலாம் செய்தார்னு அடுத்த பாட்டில் சொல்வார். புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய், புலரும் பொழுதின் முன்னெழுந்து வைகரையில் எழுந்து, வைகரைனா விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து, வைகரை எழுந்து கொண்டு புனல் மூழ்கி வாயின் கட்டி, அது எரிவத்த நாயனார் உராம், வைகரை எழுந்து கொண்டு புனல் மூழ்கி வாயின் கட்டி மொய்மல்ல நெருங்க வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலறு வேலை செய்வ நாயகருக்கு சாத்து திருப்பள்ளி தாமூலி. புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரின் மூழ்கி போய் மலரும் செவி தம்பெருமான் முடிமேல் வாண்ணீர் ஆறு மதி உலகு மருங்கு முழு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன்பறித்த அலையில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். விடியற் காலையில் இருந்து ஸ்நானத்தை முடித்து நிட்டானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல் நந்தனவனத்துக்கு சென்று அந்த மலரையால மலருகின்ற பருவமாக இருக்கும் போது அதான் மொட்டாரா மலர் பறித்திருந்தார். மலர் பறிக்கிறது மலர்ந்த பிறகு பறிக்கப்படாதா, நேற்று பறித்து பூ இன்னைக்கு பூஜை பண்றாரு அப்படின்னு எப்படி இருக்கும், நன்றாக மலர் மலரப்படாத மலருகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மலர் மலருகின்ற பக்குவமுடையதாய் விளங்குகின்ற அந்த சமயத்திலே குயிது அது பூங்கூடவிலே கொட்டு மலரு நில மலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்குடியும் தோட்டு மலரும் மாமலரும் சூதி மலரும் திருவாயில். துருவாட்டில் எத்தனை மலர் சொல்றாரு பாருங்க. மலர் வகை 4 வகையாக இருக்கு. 4 வகைன்னா கோட்டுப்பூ, கோட்டுப்பூனா மரத்தில் இருக்கிறது, கொடிப்பூ, கொடிப்பூனா இந்த முல்லை கொடி மல்லிகை கொடி இந்த மாதிரி, கோட்டுப்பூ கொடிப்பூ, நீர்ப்பூ, நீர்ப்பூங்கிறது இந்த தாமரை முதலாக இருக்கு தண்ணியிலே, நீர்ப்பூ, நிலப்பூ, நிலப்பூ பூமியிலே செடிகளாக இருந்து பூக்கிறது. இப்படி 4 வகை கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ 4. கோட்டு மலரும் மாமலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்கொடியும் தோட்டு மலரும் மாமலரும் சூதி மலரும் திருவாயில். காட்டும் உருவல் நிலவர கனகவரையில் பன்னகனார் கூட்டும் உருவர் திரும். சுவாமிக்கு பிரியமான பொருத்தமான நல்ல மலர்களே, வாசனை இல்லாத மலர்களே சுவாமிக்கு அச்சீக கூடாது. வாசனை உள்ள நல்ல ஜாதி மலர்கள் அதை கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போகணும். அந்த மலரை கொண்டு வந்து நல்ல சுத்தமான இடத்துல இருந்து சுத்தமான இடத்துல உட்கார்ந்து சுத்தமாக இருந்து மலரை கட்டுவோம். சுத்தமான தூய்மையான பஞ்சம் அல்ல அந்த பூக்கட்டுற குரடுங்கிறது இல்லையா, மேல மலை மேல இப்ப இல்ல இப்ப கட்டுறதுக்கான கட்டிட்டு சுத்தமான இடத்துல இப்ப மடியெல்லாம் புழுந்து பூ கட்டுறாங்கல்ல, கட்டும் போதே அசுத்தம் நாசாரம் எல்லாம் வந்துருது. அது மாதிரி இல்லாம தூய்மையான இடத்துல இருந்து தூய்மையாக மலரை கட்டும். மாணிக்க வாசகர் துண்ணிய பனைமலர் கையினர் உருவார்னு அவர்களுக்கு ஒரு வரி தனியாக துண்ணிய பனைமலர் துண்ணியன்னா நல்ல நெருக்கமாக நெருக்கமா இங்கூருக்கோ அக்கூருக்கோ வச்சு கட்டாமே நெருக்கமாக பனைமலர். அது அப்பா சுவாமி பண்டுலா மலர் கொண்டு வளர்ச்சடைக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பவள் தொண்டராகி தொடர்ந்து விடாதவருக்கு அண்டா ஆடவும் வைப்பதாக சுவாமி உலை வரப்பாக நீர்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம் உலை வரப்பாக நீர்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம் உனதடியின் சூடவே நாடு மாதவர்கள் இது பாதம் உளவது தரித்தேவினாவோடு பாடி இருள் வழிபட என கேதையாவோடு தாடு உறகாவது எடுத்தாடு மேகாரம் இனி மேலே வரது வரும் என்பது பழகிந்து போகும். ஆகையினாலே இப்படி வந்து கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் இண்டச் சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாசல் மாலைகள் பல வகையான மலை மாலையாக கட்டுவது சுவாமியினுடைய திருமுடிக்கு தகுந்தார் போல, மார்புக்கு தகுந்தார் போல, கரத்துக்கு தகுந்தார் போல, திருவடிக்கு தகுந்தார் போல, இப்படி பல வகையான மாலை தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாலி பிணைக்கும் பிணைகளிலும் உண்டாதரைக்கும் துணைகளிலும் சமைத்து முடங்கும் மாறுவர். இப்படி பல வகையான மலர்களை கொண்டு பல வகையான மாலைகளை கட்டி மாமலர்கள் உண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து படியேன திரும்ப நிறைய இருப்பார். அதனால என்ன செய்ய வரும்னா கேட்கறவங்க இப்படி கதையோட போயிடாமே அவங்களுக்கு முடிஞ்ச வரையில ஒரு 10 பூ 5 பூவாவது பறிச்சு சாமி கிட்ட போடணும், கட்டி போடணும். கட்டலைன்னா சும்மாவாவது போட்டு ஒரு தேவாரத்து வகை பாடிடணும். எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, பரிமளத்துக்கு நாங்கெல்லாம் வேலை இல்லாமனால காலையில அவ்வளவு நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அது மாதிரி செய்யறதுன்னா சாமானி பண்ணல உள்ள முடிய இன்னைக்கு செஞ்சு பாருங்க சாமானி இல்ல பூஜை பண்ணிக்கிட்டு வெளியே பாருங்க உள்ள எவ்வளவு சிரமம் இருக்குதுங்கிறீங்க எத்தனை உள்ள தேட வேண்டியதா இருக்குது. பூஜைன்னா சிரமம்னா ரெண்டு ஒண்ணுன்னு இருக்கும், அவ்வளவு உருளை தேடி உட்காருது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வேற சிரமம் எவ்வளவு தெரியுது. இதெல்லாம் காட்டுல இருக்கிற சாமியை எடுத்து கொடுத்தோம், வீட்டுல இருக்கிற ஆசாமியை எடுத்து கொடுத்தோம் இல்ல. அதையினாலே அப்படி வந்து காலையில ஸ்நானம் பண்ண உடனே மலர் இருந்து கையால ஒரு 10 பூவாவது வச்சு சாமி திருவடியில போடுறோம், போட்டு சாப்பிடணும். அவ்வளவுதான், இது செய்யலாம் சாதாரணம். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை இருக்கிறார், புண்ணிய ஜீவாருக்கு பூண்டு கொடுக்குறார். பெரிய சைவத்துல நுழையிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் தகுதி மாமகத்தை விட்டுறது கஷ்டமா தான் இருக்கு. 100 வருஷம் ரெண்டாவது திருந்து ரெண்டு இந்த 3வது இந்த பூ பிரிச்சு சாமிட்டு பூ சாப்பிடும். இந்த 3 பாயிண்ட் முடிச்சிருந்தாலே போதும், அப்புறம் என்ன செய்வ ஏராளம் வருது, அத்தனையும் குடிக்க நம்மளால முடியாது. மூணு செய்யலாம், இதுக்கு காசு வேணும் செலவு இல்லை. இப்ப சொன்னது 3 அதுக்கு அதை விட்டுட்டா காசே செலவு இல்லை. முதலும் சொன்னது ரெண்டாவது கொஞ்சமா வாய்க்கல காசு அதிகமா போட வேண்டியது இல்லை. 3வது வீட்டுக்கிட்ட பூச்சல் இருக்கணும் கட்டாயம். ஆகையினாலே இப்படி ஆங்க பணிகளானவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கி குழு சென்று அன்பினுடன் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கி புரிந்து பரிந்துள்ளார் பரமர்வதிக பற்றான ஊர்கி சிறந்த அஞ்செடுத்து ஓவானாவின் உணர்வினார். எப்படி காலத்துக்கு தகுந்த ஆற்போலவனர்களை கட்டி சாத்தி அதற்கு மேல பஞ்சாச்சரத்தை அன்போடு வெய்யன்போடு எப்போதும் உச்சரிப்போம். துஞ்சனும் துஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சக நைந்து நினைவில் நாடு வஞ்சகம் அச்சடி வாழ்த்தவன் வா வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து வெற்றி என்பது சம்பந்த தேவாரம். அப்படி அஞ்செழுத்து ஊதுபோவர் அஞ்செழுத்த ஊதுவோர் வாய் அஞ்செழுத்து போதும் கை மாலக பூ மாலக. இப்ப நம்ம வாயினால என்னென்னமோ பண்றோம், கையில என்னென்னமோ பண்றோம், பண்ணக்கூடாததை பண்றோம். அதனால வாயின்னா மந்திரம் சொல்றோம், மனமது நினைய வாக்கு அடுத்த மந்திரங்கள் சொல்ல எனமலர் கையில் கொண்ட நிச்சித்தையும் ஒரு சக்தியா இது உள்ள படிச்சுன்னு ஆகா நல்ல மேற்கூறி அருமையா முடியும் அப்படின்னு ஆச்சரியம் முடியா இருக்கும். மனமது நினைய வாக்கு அடுத்த மந்திரங்கள் சொல்ல வாய் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா, சண்டை போடுறதுக்காவல்ல மந்திரம் சொல்றதுக்காகும். வாயே வாழ்த்து பட்சம் சோதிங்கிறதுக்கு ஆகையினாலே அப்படி பால் கறக்கிற மாட்டை ஏத்துல கட்டினார். பால் கறக்கிறதுக்காக மாட்டை வச்சு நல்ல பால் கறக்கிற மாட்டை கொண்டு போய் ஏற்றில கட்டுறான்னு. அது போல மந்திரம் சொல்ற
1: தள்ளும் முறைமை உளிந்திட இத்தகுதி உழுகும் அறை அவர்தான் செல்லும் அறைகள் முதலான ஞானம் செம்பூன் வள்ளத்தில் அள்ளி அகிலையும் கழித்த அம்மை முளைப்பாலுடன் உள்ள பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமையுடையார் ஆயினார்.
0: அது உலகத்தை எல்லாம் பெற்றவளாகிய பரமேஸ்வரி ஞானத்தை அள்ளி கொடுத்தாள் அல்லவா, தங்க கிண்ணத்துல ஞானத்தை கொடுத்தாள் அல்லவா ஞானப்பாரு. அதை சாப்பிட்ட பிள்ளையாராகிய ஞான சம்பந்தருக்கு ரொம்ப சிநேகமான வேண்டியவன். இதை விட என்னது ஒரு மந்திரி சிநேகம் இருந்தாலே போகணும், ஞான சம்பந்தர் சிநேகம்னா கேட்கவாகும். ஞான சம்பந்தருடைய நட்பை பெற்றவர்
1: அன்ன வடிவும் ஞானமுமாய் அறிவார் இதுவர் அறியாமல் மண்ணும் போல் ஒரு உறைவாரை வர்த்தம் மானிச்சுரத்து.
0: அந்த திருப்பூரூர் கோயில்ல ரெண்டு கோயில் இருக்கு, திருப்பூரூர் கோயில் ரெண்டு கோயிலா இருக்கு. அதுல ஒன்று வடபுறத்துல இருந்து வர்த்தமானீஸ்வரம் வந்து வர்த்தமானீஸ்வரங்கிறதா இவர் பூஜை பண்ணின கோயில். அந்த கோயிலே ரெண்டு உறுதியா இருக்கு, ரெண்டு சிவலிங்கம்.
1: நன்னர் மகிழ்ச்சி மனங்குள்ள நாடும் பூசை வடுவாமை பண்ணும் பெருமை அஞ்செடுத்தும் பயின்றே பணிந்து பரவினார்.
0: அதனால அஞ்செடுத்த மறவாது அன்போடு ஊதிய தவமுடையவர் அங்கன் அமரும் திருமுருகர் இப்படி பலகாலம் படியிருந்தார். அவருக்கு எதுவும் கஷ்டமும் இல்லையாற்றுகிறது, எந்த கஷ்டமும் சொல்ல சேர்க்கிறார், வேற எந்த வகையாலும் ஒண்ணுமில்லை. இப்படி நல்ல மென்மையான படி, மென்மையான படி, இது மென்மை படின்னு. இப்ப ஏற்பக நாயனாரு வந்து நம்ம திருத்தொண்ட நாயனாரு கண்ணப்பர் இவங்கெல்லாம் செய்து வன்மை ஒன்றும் இது மென்மையான படி. மென்மையான மழை பூ பறிக்க வேண்டியது, கட்டி சாத்த வேண்டியது, சிவாங்க வேண்டியது, இப்படியே இருந்து ஞான சம்பந்தனுடைய கல்யாணத்துக்கு போனாரு. கல்யாணத்துல சோதியில இப்படி போறாரு, அவ்வளவு ஒரு எளிமையா இருக்கிற சிவசி.
1: அங்கனவரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தில் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கல் அடலேர் உடையவர்தான் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடி நீள தலையாம் நிலைமை சார்ந்தார்.
0: இப்படியாக மலப்பணி செய்து அதன் மூலமாக பிள்ளையாருடைய திருமணத்துக்கு சென்று அந்த சோதியிலே கலந்து வினார். இந்த
1: அறவாணிந்த அறையாரை அரிச்சித்த அரிச்சித்தவர்தன் கடல் விரவு புகழூர் முருகனார் மெய்மை துண்டின் திறம் போற்றி கரவில் அவர்வால் வருவாரை கருத்தில் உரு திறங்குண்டு பரவு அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றேன்.
0: ஆகையினால் இப்படி முருகநாயனார் பெருமையை சொன்னாரு. நம்ம பார்வதீபதே
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Rig Veda Panjarutram Vilakkavurai Vazhangupavar Thiru Subramani Sharma. Om Namah Shivaya.
4: ஓம் நமஶிவாய. ஸ்ரீமத் கணேஷ ஜனகாத் மகி விருந்த பூஜ்யாத் தில்லாட்டவீ சுனலயாத் திரிபுராம்பிகேஷாத் வியாக்ராஜினம் பரதராத் உருரோகநாசாத் ருத்ராத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ரிக்வேதத்திலுள்ள பஞ்சருத்ரங்களை நாம் பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது சூக்தத்தில் ஆறாவது ருக்கிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தந்து பயம் சந்தேகம் முதலியவர்களை நிவர்த்தி பண்ணி நம்ம பரமான தாமத்துக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னு ருத்ரனை வந்து வேண்டி விரும்பி வேதம் கேட்கிறதையும் வேதம் அவரை வரவேற்கிறதையும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த இருக்க பார்க்கிறோம். இதம் பித்ரே மருதா முச்சதே வச்சஸ்வாதோ ஸ்வாதீயோ ருத்ராய வர்தனம் ராஸ்வாச்சனோ அமிர்தமர்த்த போஜனம் த்மனே தோகாயதனாய மிருள. நிறைய இடங்களில் மருத்துக்களின் பிதாவாகிய அப்படின்னு சொல்லி மருத்கணம், அந்த மருத்கணத்துக்கு பிதா அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து ரிக்வேதம் சொல்கிறது. இன்னும் மேல்கொண்டு கூட சொல்லப்போகுது, ஆதே ஏ பிதர் மருதாம் அப்படின்னு வரப்போகிறது, இன்னொரு ரிக்கில் கூட வரும். இந்த மருத்கணங்களுக்கு பிதாவாகிய ருத்ரனையும், ஸ்வாத் இப்போ கூட ஹிந்தியில் ஸ்வாத் அப்படிங்கிற பதம் இருக்குது, சுவை அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பதம். அந்த சுவையிலும் மிகுந்த சுவையுடையது, ஸ்வாதோ ஸ்வாதீயோ, அந்த சுவையிலெல்லாம் மிகுந்த சுவையான ஒரு விஷயம். வர்தனம் அப்படிங்கிறது வர்த்திக்கிறது, அதை இன்னும் மேல்கொண்டு அதை மேக்சிமைஸ் பண்ணுறது. இதம் வச்சகா, இந்த துதியை உச்சியத்தே நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே சுவையுடையது எது? உன்னை துதிப்பது சுவையுடையது. அதுலேயும் சிரேஷ்டமான பதங்களை போட்டு அதையும் இன்னும் சுவையுள்ளதாக மாற்றுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இதை உன்னை பார்த்து துதிக்கின்றோம். அமிர்த மிருத்த அப்படின்னா ஒரு நாள் நாசமாகக்கூடிய சரீரம், நம்மளுடைய சரீரங்கள்லாம் மிருத சரீரம் அப்படின்னு பேர். எதுக்கு அழிவே கிடையாதோ அதுக்கு அமிர்த அப்படின்னு பேர். அமிர்தம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அமிர்தம்னா அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அழிவற்றவனாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, மர்த்த போஜனம், மர்த்த அப்படிங்கிறத இங்கே நம்மளை குறிக்கிறது, மானிடர்களை குறிக்கிறது. நமக்கு உண்ணுதற்கு உரிய உணவு எதுவோ அந்த உணவை ராஸ்வ கொடுப்பாயாக, நாம் உண்ணுவதற்கு உண்டான உணவை கொடுப்பாயாக அப்படின்னு வேதம் வந்து கேட்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போல் ஒரு ஒரு இந்திரியத்துக்கு ஒரு ஒரு ஆகாரம், அந்த ஆகாரத்தை வந்து முறையான ஆகாரமாக இருக்க வேண்டும், சத்தான ஆகாரமாக இருக்க வேண்டும், ஆற்றலை அளிக்கக்கூடிய ஆகாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் கேட்கிறது. நக தோகாயச்ச, எங்களுடைய புத்திரர்களுக்கும், தனையாய புத்திரனுடைய புத்திரனுக்கும் பேரனுக்கும் சுகப்படுத்துவாயாக அப்படிங்கிறதாக இந்த ரிக்கு முடியறது. 49 மருத்கணங்கள் இருக்கா, அந்த 49 மருத்களுக்கும் தனக்கு புத்திரர்களாக பரமேஸ்வரன் வச்சின்றிருக்கார். அவரை நாம் துதிக்கின்றோம். நமக்கு வேணுங்கிற உணவை கொடுப்பதுடன் எனக்கு மட்டும் இல்லாமல் என் புத்திரனுக்கும் என்னுடைய புத்திரனுடைய புத்திரனுக்கும் அதை நீ தர வேண்டும். இன்றைக்கி நம்ம நிறைய சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறோம். வேதம் அன்னைக்கே சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசிடுத்து. எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த சத்தான ஆகாரங்கள் எல்லாமே எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது வேதம். 7 இருக்கு. மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம் மானோ வதி பிதரம் மோத மாதரம் மான பிரியாஸ்தன்வோ ருத்ரீரிஷா. நகா அப்படின்னா எங்களுக்குன்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மகாந்தம் அப்படின்னா ரொம்ப வயசானவா, முதியோர்கள். மாவதீஹி அப்படின்னா துன்புறுத்தாதே அப்படின்னு அர்த்தம். இதில் ஒவ்வொரு பதத்தோடையும் சேர்த்து மாவதீஹி மாவதீஹி அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்ணிகிட்டே போகிறது. ஹே ருத்ர பரமேஸ்வரா, எங்களில் யார் ரொம்ப வயசானவாளாக இருக்காளோ அவளை துன்புறுத்தாதே. உத அப்படின்னா மேலும் மற்றும். அர்பகம், யார் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ மாவதீஹி துன்புறுத்தாதே. உத மேலும். நகா எங்களுள் யார் உக்ஷந்தம் அப்படின்னா தருணர், யூத், எங்கா இருக்காள் இல்லையா அவளையும் துன்புறுத்தாதே. மாவதீஹி தருணரையும் துன்புறுத்தாதே. உத மேலும். உக்ஷிதம் கருப்பையில் இருக்கக்கூடிய சிசு, அதுக்கு உக்ஷிதம்னு பேர். இந்த கருப்பையில் இருக்கிற சிசுவையும் மாவதீஹி துன்புறுத்தாதே. நக பிதரம், என்னுடைய தந்தையை மாவதீஹி துன்புறுத்தாதே. நக மாதரம், என்னுடைய தாயை துன்புறுத்தாதே. மாவதீஹி என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, பிரியாகா தன்வகா, என்னுடைய நண்பரினுடைய குழந்தைகளையும் அவருடைய குடும்பத்தையும் மாரீரிஷகா துன்புறுத்தாதே. ஆக ருத்ர பரமேஸ்வரன் ஏன் துன்புறுத்த போறான், எதனால அப்படி வேதம் இவரை துன்புறுத்தாதே அவனை துன்புறுத்தாதேன்னு ஏன் சொல்றது? ருத்ர பரமேஸ்வரன் வந்து இதுதான் வந்து அவருக்கு தொழிலா, ஒவ்வொருத்தரையா துன்புறுத்துறது தான் அவருக்கு தொழிலா அப்படின்னா கிடையாது. இந்த துன்பம் என்னன்னே தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை வந்து இன்பமயமானது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் அது ஆத்மாவுக்கு எவ்வளோ தூரம் ஹானி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த ஆத்ம ஹானி வந்து வேதம் துன்பம் துன்புறுத்துதல் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. இந்த துன்பத்தை இவர்களுக்கு எல்லாம் செய்யாதே, இவர்களை அதனின்று காப்பாற்று அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒவ்வொருத்தராயா சொல்கிறது, யாரையுமே விட்டுடல, வயசானவான்னு சொல்கிறது, இளைஞர்கள்னு சொல்கிறது, சிசுவா சொல்கிறது, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவா சொல்கிறது, தந்தையை சொல்கிறது, தாயை சொல்கிறது, என்னுடைய நண்பரினுடைய புதல்வர்களையும் சேர்த்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து மேலோட்டமாக மொழிபெயர்த்த மேல்நாட்டு அறிஞர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி வியாதிகள்லாம் நிறைய வந்துன்னு இருந்தது, அதனால் அந்த வியாதிக்கு வந்து இப்போ இறைவனிடத்தில் இறைஞ்சுகிற மாதிரி வேதம் கேட்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டா. நாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த வியாதிங்கிறது உடலுக்கு மட்டும் வருவது வியாதி இல்லை, எல்லா விதமான வியாதி, சம்சாரமே ஒரு வியாதின்னு தான் நம்ம சொல்கிறோம். சம்சார பேஷஜம் பிஷக் அப்படின்னு பகவானை சொல்கிறோம். இந்த சம்சாரங்கிற அதுக்கும் மருந்து அவன்தான். ஆக இவர்கள் எல்லாவற்றையும் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ருக்கு கேட்கறது. மேல் கொண்டு இருக்கிற ருக்கு, மானஸ்தோகேதன ஏமான ஆயௌ மானோ கோஷுமானோ அஸ்வே சுரீரிஷஹ வீரான்மானோ ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்த சதமித்வா ஹவாமஹே. இதில் ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து அதே மாதிரி தோகே அப்படின்னா என்னுடைய புத்திரனுக்கு மாரீரிஷஹா துன்பத்தை உண்டாக்காதே, தனையே அப்படின்னா என்னுடைய பௌத்திரனுக்கு, தோக்காய தனையாயன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மட்டுமே சுவாமியை வழிபட்டார் அந்த குடும்பத்தில் போனார்னு இல்லாமல் ஜென்ம ஜென்மாந்திரமாக வம்ச வம்சாவளியாக எல்லாருமே அவருக்கு அடிமையாக இருந்து சுவாமியை பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பக்தனுடைய ஆசையாகவும் இருக்கும். நான் மட்டும் இருந்தேன், நான் சுவாமியை கும்பிட்டேன் போனேன்னு இல்லாமல் எல்லாருமே என் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே ருத்ர பரமேஸ்வரனுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே வேதம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு என் பையனை மட்டும் காப்பாத்துன்னு மட்டும் சொல்லாமல் என் பேரனையும் சேர்த்து காப்பாற்று, என் கூட இருக்கிறவா எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், முதல் சத்சங்கமே வந்து குடும்பம் தான், அந்த குடும்பத்திலிருந்து தான் சத்சங்கமே ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திரும்ப தோக்கே அப்படிங்கிறபோது, தோக்கேனா புத்திரனுக்கு மாறி ரிஷகா துன்பத்தை உண்டாக்காதே, தனையே பௌத்திரனுக்கு துன்பத்தை விளைவியாதே, நகா ஆயௌ அப்படின்னா என்னுடைய மனிதர்கள் யாரெல்லாம் என்னுடைய சேர்ந்தவாளோ அவள் அத்தனை பேருக்கும் மாறி ரிஷகா துன்பத்தை உண்டாக்காதே, கோஷு என்னுடைய பசுக்களுக்கு மாறி ரிஷகா துன்பத்தை செய்யாதே, அஸ்வேஷு என்னுடைய குதிரைகளுக்கு துன்பத்தை உண்டாக்காதே, வீரான் என்னுடைய எங்களுடைய வீரர்களுக்கு துன்பத்தை உண்டாக்காதே, பாமிதா பாமம் அப்படின்னா பொய்கோவம், இந்த பொய்கோவத்தை கொண்டு மாவதீஹி துன்புறுத்தாதே, நீ எங்களை வந்து துன்புறுத்தாதே, ஹவிஷ்மந்தா நாங்கள் எல்லாருமே வந்து ஹவிஸு கொண்டவர்களாக இருக்கிறோம், இப்போதும் உன்னை ஹவாமகே அழைக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது. என்ன ஹவிசை கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஏன் சொல்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நமசா விதேமத்தேன்னு சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து உன்னை நமஸ்காரத்தினால் நமஸ்காரங்கிற ஹவியினால் நாங்கள் வந்து உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஹவிசை வந்து நம்ம என்ன கை கொண்டவர்களாக வைத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்திரியத்தினால் எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே சுவாமிக்கு ஹவிசு தான். பகவத்பாதாள் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது எப்படி எது எது என்னென்னு சொல்லும்போது, நான் இந்த உடல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய எல்லாமே உனக்கு பண்ணக்கூடிய பிரதட்சிணம் தான், நான் வாயத்திறந்து சொல்கிறது எல்லாமே உன்னுடைய ஸ்தோத்திரம் தான் அப்படிங்கிறதே ஒரு ஸ்தோத்திரமே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுபோல் நாம் இந்திரியன் மூலமாக இந்திரியம் துவாரா என்னெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே சுவாமிக்கு ஹவிசா எப்போ நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்ம தேவ பூஜை ஒரு செகண்டு கூட ஒரு நொடி கூட தடைபடாமல் அது பாட்டு எப்படி அனன்யாஷ்டந்தயந்தோமான்னு ஒரு தைலதாரையை எக்ஸாம்பிளாக சொன்னோமோ அது போல் நடந்து கொண்டே இருக்கும். நான் கேட்பது, நாம் பார்ப்பது, நாம் சுவைப்பது எல்லாவற்றையுமே ருத்ரபரமேஸ்வரனுக்குன்னு கொடுத்துட்டு வரும்பொழுது எல்லாமே அவனுடையதாகவே ஆகிவிடுகிறது. இப்படியாக இந்த இருக்கு முடிகிறது. யாருக்கும் நீ துன்பத்தை விளைவியாதே, எல்லாரையுமே சுகமாக வச்சுக்கோன்னு முதல்ல சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லும்போது இவா யாருக்கும் துன்பத்தை விளைவிக்காதே அப்படிங்கிறது. துன்பத்தை விளைவிப்பது என்பது நீங்கள் நினைத்து கொள்வது போல ஏதோ அவர் கையில் வந்து ஒரு சாட்டையை வச்சுட்டு ஒரு பெரம்பை வச்சுட்டு எல்லாரையும் அடி அடினு அடிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மாவுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். தீர்காயுச கொடு தீர்காயுச கொடு நம்ம சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சவா எல்லாரும் தீர்காயுசாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவளுக்கே ஒரு 90 வயசு ஆகிடுது அப்படின்னா நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிடுப்பான்னு அதே மனசு தான் பிரார்த்தனை பண்ணுறது. ஆக நீங்களே உங்களுக்கு வேண்டப்பட்ட வாளுக்கே ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது மாறுது அப்படிங்கும் பொழுது பகவான் வந்து சாஸ்வதமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு தெரியும் எது நல்லது எது நல்லது இல்லை அப்படிங்கிறது. அதனால் அவர் கையிலேயே விட்டுட வேண்டியது. துன்புறுத்தாதே நீங்கள் சொல்கிறது ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ துன்புறுத்துறது கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஹானி உண்டாகக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வேதம் சொல்கிறது. இது ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம், போக போக அது புரியும். மேல்கொண்டு இருக்கிற ருக்குகளை வரும் இதில் பார்க்கலாம்.
5: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் பூவியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த விராடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கண்ணின் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அரியான் கடம்பந்துரை நன்னனம் வினயாயின நாசமே நூலால் நன்றா நினைமின்கள் நோய்கட பாலானைந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்றுகந்தான் கடம்பந்துரை மேலானாம் செய்த வல்வீனை வீடுமே. திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, பக்த பெருமக்களே, உலகெங்கிலும் வாழக்கூடிய சைவ பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மனமொழி மெய்களாலே வணங்கி எல்லாமல்ல உமையொருபாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் பரம குருநாதரனுடைய பரிபூர்ண குருவருளாலும் இந்த மாலை பொழுதிலே சிவாலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களோடு சிவாகம கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம். நமது பாரத தேசமானது பழம்பெரும் தேசம். இந்த பூமியிலே அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் பண்பாட்டிலே உலக அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. பக்தி, ஞானம், வைராக்கியம் முதலானவைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது நமது பாரத தேசம். அப்படி இந்த பாரத தேசத்திலே பல கோடி ஆண்டு கணக்காக பல ஆன்மாக்கள் இங்கே தோன்றி இந்த புண்ணிய பூமியிலே தங்களது வாழ்க்கையை நடத்தி எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய திருவடியை பலகாலும் நினைந்து உருகி அடைந்துள்ளனர். அந்த வகையிலே நமது பாரத தேசத்தினுடைய சமயங்களிலெல்லாம் சிறந்ததாக விளங்கக்கூடியது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதுசார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்து ஓதிய சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே என்றெல்லாம் நமது சைவ சமயத்தினுடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்திற்கு மேலான சமயம் வேறு சமயமே இல்லை. இந்த சைவ சமயமே சமயங்களுக்கெல்லாம் மேலானதாக இதனை சொல்லும் பொழுது சமயாதீதம் என்று சொல்வார்கள். இந்த சமயங்களுக்கெல்லாம் பொதுவாக ஆதாரமாக விளங்கக்கூடியவைகள் நூல்கள். அந்த நூல்களினாலே இந்த சைவ சமயத்திற்கு பெரும் சிறப்பு உண்டு. மற்ற சமயங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பசு நூல்கள் என்று ஆன்மாக்களினாலே செய்யப்பட்ட நூல்களாக விளங்குகிறது. ஆனால் இந்த சைவ சமயத்திற்கு மட்டுமே நூல்கள் வேத சிவாகமங்கள் இந்த சைவ சமயத்தினுடைய ஆதாரமான நூல்கள். இந்த வேத சிவாகமங்கள் பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டவை. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், அது இறைவனாலே அருளப்பட்டதனாலே பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டதனாலே அதற்கு பதிநூல்கள் பதிவாகியம் என்று அதனை சொல்லுவார்கள். இந்த வேதமோடு சிவாகமம் ஆகிய இந்த நூல்கள் ஆன்மாக்களுக்கு தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வகையிலே வாழ்க்கை முறையை அமைத்திருக்கின்றன. மற்ற சமயங்களில் எல்லாம் தர்மம் அர்த்தம் காமியம் என்று மூன்று நிலைகளை கடந்து மோட்சமாகிய நிலை என்று ஒன்றை சொல்லும். அவைகளெல்லாம் மோட்சமா என்று சொன்னால் அவைகளெல்லாம் மோட்சம் அல்ல. ஏனென்றால் அவைகளெல்லாம் பசுக்களாலே காட்டப்பட்ட நிலைகள் மட்டுமே, நெறி மட்டுமே. ஆனால் நமது சைவ சமயத்தில் மட்டுமே சிவபெருமானே அந்த மோட்ச நெறியாகிய அறம்பொருள் இன்பம் வீடு என்று இந்த வேத சிவாகமங்களை அருளியுள்ளார். இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை, மொட்டு மலர் காய் கனி என்ற வகையிலே. அவ்வாறு இருக்கையிலே இன்றைய கல்வி முறைகள் எல்லாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கிலே முதலிலே இருக்கக்கூடிய அறத்தையும் சொல்லித்தருவதில்லை, இறுதியிலே இருக்கக்கூடிய வீடு பேராகிய மோட்சத்தை பற்றியும் சொல்வதில்லை. இன்றைய கல்வி முறைகளிலே இருப்பது பூராவும் முழுதும் பொருள் மற்றும் இன்பம், பொருளை சம்பாதிப்பது எவ்வாறு அதனாலே இன்பத்தை துய்ப்பது எவ்வாறுங்கிறது மட்டுமே சொல்லக்கூடிய நூல்களாக கல்வியாக இன்றைய கல்வி முறை அமைந்திருக்கிறது. ஆனால் நமது வேத சிவாகமம் முதலான சைவ சமயத்தின் அடிப்படையான நூல்களிலே தர்மம் அறமானது எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆன்மாவானவன் எவ்வாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே ஒரு முறையானது சொல்லப்பட்டது. வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்று இந்த பாரத தேசத்தினுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால், யுத்தமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தர்மம் உண்டு. மாலை 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் செய்யக்கூடாது என்பார்கள். யுத்தத்திலே பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், பசுக்கள் மற்றும் வேதம் முதலானவைகளை கற்ற அந்தணர்கள் இவர்களை, இவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரக்கூடாது என்பதெல்லாம் நமது பாரத நாட்டிலே அரசர்களாலே பின்பற்றப்பட்டு வந்த சாஸ்திரங்கள், இவைகளெல்லாம் கடைபிடித்தே யுத்தங்கள் கூட நடைபெற்றன. அதே போல சூரிய உதயத்திற்கு பிறகுதான் யுத்தம் ஆரம்பமாகும். எதிராளியினை கையிலே ஆயுதங்கள் இல்லை என்றால் தாக்கக்கூடாது என்பார்கள். நிராயுத பாணியா இருந்தா தாக்கப்படாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு யுத்தமாக இருந்தாலும் சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் நமது பாரத தேசத்தினுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. அவைகளெல்லாம் அந்த தர்மமான முறையிலே ஒருவன் பொருளை சேர்க்க வேண்டும், அந்த பொருளை கொண்டு அளவான இன்பத்தை துய்க்க வேண்டும், அந்த பொருளை தன் பொருட்டு மட்டுமல்லாது பிறர் பொருட்டும் மேலும் தெய்வ காரியங்களுக்கும் அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த பொருளானது நிலையற்றது என்பதை உணர்த்துவதாகவும் கல்வி முறை அமைந்தன. ஒருவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவனால் கையிலே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக உரைத்தவைகள் நமது பாரத தேசத்திலே தோன்றிய சாத்திரங்கள். அதன் மூலம் வீடு வேற்றிற்கும் மோட்சத்திற்கும் முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த சாத்திரங்கள் பல்வேறு விதங்களிலே உணர்த்தி வந்தன. ஆனால் இடைக்காலத்திலே அந்நியர்களுடைய படையெடுப்பினாலே இந்த கல்வி முறையிலே இருந்து தர்மம் என்று சொல்லக்கூடிய அறத்தையும் இறுதியிலே சொல்லக்கூடிய வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மோட்சம் முதலானவைகளை பற்றிய அரும்பெரும் கல்வி முறைகள் எல்லாம் இவைகளிலே இருந்து நீக்கப்பட்டு பொருளுக்காகவும் இன்பத்திற்காகவும் மட்டுமே இந்த கல்வி என்றும் அதே வாழ்க்கை என்றும் இன்றைய காலமானது ஆகிவிட்டது. இப்பேற்பட்ட இந்த காலத்திலே நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடிய நமது அமைப்பானது உலகெங்கிலும் சிவதர்மத்தை, சைவ சமயத்தினுடைய நெறிகளை, பல நூல்களை எல்லாம் தொகுத்து தங்களுடைய இணைய வழியாக அனைவருக்கும் எந்த நேரத்திலும் பயன்பெறுமாறு கொடுத்தும், அதுவும் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்திலே தினமும் மாலை வேளையிலே திருமுறைகள் விண்ணப்பம் மற்றும் சிவபெருமானுடைய ஞான நூல்களை எல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் நேரவையிலே காணும் பொருட்டும் அதைத் தொடர்ந்து பிறகெல்லாமும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்ற வகையிலே செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது, பெரும் பாராட்டிற்குரியது. அவர்களுக்கு எல்லாமல்ல நமது பாலகுஜாம்பிகையுடனாகிய கடம்போனேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் உண்டாக வேண்டும் என்று மனமொழி மெய்களாலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இது போன்ற அவர்களுடைய செயல்கள் இனி இருக்கக்கூடிய காலத்திலே மிகவும் தேவை. அந்த வகையிலே இந்த மனிதனானவன் ஒரு உயிரானது உயர்வு பெற வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். ஞானத்தை பெற்றால்தான் உயிரானது உயர்வு பெற முடியும். அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்கள் வேத சிவாகமம் முதலான நூல்கள். மனித பிறவி பெற்றவர்களுக்கு இந்த வேத சிவாகமம் ஆகிய நூல்கள் எல்லாம் பயன்பெறும். ஆனாலும் பரமேஸ்வரன் கொண்ட, சிவபெருமான் கொண்ட தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களிடத்திலும் சிவபெருமான் கொண்ட கருணையின் வண்ணமாக அபுத்திபூர்வ புண்ணியம், புத்திபூர்வ புண்ணியம் என்று ஆன்மாக்களை தங்களுடைய வினைக்கு ஏற்ப கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு உயர்த்தி, சகல நிலையில் இருந்து பெத்த நிலைக்கும் பெத்த நிலையில் இருந்து முத்த நிலைக்கும் உயர்த்துவது சிவபெருமானுடைய பெருந்தருணை இன்றி வேறில்லை. அவ்வாறு உயிர்களை சிவபெருமான் உயர்த்தும் பொழுது எவ்வாறு உயர்த்துகின்றார் என்று பார்த்தோமேயானால் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேதாரண்யம் என்ற க்ஷேத்திரம், அங்கே விளக்கு சிவபெருமானுடைய, வேதபுரீஸ்வரருடைய திருமறைக்காளருடைய சன்னதியிலே விளக்கானது எரிந்து கொண்டிருக்கின்றது. இரவு பூஜைகள் எல்லாம் முடித்து அர்ச்சகர்கள் கோவிலை எல்லாம் திருநடை சாற்றிவிட்டு சென்று விட்டார்கள். அங்கே திருக்கோயிலே இருக்கக்கூடிய எலியானது அந்த விளக்கிலே இருக்கக்கூடிய நெய்யை குடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த விளக்கிலே இறங்குகின்றது. அவ்வாறு அந்த விளக்கிலே வரும்பொழுது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே அதுவரை தூண்டப்படாமல் சற்று அணைந்து போகும் என்ற நிலையில் இருந்த அந்த விளக்கு இந்த எலியானது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே இந்த எலியினுடைய மூக்கிலே சற்று சுட்டவுடன் அந்த திரியானது தூண்டப்பட்டு அந்த தீபமானது பிரகாசமாக எரிந்தது. அணையக்கூடிய தீபம் எலியினுடைய ஒரு சிறு பிரயத்தனத்தினாலே தூண்டப்பட்டு அந்த ஒளியானது அந்த கர்ப்பகிரகம் முழுவதும் மறைக்காளரனுடைய சன்னதியிலே நிறைந்ததாலே இது அபுத்திபூர்வமாக அந்த எலிக்கு நிகழ்ந்தது. அவ்வாறு நடந்ததனாலே அடுத்த பிறவிலே அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக, ஒரு அரசனாக இந்த மண்ணிலே அவதரித்தது. இதே போல சிலந்தியாக திருவானை காவலிலே ஜம்புநாதரனுடைய மேற்பகுதியிலே கூடு கட்டியிருந்த அந்த சிலந்தி அடுத்த பிறவிலே கோச்சங்க சோழன் என்ற பெயரிலே சோழ மன்னனாக வந்து 72 மாடக் கோயில்களை எல்லாம் அமைத்து சிவபெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இந்த தேசமெங்கும் பரவுவதற்கு காரணமாக அந்த புண்ணியமானது அமைந்தது. இதுவும் அபுத்திபூர்வமான புண்ணியம். அதன் பிறகு காலை கடம்பர், மதிய சொக்கர், அந்தி திரியங்கோயிலாளர் என்று சொல்லக்கூடிய சோழ தேசத்திலே இருக்கக்கூடிய மூன்று தலங்களிலே அந்தி வேளையிலே தரிசிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலையிலே அங்கே ஓர் மரகத லிங்கமானது மரகதாஜலேஸ்வரரானவர் இருக்கின்றார். அவருக்கு அருகிலே ஓர் புளிய மரமானது விளங்குகிறது. அந்த புளிய மரத்திலே ஓர் தேன் கூடு. அந்த தேன் கூட்டிலே தேனீக்கள் எல்லாம் தேனை சேகரித்து வைத்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கானது அந்த தேனை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த தேன் கூட்டை தனது கையினாலே கலைக்கிறது. அது கலைத்த அடுத்த மாத்திரத்திலே அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த குரங்கை கொட்ட ஆரம்பித்து விட்டன. தேனீக்கள் கொட்டியவுடன் அந்த வலி தாங்க முடியாமல் கையில் எடுத்த தேனோடு மரத்திலிருந்து வெகு வேகமாக இறங்கி வருகிறது குரங்கு. இறங்கும் பொழுது அந்த கையிலே வலி ஏற்பட்டதுனால், தேன்கள் தேனீக்கள் கொட்டியதாலே ஏற்பட்ட வலி காரணமாக அந்த கையை உதறுகிறது. அந்த உதறிய ஒரே உதறிய பொழுது ஒரே ஒரு தேன் துளி அந்த மரகத லிங்கத்தின் மேலே படுகின்றது. அதை சிவபெருமான் தேன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பிறவியிலே அந்த குரங்கிற்கு சுப்பிரமன் என்ற மன்னனாக அந்த குரங்கானது பிறக்கிறது. அதே சோழ தேசத்திலே சுப்பிரமனாக அந்த மன்னனாக வந்து அதே மலையிலே இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் நாதருக்கு ஒரு கால் அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்விக்க எண்ணி வரும்பொழுது அந்த தேன் அபிஷேகத்தை செய்யும் பொழுது அந்த முற்பிறவியுடைய ஞாபகமானது அந்த மன்னனுக்கு ஏற்பட்டு அந்த மரகதாஜலேஸ்வர பெருமானுக்கு பல்வேறு விதங்களிலே சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்து கோவிலிலே வழிபாடுகள் எல்லாம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ததாக ஸ்காந்த மகாபுராணத்திலே வரக்கூடிய மரகதாஜல மான்மியமானது குறிப்பிடுகிறது. அவ்வாறு நாம் அபுத்திபூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியங்களினாலே, அதாவது நமக்கு தெரியாமல் செய்த ஒரு சிவபுண்ணியத்தினாலே அடுத்த பிறவியிலே நாம் தெரிந்து சிவபுண்ணியத்தை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் சிவபெருமானுடைய பெருந்தருணை. இப்பொழுது நாம் மனித பிறவியை எடுத்திருக்கின்றோம். இதிலே எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு இந்த சைவ சமயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, சைவ சமயத்தை தெரிந்து கொள்வதற்கு சிவபெருமானாலே ஏராளமான நூல்கள் நேரடியாகவும் அதிஷ்டானமாகவும் அருளப்பட்டன. 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், 207 உபாகமங்கள், இது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஸ்தலங்களினுடைய சிவபுராணங்கள், 18 புராணங்கள் மற்றும் இன்னும் எத்தனையோ புராணங்கள், நூல்கள், அருளாளர்களுடைய பன்னிரு திருமுறைகள், தேவாரங்கள் முதலான நூல்கள் மற்றும் சந்தான ஆச்சாரியர்களாலே செய்விக்கப்பட்ட அருளப்பட்ட மெய்கண்ட சாத்திரங்கள் முதலான நூல்கள், இன்னும் இந்த சைவ சமயத்திற்கு ஆதாரமான நூல்கள் என்று சொல்வோமேயானால் எல்லையற்றது. எத்தனையோ நூல்கள் இருக்கு, அதுக்கு எல்லாருக்கும் இந்த பிறவி போராது. இத்தனை நூல்கள் கிடைத்தும் இவைகள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பொருளைத்தான், பரம்பொருளாகிய பதியாகிய பரமேஸ்வரன் சிவபெருமான் தான். அவர்கள் அவர் சிவபெருமான் ஒருவரே இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை சொல்வதற்கு இத்தனை நூல்கள் பலகாலும் உணர்ந்தவர்களாலும் சொல்லப்பட்டது. இத்தனை நூல்கள் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தும் நாம் சிவபெருமானுடைய திருப்படியை அடையவில்லை என்றால் நாம் ஏதோ தவக்குறைவோடு இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆனாலும் அந்த தவங்களை எல்லாம் பெருக்குவதற்கோசரம், பெருக்கும் பொருட்டு இந்த சிவபெருமானுடைய திருவருளை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு, சிவபெருமானுடைய அருளை பெற்று இந்த வீடு வேற்றை அடைவதற்கு சிவபெருமானாலே சரியை திரியை யோகம் ஞானம் என்று 4 பாதங்களை உடைய சிவாகமங்கள் உபதேசிக்கப்பட்டன. உடலாலே இறைவனுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய மூச்சையும் கொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடல் பொருள் ஆவி இவை அனைத்துமே சிவபெருமானுக்கே அர்ப்பணித்து சிவபெருமானிடத்தே ஞானமே உருவாகிய சிவபெருமானிடத்திலே 2.5 கலத்தல், இவ்வாறு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 பாதங்களோடு கூடிய சிவாகமமானது சிவபெருமானாலே உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியிலே

செய்ய விசேட தீட்சைக்கு செல்ல வேண்டும். அந்த விசேட தீட்சையிலே குருநாதரனுடைய திருவருளாலே, திரு குருநாதரனுடைய திருக்கரங்களினாலே சிவலிங்கத்தை பெற்று சிவபூஜையை புரிதல், அதற்கு ஆன்மார்த்த பூஜை என்று பெயர். எல்லோருக்கும் இந்த ஆன்மார்த்த பூஜையை செய்யலாம், தீட்சை பெற்று செய்ய வேண்டும், விசேட தீட்சை பெற்று செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளைகளிலும் சைவ அனுஷ்டானங்களை செய்து பஞ்சாட்சர மந்திரங்களை ஜபித்து அதன் பின்னே சிவபெருமானுக்கு பூஜையை செய்ய வேண்டும், சிவபூஜையை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜைக்கு மேலான புண்ணியம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியம் சிவபூஜை. துர்லபம் பிராப்திய மானுஷ்யம் ஏ அர்ச்சயந்தி சதாசிவம் என்று சொல்லும் சாஸ்திரங்கள். கிடைத்தற்கரிய மனித பிறவி, அதிலே சிவபூஜை செய்யவில்லை என்றால் இந்த பிறவியினாலே பிரயோஜனம் இல்லை. உண்ணும் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி தினமும் சிவபெருமானுக்கு நான்கு மலர்களையாவது பறித்து இட்டு அதன் பிறகு உண்ண வேண்டும். அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார், எட்டு பூ போட்டா சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல நாவுக்கரச பெருமான். அதே போல ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாயிலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாடி வந்து நான் மலர் தூவிடில். எட்டு பூ போட வேண்டாயா, நாளை நாலு பூ போட்டா போறோம். நாடி வந்து நான் மலர் தூவிடில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. எவ்வளவு எளிமையான தன்மை சிவபெருமானுக்கு, எளிவந்த விரான் அப்படிங்கிறோம் அதனாலதான் சிவபெருமான். அப்படி இந்த பிறவியிலே சிவபெருமானை அர்ச்சிக்கவில்லை என்றால் இந்த பிறவி எடுத்து பிரயோஜனம் இல்லை. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதே நமக்கு தொழிலாக சென்று விடும். சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் அவரை நினைந்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு ஆன்மார்த்த பூஜையை நாம் செய்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும் என்றும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் சர்வ பிராணி ஹிதாவகம், எல்லா பிராணிகளுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்ற சங்கல்பத்திலே செய்யக்கூடியது பராத்த பூஜை என்று ஆலயங்களிலே சிவபெருமானை பூஜித்தல். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கும். நம்மளுடைய வீட்டுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பூஜை ரூம் இருக்கு. அந்த பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம சிவ பூஜை பண்றோம், தெய்வங்களை பூஜை பண்றோம். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஊரினுடைய நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளினுடைய நன்மைக்காகவும் இறைவனை பூஜித்தல் அப்படிங்கிறதா கோவில். கோ அப்படின்னா அரசன், இல்லைன்னா அவருடைய வாழக்கூடிய இடம். சிவபெருமான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறார், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை, பிரபஞ்சத்தை கலந்தும் கடந்தும் இருக்கிறார் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை கோவில்ல பூஜிப்பது ஏன் அப்படின்னா, மாட்டினுடைய உடம்பு பூரா பாலானது இருந்தாலும் அது மடியில தான் கறக்க முடியும். அப்படி சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரிய இடங்களிலே திருக்கோவில் ஒரு முக்கியமான இடமாக திகழ்கின்றது. செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாதர நெய்யமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொடுமே என்று சிவஞான போதம் குறிப்பிடுகிறது. சிவபெருமானுடைய ரூபமாகவே விளங்கக்கூடியது ஆலயம். நமது நாயன்மார்கள் எல்லாம் குருபக்தி, லிங்கபக்தி, குருலிங்க ஜங்கம பக்தி என்று தனது குருவை சிவமாக எண்ணி வாழ்ந்திருக்கின்றார்கள். லிங்கபக்தி சிவபெருமானுடைய ஆலயத்தையும் சிவபெருமானுடைய வடிவத்தையும் சிவலிங்கத்தை சிவமாக எண்ணி பூஜித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கின்றார்கள். அதனை கடந்து குருலிங்க ஜங்கம பக்தி, அடியார் பெருமக்களை எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களாகிய திருநீரும் உருத்ராக்கமும் அணிந்த அடியார்களை எல்லாம் அவர்களுடைய திரு வேடமே சிவவேடமாக பாவித்து அவர்களை சிவபெருமானாக பாவித்து சிவபூஜை புரிதல், இவைகள் எல்லாம் பெரிய புராணத்திலே விரிவாக காண கிடைக்கின்றன. படமாட கோவில், நடமாட கோவில் என்று திருமூலர் இரண்டு விதமாக சொல்லுவர். படமாட கோவில் என்பது

0: நடமாட கோயில் என்பது சிவபெருமானுடைய அடியவர்கள். சிவபெருமானுடைய கோவிலிலே பூஜை செய்தால் அது சிவபெருமானுக்கு நேரே அவருக்கு மட்டுமே போகும், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு போகாது. ஆனால் நடமாட கோவிலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பூஜித்து, அடியார்களுக்கு அமுதளித்து, அடியார்களுக்கு உண்டான உபச்சாரங்களை எல்லாம் செய்தால், மாகேஸ்வர பூஜை முதலானவைகளை எல்லாம் செய்தால், அவற்றினாலே அது சிவபெருமானுக்கும் திருப்தி அடையும், அந்த அடியாருக்கும் திருப்தி அடையும் என்று திருமந்திரம் குறிப்பிடுகிறது. சிவாகமங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது சிந்தியாகமம். அந்த சிந்தியாகமத்தினுடைய உபாகமம் அசிந்திய விஸ்வ சாதாக்கியம் என்று ஒரு உபாகமம். அந்த உபாகமத்திலே புண்ணிய விதி, புண்ணிய நிர்ணய விதி என்று இரண்டு படலங்கள் உண்டு. எவைகளெல்லாம் சிவ புண்ணியங்கள் என்பதை எடுத்து உரைக்கக்கூடியது அந்த புண்ணிய விதி மற்றும் புண்ணிய நிர்ணய விதி என்ற குறிப்புகள். அந்த புண்ணிய விதி புண்ணிய நிர்ணய விதியிலே சிவபெருமானுக்கு இசைவது, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன பலன்களை அடையலாம் என்பதை எல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அந்த ஆகமங்களில். அப்படி பொதுவாக இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் புண்ணியம் என்று பெயர். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் பாவம் என்று பெயர். ஒரு புண்ணியம் செய்தோமே ஆனால் அதற்கு உண்டான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதே போல ஒரு துன்பத்தை மற்றவர்களுக்கு செய்தோமே ஆனால், பாவத்தை செய்தோமே ஆனால், அதற்கான துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த புண்ணிய பாவ அனுபவத்திலிருந்து நாம் தப்பவே முடியாது. அப்ப புண்ணியத்தை அதிகமா செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போவோம், பாவத்தை அதிகமா செய்திருந்தால் நரகத்துக்கு போவோம். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்றது. எனக்கு புண்ணியமும் நரகத்துக்கும் போகக்கூடாது, அதே போல சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது, இதை ரெண்டையும் கடந்து சிவலோகத்துக்கு போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா மற்ற புண்ணியங்கள் எல்லாம் பசு புண்ணியம்னு சொல்லுவோம், ஆனா சிவபெருமானை நோக்கி சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் செய்யக்கூடிய அவைகளை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியங்கள் பதி புண்ணியம் சிவ புண்ணியம்னு பேர். இது நேரா சிவலோகத்துக்கு இந்த ஆன்மாவை அழைத்து செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த சிவ புண்ணியங்கள். வானாடர் காணாத மண், தேவர்கள் எல்லாம் வாழும் இந்திரன் முதலானவர் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் வேண்டாம் என்று மாணிக்க வாசகர் முதலான பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றனர். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் எனக்கு, எனக்கு நேரா சிவபெருமானே உன்னுடைய சிவலோகத்திலே இடம் கொடு, உனக்கு அருகில் இடம் கொடு, உன்னில் என்னை சேர்த்துக் கொள் என்றுதான் அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார். ஆக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றவாறு இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரக்கூடிய பசு புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் இவைகளை எல்லாம் நீக்கி பரமபதியாகிய சிவபெருமானுடைய திருவுருளை பெற்றுத்தரக்கூடிய சிவ புண்ணியங்களிலே மேலான புண்ணியமானது சிவபெருமானுடைய ஆலயத்தை, சிவபெருமானுடைய ஆலயத்திலே சென்று அவரை தினமும் வழிபடக்கூடிய உயரிய புண்ணியம் அந்த சிவ புண்ணியம் சிவாலய தரிசனம். திருமந்திரத்திலே குறிப்பிடுவார், நாடும் நகரமும் நல்திருக்கோவிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வேனே என்று. சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் கிடைத்திடுமே பராபரமே என்றார் தாய்மானவர் சொல்றார். ஆக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து சிவபெரும்பருளை அந்த கோயிலிலே வணங்குவதனாலே ஏற்படக்கூடிய புண்ணியம் அந்த, அதனாலே என்ன கிடைக்கும் என்றால் ஒரு நல்ல குருநாதர் அமைவார். அந்த குருநாதரனுடைய துணையோடு சைவ சமயத்திலே சமயம் முதலான தீட்சைகளை பெற்று சிவபெருமானுடைய சிவபூஜை முதலானவைகள் எல்லாம் செய்து இந்த வாழ்க்கையிலே உரிமை பெறலாம். அப்பேற்பட்ட அந்த சிவபூஜையினுடைய அப்பேற்பட்ட அந்த சிவாலய தரிசனத்தினுடைய சிறப்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமாக. சிவபெருமானுடைய தரிசனத்திற்கு செல்லக்கூடிய செல்லும் பொழுது குளித்துவிட்டு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு. திருநீறு ருத்ராட்சம் முதலான சிவ வடிவத்துடன் சிவ வேடத்துடன் செல்ல வேண்டும். உள்ளும் புறமும் சிவபெருமானை நினைக்க வேண்டும். வெளியிலே திருநீறு ருத்ராட்சம் முதலானவைகளை அணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே சிவபெருமானுடைய சிந்தனை முதலானவைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் அதற்கு பேர் அவவேடம் என்று பேர். தவவேடம் என்றால் உள்ளே சிவபெருமானை தியானித்தும் சிவபெருமானிடத்திலே உள்ளந்து கொண்டும் வெளியிலே அவருடைய திருநீற்றையும் உருத்ராக்கத்தையும் அணிந்து கொண்டு சிவ வேடத்துடன் அந்த சிவாலயத்தை அடைய வேண்டும். அந்த சிவாலயத்தை அடைவதற்கு முன்னே அந்த நகரத்திற்குள்ளே நாம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே தூரத்திலே அந்த சிவாலயத்தினுடைய கோபுரமானது நமது கண்களில் படும். அந்த கண்களிலே கோபுரம் பட்ட உடனேயே நமது இரு கைகளையும் சிரசிற்கு மேலே தூக்கி திரையங்க நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அந்த திருக்கோயிலை நோக்கி நாம் வணக்கம் வணங்க வேண்டும். திரையங்க நமஸ்காரம் என்று பெயர். நாம எத்தனையோ தலங்களை கடந்து போவோம், வேற ஒரு பணியா செல்வோம். அப்படி செல்லும் பொழுது இந்த கோபுரத்தை தரிசனம் செய்தல் இதுவே கோடி புண்ணியம். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. திருக்கோயிலின் அருகிலே சென்று அங்கே நமது கால்களை எல்லாம் தழுவிக்கொண்டு மேலும் சைவத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு நமது பண்பாட்டிற்குரிய உடையை அணிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் இவைகளெல்லாம் ஒரு முறையாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே அது பற்றி ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேண்டும். ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகின்றோம் என்றால் அதற்கு உண்டான ஒரு சில நியமங்களை நாம் கடைபிடிக்கின்றோம். அடையாள அட்டை அணிய வேண்டும், சரியான ஒரு உடையானது அணிய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரியும் பொழுது அதுக்கான முயற்சிகளை எல்லாம் நாம் எடுக்கின்றோம். பொருளிலும் இன்பத்திலும் நாட்டம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்திலே வேலை செய்தால்தான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையிலே அதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நாம் செய்கிறோம். ஆனா இந்த தர்மத்திலும் மோட்சத்திலும் நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லை. சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த தர்மத்தின்படி திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நாம செல்லணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம், நம்ம இல்லங்களிலே நம்ம பெரியவங்கள்லாம் முன்னோர்களுக்கு திதி முதலானவைகள் எல்லாம் இல்லங்களிலோ அல்லது நதிக்கரைகளிலோ புண்ணிய தலங்களிலோ கொடுக்கும் பொழுது அதற்கு உரிய அந்த உடை அலங்காரத்தோடு இருப்பார்கள். வேஷ்டி கட்டிண்டு துண்டை போத்திண்டு துண்டை கட்டிண்டு. அதே போல பெண்கள் உடன் இருக்கிறார்கள் என்றால் புடவை முதலானவைகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான உடைகளோடு செல்வார். ஆக அதுபோல நமது பண்பாட்டிற்கு உரிய உடைகளை நாம் அணிந்து கொண்டு அந்த தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே சென்று அருகில் சென்றவுடன் மீண்டும் அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பொறிகளால் ஐந்து இந்திரியங்களால் ஏற்பட்ட பொது அறிவு அந்த கரணங்களுக்கு வந்து சிறப்பு அறிவாக மாறுகிறது. சிறப்பு அறிவுனா தெளிவாக அறிதல். அந்த நான்கு அந்த கரணங்களாலும் சிறப்பான அறிவு தெளிவு காட்சி உண்டாகிறது. தெளிவு காட்சி எந்த கருவியினாலே உண்டாகிறது? புத்தியினால். புத்தியினாலே தெளிவு காட்சி. எனவே பொது காட்சி, அதாவது பொது காட்சின்னு எதனால உண்டாகும்? ஐம்பொறிகளால். அதற்கு இன்னொரு பெயரு, பொது காட்சிக்கு இன்னொரு பெயர் வாயிற்காட்சி. வாயிற்காட்சி, வாயில்னா இந்திரியங்கள், வாயிற்காட்சி. பிறகு அந்த கரணங்களால் புத்தியினால் உண்டாகிற சிறப்பான அறிவை மானதக்காட்சி என்பார்கள். வாயிற்காட்சியை அடுத்து மானதக்காட்சி, இது தெளிவு காட்சி. மானதக்காட்சி, மானதக்காட்சி எதனாலே உண்டாகும் என்று பார்த்தோம். அந்த தெளிவு காட்சி எதனாலே உண்டாகும்? புத்தியினாலே. அப்பனா புத்தி என்றல்லவா சொல்ல வேண்டும்? புத்தியினால் ஏற்படுகிற காட்சி என்றல்லவா சொல்ல வேண்டும்? எப்படி சொல்லி இருக்கிறது? மானத காட்சினா மனத்தினாலே உண்டாகிற காட்சி என்றல்லவா சொல்லுகிறது என்றால், முதல் மனந்தான் அதை பற்றி முதலிலே தருகிறது, அதை வைத்து மானத காட்சி என்கிறார். ஆனா உண்மையிலே அது புத்தியினாலே நிகழ்வது. எனவே உலகப் பொருள்களை, உலகப் பொருள்களை இந்திரியங்கள் பொதுவாக அறிகின்றன, சிறப்பாக அறிவன அந்த கரணங்கள். இந்த நம்முடைய பெரியோர்கள் ஐம்பொறிகளைத்தானே குறை சொல்லுகிறார்கள், பலவாறு பழிக்கிறார்கள். ஐம்பொறி அவ என்ன பாவம்? ஐம்பொறிகள் பொதுவாகத்தானே அறிகின்றன, சிறப்பாக அறிகின்றவை எவை? அந்த கரணங்கள். அவற்றை திட்டாமல் பெரியோர்கள் இந்த ஐம்பொறிகளையே தாக்குகிறார்கள். வஞ்ச புலன்கிறாங்க, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். கள்ள புலனைந்தின், கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேங்கிறாரு. இப்படியெல்லாம் ஏசுகிறார்களே ஐம்பொறிகளை. அந்த கரணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும், திட்ட வேண்டும். அதற்கு என்ன காரணம்? இவைதான் வெளிப்பட தெரிகின்றன. அந்த கரணங்கள் நமக்கு தெரியவில்லை, வெளிப்பட நிற்பன இவைதான். இப்போ இந்த எங்க நாட்டில் அரசியல்வாதிகள் கொலையும் செய்வார்கள், கூலி ஆட்களை கொண்டுதான். அகப்பட்டுக் கொள்வது யாரு? கூலி ஆட்கள் தான். அதே போல இங்கே அகப்பட்டுக் கொள்வது இந்த ஐம்பொறிகள் தான். எனவே இவைதான் ஆன்மாவை தீய வழியிலே செலுத்துகின்றன என்று சொல்லுகிறார்கள். எனவே பொதுக்காட்சி, அதாவது வாயிற்காட்சி, இரண்டாவது மானதக்காட்சி, மூன்றாவதாக இவ்வாறு புத்தியினாலே உண்டாகிற அந்த சிறப்பான அறிவு, அந்த தெளிவான அறிவு இறுதியிலே ஆன்மாவை போய் அடைகிறது, ஆன்மாவை போய் சேருகிறது. ஆன்மா அந்த புலனை அறிந்து அதிலே அழுந்துகிறது. அந்த புலனிலே கருவிகளால் வந்த அந்த புலனறிவிலே அழுந்துகிறது ஆன்மா. அழுந்துதல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்தல். அனுபவித்தல் என்பது வட சொல், தமிழ் சொல், நல்ல தமிழ் சொல் அழுந்துதல், அனுபவித்தல். அழுந்துதல் இல்லை என்றால் அனுபவித்தல் இல்லை. அழுந்தினால்தான் அனுபவம். இப்ப மருத்துவமனையில அந்த நோயாளிகள் துன்பப்படுகிறார்கள், பக்கத்திலே இருக்கிற உறவினர்கள் அந்த துன்பத்தை தாங்களும் அடைந்து வருந்துகிறார்களே, அதற்கு காரணம் இவர்கள் அந்த நோயாளியினுடைய துன்பத்திலே அழுந்துகிறார்கள். ஆனால் அவர் மருத்துவர் வருகிறார், அவருக்கு ஏதாவது வருத்தம் வருகிறதா? ஃபீஸ் கொடுக்கட்டா, கொடுக்காவிட்டால் தான் அவர்கள் அவருக்கு வருத்தம் வரும். நோயாளி என்ன நிலையா, என்ன ஆனால் என்ன? எனவே மருத்துவர் அழுந்துவது இல்லை, அவர் ஒரு காட்சி பொருளாக பார்த்து கொண்டே போகிறார். எனவே அழுந்தினால்தான் இன்பம் துன்பம் என்ற அனுபவம், இன்பம் துன்பம் தான் அனுபவம். எனவே ஆன்மாதான் இந்த கருவிகளாலே வருகிற புலன்களிலே அழுந்தி இன்ப துன்பத்தை நுகர்கிறது. இந்த அனுபவத்துக்கு பெயர்தான் முடிவாக தன்வேதனை காட்சி. தன்வேதனை காட்சி, அதா தன் என்றால் இங்கே ஆன்மா, வேதனை என்றால் இன்பம் துன்பம் இரண்டையும் குறிக்கும். வேதனை என்ற சொல் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் குறிக்கும். ஆன்மா அடைகின்ற இன்ப துன்பமாகிய நிலைக்கு தன்வேதனை காட்சி என்ற பொருள் என்ற பெயர். எனவே வாயிற்காட்சி மானதக்காட்சி மூன்றாவது தன்வேதனை காட்சி. காட்சி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு என்ற பொருள். காட்சி என்றாலே அறிவு. வாயில்களால் வருகிற அறிவு வாயிற்காட்சி, அந்த கரணங்களால் வருகிற அறிவு மானதக்காட்சி, ஆன்மா முடிவாக அடைகிற அனுபவ அறிவு அது அனுபவ அறிவு தன்வேதனை காட்சி. கடைசியாக ஆன்மா அடைவது அனுபவ அறிவு, அழுந்தி அறிவதாகிய அனுபவ அறிவு. இந்த அந்த கரணங்களினுடைய செயற்பாட்டைத்தான் இந்த நான்காம் நூற்பாவிலே நாம் பார்க்க போகிறோம். முதலிலே நூற்பாவை பாருங்கள். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. ஆன்மா, ஆன்மா என்ற சொல்லை முதலிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நூற்பாவிலே இருக்கிறது. ஆன்மா என்ற சொல் எந்த இடத்துல இருக்கு? ஆன்மா இரண்டாவது வயதில். அதை எடுத்து முதலிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா, ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அதாவது இந்த நான்கு அந்த கரணங்களிலே எதுவும் ஆன்மா ஆக முடியாது. இந்தி அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. எப்படி முந்தின மூன்றாம் நூற்பாவிலே அந்த ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல என்று பார்த்தோமோ, அதே போல இங்கேயும் இந்த அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த கரணங்களுடைய தொழிலை பார்த்தால் அவை அறிவுடையன போல தோன்றுகின்றன அல்லவா. மனம் ஐயுறுகிற செயலை செய்கிறது, புத்தி நிச்சயித்தலாகிய தொழிலை செய்கிறது என்று அகங்காரம் துணிதல் அந்த ஊக்கத்தை தருகின்ற செயலை செய்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவையே ஆன்மாவாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் வருமல்லவா. அதை முதலிலே நீக்குகிறார் மெய்கண்டார். அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமானவை. இந்த அந்த கரணங்கள் ஐம்பொறிகளை விட, ஐம்பொறிகள் புறத்திலே இருக்கின்றன, இந்த அகக்கருவிகளாகிய அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கருவிகள். அதனாலே சில சமயங்களிலே நம்முடைய நூல்களிலே, ஞான நூல்களிலே இந்த அந்த கரணங்களையே ஆன்மா என்று கூறுகிற ஒரு முறை காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக திருவாசகத்திலே அந்த கடைசி பதிகத்துல அச்சோ பதிகத்துல சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்று வருகிறது. சித்தமலம் என்றால் என்ன பொருள்? சித்தம் என்பது அந்த கரணத்தினுடைய பெயர். சித்தமலம் என்றால் அங்கே அந்த கரணம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மலம் என்பது ஆணவ மலம். அது எதை பற்றி இருக்கிறது? ஆன்மா. எனவே ஆன்மாவுக்கு உரிய மலம்தான் மலம் என்று சொல்ல வேண்டும், ஆன்மாவை பற்றி இருக்கிற மலம். ஆனால் அப்படி சொல்லாமல் சித்த மலம் என்றாலும் கருத்து ஆன்மா என்பதுதான். இப்படி ஆன்மாவை இந்த மனம் என்றும் புத்தி என்றும் சித்தம் என்றும் சொல்லுகிற வழக்கை நூல்களிலே பார்க்கலாம். அதை வைத்துக் கொண்டு அந்த கரணங்கள் ஆன்மா என்று முடிவு கட்டக்கூடாது. அதெல்லாம் உபசாரத்தினாலே சொல்லுகிற முறை. ஆன்மாவுக்கு நெருக்கமாக இருப்பதனாலே இந்த கருவிகளையே ஆன்மா என்று சொல்லுகிற ஒரு வழக்கு. இந்த மாவட்ட கலெக்டரை பார்க்க போய் அலுவலகத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஏவலன் பியூன், அவன் நல்ல எடுப்பாக உடையிருந்தால் அவனையே கலெக்டர் என்று தவறாக நினைத்து வணக்கம் போடுவார்கள். அதை பிறகுதான் உண்மை தெரியும். பழமெல்லாம் கொண்டு போயிருப்பா, மாலையெல்லாம் போடுவார்கள். அதுபோல பக்கத்தில் இருக்கிற இந்த அந்த கரணங்களையே ஆன்மா என்று நினைத்து விடாதீர்கள். ஆன்மா வேறு, அந்த கரணங்கள் வேறு என்று முதலிலே சொல்லி அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று ஆன்மா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஆன்மா ஆன்மா என்பது அரசன் போல, ஆன்மா என்பது அரசன் போல, இந்த நான்கு அந்தக்கரணங்கள் யார் போல என்றால், அரசனுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் யாரு? அமைச்சர்கள். நான்கு அந்தக்கரணங்களும் அமைச்சர்கள். அமைச்சருடைய பணி என்ன? அமைச்சர்களுடைய கடமை நாட்டில், அரசனே நாடெல்லாம் போய் நடப்பவற்றை அறிந்து கொள்ள முடியாது, அவன் அரசன் நேரடியாக அறிய மாட்டான். இந்த அமைச்சர்கள் தான் நாட்டில் நடப்பவற்றை அரசனுக்கு உணர்த்துகிறவர்கள். அந்த அமைச்சர்கள் எவ்வாறு அறிகிறார்கள் நாட்டு நடப்புகளை? யார் மூலமாக அறிகிறார்கள்? தூதர்கள், ஒற்றர்கள், இவர்கள் வாயிலாக அமைச்சர்கள் அறிகிறார்கள். அதே போல இங்கே ஐம்பொறிகள் ஒற்றர்களாக வெளியே சென்று விடயங்களை அறிந்து அந்த கரணங்களுக்கு தருகின்றன. எனவே ஐம்பொறிகள் ஒற்றர்கள், அந்த கரணங்கள் அமைச்சர்கள், ஆன்மாதான் அரசன் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது. அந்த ஆன்மா அவற்றை, அவை என்றால் எவை? அந்த கரணங்களை அவை சந்தித்தது, அவற்றோடு கூடியிருக்கிறது. அந்த கரணங்களோடு ஆன்மா கூடியிருக்கிறது. எதற்காக இந்த ஆன்மா அந்த கரணங்களோடு கூட வேண்டும், ஏன் கூட வேண்டும் என்பதற்கு அடுத்து விடை கூறுகிறார். எதற்காக அந்த கரணங்களோடு ஆன்மா கூடியது? என்ன அடுத்து என்ன வரி இருக்கிறது? சகசமலத்து உணராது, சகசமலத்து உணராமையால். ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள், சகசமலத்து உணராமையால். சகசமலம் நாம் ஏற்கனவே அறிந்தது எது? ஆணவ மலம். ஆணவ மலத்தினால் இந்த ஆன்மா அறிவை இழந்து அறியாமை உடையதாக இருப்பதனால், அறியாமை வயப்பட்டு கிடப்பதனால் அறிவு பெறும் பொருட்டு இந்த அந்த கரணங்களோடு கூடியது. சகசமலத்தினால், உணராமையினால் அவை சந்தித்தது என்ற வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சகசமலத்து உணராமையினால் அவை சந்தித்தது ஆன்மா. சகசமலம் என்பதற்கு என்ன பொருள் அந்த தொடருக்கு? ஆணவ மலத்துக்கு ஏன் அந்த பெயர் சகசமலம்? சகஜம், சகஜம் என்றால் இயற்கை, இயற்கை சகஜம். சகசமலம் என்றால் ஆன்மாவோடு இயற்கையாகவே கலந்திருக்கிற குற்றம் ஆணவ மலம். ஆன்மாக்களோடு இயற்கையாகவே ஆன்மா என்று உண்டோ அன்றே அவற்றோடு கலந்திருக்கின்ற மலம், சகஜ மலம். தங்கள் இருக்கின்றனவே மாயை, கண்மம், அவை எப்போது ஆன்மாவை வந்து சேர்ந்தன? ஆணவ மலம் இயற்கையாகவே இருக்கிறது, சரி. மற்ற இரண்டும், மற்ற இரண்டும் இறைவனால் பிற்பாடு ஆன்மாவோடு சேர்க்கப்பட்டது, பின்னாலே. ஆக பின்னாலே வந்தது, வந்தவை மற்ற இரண்டும், மாயையும் கண்மமும். எனவே அவற்றுக்கு பெயர் ஆகந்துக மலம் என்றால் பின்னால் வந்து சேர்ந்தது என்ற பொருள். எனவே முதலாவது இயற்கையான குற்றம் இயற்கை மலம், பின் இரண்டும் ஆகந்துக மலம் என்பவை செயற்கை, செயற்கையாக சேர்க்கப்பட்ட மலங்கள், இயற்கை செயற்கை. எனவே சகசமலத்து உணராது. சரி, அடுத்த பகுதி என்ன? சகசமலத்து உணராது. அமைச்சு அரசு ஏய்ப்ப ஒரு உவமை சொல்லுகிறார். ஆன்மாவோடு இந்த அந்த கரணங்கள் சேர்ந்திருப்பதற்கு ஒரு உவமை. அமைச்சு அரசு ஏய்ப்ப, ஏய்ப்பன போல. ஏய்ப்ப என்பது உவமை, உருபு எய்ப்ப போல. அமைச்சரோடு கூடி கூடிய அரசனை போல, அமைச்சு அரசு, அமைச்சரோடு கூடிய அரசனை போல இங்கே ஆன்மா இருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பிறகு இதுவரை மாயா தத்துவத்திலிருந்து தனித்தனியாக கருவிகள் தோன்றியதை பார்த்தோம். இனிமேல் கலையிலிருந்து தோன்றும், மாயையிலிருந்து இனி வராது. இந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை என்பது. வித்தை என்றாலே என்ன பொருள்? வித்தை என்றாலே அறிவுதான். எனவே இந்த வித்தை என்ற கருவி ஆன்மாவினுடைய ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆணவ மலத்தை நீக்கி, ஆணவ மலத்தை சிறிது நீக்கி என்றால் என்ன பொருள்? சிறிது நீக்கினா எந்த அளவுக்கு? சிறிது நீக்கினா எவ்வளவு? ஒவ்வொருவரும் சிறிது என்றால் அளவு வேறுபடும் இல்லையா? சிறிதுனா எவ்வளவு என்றால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய கண்மத்தின் அளவுக்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மலத்தின் சக்தியை நீக்கி கலை வித்தை. பிறகு அந்த வித்தையிலிருந்து இன்னொன்றை இங்கே நினைவுபடுத்த வேண்டும். இங்கே இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகிறதே, இந்த அதாவது காரணத்திலிருந்து காரியம் தோன்றுகிறதே, இது என்னது? நம்ம காரியப்பாடு எப்படி காரியப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிற ஒரு காலத்தில் என்னது பரிணாமம், விவர்த்தனம், ஆரம்பம், ஆரம்பத்தில் சொன்னது இப்ப கேட்டா ஆரம்பவாதம், நூலோடு நூல் சேர்ந்து ஆரம்பித்து சட்டை உண்டாவது போல, துணி உண்டாவது போல, அது ஆரம்பவாதம். விவர்த்தனவாதம் என்றால் ஒரு பொருள் இன்னொன்றாக உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது விவர்த்தவாதம். பரிணாமம், ஒன்று ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது பரிணாமம். சைவ சித்தாந்தம் பரிணாமத்தை சொல்லுகிறது. ஆனால் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற காரியம் எப்படி பரிணாமமா? சுத்தமாயிலிருந்து வருவது விருத்தி. விருத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, விரிந்து குவிவது. குடை எடுத்துக்கொண்டு போறோம், எல்லா யாரு யார் வண்டியில பார்த்தாலும் ஒரு குடை இருக்கு இந்த ஊர்ல. குடை எல்லாம் மடக்கி கிடக்கிறது, மழை பெய்யும் போது விரித்துக் கொள்ளுகிறார். இப்படி நினைத்த போது விரிக்கவும் மறுபடியும் சுருக்கவும், அதுதான் விருத்தி. எனவே சுத்தமாயிலிருந்து வருகிற 5 காரியங்கள் விருத்தி. இனி அசுத்தமாயிலிருந்து வருகின்றவை எல்லாம் பரிணாமம். அந்த பரிணாமத்திலேயும் 2 வகை இருக்கு, அது வேற. பரிணாமத்திலே 2 வகை, அதாவது ஒரு பொருள் இன்னொரு முழுதும் மாறுவது, முற்றிலும் முழுதும் மாறுவது முழு பரிணாமம். முழுவதும் மாறுவது அது முழு பரிணாமம். அப்படி முழுதும் பரிணமிக்காமல் ஒரு பகுதி பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். ஒரு பகுதி மட்டும் பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். இப்ப பால் அதை காய்ச்சி உறைவித்தால் அந்த பாலானது தயிராக முழுதும் மாறிவிடுகிறது. பால் தயிராக பரிணாமம் அடைகிறது, அது முழு பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏகதேச பரிணாமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள்? அந்த நம்ம வெண்ணெயை வெண்ணெயை வைத்திருந்தால் அதுல ஒரு பகுதியில புழு தோன்றுகிறது. இந்த ஏகதேச பரிணாமத்தில அந்த காரண பொருளும் இருக்கும், அந்த காரிய பொருளும் இருக்கும். இங்கே சைவ சித்தாந்த ஏகதேச பரிணாமத்தை தான் சொல்லும். எனவே மாயா தத்துவம் காரியப்படுகிறது என்றால் மாயா தத்துவம் முழுதும் மாறவில்லை. மாயா தத்துவம் எப்போதும் போல இருக்கிறது. அதன் ஒரு பகுதி காலமாக இன்னொரு பகுதி நியதியாக என்று இப்படி ஏகதேச பரிணாமம்தான் இங்கே சொல்லப்படுவது. எனவே கலை என்பதனுடைய ஒரு பகுதி வித்தையாக பரிணமிக்கிறது. எனவே கலையும் தொழில்படும், வித்தையும் செயல்படும். கலை வித்தை இது ஞானசக்தியை எழுப்புவது. அடுத்து வித்தையிலிருந்து அராகம். ராகம், ராகம் என்றால் ஆசை விருப்பம், ராகம். எனவே அதுதான் அராகம் என்று வந்திருக்கிறது, ராகம் என்ற வடமொழிச்சு அராகம். எனவே தன்னுடைய பெயருக்கு ஏற்ப இது ஆன்மாவினுடைய விளைவாற்றலை இச்சாசக்தியை எழுப்புகிறது, ஆணவ மலத்தை சிறிது நீக்கி. எனவே இப்பொழுது ஆன்மாவினுடைய கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி மூன்றும் செயல்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டன. ஆனால் இன்னும் உலகம் வரவில்லை, நாம் வாழ்கிற உலகம் இன்னும் வரவில்லை என்று நினைவிலே கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு மேலே நடப்பது. முதலிலே தயார்படுத்துகிறார் இறைவர் ஆன்மாக்களை. ஆன்மாக்களுக்கு உலகத்தையும் உடம்பையும் கொடுப்பதற்கு முன்னாலே அவற்றை ஆயத்தப்படுத்துகிறார். கலை வித்தை அராகம் இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இப்பொழுது ஆன்மாவோடு இந்த ஐந்தையும் கூட்டுகிறார் இறைவன். எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தையும் ஆன்மாவோடு கூட்டுவிக்கிறார். இந்த ஐந்தினாலும் ஆன்மாவினுடைய அறிவு விளங்குகிறது, விளக்கமடைகிறது, பொதுவாக பொதுவாக விளங்குகிறது. ஆன்மாவினுடைய அறிவு இப்போது பொதுவாக விளங்குகிறது. சிறப்பாக எப்போது விளங்கும் என்றால் இந்த உலகமும் உடம்பும் கிடைத்த பிறகுதான். உலகப் பொருள்களை அறிகிற போதுதான் சிறப்பான அறிவு உண்டாகும். இப்போது அதெல்லாம் அமையாத நிலையிலே பொதுவாக அந்த அறிவு விளங்க தொடங்குகிறது. இந்த ஐந்தையும் ஐந்து சட்டைகள் என்பார்கள். ஆன்மாவோடு ஒட்டி இருக்கிற, ஆன்மாவுக்கு அணிவிக்கப்பட்ட ஐந்து சட்டை. பஞ்ச கஞ்சுகம், கஞ்சுகம் என்றால் சட்டை. பஞ்ச ஐந்து, ஐந்து சட்டைகள். இவற்றையெல்லாம் நீக்கி தனியாக கலைச்சி வைக்க முடியாது. நீங்கள் இந்த ஐந்து சட்டைகள் கடைசி வரை நம்மை விட்டு நீங்காது. முத்தி அடைகிற வரை அல்லது ஊழிக்காலம் வரை, ரெண்டுல எது முந்தியோ, ஊழிக்காலம் வரும் வரை அல்லது முத்தி அடைகிற வரை இது ஒவ்வொரு ஆன்மாவையும் தொடரும். இந்த கஞ்சுகம், ஐந்து சட்டைகள். இந்த ஐந்து கருவிகள் சேர்ந்த நிலையிலே இது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது ஆன்மாவும். இது இரண்டாவது உடம்பு. முதலிலே பார்த்த உடம்பு என்ன? காரண சரீரம். இரண்டாவது கஞ்சுக சரீரம். இரண்டாவது கொடுக்கப்பட்டது கஞ்சுக சரீரம். அந்த காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிட்டோம். அதே போல இந்த கஞ்சுக சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்பார்கள். விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே ஆன்மாவினுடைய அறிவை பொதுவாக விளக்க வந்த கருவிகள். எனவே விஞ்ஞானமய கோசம். இப்படி இரண்டு உடம்பு கிடைத்தாயிற்று. அடுத்தபடியாக இனி நம்முடைய உலகத்துக்கு நாம் வர வேண்டும். இந்த நாம் வாழுகிற உலகம் எங்கிருந்து தோன்றியது என்றால் பிரகிருதி என்று அறிவீர்கள். பிரகிருதி, பிரகிருதி மாயை என்று சொல்லுகிற மூலப்பகுதியிலிருந்து நாம் வாழுகிற உலகம் தோன்றுகிறது. பிரகிருதி, இந்த பிரகிருதி எப்படி தோன்றுகிறது என்றால் இந்த கலை, கலை என்ற கருவியை பார்த்தோமே, இந்த கலையிலிருந்து தோன்றுகிற காரியம்தான் பிரகிருதி. கலையிலிருந்து வருகிறது. இங்கே ஒன்றை சொல்ல மறந்து விட்டேனே, ஆறுதான் இருக்கு, இன்னொன்னு ஏழு விடு சொல்லல இல்ல, கேட்க காணும், ஆறுதான் சொல்லியிருக்கோம், அஞ்சு ஆறு ஏழாவது வேண்டாமா? அந்த ஏழாவது தான் புருடன், தெரியுமென்று விட்டு விட்டீர்கள். ஏழு புருடன், இந்த புருடன் என்பது அது ஒரு தத்துவமே அல்ல, தத்துவம் அல்ல, அது எதிலிருந்தும் தோன்றுவது இல்லை. அந்த புருடன் என்பது இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு இருக்கின்ற ஆன்மாவினுடைய நிலை. இந்த ஐந்து சட்டைகளையும் பெற்ற ஆன்மாவினுடைய நிலைக்கு புருடன் என்ற பெயர். இந்த ஐந்தையும் பெற்றதனாலே ஆன்மா தகுதி அடைகிறது. எதற்கு, என்ன தகுதி பெறுகிறது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவற்றாலே ஆன்மாவுக்கு என்ன தகுதி உண்டாயிற்று? அதாவது தன்னுடைய கர்மத்தை, வினையை அனுபவிப்பதற்கும் ஈட்டுவதற்கும், வினையை செய்வதற்கும் வினையை நுகர்வதற்கும் இப்போது தகுதி. வினையை ஈட்டுவதற்கும் வினைப்பயனை அனுபவிப்பதற்கும் உரிய தகுதி ஆன்மாவுக்கு வந்துவிட்டது. அந்த ஆன்மாவினுடைய அந்த மூன்று சக்திகள், ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி விளங்குதல் தானே அந்த தகுதி நிலை. எனவே இப்ப புருடன் என்றாலே என்ன பொருள்? புருடன் என்றால் ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்லுவோமா, புருடன் ஆகிவிட்டா என்று. புருஷன் என்ன அர்த்தம்? உலக போகத்தை அனுபவிப்பதற்கு அந்த உரிய வயது தகுதி அடைந்தவனைத்தான் புருடன், புருஷன் என்பான். எனவே அதுபோல இங்கே ஆன்மா உலக போகத்தை நுகர்வதற்கு தகுதிப்பட்ட நிலை. எனவே இந்த நிலையிலேதான் ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறான். இப்போதுதான் புருடன் என்ற பெயரை பெறுகிறான். எனவே புருடன் என்பது ஒரு நிலை என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அது ஒரு நிலை. இந்த ஏழு தத்துவங்களுக்கும் என்ன பெயர்? இன்னொரு பெயர், ஏழு தத்துவங்களுக்கு சேர்த்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள், அந்த பெயர் ஏன் வைத்தார்கள்? அதற்கு ஏன் அந்த பெயர்? அதற்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லுவார்கள், ரெண்டு பொருள் சொல்லுவார்கள். ஒரு பொருள், இந்த சுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேரே செயல்படுத்துவான், அசுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேராக செயல்படுத்த மாட்டான். பிற கடவுளரை ஏவி, பிற தெய்வங்களை ஏவி அவர்கள் மூலமாக அவர்களை கொண்டு செயல்படுத்துவான். கர்த்தா ரெண்டு வகை, கர்த்தாவில கர்த்தானா செய்பவன், கர்த்தாவில ரெண்டு வகை இருக்கிறார்கள். கர்த்தா ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா. ஏவுதல் இயற்றுதல் என்று இரண்டு கர்த்தா. ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளு? ஏவுதல் கர்த்தா. நம்ம வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஏவுவார், ஏவுதல் கர்த்தா தான் இறைவன், இறைவன் தான் ஏவுதல் கர்த்தா. பிற கடவுளரெல்லாம் இயற்றுதல் கருத்தாக்கள், இறைவனுடைய ஏவல் வழி நின்று செயல்படுகிறவர்கள் இயற்றுதல் கருத்தாக்கள். அந்த முறையில இந்த அசுத்த மாயையை செயல்படுத்துகிறவர், இறைவன் ஏவல் வழி நின்று செயல்படுத்துகிறவர் யாரென்றால் அனந்த தேவர் என்பவர், அனந்தேஸ்வரர் என்றும் கூறுவார்கள். அனந்தேஸ்வரர், அனந்த தேவர் அனந்தர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனந்தர்னு போடுறாங்க. அனந்த தேவர் இவர் யார் என்றால், இது கழிப்படாத பெயரா இருக்கு, யார் இவர் என்றால், அந்த சுத்த தத்துவங்களிலே ஐந்தாவது தத்துவம் எது? சுத்தவித்தை. சுத்தவித்தை அங்கே இருப்பவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் அந்த சுத்தவித்தையிலே அங்கே இருக்கிற உலகங்களிலே அந்த இந்த இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தத்துவத்திலேயும் பல உலகங்கள் இருக்கின்றன. காலம் என்ற தத்துவத்திலே பல உலகங்கள், கால தத்துவத்தில் பல உலகங்கள் இருக்கின்றன. நீதி தத்துவத்தில் பல உலகங்கள். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலேயும் உலகங்கள் இருக்கின்றன, அங்கே உயிர்கள் வாழுகிறார். எப்படி இந்த மண் என்ற தத்துவத்தில், இந்த பிருத்திவி தத்துவத்தில் எத்தனையோ பூமி சந்திரன் செவ்வாய் பல உலகங்கள் இருப்பதை போல, அந்த மற்ற தத்துவங்களிலும் பல உலகங்கள். அதுபோல இந்த சுத்த வித்தையிலே எட்டு பேர் முக்கியமானவர்கள். அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற பெயர். வித்தையிலே வாழுகின்ற அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற கடவுளர். அவர்களெல்லாம் கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர்கள். வித்தியேஸ்வரர் அந்த எண்மர் எட்டு பேர். அவர்களிலே தலைவராக இருப்பவர் தான் இந்த அனந்த தேவர். வித்தியேஸ்வரர் எண்மரிலே தலைமை பெற்றவர் அனந்த தேவர். அவர்தான் அசுத்த மாயையை செயல்படுத்துகிறார். அப்படி வித்தியேஸ்வரரால் செயல்படுத்தப்படுவதனாலே இந்த தத்துவங்களுக்கு என்ன பேரு? வித்தை, வித்யா தத்துவம் என்று அவர் பெயராலே சொல்லப்படுகிறது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நீங்கள் சொன்னதை போல ஆன்மாவினுடைய அறிவை, வித்தையை, அறிவை விளங்க செய்கின்ற தத்துவங்களாதலாலே இவை வித்யா தத்துவங்கள் என்றும் சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த பிரகிருதி என்ற வார்த்தை யாரால் பயன்படுத்தப்படுகிறது? சாங்கியர். சாங்கியர் என்பவர்கள்தான் இந்த 24 தத்துவங்களை பற்றி, இந்த பிரகிருதியிலிருந்து வருகிற 24 தத்துவங்களை பற்றி முதன் முதலாக விரிவாக ஆராய்ந்து கண்டவர்கள். பிரகிருதி அவர்களுக்கு இதுதான் கடைசியான தத்துவம். பிரகிருதிக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லா உலகங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரகிருதி, அதுதான் முடிவான தத்துவம் என்பது அவர்கள் கொள்கை. அதை வடநாட்டில் எல்லா தத்துவங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. வைணவம் கூட ஏற்றுக்கொள்ளுகிறது. வைணவத்திலையும் இதே 24 தான், வைணவ சமயத்தில். எனவே சைவ சித்தாந்தத்தை தவிர மற்ற எல்லா தத்துவங்களும் இந்த 24 பேசுகின்றன, கொள்ளுகின்றன. சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். இதற்கு மேலே 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள் என்று 12 தத்துவங்களை கூட்டி சொல்லுகிறது. எனவே அவர்கள் வைத்த பெயராதலாலே பிரகிருதி என்றார் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது என்ற பொருளிலே பிரகிருதி என்று பெயர் வைத்தார்கள். நாம் அந்த பெயரை எடுத்துக் கொள்கிறோம், ஆனால் அந்த பொருள் நமக்கு பொருந்தாது. நமக்கு இதுவே முடிவான மூலம் அல்ல, இதுவே ஒரு காரியம். பிரகிருதி கலையிலிருந்து தோன்றிய ஒரு காரியம். எனவே சொல்லளவிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம் பிரகிருதி. இது கலை என்ற தத்துவத்திலிருந்து பரிணாமமாக தோன்றுகிற ஒரு தத்துவம் பிரகிருதி. இது எப்படிப்பட்டது என்றால், அசுத்த மாயை என்பது ஓரளவுக்கு அசுத்தமுடையது. அங்கே அசுத்தமுடையது என்றால் என்ன பொருள்? ஆணவமல கலப்பு, அதுதான் அசுத்தம். ஆணவமலம் ஓரளவு கலந்த மாயை தான் அசுத்த மாயை. ஆனால் பிரகிருதி மாயை மிகுதியாக, ஆணவமலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயை ஓரளவுக்குத்தான் மயக்குவது. ஆணவ மலம் ஓரளவு கலந்திருப்பதனாலே ஓரளவுக்கு மயக்குவது. அந்த அசுத்த மாயையிலே இருக்கின்ற உலகங்களிலே வாழுகிறவர்கள் யாரு? பிரளயாகலர். பிரளயாகலர் என்பவர்கள் அந்த பிரளயாகலரிலே சிறந்தவர், தலைவராக இருப்பவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். ஸ்ரீகண்ட ருத்திரர் இவர்தான் இந்த பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்களை இவர்தான் செயல்படுத்துகிறவர். அங்கே சுத்தம் அசுத்தமாக செயல்படுத்துகிறவர் யார் என்று பார்த்தோம், அனந்த தேவர். அனந்த தேவர் இங்கே ஸ்ரீகண்ட ருத்திரர். இந்த பிரகிருதி என்பது முக்குண வடிவாக இருப்பது, மூன்று குணங்களே வடிவமாக இருப்பது, முக்குணமயமாக இருப்பது. முக்குணங்கள் என்பவை சத்துவம், விராசதம், தாமசம். சத்துவம், விராசதம், தாமதம் என்பவைதான் அந்த மூன்று குணங்கள். சத்துவ குணம் என்பது அமைதி, அமைதி குணம், அமைதி, மென்மை, ஒளி, இத்தகைய நல்ல இயல்புகளை உடையது சத்துவம். விராசதம் என்பது ஊக்கம், எழுச்சி, சினம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது ராஜதம், ராசதம். தாமதம் என்பது மடி, மடி, மடிமை, சோம்பல், சோர்வு, சோம்பல், துயில். இப்படி இந்த மூன்று குணங்கள் பிரகிருதியிலே அடங்கியிருக்கின்றன. இந்த மூன்று குணங்களும் சிறிதும் புலப்படாமல், முக்குணங்களும் புலப்படாமல் நுட்பமாக அடங்கியிருப்பது பிரகிருதியில், முக்குணங்களும் வெளிப்படாத நிலை. இந்த ஆன்மாக்களுக்கு பிரகிருதியினுடைய தொடர்பு இப்போது கிடைக்கிறது. இது ஒரு சரீரமாக சொல்லப்படுகிறது. பிரகிருதி என்பது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது. இந்த உடம்புக்கு என்ன பெயர்? குணசரீரம். குணசரீரம் முக்குணம் என்று சொன்னேன்னல்லவா, முக்குணங்கள். எனவே இந்த முக்குணமயமான பிரகிருதி குணசரீரமாக அமைகிறது. வேறொரு பெயர் பார்த்துக்கொண்டே வருகிறோமே, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது மூன்றாவது. பிரகிருதி என்பது மனோமய கோஷம். இந்த குணசரீரத்திலிருந்து அமைகின்ற மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரங்கள் எனப்படுகின்றன. அதிசூக்கும சரீரங்கள் இன்னொரு பேரும் சொல்லுவார்கள், பரசரீரம். பரசரீரம் மிக நுண்ணிய உடம்பு. இந்த முக்குணங்கள்தான் உயிர்களை மயக்குகின்றவை. முக்குணங்கள்தான் மயக்குகின்றவை, மயக்கத்தை தருகின்றவை. இந்த முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல் கிடையாது, பிரகிருதிக்கு மேலே இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு, பிரளயாகலருக்கு இந்த முக்குணங்களால் வருகிற மயக்கம் கிடையாது. எனவே முக்குணங்களால் வருகிற மயக்கம் சகலராகிய நமக்குத்தான் உண்டு. அதனால்தான் மோகினி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். மோகித்தல், மயக்குதல். எப்படி ஒரு அழகிய நங்கை தன்னுடைய ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு நாடக மேடையிலே தோன்றி ஆடி காண்பவரையெல்லாம் வசப்படுத்துகிறாளோ, அதுபோல இந்த முக்குணங்கள் உலகப் பொருள்களாக அமைந்து ஆன்மாக்களை தம்மையே நோக்கும்படியாக உலகப் பொருள்கள் வசீகரிக்கின்றன, நம்மை கவர்கின்றன. வேறெங்கேயும் நம்மை மேல் நோக்க விடாது. உலகத்தையே நோக்கும்படியாக இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அத்தகைய பெருமயக்கத்தை பிரகிருதி தருகிறது.
3: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: உங்களை போல கண்கண்ணு 8 லட்சம் பேர் பாண்டான், மதி போன்ற முகம்ங்கிறது 1 லட்சம் பேர் பாண்டான். இந்த மாதிரி ஒரு அடுக்கு வைத்து பாடினது இருக்குதே, அது இருக்கான் பாருங்க. கேட்கிறார் வருணனைகள் என்று எழுதினா கூட அந்த வருணனை பகுதியிலையும் ஒரு அருமைப்பாடு இருக்கு. மதி போட்ட விரை கொடியோ, அதற்கு மேல ரெண்டு சொல்றார். அதுவும் கேட்கிறாங்க, அற்புதமோ ஐயா. இல்லப்பா, அந்த மாதிரி கொடி கிடியெல்லாம் போலையெல்லாம் இல்லை. அற்புதம் அற்புதங்கிற ஒன்று தான் அப்படி வந்ததோ. அடுத்தது சிவன் அருளோ, பெருமானுடைய அருள் தான் இப்படி இந்த மாதிரி கோலம் கொண்டு வந்திருக்கு என்று அறிவித்த இலக்கிய உலகில் இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ஆடவர் ஐயப்பட்ட அமைப்பில் இலக்கிய உலகில் வேறு எங்கேனும் உண்டா? அது அற்புதமோ சிவன் அருளோ. இதெல்லாம் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவாரு மீனாட்சி. திருச்சிருவன் மீனாட்சியில் சேக்கலார் பிள்ளைத்தம் பாடியிருக்கார். சேக்கலார் பிள்ளைத்தம் நம்முடைய ரத்தனகிரியில் சாமி ஏதோ இப்படி மேற்கொள்ளு சொன்ன போது சேக்கலார் பிள்ளைத்தம் நடத்திருங்க. ரத்தனகிரி பல ஆண்டு போயிருக்கிறோம் அதா, அதை நம்ம மனத்திலேயே படத்திலேயே பதிச்சிருவோம். பதிச்சுட்டு அதான் சேக்கலார் பிள்ளைத்தம் இருக்குதே மீனாட்சியில் பாடினது அருமையான பிள்ளைத்தம். இந்த மாதிரி அந்த அப்படி அதில் தான் இந்த பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவ என்றெல்லாம் சேக்கலாரு சொன்னாரா நம்ம மீனாட்சி முடியாது. அதெல்லாம் வறுமையில கவடையினை பற்றி இந்த கட்ட காலத்தில் வறுமை கோட்டில் இருந்து பழைய புறநானூட்டு புலவர் மாதிரி இருந்து திருவாளுராஜனுக்கு ஒரு நாள் போனாங்க. அவரோட ரெண்டு மாணாக்கரும் கூட வந்தார். அந்த காலத்தில் நல்ல தலை சிறந்த ஆசிரியர்னா கூட மாணாக்கர் இருப்பாங்க. எங்கேயா வெளியூர் போனாங்கன்னா அந்த மாணாக்கர் கூட போவாங்க, உதவுவாங்க. இதெல்லாம் இருக்கும் காலம். இதே பையன் ஐயா நான் அடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் போவாங்க. அப்படி போன போக திருவாரூர் ஆயத்தில் அப்போ இருந்த தனியான என்ன பிள்ளைவாள் பிள்ளைவாள்னு சொல்லுவாங்களாம். மீனாட்சிந்தரம் பிள்ளைன்னு சொல்லும்போது அந்த மீனாட்சிந்தரங்கிற பேர் சொல்லக்கூடாதுன்னு என்ன பிள்ளைவாள் இன்று இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே சாயந்தரம் போயிருக்காரு, இன்று இருந்து போகலாம் இருக்கார். இங்கே திருவாரூரில் சொல்லுவாங்க. சரிங்க என்னென்னா சரி இருந்து போகிறேன்னு சொல்லக்கூடாது மடங்களில் சரிங்களா? அது எங்கள் மரத்தில் பழந்தான் தெரியும். இருந்து போகலாம்னு சொன்னோன்னு அப்படி சொல்லணும். அது சொன்னால் அது ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சீவே சீவே அது மரங்களில் தான் இருக்குது, வேறு யாருமே இல்லை. சரிங்க இருந்துட்டு போகிறோங்க அப்படிங்கக்கூடாது. அது நம்ம போல் இல்லறத்தான்னா சரி, இல்லறத்தாருக்கு சரி, பிறவி அல்லவா. திருவள்ளுவர் துறந்தார் பெருமையை துணிக்கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டது கொண்டு தானே மனுஷன் மூன்றாவது யாரம் நீக்கார் பெருமை. நீக்கார்னா பிறவிகள். துறந்தார் பெருமை துணிக்கூறி இந்த மாதிரி துறையுடைய பெருமையை நம்ம சொன்னோம்னு சொன்னால் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிருந்தார். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவங்களை எண்ண முடியுமாடாங்க முடியாதுங்க. அதுபோல் அந்த துறையினுடைய பெருமையும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் அத்தனை இருக்கு இன்னைக்கு நெய்யோடு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரும் புலவர் பாப்பன நெய் கூட கிடைக்காம பாழ்ந்தாங்க. யார் என்ன அவர் பாண்ட சேகரிக்கிறாப்பில் என்ன பண்ண சொல்றீங்க? வறுமை கோடுங்கிறது இப்பல்ல சாமி புலவர் படிக்க உடனே 5 ஆண்டு நாங்கள் ஆனோன்னே. அதனால் இப்போ பள்ளி அழைக்குது இது அழைக்குது இதை போகிறோம் ப்ரொஃபஸராக இருக்கா அப்படி இருக்கிறதுலாம் வந்ததெல்லாம் எனக்கு இப்போ இல்லை பயன்படுத்த முடியலாம். இன்னைக்கெல்லாம் ஏது பயன்படுத்த முடியும். திருவருள் தான் காத்து வந்தது பாருங்கள். சரி இப்படி வாங்க, இப்போ உலகியாக்கு போகணும் அல்லவா. அற்புதமோ சிவனருளோ அரியேன் என்றை சேர்த்தார். அப்புறம் இன்னும் அருமையாக பாராட்டுறார் போடுறார். ஓவிய நான்முகன் எழுத ஒன்னாமை உள்ளத்தால் மேவியதன் வகுத்த வருத்தமுறை விதித்ததொரு மணி விளக்கோ. இதுவும் வேற எங்கேயுமே இப்படிலாம் சொல்லப்பாங்க. நான்முகன் பிரம்மா இருக்கானே அவன் எல்லாரையும் படித்தான். இந்த உருவமாக இருக்கிற இந்த பாப்பா இருக்காங்களே அவங்கள எழுதலான்னு பார்த்தானோ யாரு பிரம்மா. என்ன இது மாதிரி ஒரு பெண் யாரு பறவையார் மாதிரி ஒரு பெண் எழுதணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு எல்லாம் அது முதல்ல எந்த பகுதியை எழுதுவாங்களோ அதெல்லாமே தெரியாது. அது அது மாதிரி சித்திர வரைவுகள் எல்லாம் கேட்கணும்.

0: யார் சொன்னது? இந்த வர்ணனை செய்கின்ற பொழுதும் இது மாதிரி வர்ணனை செய்தவர் வேற யாருன்னு அப்படியே பாருங்க. அடுத்த மாசத்துல சொல்லு யாராவது இருக்காங்களா இருந்தால் அதை சேர்த்துவோம், இல்லை என்றால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சேர்க்கிறார் தான்.
1: ஓவிய நான் முகன் எழுத ஒண்ணாமை.
0: இந்த ஓவியத்தை, எந்த ஓவியம்? இந்த பறவையார் என்ற ஓவியத்தை எழுதுவதற்காக எழுத பண்ணனா நான் முகன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வைத்து எழுதுறதுக்கு வேண்டிய சாதனைகள்லாம் எடுத்து வச்சுட்டானான். எடுத்து வைத்து அப்படி வந்து அந்த ஓவியம் அப்படி வரைய ஆரம்பிக்கும் போது அந்த முதல்ல அந்த தலை வர்ணனை எடுத்து அதை எடுத்து வர்ணிக்கும் போது, அதை எடுத்து வரும் போதே எடுத்து எடுத்து பார்க்குறாரு மாதிரி அந்த அந்த அந்த அந்த வளைவு, அந்த தலையினுடைய வளைவு அழகு இருக்குதே, அதை எழுத முடியல பார்த்தாராம். அதனால நான் முகன் எழுத ஒண்ணாமை என்ன பண்ணாரு, உள்ளத்தால் சரி கைநாள் எழுதவானா மனதில் அப்படியே எழுதுவோம் என்று கருதி உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் ஆறு மாதம் ஆச்சு இந்த பெண் உருவத்தில் இருக்குது. அப்படி பிரம்மனே அது மாதிரி கடினப்பட்டு எழுதி முடித்த ஒரு உருவமோ இது அப்படின்னு. இது மாதிரி எந்த புலவனும் பாருங்க, ஓவியம் நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை விதித்ததொரு மணி விளக்கோ. இத்தனை உயிர்களை எல்லாம் உடம்பு கொடுத்து படைக்கின்றானே, உயிர்களை படைக்கிறான்னு சொல்லிடக்கூடாது. உயிர்கள் எந்த நிலையானது? உயிர்களுக்குரிய உடம்பைத்தான் படைக்கிறான் அவன், அவ்வளவுதான் அவனுக்கு முடியும் அல்லவா. அந்த உடம்பை படைக்கிறானே அவன் எழுத ஒண்ணாமல், எழுத முடியாமல் மேவியதன் வருத்த முறை விதித்தது ஒன்று, ஒரு ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு வரைக்கும் எழுதி அதன் பிறகு எடுத்த ஒரு மணி விளக்கோ இந்த அம்மா என்று சொல்றார். விளக்கோ மூலையின் பயனாகி முன்னின்றதென நினைந்து நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனார். அப்படி பார்த்து இந்த பெண்ணை பார்த்த உடனே சுந்தரரே இதுவரைக்கும் யாரையும் பாராம நேர கோயில் உண்டு பெருமான் உண்டுன்னு பார்த்தவர், இந்த நாளில் மட்டும் அது மாதிரி அந்த பெண் வர இவரும் பார்த்தாராம் பார்த்தாராம். அப்படி பார்க்கின்ற பொழுது இது விதித்ததொரு மணி விளக் நடு நின்றார் நாவலர் காவலர் நின்றார் என்ன சேர்க்கலாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம சுந்தரர் பார்த்து அப்படி அதிசயப்படுறாராம். அங்கே அந்த பாப்பா அப்படி பாடி தடை குனிஞ்சு அப்படி பார்த்து அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்க பார்த்தும் பார்க்காம எடுத்துதான். நடுவில் யார் நின்னாரு? மன்மதன் வந்துட்டாங்க. நடு நின்றார் படைமதன். ஏன்னா மன்மதன் என்ன பண்ணுவோம் கேட்டால் அந்த மாதிரி காதல் உணர்வு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட்டி வைப்பான். ஏன் அவர் அதிகவே பிரிய மாட்டான்ல, அதனால மன்மதனுக்கு அதான் வேற. மன்மதன் தான் அதிக விட்டு பிரியாதனால யாரெல்லாம் அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமா இணைந்திருக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. யாரு? மன்மதன். இதெல்லாம் எங்க தான் கண்டாரோ இருக்கிறார். நடு நின்றார் படைமதனார் தந்தரள மணித்தோடும் தகைத்தோடும் கடைபிறனும். பாருங்க தந்தரள மணித்தோடும் நல்ல அருமையா வெள்ளை வெளியேன்னு அருமையான நல்ல தோடு போட்டிருக்கலாம் நல்லா காதுல நகைத்த மணித்தோடும். ஆமா தந்தரள மணித்தோடும் தகைத்து ஓடும் கடைபிறலும் கெண்டை நடும் கண்டிய தகைத்து ஓடும். அந்த விடி இருக்குது அது இப்படி பிறல்லதான் நீண்டு பிறல்லதான் இது பிறல்லதான் அப்படிதான். அப்படிப்பட்ட விழியானது படரும்படியான அந்த கண்களும் அப்படி இருக்குது அந்த கண்களும். தகைத்தோடும் கடைபிறலும் கெண்டை நடும் கண்வியப்ப கிளர் ஒளிப்பூன் உறவோனை அண்டர் வீரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவை யாரும் கண்டார். அதனால இவர் பார்த்தார், இவர் பார்த்த உடனே அந்த பெண்ணும் அப்படி பார்த்தலாம். அது ஏன் எதனால பார்த்தினாரு? பண்டை விதி கடை கூட்ட ஏற்கனவே இருந்த அந்த விதி இந்த பிரிவில அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்ததுனால கண்டாராம். கண்கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர்விருப்ப அந்த உடம்புல அப்படி அழகு பார்த்தாராம். அடி பார்த்துட்டு விண்கொள்ளா பேரோடியான் அல்ல அந்த பார்த்த சுந்தரரு அப்படி நின்றுதான் உடம்பு அந்த மாதிரி இருக்கான். பேரோடியான் எதிர் நோக்கும் மெல்லியலுக்கு கண் என் கொள்ளா காதலின் முன்பு எய்தாதொரு வேட்கை மண் கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வலிச்சலரும். சரி இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப அச்சம் இருக்கும் நாணம் இருக்கும் மடம் இருக்கும் இதெல்லாம் நல்ல பண்ணாச்சேனாரு. ஆமாம் அன்னைக்கு அவரை பார்த்த உடனே அந்த அந்த பார்த்த அந்த காதல் உணர்வுங்கிறது ஏற்கனவே இருந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிற குணத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு அது எது போல அப்படின்னு கேட்டாரு இறையனார் கலவியல். புனல் ஓடும்படி புல் சாய்ந்து புறங்கிடப்பது போல. தண்ணி வேகமாக போகும்போது நீங்களா நல்ல அருகம்புள்ளெல்லாம் முளைச்சிருந்தா கூட என்ன பண்ணும்? எந்த பக்கம் தண்ணி போகுது அப்படியே

0: வளைஞ்சு வளைஞ்சு தான் நிற்கும், தெரியாதா? இப்போ நல்லா நேராக நிற்கும், தண்ணி இல்லைன்னா வேகமாக தண்ணி நல்லா அருகம்புல் முளைச்சிருக்குங்க. தண்ணி வேகமாக வந்து என்ன பண்ணும், எந்த இதில் ஓடுதோ அந்த ஓட்டு அப்படியே பண்ணி கீழே கீழே பண்ணி பண்ணி இருக்கணும். புனல் ஓடும்படி புல் சாய்ந்து புறங்கிடப்பது போல இவ்வாறு. இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் இலக்கண உலகத்தில் இருக்குது, ஒரே நாள்களையில் இருக்குது. இதுவும் நல்ல வேலை படிச்சதுனால இன்னைக்கு இப்போ ஞாபகம் வந்ததுனால இல்லைன்னா ஒன்று போக முடியும். எனவே இவ்வாறெல்லாம் அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த அச்சம் நானும் மடமெல்லாம் இல்லையானாரு. இருக்குப்பா, ஆனால் இந்த விருப்பம் என்ற ஒன்று ஒரு தண்ணீர் வந்ததுனால அதெல்லாம் அப்படி கவிழ்ந்துருக்கு, அசைஞ்சு போயில, அது அப்படியே வணங்கியது. வலித்தேழலும் உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்ன நம்முடைய சுந்தரரை, முன்னே வந்தே தோன்றும் முருகனோ. அழகில் வந்து சித்தை தெய்வத்தில் முருகப்பெருமான், அங்கே ரவியும்போ இங்கே முருகன்போம். என்றும் இளையாய் அழகியாய் ஏறூந்தான் ஏரே இளையா என் உள்ளத்தூரை. எங்கே இருக்கு திருமுரு காட்டுப்படையில பழமுதிர் சோலை மலைகிடவோனின்னு பாடின பிறகு ஒரு 12 வெண்பா பாடியிருக்கார் யார், நெத்தியன். அதில் அந்த 12 வெண்பாவும் திருமுரு காட்டுப்படை நெற்று பண்ணால் அந்த 12 பாட்டும் படிச்சுங்க, ஏன்னா அது அவரது வாசல். அதனால் ரொம்ப அருமையாக இல்லை அந்த முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது இப்படிலாம் சொல்லுவேன். எனவே முன்னே வந்தது தோன்றும் முருகனோ, பெருகு ஒளியால் தண்ணீரில் மாறனோ. முருகனை வந்து தெய்வ அமைப்பில் சொல்கின்ற பொழுது முருகன் தான் ரொம்ப அழகம் அல்லவா. இனி அடுத்து நம்முடைய மக்கள் தொகையில வச்சு சொல்கின்ற பொழுது மாறன் மன்மதன் நம்ம சில மன்மதன் அந்த மாதிரி அழகுடையவன் அல்லவா. ஆகவே தேவர் அமைப்பில் பார்க்கும்போது மன்மதன் சிறந்தவன், தேவருக்கு மேலாக இருக்கிற இறைவன் அமைப்பில் பார்க்கின்ற பொழுது முருகன் அழகுடையவன். அந்த முருகனோ அல்லது மன்மதனோ தார் மார்பில் விஞ்சயனோ அல்லது வித்யாதர லோகத்தில் மேல் உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு வித்யாதரனோ மின்னேர் அது எல்லாம் கூட விட்டுட்டார், இதெல்லாம் ஐயப்பட்டார். ஆனால் இனி சொல்ல போறது தான் உண்மை. இது மின்னேர் செஞ்சடையல் மெய்ய அருள் பெற்று உடையவனோ. அருமையா நம்முடைய பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு அடியவரோ, அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் சொன்னாலும் மெய்ய அருள் பெற்றுடையவனோ, என்னே என் மனந்திரித்த இவன் யாரோ என நினைந்தார். அதனால அந்த பெண்ணும் பார்த்துலாம். எனவே அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினார் என்று கம்பர் சொன்னாரே, அது போல இங்கே சுந்தரரும் நோக்கினார், அந்த பறவையாரும் நோக்கினார். அண்ணல் அவன் தன் மருங்கே அளவிறந்த காதலினால் உள்நிறையும் குணம் நான்கும் ஒரு புடை சாய்ந்தன எனினும். பெண்பாளாருக்கு 4 குணம் அருமையா இருக்கணுமா, இது அச்சம் நான் மடம் பயிற்புங்கிற 4 குணம். அந்த 4 குணங்களும் கொஞ்சம் இப்பொழுது அடங்கி போயிட்டு இருக்கு, அடங்கி. ஆனா அதுக்கு மீதியாக இந்த காதல் உணர்வு தான் இருந்துதான். அதனால குண 4 ஒரு புடை சாய்ந்தன எனினும் வண்ணமலர் கருங்கூங்கல் மரக்கொடியை வலிதாக்கி கண்ணுதலை தொடுமன்றே கை கொண்டு செலவு இப்ப அப்படி ரெண்டு பேரும் பார்த்தாங்களே தவிர நம்ம ஆர்வத்தருமான வணங்கிட்டு இன்னும் நம்பாலதான் வணங்கணும் என்று சொல்லி அந்த பொண்ணு அந்த ஆர்வமானது பக்தி ஆர்வமானது எழுதிட்டு இருக்கிறேன். இப்படி சொன்ன உடனே கைக்கொண்டு பாங்கோடி கிளை வளைத்து படை அணங்கன் விடுபானும் தாங்கோடி எம்பருங்கும் தடை செய்ய மரவரலும் தேங்கோதி மலர்குடல் மேல் சிறை வந்து கலந்தாற்ப பூங்கோயில் அமர்ந்ததிரான் பொற்கோயில் போய் புகுந்தாள். அதான் உடனே பார்த்தா அதிர்ஷ்டத்தை இதெல்லாம் நினைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வந்தோம், கோயிலில் பெருமான வணங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு ஏன்னா கோயில்தான் நிறைய இருக்குது, அதை நம்ம சொன்ன பாருங்க அத்தனை சன்னதி இருக்குது. அதில் இன்னொரு கோவில் வாசல் பிடிக்கி போயிட்டாரான். அது கூட எனக்கு ஒரு நினைவு இருக்குது, அது நம்ம செஞ்ச தேவைதான். அது பல முனிவர்கள் வழிபட்டதாக இருக்குது, நிறைய சிவலிங்க திருமணி இருக்குது திருவாரூரில். அதை அத்தனையும் நம்ம வந்து எடுத்து அது வந்து இது உண்மையாக எந்த முனிவரியா எப்போ என்ன ஆதாரம் இருக்குது என்று எழுதினா தேவலாம் கிடையாது. திருவாரூர் திருக்கோவில் பல்வேறு பேர் வச்சுருக்காங்க, அந்த பேர்லாம் எப்போ வைத்தாங்க என்ன செய்தி. இப்போ விநாயகப் பெருமானா எங்கே பார்த்தாலும் இருக்குது, நம்ம இங்கே மற்ற பெரிய கோயிலாம் இப்போ விநாயகர் இருப்பார் அவ்வளோ தானே இருக்கான். திருவாரூர் திருக்கோவில் என்று எடுத்து கூட ஒரு எம்சில் பண்ணலாங்க, நல்ல நிலப்படம் எடுத்து அங்கே பழைய வரலாறு யாராக நல்ல வயசானவங்களாக இருக்காங்களோ அவங்க போகணும். ஐயா அவங்கள தான் பார்க்க வந்தேன், இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு திருநீருக்கு ஏதாவது தெரியுமாயான்னு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அது வா என்று ஆரம்பித்தாங்க. அங்கே போய் கேட்கணும் இளைஞரெல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டு திருவாரூர் திருக்கோயில் அருமையான எல்லாருக்கும் தண்ணி திருவாரூர் பாருங்க முடியும் சரிங்களா. எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கே தவிர இனி அதுக்கெல்லாம் கருவியெல்லாம் செஞ்சு போகிறோம். சிவம் எந்த பாட்டு போ பொற்கோயில் போய் புகுந்தார் அல்லவா. வன் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மன்னிய மயிலியலின் இன் தொண்டை செங்கனிவாய் இளங்கோடிதான் யார் என்ன. இவர் பார்த்துட்டு இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம எடுத்து பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு இதுதான் யாருன்னு கேட்கலான்னு மனசுல தோணிச்சான். அல்ல அன்றங்கு முன்னின்றார் அவர் நங்கை பறவையார் சென்றும்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் எனக்கு இப்ப அப்படிங்கும் போது என்ன ஐயா வந்தது மாதிரி என்ன எதை நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு பாப்பா போச்சு. அது யார் நீங்க? அப்படிங்களா? வேற யாரும் இல்லைங்க. அண்ணங்கை பறவையார், பறவையார்னு பேருங்க, எல்லாம் தூர்க்கார பொண்ணுதானுங்க. சென்று உம்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் எனக்கு. ஆனா அவங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ தெய்வத்தன்மை வாய்ந்த பொண்ணு மாதிரிதானுங்க படுது. இங்க நம்ம திருவாரூர் பெண்ணாவே படலீங்க, பிறந்ததே தவிர திருவாரூர்ல. ஆனா அப்படி படுது, அப்படி ஒரு பெண்ணுங்க என்று பெரியவங்க சொன்னாங்களாம். அதை காதல வாங்கிக்கிட்டார் யார்? என்னுடைய சுந்தரர். இனி தேர் பறவை அல்ல, அவருடைய தேர் பறவையார். பெண்மையினில் பெரும் பறவை. அந்த பெண்மை என்று சொன்னோம்னா அந்த பெண்மையின் உலகத்தில் இருக்குல்ல. இப்போ நமக்கு ஆண்மீனா ஆண்மீனா அந்த ஆண்மை தண்ணின்னு சொல்கிறோம். அதுபோல் பெண்மீனா பெண்மை தண்ணி இருக்குல்ல, அந்த பெண் தன் பெண்மை தண்ணி பெரும்பறவை. ஒரு பெண்மைத்தன்மை என்று ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அது பெண்மை தண்ணின்னு சொல்லக்கூடாது, பெண்மைத்தன்மையாகிய பெருங்கடல் என்று சொல்லணும். பெரும்பறவை விரும்பு அல்குலார் பறவை, விரும்பு அல்குலார் அவருடைய இடைப்பட்ட பகுதி இருக்குதே அதுவும் பறந்திருக்கும் அகந்திருக்கும். அணி திகழும் அணுமுறுவல் அரும்பறவை. வாய பார்த்தீங்கன்னா அருமையாக அப்படி ரெண்டு ரெண்டு உதரம் மூடி இருக்கும், அந்த பல்முனி அப்படி லேசாக தோன்றும். நம்ம கலித்தொகையில் கலித்தொகையில் முள்முனை தோன்றாமை முறுவல் கொண்டடைக்கித்தன் கண்ணினும் முகத்திலும் அருகுவல் என்று. இந்த பல்லுனுடைய நிதி கூட தெரியாது, ஆனால் அப்போ நான் எப்படி சிரிக்கிறான்னு தெரியுமா? அவள் கண்ணையும் முகத்தையும் பார்த்தா சிரிப்பு தெரியுமே தவிர ஆனால் பல்லை பார்க்க முடியாது. சிரிப்பை பற்றியெல்லாம் எழுதிக்கிட்டீங்களா பாருங்க. எனவே இவ்வாறு என்னமோ நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வந்தது. விரும்பு அல்குலார் பறவை, அணி திகழும் அணி முறுவல் அரும்பறவை. அதில் அந்த பல்லுனி அந்த இனி தெரியாமல் அது மாதிரி அந்த முறுவல் செய்யும்படியான அம்மா சீர்பறவையாயினால் நாமெல்லாம் வணங்கும்படியான ஒரு பெரிய லட்சுமின்னு கூட சொல்லலாம். திரு உருவின் மென்சாயல் ஏற்பறவை. ஏன்னு கேட்டீங்கன்னா லட்சுமியை பார்த்தா என்னென்னமெல்லாம் அந்த அங்கமெல்லாம் உறுப்பெல்லாம் இருக்கோ அது போல் அமைஞ்சிருக்கிறது. ஏற்பறவை இடைப்பட்ட என் ஆசை எழுப்பறவை. அந்த மாதிரி இந்த பெண்ணை பார்த்ததுனால என்னுடைய ஆசை என்ற ஒன்றும் கூட எழுகின்ற கடலாக போய்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அவள் மீது அதிகமான கடலாக இருக்கிறது. என் இணைய பலவு நினைந்த எம்பெருமான் அருள்வகையால் முன் தொடர்ந்து வருங்காதல் முறைமையினால் தொடர்கொண்டு நன்றி என ஆட்கொண்டவர் பால் நன்னுவன் என்று மகிழ்ந்து பெண்டுடைய நம்பியும் போய் தேவர் பிரான் கோயில் புக பார்த்தார். சரி, இந்த பெண்ணை அடையணுங்கிற நினைப்பு இருக்கு, அது யார்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்த்தாரு. ஏன்னா இவர் வந்து இவர் அந்த ஊருக்காரர் இல்லை சரிங்களா, வந்து வந்து வணங்குறாரு. அதனால பெருமாண்டே சொல்லுவோம்னு, ஏன்னா தம்ம நம்ம தான் தோழமையாக தந்தனம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரா, அதனால பெருமாண்டே கேட்டுருவோம் என்று சொல்லியிருக்கா. கோயில் புக பறவையார் வளங்கொண்டு பனிந்தேர்த்தி முன்னரே புறவலனார் கோயிலிலிருந்து ஒரு மருங்கு புறப்பட்டார். அவரும் அந்த கோயிலிருந்து வெளியில அவங்க வீட்டுக்கு போட்டாராம். இவரும் இங்கே வெளியில் வந்துட்டாராம். விரைவு பெரும் காதலினால் மெல்லி இலா தமி வேண்டி அரவின் அரவின் ஆரம் புனிந்தார் அடிபணிந்தார் ஆரூரர் நேர போனார். உள்ள கோயிலுக்குள்ள பெருமானெல்லாம் வணங்கினாராம். வணங்கி அவ்வாறு பனிந்தேர்த்தி அணி ஆரூர் மணிப்புற்றில் மை வாழும் திருமிடத்து வானவர்பால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றால் என் இன்னுயிராம் அன்னம் என செவ்வாய்வன் நைக்கொடியை தேடுவார் ஆகினார். அப்படி கோயிலெல்லாம் போயிட்டு வந்தார். வெளியில் வந்த உடனே எந்த ஞாபகம் வந்ததுன்னு கேட்டால் அந்த ஞாபகம் வந்துட்டு, எந்த ஞாபகம்? பறவையாக ஞாபகம். இந்த பொண்ணு எங்கே இருக்காங்க, என்ன செய்தி, எந்த தெரிஞ்ச தேவலானி என்ற ஒரு நினைப்பெல்லாம் வெளியில் வந்துதான். பாசமாம்பினை பற்றறுப்பாங்கும் ஆசை மேலும்வோர் ஆசை அளிப்பதோர் தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனாரருள் என்னறி சென்றதே. சரி, அந்த பொண்ணு எங்கே போயிருக்குன்னு கேட்குறாரு. அப்படி பெண் எங்கே போயிருக்குன்னு கேட்கல, ஆனால் எப்படி கேட்குறாரு பாருங்க. பாச மாம்பினை பற்றறுப்பான், இந்த பாசத்தை நீக்கி வினைப்பற்றை நீக்குகிறவன் யார்? பெருமான். அல்லவா? பற்றறுப்பான் மிகும் ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பதோர் அவன் மீது எப்படி எனக்கு ஆசையோ அதுபோல இந்த பெண் மீதும் எனக்கு ஆசையப்படுத்துது என்று கருதி தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனாரருள் பார்த்தீங்களா, அந்த பெண் என்றோ அல்லது அந்த பறவையார் என்றோ சொல்லாமல் தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள். என்னுடைய சிந்தனையே மயக்கின்னு சொன்னா அது இந்த உலகத்து பெண்ணா இருக்க முடியாது, அது பெருமான் திருவருளா தான் இருக்கும். அந்த பெருமான் திருவருள் எங்க போயிட்டது என்று கேட்டார். இது மாதிரி பெண்ணை ஒரு பெருமான் திருவருள் என்று சொல்லி வியந்தது இங்க தெரியப்படாங்க. எனவே ஈசனார் அருள் என்னேறி சென்றதே அடுத்த பாட்ட முடியும். கும்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்பு மாரறியேனி நடுக்குற. நான் இதுவரைக்கும் எந்த கோயில் போய் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததும் இல்லை, யாரையும் விரும்பினதும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன மயக்கு தெரியுது அல்லவா? உம்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்பு மாரடியேனி, யாரு அதையும் நான் நினைக்க மா பெருமான் திருவடியைத்தான் எனக்கு பற்றி நினைத்தேன். அப்படிப்பட்ட என்னை நடுக்குற, இன்றைக்கு மட்டும் அது கொஞ்சம் மாறுதல் பட, வம்பு மால் செய்து வள்ளியின் ஒழுகி நின்று எம்பிரானருள் என்னேறி சென்றதே. அங்கேயும் பாருங்க, என்னுடைய பெருமானுடைய திருவருளாக இருக்கிற அந்த பெண்ணு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே என்று பெருமான் திருவருள், பெருமான் திருவருள் என்றே சொல்கிறேன். பந்தம் வீடு தரும் பரமன்கடல். பெருமான் என்ன சொல்றான், பந்தம் தருவான் வீடும் தருவான். நமக்கெல்லாம் பந்தம் தந்திருக்கிறான் யாரு, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்றதுக்கு. ஒரு காலையிலே இந்த மாதிரிலாம் படிப்பு கிடைத்து ஒரு காலையிலே இந்த பெருமானுடைய திருவடி நினைய நினைய நினைய ஒரு காலத்துல போவோம். என்ன பெருமான் திரு செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் என்று போவோம் அல்லவா? அதுக்கு தான் இவ்வளவும் பண்றோம் அல்லவா? எனவே சிந்தை ஆரவும் உண்ணுமியன் சிந்தையை வந்து மான் செய்து மான் எனவே விழித்து எந்த யாரருள் என்னடி சென்றதே. அந்த விழியெல்லாம் மான் போல அவர் விழிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த பெருமானுடைய அருள் எந்த பக்கம் போயிட்டோ என்று சொல்லி, என்று சாலவும் ஆற்றல் என்னுயர் நின்றதெங்கன நித்திர பொன்மலை மண்டல வார்குழல் வங்கியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்ததின். உள்ளிருந்து அல்ல பெருமானை வணங்கியவர் வெளியில வந்தாராம். வெளியில வந்தா தேவாசிரிய மண்டபம் வெளியில இருக்கு, அது தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்தாராம். காவிரி நேவரும் கண்ணியன் அண்ணுவான் யாவர் ஓடும் உரையெம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்து எனும் பொடிதில் அல்லவா? பெருமான்டே விண்ணப்பிச்சுட்டார், நீ தானே நான் வரும்போது அந்த பெண்ணை வர செய்த, என்னை பார்க்கவும் செய்த, பார்த்த விருப்பமும் கொடுத்தேன், அதனால் நீ தான் அந்த காரியத்தை முடிவு. எதுவும் என் செயல் அல்ல, என் செயலாலாவது யாதொன்றுமில்லை, இனி செய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டது. இந்த பாட்டை எங்கே இருக்க, என் செயலாளாவது யாதொன்றுமில்லை. திருடன் சொல்லிவிட்டு போய் கழுவேற்ற போனாங்க, கழுவேற்ற பக்கத்தில் கழுமரம் இருக்குது. அப்போதான் சொல்கிறாராம், என் செயலாளாவது யாதொன்றுமில்லை, இது செய்யவே உன் செயலே என்று உணரப்பட்டு இந்த ஊன் எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த நான் தீவிக்கணும், பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவேன்னாரு. அந்த மூண்டதுவேன்னு சொன்னவன் அந்த மரமே பற்றிக்கிட்டேன், கழுமரமே பற்றிக்கிட்டேன். இதெல்லாம் இதெல்லாம் இந்த வரலாறுலாம் கூட ஒரு காலத்தில் திரைப்படத்தில் திரைப்படத்தில் நல்ல இந்த மாதிரி தெய்வீக பற்றெல்லாம் இருக்க முடியா, அதை ஆத்திரம் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனவே இவ்வாறு வரும்போது எந்த பாட்டு சென்றது, தேவாசிரியனை சேர்ந்தவின் காவிரி நேர்வரும் கண்ணியன் அண்ணுவான் யாவரோடும் உரையம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கை தந்தனும் போய் பார்த்தார். நேராக வந்து அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு போய், சரி பெருமான் இருக்கிறார் நமக்கு அது அருள் செய்யும் என்று சொல்லிட்டு விட்டாராம். சொல்லிட்டு நாட்டு நன்றி செய்ய நாவரோரன் சிந்தை வேட்டனின் நிலை இன்ன முதத்தினை காட்டுவன் கடலை கடைந்து என்பகோல் பூட்டும் எழுபடி சேரோன் கடல் புக. அருமை அருமை. சரி இவர் போனது மாலையில் இந்த மாதிரி பார்த்துட்டு போயிருக்கார். 7-8 மணிக்கு அவர் தான் இருக்க இடத்துக்கு போயிருப்பார். போய் படுத்து தூங்கியிருக்கிறார். தூங்குனா மறுநாள் காலையில் பொழுது விடியுது. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இது எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அந்த கவிஞர்னு சொல்கிறது, நாட்டு நல்லிசை நாவல் ஊரன் சிந்தை வேட்ட மின்னிலை இன்ன முகத்தினை. சூரியன் பார்த்தாராம், பாவம் ஒரு அறிவர் போயிருந்த மாதிரி அந்த பெண்ணை பார்த்துட்டு மீண்டும் பார்க்கலன்னு வருத்தப்படுறார். நம்ம என்ன செய்வோம், நாம காட்டுவோம் என்று கொண்டு சூரியன் உதித்தார். சூரியன் உதித்ததுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம், சூரியன் இயல்பா உதிக்கிறார் ஆளாது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கு இணங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதற்குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுவாரும் எத்தனை நாட்கள், எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாசக பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாதோ, இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது, முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒருமலத்தாராயும் உளர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலன் கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கிணங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்துள்ளார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூல மலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒரு மலம் உடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் இல்லாமல் கண்மமலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழி இல்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆணவம் தான் மூல மலம். அதுதான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமலமாகிய ஆணவ மலம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மலங்கள் கொண்டு மும்மலமுடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்புடைய சகல ஆன்மாக்கள் என்ன, மாயாமலம் உடையவர்கள் தானே மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணர மாட்டார்களாம், தொத்து உள்ளார் தோன்றலர், தொத்து தோன்றலர். தொத்து என்பது இந்த தொத்து இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். மாதிரி உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு விரவி கலந்து உயிரறிவை அடியோடு இளவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினையுடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஒருமலமுடைய விஞ்ஞானகளரும் தமக்குரிய ஆணவ மனச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மனச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே அந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையில் சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பழக தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வெண்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு. நம்மிடம் கேள்வி கேட்டு விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், அதான் திருக்குறளுக்கு, உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால், அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட இந்த ஆன்மாக்களுக்கு இல்லை. நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது. ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். தின்திரல், அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியுடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன் மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வருவதான் அன்மொழி தொகை மாறு. இப்ப கண்ணுதல் சொல்றாங்க சாமியை திருமுறைகள், கண்ணுதல், அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்து இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்றை கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை, எப்படி எப்படியாமோ கண்டு குழப்பமடைகின்றன. முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்கு தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவில் வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள், பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல கருவிகள் இவ்விதமான தொழிற்படாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கருவிகளுடைய சார்பு குறைந்த உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்து விடுது. இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக செயல் உண்டா, கருவிகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குரட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்பட தான் முடியல, தானாக அறியுமா எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த உயிர்களுக்கு உள்ளதா சொன்னால், அதையும் இகழ்ச்சி குறிப்போடு மிக அருமையாக கேட்டார்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்றார்கள். அதாவது நாம் உலகியலிலே பார்க்கின்ற பார்வைக்கும் சைவ சித்தாந்த பார்வைக்கும் எத்தனை வேறுபாடு என்று பார்க்க. வேறுபாடு என்பது என்ன? சைவ சித்தாந்த பார்வை மெய்யானது, உலகியல் பார்வை போலியானது. அதுதான் வேறுபாடுன்னா, அது அந்த எப்படிப்பட்ட வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நோக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், உலகியல் நோக்கு போலியான நோக்கு தான். என்ன, மனிதன் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை, எல்லா காலத்திலையும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன. உடைய அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும், இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதை வென்றார்கள்? இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள்ல அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல ஓமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருள் எல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதற்குத்தான் அருமையாக சொன்னார்கள். அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால், இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்க வேண்டும். உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்ற ஆசிரியர். அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது நன்று அற, அது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்குயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாவா அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்துங்கிற பேர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா? ஏன்னா பொறிகளை சார்ந்த அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது. உலக அறிவு வெளியில இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறியிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களின் துணை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருப்போம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல, அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால், சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதைத்தான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன, அறிவுடையன கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்து பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. சித்து பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளாக இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால் தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் அருளிந்துணை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் வர என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்றார். அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் நமக்கு சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்கம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம ஒத்துக்கலாம். ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோமா? இல்ல, அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது. கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டான்னு கேட்டா காணுந்தன்மை உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொளியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண்ணொளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்ம அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கின்றார். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால், கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் இருளால அந்த கண்ணொளிய மறைக்க முடியுது. இப்ப காணந்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்ட கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது, அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணுந்தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினால உலகத்தை உலகம் இருந்துதான் எதுக்கு? கண்ணுக்கு காணந்தன்மை இல்லாட்டா அந்த கண் முன்னால உலகம் இருந்துதான் எதுக்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குறட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குறட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கன் தெளிவில் எனில், அலர்கன் தெளிவில் எனில் என்று சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணுந்தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயனில்லை ஏன்னா பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளி துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயனில்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கண்ணுக்கு காணத்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கன் தெளிவு இல் எனில் விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு, அதாவது காணந்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில் இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய, கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன, என்ன பயனை செய்தல் பொருட்டு இவையெல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமை மட்டும் சொல்லியிருக்கின்றார், பெரிதும் ஒழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வென்பாவிற்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வென்பா என்ற யாப்பு அமைந்து விட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். அதான் வள்ளுவரும் சொல்வார், சில குரட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்துடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும்போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கைனாலும் முதலை வெல்லும், ஆனா எங்க வச்சு, தண்ணீர்ல வச்சுதான். தரைக்கு வந்துட்டுதுன்னா மற்ற வனவிலங்குகள் அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த குரட்பாவின் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன, முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும், இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால் இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால் அதுபோல அரசனும் இடமறிந்து அவன் நடக்க வேண்டும், எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும், எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றிக்கு வெற்றியை நமக்கு தேடித்தருவது கடினம் என்று சொல்கின்றார். அதான் அங்க கருத்து, அதான் அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதான் கருத்து. அதான் அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை தர வைப்பதை இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா. ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல் வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணந்தன்மை இல்லை என்றால் கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாளும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு அறியந்தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவ மலம். ஆணவ மலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுனே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவம் எதை மறைக்கின்றது, உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்துவிட்டால் இப்ப ஆணவமலத்திற்கு வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்த்தினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்கப் போகின்றன, அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம், அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம், கண் காணந்தன்மை உடையதுதான் ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான் ஆனால் திருவருள் அறிவித்தாலன்றி உயிர்கள் அறிய மாட்டார் என்பது. அங்க திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம் தான். அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்துல தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன. அதிபக்குவம் தீவிரதர சத்தியவாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பெயர்கள் இன்னும் எத்தனையோ உலக பெயர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டான். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு. சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நிலை மாறாத பொருள். சிவம் மேன்மையான நிலையிலே இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படியல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 5.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் பிரார்த்தித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூலை தந்து மனவாசகம் கடந்த தேவர் திருவடியை நாம் சிரம் சூட்டி பணிவோம். மிகண்ட தேவருடைய சீடர்களிலே ஒருவரான மனவாசகம் கடந்த தேவர் உண்மை விளக்கம் என்கின்ற சித்தாந்த நூலை நமக்கு தந்தருளியிருக்கிறார். அந்த நூலிலே காப்புச் செயலை படித்தோம். அந்த காப்புச் செயலை ஒரு தரம் வாசியுங்கள்.
2: வன்மை தரும் ஆகமன் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம்.
1: அது படித்து விட்டோம். ஆகமத்தில் ஞான மார்க்கத்திற்கு வடுவாமல் இந்த நூலை செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு நூல் தொடங்குகிறது. நூலிலே தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவரை சிவனாகவே கண்டு தான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு விடை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக அந்த முதல் பாட்டு அமைகிறது. அந்த பாடல் தான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். போதானந்த பொருளாம் மெய் என்பதை சச்சிதானந்தம் என்கின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கமாக சொல்கிறார் நம்முடைய மனவாசகம் கடந்த தேவர். விண்ணப்பம் என்ன செய்கிறார் என்றால், நான் கேட்கிற சுத்த வினாக்களுக்கு நீ விடை தர வேண்டும் என்கிறார். இந்த சுத்த வினா என்றால் என்ன என்பது பற்றித்தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று விதமான ஞானத்தை சொல்லுகிறார் உரையாசிரியர். ஒன்று வாசஞானம், அடுத்தது பசுஞானம், அடுத்தது பரிஞானம் என்று சொல்லப்படுகிற மூன்று ஞானங்களை விளக்கம் செய்தார். நேற்றது படித்தோம். பசுஞானம் என்பது இந்த உலகப் பொருள்கள் மீதான புற அறிவு. பசுஞானம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வதாகிய அறிவு. இந்த ரெண்டு அறிவிலேயும் கூட பூரணம் ஏற்படுவதில்லை. பசுஞானம் என்று சொல்லப்படுவ அனைத்தும் மாயை சார்ந்த அறிவுகள். அதிலே உண்மை இருக்க வாய்ப்பில்லை. பின்னாலே பசுஞானம் என்பது ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்திலும் கூட தானே வியாபகம் கொள்கிறேன் என்று உயிர் நினைத்து விடுமானால் அது தவறு. அப்படி நினைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறபடியால் அந்த அறிவிலும் குறைபாடு உண்டு. நிறைவாக பசுஞானம் என்ற பரிஞானம் என்று சொல்லப்படுகிற இறை அறிவு நமக்குள்ளே விளங்கப்பெறுகிற பொழுதுதான் ஒரு ஆன்மா உண்மை வியாபகத்தன்மையை பெற்று அறிவினுடைய உயர்நிலையாகிய அந்த சுத்த நிலையை அடைகிறது. அந்த சுத்த நிலை பற்றிய வினாக்களை கேட்கப் போகிறேன் என்று அவர் சொன்னதை வைத்துக் கொண்டு உரையாசிரியர் இந்த விவரங்களை சொல்லுகிறார். நேற்று இடையில விட்ட ஞாபகம், அதுல இருந்து படிப்போம்.
2: இந்த கடைசி பத்திய படிக்கிறீங்க திருப்பி.
1: சரி,
2: இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சிற்றறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சிற்றறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல். அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல். அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல். ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல். அறிந்ததனை மறத்தல். தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு.
1: நேற்று விட்ட இடம் அந்த குறைபாடுகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க.
2: ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல்.
1: இந்த ஒரு பொருளை அறிகிற பொழுது அதை மட்டுமே அறிவது, ஒன்று அறிகிற பொழுது இன்னொன்று அறியாமல் இருப்பதாகிய குற்றம். ஆகவே அது வியாபகத்தன்மை ஆகாது.
2: அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல். அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல்.
1: ஆகவே நம்முடைய ஆன்மறிவுக்கு என்னவென்றால் ஒன்று ஒவ்வொன்றாகத்தான் அறிய முடியும். ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிவதாகிய அந்த வியாபகத்தன்மை உயிருக்கு வராது.
2: அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல். ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல்.
1: இது ஒரு பெரிய குறைபாடு. அறிந்த பொருளை தொடர்ச்சியாக நாம் பற்றி கொண்டு நிற்க முடியாது. இன்னொன்று பற்றினோடனே அது போய் விடுகிறது, பிறகு திருப்பி அதை பெற்ற வேண்டி இருக்கிறது. அதனால் அந்த விட்டு விட்டு அறிதல் என்கிறார்.
2: அறிந்ததனை மறத்தல்.
1: நமக்கு சொல்லவே வேண்டாம்.
2: தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது. அவனது அறிவு எல்லாவற்றையும் எப்போதும் தானே அறியும் அறிவாகும். அவ்வாறு அறியும் அறிவே சித்து எனப்படுவதற்கு உரியது. இத்தகைய அறிவை அறியாமை பற்ற முடியாது.
1: சித்து சத்து ஆனந்தம் இறைவனுக்கு நாங்கள் சொல்றது. சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம். சத்து என்பது உள்பொருள், சித்து என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்த பொருள். இந்த மூன்றையும் சேர்ந்து நிற்கக்கூடிய அறிவு என்பது பதியறிவாகத்தான் இருக்க முடியும்.
2: ஆகவே அஃது என்றும் தூய அறிவாகவே இருக்கும். இவ்வாறு உள்ள இறைவனது அறிவையே போதம் என குறிப்பிட்டார் மனவாசகம் கடந்தார். இனி அவர் இறைவனது இயல்பாக சொல்லுவது ஆனந்தம் என்பது. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத நிறைந்த பேரறிவை உடையவன். ஆதலால் அவன் குறைவில்லாது நிறைந்த பேரின்பத்தையும் உடையவனாகிறான். இறைவனது
1: தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க, அந்த தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத அறிவை உடையவன், ஆகவே குறைவில்லாத இன்பத்தை உடையவன். அந்த முன்வரியையும் பின்வரியையும் தொடர்பு படுத்தினார். சரி.
2: இறைவனது இயல்புகளாக இதுகாரும் கூறி வந்தவற்றை ஒரு சேர நோக்கினால் சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயும் நிற்றலே அவனது உண்மை இயல்பு என்பது இனிது விளங்கும். சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்று சொற்களும் சேர்ந்து சச்சிதானந்தம் என்று ஆயின. இத்தொடரையே வேறொரு வகையால் போதானந்த பொருளாம் மெய் என்கிறார் இந்நூலாசிரியர்.
1: போதானந்த பொருளாம் மெய் என்ற அந்த தொடரை சச்சிதானந்தம் என்ற ரூபத்துக்குள்ளே பொருத்தி காட்டுகிறார். போதம் என்பது அறிவு, மெய் என்பது உள்பொருள், ஆனந்தம் என்பது அதற்குள்ளே வருகிறது. ஆகவே சச்சிதானந்தம் என்ற வடிவம் அந்த தொடருக்குள்ளே இருக்கிறதை எடுத்து காட்டுகிறார்.
2: பொய்காட்டா மெய்யா. முதலடியில் பொய்காட்டி என்று குறிப்பிட்ட ஆசிரியர் இரண்டாம் அடியின் இறுதியில் பொய்காட்டா என்கிறார். முன்னுக்கு பின் முரணாக உள்ளதே என்று எண்ணும்படியாக இது உள்ளது. பொய்காட்டா என்பதன் பொருளை உணர்ந்தால் இம்முரண்பாடு தோன்றாது.
1: இதெல்லாம் நீங்களே விளங்குவீங்கன்றதுக்காக நான் திருப்பி சொல்லாமல் இருக்கிறேன். அங்க முன்னாலே பொய்காட்டி என்கிறார், பின்னாலே பொய்காட்டா என்கிறார். முரண்பாடு இல்லை என்பதை இவர் சொல்ல போகிறார்.
2: நாம் எல்லாம் வினை வயப்பட்டு பிறந்தவர்கள். நமது பழவினைக்கு ஏற்பவே எமக்கு உடம்பு அமைந்துள்ளது. இருவினை தந்த உடம்பு இது. மெய்கண்ட தேவரோ வினையின் நீங்கியவர். மூவாண்டு நிரம்பாத இளங்குழவி பருவத்திலேயே மெய்யுணர்வை முற்ற பெற்றவர். சிவபெருமான் தனக்கே உரிய நெற்றிக்கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து மெய்கண்ட தேவர் வடிவில் வந்தருளினார் என்று போற்றி துதிக்கும்படியான பெருநிலையை பெற்றவர். எனவே அவரது வடிவம் அருளுருவே அன்றி நம்மனோர்க்கு உள்ளது போல் வினை காரணமாக வந்த வடிவம் அன்று. இக்கருத்துப்படவே பொய்காட்டா மெய்யா என்று அழைக்கிறார்.
1: இது நேற்றைய வகுப்புக்கு முதல் வகுப்பிலே நாங்கள் இதை விவரமாக பார்த்தோம். இந்த பொய்காட்டா மெய்யா என்பதற்கு முன்னே சொன்ன பொய்காட்டி பொய்யகற்றி என்பதற்கு விளக்கங்கள் வேறு. இங்கே பொய்காட்டா மெய்யா என்பது வினையினாலே வந்த உடம்பை கொள்ளாதவனே. அவரை பொறுத்தளவிலே மிகண்ட தேவர் சிவனே என்று நினைக்கிறார். அதனாலே அவனை விடுக்கிற பொழுது எப்படி இறைவனுக்கு அருளே உடம்பாகுமோ அப்படி உடம்பை கொண்டவனே என்று விழிப்பதை இதை சுட்டி காட்டுகிறார்.
2: பொய் என்பது நிலையாதது, நிலை மாற்றம் அடைவதாய் நீங்குவது. இங்கு வினை பொய் எனப்பட்டது. அகுதி எதனால் எனின் தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு
1: நிலைமாறுதல் நிலைத்தல் மறைதல் நீங்க கவனிச்சீங்கன்றா தெரியும். ஒன்று வினை வெளிப்படும், முன்பொருளாக உள்ளே நிற்கும். அது நாங்க திருக்குறளில் படித்தோமே, எப்படி ஒருவனுடைய நிழல் விழுந்தற்று என்று ஒரு குரல் வருது. வாதத்துக்குள்ளே அவனுடைய நிழல் இருப்பது போல வினை அவனுக்குள்ளேயே நின்று தேவையான நேரத்திலே வெளிப்படும். ஆகவே தோன்றுகிறது, நிலைக்கிறது, அனுபவமான பிறகு நீங்குகிறது. ஆகவே இந்த மூன்று தன்மையும் இருக்கிறபடியால் அது நிலைத்தல் தன்மை கொண்டதில்லை என்கிறார்.
2: தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு நிலை மாற்றம் உடையதாதல் பற்றி வினை பொய் எனப்பட்டது. அடுத்துள்ள மெய் என்ற சொல் உடம்பு என்ற பொருளில் வந்தது. எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி
1: இங்கே மெய்யா என்றால் மெய்யை சொல்பவனே என்று அர்த்தம் அல்ல, மெய்யை கொண்டவனே என்று அர்த்தம். மெய் என்ற சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் கொண்டு பொய்காட்டா மெய்யா என்றால் வினையினால் ஆகாத உடம்பை கொண்டவனே என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
2: எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது
1: விழி என்பது விழிப்பு,

0: நமக்கு கேவல நிலை உண்டாகிறது. உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே. உடம்பில் தொழிற்படும் அரிகருவிகளும் செயற்கருவிகளும் சோர்ந்து மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது. உறக்கத்தில் அழுந்துதல் எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்ப அறியாமையும் குறைந்தும் மிகுந்தும் அமையும். எனவே உறக்கம் என்பது கேவல நிலையாகும். இனி இறப்பு என்பதும் உயிர் அறியாமையில் அழுந்துகிற நிலையாம். இறப்பு இவ்வகையில் உறக்கத்தை போன்றது எனலாம். உறங்குவது போலும் சாக்காடு என்பது குறள். எனவே இறப்பு என்பதும் கேவல நிலையே ஆகிறது. இன்னொரு கேவல நிலையும் உண்டு. அது நமது விழிப்பு நிலையிலேயே நிகழ்கிறது. நாள்தோறும் பாராயணம் செய்து வருகிற பாடல் கூட திடுமென யாராவது கேட்டால் நமது நினைவிற்கு வருவதில்லை. இப்படி விழிப்பு நிலையில் ஏற்படுகிற மறதியும் கேவல நிலை எனப்படுகிறது. இதுகாரும் கூறியவற்றால் உறக்கம், இறப்பு, மறப்பு என்பவையெல்லாம் அறியாமையில் அழுந்துகிற கேவல நிலை என்பது விளங்கும்.
1: உயிருக்கு மூன்று நிலை உண்டு என்று இந்த இடத்திலே விளக்கம் பண்ணுகிறார்கள். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று மூன்று நிலை இருக்கிறது. சித்தாந்திகள் ஆரம்பத்திலே கேவல நிலை என்று எதை விளங்கப்படுத்துவார்கள் என்றால், உயிர் ஆணவமயப்பட்டு எங்கே பிறவிக்கு வருவதற்கு முன்பே முப்பொருள் இருந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவன் பதி, பசு, பாசம். இதிலே பசு பதிவயப்படாமல் பாச பயப்பட்டு, பாசம் என்று இங்கே சொல்லுகிற பொழுது ஆணவத்தை மட்டும் குறிக்கிறேன், ஆணவ பயப்பட்டு மெல்ல மெல்ல மெல்ல தன்னுடைய அறிவாற்றலை முற்றாக இழந்து அதற்கு ஆட்பட்டு சிறைப்பட்டு போய் கிடக்கும். அந்த நேரம் உயிருக்கு எந்த விதமான செயலும் அற்ற ஒரு சிறை நிலை இருக்கும். அந்த நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்லுகிறது வழக்கம். இது நான் முதலே சொன்னேன், திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன். பிறகு இறைவன் அந்த உயிரினுடைய விருப்புக்கேற்ப அந்த இருளிலே இருந்து விலக வேண்டும் என்று நினைக்கும். அந்த விலக வேண்டும் என்று நினைப்பது விருப்பாகும். அதற்குள்ளே இருளுக்குள்ளே அகப்பட்டது என்ற துன்பம் வெறுப்பாகும். ஆகவே விருப்பு வெறுப்பு என்ற அந்த செயல் ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபடும். அந்த வேறுபாட்டுக்கேற்ப இறைவன் அந்த வேறுபாடோடு உயிர் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட உடனே அது உறவு. இறைவனுக்கு உறவு உயிர், அறிவு சார்ந்தது என்றபடியால் உறவு. தன் உறவு வருந்துவதை இறைவன் சகிக்க மாட்டான். ஆகவே அதுக்கு ஏதாவது விதத்திலே துணை செய்ய நினைப்பான். இருளை நீக்கி துணை செய்யலாமே என்றால் அது நடுநிலைமை இல்லாமல் போய்விடும். இதுவாக அகப்பட்ட விஷயம் அதுவாக நீங்கிக் கொண்டு வெளியிலே வர வேண்டும். அதுதான் இறைவனுடைய நேர்மை. என்ன செய்வான் என்றால், தானாக அது அந்த இருளிலே இருந்து விலகி வெளியிலே வருவதற்கான உபகாரங்களை மட்டும் செய்வான். அந்த உபகாரங்கள் தான் மாயையிலே இருந்து வழங்கப்படுகிறது. அது 36 தத்துவங்களாக விரியும். அது அடுத்த பாடலிலே தொடக்கத்திலேயே சொல்லுகிறபடியால் நான் இந்த இடத்திலே விரித்து சொல்லவில்லை. அப்போ இறைவன் என்ன செய்வான் என்றால், அந்த உபகாரத்தை ஆன்மாவுக்கு வழங்குவான். இருளிலே இருந்து விலகுவதற்கான அடிப்படைகளை, தத்துவ அடிப்படைகளை கொடுத்த உடனே உயிர் ஓரளவு அறிவு பெற்று, முற்றாக அறிவில்லாத பாடான நிலையிலே இருக்கிற பொழுது கேவல நிலை என்று சொன்னேன், ஓரளவு அது இயங்க தொடங்குகிறது. சிற்றறிவு வரப்பெற்று ஒரு சின்ன அறிவு, சின்ன செயல், சின்ன விருப்பு தோன்றின உடனே உயிர் மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த ஆரம்பிக்கிற நிலைதான் இப்பொழுது நாங்கள் இருக்கிற நிலை, உடம்போடு கூடிய சிற்றறிவு பெற்ற நிலை. இந்த நிலையை சகல நிலை என்பார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. இந்த சகல நிலையில இருந்து அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று இவை எல்லாமே பொய் என்று உணர்ந்து இறையாகிய அந்த பெரும்பொருளோடு இரண்டரை கலக்கிற நிலை. அப்படி வருகிற பொழுது ஆன்மா முற்றறிவை பெறுகிறது. இறைவனுக்குரியதாகிய அந்த முற்றறிவை தானும் பெற்றுக்கொள்கிறது. அந்த நிலைக்கு சுத்த நிலை என்று சொல்வது வழக்கம். இது சித்தாந்தத்திலே பொதுவான அவத்தைகள் சொல்லுகிற போது சொல்வார்கள். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இங்கே நூலாசிரியர் இந்த சுத்த வினா விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்கிறார் என்றால், கேவல நிலையை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த உலகியல் சார்ந்து சொல்லுகிறார். நான் சொன்னது தத்துவம் சார்ந்த அடிப்படை. இவர் உலகியல் சார்ந்து இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார் என்றால், இங்கே கேவலம் என்று அவர் மூன்றை சொல்லுகிறார். ஒன்று ஊக்கம், அடுத்தது இறப்பு, அடுத்தது

0: பாரதி. இந்த மூன்றிலும் உயிர் மயக்கமுறுகிறது. தூக்கத்திலே உயிரினுக்கு என்ன அதனுடைய இயல்பு நிலை இல்லை. அது ரொம்ப அறிவமயக்கமுற்ற நிலையாகத்தான் நாங்கள் தூக்கத்தை சொல்லுகிறோம். அதுபோலத்தான் இறப்பும் திருக்குறளை எடுத்து காட்டுகிறார். இதுல நமக்கு என்ன ஒரு நிம்மதி வருகிறது என்றால், தூக்கம் போலதான் இறப்பு என்று திருவள்ளுவர் சொல்வதாலே இறப்பும் நமக்கு துன்பம் தரப்போவதில்லை என்கின்ற அந்த உண்மை நமக்கு விளங்குகிறது. உறங்குவது போலும் சாக்காடு என்று சொல்கிறபடியால் உறக்கம் எல்லாருக்கும் நிம்மதிதான். உறக்கம் நிம்மதி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே மரணமும் அதை ஒத்தது என்று தெரிகிற பொழுது என்ன நம்பிக்கை வருகிறது என்றால், அதுவும் நிம்மதியாக இருக்க போகிறது. ஆகவே அது அதை நமக்கு புரிந்து கொள்வோம். அந்த நேரத்திலையும் அறிவு செயல்படாது. அறிவு செயல்படாமல் விட்டாலே நிம்மதி வந்துவிடும். இது ஒரு பெரிய உண்மை. நம்முடைய அறிவு தான் நம் நிம்மதியினுடைய கேட்டுக்கு காரணமாக இருப்பது. அதை ஆராய்ந்து இதை ஆராய்ந்து அப்படியா இப்படியா என்று குழம்பிக் கொண்டிருக்கிற பொழுது உண்மை அறிவு வந்தால் நிம்மதி வந்துவிடும். பொய் அறிவு இருக்கும் வரைக்கும் அறிவு குழப்பத்தை தான் தரும். ஆகவே அறிவு அடங்க தூக்கத்திலே நிம்மதி, மரணத்திலே நிம்மதி, இவையெல்லாம் அறிவு அடங்குகிற நிலை, கேவல நிலை என்று இதையும் வகுத்துக் கொள்கிறார் நூலாசிரியர். அதோடு மூன்றாவது ஒன்றில் சொல்கிறார் மறதி. அது எப்படி சொல்லுகிறார் என்றால், நனவு நிலையிலேயே தோன்றுகிற மறதி. அதாவது உறக்கம் என்பது ஒன்று, அறிவு மயங்கிய நிலை, மரணம் அறிவு மயங்கிய நிலை. நனவு நிலை என்று இருக்கிறோம் அல்லவா, இப்போ எங்களுக்கு அறிவு செயல்படுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலேயும் அறியாமை உண்டாகிறது. அதுக்கு அவர் சொல்லுற உதாரணம், வழக்கமாக படித்த ஒரு பாடல் பாராயணம் பண்ணுகிற நூல், திடீரென்று கேட்டால் அது ஞாபகத்துக்கு வரவில்லை. அப்ப என்ன ஆகிறது என்றால், விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்க நிலை. அது நமக்கு தெரியும் அல்லவா, அது நல்லா முதுமை வர வர உங்களுக்கு தெரிகிறது இல்லையோ, எனக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்த ஒன்று அந்த நேரத்துக்கு வராது. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்றால், விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்கம் உருவாகிறது. இவை எல்லாவற்றையும் உயிரினுடைய கேவல அறிவு நிலை என்று நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார்.
1: சகல நிலை அறியாமை என்பது இருள் எனில், அவ்விருளை சிறிது நீக்குகின்ற ஒளியாய் நிற்பது மாயையாகும். மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமை இருளை சிறிது நீக்கி சித்தறிவை உண்டாக்குகின்றன.
0: இதிலே இந்த நாங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று மலங்கள் பற்றித்தான் பேசுகிறோம். இந்த மூன்றிலே மாயைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆணவம் முற்றும் முழுதாக நம் அறிவை மயக்குகிற மலம். மாயைக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், அது மலம்தான், ஆனால் ஆணவத்தை போல முற்றும் முழுதாக நம் அறிவை நீக்காது. ஓரளவு நம் அறிவை கட்டுப்படுத்தி மலத்திலிருந்து வெளிவருவதற்கான துணியை செய்யும். அதனாலே திருவருட்பயனிலே நூலாசிரியர் அதை சொல்லுகிற பொழுது உமாவதி சாச்சாரியார் சொல்லுவது சொல்வார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்றார். விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது. இருள் வந்து இருள் நேரத்திலே விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது அல்லவா. அந்த விளக்கு துணை செய்வது போல சுத்த நிலை ஏற்படும் வரைக்கும் ஆன்மாவுக்கு ஒரு விளக்கு செய்கிற உதவி போல சிற்றறிவை உபகாரம் செய்கிற தன்மை மாயைக்கு உண்டு. அந்த மாயைக்கு உட்பட்டு சிற்றறிவு பெற்றிருக்கிற நிலையைத்தான் சகல நிலை என்று சொல்கிறார். இது பற்றி பின்னாலே விரிவாக படிக்க போகிறோம். அவத்தைகள் படிக்கிற பொழுது விரிவாக படிப்போம்.
1: மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமை இருளை சிறிது நீக்கி சித்தறிவை உண்டாக்குகின்றன. இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலக
0: விளக்கம் சொல்லுகிற பொழுது சில பெரியவர்கள் சொல்வார்கள், இப்ப சவர்க்காரம் இருக்கிறதே அது ஊத்தையை நீக்குகிற ஊத்தை. அது புரியுறதா உங்களுக்கு? சவர்க்காரத்தை சாப்பிட முடியாது, அதுவும் ஒரு அழுக்கினுடைய வடிவம்தான். ஆனால் அழுக்கை நீக்கும் அழுக்கு. அதுபோல மாயையையும் அதுபோலத்தான் கொள்வார்கள். ஆணவமாகிய அழுக்கை நீக்குகிற அதுவும் அழுக்குத்தான். அதையும் அது அழுக்கு நீக்கிறது என்பதற்காக அது சுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பது இல்லை. அப்படித்தான் மாயையை கொள்வார்கள்.
1: இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலகப் பொருள்களை நுகர்ந்து வரும் நிலை சகல நிலை எனப்படும். கேவல நிலை என்பது அறியாமையில் அழுந்துதல் என்றால் சகரநிலை என்பது மாயையில் அழுந்துதல் என சொல்லலாம்.
0: முதல் நிலை அறியாமையில் அழுந்துவது என்றால் ஆணவத்தில் அழுந்துவது, இரண்டாவது நிலை மாயையில் அழுந்துவது.
1: இறப்பு என்பது கேவல நிலை என பார்த்தோம், எனவே பிறப்பு என்பது சகல நிலை என்பது விளங்கும். நாள்தோறும் வரும் உறக்கம் கேவல நிலை என அறிந்தோம், எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம்.
0: நமக்கு கேவல நிலையில தான் விருப்பமா இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ அதிலேதான் மனம் செல்லுகிறது. ஆன்மா, இதெல்லாம் ஆன்மாவுக்கான உதாரணம் தான். ஆன்மாவும் இந்த பொய்மயக்கத்திலே கிடந்து கிடந்து கிடந்து அதிலே ஒரு ருசி பார்த்திருக்கிறது. இப்பொழுது விழிப்பு நிலையிலே அனுபவம் பெற்று விட்டால்தான் பொய்யிலே இருந்து விடுபட முடியும். இப்போ இந்த உதாரணத்தை வைத்து நாங்களும் இந்த அளவு இறைவன் தந்த நேரத்தை விழிப்பு நிலையிலே கழிக்க பழக வேண்டும்.
1: எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம். அவ்வப்போது வருகின்ற மறப்பு கேவல நிலை என கண்டோம், எனவே மறப்பு நீங்கி உண்டாகின்ற நினைப்பு சகல நிலை என்பது வெளிப்படை. இதுகாரும் கூறியவற்றால் பிறப்பு விழிப்பு நினைப்பு ஆகியவை எல்லாம் மாயையில் அழுந்துகிற சகல நிலை என்பது தெளிவாகும். இரவு நீங்கினால் பகலும் பகல் நீங்கினால் இரவும் மாறி மாறி வருகின்றன. அதுபோலவே கேவல நிலையாகிய அறியாமையும் சகல நிலையாகிய சிற்றறிவும் மாறி மாறி நிகழ்கின்றன. இறப்புக்கு பின் பிறப்பும் உறக்கத்திற்கு பின் விழிப்பும் மறதிக்கு பின் நினைப்பும் என தொன்று தொட்டு தொடர்ந்து வருகின்றன. உயிர் இறந்தும் பிறந்தும் உறங்கியும் விழித்தும் மறந்தும் நினைத்தும் இவ்வாறு உழன்று வருகிறது.
0: இது உங்களுக்கு புரிகிறது. அதாவது கேவல நிலை சகல நிலை மாற்றமுற்று கொண்டே இருக்கிறது. கேவல நிலைக்கு வருகிறது, பிறகு கேவல நிலைக்கு போகிறது, அப்புறம் நிலைத்த ஒரு இன்பத்தை உயிராலே அனுபவிக்க முடியவில்லை. கேவலத்துக்குள்ளே நிற்கிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து போய் நிற்கிறது. சுத்தத்துக்கு சகலத்துக்கு வருகிற பொழுது நினைப்பு வருகிறது. சகலத்திலே நிலைத்து நிற்பதாக இல்லை, திருப்பி கவலத்துக்கு போகிறது அல்லது மறப்புக்கு போகிறது அல்லது பிறப்புக்கு பிறகு இறப்புக்கு போகிறது. நிலையான இன்பம் அனுபவிக்க வேண்டுமானால் சுத்த நிலை அடைய வேண்டும். அதை பற்றி சொல்லுவார்.
1: சுத்த நிலை இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர்
0: தடுமாற்றம் நீங்கி இது இந்த உரல் பந்தியிலே சொன்ன உறக்கம் விழிப்பு மறதி இப்படியான பிறப்பு இறப்பு இந்த இந்த தடுமாற்றங்கள் நீங்கி
1: இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர் திருவருளை சேர்தல் வேண்டும். திருவருள் உயிருக்கு அப்பால் எங்கேயோ உள்ளது என்று எண்ண வேண்டாம். உயிரிடத்தேயே எப்போதும் உடனாக உள்ளது.
0: இதுதான் பெரிய கொடுமை. கடவுளை கும்பிடுகிறோம், கடவுளை தேடுகிறோம் என்று ஒரு உருவாக திரிகிறோம். இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஆலயத்துக்கு போனேன் என்பதெல்லாம் ஆரம்ப நிலையே தவிர, நன்றாக ஒரு அனுபவம் உயிருக்கு ஏற்பட்டு விட்டால் இறைவன் வெளியிலே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்தால் சும்மா இருக்கிற நிலை வரும். அதுதான் அருணினாருக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது முதல் பெருமான் சொன்னார், சும்மா இரு சொல்லற. ஆகவே இந்த சும்மா இருக்கிற நிலை எப்போ வரும் என்றால் புறத்திலே இறைவன் இருக்கிறான் என்கிற வரைக்கும் தேடி தேடி ஓடித் திரிவோம். அகத்துக்குள்ளே நின் உயிருக்குள்ளேயே இருக்கிறான் என்கிற பொழுது அமைதியும் இருப்பும் வந்துவிடுகிறது.
1: அதனை நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். உடல் சார்பும் உலக சார்பும் ஆகிய பற்றுக்களே நம்மை திருவருளை நோக்காதபடி செய்கின்றன. அப்பற்றுக்கள் அருந்தால் அக்கணமே திருவருளின் இருப்பை தெற்றென உணர்ந்து கொள்வோம். கயிறுகளால் கட்டப்பெற்ற ஊசலின் மேலிருந்து ஆடிக்கொண்டிருக்கிற வரையில் நிலம்தான் ஆதாரமாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. கயிறுகள் அருந்து கீழே விழும்போதில் நிலம் நம்மை தாய் போல் தாங்கிக் கொள்ளும். தாங்கிக் கொள்ளும் போதுதான் அவ்வுண்மையை அனுபவமாக உணர்வோம். அதுபோல அற்றது பற்றினில் திருவருளை உற்றவராவோம்.
0: அதாவது இது ஒரு ரொம்ப நம்ப இவர்கள் தத்துவக்காரர்கள் சொல்லுகிற வழக்கமான ஒரு உவமை. ஊஞ்சலிலே ஒருவன் உட்கார்ந்து ஆடுகிறான். ஆடுகிற பொழுது உன்னை எது தாங்குகிறது என்று கேள்வி கேட்டால், ஒரு குழந்தைகளாக இருக்கிற பக்கத்திலே முதல் சொல்வார்கள், கயிறு தாங்குகிறது. தன்னை நினைக்கிறோம், என்னை கயிறு தாங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற பிறகு தெரிகிறது, கயிறு தாங்கவில்லை, கயிறை மரக்கொப்பு தாங்குகிறது. ஆகவே மரக்கொப்பு தான் என்னை தாங்குகிறது என்ற ஞானம் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் வளர்ந்து அறிவு பெறுகிற பொழுது மரக்கொப்பை மரம் தாங்குகிறபடியால் என்னை மரம்தான் தாங்குகிறது என்று நினைக்கிறோம். அதைவிட சிறந்த அறிவு வருகிற பொழுது என்னாகும் என்று கேட்டால், மரத்தை நிலம் தாங்குகிறபடியால் ஊஞ்சலாடுகிற பொழுதும் நிலம்தான் என்னை தாங்குகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இந்த புற அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுது, ஆன்ம அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுதெல்லாம் நாங்கள் வேறொன்றிலே தாங்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆழ்ந்து சிந்திக்க, ஒன்றுக்கு ஒன்று உள்ளாக நின்று இறைவன் தான் எல்லா உயிரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மை தெரிய வரும். அது தெரிய வருகிற தெளிவான நிலையைத்தான் சுத்த நிலை என்போம்.
1: உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது
0: திருவருளின்
1: உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது திருவருளை உணர்வதற்கு முந்திய நிலை.
0: கயிறு அதே உயிரை இறைவன் உள்நின்று இயக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்பண்ணுகிறான். அப்பொழுது அது உணரப்படாத நிலை. ஆனால் உள்ளே நின்று சின்ன சின்ன விஷயங்களாக இறைவன் உணர்த்த தலைப்படுகிறான். இப்ப நாங்க படிக்கிறத இந்த நூல் படிக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு உணர்த்த தலைப்படுகிறான் என்று அர்த்தம். இது முதல் நிலை.
1: கயிறு அருந்த ஊசல் போல திருவருட் சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும்.
0: உணர்த்தும். இப்பொழுது இந்த கயிறு அறந்தோடனே நிலம் தாங்குகிறதோ, அதுபோல இந்த உலகப்பற்று நீங்கின உடனே திருவருள் நம்மை தாங்கும். அதுதான் அதுல ரொம்ப நுட்பான விஷயம். முற்றாக கைவிடுகிற பொழுது அது நம்மை தாங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் இந்த இடத்திலேதான் நாங்கள் தடுமாறுகிறோம். கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, விரதம் படிக்கிறோம், விபூதி பூசுறோம், சித்தாந்தம் படிக்கிறோம். ஆனால் முற்றாக நாம் நம்மை கைவிடுவதும் இல்லை, விட முடிவதும் இல்லை. என்னவென்றால், நம் சிற்றறிவு நம்மை தாங்குகிறது என்ற நினைப்பிலேதான் நம் ஆராய்ச்சி பண்ணி இறைவனை முழுசாக நம்புவதில்லை. இந்த சர்க்கஸ்களிலே கயிறுகளை தொங்கி ஆடுவார்கள், பிறகு அப்படியே மற்ற கயிறை பிடிப்பான். அது நன்றாக தெரிய வேண்டும். இந்த கயிறை விட்டால்தான் அந்த கயிறு பிடிக்கலாம். இந்த கயிறை விடமாட்டேன் எனக்கு பயமா இருக்கிறது, அந்த கயிறை பிடிக்கணும்ன்ற கடைசி வரையும் அதை பிடிக்க முடியாது. பிடித்தாலும் அந்தரத்திலே திருப்பி விட வேண்டியதுதான். ஆகவே எப்பொழுது கையை விடுகிற பொழுது மற்றது பிடிபடும். பஞ்சாலி சபதத்திலே சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், கடைசி வரை அவள் தன்னை நம்பிக்கொண்டே வாதாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாள். சபைக்கு வந்தவுடனே பெரியவர் என்னை இழந்தானா தன்னை இழந்தானா தர்மன் என்று கேள்விகள். சுத்த அறிவிலே ஞானம். பிறகு பெரியவர்களை பார்த்து கேள்வி. யாராவது இவர்களெல்லாம் தன்னை காப்பாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் பாஞ்சாலிக்கு கண்ணனுடைய துணை வரவில்லை. ஒரு எல்லையிலே பிறகு துரியோதனன் துச்சாதனன் சேலையை பிடிக்கிறான். அப்பொழுதும் அவள் தான் திரும்ப சேலையை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறாள். அவனோட தான் நின்று பிடிக்கலாம் என்று அப்பொழுதும் அவளாலே விட முடியவில்லை. ஒரு எல்லையிலே இனி எனக்கு துயில் அவளைத்தான் போகிறது என்ற நிலை வருகிற பொழுதுதான் அவள் பிடித்த துயிலை விட்டுவிட்டு கையை தோக்கி ஆபத்தாண்டவா அபாரச்சகா என்று சொன்ன உடனேதான் இறைவனுடைய திருவருள் சேலையாக வந்து கொட்டுகிறது. அப்போ என்றைக்கு முழுதாக நாம் கையை விடுகிறோமோ அன்றைக்கு முழுதாக நமக்கு அறிவு வரும். அந்த அறிவுக்கு தான் சுத்த அறிவு, அல்லது அதை உண்மையிலே சுத்த அறிவு என்று பெயரே தவிர அது அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் பெற்றாக வேண்டும்.
1: ஓம் நம சிவாய்.
2: ய You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அப்புறம் இந்திரிய வயமயங்கி படுவோம் இல்லையா, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போயிருக்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட, சிவமாக்கி எனையாண்ட. அதெல்லாம் குருவாக வந்ததுக்கு அப்புறம் நிகழ்வது. சிவமாக்கி எனையாண்ட தான் தன்னையே தருதல், தன்னையே தருதல். அதான் சித்தியால சொல்லுவார், தன் உருவ பரப்பெல்லாம் பதிப்பன் அப்படிம்பார். தன் உருவ பரப்பெல்லாம் இந்தனத்தில் எரி. அந்த பாடல் ஆரம்பிக்கிறது வந்து இந்தனத்தில் எரி என்று தொடங்கும். அதில் இந்தனம் என்றால் விறகு. விறகுல எப்படி நெருப்பு மறைந்திருக்கோ அதுபடி அது விறகுல நெருப்பு இருக்குன்னு விறகை பார்த்தவொன்னே சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுபடி தான் சாதாரண மக்களுக்கு அவன் மறைந்திருக்கின்றான். நான் விறகில் தீயினன்னு சொல்கிறார் இல்லையா. அப்புறம் பாலில் நெய் போல மந்ததரம், என்ன ரொம்ப கீழான படிமுறையில் இருக்கிறவங்களுக்கு, சத்தினிபாதத்திலையும் கடைப்படியில் நிற்கிறவங்களுக்கு மந்ததரம். மந்ததரம் உடையாருக்கு எப்படி இருக்கிறான்? பாலில் நெய் போல மந்ததரம் உடையவர்களுக்கு அது கொஞ்சம் கடைஞ்சிட்டா என்ன வந்துடலாம், நெய்யை எடுத்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் உணர்த்தியாச்சுன்னா உணர்ந்து கொள்வார்கள். அதனால மந்ததரம் உடையாருக்கு எப்படி இருக்கிறான்? பாலில் நெய் போல இருக்கிறான். எள்ளும் எண்ணெயும் போல், அது எண்ணெயும் போல் தீவிர பக்குவம் உடையவர்களுக்கு பிரிப்பின்றி இருக்கும் இல்லையா. எள்ளும் எண்ணெயும் பிரிப்பின்றி இருக்கும். என்னமா? ஆ, தீவிர தரம் உடையவருக்கு. இந்த எள்ளும் எண்ணெயும் போல் என்பது அதுக்கு வந்து அந்த கலப்புக்கு வந்து ஔபச்சிலேடிக வியாபகம். அந்த வியாபகத்துக்கு பெயர் வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்றது என்னது? ஔபச்சிலேடிக வியாபகம். அந்த வியாபகத்துக்கு ஓமை தான் என்னது? எள்ளும் எண்ணெயும் போல். மேலுளும் கீழுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. அத மாதிரி அதுதான் எள்ளும் எண்ணெயும் போல் யாருக்கு இருக்கிறான்? தீவிரம் பக்குவமுடையார்களுக்கு இருக்கிறான். இவர்களையெல்லாம் என்ன பண்ணுவான்? இவர்களுடைய பந்தனையை அறுத்து, இவருடைய தலைகளை அறுத்து, மலங்களை போக்கி. அந்த சித்தியார் பாடலுடைய பொருள், மலங்களை போக்கி, மலங்களை அறுத்து, தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன்பாலே என்று முடியும். தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன்பாலே. உருவ பரப்பலாம்னா என்னன்னா பேரானந்தம். உருவ பரப்பலாம் என்பது பேரானந்தம். 303வது திருவிருத்தம் சித்தியார் 303, சிவஞான சித்தியார் 303. இன்னும் நிறைய சொல்லலாம். தான் தானா செய்தானை என்பதில் என்றெல்லாம் போத சிவஞான போதத்தில் வரும். சரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே வந்தோம்னா, அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். அவன் இருப்பது என்ன வடிவம்? அகலமாய் இருக்கின்றான். அகலம் என்றால் வடிவமற்று இருக்கின்ற, அது அவனுடைய சொரூப நிலை. அவன் சொரூப நிலையில் இருந்து அகலமாய் நிற்கின்ற அப்படி இருக்கின்றவன் யார்? யாராலையும் அறியப்படாதவன். யாராலையும் அறியப்படாதவன். இந்த முந்திய முதல் நடு இறுதியுமானார், ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். மும்மூர்த்திகளாலேயே அறியப்படாதவன்னா மற்ற யாரால அறியப்படுவோம் இல்லையா? மும்மூர்த்திகளாலேயே அறியப்படாதவன்னா யாவர் மற்ற அறிவார் அதனால விண்ணுலகத்தார்னாலும் சரி மண் உலகத்தார்னாலும் சரி எந்த உலகத்துல உள்ளவர்கள்னாலும் சரி யாவராலும் அறியப்படாதவன், மறையால் அறியப்படாதவன், மாலால் அறியப்படாதவன் இல்லையா, நான் அறியப்படாதவன் இல்லையா. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா தோத்திரங்கள் சாத்திரங்கள் எல்லாவற்றாலையுமே அறியப்படாதவன். அப்படிப்பட்டவன் யாரும் அறிவு அரிது அப்படிப்பட்ட பொருள், அப்படிப்பட்ட பொருள் என்ன வந்தான், சகலமாக வந்தான். சகலமாகனா திருமேனி தாங்கி ஆச்சாரியனாக வந்தான். வந்து என்ன செய்தான், தன்னையே தந்தான், தான் தானாக செய்தான் என்பதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருள். அப்போ பாடலை பாருங்க, அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள், யாராலையும் அறியப்பட முடியாத அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திபர, தானாக தந்தது என்று உந்திப்பர, தான் ஆகும்படி வந்து தன்னை தந்தான். தானாக தந்தது என்றால் என்ன, தான் ஆகும்படி சிவமாகும்படி தானாகும்படி தந்தது என்று உந்திப்பர, தன்னுடைய பேரின்ப நிலையை எனக்கு தந்தான் என்று உந்திபர. உந்திபர என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகை விளையாட்டு. இந்த காலத்திலாம் சாதாரணமா இந்த பெண்கள் விளையாடும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டே விளையாடுவாங்க இல்லையா. திரு அம்மானையெல்லாம் நாம பாடுவோம், கழச்சிக்கா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டு பாடிக்கிட்டே தான் என்ன பண்ணுவோம், பாடுவோம். அது நல்ல கண்களுக்கெல்லாம் அந்த கழச்சிக்கா விளையாட்டெல்லாம் நல்ல பயிற்சி. அப்படியே மேல கண் கழச்சிக்கா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது தெரியுமா, அது அப்படியே கண்ணு மேல போகும் கண்ணு கீழே வரும் இல்லையா, அது அருமையான பயிற்சி, மூளைக்கும் நல்ல பயிற்சி. அந்த எப்படி எப்படி சந்தர்ப்பத்துல எப்படி எப்படி நடக்கணுங்கிறதுக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்கும் இல்லையா. அது அங்கேருந்து மேல போயிட்டு வர கீழே அதுக்குள்ள அத பிடிக்கணும். ஆக அதுபடி அந்த காலத்துல உள்ள இந்த பெண்கள் விளையாட்டுக்கள்லாம் உடம்புக்கும் உடல் ரீதியாகவும் மிக நன்மையை பயக்கும். அந்த மாதிரி விளையாட்டுகள்ல தான் ஒண்ணு என்னதே இந்த உந்தியே உந்திபர என்ற விளையாட்டு. அந்த அப்படி இந்த பெண்கள் அந்த விளையாட்டினை விளையாடும் போதும் அந்த விளையாட்டு நினைவுல இருக்கும் பொழுதும் எதை பற்றிய நினைவு தான் ஓங்கி இருக்கணும், பெருமானை பற்றிய சிந்தனையிலே இருக்க வேண்டும் இல்லையா. இதுல திருவம்பாவையில பாடுறார் இல்லையா, என்ன எப்படி இருந்தாலும் சரி சிந்தனையெல்லாம் அவன்பாலேயே இருக்க வேண்டும் இல்லையா. குளிக்கும் போதும் குடைந்து குடைந்து ஆடும் பொழுதும் உன் பொற்பாதத்தை ஏத்தியே ஆட வேண்டும் என்பார் மணிவாசகர் இல்லையா. அதுபடி இங்க இந்த திருவுந்தியார் என்ற விளையாட்டை விளையாடும் பொழுதும் இந்த பெண்கள் பாடுவதாக பாட வேண்டும் என்பதாக இந்த ஆசிரியர் வைத்திருக்கிறார். என்று உந்திபர என்று அவன் புகழையும் அவனுடைய அந்த பரம் கருணையையும் பாடி நீ விளையாடுவாய் என்பதாக இந்த பாடலை வைத்திருக்கிறார். அதான் என்ன சொல்றார், அகலமாய், அகலமாய் என்றால் வடிவற்றதாய், யாரும் அறிவு அரிது அப்பொருள், யாரும் அறிவு அரிது யாவராலும் அறிதற்கு அறியொண்ணாத அந்த பொருள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆன்மாக்களின் பசுஞான பாசஞானங்களால் உணரப்படாதவன், மனம் வாக்குக்கு எட்டாதவன், அறிவு அரிது அப்பொருள். அப்படின்னா அறிவு அரிது அப்பொருள், அதனுடைய பொருள் என்ன, மன வாக்குகளுக்கு எட்டாதவன், அதாவது பாச பசுஞானங்களால் அறிய முடியாதவன். அதனால அறிவு அரிது அப்பொருள், இந்த ஆன்மாவின் ஞானத்தால் கொண்டு அவனை அறியவே முடியாது. அதான் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அவனை அறிய முடியாது. அவன் அருளே கண்ணாக என்பது பதிஞானம், அவன் அருளாகவே அவன் அருளே கண்ணாக கொண்டு காணின்னா என்ன அர்த்தம், பதிஞானத்தால் மட்டுமே அவனை அறிய முடியும். அதனால் யாரும் அறிவு அரிது அப்பொருள் என்பது பாச பசுஞானங்களால் அறியப்படாதவன். யாவரும் மும்மூர்த்திகள் பேசும்போது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். ஏன்னா நமக்கு திருமுறையோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுதுதான் நமக்கு திருமுறைக்குள்ள பொருளும் விளங்கும், சாத்திரத்தினுடைய பொருளும் விளங்கும். ஏன்னா ரெண்டும் இலக்கண இலக்கிய இயல்புடையது இல்லையா, திருமுறையும் சாத்திரமும். அதனால ரெண்டையுமே இயைந்தே பார்த்து கொண்டு வர வேண்டும். அதனால யாரும் அறிது அப்பொருள், அப்பொருள் என்ன பண்ணுச்சு, சகலமாய் வந்தது என்று உந்தீபர வடிவம் தாங்கி குருநாதராக இல்லையா, அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகன அது பெரும் பெருமை. சகலமாய் வந்தது என்று உந்தீபர அந்த பெரும் கருணை திறத்தை நீ வியந்து பாடுவாய். அது வந்து என்ன செய்தான், தானாக தந்தது என்று உந்தீபர தானாதல் அந்த பேரின்ப பேற்றை தந்தான் என்று உந்தீபர என்று சொல்கிறார். போற்றிப்பகரோடையில அழகா சொல்வார் சுவாமி எப்படி குருவாக வருகிறார் என்று. அவர் தன்னுடைய அடுத்த பாடல்ல கூட பார்க்கலாம், தன்னுடைய திருமேனியை மறைத்து அந்த திருமேனி அழக ஒரு 65வது கண்ணியிலிருந்து ஒரு 5-6 கண்ணி தொடர்ந்து சொல்லுவார். பாகத்து பச்சை இடமும், பச்சை இடமும் அங்க என்ன இருக்கு, அது போக அவனுடைய வைச்ச நதியும், அவனுடைய திருமுடியில் வைச்ச நதியும், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அச்சமர நின்று ஆடும் அறவும். அதுல அழகா அந்த வைச்ச நதி அது பக்கத்துல என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவனுடைய பாதுகாப்புல இருக்கோன்னு இந்த அறவு என்ன பண்ணுது, பாம்பு அது ஆடுகிறது. மதி கொழுந்து அங்க இருக்கு இல்லையா, அதுபடியெல்லாம் சொல்லிட்டு வரிசையா அந்த அவனுடைய அந்த திருமேனி அழக சொல்லிட்டு வருவா. அதான் பாதியில இருக்கிறது அம்மை, பச்சைனா பச்சை நிறத்தை உடைய அம்மை அந்த இடம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரவ அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருத்தாளில் அந்த சிலம்பு திருத்தாளில் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த சிலம்பு அவனுடைய தாள்கள்ல மட்ட திருவடிகள்ல மட்டும் கட்டப்படலையா, எதுலையும் அடியார் உள்ளத்திலும் பிரியா, அந்த திருச்சிலம்பு அடியார் உள்ளத்திலும் பிரியாது இருக்குமா. அப்புறம் அவனுடைய கழலை பற்றி சொல்லும் பொழுது, கள்ளவினை பிறப்பறுக்க வந்த கழல் சாத்தி அப்படிங்கிறார். அந்த கழல் எப்படி, அவன் திருக்கழலை எதுக்கு சாத்தியிருக்கான், வீரர்கள் கழல் அணிவார்கள், இவன் என்ன வீரன், நம்மளுடைய கள்ளவினையை பிறப்பு அறுக்க வல்ல வீரன். அவன் ஒருத்தனாலதான் என்ன பண்ண முடியும், நம் பிறப்பை அறுக்க முடியும், கள்ள வினையறுத்து பிறப்பறுக்க அதுக்காக அவன் சாத்திய அந்த வீரக்கள்ளம். இவை அனைத்தும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி அப்படிங்கிறார். இது அவ்வளவு வெளியில தெரியாம உள்ளடக்கி மானுடம் போல உண்டு உறங்கி பயம் இன்பம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மானுட சட்டை தாங்கி வந்து அருள் புரிகின்றான் அப்படிம்பார். இது அவ்வளத்தையும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி அவன் யாரா வரா, ஞானாசிரியனாக வருகிறான் என்று பேசுவார். நம்ம எல்லா சாத்திர நூல்லையும் அவன் வரத மாக்களை பற்றி பிடிப்பதற்காக பார்வை விலங்கு என அவன் வருவதை சொல்கிறார்கள். அவன் வரலேனா அவனுடைய அந்த கருணையை இந்த ஆன்மாக்கள் உயித்து உணர முடியாது. எப்படி தாயானவள் தன் குழந்தை பால் கொண்ட அன்பு தாய்ப்பாலாகவும் கண்ணீராகவும் சொல்கிறதோ, தாய் குழந்தை பால் கொண்ட அன்புங்கிறது எப்படி தெரியும், அந்த குழந்தை அழுதுறத வயிறு பசிக்குமே நினைச்சாலே என்ன ஆயிரும், தாய்ப்பால் சொரியும் இல்லையா. அந்த குழந்தையை நினைந்து அவள் கண்ணீர் விடுவாள், ஆனந்த கண்ணீர். அப்ப இதெல்லாம் அவளுடைய அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு எவ்வாறு தாய்ப்பாலாகவும் கண்ணீராகவும் வெளிப்படுகின்றதோ, அதே மாதிரி அவனுடைய கருணையின் வெளிப்பாடுதான் எது, ஞானாசிரிய திருவுருவம். அவனுடைய கருணையின் வெளிப்பாடுதான் ஞானா, அவன் குருவாக வரவில்லை என்றால் அந்த அவனுடைய திருக்கருணையை நாம் உணர முடியாது. அதனாலதான் அவன் அவ்வாறு வந்து நம் மலங்களையெல்லாம் நீக்கி தன்னையே தருகின்றான். என்பதாக அந்த பாடல் முதல் பாடல் அமைகிறது. அதற்கு இணையான திருக்களிற்றுப்படியார் பாடல், அதை எடுத்துக்கிடுங்க, அம்மையப்பரே, அதிலே முதல் பாடல், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மையப்பர் தோற்றத்தை அருமையாக விளக்குகிறார். அந்த அம்மையும் அப்பனுமாக இருப்பது வந்து போக வடிவத்தில் சிறப்பாக போற்றப்படுவது. போ இறை பெருமானுடைய போக வடிவம், அதில் சிறப்பாக போற்றப்படுவது அம்மையப்ப திருக்கோலம் இல்லையா, அம்மையப்ப திருக்கோலம். மாணிக்கவாசகர் அதை அழகாக சொல்வார், தோலும் தொகிலும், ஒரு பக்கம் தோலாடை ஒரு பக்கம் தொகிலாடை, அம்மையினுடைய பாகம் இடப்பாகம் எனது தொகில், வலப்பாகம் தோல், ஒரு தோலா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தோல், இடுப்புல என்ன தோல், புலித்தோல், மார்புல போர்த்ததுக்கு யானை தோல், இப்படி தோல் தோலா தான் அவ்வளவும் ஆடைகள் எல்லாம் இல்லையா. அம்மை அருமையான மென், அது வன்மை, யானை தோல்லாம் மிக வன்மையானது, அம்மா அம்மையினுடையது மென்மையானது, மென் துகில், தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும், இந்த பக்கம் குழை அங்க சுருள் தோடும், பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், நீரு வெம்மை பசுஞ்சாந்து சந்தனம் குளுமை, பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், அப்புறம் சூலமும் தொக்க வளையும், ஒரு கையில சூலம் இங்க அம்மையினுடைய கரங்கள், வளையல் அணிந்த கரங்கள், சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கொத்தும்பி. அந்த அம்மையப்பர் வடிவத்தை மிக அழகாக அருமையாக எடுத்து சொல்வார், சுஞ்சாந்த மைங்களையும் சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி என்று அம்மையப்பனாக, அம்மையே அப்பாங்கிறார் இல்லையா, தாயும் நீயே தந்தை நீயே, சங்கரனே அடியேன் இல்லையா. அதனால அம்மையப்பர் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருப்பவர் இல்லையா. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், உலகுக்குனா உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லையா, அந்த எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராக இருக்கவர் அவர்தான் இல்லையா. மற்ற பிறவியில் வர தாயும் தந்தையும் மாறிக்கொண்டே இருப்பர், ஒவ்வொரு பிறவிக்கும் தாயெல்லாம் எத்தனை எத்தனை தாயரோ எத்தனை எத்தனை தந்தையரோ, எவ்வகைப்பட்ட தாயரோ எவ்வகைப்பட்ட தந்தையரோ தெரியாது இல்லையா. ஆனா என்றும் அம்மையப்பராக இருப்பவன் அவன்தான் இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பர். அப்ப அம்மையப்பரே எல்லா உலகுக்கும் அம்மையப்பர், அவன் என்ன பண்ணுவான், அந்த அம்மையப்பராக இருக்கிற அவன் ஞான குருவாகி வருவான். அந்த ஞான குருவாகி அம்மையப்பன் வடிவமாக இருக்கிற அவன் வரது தான் இந்த அடுத்த பாடல்கள், அடுத்த பாடல்ல இந்த திருக்களிப்படியார் பாடல்ல சொல்றார், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பரே அப்பரிசே வந்து அழிப்ப, அப்பரிசே என்பது குருநாதராக வருதல், பரிசு என்பது என்ன பரிசு, குருநாதராக வந்து ஆட்கொள்ளும் பரிசுதான், அவன் அளிக்கக்கூடிய பரிசு எனது குருநாதாராக வந்து ஆட்கொள்ளுதல், அம்மையப்பரே அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்ப, அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், அப்பாலுக்கு அப்பாலாய் பாடுதுங்கானம்மானாய்னு சொல்றார் இல்லையா, எல்லாவற்றிற்கும் அப்புறத்தான், அப்ப எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், எல்லா உலகிற்கும் அப்புறத்தான் என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன். அப்புறம் இப்புறத்தும் அப்படிம்பார், இப்புறத்தும் என்பது எல்லாவற்றிலும் கலந்து நிற்றல், அப்புறத்துக்கு அப்பால் நிற்பான்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான், இப்புறத்தும் நிற்பார், இப்புறத்தம் என்பது எல்லாவற்றிலும் கலந்து நிற்பார். ஆனா அவன் எப்படி அப்புறத்துக்கு அப்பால் நின்ற தன்மையும் தெரியாதபடி இப்புறத்துக்கு நிற்கக்கூடிய தன்மையும் தெரியாதபடி எல்லாவற்றையும் மறைத்து அவன் எப்படி வரான், குருவாக வருகிறான். அதான் என்ன சொல்ற, அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பர். இப்புறத்தும் அல்லார் போல் அவன் ஞானாசிரியனாக வந்தது அந்த பரம்பொருளை என்று தெரியாதவாறு இங்கு வந்து நிற்பான் என்பதாக அந்த பாடலை சொல்லுகிறார். இதுல விரிதரு ஞாயிறு அல்லர் என்ற நாவுக்கரசர் பெருமான் பாடல அரிதரு கன்னியாழை, அது அம்மையப்பர்க்கு சொல்லி சொல்றார். அரிதரு கன்னியாழை ஓர் பாகமாக அருள்காரணத்தில் வருவார். ஏன் அம்மையப்பரா வாராருங்கிறதுக்கு மிக அருமையான விளக்கம், ஒரு வரையறை. அரிதரு விரிதரு ஞாயிறு அல்லர் என்ற திருமுறை பாடல்ல அரிதரு கன்னியாழை, அவளுடைய கண்கள் செவ்வரி படர்ந்த கண்கள், அப்படி பெண்களுக்கு செவ்வரி படர்ந்த கண்கள் தான் விசேஷம். இதுல வந்து என்ன, இதுல அரிதரு கன்னியாழை ஒரு பாகமாக எதுக்காக வரானா, அருள்காரணத்தில் வருவார். ஆக அவன் அம்மையப்பராக வருதது எதுக்காக, நமக்கு அருள், பக்குவ ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக எப்படி வரான், ஞானாசிரியனாக வருகிறான்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இந்த நூல் தான் நமக்கு சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களின் காலத்தை ஓரளவுக்கு நாம் வரையறுத்துக் கொள்வதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாக அமைகிறது. இந்த நூல் பயிலுகிறவர்கள் முப்பொருளை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உமாவதி சிவம் அவர்களால் தொகுக்கப்பெற்றிருக்க வேண்டும் அல்லது எழுதப்பெற்றிருக்க வேண்டும். இந்த நூல் வந்த வரலாற்றையும் நூலினுடைய காலத்தையும் உமாவதி சிவம் தெளிவாக வரையறுக்கிறார். வேறு எந்த சாஸ்திர நூலிலும் கூட நமக்கு இத்தகைய ஒரு கருத்து கிடைக்கப்பெறவில்லை. பாட்டு பாடுவார்கள், பாயிரம் பாடுவார்கள், அதன் பிறகு அவையடக்கம் பாடுகிறார்கள், எல்லா நூல்களிலும் உண்டு. ஆனால் அவர்கள் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நூல் பாடப்பெற்றது அப்படின்னு சொன்ன ஒரு நூல் நமக்கு சைவ சித்தாந்தம். அதுல சங்கற்ப நிராகரணம் தான். இப்ப அது உமாபதி சிவாவுக்கு நமக்கு சொல்லலைன்னு வச்சுங்க, இந்த சங்கற்ப நிராகரணத்துல சொல்லலைன்னு வச்சா காலத்தை நம்மால் கணக்கிட முடியாமல் போயிருக்கும். ஆளுக்கு ஒரு காலத்தை சொல்லியிருப்பாங்க, சித்தாந்தம்னாவே முடிந்த முடிவு தானே, அதனால நல்ல வேளையா ஒரு முடிந்த முடிவுல மாவதி சிவத்தினுடைய காலம் 13 என்பதை வரையறுத்து சொல்லுவதற்குரிய நிலையில் மாதம் நாள் முதற்கொண்டு உமாவதி சிவம் இந்த பாயிரத்தில் குறிப்பிடுகிறார். அதனால இந்த நூல் சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களுடைய காலத்தை, ஏன்னா மாணவருடைய காலம் நமக்கு தெரிகிறதுனால ஆசிரியருடைய காலத்தை நாம் ஏறக்குறைய 2 என்பதினாலே அந்த 100 அமைத்துக் கொள்கிறோம். வைகண்டாரை பற்றிய காலத்திற்கு திருவண்ணாமலை கல்வெட்டு ஒன்று பயன்படுகிறார். என்றாலும் கூட சக ஆண்டீரை குறித்து, ஆணிவாதத்தை குறித்து உமாபதி சிவம் இந்த பாயிரத்தில் இந்த நூல் எவ்வாறு எழுதப்பெற்றது, தோன்றியது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதனால் நமக்கு ஒரு நல்ல கால வரலாறு கிடைக்கிறது. உமாபதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு கருத்துக்களை தரக்கூடிய உயர்ந்த செல்வந்தர் என்றாலும், நமக்கு ஒரு பரம்பரையை சொன்னவர் கூட உமாபதி சிவம் தான். சிவபிரகாசர் சொல்லலைன்னா மெய்கண்டார், அருணந்தியார், மறைஞான சம்பந்தர் என்று நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரை வணங்கியிருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு மட்டும் இவருக்கு முன்னே எந்த ஆசிரியர் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். நல்லவேளை உமாபதி சிவம் தீட்சதர் மரபிலே தோன்றினாலும் தமிழ் ஆய்வாளரை போல, இந்த சங்கற்ப நிராகரணத்துல கூட பின்னாடி பேதவாத சைவத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது முனைவர் என்ற ஒரு சொல்லையே கையாளுங்க. முனைவர், இப்ப நாங்க டாக்டர் பட்டம் வாங்கினா வாங்கினு சொல்லப்படாது, எழுதி கொடுக்கணும், அதுக்கு அவங்க எங்களை தேர்வு செய்யணும். ஆனா இப்ப எல்லாரும் வாங்குறது தான், அதனால அந்த டாக்டர் பட்டத்திற்கு உரிய பெயர் முனைவர் என்று நாங்க போட்டுக்கிறோம். இந்த முனைவர் என்ற சொல்லை 13ஆம் நூற்றாண்டில் முதல் முதலாக கையாண்ட பெருந்தகை நம்முடைய உமாபதி சிவம். சாஸ்திரம்தான் சொல்லுது, இதுக்கு என்ன ஒரு பெரிய முனைவராட்சி ஆராய்ச்சி வேணுமா அப்படின்னு கேட்கல. என்ன நீ சொல்ற கருத்துல இது என்ன ஒரு பெரிய, இந்த கருத்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு முனைவர் வேணுமா அப்படிங்கிறார். அதனால முனைவர் என்ற சொல்லை தமிழுக்கு தந்தவர், தமிழ் உலகத்துக்கு தந்தவர் உமாபதி சிவம். எனவே வரலாற்று குறிப்பினை தந்தவர், நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஏற்றத்திற்கு ஏற்ப ஒரு செய்தியை எப்படி நாம் வாதம் செய்ய வேண்டும், அந்த வாதத்தில் தர்க்கங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக துல்லிதமாக நமக்கு தருகிறவர் உமாபதி சிவம். இந்த வாதத்தை அருணந்தியார் தொடங்கி வைத்தார் பரபக்கத்தில். என்றாலும் கூட பரபக்கத்திலே அவர் சொல்லியிருக்கிற அந்த வாத முறைகளை காட்டிலும் உமாபதி சொல்லியிருக்கக்கூடிய சங்கற்ப நிராகரணம், வாதங்கள் எப்படி அமைய வேண்டும், ஒரு செய்தியை விளக்குகிற பொழுது எப்படி விளக்க வேண்டும், அந்த செய்தியை எப்படி மறுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இந்த நூலை படித்தால் இந்த மாதிரி ஒரு சொற்களுக்கு எப்படி நாம் விளக்கம் கேட்கலாம் என்று நிச்சயம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு வாதத்தை, வாத முறைமையினை மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டிய நூல் இந்த நூல். அதன் பிறகு சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அகச்சமயத்தாரினுடைய வாதங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் அழுத்தமாக பதிவு செய்கிறார். இதுதான் முடிந்த முடிவு என்று ஒரு மதத்தார் சொல்லுவது போல அதனை சொல்லிக்காட்டி சித்தாந்தத்திற்கு நாம் விளக்கம் காண வேண்டுமென்றால், பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சங்கற்ப நிராகரணத்தை நாம் படிக்க வேண்டும். ஆனால் இதை பெரும்பாலும் பலர் ஒதுக்கி விடுவது உண்டு. சங்கற்ப நிராகரணம் கொஞ்சம் கடினமானது, அது கொஞ்சம் வாத தர்க்கம் கொஞ்சம் கஷ்டமானது என்றெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது உண்டு. நாம் எப்படி சிவபிரகாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நூலே சங்கற்ப நிராகரணம் தான். சங்கற்ப நிராகரணத்தில் கடைசியில் உமாபதி சிவன் எழுதுவார், சைவவாதியை சைவ சித்தாந்தி தன்னுடைய கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார், இந்த சைவ சித்தாந்தத்து கருத்தை படிக்கணும்னா நீ சிவபிரகாசத்தை படின்னு கடைசியில் முடிச்சிருவார். எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு மதங்களையாக சொல்லி அதை மறுக்கிற பொழுது கடைசியில் சைவவாதியினுடைய கருத்தை சொல்லி அவர்களுடைய சங்கற்பத்தை சொல்லி அவர்களுக்குரிய விளக்கமாக சைவ சித்தாந்தி சொல்லுவது போல சில செய்திகளை சொல்லி சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தை அறியணுமா, நீ சிவபிரார்த்தப்படி. ஆக தான் எழுதிய நூலையே படைக்கப்பட்ட நூல்களையே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்துகிற நிலையில் எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களாக விளங்கிற்றோ அது போல பரபக்கம் சுபக்கம் என்பது போல பரபக்கமாக சங்கற்ப நிராகரணமும் சுபக்கமாக சிவப்பிரகாசரையும் அவர் பாடியிருக்கிறார் என்பது நூலினுடைய அமைப்பில் தெரிகிறது. இப்ப நான் இதுவரை சொன்னதிலிருந்து நீ என்ன பதிவு செய்து கொள்ள வேண்டும், சங்கற்ப நிராகரணம் எந்த அளவுக்கு நம்முடைய சாஸ்திரங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலத்தை கணக்கிடுவதற்கு சங்கற்ப நிராகரணம் துணை செய்கிறது. ஒரு புதிய சொல்லாக்கங்களை தருவதற்கு சங்கற்ப நிராகரணம் முனைவர் என்ற ஒரு சொல்லை சொல்லுவது பல சொற்கள் அவற்றை நமக்கு சங்கற்ப நிராகரணம் தருகிறது. ஒரு வாத முறை எப்படி அமைய வேண்டும், ஒரு சமயத்தில் வாதம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு அறிவு எடுத்துக்காட்டாக விளங்குவது சங்கற்ப நிராகரணம். அதன் பிறகு தன்னுடைய நூலையே தனக்குரிய சான்றாக காட்டுகிற அளவிற்கு தன்னுடைய இரண்டு நூல்களுக்குரிய தொடர்பை காட்டி எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற இரண்டு காப்பியங்கள் தொடர்புடையதாக விளங்கிற்றோம் அதுபோல சாஸ்திரங்களில் சங்கற்ப நிராகரண பரபக்கத்தை பற்றி சொல்ல அதே நிலையில் சிவப்பிரகாசம் சுபக்கத்தை பற்றி சொல்ல அமைவதனாலே இந்த இரட்டை நூல்கள் என்ற நிலையில் இந்த இரண்டு நூல்களையும் நாம் பயின்றால் நிச்சயம் சித்தாந்தத்துக்கு ஏற்படுகிற ஐயங்களை நாம் நிச்சயம் தெளிவுபடுத்திக் கொள்ளும். இது முதல் நிகழ்வு. ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கணுமா, நம்ம தான் சிவஞான போதம் 12 சூத்திரத்தையும் படிச்சிடும்ல, எல்லா தத்துவமும் தெரிஞ்சிருது. ஆனா அதெல்லாம் இல்லை, சிவஞான சித்தியாரை படிச்சிடும் புரிஞ்சிருது. இப்ப இருந்து சங்கற்ப நிராகரணம் படிக்கணுமா, அதுக்கு மற்றவங்களுடைய மதத்தை மறுக்கணுமா, அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது என்பதற்குத்தான் மிக செம்மையாக இந்த நூலை படித்திருக்கிறார். வரி கணக்கில் பார்த்தீங்கன்னா தொழில் சொச்ச வரி. இப்ப நூலினுடைய அமைப்புக்குள்ள முதல்ல போகும். நூலை பற்றிய சிறப்பு சொன்னேன், இனி நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் நூலை படிக்கிற பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படாது. ஒரு நூலினுடைய அமைப்பை நாம் நன்கு மேலோட்டமாக படிக்கிற பொழுதே அந்த நூலினுடைய அமைப்பு நமக்கு தெரிய வேண்டும். அப்படி நூலினுடைய அமைப்பு மிகச் சிறப்பாக காட்டுகிறார் பெருமான். முதல்ல கடவுள் வாழ்த்து இயல்பாக விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய திருவடிகளை போற்றுவதனாலே நாம் பிறவியை வேறறுக்கலாம். இதுதான் அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கிற அடிப்படைக்கு. எல்லாரும் பாடுற மாதிரி விநாயகரை பற்றிய உருவங்கள் அவருடைய காது கண்ணு வாயு மூக்கு எல்லாத்தையும் பாடுகிறார் பாடிச்சு. கடைசியில் அவர் எதை வற்புறுத்துறார் அப்படின்னா, அவருடைய இரண்டு தாள்களை வணங்கினால் பிறவியை அறுக்க முடியும் என்பதை காட்டுகிறார். அடுத்தது பாயிரம். இந்த பாயிரம் தான் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான குறுந்தகடு போல. இன்னைக்கு நாம் வந்து எந்த பேச்சா இருந்தாலும் குறுந்தகடுல பார்த்து கேட்டாத்தான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு காலத்துல தேவார ஆசிரியர்கள் பாடுகிற போதெல்லாம் கூட்டம் வந்து கேட்கறது இல்லை, அவங்க அடுப்பாவுமேனு அந்தோடு பாடிட்டு இருப்பாங்க. நாம் இங்க எடுத்து உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருக்கோம். இப்ப அது என்ன ஆச்சு, குறுந்தகடில் வந்த பிறகு கார்ல போற போதும் வீட்டில் வீல் சேர்ல தாண்டிட்டு இருக்கிற போதும் அந்த குறுந்தகட்டை போட்டு தேவாராசிரியர் நேரடியா பாடுகிற பொழுது கேட்காது இந்த மனித இதயம். இப்பொழுது குறுந்தகடில் வந்த பிறகு அது கேட்காத நாள் இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு சைவ உலகம் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. நாம் அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தேவாரத்து ஆசிரியர்களை ஆதரிப்பார் யாரும், அதுபோல ஒரு குறுந்தகடு போல பாயிரத்தை அமைக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளும் அதில் பல இருக்கின்றன, அதை சொல்லுகிறேன். அடுத்தாற் போல இந்த சங்கற்ப நிராகரணம், சங்கற்பம் என்றால் கொள்கை என்பது பொருள். பட சொல்தான் சங்கற்பம் என்றால் ஒரு சங்கற்பத்தை. இப்ப நம்ம சாதாரணமா சங்கற்பம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்பார். அதாவது இந்த வேள்வியை நான் தெளிவாக முடிக்கிறேன் என்று சங்கற்பம் செய்து கொள்வார். அதுபோல ஒரு உறுதி எடுத்துக் கொள்வது போல கொள்கைகளை சொல்வதுதான் சங்கற்பம். நிராகரணம் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கைகளுக்கு மறுப்பு. எனவே சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லுகிற நூலுக்கு பொருள் கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும். இதுதான் அந்த நூலின் தலைப்புக்கு உரிய பொருள். இந்த அடிப்படையில் எந்த கொள்கைகள் சொல்லப்படுகின்றன என்று நாம் பார்க்கலாம். அகச்சமயத்தார் ஆறு பேரை எடுத்துக்கொள்கிறார், புறச்சமயத்தில் ஒருவரை எடுத்துக்கொள்கிறார். புறச்சமயத்தார் என்று சொல்லுகிறவர்களில் மாயாவாத சைவத்தை, மாயாவாதத்தை எடுத்துக்கொள்கிறார். முதலில் மாயாவாத கொள்கை கூறப்படுகிறது. அடுத்தது அந்த மாயாவாத கொள்கையை மறுப்பதற்கு ஒரு சைவ சித்தாந்தி வரவில்லை. அகச்சமயத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியவாத சைவ சமயம் வருகிறது. ஆக பிற மதத்தாரைக் கொண்டே பிற மதத்தார் கொள்கையை மறுத்து அவர்களுக்குரிய நிலையில் நீங்கள் அத்துணை பேரும் கூறுவதை விட, நீங்கள் கூறி அவர்கள் மறுக்கிறது என்பதை விட, இறுதியாக சைவ சித்தாந்தம் தான் முடிந்த முடிவை தருகிறது என்று இந்த நூலை அமைக்கிறார். முதலில் ஒரு சமயத்தார் தன்னுடைய கொள்கையை சொல்வார். அடுத்தாற்போல் அந்த சமயத்தினுடைய கொள்கையை அடுத்த சமயத்தார் மறுப்பார். மறுத்துட்டு தன்னுடைய சமயத்தின் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லலாம். இப்ப மூணு பகுதி அமைஞ்சிடும். மாயாவாதி தன் கருத்தை சொல்லுவது, மாயாவாதியின் கருத்தை ஐக்கியவாதி மறுப்பது, ஐக்கியவாதி தன்னுடைய சங்கற்பத்தை கொள்கையை சொல்லும். அப்ப என்ன எப்படி அமைது? மூன்று பகுதி அமைகிறது. அப்புறம் அதே மாதிரி ஐக்கியவாதியை மறுப்பதற்கு, அப்புறம் ஐக்கியவாதியை மறுக்கக்கூடிய மதத்தார் தங்கள் கொள்கையை சொல்லுவது. இப்படி நமக்கு ஆறு சமயத்தின் அடிப்படையில் இந்த கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும் இருக்கிறது. அப்ப மாயாவாதியை மறுக்கிறவர் ஐக்கியவாதி, ஐக்கியவாதியை மறுக்கிறவர் பாடானவாதி, பாடானவாதியை மறுக்கிறவர் வேதவாதி, வேதவாதியை மறுக்கிறவர் சிவசமவாதி, சிவசமவாதியை மறுக்கிறவர் சங்கராந்தவாதி, சங்கராந்தவாதியை மறுக்கிறவர் ஈஸ்வர அதிகாரவாதி, ஈஸ்வர அதிகாரவாதியை மறுக்கிறவர் நிமித்த காரணம், நிமித்த காரணத்தை மறுக்கிறவர் சைவம். இதுதான் இந்த நூலில் அமைந்திருக்கிற அமைப்பு. முதலில் கடவுள் வாழ்த்து அமைகிறது, அது விநாயகரை பற்றி. அடுத்தது பாயிரம், பாயிரத்தில் தத்துவத்தினுடைய அமைப்புகளும் இந்த நூல் தோன்றுவதற்குரிய சூழலும் எவ்வாறு இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற நிலையிலும் அந்த பாயிரத்தை படித்தாலேயே சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படைகளை அல்லது சித்தாந்தத்தின் அடிப்படைகளை நாம் உணர்கிற அளவிற்கு அவர் பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவதாக சங்கற்பமும் நிராகரணம் அமைகின்றன. சங்கற்பம் என்பது ஒரு மதத்தினுடைய கொள்கையை ஒருவர் கூறுவது, அந்த கொள்கையை இன்னொரு மதத்தால் மறுப்பது, அது நிராகரணம். மறுத்தவர் தன்னுடைய கொள்கையை பதிவு செய்வது, மறுபடியும் சங்கற்பம். அவருடைய கொள்கையை மற்றொருவர் மறுப்பது நிராகரணம். இப்படித்தான் ஐக்கிய மாயாவாதி ஒன்று, ஐக்கியவாதி இரண்டு, மாயாவாதி புரட்சி ஐக்கியவாதி, பாடாணவாதி, வேதவாதி, சிவசமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, ஆறு பேர் அந்த நிலையில் அகச்சமயவாதியாக அமைகிறார்.

ஆனால் அதனை நாம் பாகுபடுத்தோமையானால் 13 வகையாக சங்கற்பம் நிராகரணம், சங்கற்பம் நிராகரணம் என்று வருகிற பொழுது நாம் 13 வகையாக பிரிக்கலாம். ஆக 13 கருத்துக்களை அல்லது 13 பகுதியாக வைத்து நாம் இந்த நூலை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தாற்போலை உமாபதி சிவம் தான் இவ்வாறு அகச்சமயத்தாரையும் புறச்சமயத்தாரையும் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை யாரு எத்தனை வகையா வேணாலும் பிரிக்கலாம், ஆனா சித்தாந்தம் பிரிப்பது பொதுவாக சமயங்கள் பிரிப்பது மூன்று தான். ஒன்று உலகத்திலே இருக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற பொருள்கள் அல்லது ஆன்மாவால் அனுபவிக்கப்படுகிற பொருள், இது எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை வந்து அது ஒரு பகுதியா பிரிச்சம் சொன்னா மூணு பகுதியாகத்தான் முப்பொருள். இதுல வந்து கருத்து வேறுபாடே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, முப்பொருளுக்குள்ள அடைக்கிறோம். அதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெரிந்த ஒன்று தான், ஏன்னா சிறப்பு வகுப்புல இருக்கா நிச்சயம் தெரிந்திருப்பீர்கள். உலகப் பொருள்களை மூன்று பொருள்களாக நாம் பிரித்து அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது அவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன சார், உலகத்தை உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் படி யாருக்காக இயக்குகிறான்? ஆன்மாவுக்காக இயக்குகிறான். எனவே பத்து அவ்வாறு இயக்குகிற பொழுது தனக்கும் உயிருக்கும் தொடர்புபடுத்துகிற பொருளாக உலக போக பொருளை தனு கரண போகம் என்று நாலாக இதுதான் முப்பொருள் நிலை. தனுகரண புவன போகங்கள் என்று சொல்லுகின்ற நாளுக்குள் இறைவனால் படைக்கப்பெற்றிருக்கிற அத்தனை பொருள்களும் அடங்கி அவை போகத்தின் அடிப்படையில் நாம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதினால் பாசம் என்ற ஒரு கட்டு அமைகிறது. பாசக்கட்டு எப்படி அமைகிறது என்று சொன்னால், தனு கரண புவன போகங்களை இறைவன் படைத்த காரணத்தால், இந்த தனு கரண புவன போகங்களை இறைவன் படைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கட்டு வராத போது உயிர்களுடைய நன்மைக்காக இறைவன் இவற்றை படைக்க வேண்டிய தேவையில்லை, உயிர்களை தோன்றுவதற்கும் வழி இல்லை, இறைவனுடைய தொழில்கள் நடப்பதற்கும் வழி. எனவே இறைவனுடைய தொழில்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் படைக்கப்படுகிற தனு கரண புவன போகங்கள் தான் நமக்கு பாசத்தை உண்ணுபடுகிற அடிப்படை சூழ்நிலைக்கு. இந்த முப்பொருளில் பதி என்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு பசு பாசம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம்தான் மாயாவாதி. எனவே அதை எடுத்துக்கோ. அதனால அவர் இந்த சங்கற்ப நிராகரணத்தை முப்பொருளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்க எப்படி படிச்சீங்கனாலும் எந்த வரியை பார்த்தாலும் அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா, உமாபதி சிவம் இந்த உலகத்திலே வாழ்கிற சைவ ஆன்மாக்கள் முப்பொருளை பற்றி எந்த விதமான ஐயமும் இல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முப்பொருளுக்குள்ளே நிலையில் அதிலும் இறைவனை பற்றியும் இறைவனை நாம் அடைவதற்குரிய முத்தியை பற்றியும் தான் அதிகமாக பேசுகிறார். இந்த வாதங்கள் எந்த முறையில் அமைகின்றன என்றால், அமைப்பினாலே அதை சொல்லுது. அமைப்பிலே நான் சொன்னேன், ஒரு மதம் ஒரு மதத்தை மறுக்கிறது என்று சொல்லு, அதான் அமைப்பு. நூலினுடைய அமைப்பை நீங்கள் மனத்திலே நன்கு பதிவு வைத்தேன் கொள்ளும். ஏதோ பிற சமயத்தை எடுத்து மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாணியே மாத்திர, நடையே மாத்திர,

0: சிவஞான சித்தியாரில் காணப்பெற்ற நடைமுறையை மாற்றார். இப்ப அதுல பாஞ்சராத்திர மதத்தையோ அல்லது சமணத்தையோ மறுக்கணும், ஆரோக்கியத்தையோ மறுக்கணும்னா சித்தாந்தி மறுப்பதாக சித்தியார் வருது. உலகாயுதனை மறுக்கிறது சிவஞான சித்தியாரி, சித்தாந்தி மறுக்கிறார். சொல்றது தப்பு அப்படி. நாம ரெண்டுக்கும் வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். சிவஞான சித்தியாரும் அதிலே வருகிற பரபக்தம் பரபட்சம் என்பதனால் புற சமயத்தை மறுப்பதுதான். ஆனால் அந்த புற சமயத்தை மறுக்கிற பொழுது அவர் அகச்சமயம் புறச்சமயம் அவற்றில் எது தன்னால் மறுக்க முடிகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு, அருணந்தியா பெரிய கடிகாரம், எது நமக்கு தனக்கு மறுக்கணுமோ அந்த கொள்கையை மட்டும்தான் அவங்க கொள்கையை சொல்லுவார். அவர் படைச்சிருக்கிறது எல்லாமே அவர் அந்த மதத்தினுடைய கொள்கையை நம்ம சொல்ல முடியாது. எது விதண்டவாதத்துக்குரியதோ எது வாதத்துக்குரியதோ அந்த கருத்தை அந்தந்த மதத்தார் சொல்ற மாதிரி சொல்லி அதை சித்தாந்தி மறுக்கிற மாதிரி அமைச்சு. அதனால அவர் தனக்கு பட்டிமன்றங்களில் சில பேர் பேசிட்டு வந்து பேசுவான், பாருங்க நான் இதை சொல்றேன் நீ அதை மறு, நான் இதை விட்டு சொல்றேன் நீ அதை விட்டே சொல்லு, அதுல பணம் சம்பாதிச்சிடலாம் சம்பாதிக்கலாம் பாருங்க அந்த மாதிரி. அவர் தனக்கு தான் ஆகமத்தில் படித்திருக்கிற கருத்துக்களை வைத்துக் கொண்டு, அந்த கருத்தை வைத்துக் கொண்டு பிற மதத்தை எவ்வாறு மறுக்கலாம் என்று ஆய்வு செய்து அருணந்தியார் மிக சாதுரியமாக, அது ஒரு பெரிய அறிவுத்திறன், சாதுரியமாக மறுத்தார். ஆனால் உமாபதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு நமக்கு கிடைத்தக்கரிய ஒரு பெரும் பெயர்த்தாளர். அவருடைய சில விளக்கங்கள் இல்லை என்றால் சாஸ்திரத்தின் கருத்துக்களிலே முடிவு நாம் காண முடியாது. உமாவதி சிவம் தனித்த ஒரு உயர்வு பெற்றவர். எனவே அவர் பரபட்சமாக தன்னுடைய சந்தர்ப்ப நிராகரணத்தை துவங்குகிற பொழுது ஒரு மதத்தினுடைய கருத்தை சித்தாந்தி மறுத்து ஒவ்வொருத்தரையா மறுத்துக்கிட்டே போனா இவன் எல்லாரையும் மறுத்துக்கிட்டு போய் இவனுக்கும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இப்ப வீட்டுல இருக்க எல்லாருடையும் ஒருத்தன் சண்டை போட்டான்னு வச்சுக்க, எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிடுவேன், யோசிச்சு பாருங்க. அதனால தனக்கு நாலு பேரை சேர்த்து வச்சுக்கணும். அப்ப மாயாவதியை மறுக்கிறதுக்கு ஒரு ஆறு பேர் தான் சேர்த்து, அவன் சொன்ன கருத்தா நீ மறுடா அப்படின்னா அவனை ஒருத்தரை மறுக்க வச்சார், அவன் கருத்தை நீ மறுடான அப்படி அவனுக்குள்ளே சேர்ந்து முடிஞ்சு விட்டு தன் கருத்தை வேல்யூபிள் ஆக்கிறார். ஒருவருடைய கருத்தை மறுப்பதற்கு மற்றொரு சமயத்தாரை பயன்படுத்திய லாபகம் உமாவதி சிவத்தாடத்தில். இந்த மறுப்புகள் அனைத்தும் நான் உங்களுக்கு சொல்வது, ஒன்று இறைவனை பற்றிய நிலை, இரண்டாவது இறைவனை ஆன்மாக்கள் சென்று அடைகிற முத்தியை பற்றிய ஐயப்பாடுகள். ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றத மனதில் நீங்க நல்லா பதிவு பண்ணுங்க. நான் இப்ப ரெண்டு செய்தி சொல்லிட்டேன். ஒன்று நூலினுடைய சிறப்பு, நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதை சுருக்கி சுருக்கி சொல்றேன். அது நாங்கெல்லாம் அந்த பாடம் காலேஜில் பாடம் நடத்தினதுனால வந்த ஒரு பயிற்சி. பையனுக்கு ஒரு பத்து நிமிஷம் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொன்னாத்தான் பாட்டியார் போர் அடிக்கிறாமா, இல்லாட்டி பெருசு நீ வாடு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவன் பாடு நினைச்சிட்டு இருப்பான். நான் இதுவரை என்ன சொன்னது தெரியுமா அப்படின்னு அப்படின்னு இருப்பேன். ஏன்னா தமிழ் வாத்தியார் போர்டை யூஸ் பண்ண முடியாது ரொம்ப, ஏன்னா அவருக்கும் கஷ்டம் படிக்கிறவனுக்கும் கஷ்டம். அவரும் தப்பு இல்லாமல் இருந்தாலும் தப்பு தெரியுற மாதிரி எழுதிட்டா வம்பா போயிடும். அதனால தமிழ் வாத்தியார் ரொம்ப போர்டை யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒத்துப்பிள்ளை இவன் விட்டுட்டான் வச்சுங்க, அவன் மார்க்கு குறைச்சிடுவேன். நீயே மார்க் எங்களுக்கு குறைக்கிறியா, நீ கரும்பறையிலிருந்து நாங்க குறைக்கிறோம் பாருமா. அதனால பெரும்பாலும் எழுத மாட்டான். அப்ப நாங்களாம் எழுதுறது இல்லை, ஏன் வம்புக்கு அது போவானேன்னு எழுதுறது இல்லை. அப்ப தோத்து சொல்றது அப்ப நான் இதுவரை சொன்னது சந்தர்ப்ப நிராகரணம் எத்தகைய சிறப்பினை உடையது, அதனுடைய அமைப்பு என்ன, இந்த அமைப்பை ஏன் எடுத்துக்கொண்டார், இந்த அமைப்புக்கு என்ன காரணம். இப்ப மூன்றாவது செய்தி அதான், அது மனதில் உங்களுக்கு பதிவாக வேண்டும். இதுவரை கேட்டதுதான், இனி பதிவு செய்ய கொள்ள வேண்டும் மனசில், அது பதிவு செய்ய. மாயாவாதி எடுத்துக்கிறான்னா முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ளுகிறான், வேற ஒன்றும் இல்லை. நான் நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நூலுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்காக தெரிவித்தது. கடவுள் உண்டுப்பா, அந்த கடவுள் தான் உலக பொருளாக பரிணமிக்கிறான், இதுதான் மாயாவன். தனி ஆன்மான்னு கிடையாது, இந்த உடம்புன்னு கிடையாது. அவன் சாமி வந்து இந்த உடம்பா இப்ப முத்தப்பனுடைய உடம்பா காட்சி தரான். இது முத்தப்பன் இந்த ஆன்மாவினுடைய உடம்பு அல்ல, முத்தப்பனா இருக்கிற ஆன்மா இறைவனுடைய பிரதிபலிப்பு அகப்பிரமாத்மி. நீ அவனாகிறாய், அதுக்கு என்ன வேதம் மந்திரம், அதுதான் மாயாவாதியுடைய கொள்கை. நீ அவனாகிறாய், அப்ப நீ அவன் என்ற இரண்டு பொருள்களில் நீ என்று சொல்லக்கூடிய ஆன்மா தனி ஒரு பொருள் அல்ல, இறைவனாக இருக்கிறவன் தான் ஆன்மாவாக காட்சி தருகிறான் என்பதுதான் மாயாவாதியினுடைய. சரி, அப்ப மூணுல ஒண்ணு ஒத்துக்கிறானா, மற்ற ஆறு பேர் நம்ம பார்த்தோம், ஐக்கியவாதி, பாடானவாதி, பேதவாதி, திருதமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, இவர்கள் எல்லோரும் முப்பொருளையும் ஏற்றுக்கொள்வார். பதி, பசு, பாசம், மூணு பொருளையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவற்றின் இயக்கங்களில் வேறுபடுவார்கள், அவர்களின் இயக்கங்களில் வேறுபடுவார். மூணு பேர் மூணு பொருளை ஒத்துக்கிறான். அப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற மதங்கள் யார் என்றால் முப்பொருளை உணர்ந்தவர்கள். சாமியே இல்லைங்கிற உலகாயத்தனை மறுக்கல, அதை எடுத்துக்கிட்ட மறுக்கல. நீ சாமியே இல்லைங்கிறவனுடைய கருத்தை வச்சுக்கிட்டு அது பதில் சொன்னா சில நேரத்தில் பட்டிமண்டபத்தில் சொல்ற நகைச்சுவை தான் மனசுல பதியும், கருத்து பதியாது. அது மாதிரி இப்ப உலகாயத்தன் கருத்தை சொல்லிவிட்டு அதை மறுத்தாருன்னு வச்சுங்க, அந்த கருத்து முதல்ல சொன்ன கருத்து நம்ம மனசுல பதிஞ்சு போயிடும். பல பேர் உலகாயிரம் நான் மாறினாலும் மாறிடுவான்னு பயம். அதனால என்ன பண்ணார் உமாவதி சிவம், ஏ மூணு பொருளை ஏத்துக்கிறவன் வச்சுக்குவான், அவங்கிட்ட இருக்கிற வேறுபாடை சொல்லுவான், அந்த வேறுபாடை சொல்றதுனால முப்பொருளை பற்றிய பதிவு நோக்கர்களுக்கு அமையும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அது மாதிரி மாயையிலிருந்து தோன்றுவதற்கு காரணம், கிழங்கிலிருந்து தாமரை தோன்றுவதற்கு காரணம் இந்த கிழங்கு, அதுக்குரிய சூழல் இருக்க போயிடலாம், அந்த சேர்த்து இருக்க போயிடலாம். அதே மாயிலிருந்து தற்போது தோன்றுவதற்கு காரணம் அந்த கண்மம் தான், கண்மமலம் தான். இது வினையாகிய அந்த கண்மம் தான், கண்மத்துக்கு இல்லாததானே எல்லாம் தோன்றுகின்றன. மாயையிலிருந்து தோன்றுபோது எல்லாமே உயிர்களுடைய நேற்று இயல்பாக தோன்றுகின்றன.

சொன்னார், இருவினையும் போக்குவரக்கூடிய அப்படின்னு சொன்னார். அப்போ உயிர்களுக்கு இருவினைக்கு ஏற்பதா அந்த உலகம் மீள தோன்றும் அப்படின்னு சுவாமிகள அந்த கருத்துரைக்கு விளக்கருவாங்க. இருவினைக்கு ஏற்பதா எல்லாம் தோன்றும். ஆகவே தேர் இருந்ததால்தான் அந்த கிழங்கிலிருந்து மலர் தோன்றியது, தாமரை தோன்றியது. அது போலங்க தேராக இருப்பது என்ன கண்மம், இருவினை ஆகிய கண்மம் தான் தேரு. சரி, தேர் தோன்றதுன்னா மண்ணு தான் சேராகுது, அது சேராமல் நீர் இருக்கணும் இல்லையா. அது போல இருவினை ஆனா இருவினை செய்யணும்னா அந்த அண்ணா தன்மொழி போடுறது தான் இருவினை இல்லையா. சிறுவர்களுக்கு பண்ணிக்கிறது இருவினை ஆக அது சிவபுண்ணியமாயிரு தன்மொழி போடுறது தான் இருவினை. அப்ப தன்மொழி நாங்க தருவதற்கு ஆழமரம் வேண்டும், சேரை எழுப்பதற்கு நீர் வேண்டும் இல்லையா. அது மாதிரி தன்மொழி போட்டு வருவதற்கு ஆழம் வேண்டும். இந்த ஆணவம் தான் அந்த தடாக நீர், ஆணவம் தான் தடாக நீராக இருப்பது, ஆணவம் தான் தடாக நீராக இருப்பது. அதனால அங்க கண்ணமாகிய தேர் விளைந்தது, அதனால அங்க மாயாகிய கிழங்கில் இருந்து இந்த தத்துவ தாமரை தோன்றியிருக்கிறது. மூன்றையும் ஒழுப்பதற்கு அந்த தத்துவ தாமரையிலே எழுந்தருளி மூலமாகி மும்மலம் இருக்கும்.

தாமரையினுடைய உள்ளத்தில் இருப்பது அண்டத்திலும் 36 குணங்கள் உண்டு, அது மாதிரி பிண்டத்திலும் உண்டு என்பதற்கு தத்துவ தாமரை தான் நல்ல சான்று. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு ஒரு வழக்கு, அண்ட பிண்டம் அவை சமம் ஆகையால் கோயில் உருவாக்கப்படுவது இவனால் வாயத்தில் மேற்கொள்வது. அண்டத்தில் உள்ள 36 குணங்கள் பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உண்டு எப்படி இந்த தத்துவ தாமரையே அந்த 36 குணங்களும் வாங்கி ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், புத்தகத்துவங்களோடு நமக்கு நேரடியாக தொடர்பு சொன்னார். அது உண்மைதான். அதாவது சாலையை மட்டும் எப்படியோ புத்தகத்துவங்களும் இருக்கின்றன, அவற்றை நாம செலுத்துவதோ தொடர்பு கிடையாது, அது ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனா அவை இருக்கின்றன என்று சொன்னார்கள். இந்த பொகுட்டாகவும் இந்த எல்லாமும் சேர்த்ததா பொகுட்டாகவும் இருக்கின்றன. ஆக அந்த மாதிரியாக இந்த தாமரை நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. அதைத்தான் வந்து இந்த தாமரையை நான் இருக்கின்ற ஆதாரம் என்று கருதி வந்தேன். இதெல்லாம் அறியணும்னாலே வந்து பாசஞானம் கடந்தாலும் இதை அறிய முடியும். உடம்பே நான் என்று கருதுகின்ற சாதாரண நிலையிலிருந்து இந்த தத்துவ தாமரையை பற்றி அறிந்துக்கவே வாய்ப்பில்லை. இந்த பாசஞானம் கடந்து பாசஞானம் கடந்தா இடையில பசுஞானம் இருக்கு. ஏன்னா பாசஞானம் தன்னை ஆன்மாவே நினைக்க மாட்டான், இந்த உடலே நினைப்பான். பசுஞானி தான் வேறு உடல் வேறு நினைப்பான், நான் வந்து ஆன்மா, நான் உடல் இல்ல ஆன்மா என்று நினைப்பான். ஆனா ஆன்மவாதிய தன்னையே அவன் பிரம்மம் என்று கருதி விடுவான், பரம்பொழு என்று கருதி விடுவான். அதான் பசுஞானம் காலையினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் என்று சரியாக வரும். காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம். ஆகவே தன்னை பிரம்மமாக நினைத்திருக்கின்ற நிலை அது பசுஞானம் இல்லை. அந்த நிலையில நான் தான் பிரம்மமா பரம்பொருள். அப்ப தன்னுடைய ஆதாரம் தான் இந்த தத்துவ தாமரை என்று கருதி வந்தேன், பசுஞான நிலையில் இருந்து கருதி வந்தேன். அந்த தவறை திருத்தி அது நீ வந்து சீவானா பாசத்தால் கட்டுண்ட ஆன்மா, சுகமாகிய யானை பரமாத்மா என்று உணர்த்தினார். உணர்த்தி நீ இருந்து யாரும் ஆசனம் என்று எனக்கு உணர்த்தினார். தத்துவ தாமரை நீ இருந்தவர்களாம், சுகபெருமான் தத்துவாதீனர். மற்ற எல்லா தேவர்களும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு உலகத்தில் தான் இருப்பார்கள். சுகபெருமான் ஒருவர் தான் 36 தத்துவங்களையும் கடந்த பொருள். ஆகவே அவன் தான் இந்த தத்துவ தாமரையை எழுந்திருக்க முடியுமோ ஒழிய தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருள் தான். இதெல்லாம் பறந்த யாவையும் கடந்த இன்பமே என்றார். அந்த இன்ப பொருளாகிய தத்துவ கடந்த பொருளாகிய சிவம் தான் இந்த தாமரை மீது எழுந்துவிட முடியும் என்று உணர்த்தினார் என்று ஆசையை போட்டிருந்தார். அதான் இந்த பாடல். இப்ப நம்ம இந்த பாடலை பார்த்தா நமக்கு எளிய இனிமையான சொற்கள். மதமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் மாலையாம் இழங்கி அங்கு இந்த பாடலையே பார்க்கலாம். பாடலைத்தான் நான் சொல்கிறேன், இவரிடம் நூல் இருக்கின்றது. இந்த பாடலையே பார்க்கலாம். மலமெனும் கடலில் கரும சேதரத்தில் மாலையாம் இழங்கி அங்குடித்து இந்த தொடரை விவரித்துக் கொள்ளலாம். மலமெனும் கடத்தில் கடம் என்பது இந்த கடாம் மலம் என்று சொன்னால் மலம் மட்டும் சொன்னால் ஆனவர்கள் தான் இருக்கும். தாமரை எப்படி சொல்கின்றது, மரமெனும் கடத்தில் கரும சேதகத்தில்
அதாவது மலமாகிய ஆழமாகிய தடாகத்தில் கண்ம மலமாகிய சேர்த்து மாயையாகிய கிழங்கிலிருந்து முளைத்து தோன்றுகிறது இந்த தத்துவ தாமரை. இது பாருங்க, ஆணவனம் தான் மூல மலம் என்ற கருத்து எவ்வளவு நயமாக சுட்டி காட்டப்பட்டு பாருங்க. தடாக நீர் இல்லாவிட்டால் அங்கு சேது இருக்க போவதில்லை, சேது இல்லாவிட்டால் கிழங்கு அங்கே தங்க போவதில்லை. அது மாதிரி நீர் மாதிரி ஆணவபலம், ஆணவபலம் காரணமாக இல்லைன்னா அந்த ஆன்மா கண்மம் செய்ய போறதில்லை. கண்மம் செய்ய போனாங்க அதுக்கு மாயா பிறகு கிடைக்க போறதில்லை. அப்ப அந்த ஆன்மாவுக்கு மாயை இருக்குன்னா அது காரணம் கண்மம் இருக்குது, கண்மம் இருக்கிறது காரணம் ஆணவம் இருக்கின்றது. ஆகவே மும்மாண்டே ஆணவமே மூல மலம். அந்த தாமரை தோன்றுவதற்கும் அந்த கிழங்கு இருப்பதற்கும் அந்த சேர் இருப்பதற்கும் எல்லாருக்கும் மூல காரணம் அந்த தடாகமாகிய தண்ணீர் தானே. அது மாதிரி இந்த மாதிரி கண்மங்களுக்கெல்லாம் மூல காரணம் ஆணவபலம் என்ற கருத்தை ஓவியம் வைத்து எவ்வளவு அருமையாக காட்டியிருக்கிறார் ஆசிரியர் என்று நான் உணர வேண்டியது. ஆக தத்துவ தாமரை பற்றி பலவங்கள சொல்லியிருக்காங்க சாத்திர நூல்கள். ஆனா மூலமாகவே மும்மரங்களே இவ்வளவு இணைத்துக் கொண்டிருப்பது இந்த பாடலுடைய நியாயம். அப்படி அனுபவித்து முளைத்து தோன்றுகிறது. அதுல என்னென்ன தத்துவங்கள் என்னென்ன உறுப்புகளாக இருக்கின்றன மாயாம் கிழங்கு அனுபவித்து மண்ணு மூவட்டாம் என்ன சொல்றாரு, மண்ணு மூவட்டாம் தத்துவம் நாடம் மூவட்டாம் தத்துவம் என்று சொன்னது மூவட்டு 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள் தான் 24 சொன்னேன், 4, 5, 20 கூட்டல் 4, 24 சொன்னது. மண்ணு மூவட்டாம் தத்துவம் நாளம் நான் இந்த காம்பாக இருப்பது இதற்காக இருப்பவர்களை மர இதழ் மரம் இதற்காக இருப்பவர்கள் திசை ஏழு விசை திசைன்னு சொன்னது சுத்த விசைய ஏழு விசைன்னு சொன்னது வித்தியாசம் சொல்ற ஏழு ஏழு விசைன்னு சொன்னதை முதல்ல சொல்லுவோம் வித்தியாசம் சொல்ற ஏழு அப்புறம் விசை அது சுத்த விசை ஆக ஏழு வந்து 8 இதைதான் 8 இதழ்கள். மலரிதல் விசை ஏழு விசை அப்புறம் நலனிகம் ஈசர் சதாசிவம் இரட்டும் நன்னு கேந்திரங்கிறார் நன்னு என்றால் பொருந்தி உள்ளார். நலனிகம் ஈசர் சதாசிவம் ஈசர் ஈஸ்வர தத்துவம் சதாசிவம் சதாசிவ தத்துவம் சாதாசிய தத்துவம் சொல்வார்கள். நலனிகம் ஈசர் சதாசிவம் இரட்டும் நன்னு கேந்திரங்கிறார் பொருந்திய கேந்திரங்கிறாகும் இதற்கு சகோதரத்திலேயே அக்கேந்திரங்கிறாகும். நடந்து வீட்டில் பிரார்த்தம் வேண்டும் நன்றி கேட்டிருக்கலாம் சக்தி நற்பொகுட்டாம் சக்தி கட்டி தத்துவம் இது தத்துவம் அந்த கேட்டங்களுக்கு உள்ள இருக்கிற பொகுட்டாகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நடந்து வீட்டில் பிரார்த்தம் வேண்டும் நன்றி கேட்டிருக்கலாம் சக்தி நற்பொகுட்டாகும் நாதமே நாதம் சொல்றது சிவ தத்துவம் நாதமே விந்து நயந்தகண்ணா விந்து நயன்னா பக்தி தத்துவம் சொன்னார். ஏன்னா இந்த சீசம் எதுக்குள்ள இருக்கு பொருட்டுக்கு உள்ள இருக்கு தாமரை வளர்ந்த சீசங்கிற பகுதி எதுக்குள்ள இருக்கு பொருட்டுங்கிற பகுதிக்குள்ள இருக்கு பொருட்டாக இருக்கிறது தப்பிட்டு தானே. அதனால அங்க சத்தியத்தான் விருந்துன்னு சொன்னேன் விருந்து நயந்தர் என்னன்னா சத்தியத்துவமாகிய பொருட்டில் உள்ள சீசம் சத்தியத்துவமாகிய பொருட்டில் உள்ள சீசம் எது இருக்கின்றார்

0: இயல்பு இன்ப துன்பங்களை மறைந்திருந்து இன்ப துன்பங்களை ஊற்றுவது அவருடைய இயல்பு அன்று. நம்ம பக்கம் பெறுவதற்காக சிவபோகம் உங்களுடைய இயல்பு நான் பக்கம் பெறுவதற்காக. இப்போ தாய்க்கு வந்து குழந்தைக்கு உணவு ஊட்டுவதுதான் தாய்க்கு இயல்பு. அந்த தாய் உணவு ஊட்டுவதற்கு பதிலாக மருந்து வேலை கொண்டு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அந்த உணவை தகுதி குழந்தை பெறவில்லை, அது நோயினாலே பீடிக்கப்பட்டுள்ளது, அந்த நோய் நீங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கண்டிப்பான ஒரு நிலை இருக்கும்போது மருந்து வேலை கொடுத்துருக்கிறார். நோய் நீங்கியது கண்ணுவோடு உணவை கொடுத்துருக்கிறார். அத மாதிரி இந்த அண்ணா பக்கம் பெறும் பொருட்டு பக்கம் பெறாமல் இருப்பதனால அதை பெறும் பொருட்டு இப்படி மறைந்திருந்து மறைப்பு சக்தியாக மறைந்திருந்து நினைப்போடு இருக்கின்றார். ஆகவே அதை பாவனை என்று சொல்வார்கள். பாவனை நிச்சயமாக ஒரு பாட்டு உண்டு, படைப்பாளி பொழிவும் பத்தற்கு அருளும் பாவனையும். படைப்பாளி பொழிவும் அதை தொடக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்க சரியா நூல பாக்கலாம். அதுல பத்தற்கு அருளும் பாவனையும் சொன்னார். பாவனையும் சொன்னது மறைத்தல் தொழிலை பிரதான சமையல் சொல்லியிருக்கலாம். மறைத்தல் அவருக்கு இயல்பு அண்மையும் அது பாவனை என்றார். பாவனை என்றால் அது அவருக்கு இயல்பு அண்மையும் இருக்கலாம். ஆகவே அது இயல்பு அல்லாத பாவனை இணைப்போடு இருக்கிறது. இந்த இயல்பாகவே அருள் தருகின்றார். ஆகவே இயல் அருள்வாகவே தந்தனையே உடல் பருவ நீதியை நீ எழுந்தவர்கள் ஆசனம் அவர் எனது கூக்கிறதால் எண்ணினேன் தெரிய இயல் அருள்வாகவே தந்தனையே. என்ன சொல்றாரு, அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையா தத்துவத்தாவிற்கு தோட முடியும். அப்ப சொல்றாரு, அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையா அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற. அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையா அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற ஆவல் குலத்தை அம்பலவானா அடியவர்களும் மாணவியே குருவர் சொல்றார். ஆவல் குலத்தை என்பது திருவாவூரை குறைந்து முடிந்து அந்த ஒரு சைவம் சேர்த்திருக்காங்க.
1: குழப்படாதவன் அருள்நடைக்கு குழப்படுவோம் யாரும் சொல்லுவாங்க. அந்த சிவந்த குருதான்
0: அவர்கள் தரலை ஒருவருக்கு புகழை ஒருவருக்கு பெரிய செல்வங்களை எல்லாம் கொடுப்பாரு. அந்த செல்வம் வேறு, செல்வங்கள் வேறு, வேறு ஒரு செல்வத்துல அது கொடுப்பாரு. இவனே இருக்கின்றான், இவனே வந்து எந்த செல்வத்தை கொடுக்கின்றான், தன்னையே கொடுக்கின்றான். ஏன்னா இவனுக்கு மேல செல்வம் கிடையாது, அவனை விட ஒரு இன்பம் கிடையாது. ஆகவே அடியாரருக்கு தன்னையே வழங்குகின்றான். எதினருக்கு ஆறுதல் அளிப்போம் காமிகை சொல்வார் திருவண்ண பகுதியில், எதினருக்கு ஆறுதல் ஆளாக கொடுத்திருப்போம். ஆகவே எதினருக்கு ஆறுதல் அளிப்போம், அளிப்போம் தான் ஆறுதல் அளிப்போனது. ஆறுதல் வேலை வந்து வேதா இருந்தால் ஆறுவது அன்பின் விளைந்த ஆறுவதே என்று சொன்னார்கள். அருள்நிலை குறக்கும் அவனே என்று சொன்னார்கள். ஆகவே அவன் தன்னையே தான் மாணவியாக வழங்குகின்றான். ஆகினாலே ஆவல் குலத்தை அம்பலமான அடியவர்காரும் மாணவியே என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடலானது ஆனமாகிய அந்த கடாக நீதியிலே, கண்ணமாகிய சேர்த்திலே, மாயையாகிய கிழங்கில் இருந்து தத்துவ தாமரை தோன்றியது. இந்த தத்துவ தாமரை எப்படி உள்ளது என்று சொன்னால், எண்மூன்று தத்துவங்களாகிய ஆன்மத்துவங்கள் நாளமாகவும் வித்யாதத்துவம் ஏழும் புத்தகத்தை ஒன்றுமாகிய இந்த எட்டும் எட்டு இதழ்களாகவும் ஈஸ்வரன் சதாசிவமாகிய இரண்டு தத்துவங்களும் கேத்திரங்களாகவும் அந்த கேத்திரங்களுக்குள்ளே விந்து தத்துவமாகிய அந்த சத்திய தத்துவம் புகழ்ச்சாகவும் அந்த புகழ்ச்சுக்குள்ளே நாளமாகிய அந்த சிறுதத்துவம் தீர்த்தமாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தத்துவ தாமரையானது சிவமாகிய நீ எழுத்துக்கூடிய ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதியவனாகிய யான் தெளிவு கொடுத்து உன்னுடைய இயல்பான அழைப்பாளையை நீ வழங்கினாய். நீ உயிர்கள் மனஞ்சார்ந்து வாழ்கின்றவரை அந்த உயிர்களுக்கு புலப்படாதமாகவும் உன் அருள் சார்ந்து வாழும் பொழுது புலப்படும்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 43 படலம் முதல் 45 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வானபத்திர பெரும் செல்வச்சிறப்போடு கூட பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தொண்டு சென்றிருக்கும் போது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வானபத்திரர் இருந்த காலத்தில் இந்த திருக்கோயில் இவ்வளோ பெரிய கோயிலாக இல்லை. கருவறை விமானம், அதை சுற்றி ஒரு சின்ன அந்தராளம், அதுக்கு வெளியில் அந்த கொடிமரம் இருக்கின்ற இடமெல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அப்போ இரவு தோறும் இவர் வந்து அர்த்தஜாமம் பண்ணி விடாமல் செய்வார். அப்படி செய்து வரும்போது குளிரும் மழையுமாக இருக்கின்ற காலங்களில் கடுமையாக மழை பெய்யும் பொழுது அந்த பெருமானுடைய திருமுன்னர் நின்ற வண்ணம் யாடினை மீட்டி இசைத்து கொண்டு பாடுகின்றார். உடம்பெல்லாம் நடுங்கிறது, குரல் நடுங்கிறது, குளிரில் உடம்பு விரைச்சி போகிறது, காலை சுற்றி ஜலம் வந்து ஆறாக ஓடுது. மழை ஜலம் என்ன பண்ணுது, தலையிலையும் கொட்டுது, காலை இழுத்து கொண்டு ஓடுது ஜலம். அந்த ஜலத்தில் நின்றுக்கிட்டு இவர் பாடுறார். அந்த ஸ்ருதி குறைஞ்சின்றே இருக்கு யாழ் குளிர்ச்சியின் காரணமாக. அதனால் அடிக்கடி அந்த நரம்புகளை முடுக்கி கொண்டே இருக்கிறார். இந்த சிரமத்தை பார்த்தோன்னு பெருமான் பண்ணாரா, தன்னுடைய அடையாளை கூப்பிட்டார். தங்கத்தினால் ஒரு பலகையை கொடுத்தார். கொடுத்து இந்த பலகையை பாண்டிடம் கொடுங்கள், பத்ரன் அதன் மீது ஏறி நின்று நம்மை துதிக்கட்டும் என்று சொன்னார். அவ்வாறு அழகான ஒரு தங்க பலகையை பெருமான் பத்ரனாருக்கு அளித்தார் என்று பார்க்கின்றோம். இந்த திருச்சி கதை வந்து நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கொடுத்ததாக பெரிய புராணத்தை வருது. அந்த சிறு வேறுபாடு தான், ஆனால் பாணருக்கு கொடுத்தது. சம்பந்த பெருமான் இதை சொல்கிறார், தாரம் உய்த்தது பாணருக்கு அருளோடே. தாரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்தாயி, மந்தரம் மத்தியமம் தாரம் என்று. தாரஸ்தாயில் பாடணும்னு சொன்னால் அந்த நரம்பு முறுக்கு ஏறி இருக்கணும். ஆகவே நரம்பு குளிர்ச்சினால் முறுக்கு குறைய குறைய, அது முறுக்கு குறையாமல் முறுக்கு ஏறிய வண்ணமே இருக்க வேண்டும் என்பதற்காக, குளிர் அதனை தாக்காமல் இருப்பதற்கு இந்த பாணனுடைய உடம்பு மூலம் அந்த குளிர் வந்து கண்டக்ட் ஆகும். கண்டக்ஷன்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு பரவுதல். அப்போ பாணனுடைய உடம்பு குளிர்ந்து அவன் கையில் இருக்கின்ற வீணை குளிர்ந்து அதில் இருக்கிற நரம்பு என்ன பண்ணும், தொய்ந்து போகும். அவ்வாறு தொய்ந்து போகாமல் அது முறுக்கி இருக்கும் வண்ணம் பெருமாள் அருள் செய்தார் என்று சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்படின்னா பலகையிட்டார்னு அர்த்தம். தாரம் வைத்தது பாணருக்கு அருளோடே. இன்னொரு இடத்துலையும் இந்த பாணருக்கு பலகை கொடுத்ததை சம்பந்த பெருமான் சொல்கிறார். நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்ன உண்ணா தானு என ஆளுடையான் தன் அடியார்க்கு அன்புடைமை பாணன் இசை பக்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிளம் பிறை சென்னி கோளிலியம் பெருமானே என்று பாடுறார். பாணன் இசை பக்திமையால் பாடுதலும், பக்தி தான் காரணம் அந்த சிரமமான சூழ்நிலையில் பாடுறதுக்கு, இல்லைன்னா லீவ் போட்டு போயிருப்பார். உத்தம பக்தி இருந்ததுனால லீவ் கேட்கல. உன்னால பெருமான் என்ன பண்ணார், பரிந்து அளித்தார். பாணன் வந்து அதுக்காக காலரை தூக்கி விட்டுக்கல. சொக்கநாதரே தனக்கு தங்க பலகை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு 4 பேர்ட்ட போய் காமிக்கல. அந்த பலகையை தூக்கி வீடியோ எடுத்துக்கல, ஃபோட்டோ எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணார், பெருமானுடைய ஆணை என்று அஞ்சு ஏறி நின்றார். பெருமானுடைய இறையுருள் ஆணையை அஞ்சு இட்டப்போர் பலகை ஏறினார். இப்போ ஒரு பெரியவா வர காரில் ஏறுன்னு சொல்கிறார், வேண்டான்னு சொன்னாலும் தப்பு, காரில் அவர் மேலே இடிச்சுன்னு உட்காந்தாலும் தப்பு, ஆணை என்று ஏறணும். அவங்க சொன்னதை கேட்கணும் அவ்வளோ. அதுபோல் நம்மை பெரியோர்கள் பெருமைப்படுத்தும் பொழுது அது அடங்கி இருக்க வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இவர் பத்திரர் வந்து சிறந்த சிவபுத்திரர் என்பதனால அடிமை பண்பிலே மிக்கார். சைவத்தை ஒரு சொல்லிலே சொல்லணும் அப்படின்னா அடிமைத்தனம், அதான் அடிமை பண்பு. தன்முனைப்பின்றி இருத்தல், ஜீவபோதம் தலதூக்காமல் இருக்கிறது, எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தலே சைவம். கொஞ்சம் முனைப்பு வந்தால் கூட அசைவம் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இருந்தார். இதை இந்த நிகழ்ச்சியை பெரியபரணன் சொல்லும்பொழுது, அந்தர தெழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும், அன்பினில்னு சொன்னார் சிக்கல பக்தினால் பாடுற, அன்பினில் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கழியும். அழகானந்த யாழ் இருக்கின்றதே, தரையினுடைய குளிர்ச்சி அதை தாக்கினால் அது வீக்கழியும், நரம்பு தொய்ந்து போகும். சுந்தர பலகை முன்னீர் இடுமென தொண்டரிட்டார், செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். பலகையிடுங்கள் என்று அடையார்கிட்ட சொன்ன உடனே அடையார் பெருமக்கள் இறைவன் அளித்த தங்க பலகையை கொண்டு போய் இதை இதன் மீது ஏறி நில்லுங்கள் என்று சொன்ன உடனே அதில் ஏறி நின்றார். செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். ஏன்னா பெருமான் சந்நிதியில நின்ற வண்ணம் தான் அவர் பாடினார், அமர்ந்த வண்ணம் பாடல் என்ற கருத்தையும் பார்க்கின்றோம். பெருமான் இவ்வாறு சொக்கநாத பெருமானே பாணனாருக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார், அவருக்கு பெருஞ்செல்வத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார், அவருக்கு தங்கப்பலகை இட்டார் என்பதெல்லாம் அறிந்து வரகுண பாண்டியன் அவரை ஒரு கடவுள் போலவே மதித்து அன்றாடம் சொக்கநாத பெருமானை வழிபடுவதைப் போலவே பாணனாகின்ற பத்ரிநாதரையும் வழிபட்டு தங்கள் இசைக்கு பெருமான் கட்டுப்படுகின்றார், நாங்களெல்லாம் உங்கள் அருளுக்கு கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கி வந்து அந்த வரகுணன் சிவபுரம் சென்று சேர்ந்தான். வரகுண பாண்டியனுடைய மகன் ராஜராஜ பாண்டியன் அவனுடைய காலத்தில் பத்திரர் தொடர்ந்து வாழ்கின்றார். அந்த காலத்தில் அந்த ராஜராஜ பாண்டியனுக்கு பல மனைவியர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவியிடத்தில் அவனுக்கு ரொம்பவும் ஆசை, அவளுக்கும் இந்த பத்திரனுடைய மனைவியாகின்ற அந்த கருப்பு கரசிக்கும் ஆகாது, ஏதோ சண்டை, உன்னை எனக்கு பிடிக்காது என்ன உனக்கு பிடிக்காதுன்னு. அதனால் இவளை மட்டப்படுத்த வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் தன்னுடைய கணவனை பார்த்து பத்திரனுடைய மனைவியை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதற்கு என்ன வழிவை என்று இருவரும் யோசித்தார்கள். இலங்கையிலிருந்து நன்றாக பாடக்கூடிய ஒரு இசை மாதினை வரவழைத்தார்கள். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலேருந்து ஒரு இசை மாது வருகின்றாள். இவள் அவளை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த ஊர் பாணினி இருக்கின்றாளே, பாணனுடைய மனைவிக்கு பாணினி என்று பேர், பாணி அல்லது பாணினி. பத்ரனுடைய மனைவியாரோடு கூட நீ வந்து போட்டி போட்டு அவளை இசைவாதிலே வெல்ல முடியுமா, அவ்வாறு வெல்ல வேண்டும்ங்கிறார். அவள் சொல்கிறா, ஏற்கனவே பாணனை கண்டு ஹேமநாதன் ஓடியிருக்கிறான், அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பாணியாரும் நன்றாக பாடக்கூடியவராக இருக்க வேண்டும், அதனால் வந்து அவர்களை வெல்லுவது வந்து எளிதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எளிது தான், ரெண்டு பேரும் வந்து போட்டி வைத்துக் கொள்ளுங்கள், மன்னன் நீயே வென்றா என்று கூறுவான், கூசாது அவன் நேர்மை பிறழ்ந்து தன் நெஞ்சில் தோன்றியதை கூறுவான், அவ்வாறு நீ வென்றுவிடலாம் என்று இந்த மன்னனுடைய ஆசை நாயகியாக இருக்கின்ற இந்த ராணி சொல்கிறான். இவ்வாறு அவர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த பத்தினுடைய மனைவியை இசைவாதிற்கு அழைக்கின்றார்கள். அவள் இசைவாது நிகழ்கின்றது. அவள் முதல்ல வந்து வாதத்துக்கு வரமாட்டேங்கிறா, பெருமானுக்கு தான் பாடுவேங்கிறா. இவள் போய் அவள் வீட்டு வாசலிருந்து வஞ்சினம் கூறுதல் கனாபின்னு திட்டுறது, நீ என் கூட போட்டிக்கு வரலன்னா நீ இப்படியாவா அப்படியாவன்னு சொன்னோடனே சரி பெருமானுக்கே இழுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவள் வந்து வந்து விடுகின்றாள். பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிக்கொண்டு சிவாச்சாரத்தின் மூலம் விபூதி வாங்கிட்டு, பெருமானே எனக்கு இந்த வாதத்திலே நீங்கள் வெற்றியை தாருங்கள் என்று வழிபட்டு விட்டு வந்து விடுகின்றாள். அந்த வாதம் என்பது மன்னனுடைய அரண்மனையிலே நிகழ்கின்றது. இந்த இரண்டு பெண்களும் பாடுகின்றார்கள். முதலிலே அந்த பாணி பாடுகின்றாள், மன்னன் தலையசைக்காது இருக்கின்றான், மக்களெல்லாம் தலையசைக்கின்றார்கள், ஆனால் அவன் தலையசைக்காது இருக்கின்றான். அடுத்தது இந்த இலங்கை பெண் பாடுகின்றாள், அது சுமாராக தான் இருக்கு, ஆனால் மன்னன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாதிரி தலையசைக்கிறான். அதை பார்த்து மக்களும் மன்னனுடைய எண்ணம் இப்படித்தான் போல இருக்கு என்று சொல்லி அவர்களும் தலையசைக்கின்றார்கள். என்னென்னா ஒரு விஐபி என்ன பண்ணுறாங்களோ அதை மக்கள் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அன்றிலிருந்து இன்று வரையும் அப்படித்தான், யதா ராஜா ததா பிரஜா, மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்காரன்றோ என்று முதலிலே அவர்கள் நேர்மையாக இருந்து பாணினியுடைய அந்த பாடலை ரசித்தார்கள். பிறகு இவளுடைய சுமாரான பாட்டையும் அவர்கள் வந்து மன்னன் தலையாட்டுகின்றான் என்பதற்காக தலையாட்டினார்கள். மன்னன் இவளே அது இலங்கையில் இருந்த பெண்ணை வென்றாள் என்று தீர்ப்பளித்தான். தீர்ப்பளித்துட்டு இவள் வருந்தினாள். அப்பொழுது மன்னன் நடுவுநிலை பிறழாதனை போல நடிக்கின்றான். எப்படி நடிக்கின்றான்னா, அதற்காக பத்ரனுடைய மனைவி பார்த்து சொல்கிறான், அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், ஒரு முறை தோற்றதுனால அது வந்து தீர்ப்பாகிவிடாது, தோல்வியாகிவிடாது, நீங்கள் நாளையும் வாதுக்கு வாருங்கள், நாளைக்கு நீங்கள் வெற்றி கொள்ளலாமே, இன்றைக்கி தொண்டை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது இமேஜினேஷன் கை கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது மனசில் ஏதாவது கவலை இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருக்கலாம், கொஞ்சம் பிபி ஏறினா கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால் நாளைக்கு வாங்க என்று சொல்லி நல்லவனை போல நடுநிலை தவறாதனை போல நடிக்கின்றார். இந்த அம்மையார் வருகின்றார், சொக்கநாத பெருமான்ட்ட முறையிடுகின்றார், பெருமானே எனக்கு ஒரு இழிவு என்று சொன்னால் அது உனக்குத்தான் பெருமானே வந்து அவமானம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்தது, இந்த இசை தோற்காது, என்ன காரணம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்து உனக்கே திரும்பி வருகின்றது. அவ யாரையோ பாடியிருக்கிறார். சங்கீதத்தில் ரெண்டு விதம், இந்த வர்ணம் இந்த கீர்த்தனம் இதெல்லாம் மனிதர்களை வள்ளல்களை மக்களை பாடுகின்ற பாட்டெல்லாம் இருக்கு, ஆனால் பத்ரனுடைய மனைவியார் சொக்கநாத பெருமானை பாடியிருக்கின்றார். சொக்கநாத உன்னை பாடிய என்னுடைய பாட்டு மட்டமென்றும், அவனை பாடிய அந்த பெண்ணுடைய பாட்டு சிறப்பு என்றும் கருதத்துக்கு இடம் தரலாமா? ஒரு மனிதனுடைய நரசுத்தியை விட சிவசுத்தி உயர்ந்தது இல்லையா? பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சங்கீதம் எப்படி மட்டமா போகும்? சாமின்னா அதுக்கு பொறுப்பு என்று இவள் கேட்ட உடனே, நீ அஞ்ச வேண்டாம், இன்னொரு முறை வாதுக்கு செல் என்று அசரீரியா சுவாமி சொன்னார். இவ போன போனா இரண்டாவது நாளும் வேணும்னே அவன் அதே மாதிரி தவறான தீர்ப்பு அளித்தான். உடனே இந்த பெருமாட்டி மன்னனிடம் வந்து ஒரு விண்ணப்பம் வைத்தாள். நான் வந்து பெருமானின் சந்நிதியில தான் பாடுறது, அதை மீறி நான் உன் சந்நிதியில பாடின காரணத்தினால நான் தொற்று போனேன். என்ன சொல்றான் தாம சுவாமி சந்நிதியில் தான் நான் பாடுறது, அந்த தர்மத்தை மீறி நான் உன்னுடைய அரசவைக்கு வந்து பாடினால தொற்று போனேன். இன்னொரு முறை இந்த வாதம் நிகழட்டும், சொக்கநாத பெருமானுடைய சபையில நிகழட்டும், சந்நிதியில் நிகழட்டும் சொன்னான். மன்னன் வந்து தாராளமே நிகழட்டுமே, அவன் மனசுல வச்சுருக்கிறான், எந்த உலகத்தில் நிகழ்ந்தாலும் நான் தானே ஜட்ஜு, நான் தானே நீதி வழங்க போறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அந்த இசை புலவர்களோடு கூட அவன் வந்து தன் அரசவையை இங்கு மாற்றிக்கொண்டு மூன்றாம் நாள் சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில பெருமானுடைய ஒரு காலை சந்தி காலம் ஆன உடனே எல்லா மக்களையும் வரவழைத்து சங்கீத கச்சேரி போட்டி நடக்கிறது. அதில் முதல்ல அந்த பெண் பாடுறா. அப்போ பெருமானே ஒரு திவ்ய மங்கள ஸ்வரூபத்தோடு கூட உயர்ந்த வடிவத்தோடு நெற்றியில் நீரணிந்து கழுத்திலே வந்து ஒரு நவரத்தன மாலை அணிந்து இந்த யோக வேஷ்டியாக தன்னுடைய அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பட்டு பஞ்சகச்ச வஸ்திரத்தோடு கூட கையில் தங்க வளையல் அணிந்து பெருமான் அங்கே வந்து ஒரு ஆசனத்தில் அமர்றான். முன்பின் யாரும் அவரை பார்த்ததில்லை. சுக்கநாத பெருமான் வந்து அமர்கின்றார் உயர்ந்த வடிவத்தோடு. பெருமான் நல்ல உயரம். இதை பார்த்தவத்தர் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமசர் ஒரு முறை தான் காசிக்கு போயிருக்கிறாராம். தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு முறை காசி யாத்திரை பண்ணினேன், அப்பொழுது மணிக்கண்ணிக்கா கட்டத்தில் சாணம் பண்ணினேன், அந்த மாலை பொழுதில் பெருமானை பார்த்தேன், விஸ்வநாதரை பார்த்தேன். விஸ்வநாதர் நல்ல உயரமாக இருந்தார், அவருடைய சடை நல்ல நெருப்பு போல சிவப்பாக இருந்தது, காதில் நல்ல வட்டமான குண்டலம் அணிந்திருந்தார், நெற்றியில் விபூதி அணிந்திருந்தார், புலித்தோலாடைய அணிந்திருந்தார், கையில் சூலம் வச்சிருந்தார். பார்ப்பதற்கு அவருடைய முகம் தாமரை போன்றும் முழு நிலவு போன்றும் கனிந்திருந்தது. அவர் என்ன பண்ணுறார், அங்கே வந்து மறித்து எரிக்கப்படுகின்ற அந்த உயிர்கள், அந்த உயிர்களை தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டு அதனுடைய வலது காதில் பிரணவத்தை உபதேசிக்கிறார். இந்த காட்சியை நான் நேரில் பார்த்தேன் என்று பரமேஸ்வரன் சொல்கிறார். நமக்கு தேவை என்னென்னா, பரமேஸ்வரன் குட்டை கிடையாது நட்டை, அதான் உயரமாக வர்றார் சுவாமி. வந்து அந்த சபையில் உட்காந்துக்கிறார், எல்லாரோட உயரமாக இருக்கார், அவர் நடுப்புறத்தை உட்காந்துக்கிறார். எல்லோரும் அவர் யார் என்று அறியல, இருந்தாலும் நிச்சயமாக அவர் பெரியவராக தான் இருக்கணும்னு சொல்லி அவரை வணங்குகின்றார்கள். மன்னனும் வணங்குகின்றான். அவர் இசையை புலமை அறிந்தவர் என்பதற்கு அடையாளமாக கையில் இசைக்கருவியை வைத்திருக்கிறார். தம்புரா, அவர் பாடக்கூடியவர் என்பதற்கு அடையாளமாக கையில் அந்த இசைக்கருவியை வைத்திருக்கிறார். அப்போ யாராவது தப்பாக ஏதாவது சொன்னால் அவரை வந்து அவங்கள சும்மா விட்டுற மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தில், எண்ணத்தை உண்டாக்குவதை போல பெருமான் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி போட்டி நிகழ்கின்றது. முதலில் இந்த இலங்கை பெண் வந்து மன்னனை புகழ்ந்து பாடுகின்றாள். அடுத்து வந்த இந்த பெருமாட்டி, விண்ணோரை காக்க நஞ்சினை உண்ட பெருமானே, ஒரு மறை வேதியினை காப்பதற்காக அந்த காலனை உதைத்த பெருமானே, முப்புறங்களை எரித்த பெருமானே, என்னை காப்பது உனக்கு கடமை இல்லையா என்று நெஞ்சூறுக பாடுகின்றார். பாடின உடனே அந்த எல்லோரும் இந்த பெருமாட்டி தான், பாடனுடைய மனைவி தான் நிச்சயமாக வென்றாள் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது, மன்னன் மாற்றி சொல்வதற்கு வழி இல்லாதவனாக அவனும் அங்கனமே நினைத்து தான் என்ன செய்கின்றோம் என்று அறியாமல் தன்னை மறந்து நீயே வென்றா என்று அந்த பெண்ணை சொல்லிட்டான். சுவாமி சந்நிதி விசேஷம் என்று சொல்லி அப்புறம் தோற்று போன அந்த பெண்ணினுடைய கழுத்திலே நீ ஏறி அமர்வாயாக என்று சொன்னான். அதான் வேணாம், நான் பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இவ்வாறு இசைவாதினை பெருமான் வென்று கொடுத்தார். அதான் இசைவாது வென்ற படலம். அடுத்தது பன்றி குட்டிகளுக்கு முலை கொடுத்த ஒரு திருச்சரித்திரம். வைகை நதி ஓடுகின்றது, அதற்கு தெற்கு திசையில் குரு இருந்த துறை அப்படின்னு ஒரு தொன்மணி மூதூர், பழமையான ஊர், மாட வீதிகளோடு கூடியது. குரு இருந்த துறை என்று அந்த ஊருக்கு பேர். குரு என்பது வியாழ பகவான் பிருகஸ்பதி, அவர் அங்கு தபஸ் இருந்தார் ஒரு காலத்தில், அதனால அந்த ஊருக்கு இன்னைக்கு குரு இருந்த துறைன்னு பேர். அவர் தபஸ் இருந்த காலத்தில் என்ன நடந்தது அது நம்ம இந்த புராண காலத்துக்கு முன்னாடி காலம். அந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத புராணம் சொல்றது என்னென்ன, சுகலன் சுகலை அப்படின்னு ஒரு வேளாள தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளும் காலி பசங்களாக இருந்தாங்க. அதாவது அப்பா அம்மாக்கு அடங்காமல் அந்த கல்லை விட்டெறியறது, போற வரவங்களை வந்து வம்புக்கு இழுக்கிறது, எச்சலை துப்புறது, இப்படி காலித்தனம் ரவுடியிசம் அப்படி இருந்தாங்க. இந்த அப்பா அம்மாவும் இந்த பிள்ளைகள் வந்து என்ன கஷ்டத்தை அடைய போகிறதோ, பகவானே இவங்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சொன்னதை கேட்கலங்கிறதுனால அவர்களால் திருத்த முடியல. இப்படி இருக்கும் பொழுது அந்த தாயும் தகப்பனும் இறந்த பிறகு இவர்கள் வளர்ந்த நிலையிலும் அந்த கெட்ட குணம் மாறாமல் காட்டிலே இருக்கின்ற வேடர்களோடு பழக ஆரம்பித்து விட்டார். இப்போ நாட்டிலே இருக்கின்ற வேளாளர்கள் ஆகின்ற அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யாமல் அவர்கள் நிலத்தை உழுது, 12 பேர் இருக்கும்போது உழுது நல்ல பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அப்படி ஆகாமல் வேடர்களோடு சேர்ந்து வேடர்களாக ஆனார்கள். அப்படி இருக்கும்போது இந்த குரு இருந்த துறைக்கு வந்தார்கள். அங்கே பிரகஸ்பதிங்கிற அந்த பெரியவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் வைகை கரையில். அவர் மீது கல்லை விட்டறிந்தார்கள், அவர் மீது செருப்பு போட்டாங்க, அவர் கண்ணு முழிக்கிறாருன்னு பார்க்குறாங்க, காதை பிடிச்சி விற்கிறாங்க, மூஞ்சியை பொத்து குத்துறாங்க, இப்படிலாம் இப்படி பண்ணினா அவர் எல்லாம் பொறுத்துக்கிட்டார். கடைசியில் என்ன பண்ணா, கண்ணை திறந்து பார்த்தார், பார்த்துட்டு எல்லாம் அசத்தாக இருக்குது. அவர் கண்ணை திறந்தோன்னு எட்டி ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, பூமியை பறித்து பறித்து அவர் மேலே மண்ணையும் கல்லையும் வாரி எறிகிறாங்க. பண்ணார், பன்றிகள் செய்கின்ற செயலை செய்கின்றீர்கள், பன்றி தான் இப்படி செய்யும், ஆகவே நீவிர் பன்னிருவரும் பன்றிகளாக கடவுள்னு எல்லாம் பண்ணியா போங்க. அவரெல்லாம் மனம் வருந்தி பெருமானே அறியாது செய்து விட்டோம், வந்து உடனே பண்ணியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொன்னாங்க, வந்து எங்களுக்கு சாப விமோசனம் என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் வந்து பன்றி குட்டிகளாக பிறந்து சொக்கேச பெருமான் உங்களுக்கு முளை கொடுத்தருள்வார், பால் விட்டுவார், அந்த நாளிலே நீங்கள்லாம் திவ்ய ஞானத்தை பெற்று இந்த சாபத்திலிருந்து விமோசனம் ஆவீர்கள் என்று சொன்னார்கள். இது முன்கதை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ராஜராஜன்கிற பாண்டியன், அவருடைய அவன் தான் இசைவாதம் என்ற காலத்தில் இருந்த ஆட்சி பண்ண பாண்டியன், அந்த பாண்டியனுடைய ஆட்சியில் மதுரை மாநகரத்துக்குள்ளே நிறையா விலங்குகள்லாம் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டன என்பதனால மந்திரிகள் கூறிய வண்ணம் ராஜராஜன் குதிரை மீது ஏறி சைன்யங்களை அழைத்துக்கொண்டு காட்டிலே சென்று வேட்டையாடலாம்னு போகிறார். காட்டிலே பலவிதமான மிருகங்களையும் வேட்டையாடுறார். ஒவ்வொரு மிருகங்களை வேட்டையாடுவதற்கு ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை பயன்படுத்தணும். முதல்ல வேட்டைக்கான நாய்களை பயன்படுத்துவார்கள். அதிகாலையில் அந்த மிருகங்களுடைய பெண்கள் ஏற்படுத்துகின்ற ஒலி போல ஏற்படுத்தி ஆண் மிருகங்களை வெளியில் வரவழைப்பார்கள். அந்த கருக்கலிலே அதிகமாக ஒளி இல்லாத நேரத்தில் அம்புகளை பாய்த்து அந்த விலங்குகளை கொல்லுவார்கள். உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் யானை போன்ற விலங்குகள் வருகின்ற வழியில் பெரிய குழிகளை வெட்டி அதில் வந்து மரங்கள் இலை தழைகளோடு கூடிய மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் போட்டு மூடி வைத்திருப்பார்கள். ஒரு பெண் யானை இங்கிருந்து கூவுவதைப் போல, பெண் யானை இருக்காது, பெண் யானையினுடைய ஒலியை ஒருத்தன் உண்டாக்குவான், மிமிக்ரி பண்ணுவான் சைன்யத்தில் ஒருத்தன், தன்னுடைய ஒரு யானை கூப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த ஆண் யானை வேகமாக ஓடி வரும், ஓடி வந்து அந்த குழியில் விழுந்துடும். விழுந்து அந்த யானையை வந்து வருத்தி எடுத்து அழைத்து கொண்டு போவார்கள். யானையை கொல்வதில்லை, யானையை உயிரோடு தான் பிடிக்கிறது பயன்படுத்துவதற்கு. அப்படி இப்படி பலவிதமான வேட்டை நுணுக்கங்களில் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். வேட்டைன்னா நாள் முழுதும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அதில் மன்னன் வேட்டையாடும் பொழுது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேகமாக எல்லா பிராணிகளும் புறமுதுகிட்டு ஓடும். நேருக்கு நேர் வந்துட்டாவேனா சண்டை போடும். அப்போ ஒரு வெடி வெடிச்சதுன்னா சிங்கம் புலி கொண்டு ஓடும். ஆனால் மனுஷன் நேராக பார்த்தாச்சு, கையில் துப்பாக்கி வச்சுட்டுருக்கான்னு சொன்னால் அவன் மீது பாயும், நேரில் பார்த்தா தான் பாயும், இல்லைன்னா பயந்து ஓடும். ஆனால் பன்றி மட்டும் பொற்குணம் கொண்டதுன்னு இந்த புராணக்கதை சொல்கிறார். பன்றியை நினைக்குமா, எப்படி இவன் காட்டுக்கு வந்து வேட்டையாடுறான், அவனை நாம் போய் எதிர்த்து அவனை துரத்தி அடிப்போம் என்ற போர்க்குணம் கொண்டது பன்றிகள் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு பெரிய பன்றி ராஜ்யம் இருக்குது, நிறையா ஆயிரக்கணக்கான பன்றிகள் இருக்கின்றன. அந்த பன்றி நாட்டுக்கு ஒரு பன்றி அரசன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பன்றி அரசி இருக்கிறாள் மனைவி. அந்த மனைவிக்கு இப்போ தான் ஒரு பிரசவத்தில் 12 குட்டிகள் பிறந்திருக்கு. அந்த குட்டிகள்லாம் யாருன்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தில் சுகலனுக்கும் சுகலைக்கும் பிறந்தவர்கள் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் சுகலனோ சுகலையோ பன்றியாக வரல, வேறு ஒரு தாய் தந்தையருக்கு இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ராஜா சொல்கிறார், அந்த ராஜராஜன் போருக்கு வந்திருக்கிறான், நான் சைன்யத்தை அழைச்சிட்டு போய் அவனோட போரிடுறேன், நீ குழந்தைகளோட பார்த்துட்டு அந்த வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறா, கணவனை விட்டு விட்டு தனியாக இருப்பது எனக்கு தர்மம் கிடையாது, என் உயிர் போன்ற நீர் போர்க்களத்திலே உயிரை விட்டால் உடல் போன்ற நான் எவ்வாறு வாழ்வேன், ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்திருக்குமா, ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்திருக்கும் என்று சொன்னால் உங்களை நான் பிரிந்து இருப்பேன். அப்போ இந்த குழந்தைகள் என்ன ஆறுது, குழந்தைகளுக்கு அடுத்த வேளை பால் ஊட்டுறதுக்கு நீங்கள் வேணுமே, உன் மேலே ஒரு அம்பு பட்டு நீ செத்துட்டேன்னா இந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா அப்படின்னு அப்பா கேட்குறார். குழந்தைகளை சொக்கன் பார்த்து கொள்வான், எந்த சொக்கருடைய அருளினால் நமக்கு குழந்தை கிடைச்சதோ இந்த குழந்தைகளை சொக்கனாதவர் பார்த்துப்பார் என்று சொல்லிட்டு அந்த பன்றி ராணி வந்துட்டா சண்டைக்கு. இப்படி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது மன்னனும் சைன்யங்களும் விடுகின்ற நூற்றுக்கணக்கான பாணங்களை எல்லாம் இந்த பன்றி அரசனும் பன்றி ராணியுமா சேர்ந்து தங்களுடைய வாயிலே வந்து பெற்றுக்கொண்டு கடித்து துப்புறாங்க. ஒரு பாணம் கூட இவன் மேலே படுறதில்லை. இப்போ ஒரு மிசைல் அனுப்புறதுன்னா ரஷ்யா ஒரு மிசைல் அனுப்பிச்சா அமெரிக்கா ஆகாசத்திலே அந்த மிசைலை கேன்சல் பண்ணிடுறான். ஆன்டி மிசைல் டெக்னாலஜின்னு. அதுபோல் அந்த பானம் வரும்போதே கையால் காலால் முகத்தால் ஏற்று அதை கடித்து துப்பி விடுகின்றார்கள் இந்த ரெண்டு பேரும். இந்த பேராற்றலோடும் பேர் வீரத்தையும் கண்டு ராஜராஜன் மிகவும் ஆச்சரியப்பட்டு மனமகிழ்ந்து இருந்தாலும் இந்த பன்றிகள் இவன் மீது பாய்ந்து இவன் குரல் வழியை பிடித்து விடும் என்ற நேரத்தில் தன் கையில் இருக்கின்ற இரும்பு விளக்கினால இரண்டு பன்றிகள் தலையில் அடித்து கொன்று விடுகின்றான். இரண்டு பேரும் சிவகதியை பெற்றார்கள். ஏன் சிவகதியை பெற்றார்கள்னா வீரத்தோடு போரிட்ட காரணத்தினாலும் சொக்கநாதனுடைய பெயரை சொன்ன காரணத்தினாலும் கொழையாக ஓடாம வீரத்தோடு போரிட்டு சொக்கநாதனை இணைத்த காரணத்தினால இருவரும் சிவகதியை பெற்றார்கள். அப்போ அந்த பன்றி குட்டிகளுக்கு அடுத்த வேளை பால் இல்லாமல் தொண்டை வற்றி போய் அந்த காட்டில் மரத்து நிழலை தேடி ஓடிண்டு அவைகள்லாம் இறந்து போகிற நிலையில் இருக்கும்பொழுது அங்கே பார்வதி பரமேஸ்வரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் வந்து ஆகாசத்தை ரிஷபாரூடராக வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கும் சுவாமியினுடைய திருவருள் நோக்கத்தில் இந்த பன்றிகளை பார்த்து விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், மீனாட்சி கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் மாறு வேஷம் போட்டுக்கணும் அப்படின்றது. மீனாட்சியே மயங்கரா மாதிரி ஒரு ஸ்திரீ ஆகிட்டார். மீனாட்சிக்கே என்ன சுவாமி இப்படி இவள் என்னை விட அழகாக இருக்கே நீங்கள். உடனே சுவாமி என்ன பண்ணார், ஒரு தாய் பன்றியாக சென்று அந்த குட்டிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு பால் கொடுத்து அவர்களுக்கு திவ்யமான ஞானத்தை தன் பால் மூலம் ஊட்டினார். இந்த சிறப்பை திருவாசகர் நம்ம குருநாதர் சொல்கிறார். ஏன் சுவாமி வந்து போனார் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு? அம்பாள் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையோ, அம்பாள் வந்து தாய் தானே, ஜெகன் மாதா தானே, ஏற்கனவே ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்துருக்கா, அப்புறம் உக்ரகுமார பாண்டியனுக்கு பால் கொடுத்துருக்கா. அம்பாள் கேட்டால் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்க மாட்டாளா? மாட்டேன்னா சொல்லுவா? சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொல்ல மாட்டாளே, இதுவரையும் சொன்னதில்லை, நான் சொல்ல மாட்டேன். சுவாமியும் அம்பாள் சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அம்பாளும் சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அப்படிதான் அவ கொடுத்த பண்ணிட்டு இருக்கா இனி வரையும். சுவாமி ஏன் சொல்லலை, நீ போய் பால் கொடுன்னு சொன்னிருந்தா சொல்லி கொடுத்துருப்பாள்லையோ, ஏன் சொல்லலைன்னு கேட்டா, அந்த பன்றி சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னார். அந்த பன்றி என்ன சொன்னது, சொக்கன் பார்த்துப்பான்னு நம்மளை நம்பி ஒப்படைச்ச காரியத்தை நம்ம செய்யணும். மீனாட்சி பார்த்துப்பான்னு சொல்லியிருந்தா மீனாட்சி அனுப்பலாம், சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னதோ இல்லையோ, அதனால தானே தாய் பன்றியாக போய் அந்த கொடுத்தார். எப்படி கொடுத்தார், திருப்பரங்குன்றம் கோயிலில் அந்த சிற்பம் இருக்கு. வேவ திரிபுரம் செற்ற வில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே

0: கிண்டே நடந்து போகும். அதுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. பன்றிக்கே ஒரு பிரசவத்தில் நிறையா குழந்தை பிறக்கும், 12 குட்டி போட்டிருக்கு. ஒன்றை போல இன்னொன்றுக்கு சாமர்த்தியம் இருக்காது. ஒரு ஆற்றுலேயே 4 பேர் சகோதரர்கள் இருக்காருனா ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு படிப்பு வராது, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு பாட்டு வராது, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு உலக சாமர்த்தியம் இருக்காது, பேச தெரியாது, ஒருத்தர் சாதுவாக இருப்பா, ஒருத்தர் சண்டை போட்டுருப்பா, இப்படி இருக்கும். 5 விரலும் ஒன்றா இருக்கான்னு கேட்குற அளவு இல்லையா? அதனால தான் நம்ம கையில் 5 விரல் இருக்குது, ஒன்றா இல்லையே. அதுபோல் அப்போ இந்த பன்றித்தாய் நடந்து போனால் சாமர்த்தியமாக இருக்கிற குட்டி சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும், நோஞ்சானாக இருக்கிற குட்டி பட்டினி கிடந்து சாகும். அதனால் பன்றித்தாய் என்ன பண்ணும், எல்லா குட்டிகளும் சாப்பிடணுங்கிறதுக்காக படுத்தபடி பால் கொடுக்கும். சுவாமி அதுபடி படுத்தபடி பால் கொடுத்தார். அந்த கருணையை யார் இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள். கேவலங் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிரான் ஆவாரே என்று சொன்னார். அந்த பன்றிகள் எல்லாம் துங்கமா முகமொன்றுமே சூகரம் முகமா அங்கம் யாவையும் மானுட யாக்கைய ஆக்கி கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயற்கண் மங்கை நாயகன் கருணையாம் திருவுரு மறைந்தான் முகம். இந்த பாலை குடிச்ச உடனே அவர்கள்லாம் மனித வடிவம் பெற்றார்கள். முகம் மட்டும்தான் வந்து பன்றி முகமாக இருக்கும். திவ்ய ஞானத்தை பெற்றார்கள். எல்லா சாத்திர ஞானமும் அவர்களுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் இந்த ஞானப்பாலை உண்ட காரணத்தினாலேயே அவர்களுக்கு எல்லா கல்வி அறிவும் நிரம்பி அவர்கள் 12 சூரியர்களைப் போல விளங்குகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த பன்றிகளை இந்த ஜன்மாவில் பெற்றெடுத்த அந்த தாய்ப்பன்றி தகப்பன் பன்றி இருக்கே அவர்கள் சிறந்த சிவப்புண்ணியம் கொண்டவர்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் உடம்பு பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துதான் இந்த மன்னனை தூக்கி எரிந்த வேகத்தில். அந்த இரண்டு தான் இந்த இப்போ பன்றிமலை என்று சொல்லப்படுகின்ற இடம் என்று சொல்றது. பன்றிமலை என்பது ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து தபசிகள்லாம் இருந்து தவம் செய்தால் சிறந்த பலனை கொடுக்கும் என்று அகத்தியர் கூறுகின்றார். அந்த பன்றி விழுந்த இடம் இவ்வளவு புண்ணியமாக வாய்ந்த இடமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கும்பொழுது, இப்பொழுது பன்றியாக வந்த அந்த இருக்கிறானே அவனே வித்யாதரன், அவர் ஒரு யாழ் மகன். அவன் புலஸ்தேன் என்ற ஒரு முனிவனுடைய தவத்தை கெடுக்கும் வண்ணம் யாழை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தான். தவத்தை கெடுப்பதற்காக பாடினான். அதனால் அவர் என்ன பண்ணார், நீ தவத்தை கெடுப்பதனால நீ பாட்டு இப்போ பாட்டினுடைய சுவை அறியாத பன்றியாக போ, நீ பாட்டின் சுவை அறிந்திருக்கின்ற வித்யாதரனாக இருந்து பாட்டதனால என்னை கெடுக்கிற, பாட்டுனா என்னன்னே தெரியாது பன்னிக்கு, பன்னிக்கு தெரியுமா, பன்னி பார்த்துல போய் பாடினா அதுக்கு என்ன தெரியும். ஆகவே சங்கீதத்திற்கு மயங்காத ஒரு பிராணி அது, அப்படி சங்கீதமே வராத பன்றியா போ என்று அவர் சாபம் விட்ட காரணத்தினாலே அந்த வித்யாதரன் தான் இவ்வாறு பன்றி தகப்பனாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஆட்டுவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனநின்பாய் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம் தொழ வேண்டி. அவன் சீப்போ நான் இங்க விட்டாச்சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இங்க ஓடி வந்துடுறாரு. ஏன் அந்த பசங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வந்தா எனக்கு இந்த பதவி கொடு அந்த பதவி கொடு இவன் இதை பண்றான் அவன் அதை பண்றான்னு என்ன கேட்டு கேட்டு தொந்தரவு பண்றான். இந்த பசங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்துடுறாரு அவர். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி சிவன் இங்கே கொள்கின்றவார் என்று நோக்கி என்று மணிக்க வாசகர் பாடுவாரு. அது மாதிரி இங்கே அவன் ஓடி வந்துடுறான். நம்ம மனசுக்கு முருகப்பெருமான் வர வேண்டாமா? ஓராறு முகம் ஈராறு கரமம் மூராறு வெளி மூவாறு விழிகளும் கொண்டிருக்கின்றானே அந்த முருகப்பெருமான் நமக்கு மனசுக்கு வரணும்னு சொன்னா அவன் ஏன் ஆறுமுகத்தோட இருக்கிறான்? பல கருத்துக்கள் பார்த்தோம். இன்னொன்று பாருங்க, ஆறுமுகத்தோடு ஏன் இருக்கிறான்? நமக்கு வந்து ஆறு விதமான தாபத்திரயங்கள் நம்மை பாதிக்கின்ற பீடிக்கின்றன. இந்த ஆறுல இருந்து என்ன பண்ணுகிறான்? நம்ம எடுத்து அந்த காமக்ரோதாதிகள்ல இருந்து நம்ம எடுத்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறான். இதனால ஆறு முகத்தோடு அவன் இருக்கிறான். நமக்கு இந்த ஆறு விஷயங்களினாலே காமக்ரோதாதிகளினாலே வரக்கூடிய துன்பங்களை நீக்கி நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால அவனை குழந்தையாக பாவித்து குழந்தையாக நம்முடைய மனத்திலே வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது போலாம். இப்ப அடுத்தது என்னாச்சுன்னா, இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, இப்போ ஒன்றரை வருஷம், சின்ன நட நடந்ததெல்லாம் ஆச்சு. அங்கிருந்து என்ன பண்ணுகிறோம்? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு இப்ப தான் சொல்றமே. இது இங்கேயே தான் கூட்டுட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே இவர் சொல்லுகிறார், கந்தப்பதேசிகர் என்று சொல்லக்கூடியவர் தணிகையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாடி வச்சார். அவர் சொன்னார், இந்தவர்

நிலாவை பார்த்து அவர் சொல்றார், இங்க வந்து நான் அது கொடுக்கறேன் பார், நான் உனக்கு என்ன பார் என்னெல்லாம் நான் நீ வாங்கிக்கலாம், முக்தி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, பக்தர்களுக்கு என்ன, அதாவது முக்தி வேற இவர் ரெண்டு அழகா பிரிக்கிறார். பக்தர்கள் முக்தியை மட்டுமே வேண்டுவது கிடையாது, இவன் என்னைக்குமே உனக்கு தியானம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொடு, அடைய முக்தி இல்லைனா கூட பரவாயில்ல, உன்னை என்றைக்கும் காட்டில் குரத்தி பிரான் கருத்தை என்று சொல்லும்படியாக அங்கிருந்து காட்டில் கிடந்த குரத்தி பிரான் இருக்கின்றான முருகப்பெருமான், அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடியது போதும். செங்கோல் எடுத்த செம்மடிவேனும் திரும்பமும் பங்கேள் நினைத்த பன்னிரு தோழும் பதும மலர் கொங்கே தரணம் செறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர நிற்பனை என்று எங்கே நினைச்சாலும் சரி நான் நினைச்சுட்டே இருக்கணும், அந்த ஆனந்தம் இருக்கணும் என்று சொல்லும்படியாக கேட்பார்களே. அது மாதிரி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இங்கே காண்பார். பக்தர் பெறக்கூடிய மென்மையெல்லாம் பெறலாம், அது மட்டும் கிடையாது, நீ சூரியனுக்கு நிகராக வரலாம். எப்படிலாம் சொல்லுகிறார் பாருங்கள், நான் இப்படி இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீயா மரியாதையா வந்துடு, எதுக்கு முருகப்பெருமானோடு சேர்ந்து ஆடுவதற்காக வந்துவிடு என்று இங்கே இவர் சொல்லுகிறார். என்ன வரலாம், வீடு பெறலாம், முக்தி கிடைக்கும். ஏன், இந்த தேவ பதவி இருக்கிறதே, சந்திரன்கிறது ஒரு பதவி, இந்திரன்கிறது ஒரு பதவி, எல்லாமே பதவி, அவ்வளவுதான். நவகிரக பதவிகளை சிவபெருமானிடத்தில் இவர்களெல்லாம் தவம் செய்து பெற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தவம் செய்து பெற்றிருக்கிறார்கள், இவர்கள் தவம் செய்து பெற்ற பதவி இந்த நவகிரக பதவி. இவன் இறைவன் காலடியில் விழுந்த பொழுது மேலே எடுத்து வைத்துக் கொண்டு உனக்கு கொடுத்தோம்னு நல்லது கொடுத்தான், வேற யாரு பண்ணுவா. அது மாதிரி முக்தி கிடைக்கும், இதெல்லாம் விட்டு இந்த பதவியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, உனக்கு முக்தி கிடைக்கும், வீடு பெறலாம். ஆனா அடுத்தது சொன்னார், அன்பர் பெரும் மேன்மை பெறலான்னார். அதாவது பக்தர்கள் பெறக்கூடிய மேன்மை பெறலாம். என்னன்னா, இந்த முக்தி குளன்று முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கருளி அப்படின்னு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாரும் முக்தி முக்தின்னு சொல்லி முனிவர் குலாம் நனிவாட ரொம்ப கஷ்டப்பட அத்திக்கருளி அடியனையும் ஆண்டு கொண்டு பாடுவார். இது யானைக்கு அருள் புரிந்த, அதுக்கு யானைக்கு அருள் புரிஞ்சு இருக்கக்கூடிய சிலந்திக்கு அருள் புரிந்து, ஏன் இந்த பக்திங்கிறது இருக்கிறதே முக்தியை விட பெறுது, அந்த ஆனந்தம் கிடைக்கிறதே, அவனை தொழுவதிலே இருக்கக்கூடிய ஆனந்தம், அவனை பாடுவதிலே இருக்கக்கூடிய ஆனந்தம். அதனால தான் நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்க அறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் அறிக்கும், பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் அப்படின்னு பாடுவார் அருணகிரிநாதர். அந்த இறைவனுடைய அவ்வளவு அருமை வாக்கும் உனதோட நோக்கும் அருளுவன், இதோட அழகு இவர்தோட ஆனந்தம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த முக்தி கூட வேண்டாம், இங்கிருந்து அவனை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்க வேண்டும் உன

ஏ திருவிடைக்கலையில அந்த திருப்புகழில் பாடுவார் அருணகிரிநாதர். என்ன உன்னுடைய திருப்புகழ் பாடிக்கொண்டிருக்கும்படியாக, உனது திருப்புகழ் போத அருள்வாயே, உன கமல பதனாடி உருகி உளத்து அமுதூர உனது திருப்புகழ் போத அருள்வாயே. என்ன பண்ண, உன்னுடைய திருவடியை நினைச்சு நினைச்சு உள்ள இருந்து ஆனந்தங்கிற அமுது உருகிறதே அது எனக்கு போதும் அப்படிம்பார். பல இடத்துல இந்த இடத்துல சொல்றாரு எப்படிலாம் கரைங்க.

உறையையும் அறிவையும் உயிரையும் உயிரையும் உணர்வையும் முன்பாத கஞ்சம் மலர் மீதே உறையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும்

திருச்செங்கோட்டு முருகனை திருச்செங்கோட்டு வேலவரை பாடும் பொழுது பாடுவார், அந்த அடியவர்களோடு இருக்கக்கூடிய ஆனந்தம், நான் உருக உரைய உரைய விழ உணர்வ விழ உளபடியை உணருபவர் அனுபூதி ஆனதுன்னு பாடுவாரே, அப்படி ஆகக்கூடிய அடியவர்களிடத்திலே இருக்க வேண்டும் அந்த ஆனந்தம், எப்பேற்பட்ட ஆனந்தம் என்று பாடுவார் இல்லையா. அதனால தான் வீடு பெறலாம், அன்பர் பெரும் மேன்மை பெறலாம். என்ன மேன்மை? இதுதான் மேன்மை. அந்த ஆனந்த முருகன் நம்முடைய மனத்திற்குள்ளே இருந்து ஆனந்தமாக, ஆனந்த முருகன் அந்த அமிர்தமான ஆனந்தத்தை தருகிறானே, அது முக்கியம். அடுத்தது கேட்டார், செங்கதிர் முன் வீறு பெறலாம். எல்லாரும் சொல்லுவாங்க சூரியனிடத்துல இருந்து சந்திரன் ஒளி பெறுகிறான்னு. இவர் சொன்னார், செங்கதிர் யாரு? சூரியனை விட நீ பெருமை பெறலாம், வீறு பெறலாம், எங்கும் உழல் வேலை தவிர வாழ்வும் பெறலாம். என்ன எங்க பார்த்தாலும் நீ இப்படியே சுத்தி கொண்டே இருக்கிற, சூரியனை சுத்தி பூமியை சுற்றி கொண்டு இருக்கிற இல்லையா, அங்கே சமுத்திரத்தில இருந்து தோன்றியவன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தவிரலாம், நல்ல வாழ்வு பெறலாம், மாடு பெறலாம், என்ன சொத்து கிடைக்கும், நுந்தொழியா வாய்மை பெறலாம், எந்த விதமான கட்டம் இருக்காது, என்ன உனக்கு என்ன தேய்தல் வளருதல் உண்டு, அதெல்லாம் இல்லாம இருக்கலாம், இன்ப சுகவாரி பெறலாம். இதெல்லாம் என்ன வரும், நீ பேருதான் சந்திரன், அந்த கடல்ல இருந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றினவன், ஆனா உனக்கு சுகமான கடல் வாரி சுகவாரி பெறலாம், வெண்பனியின் வாதை அறலாம். இந்த ஹிமவத்து என்று சொல்லும்படியாக சந்திரனுக்கு ஒரு பேர் உண்டு, அவனிடத்திலிருந்து பனி புரியக்கூடியவனாக இருப்பான், அவனுக்கு குளிருமா இல்லையா, அப்படி குளிர்த்தவருக்கலாம்னார். என்ன பயம் போக்கும், முருகப்பெருமானுடைய நினைவே நம்முடைய பயத்தை போக்கும். முண்டை முயல் கூடுமறலாம், அவனுக்கு சசாங்கன்னு பேரு, அவர் சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது சசாங்கன்னு பேரு, சசின்னு சொல்லுவோம், சசாங்கன்னா சசின்னா முயல்னு அர்த்தம். நீங்க பூர்ணமான சந்திரனை பார்த்தா அங்கே ஒரு மருவு தெரியும், ஏதோ ஒரு கரை மாதிரி இருக்கும், அந்த கரையை முயலாக சொல்லுவார்கள் வடமொழி வல்லுநர்கள், அதுக்கு பேர் சசின்னு பேரு. இந்த சசாங்கன்னா சசியை தன்னிடத்திலே கொண்டு அங்கத்திலே கொண்டிருக்கக்கூடியவன், சசாங்கன் அதாவது முயலை வைத்திருக்கக்கூடியவன், அது வந்து கரை, அவனுக்கு ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது, அந்த குற்றம் போகலாம். அது மட்டும் இல்லை, இவன் பண்ண பாவம் என்ன, மாற்றார் மனைவியை இச்சித்தது, பெண் களவில் கூட பழி பாவம் தரலாம், இந்த பாவம் எல்லாம் உனக்கு போகும். எப்போ கூணும் வரலாம், அவன் வந்து சின்ன கூணா அதாவது பிறை சந்திரனாக இருக்கிறான் இல்லையா, அந்த பிறை இல்லாம முழுசாகவே நீ இருக்க முடியும். வந்திடு எனக்கு ஒரு முறம் நீ வந்தனையேல், ஆடுமையில் சூட்டென் தணிகை அடவருவாய் அம்புலியே, அறுமுகனோடு இங்கொரு நீ அடவருவாய் அம்புலியே என்று சொல்லும்படியாக. அது அவனுக்கு மட்டுமே கிடையாது, அது நமக்கும் தான். நாமும் சந்திரனை போலத்தான் காமாதி குணங்கள் இருக்கிறது, நல்ல இடத்துல இருப்போம், காமாதி குணங்கள் உண்டு, தேய்தல் அழிதல் உண்டு, நமக்கு ஒரு நாளை போல ஒரு நாளைக்கு மூடு இருக்கிறதா என்ன. அதனால தான் இந்த புத்திக்கு காரகன் யாருன்னா மனசுக்கு காரகன் சந்திரன் சொல்லுவாங்க. அந்த மனசு வந்து ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்கிறது இல்லை, ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சமயம் துக்கத்துல இருக்கும், ஆத்திரத்துல இருக்கும், பயத்துல இருக்கும், மனசு இப்படி எல்லாம் போகும். அதனால வளரும் தேயும் இந்த சந்திரன் மாதிரி இருக்கும், நமக்கு எல்லா விதமான வாதைகளிலிருந்தும் தீக்கக்கூடியவன். எப்போ முருகப்பெருமானோடு நம்முடைய மனமானது ஆடும் என்று சொன்னால், அவனோடு விளையாடும் என்று சொன்னால், நம்முடைய மனத்துல எல்லா விதமான துன்பங்களும் தீர்க்க முடியும். அடுத்தது அதோட அழகு சொன்னார், இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், இது வந்து 2 வயசாச்சு குறும்பு ஜாஸ்தி ஆயிடும், இது பண்ற சேட்டை தாங்காது, அப்படிப்பட்ட சேட்டை பண்ணும் இந்த குழந்தைகள். இது ஆம்பளை பசங்களா, அதாவது இந்த பிள்ளைத்தமிழ்ல பெண்களுக்கு சிலது வித்தியாசம் உண்டு, இவங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண் மகவுகளுக்கு சொல்லும் பொழுது, ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைத்தமிழ் வித்தியாசப்படும். இப்ப இதுக்கு வித்தியாசப்படும், பெண்களுக்கு அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எல்லாம் பார்க்கும் பொழுது காந்திமதி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வித்தியாசமாகும். அது வந்து ஊஞ்சல் ஆடுறது இதெல்லாம், அதெல்லாம் அந்த சின்ன சின்ன வத்து விளையாடக்கூடியது அதெல்லாம் அவங்களுக்கு தனியா வரும், சொப்பு வச்சு விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு வரும், ஆனா இங்க வராது. இவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க விளையாட்டை இவங்க சிதைப்பாங்க. இந்த பொம்பளை பசங்க விளையாடும் பொழுது ஆம்பளை பசங்க போய் இந்த பார் என்ன பண்றான் பாருன்னு என்ன பண்ணுவான், சிதைச்சிருவான். அதாவது அங்கே சின்ன மண் வீடு கட்டி விளையாடுவாங்க, இவன் போய் ஓடி வந்து சட்டாரனு திரும்பி அந்த மண் வீட்டை அடிச்சுட்டு கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க, காலால உதச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாம் பண்ணதெல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இந்த மண் வீடுங்கிறது என்ன, இதுதான் நம்ம வீடு தான், எது நம்ம கூடு.

ஆகி இது அருணகிரிநாதர் பாடுவார். இது நிலையாத சமுத்திரமான சம்சார துறைக்களின் மூழ்கி நம்ம இதை என்ன பண்ணிட்டு இந்த பொய்யான காய்க்கு பேர் மெய்யம்னு பேர் மெய்யின்னு பேர் இந்த உடம்புக்கு பேர். இந்த உடம்பத்தான் என்ன பண்றோம், அதான் மண் வீடு. நம்ம பெண்கள் எப்படி சின்ன குழந்தைகள் மண் வீடு கட்டுறாங்களோ அது மாதிரி நவத்வாரங்கள் உடைய இந்த மண் வீடாக இந்த உடம்பு இருக்கிறது. அவ்வளவுதான், மண்ணிலிருந்து வந்தது தானே, இந்த மண் வீடாக இந்த உடம்பு இருக்கிறது. இந்த முருகப்பெருமான் இதை க்ஷண மாத்திரத்துல அவன் அழிச்சு விடுறான், பண்ணாதடா அப்படின்னு கேட்கிறோம். அதான் சிற்றில் சிதையல் சிறு இல், அதான் சிற்றில், அதான் சின்ன வீடு மண் வீடு. இந்த மண் வீடு தான் நம்ம பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த மண் வீடெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, அதை விட பெரிய வீடு வீடுகிறலாம் அன்பர் பெறும் மேன்மை பெறலாம், அதுதானே முக்கியம். இப்போ இந்த சின்ன வீட்டை அழிக்கிறதுக்காக வரும்போது நமக்கு பயம் உண்டு, எல்லாருக்குமே இந்த மரண பயம் உண்டு. உடம்புல தொந்தரவு வாதைகள் வந்தால் அது கண்டிப்பாக பயம் உண்டு. உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட்டா போதும், அவ்வளவுதான்.

ஏன் இந்த பாடலை பாடினால் நம்முடைய உடல் வாதை போகும். ஒவ்வொரு திருப்புகளுக்கும் சக்தி உண்டு, அனுபவிச்சு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நானும் என்னது, நானும் அறவுறையா தான் இருந்தேன் முதல்ல எல்லாம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வியாதிகளை தீர்க்கக்கூடிய பாடல்கள் இது. அதே மாதிரி பல பாடல்கள் இதுல உண்டு, இந்த ஒரு பாடலும் உண்டு. இப்போ நம்முடைய உடல் வா, இந்த பாடல் எதுக்காக எடுத்தேன்னா, உடல் வாதை வரும் பொழுது நமக்கு பயம் வரும். இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையினாலே பயம் வரும். பயம் வந்து ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறது வரும். நோய்கள் பிறவிகட்டும்.

ஏ இது எந்த பிறப்புலையும் இவர் ஆனா பிறப்பு இருக்குன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. எந்த பிறப்பு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நோயால நிறையக்கூடாது, பெரிய பிரச்சனையே அதுதான். அதாவது உடம்பு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுதான், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் உடல் உபாதைகள் வந்துட்டுதுன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எல்லா சொத்தும் இருக்கு, நீங்க பார்க்கலாம், எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு முடியாது. ஏன் அவருக்கு பிபிமாங்க, சுகர்மாங்க, 1008 ரோகம் சொல்லுவாங்க. இந்த ரோகங்கள் இருந்தால் என்ன பிரயோஜனம்? காசை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை செல்வத்தை வைத்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. இப்போ இந்த பிரயோஜனம் இல்லைங்கும் போது நம்ம மேலே ஒரு கழிவிரக்கம் வரும், என்னடாது இப்படி இருக்கிறதேன்னு வரும். இதெல்லாம் போகணும்னு சொன்னா இந்த உடம்பு மேலே அந்த ஒரு கழிவிரக்கம் வரும், இந்த உடம்பு மேலே பயம் வரும், என்னடாது ஏதாவது ஆயிடக்கூடாதேன்னு வரும், இந்த உயிர் மரணத்தின் மேலே நமக்கு மரணம் வந்துடுமோன்னு பயம் வரும். இதெல்லாம் வந்து இந்த சிற்றில் சின்ன குடில், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடம்பு மேல அவ்வளவு ஒரு ஆசையின் காரணத்தினாலே நமக்கு வருகிறது. இதுல தொந்தரவு கொடுத்துடாதப்பா, நோய் கொடுத்துடாதே, எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே, எனக்கு தொந்தரவு பண்ணிடாதே அப்படின்னு சொல்லும்படியாக அந்தகன் வருந்தினம் பிறகிட என்றெல்லாம் இதை வந்து ரொம்ப அழகான திருப்புகழும் வரும். சரி, நம்ம உதாரணம் காட்டுறதோட இந்த இடத்துக்கு போகலாம். என்ன பண்றார், இந்த உடல், இந்த பயம் வரும் பொழுது, உடல் மீது இருக்கிற ஆசையின் காரணத்தினால பயம் வரும் பொழுது இறைவனிடத்துல வேண்டுகிறோம். அந்த

திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாடும் பொழுது அருணகிரிநாதர் பாடுவார், என்ன அருமையான பாடல் அப்பா, செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற அடே அப்பா. அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், நம்ம அடுத்ததுக்கு வரலாம். இப்படியே போனோம்னா நம்ம சப்ஜெக்டுக்கு வரமாட்டோம். அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமு கண்டு வந்த அறிவேற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணம் மாழ. இதெல்லாம் அந்தகன் வருந்தினம், அந்த பிறகிட அது ஓடிடணும். ஏன் சிறப்பில்லாம தமரும் அமரும் அன்னையும் இனிய தனமும் அரசுமையல்லாக தரு கண்மரளி மூடுகு கயிறு தடையை வளைய எரியாதே கமல வி

0: ஆனந்தமுருகன் அல்சூர் ஆனந்தமுருகன் கோயிலில் இந்த ஒரு பழனி திருப்புகளை எடுத்துக்கொண்டு முழுமையாக நாம் அனுபவித்தோம் அடியார்களோடு சேர்ந்து. ரொம்ப அற்புதமான பாடல் இது. அதில் தமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரசும் அயலாக தரு கண்மரலி முருகு கயிறு தடையை வளைய எரியாதே. அப்பா அவன் விடும் பொழுது இந்த மரண பயம் வரும் பொழுது எவன் வந்து கூப்பிடுறான் பாசத்தை எரிகிறான்னா என்ன ஆகும்? பயம் வருகிறது. அந்த மரலியோடு கந்த மனிதன் நமது அந்தன் என மொழிய வருவாயே. இதுவும் திருப்புகள் தான். அந்த மரலியோடு, அப்ப அந்த மரலி எவனிடத்துல இந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாய் என்பார். இது வந்து என்ன சொல்லுமா, நான் பக்தனோ இல்லையோ அதை உற்று இவன் என்னுடைய பக்தன்னு சொல்றதுக்கு வரணும்னு அதுக்காவது வாடா. நான் பக்தனே கிடையாது, சாகர சமயத்திலேயாவது இவன் பக்தன்னு சொல்லிட்டாது வா, அட பக்தன் ஆயிட்டானோன்னு பாக்குறதுக்காது வா. அந்த முரளியடு கந்த மனிதன் நமதன்பன் இவன் என மொழிய வருவாய. சிந்தை மகிழ மலை மங்கை நகிழ்ந்தகள் சிந்து பயமயிலும் அயல்வீரா. அப்படியே போனா போய்கொண்டே இருக்கலாம். வாக்குக்கு அருணகிரி திருப்புகழ் அமிர்தம் கடல், கடல் அமுத கடல். முருகப்பெருமானுடைய அந்த எல்லாம் அனுபவிக்கணும்னா திருப்புகளிலே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் மதுரம் பொழியும் அருணகிரி வாக்கு நடத்தும் என்று பாடுவார் அந்த இடத்துல பிள்ளைத்தமிழ்ல முதலே பார்த்தோம் இல்லையா. இருக்கட்டும், இந்த மரண பயமோ ரோக பயமோ வரும் பொழுது இந்த ரோகத்தை தவிர்க்க வேண்டும் மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்று அடியார்கள் கேட்கிறார்களே, அதுக்கு பேர் தான் சிற்றில் சிதையேல், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன வீட்டை சிதைத்து விடாதே, அழித்து விடாதே, என்ன காப்பாத்து. ஏன்னா இந்த உடம்பு மேல அவ்வளவு ஆசை இருக்கு, இந்த உடம்பு போயிட்டுது, அதை பத்தி கவலைப்படாது. சுகரூபமாக அனுபூதி பாடினார் அருணகிரிநாதர், சொன்னார் இந்த உடம்பு போயிட்டுதுன்னா அதை எடுத்தது நமக்கு தெரியாது. வேற இந்த குடியிருக்கிற வீட்டை விட்டு மாத்தணும்னாலே ரொம்ப வருஷம் இருந்துட்டோம் சொன்னா என்ன பண்ணுவோம், இல்ல சார் பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடுறோம் அப்படிமோ, இந்த உடம்பையா விட போறோம். அதுதான் இங்கே சிற்றில் சிதையல் என்று சொல்லும் பொழுது கந்தப்ப தேசிகர் திருத்தணிகைநாதனுக்கு பாடுகிறார். காணத்திரைவா மலைக்கிறைவா கைலைக்கிறைவா கலைக்கிறைவா கமலத்திரைவன் செருக்கொழிந்த கருணைக்கிறைவா மகத்திரைவா, மகம்னா யாகம், மகத்திரைவா வானத்திரைவா மறைக்கிறைவா மயிலிக்கிறைவா வருடைமிசை மன்னும் இறைவா செங்கடப்ப மாலைக்கிறைவா மதிக்கிறைவா மௌனத்திரைவா மயிலுக்கிறைவா மொயம்பார் கோழி கொடிக்கிறைவா முனிவர்க்கிறைவா வேதாந்த முத்திக்கிறைவா முடிவில் இன்ப தேனக்கு அலர் செய்யின் சேவடியால் சேவடியால் சிறியேன் சிற்றில் சிதையேலே தேன் அக்கு அலர் பொன் சேவடியால் சிறியேன் சிற்றில் சிதையேலே சேனார் தணிகை மலைக்கிறைவா சிறியேன் சிற்றில் சிதையேலே என்று எத்தனை இறைவன் சொல்லுவார் அந்த இடத்துல திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது. எப்பா சிதைத்து விடாதே உன்னுடைய சேவடியாலே, இதை சிற்று சிதைத்து விடாதே என்று பாடுவார். இதை மார்க்கசே திருவிருஞ்சை முருகன் பிள்ளை தமிழ்ல மார்க்கசேயாதேவர் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே தமிழ்ல விளையாடுகின்றார்கள். பொய்யா உளத்தில் இருப்பாரை புலியும் கையிலை பொறுப்பாரை பொறுமா கரியை உரிப்பாரை புறமூன்று எரிய எரிப்பாரை கையார் மரி மான் மழுவாரை கமலாலயன்மார் தொழுவாரை கனக சமையல் நடிப்பாரை கங்கையை முடியில் முடிப்பாரை மையார் மலத்தை ஒழிப்பாரை மத வேள் எரிய விழிப்பாரை மரலி நெடுங்க பொறுவாரை வழிக்கு துணையா வருவாரை. இத்தனை சிவருமான பத்தி சொல்லிட்டார். வழிக்கு துணை வரணும் மார்க்கசகாயதேவர்னு பேர். வேலூர் பக்கத்தில் திருவிருஞ்சைன்னு இருக்கிறது ஸ்தலம், போய் பாருங்கள். மார்க்கசகாயதேவர்னு பேரு. ஐயா ஐயா எனும் குமரா, அப்படிப்பட்ட சிவபெருமானையே இவ்வளவு அவர் நல்லது பண்ணாரு, நீ வந்து இப்படி பண்றிய, அநியாயம் பண்றியேப்பா, பண்ணலாமா? வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு பேர் அத்தனை கனசவில் நடிப்பாவரை கங்கையின் முடியை கங்கையை முடியின் முடிப்பாரை மையார் மலத்தை ஒழிப்பாரை மதவேள் எரிய ஒழிப்பாரை மர நெடுங்க பொறுவாரை. எதுக்காக இவ்வளவு பண்ணார்? வழிக்கு துணையா வருவாரை. எதுக்கு? அடியவர்களுக்காக எல்லாம் பண்ணாரு. அவர் ஐயா ஐயா எனும் குமரா, அவர் ஐயான்னு கூப்பிடுறாரு. ஐயான்னு அப்பா, ரொம்ப அழகான வார்த்தை இது. ஐயா நகரத்தார் பக்கத்தில் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக உண்டு. ஐயா வாங்க, ஐயா வாங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. செந்தமிழ் விளையாடும் செட்டிநாடு வளர்த்த செந்தமிழ்னு ஒரு ஆராய்ச்சி நூல் வந்திருக்கிறது, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும். ஐயா ஐயா எனும் குமரா, குழந்தாய் அடியேன் சிற்றில் சிதையேலே அரசே விரிஞ்சை பதிவாழ்வே அடியேன் சிற்றில் சிதைகேலே என்று அப்படி பண்ணிவிடாதப்பா அப்படின்னு அவரிடத்துல கேட்கிறார். இதே மார்க்கசேய இன்னொரு இடத்துல சொல்லுவார். இது இவரை பத்தி சொன்னாரு. யாரு? பரமேஸ்வரனை பத்தி சொல்லியாச்சு. அம்மாவை பத்தி சொல்ல வேண்டாமா? அம்மாவை பத்தி சொல்றார். பூத்தே உலகம் புறப்பாளை பொய்யர் தமக்கு கரப்பாடை, புளியும் கருணை விழியாடை, பொறுப்பும் கற்பும் அடியாளை, குத்தையுடையான் இடத்தாளை, குவிமாமுறை மேல் வடத்தாளை, குறையா எண்ணன் கலையாளை, அதாவது 16 கலைகள் உள்ளவிடம் எண்ணன் கலையாளை, குளிர்ச்சியல் இமயமலையாளை, மாத்தேவருக்கும் தெளியாளை, அந்த தேவர்களுக்கும் யார் இவருக்கும் தெரியாது, வணங்குமடியாருக்கு எளியாளை, வரையை சிலையா வளைத்தாளை, மறைக்கு முதலாய் முளைத்தாளை, ஆத்தே ஆத்தே எனும் குமரா, என்ன வார்த்தை பாருங்க, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளைன்னு அபிராமம் பெற்றார் போடுவார். இந்த ஆத்தாள்ங்கிற வார்த்தை திருப்பி செட்டிநாடு பக்கத்துல தான் வரும். இவர் எங்கேயாவது செட்டிநாடு பக்கம் போயிட்டு வந்தாரா மார்க்கசாதேவர்னு தெரியல, நகரத்தார் பக்கம் ஆத்தான்னு தான் கூப்பிடுவாங்க, அந்த பக்கம் செட்டிநாடு பக்கம்லாம் ஆத்தாள் தான் கூப்பிடுவாங்க. அபிராமம் பெற்றார் கடைசியா பலசுருதி பாடும்பொழுது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை. இதே 7-8 இடத்துல அம்மா அம்மான்னு கூப்பிடுவார், அம்மே அண்ணே இப்படி எல்லாம் கூப்பிடுவார். ஆத்தேங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ஆத்தா அப்படின்னு சொல்லு, ஆத்தே ஆத்தே எனும் குமரா, என்ன வார்த்தை பாருங்க, எப்படி தமிழிலே பொழிந்திருக்கிறார். அடியேம் சிற்றில் சிதையேலே அரசே விரிஞ்சை பரிவாழ்வே, அடியேம் சிற்றில் அடியேலே என்று சொல்லும்படியாக அப்பா இதை பண்ணிடாதே அப்படின்ட்டு அவரிடத்துல கேட்கிறாரா. இதாவது பரவாயில்ல, இவர் என்ன பண்ணார், அடுத்தது நடைசை கவுண்டர்னு சொல்லிட்டு திரு எட்டுக்குடிக்கு முருகப்பெருமான இடத்துல அவர் பாடுறார். அவர் வந்து இந்த நெச்சானு சந்தானம்ங்கிற மாதிரி அவர் என்ன பண்றார், இந்த பாருப்பா ரொம்ப அப்படியே ஏதாவது சொல்லுவாங்களே சாமதான வேதந்தண்டம்ங்கிற மாதிரி அவர் போறார். அவர் சொல்றார், இந்த பாரு எவ்வளவோ உனக்கெல்லாம் பிரச்சனை உண்டு, நான் அதெல்லாம் நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம், அதாவது அதுல நாங்கள நீ என்னென்ன பிரச்சனை உனக்கு இருக்குன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன பிரச்சனை, உங்க அப்பா பிச்சை எடுத்தாரு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்க அம்மா 6 மாசம் புலவர்களுக்கெல்லாம் அமுது படைத்தா, இதெல்லாம் எல்லாருக்கும் சோறு போட்ட சோத்து கடை அம்மா, அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். உங்க மாமா திருடினார், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்க அண்ணன் என்னடா பெரிய உருகோதரன், பெரிய மகோதரன் வந்த மாதிரி பெரிய வயிறோட இருக்கிறான், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். நீ வந்து ஒரு குரத்தி பின்னாடி போன, இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். யாரு இவ்வளவு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். உண்டை இறந்து உண்டமை முடியும், ஓய் ஓய்னா அம்மா, ஓய் புலவர்க்கு அருதிங்கள் உணவு அட்டிட்ட செயல்முறையும், உன் மாமன் வெண்ணைக்களவும் நிந்தைக்கு உரிய பல செயலும் நிகழ்த்தோம், இத்தனை திருட்டு பண்ணானே உங்க மாமா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தவையும் உருப்படியும் உங்க அண்ணாவனுடைய அந்த உருவத்தை பார்த்து நாங்க படிக்க மாட்டோம். நீ ஒரு குரத்து எச்சில் நுகர் நிலைமை சொல்லும், நீ போய் வள்ளிக்கு பின்னாடி போனது அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். வள்ளி பேர கூட சொல்லல, குரத்தின்னு தான் சொல்றோம், அது கூட நாங்க சொல்ல மாட்டோம். நீனது அடியார் இந்த குலத்தர் என இகழும், உனது அடியவர்கள் எந்த எந்த குலத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். முருகனுக்கு எப்படி திருத்தொண்டர் தொகை சிவபெருமான் கொண்டோ அது மாதிரி சேய்தொண்டர் தொகைன்னு ஒன்று உண்டு. இதே வரகனூர் ஒரு பெரிய புலவர் பாடியிருக்கிறார், அவர் சொல்லும் பொழுது செந்தில் வாழ் அந்தனர் அதனும் அடியார்க்க முடியும் என்று சொல்லி அது ஆகும். எப்படி இதை தில்லைவாழ் அந்தனர் சொல்லுவாரோ அது மாதிரி சொல்லுவார். இந்த உடுப்பூர் பதி நாகன்னு சொல்லும்படியெல்லாம் அது வரும், அதை செய்தொண்டர் புராணம்னு சொல்லிட்டு அது இது ஒரு பெரிய பாடல்களே உண்டு. நாகன்னு சொல்லிட்டு திண்ணப்பர், அதாவது கண்ணப்பருடைய அப்பா ஒரு பெரிய முருக பக்தர், அதில் உடுப்பூர் பதிவாள் நாகன் அவருடைய அடியாருக்கு முடியும். இப்படிலாம் வரி ஏராளமான முருகனுடைய அடியார்களை பற்றி அது முழுவதுமாக செய்தொண்டர் தொகை அப்படின்னு உண்டு. அதில் பலவிதமான ஜாதிகளிலே இருக்கக்கூடியவர்களே அதில் சொல்லியிருப்பார்கள், பல குலத்திலே பிறந்தவர்களும். அதனால் இந்த குலம் அந்த குலம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த குலத்தர் எனது அடியார் இந்த குலத்தர் என இகழோ, இது நாள் வரை யாம் செய்ப்பிழைகள் எல்லாம் பொருத்தி, அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்போ வந்து இது இப்படி தண்டிச்சுடாதே, நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. பழனி திரியேரகம் சோலைமலையாய் செந்தில் குமரா பரங்குன்றா, இத்த இடத்துல இருக்கிறியேப்பா, எங்கெங்கெல்லாம் இருக்கிற பழனி திருவேரகம் சோலைமலை செந்தில் திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவனே. சிறியேம் சிற்றில் சிதையேலே சிட்டர் பரவும் எட்டிக்குடி செல்வா சிற்றில் சிதையேலே என்று அவர் அந்த இடத்துல சொல்லுவார். இது மாதிரி சிற்றில் சிதைக்க வேண்டாம் என்று முருகப்பெருமான இடத்துல நோய்கள் பிறவிகள் தோயும் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனது இருதாள்கள் அடைய வேண்டும், அந்த கண் வரும் பொழுது அந்த மரணியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே என்று சாகக்கூடிய சமயத்தில், அதாவது மரணம் வரக்கூடிய சமயத்தில் நீ வந்து என் முன்னாலே தோன்ற வேண்டும். இதையும் இதற்காகத்தான் இந்த சிற்றில் சிதைய. அடுத்தது இப்படி ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, பசங்க விளையாடுறாங்க, என்ன சிறு பறை முழுக்கி விளையாடுகிறார்கள். அடுத்தது 4 வருஷத்துல சிறுதேர் உருட்டி விளையாட வேண்டும், இது ரெண்டுமே உண்டு. நாம பசங்க இப்ப இல்லைனா என்ன விளையாடுறான், நம்ம என்ன பண்றோம், பசங்க சார் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, புள்ளைக அடிச்சுக்குது இப்படிலாம் சொல்றோம், நம்ம எப்படி வளர்க்குறோம் குழந்தைகள்? விளையாட்டு பழைய காலத்தில் என்ன விளையாட்டு விளையாடும், சொப்பு வச்சு விளையாடும். இப்போ என்ன வச்சு AK-47 துப்பாக்கி வச்சு தான் விளையாடுது, அந்த பொம்மை துப்பாக்கி வச்சு தான் விளையாடுது. வன்முறை வராமல் என்ன பண்ணும், வன்முறையை வளர்ப்பதே நம்ம தான், அப்பா அம்மா தான். சின்ன பசங்க விளையாடும் பொழுது அவனுக்கு வந்து துப்பாக்கி பொம்மை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு அவன் அந்த வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடு, என்ன உருப்பிடும் பசங்க? நம்ம பண்ணுற தப்பு கடைசியில் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, சிறு பறை இந்த இசையிலே போகும் பொழுது மனம் அமைதி அடையும், இந்த இசையிலே மனம் அமைதி அடையும், இசையிலே மூழ்கினார். அப்ப என்ன ஆகும், மனது பக்குவப்படும் பின்னாடி. இவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷம் இருக்காது, வன்முறை இருக்காது, நன்முறை இருக்கும். இந்த வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்றால் இசையிலே பழக்க வேண்டும். பெற்றோர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும், நானும் ஒரு பெற்றோர் தான், தயவு செய்து நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். வன்முறையை ஒழிக்க வேண்டும் என்றால் இசை ஒரு வழி. இசையிலே இருக்கும் பொழுது வன்முறையானது தணியும், ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும்னா, அவன் வளரும் பொழுது இந்த வன்முறை இல்லாமல் இருக்கும், நாமையே வந்து அடிப்பாங்க கடைசியில், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ கேம்ஸ்ல இருந்து எல்லாம் அவனுடைய உடம்பையும் கெடுத்துக்கொண்டு மனசையும் கெடுத்துக்கொண்டு, இப்படி இருப்பதுக்கு பதிலாக இந்த பழைய காலத்து வழிமுறைகள்லாம் இன்னும் நல்லபடியாவே இருக்கிறது நினைக்கிறேன். மனசை வந்து பக்குவப்படுத்தும். அதே மாதிரி சிறுதேர் உருட்டியருளே என்று அவன் ஒரு கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும், இதெல்லாம் சேர்த்து ஒரு தேர் மாதிரி வச்சு நான் இந்த நான் இதை பண்றேன் அதை பண்றேன், ஏதோ ஒன்று இவன் அப்பா அம்மா பண்ற மாதிரி பண்ணி காமிப்பாங்க. இப்ப நம்ம ஒன்றும் AK-47 வச்சு சுட போறது இல்லை, ஆனா அவனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் பசங்களுக்கு, அது அப்படித்தான் ஆகும், பின்னாடி வன்முறை வளரும். இதை ஒழிப்பதற்கு அவன் இதையும் பார்க்கலாம், இந்த 3 வருஷத்துல சிறுபறை முழக்கி அது விளையாடுமா குழந்தைகள், 4 வருஷத்துல சிறுதேர் உருட்டி விளையாடுமா, அதாவது இந்த பொம்மைகள் வைத்து விளையாடும். அப்போ அது ரெண்டு ரெண்டு பருவமாக, அதான் 9வது 10 இது உண்டு, அதாவது 10 பகுதிகள் உண்டு இந்த பிள்ளைத்தமிழில, இது 9வது 10வது பகுதிகள். இவர் இதை சொல்லும் பொழுது 8 குடியிலே இருக்கிறத முதல்ல பார்த்தமே, அவருக்கு அந்த நடை சக்கவுண்டர் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லும் பொழுது பாடுகிறார்.
1: ஓம் நம சிவாய், யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராண மகாத்மியத்திலே அத்தியாயம் 6-7 சௌனகர் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த ஸ்ரீ வியாசரது சீடராகிய சூத புராணிகரே வணக்கம். நீங்கள் கொடுத்து வைத்தவர், பரமசிவ பக்தர்களிலும் முதலிடம் கொள்பவர், தங்களது திருத்த மனம் என்றும் புகழத்தக்கதே. நன்மையளிக்கும் இஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கும் முறைகளை கூறுங்கள், அதனால்தானே கேட்கும் மக்கள் அனைவரும் உயர்ந்த பயன் கிட்டும். சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதன் முழு பயனையும் பெற வேண்டி இப்பொழுது நான் கேட்கும் முறையை பற்றி கூறுகிறேன். முதலில் தன் உற்றார் சுற்றாருடன் நல்லதொரு ஜோதிடனை அழைத்து அவனுக்கு மரியாதை செய்து மகிழ்வித்து கதையின் இடையில் எந்த ஒரு தடங்களும் வராதவாறு கதை மங்களமாக இனிதே முடிவதற்காக நல்லதொரு நாளையும் நேரத்தையும் கணித்துக் கொள்ள வேண்டும். பின் நம்மகத்தில் ஸ்ரீ சிவபுராண கதைகளின் சொற்பொழிவு நடைபெறப்போகிறது, நலம் வேண்டும், அனைத்து மக்களும் அதை கேட்க கட்டாயம் வர வேண்டும் என்று ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் தெரியப்படுத்த வேண்டும். சிலர் பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்கவே செல்கிறார்கள், பெண்கள் மற்றும் 4வது வர்ணத்தினர் ஸ்ரீ சிவபுராணது கதைகளை கூறுவது கேட்பதிலிருந்து நகர்ந்து செல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கும் செய்தி சொல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாம் சிவனடியார்களும் சிவக்கதைகளை கேட்கவும் சொல்லவும் ஆவல் உள்ளவர்களும் உள்ளனரோ அவர்களையெல்லாம் மரியாதையுடன் அழைத்து உபசரிக்க வேண்டும். சிவன் கோவில்களிலோ, நதி தீரங்களிலோ, பெருத்த வனப்பகுதிகளிலோ, அல்லது நம் வீட்டிலேயோ ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதற்காக ஓர் உயர்ந்த இடத்தை நிர்மாணிக்க வேண்டும். அங்கு ஒரு சிறந்த சொற்பொழிவு அரங்கத்தை ஏற்படுத்தி அதை சுற்றிலும் வாழை, கமுகு, புஷ்ப மாலைகள், மாவிலை தோரணங்கள் ஆகியவைகளால் நன்கு அலங்கரிக்க வேண்டும். அனைத்து நலன்களையும் வாரி வணங்கும் ஸ்ரீ சிவபெருமானுடன் தீவிர பக்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவபெருமானுக்கென ஓர் உயர்ந்த ஆசனமும் சொற்பொழிவாற்றும் அடியவர்க்கு வசதியாக ஓர் ஆசனமும் அமைக்க வேண்டும். நியம விதிப்படி
3: கதை கேட்க வருபவர்களுக்கும் கூட வசதியான இருக்கைகள் அமைக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆசனம் அளிக்க வேண்டும். புராணங்களை நன்று கற்று சொற்பொழிவாற்றும் பண்டிதரை குறைத்து கூறக்கூடாது. அவரிடம் பகுமான புத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரது திருவாய் மொழியாக வரும் சொற்பெருக்கல்லவோ உடல் பெற்ற அனைவருக்கும் காமதேனுவன வேண்டிய வேண்டிய அங்கு தருவனவாகிறது. இவ்வுலகில் பிறவியினாலும் நற்குணங்களினாலும் பலர் ஆசானாக குருவாக ஆகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரிலும் புராணங்களை நன்கு கற்றறிந்த வித்வான்களே சிறந்த குருவாக மதிக்கப்படுகிறார். புராணம் சொல்பவர் தூய்மை, புத்தி கூர்மை, பொறுமை, அடக்கம், பொறாமையை வெற்றி கொள்ளல், பிறரிடம் அன்பு, கருணை கொண்டவராக இருக்க வேண்டும். அவ்வாறான சான்றோர்தான் புண்ணியமான இக்கதைகளை கூற வேண்டும். காலை சூரிய உதயம் தொடங்கி 3.5 மணி நேரம் சிவபுராணத்தை நல்ல முறையில் விரிவாக கூற வேண்டும். நண்பகலில் 2 மணி நேரம் சொற்பொழிவை இந்த பாராயணத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மக்கள் இயற்கை உபாதைகளை கழித்து சற்றே ஓய்வெடுக்க வேண்டும். கதை தொடங்குவதற்கு முதல் நாளே விரதத்தை மேற்கொள்ளுவதற்காக சொற்பொழிவாளர் சவரம் செய்து கொள்ள வேண்டும். கதை கூறும் நாட்களில் தனது நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் காலையிலேயே செய்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவாளர் தனக்கு உதவியாக மற்றொரு பண்டிதரையும் அமர்த்தி கொள்ள வேண்டும். அவரும் மக்களது ஐயங்களை நீக்க நல்ல விளக்கங்களை தர வல்லவராக இருக்க வேண்டும். கதைகளின் நடுவே தடங்கள் வராமைக்காக முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும். கதையின் மூல நாயகரான ஸ்ரீ சிவபெருமானுக்கும் முக்கியமாக ஸ்ரீ சிவபுராண புஸ்தகத்திற்கும் பக்தியோடு பூஜை புரிய வேண்டும். கேட்பவர்கள் மனதை அலையவிடாது நன்னெறியில் நிறுத்தி உடலும் மனமும் தூய்மையாக தெளிந்த மனதோடு ஊக்கமும் பக்தியும் கொண்டு ஆதரவுடன் கேட்க வேண்டும். சொல்பவரோ கேட்பவரோ பற்பல கர்மங்களிலும் காமம், வெகுளி, மயக்கம் முதலிய 6 விகாரங்களிலும் மனதை அலையவிட்டு பெண்மயக்கத்தில் நின்று தெய்வ நிந்தனையோடு சொல்வதோ கேட்பதோ செய்வார்களானால் அவர்கள் புண்ணிய பயனை பெறமாட்டார்கள். உலகியல் சிந்தனை, பணம், வீடுவாசல், பெண்டு பிள்ளைகள் என்கிற சிந்தனை நீங்கி ஒரு மனதோடு கதை கேட்கும் தூய உள்ளம் படைத்தவர்கள் உயர்ந்த பயனை பெறுவார்கள். கதை கூறுபவரும் பக்தியும் சத்தையும் கொண்டு பிற கர்மங்களின் எண்ணங்களை தவிர்த்து பரபரப்பை நீக்கி மௌனம் ஏற்று தூய்மையோடு கூறுவாரேயானால் அவர் புண்ணிய பயனை பெறுகிறார். சூதபுராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, இப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பது என்கிற விரதத்தை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களை கூறுகிறேன். பக்தியோடு கேளுங்கள். நியமத்தோடு உயர்ந்த கதைகளை கேட்பதால் தடங்கள் ஏதுமின்றி உயர்ந்த பயனை பெறலாம். நியம தீட்சை பெறாதவன் கதை கேட்க தகுதியற்றவன். ஆகவே முனிவரே, அவன் முதலில் சொற்பொழிவாளரிடம் முறைப்படி தீட்சை பெற வேண்டும். நியமத்தோடு கதை கேட்பவர்கள் பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டும். பூமியில் தான் படுக்க வேண்டும். இலையில் தான் உணவு உள்ள வேண்டும். தினமும் கதை முடிந்த பின்புதான் அன்னம் ஏற்க வேண்டும், அதாவது சாப்பிட வேண்டும். சக்தி உள்ளவர்கள் புராணம் பூர்த்தியாகும் வரை உபவாசம் இருந்து தூய்மையும் பக்தியும் கொண்டு ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கலாம். கதை கேட்பதற்கு விரதம் கொண்டவர்கள் தினமும் ஒருவேளை உப்பில்லாமல் ஹவிசன்னத்தை சாப்பிடலாம். கதையை சிரவணம் செய்யும் நியமத்தை கடைபிடிப்பதில் துன்பமின்றி உடலை வருத்திக் கொள்ளாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வயிறு உடைக்க சாப்பிடுதல், பருப்பு வகைகள், தீந்த ஆகாரம், அவரைக்காய், துவரை, மன நிறைவின்றி சமைத்தது, பழைய சோறு ஆகியவற்றை சாப்பிட்டு விட்டு கதை கேட்கக்கூடாது. கதை கூறுவதற்கோ பாராயணம் செய்வதற்கோ நியமம் மேற்கொண்டவன் வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், முள்ளங்கி, மாமிசம், மயக்கம் தரும் பொருட்கள் ஆகியவனவற்றை தவிர்க்க வேண்டும். காமம், வெகுளி, மோகம், சினம் போன்றவர்களை தவிர்க்க வேண்டும். அந்தணர்களையோ கற்பரசிகளையோ சாது மகான்களையோ நிந்திக்க கூடாது. தினமும் சத்தியம், ஒழுக்கம், தயை, மௌனம், எளிமை, வினயம் மற்றும் இதய பூர்வமான கொடைகுணம் முதலிய நற்குணங்களை எப்பொழுதும் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றை விரும்பியோ அல்லது பயனொன்றும் எதிர்பாராமலோ கேட்பவன் ஆனாலும் நியமங்களை விடக்கூடாது. பயனை விரும்பி கேட்பவன் விரும்பிய பயனை பெறுவான். பயன் விரும்பாது கேட்பவன் முக்தியை பெறுகிறான். வறுமையில் வாடுவோர் க்ஷயநோய் கண்டவன், பாவமே தொழிலாக கொண்டவன், பாக்கியம் அற்றவன், குழைந்த செல்வம் அற்றவன் ஆகியவர்கள் நிச்சயமாக உத்தமமான இக்கதைகளை கற்க வேண்டும். ஒரு பிள்ளை பெற்றவள், பிள்ளைப்பேறு அற்றவள், பிறந்து இறக்க கொடுத்தவள் ஆகிய 7 வித குற்றங்கள் உடைய பெண்கள் கர்ப்பம் நழுவிய பெண்கள் ஆகியவர்கள் எல்லாரும் சிவபுராணத்தின் உயர்ந்த கதைகளை கேட்க வேண்டும். முனிவரே, பெண்ணோ ஆணோ யாராகவாவது இருக்கட்டும், எல்லோரும் பெருமுயற்சி கொண்டு இச்சிவபுராணத்தின் புண்ணிய கதைகளை நியமத்தோடு கேட்க வேண்டும். பெரும் முனிவரே, இவ்வாறு ஸ்ரீ சிவபுராண கதைகளை பாராயணம் செய்தல், கதைகளை சிரவணம் செய்தல் என்கிற பெருவேள்வி முடிந்ததும், கதைகளை சிரவணம் செய்தவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு பகவானை பூஜிப்பது போல் அப்புராண புத்தகத்தையும் பூஜிக்க வேண்டும். பின் சொற்பொழிவாளரையும் பூஜிக்க வேண்டும். புத்தகத்தை மூடி கட்டி வைப்பதற்காக புதுப்பட்டில் உரை தைத்து அதோடு பட்டுக்கயிறு சேர்த்து தைத்து புத்தகத்தை அதில் நன்கு மூடி கட்டி வைக்க வேண்டும். முனிவரே, ஸ்ரவண யஜ்யம் முடிவில் சொற்பொழிவாளரையும் புத்தகத்தையும் பூஜித்து மரியாதை செய்தது போலவே கதை கூறுபவருக்கு துணை நின்ற பண்டிதரையும் தக்கபடி உபசரித்து கௌரவிக்க வேண்டும். வந்த அந்தன பெருமக்களுக்கு அன்னம் பொருள் தட்சிணை முதலிய தானம் செய்தல் வேண்டும். கீதம் வாத்தியம் நிருத்தியம் ஆகியவற்றுடன் உற்சவத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். கதை கேட்பவன் உலகியல் பற்று அச்சவனாகில் கதை முடிவில் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கூடிய சிவகீதையை பாராயணம் செய்யலாம். கேட்பவன் இல்லறத்தவனாக இருப்பின் கதை சிரவணம் செய்ததன் சாத்குண்ய பயனாக வெண்மையான அரிசி அவி உணவினால் ஹோமம் செய்யலாம். ஸ்ரீ ருத்ர சம்ஹிதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கூறியோ அல்லது காயத்ரி மந்திரத்தினாலோ ஹோமம் செய்யலாம். ஏனெனில் இப்புராணம் முழுவதுமே ஸ்ரீ காயத்ரி மயம்தானே. ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர மந்திரத்தினாலும் ஹோமம் செய்யலாம். ஹோமம் செய்ய சக்தியற்றவன் தன் சக்திக்கேற்றபடி ஹோமத்திற்கான அரிசி முதலியவற்றை அந்தனருக்கு தானம் செய்யலாம். இந்த சிரவண வேள்வியில் அறியாது ஏற்படும் குறை நிறை தோஷங்களது சாந்திக்காக ஸ்ரீ சிவசகஸ்நாமத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது பிறர் கூற கேட்கலாம். இதனால் ஐயமின்றி அனைத்தும் பயன் கொண்டதாக ஆகும். ஏனெனில் மூவுலகங்களிலும் இதற்கு மேல் ஒன்றுமே இல்லையே. கதைகள் கேட்டதன் பூரண பயனை பெற 11 அந்தணர்களுக்கு தேன் கலந்த பாயசத்தோடு விருந்தளித்து தட்சிணை தாம்பூலம் தர வேண்டும். சக்தி இருக்குமேயாகில் 3 தோலா எடையுள்ள தங்கத்தால் ஓர் அழகிய சிங்காதனம் செய்து அதில் பெரிய எழுத்துள்ள ஸ்ரீ சிவபுராண புத்தகத்தை எழுந்தருளச் செய்து ஆவாகனம் முதலிய 16 உபச்சாரங்களையும் முறைப்படி செய்து பூஜித்து பின் புலனடக்கம் கொண்ட ஆச்சாரியருக்கு வஸ்திரம் நகைகள் சந்தனம் முதலியன அளித்து பூஜித்து இப்புத்தகத்தை தட்சிணையோடு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி தானம் செய்வது பகவான் ஸ்ரீ சிவபெருமானை மகிழ்விப்பதாகும். இவ்வாறு தானம் செய்வதால் தானமளிப்பவன் ஸ்ரீ சிவனது அருள் பெற்று உலகியல் தலைகளிலிருந்து விடுபடுகிறான். இவ்வாறான நியமங்களை அனுஷ்டிப்பதால் செழுமை மிக்க ஸ்ரீ சிவபுராணம் முழு பயனையும் அளிப்பதாகவும் இகபர உலக இன்பங்களை அளித்து மோட்சத்தையும் தருவதாகவும் ஆகிறது. முனிவரே, வேண்டியனவெல்லாம் தரும் ஸ்ரீ சிவபுராணத்தின் மகாத்மியத்தை உங்களுக்கு கூறியாயிற்று. இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? 11 புராணங்களுக்கும் திலகமாய் அமைந்தது இஸ்ரீ சிவபுராணம். இது இறைவனையே உகந்தது, இனியது, பிறப்பு இறப்பு என்னும் நோயை தீர்ப்பது. எவன் ஒருவன் என்றும் எப்பொழுதும் எங்கும் சிவ சிந்தனையிலேயே இருப்பானோ, எவனதுனா சிவனது கல்யாண குணங்களையே போற்றி புகழுமோ, எவனது இரு செவிகளும் ஸ்ரீ சிவபரம்பொருளின் திருக்கதைகளை தேனனப் பருகுமோ, அவனே இந்நிலவுலகில் தோன்றிய பிறவி இன்பத்தை பெற்றவன். பிறவி பயனும் அதுதானே. அவனே நிச்சயமாக இச்சம்சாரக் கடலை தாண்டி கடந்தவன். தே ஜென்ம பாஜ கலு ஜீவலோகே ஏவை சதா தியாயந்தி விஸ்வநாதம் வாணி குணான்ஸ்தௌதி கதாம் ஸ்ருணோதி ஸ்ரோத்ரத்வயந்தே பவமுத்தரந்தி. பற்பல விதமான குணங்கள் எந்த சிவபிரானின் சச்சித் ஆனந்தமே வடிவான சுரூபத்தை தீண்டவும் முடியாதோ, எவர் இவ்வண்டங்களின் உள்ளும் புறமும் தன் பெருமையாலே அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாக நிறைந்து விளங்குகிறாரோ, எவர் மனதுள்ளும் வெளியும் சொல் வடிவாகவும் மனவோட்டங்களின் வடிவாகவும் விளங்குகிறாரோ, ஆனந்தமே வடிவான ஆதி அந்தமில்லாத அத்த பரமசிவனை அந்த பரமேஸ்வரனை சரணம் பற்றுகிறேன். வா.

வாழ்க, இமைப்பொழுதும் என் நஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அரேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன்பை கழல்கள் வல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வல்க, கரங்குவிவார் உள்மகிடும் கோன்கழல்கள் வல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் மல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழச்சியோ புராணம் தன்னை முந்தை விரைவழுதும் ஓயவுரைப்பன் யான், கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன், ஆயிடினும் மற்றறியேன் பிரதெய்வம் வார்க்கியலால், வார்கழல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்ற விசு

ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே முதலாவது சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை, அதை நாம் காண இருக்கிறோம். ஸ்ரீ வித்யேஸ்வர சம்ஹிதையிலே அத்தியாயம் 1. ஆத்யந்தங்கமல ஆத்யந்தங்கமலம் அஜாதம் அசமானபாவம் ஆரியம் தமீசம் அஜராமரம் ஆத்மதேவம் பஞ்சானனம் பிரபல பஞ்ச வினோதசீலம் சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். முதல் ஸ்லோகமானது இப்படி ஆரம்பிக்கிறது. எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்களஸ்வரூபியாக இருப்பவரோ, அதாவது ஆதி அந்த ஆத்யந்தங்கமலம் அஜாத சமானபாவம், எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்களஸ்வரூபியாகவே இருப்பவரோ, எவருக்கு ஒத்தார்விக்கார் என்னும் ஈடு இணை இல்லையோ, அசமான பாவம் அதாவது தனக்கு நிகரின்றி தனித்து ஒருவராகவே இருப்பவரோ, எவர் ஆன்மச்சுரூபத்தை விளங்கச் செய்யும் பரம்பொருளோ, எவருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, எவர் சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் என்னும் ஐந்து திருமுகங்களை கொண்டவரோ, எவர் அண்டங்களை படைத்து அதனுள் பல் உயிர்களையும் படைத்து காத்து கரந்து மறைத்து அருளும் எவருக்கும் இயலாத ஐந்தொழில்களையும் சிறுபிள்ளை விளையாட்டன எவ்வித சிரமமின்றி செய்கிறாரோ, எவர் மங்களங்களை வாரி வழங்கும் பார்வதி பிராட்டியின் மணாளரோ, அந்த பகவான் சங்கரரான ஸ்ரீ சிவபரம்பருளை மனதில் மனதால் தியானிக்கிறேன். சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், நம் புண்ணிய பாரத பூமியில் தர்மநெறியே நன்னெறி என்று கொண்ட உயர்ந்த க்ஷேத்திரம் பிரயாகை. அங்குதான் புனிதமான கங்கையும் யமுனையும் ஒன்று கூடுகிறது. பிரம்மலோகம் செல்வதற்கான வாயில் வழி பரம புண்ணியமான பூமி. சத்தியத்தையே தங்கள் விரதமாக கொண்ட தேஜஸ்விகளான சான்றோர்களான பெரும் தபசிகளான முனிவர்கள் அனைவரும் புண்ணிய பூமியான பிரயாகையில் ஒரு பெரிய ஞான வேள்வியை தொடங்க ஏற்பாடு செய்தனர். ஞான வேள்வி நடக்கப் போவதை கேள்வியுற்ற வியாசமுனிவரின் சீடரான சூதபுராணிகர் திரண்டிருக்கும் அனைத்து முனிவர்களையும் தரிசித்து ஆசிபெற அங்கு வந்து சேர்ந்தார். புராண பிரவச்சனம் செய்யும் புராணிகர்களில் நாயகமணி போன்றவர் அல்லவா அவர். சூதர் வருவதைக் கண்ட முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து தெளிந்த மனதினராக அவரை வரவேற்று உபசரித்தனர். பின் அவரை புகழ்ந்து கொண்டாடி இரு கை கூப்பி வணங்கி வினயத்தோடு கேட்டலானார்கள். முற்றும் உணர்ந்த அறிஞரான ரோமஹர்ஷணரே, தங்களது பாக்கியமே பாக்கியம். ஏனெனில் அந்த பெரும் பேரினாலன்றோ தாங்கள் ஸ்ரீ வியாசமுனிவரின் திருவாய் மொழியாக புராணங்கள் முழுவதையும் தெளிவாக கேட்டு தெளிந்தீர்கள். பல்வகையான ரத்தனங்களை தன்னகத்தே கொண்டிருப்பதால் கடலுக்கு ரத்னாகரம் என்று பெயர். அதேபோல தாங்களும் அற்புதமான கதை கொத்துகளை தன்னால் பொக்கிஷவனக் கொண்டிருக்கிறீர்கள். நடந்தது நடப்பது நடக்கப் போவது மேலும் பல பல என தாங்கள் அறியாததே இல்லை. எங்களது புண்ணிய பயனே இன்று தங்களை இங்கு தரிசனத்திற்கு என்று அழைத்து வந்துள்ளது. இதையே ஒரு வியாஜமாக கொண்டு எங்களுக்கு நன்மைகள் பல செய்வதற்கென்றே வந்துள்ளீர்கள். ஏனெனில் தங்கள் வரவு என்றுமே வீணானதில்லை. இதற்கு முன்பும் நாங்கள் தங்களிடமிருந்து நன்மைகள் தீமைகள் பயக்கும் தத்துவங்கள் பலவற்றை பலவாறாக கேட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பூரணமான மன நிறைவு ஏற்படவில்லை. திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்கின்ற இச்சையே அதிகமாகிறது. நல்லனவே செய்யும் எண்ணம் கொண்ட சூதபுராணிகரே, இப்பொழுது எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். எங்களுக்கு அருள் செய்வதாய் இருப்பின் நாங்கள் கேட்கப் போவது மறைத்து போற்றி காக்கப்பட வேண்டியதாக இருப்பினும் தாங்கள் அதை கூறுவீர்கள். கொடூரமான கலியுகம் வரப்போகிறது. அப்பொழுது மக்கள் புண்ணிய செயல்களை தவிர்த்து ஒதுங்கி இருப்பார்களே, தீயொழுக்கிழத்தில் சிக்கி திண்டாடுவார்களே, எல்லோருமே வாய்மை என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்களே, பிறரை தூற்றுவதிலேயே ஊக்கம் கொண்டிருப்பார்களே, பிறரது சொத்தை அபகரிப்பதிலேயே நோக்கம் உடையவர்களாக, பிறர் மனைவியிடம் ஆசை கொண்டவர்களாக, பிற ஜீவன்களுக்கு இம்சை புரிவர்களாக இருப்பார்களே, உடலையே ஆன்மா என நினைத்து மயங்குவார்களே, மூடர்களாக தெய்வமே இல்லை என முழங்கும் நாத்திகர்களாக, விலங்குகளைப் போன்ற அறிவு கொண்டவர்களாக, தாய் தந்தையரிடம் பகைமை கொண்டவர்களாக இருப்பார்களே,
அந்தணர்கள் பேராசை என்னும் முதலையின் தீனியாக இருப்பார்களே. வேதத்தை பிழைப்புக்காக விற்று ஜீவனம் நடத்துவார்களே. பணம் சம்பாதிப்பதற்கென்றே வித்தைகளை கற்பார்களே. மதத்தில் மயங்கி மிதப்பார்களே. தங்கள் வர்ணத்திற்குரிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடுத்து பிறரை ஏமாற்றுவதிலேயே மனம் கொள்வார்களே. முக்காலங்களிலும் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனங்களை விடுத்து இறையறிவு இன்றி விலங்கு போல் திரிவார்களே. க்ஷத்திரியர்களும் தங்கள் தர்மங்களை விட்டுவிடுவரே. கூடாதார் சேர்க்கை கொண்டு விபச்சாரம் செய்யும் பாவிகளாவார்களே. தங்கள் வீரம் கெடுவார்களே. அற்பமான திருட்டு தொழில் மூலம் தங்கள் வாழ்க்கையை கழிப்பார்களே. நான்காம் வண்ணத்தாரை போல நடந்து கொள்வார்களே. காமத்திற்கு அடிமையாக திரிவார்களே. வைசியர்களோ தங்கள் ஒழுக்கம் கெட்டு அறம் பிழனந்து தீய வழியில் பணம் சேர்ப்பதிலே ஊக்கம் கொண்டு பண்டங்களை அளப்பதில் அற்ப எண்ணம் கொண்டு அற்ப வாழ்வ வாழ்வார்களே. இதேபோல் வேளாளர்கள் அந்தண ஒழுக்கத்தில் ஊக்கம் கொண்டு தங்களது குலத்தொழில் நெறிமுறைகளை விடுத்து பகட்டாக வாழ்வதில் வீணில் திரிவார்கள். இயல்பாகவே தங்களது அறவழிகளை துறந்தவர்களாக ஆவார்கள். அவர்கள் எண்ணமும் அறநெறிக்கு புறம்பாக இருக்கும். வஞ்சனையாளர்களாகவும் அந்தணர்களை நிந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள். பணக்காரர்களாக இருந்துவிட்டாலோ தவறான செயலில் நாட்டம் கொண்டிருப்பார்கள். படித்த வித்வானாக இருப்பின் வீண் வாதம் செய்பவர்களாக இருப்பர். தங்களை உயர்குடி பிறந்தவர்களாக எண்ணி நான்கு வர்ணங்களிலும் திருமண தொடர்பு வைத்துக் கொள்ள முனைவார்கள். அனைத்து வர்ணத்தவர்களையும் தங்கள் தொடர்பால் சம்பந்தத்தால் தாழ்நிலைக்கு தள்ளுவார்கள். தங்களது எல்லை மீறி அந்தணாளர்களுக்குரிய அனுஷ்டானங்களை செய்ய துணிவர். இக்கலியுகத்தில் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் ஒழுக்கம் குன்றிக் கொண்டாரை அந்த கணவனை தூற்றுபவர்களாக இருப்பர். மாமனார் மாமியார்களுக்கு துரோகம் இழைப்பர். எவரிடமும் பயங்கொள்ளார். தூய்மையற்ற உணவை விரும்பி உண்பர். அற்பமான நடை உடை பாவனைகளை ஏற்பவர். அவர்களது ஒழுக்கம் தீயொழுக்கமாக இருக்கும். கடவுளுக்கு பணிவிடைகளை செய்யார். இவ்வாறு புத்திகட்டு தங்கள் தர்ம நெறிகளை விடுத்த மக்களுக்கு இகபர லோகங்களில் நற்கதி இவ்வாறு கிடைக்குமோ என்ற சிந்தனையிலேயே எங்கள் மனம் கவலையுற்று இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வதை போன்ற உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஓர் உபாயத்தினால் இந்த பாவங்கள் அனைத்தும் உடனேயே சாம்பலாகுமோ அந்த ஓர் உபாயத்தை தயவு செய்து இப்பொழுதே கூறுங்கள். அது மிக மிக பெரியதாக கடினமானதாக இருக்கக்கூடாது. எளியதாகவும் இனியதாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் தாங்கள் அனைத்து சித்தாந்தங்களையும் நன்கு அறிந்தவர். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், பெருமனம் படைத்த அந்த முனிவர்கள் கூறியதை கேட்ட சூத முனிவர் பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனதார நினைத்து வணங்கி கூறத் தொடங்கினார். ஸ்ரீ சிவமகாபுராணம் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 2. சூத புராணிகர் கூறுகிறார், சான்றோர்களே, தாங்கள் நல்லுதர் விஷயம் பற்றி கேட்கிறீர்கள். உங்களது இந்த கேள்வி மூலகங்களுக்கும் நன்மை தருவது. நான் என் குருவான வியாசமுனிவரை மனத்தில் இருத்தி அன்போடு நீங்கள் கேட்டது பற்றி கூறுகிறேன். நீங்களும் ஆதரவோடு கேளுங்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான இச்சிவபுராணம் வேதாந்த ரகசியங்களின் இன்சுவை சாறு. சொல்பவன் மற்றும் கேட்பவனது அனைத்து பாவக் குவியல்களையும் சாம்பலாக்கி அவர்களை கைதூக்கி விடுவது. இது மட்டுமா? புறவிலகில் பரமார்த்த பொருளான இறைவனையே அளிப்பது. கலியின் கொடுமைகளை கெடுப்பது. அதில் சிவபரம்பொருளின் புகழ் பாடப்படுகிறது. அந்தணர்களே, அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை புருஷார்த்தங்களையும் நல்கும் இப்புராணம் தன் பெருமையாலன்றோ பெருகி விரிந்து கிடக்கிறது. பெரியோர்களே, இக்கலியுகத்தில் பாவத்தில் சிக்கித் தவிக்கும் ஜீவர்கள் இச்சிவபுராணத்தை ஓதுவதனாலேயே பாவம் தொலைந்து நற்கதி பெறுகிறார்கள். இவ்வுலகில் ஸ்ரீ சிவபுராணம் எனும் சூரியன் உதிக்கும் வரைதான் கலியுகத்தின் பெருந்தீவனைகள் பயமின்றி சுத்தி திரிய முடியும். இது வேதங்களுக்கு சமமானது. வேதத்தை நிகர்த்த இப்புராணத்தை முதன் முதலில் பகவான் ஸ்ரீ சிவபெருமான் தான் எழுதியது. வித்யேஸ்வர சம்ஹிதை, ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை, ஏகாதசருத்ர சம்ஹிதை, கைலாச சம்ஹிதை, சதருத்ர சம்ஹிதை, கோடிருத்ர சம்ஹிதை, சஹஸ்ர கோடிருத்ர சம்ஹிதை, வாயவீய சம்ஹிதை மற்றும் தர்ம சம்ஹிதை என்று இப்புராணத்தில் 12 பிரிவுகள் உள்ளன. இப்பன்னிரண்டு சம்ஹிதைகளினும் உயர்ந்த புண்ணியமயமானது என்று நம்பப்படுகிறது. அந்தணர்களே, இப்பொழுது அதன் ஸ்லோகங்கள் எவ்வளவு என்பதை கூறுகிறேன். நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள். வித்வேஸ்வர சம்ஹிதையில் 10,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை இவை ஒவ்வொன்றிலும் 8,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஏகாதசருத்ர சம்ஹிதையில் 13,000 ஸ்லோகங்களும், கைலாச சம்ஹிதையில் 6,000 ஸ்லோகங்களும், சதருத்ர சம்ஹிதையில் 3,000 ஸ்லோகங்களும், கோடிருத்ர சம்ஹிதையில் 9,000 ஸ்லோகங்களும், சஹஸ்ர கோடிருத்ர சம்ஹிதையில் 11,000 ஸ்லோகங்களும்,
வாயவிய சம்ஹிதையில் 4000 ஸ்லோகங்களும் தர்ம சம்ஹிதையில் 12000 ஸ்லோகங்களும் உள்ளன. இவ்வாறு ஆதியான மூல ஸ்ரீ சிவபுராணத்தில் மொத்தம் 100000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீ வியாசர் இதை 24000 ஸ்லோகங்கள் கொண்டதாக சுருக்கி தந்தார். 15 புராணங்களின் வரிசையில் இச்சிவபுராணம் 4வதாகும். இதில் 7 சம்ஹிதைகள் உள்ளன. முன்பொரு காலத்தில் ஸ்ரீ பரமசிவன் ஸ்லோக எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரே புராணமாக ஆக்கித் தந்தார். படைப்பு தொடங்கும் முன் படைக்கப்பட்ட அப்புராணம் மிகவும் பெரியது. பின் துவாபரம் முதலிய யுகங்களில் கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற ஸ்ரீ வியாசர் முதலிய மகர்ஷிகள் புராணங்களை 18 பிரித்த போது அனைத்து புராணங்களின் சுருக்கமும் ஒன்று கூடி 400000 ஸ்லோகங்கள் மட்டுமே கொண்டதாக ஆயிற்று. அப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை 24000 ஸ்லோகங்கள் கொண்டதாக நிர்ணயித்தார். வேதத்திற்கு ஒப்பான இப்புராணம் 7 சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டது. இதில் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை, 2வது ருத்ர சம்ஹிதை, 3வது சதருத்ர சம்ஹிதை, 4வது கோடி ருத்ர சம்ஹிதை, 5வது உமா சம்ஹிதை, 6வது கைலாச சம்ஹிதை, 7வது வாயவிய சம்ஹிதை. இவ்வாறு 7 சம்ஹிதைகள் கொண்டது இப்புராணம் என்று கருதப்படுகிறது. இது வேதத்தைப் போலவே பிரமாணமாகவும் உயர்ந்த மர்கதியை தருவதாகவும் கொள்ளப்படுகிறது. தூயதான இச்சிவபுராணம் ஸ்ரீ சிவபெருமானாலேயே கூறப்பட்டது. சிவனடியார்களில் நாயகர்கள் போல் விளங்கும் ஸ்ரீ வியாசர் இதை சுருக்கமாக ஆக்கித் தந்தார். இது மானிட சமுதாயம் அனைத்திற்கும் பெரும் உபகாரம் செய்யக்கூடியது. ஆத்யா

பவர் ஆவார். இதை முழு மனதோடு படிப்பவர்களும் கேட்பவர்களும் பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரராகி உயர்ந்த நற்கதியை பெறுவார்கள். ஸ்ரீ சிவமகா புராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதையில் அத்தியாயம் 3-4 ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், சூத புராணிகர் கூறியதை கேட்ட முனிவர்கள், சூதரே, வேதாந்தத்தின் முடிந்த முடிவான அற்புதமான ஸ்ரீ சிவபுராணத்தில் வர்ணிக்கப்படும் கதைகளை தாங்கள் இப்பொழுது எங்களுக்கு கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், பிறவி நோய் முதலிய துன்பங்கள் அற்ற மங்கள வடிவினரான பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனத்தில் தியானம் செய்து கொண்டு வேதத்தின் சாரமான தத்துவங்களில் இருந்து தோன்றிய ஸ்ரீ சிவபுராணம் எனும் பெரிய புராணத்தை கேளுங்கள். இதில் பக்தி, ஞானம், வைராக்கியம் என்னும் மூன்றை பற்றியும் அன்பு பழமென விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களின் முடிவான பரம்பொருளை பற்றிய விரிந்த விளக்கங்கள் கொண்டது. இப்பொழுது நடந்து வரும் இந்த கற்பத்தில் படைப்பு தொழில் தொடங்கப்பட்ட போது 6 குலங்களைச் சேர்ந்த மகிழ்ச்சிகளும் ஒருவருக்கொருவர், அனைத்திலும் உயர்ந்தது எது, இதுவா அல்லது அதுவா என்கிற வாத விவாதத்தில் ஈடுபட்டனர். இவ்வாதம் பெரும் பூதமென கிளம்பியது. உடனே அவர்கள் எல்லோரும் இறப்பற்ற படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் சென்று இருகை கூப்பி வணக்கத்தோடு வணங்கி, இறைவா, தாங்கள் உலகமனைத்தையும் படைத்து காத்து அருளும் காரணகர்த்தா, அப்படிப்பட்ட தாங்கள் அனைத்து தத்துவங்களையும் கடந்து நிற்கும் பரமன் யார், அந்த புராண புருஷன்தான் யார் என்பதை கூறுங்கள் என்று வேண்டினார்கள். பிரம்மதேவன் பதில் கூறுகிறார், மனமும் சொல்லும் எவரை புகழத் தொடங்கி இயலாமல் கை சோர்ந்து திரும்பி விட்டனவோ, எவரிடமிருந்து பிரம்மதேவர் அதாவது நான், ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ ருத்ரன் மற்றும் இந்திரன் ஆகியோரடங்கிய இப்பிரம்மாண்டமான உலகமும் பொறி புலன்களோடு கூண்டிய அனைத்து சிவராசிகளும் முதன் முதலில் தோன்றினவோ, மகாதேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தும் அறிந்த அந்த இறைவனே அனைத்து உலகங்களுக்கும் ஒப்பற்ற தனிப்பெரும் கடவுள். அவருக்கு மேல் எவருமே இல்லை. பக்தியினால் மட்டுமே பெறப்படுபவர், வேறு எந்த உபாயங்களினாலும் பெறப்படாதவர். ருத்ரன், ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரன் மற்றும் உள்ள பெருந்தெய்வங்கள் எல்லோரும் உத்தமமான பக்தி பாவனையினாலேயே இவரை தரிசிக்க விளைகின்றனர். சிவபக்தியுள்ளவன் உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான். தேவதையின் அருளால் பக்தி கிட்டுகிறது. அந்த பக்தியாலேயே அந்த தேவதையின் அருளும் கிட்டுகிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறது திருவாசகம். அதாவது முளையிலிருந்து விதை தோன்றுகிறது, அந்த விதையிலிருந்து முளை தோன்றுகிறது என்பது போலத்தான். ஆகவே பிரம்ம ரிஷிகளான நீங்கள் அனைவரும் பகவானது திருவருளை பெற பூவுலகு சென்று தொடர்ந்து 1000 வருடங்கள் நடக்கக்கூடிய பெரியதொரு வேள்வியை தொடங்குங்கள். வேள்விகளுக்கு நாயகரான ஸ்ரீ சிவபெருமானது இன்னருளால்தான் வேதங்களில் கூறப்படும் சத்வித்யின் சாரமான சாத்தியம் சாதனம் பற்றிய ஞானம் ஏற்படும். ஸ்ரீ சிவபரம்பருளை அடைவதே சாத்தியம். சாத்தியம் என்றால் அடைய வேண்டிய பெரும் பயன். அவருக்கு செய்யும் பணிவிடைகளே அதை அடைவதற்கான சாதனம். அவரது திருவருளாலே நித்திய நைமித்திக கர்மங்களில் பயனில் பற்றற்றவனே சாதகன். வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை முறைப்படி செய்து அவற்றின் பயனை பகவானது திருவடிவாரத்தில் அர்ப்பணிப்பதே பரமேஸ்வரனது பதத்தை அடைவது. அதுதான் சாலோக்கியம், அதாவது இறைவனுடைய திருவுலகை அடைதல். சாமீப்யம், அதாவது அவரது அருகில் இருத்தல். சாரூப்யம், அதாவது அவரது திருமேனி போல திருமேனி உடையவர் ஆதல். சாயுஜ்யம், அதாவது அவரோடு இரண்டர கழுத்தல். இந்த சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம் என்கிற முறைப்படி அடையலாகும் மோட்சம். அவரவரது பக்திக்கேற்றபடி அவர்களுக்கான உயர்ந்த பலன் கிட்டுகிறது. இந்த பக்திக்கான சாதனங்கள் பரவாறாக உள்ளன. அதையும் அந்த பகவானேதான் நிச்சயித்துள்ளார். அவற்றினுள் திரண்ட வெண்ணெய் என விளங்கும் சாதனத்தை சுருக்கி கூறுகிறேன். பகவானது திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் காதாரக் கேட்பது, வாக்கினால் அவரை புகழ்ந்து பாடுவது, மனத்தால் அவரையே சிந்தித்து இருப்பது என்கிற மூன்றும்தான் அந்த சிறந்த சாதனங்கள். ஸ்ரோத்ரேண ஸ்ரவணம் தஸ்ய வஜசா கீர்த்தனம் ததா மனசா மனநம் தஸ்ய மகா சாதனமுச்சதே. அதாவது பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனதார நினைப்பது என்கின்ற வேத வியாக்கியங்களே நமக்கு பிரமாணம். இச்சாதனங்களாலே விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவதில் முனைந்துள்ள நீங்கள் பரம சாத்திய பொருளான பகவானை நிச்சயம் பெறுவீர்கள். உலகம் கண்ணதிரில் காணப்படும் பொருளைக் கண்டு அதை பெறுவதில்தான் நாட்டம் கொள்ளுகிறது. ஆனால் எந்த ஒரு பரம்பொருளை எவ்வகையிலும் நேருக்கு நேர் காண முடியாதோ அப்பரம்பொருளை காதுகளால் கேட்டறிந்து அதை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஆகவே

0: முதல் சாதனம் கேட்டலே. அதன் மூலம் குருவின் திருவாய்மொழியாக தத்துவங்களை கேட்டறிந்த அறிவாளி மற்ற சாதனங்களான கீர்த்தனம், அதாவது அவன் புகழ் பாடுதல், மனனம், அவனையே சிந்தித்து உருகுதல் ஆகியவற்றை சித்தி செய்கிறான். மனநமான சிந்தித்தல் வரையிலான சாதனைகளை முறைப்படி முனைந்து செய்து அதன் வாயிலாக சாலோக்கியம் என்ற இறைவனது திருவுலகம் பெறுதல் என்கிற வரிசையின் படிப்படியாக பகவானது திருவடி அடையிலான சாயுஜ்யத்தை பெறுகிறான். முதலில் அவனது உடற்பிணிகள் அனைத்தும் அழிகின்றன. பின் பலவாறான உலகியல் இன்பங்களும் சிறிது சிறிதாக மறைந்து போகின்றன. பகவான் ஸ்ரீ பரமசிவனை பூஜித்தல், அவரது திருநாமங்களை ஜபித்தல், அவரது திருக்குணங்கள், திருமேனி அழகு, திருவிளையாடர்கள் ஆகியனவற்றை நினைந்து உருகுதல், திருநாமங்களை மனதில் சிக்கன பிடித்து காதலாகி கசிந்து நினைந்து உருகுதல் ஆகியவையே மனனமாகும். அதுவும் அவரது கருணை திருவருளாலேயேதான் பெறப்படுவது. மனனம் என்னும் சிந்தித்தலே மற்ற எல்லா சாதனங்களிலும் பிரதானமாகவும் உயர்ந்ததுமாகும். சூதர் கூறுகிறார், இச்சாதனங்களின் பெருமை பற்றி கூறுகையில் இப்பொழுது ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். பராசர முனிவரது குமாரரும் எனது குருமான ஸ்ரீ வியாச முனிவர் முன்னொரு சமயம் அழகிய சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் ஒரு நாள் சூரியனை போன்ற ஒளிபடைத்த சனத்குமார மகர்ஷி தெய்வச் செயலாக விமானத்தில் அங்கு வந்து இறங்கினார். அப்பொழுது எனது குரு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். தியானம் கலைந்தபோது பிரம்மாவின் மானசீக புத்திரரான சனத்குமார மகர்ஷி எதிரே நிற்க கண்டு வேகமாக எழுந்திருந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சவனீயம் அளித்து தேவதைகள் அமர்வதற்குரிய உயர்ந்ததோர் ஆசனம் அளித்து உபசரித்தார். மகிழ்ந்த பகவான் சனத்குமாரர் வினயத்தோட வணக்கமாய் நிற்கும் வியாசரைக் கண்டு கம்பீரமாக கூறலானார், முனிவரே, நீங்கள் உன்னை பொருளையே நினைந்திருங்கள். அவ்வுன்னை பொருளோ ஸ்ரீ சிவபெருமானே. அவர் தங்கள் எதிரில் தோன்றுவார். அச்சிவபெருமானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனத்தில் இருத்தி நினைந்து உருகுவது என்கின்ற மூன்றும் தான் சிறந்த சாதனங்கள். இவைகளே வேதங்களில் கூறப்படும் சிறந்த சாதனங்கள். முன்பொரு சமயம் நான் யோகம் முதலிய மற்ற சாதனங்களின் பிடியில் சிக்கி அலைந்து திரிந்து முடிவில் மந்தரமலை சென்று தவம் செய்யலானேன். அப்பொழுது ஸ்ரீ சிவபெருமானின் கட்டளைப்படி ஸ்ரீ நந்தியம்பெருமான் அங்கு வந்து சேர்ந்தார். அனைத்துக்கும் சாட்சியாகவும் சிவ கணங்களின் தலைவராகவும் விளங்கும் நந்தியம்பெருமான் என் மேல் கருணை கொண்டு அன்போடு முக்தி பெறுவதற்கான உயர்ந்த சாதனையை கூறலானார். பகவான் ஸ்ரீ பரமசிவனை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, நினைந்து உருகுவது என்கின்ற மூன்று சாதனங்களும் வேதத்தில் கூறப்பட்டவை. முக்தி பெறுவதற்கான முக்கிய காரணம் ஸ்ரீ சிவபெருமானே எனக்கு இதை கூறினார். ஆகவே முனிவரே, நீங்களும் அந்த மூன்று சாதனங்களையே கை கொள்ளுங்கள், அனுஷ்டியுங்கள். இவ்வாறு வியாச முனிவரிடம் திரும்ப திரும்ப கூறிய பிரம்மபுத்திரனான சனத்குமார முனிவர் தன் சீடர்களுடன் பிரம்மதேவரின் உலகமான சத்தியலோகத்திற்கு சென்றார். இம்மாதிரி முன்புடன் நடந்த நிகழ்ச்சியை நான் உனக்கு சுருக்க கூறினேன். சவுனக மகரிஷி கேட்கிறார், சூதரே, சிரவணம் அதாவது கேட்டல் முதலிய மூன்று சாதனங்களையும் முக்திக்கு சாதனமாக உபாயம் என்று கூறினீர்கள். ஆனால் இம்மூன்று சாதனங்களையும் செய்ய முடியாதவர்கள் எந்த ஒரு உபாயத்தை அதாவது சாதனையை கை கொண்டு முக்தி பெற முடியும்? பெருமுயற்சியின்றி எளிதிலே முக்தி பெறுவதற்கான சிறந்த சாதனமான கர்மம்தான் எது?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருக்கழுக்குன்றப்பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் அருளியது சர்க்குரு தரிசனம். மறைகளின் நாயகனாக விளங்கும் சிவபெருமானை திருப்பெருந்துறையில் குருவாக கண்டு களிப்புற்ற மாணிக்க வாசகப் பெருமான் திருக்கழுக்குன்றத்திலும் குருவாக கண்டு களித்து வியந்து போற்றுவது திருக்கழுக்குன்ற பதிகமாகும். இது 7 பாடல்களை கொண்டது.

0: சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.
2: சனக்குமார படலம்னு ஒரு படலம், மிக அருமையான படலம் காஞ்சி புராணத்தில். அது கிட்ட சிலரால் போக முடியல. ஏன்னா அது அவ்வளோ வடமொழி மரங்களை பற்றி நிறைய இருக்கு விஷயம். அதில் ஒரு பெரிய மகா பெரியவர் இருக்கு, உரையில இருக்கார், உரையில குட்நோட்ஸ் குறிப்புகள் இருக்கார். அதுக்கு என்ன சொன்னால் சொல்கிறாருங்கிற பார்ப்போம். கைலைங்கண்ணியில் ஒரு பக்கத்தில் சமர்குமாரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிறவர் எப்படி தவம் செய்தார் என்பது சிவஞான சுவாமி சொல்கிறார். சதசிருங்க மலைன்னு ஒரு மலை, அந்த மலையில் உட்கார்ந்து அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கன் வாழும் அயன்மனை கிழத்தி அங்கே நாப்பன் நெஞ்சருந்தவம் செயல்போல் கொங்குலான் திவர் பங்கை திரைகே குறிப்பின் ஓருமம் அசைவர இருக்கும். அந்த பொய்கைகளாக இருக்கு. அந்த தடாகத்தில் அன்னம் பறவை போயிருக்கிறது, தாமரை இருக்கிறது. அந்த தாமரை மேலே அந்த அன்னம் உட்கார்ந்து இருக்குன்னா மீனை பிடிக்கிறதுக்காக, தனக்குண்டான மீனை பிடிப்பதற்காக. வறுமின் வருமடமும் வாடி இருக்குமாம் கொக்குன்ற மாதிரி அவர் உட்கார்ந்து. இது எப்படி இருக்குன்னு அவர் வர்ணனை பண்ணுறார் சுவஞானசுநாதன். எப்படி அயன்மனை கிழத்தி, பிரம்மாவுடைய மனைவி இருக்காரு சரஸ்வதி, அவர் தாமரை மேலே இருக்கார் உட்கண்டு தவம் செய்கிறார். செந்தாமரை மேலே உட்கார்ந்து தவம் செய்கிறார். அக்னியிலிருந்து தவம் செய்கிறார்னு சொல்றார். அங்கி நாப்பண்ணின்று அக்னியிலிருந்து தவஸ் பண்ணுகிறார். இதில் தவஸ் பண்ணல பஞ்சாக்னி வித்தைன்னு ஒரு முறை இருக்கு. நாலு பக்கம் தீயவளத்து நடுவிலிருந்து தவம் பண்ணணும். பார்வதி தேவி அப்படி தவஸ் பண்ணா சூரியமானை நோக்கி அவரை மனமானவாக கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐந்து பக்கம் நான்கு பக்கமும் அக்னி மேல சூரியன் அஞ்சு அக்னி அவளிருந்து தவஸ் பண்ணான். அதே மாதிரி அவள் தவஸ் பண்ணுகிறது போல இருக்கிறது. அண்ணன் தாமரை மேலே உட்கார்ந்திருக்கிறது.
3: அங்கன் நீரு சந்திர சூரிய கிரகணம் பிரபலாமையன் ஒரு பொழுந்து அலந்தோர் போது கூம்பம் அச்செய்கை ஆங்கிண்டி குறி ஒரு குழந்தென்றும்.
2: சந்திர சூரியர்கள் வந்து அங்கே இருக்கார். இது மலர் வந்த நிஷம் கூம்பம், அவரும் மலரும் இல்லையா. இது எது போல இருக்கு சொல்ற கேவலாவஸ்தை சுத்தாவஸ்தை இல்லையா. இதுல ஆன்மா ஒன்றுமே இல்லாம முத முதல்ல கடந்த அறியாமதை மூழ்கி கடந்த இருந்தது கேவலாவஸ்தைன்னு சொல்லு. ஐயோ இப்படி ஆன்மா இருக்கிறதே என்று நம் மீது இரக்கம் கொண்டு சிறிதே அந்த ஆனமரத்தை நீக்குகிறார். அப்போ ஒரு நினை, அது நினைப்பது என்றதான வினை. நினைப்பதும் ஒரு வினைதான். அவன் சாக மாட்டானான நான் நினைக்கிறோம்ல, அது ஒரு பெரிய வினை, மகா பாவம். அவன் இருக்கான் சாகன அமைக்க என்ன, அவன் இறைவன் எப்போ கொண்டு வருவானா கொண்டு போயிட்டு போறான் அவன் என்ன. நாம தினசரி இந்த பய சாக மாட்டானா சாக மாட்டானான்னு அந்த பாவத்தை நாம கட்டிப்பான். அவன் போத்தான் போறான். அந்த மாதிரி நினைப்பு என்பதும் ஒரு தொழில். அந்த வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து சகலாவஸ்தையான. இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் சகலாவஸ்தைகள். இதெல்லாம் நீங்கி சிவஞானம் கைவரப்பட்ட சுத்தாவஸ்தை வரும். அந்த மாதிரி இந்த தாமரை முகிழ்ந்து தமரவர் முகிழ்ந்து வந்து கேவலாவஸ்தை சகலாவஸ்தை மாதிரி இருக்குன்னு வர்ணிக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில்
3: வென்ற ஐங்குல வாழ்க்கையர் வடிவன் விலங்கு பூரியன் விரகமங் குடாத்த குன்று போல் உயர் கழித்து நீர் கோட்டு குல ஊத்தமும் பொற்பமர் இணைய நகர்கொரு பாங்கள் பொங்கு ஒளி மடங்களே ஒன்று.
2: அந்த சதசிங்க முறையில் அவர் சனக்குமார் உட்கார்ந்து அப்படின்னா சிம்மம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கான். சுற்றி சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துக்க ஏற்பட்ட சிங்கங்கள் சூண்டு தலைமை சிங்கமாக இவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு.
3: அப்படி இருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள்ல என்னாச்சுன்னா
2: என்ன செய்யற
3: வைகரை எழுந்து
2: வைகரையிலிருந்து 4:30 to 5:30 அஞ்சரை கூட சொல்ல அஞ்சுதான். பிராமணி முகூர்த்தம் சொல்றது 4:30 to 6:00 பிராமணி முகூர்த்தமானாலும் தினந்தோறும் எழ 4:30 எழுந்திருக்கும். 4:30 எழுந்த உடனே கைகால அலம்பி விபூதியிட்டு கொண்டு தன்னுடைய குருவை தியானிக்கணும். அதன் பின்பு ராசஸ்மரணம், இறைவனை பற்றிய ஸ்லோகங்கள் பாடல்கள் தேவாரவார்களோ அதை படிக்கணும். அதுக்கு பின்பு தான் ஸ்நானம். ஸ்நானம் நாம் பண்ணுறது இல்லை. இப்போ நாம் வந்து பாடி வாஷிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்நானங்கிறது கிடையாது. ஸ்நானங்கிறதுக்கு 5 அங்கம் இருக்குது. என்னென்ன? முதல்ல சங்கல்பம் பண்ணணும். இன்றைய காலதேச வர்த்தமானலான்னு சொல்லி நம்ம நாம் செய்த பாவத்தெல்லாம் சொல்லி இது போகிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறேன். அடுத்து ஸ்நானம் பண்ணும்போது முங்கின ஒன்று அகமர்ஷணம் சொல்லி குளிக்கணும். அதுக்கு பல பஞ்சபிரம்ம சடங்கு வந்ததுனால சொல்லி புரோட்சணம் பண்ணேன் ஸ்நானம். அதுக்கப்புறம் தேவரிஷி பிதர் தர்ப்பணம், ஜலத்தில் நின்று கொண்டே தேவர்களுக்கு ரிஷிகளுக்கும் பிதர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணணும். உடனே தலையை தோட்டிடக்கூடாது, கரைக்கு வந்து இந்த தலை நீரை பிரிஞ்சு கரையில் விடணும். சிக்கோதகன் வருவார், சிகையினுடைய தண்ணீர் சிகோதகன் பேர். நதாவிருட்சே குற்பெண் சேஷாமாச்சாரியாற்றம் இடமஸ்து சிகோதகன், மலனா நம்முடைய மலங்கள்லாம் போவதற்காக சிகோதரம். பிதர்களுக்கு பிரீதியாம், நம்முடைய தலையினுடைய மயிலுடைய தண்ணி பிதர்களுக்கு பிரியாத ஏந்த வருவாராம். அவெல்லாம் நீங்கள் சாணத்துக்கு புறப்பட்டோன்னே அவள் கூடயே வருவாள். இவன் எப்படா நம்ம சிகோதரம் கொடுக்க போகிறான், அது கொடுக்கறது ஏந்தது வருவாளாம். அடுத்து வஸ்திரோதகம், வஸ்திரத்தை புழியிறது. வஸ்திரத்தை புழியிறது எப்படி புழியணும்னா 3 அடித்து புழியக்கூடாது. அனைமாரி அப்படி தான் பண்ணுறாங்க, துண்டை வந்து 2 அடிக்கலாம் அல்லது 4 அடிக்கலாம். சில பேர் இப்படி வடித்து 3 அடிக்கு புழிகிறாங்களா, அது கூடாது. அது எப்போ புழியணும் தெரியுமா? அப்பா அம்மா செத்து போனால் கல் குடியில் புழியுது, அப்போ தான் 3 அடிக்கு விடும். இப்போ புழிக்கூட அந்த ஒரு அண்ணன் பண்ணும் வஸ்திரத்தை புழிகிறது, அப்படி புழியணும். அந்த வஸ்திர உதகம் யார் தண்ணீர் யாருக்குன்னா, கர்மா பண்ணியோ கர்மா பண்ணாமலோ நம்முடைய புன்னர் யாராவது போயிருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த தண்ணீர் போய் சேரட்டும். இவ்வளவு இருக்கு, இவ்வளவுக்கு தான் ஸ்நானம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுற பாத்ரூமில் போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வைகரை எழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்களம் உவப்ப தென்புணல் இறைத்து 3 பேரும் திருப்தியாளிக்காக தர்ப்பணம் பண்ணுறோம். அதான் நான் சொன்னேன், பெரியவாழ்வுத்துறை முறையடிக்காரனே, இப்படி ஒரு இடத்துல அனுஷ்டானம் தெரியல. சைவத்தில் வந்து பின்னால் தானே தர்ப்பணம் சொல்லியிருக்க அனுஷ்டானத்தில், இப்போ வந்து தர்ப்பணம் பண்ண இது சைவத்துக்கு புறம்பு இருக்க. அதாவது அவர் பெரியவர் தான், ஆட்சமனை இல்லை, ஆனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் டச்சிங் காணாது, அவர் தொடர்பு காணாது. வைதிக கர்மாக்கள் வேத விஷயமான விஷயங்களில் கொஞ்சம் தொடர்பு காணாதனால அவர் அப்படி எழுதிட்டார். ஆனால் அப்படி அல்ல, இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. நியாசமும் ஞானமும் ஆட்சி பொய்களை இறகை அங்கியின் விதியால் பூத்த நீர் அங்கையில் எடுத்து விபூதி எடுக்கிறார். அந்த விபூதி எப்படின்னா அகற்பம் விகற்பம்னா இருக்கு. இப்போ ஒரு கற்பமும் கிடையாது நம்ம விபூதிக்கு. இப்போ அவன் கடற்கரை விபூதி எடுத்து குழைச்சா குழஞ்சிக்கிட்டே இருக்கு. அது எப்போ விடுந்து இல்லை, கை விட மாட்டாங்க, அது ரப்பர் மாதிரி குழஞ்சிக்கிட்டே இருக்கு. அது என்ன சேர்த்துருக்கானோ எம்பெருமான்தான். சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் இல்லை, கடலை மாவில் நான் வேட்டுக்குற சாயம் இருக்கல அந்த மஞ்சள் சாயை இப்படி கலந்துருக்கான் அதில், அவ்வளோ கெமிக்கல் தான். அதெல்லாம் என்ன பண்ணுறான், சந்தனம் படி கொடுத்தோன்னா தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் மன மஞ்சளாக வந்துடும் டப். ஐயப்பா சந்தனம் எடுத்து எப்படி கப்புன்னு வந்துடும். ஆ கெமிக்கல் தான் அவ்வளோ. சந்தனம் பார்க்க முடியும், ஒரு சந்தனம் 7 விட்டது கனெக்ட் பண்ணி வகுத்து பார்த்தேன், 1 கிராம் 5 ரூபா விழுது கட்டை. ஏன்னா அரைச்சி கரைச்சி வந்தோம்னா விலை கூடும், 1 கிராம் 5 ரூபா விழுது. வாங்க முடியுமா, அரைக்க முடியுமா? சந்தனம் சொல்லிக்கிறான், சந்தனம் ஜவ்வாறு எங்கே இருக்குதுன்னு பாடிக்கிட வேண்டியா. அப்ப அந்த விபூதியை எடுக்கிறார், அதான் மிருகி முத்திரையினால எடுக்கணும். இந்த பஸ்ம யூதி பையில இருந்தோ டப்பில இருந்து எடுக்கிறான். இந்த முருகி முத்திரை, முருகி என்றால் மான், மான் போல. இந்த முருகி முத்திரையானால் எடுத்து முடிவிட்டான். ஆ,
3: அதுதாங்க. பொய்களை விரசை அங்கியின் விதியால் பூத்த நீர் அங்கையும் எடுத்து நைகரன் தீர்த்த அன்பொடு ஞாசன் அடை உருச்சானமுன்னாக.
2: இதெல்லாம் அவருக்கு டச் கிடையாது, அதனால சொல்லலவர். அதாவது யூதி எடுத்து வச்சாச்சு, அசுரருடைய பிரீதிக்காக ஒரு துளி எடுத்து அப்படி தெரிக்கணும், நெருதி முறையில் தெரிக்கணும்னு சொல்லி ஒரு துளி அப்படி தெரியும். தெரிச்சுட்டு நிரீட்சணா புரோட்சணா சாதனா அத்யக்ஷணா சிவாய நமஹ அஸ்திராயபடு அஸ்திராயபடு கவஜாய வௌஷட்டு அப்படின்னா பொத்திண்டாச்சு. இது பொத்தினதுக்கப்புறம் கலா மந்திரங்களால் ஜபிக்கணும். நிவர்த்திகளாய நம, பிரதிஷ்டாகலாய நம, வித்யாகலாய நம, சாந்திகளாய நம, சாந்ததிதகலாய நம. இந்த வைதிகத்தில் எப்படி இருக்குன்னா, அப்படி தெளித்த உடனே அதை தொழுகின்ற கலா மந்திரத்தோட சத்யோஜாடைய பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லுவோங்கிறாங்க. சத்யோஜாடம் பிரபத்யாமி சத்யோஜாதா எவை நமனோ இல்லையா, இந்த அஞ்சு இதையும் சொல்லி ஜபம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் அதுக்கப்புறம் விபூதிருத்ரரை தியானம் செய்கிறார். விபூதிருத்ரர் ஆறு தெரியுமா, நம்ம கோயில் இருக்கார் சூரதேவரான் எழுதிச்சிருக்கான். ஜுவர தேவர், ஜுவரம்னா காய்ச்சல், அதுக்கு தேவரா சூரதேவரம் எழுதிச்சிருக்கான. அவர் தான் விபூதிருத்ரர். எல்லாம் மூணு தான், ருத்ரம் திருநேத்திரம் த்ரிஷிகம் த்ரிபாதம் த்ரிபாகுரத்ன ஸ்ரிஜபூஷணாஜ்யம், இப்படி தான் இருக்கார். மூணு முகம், மூணு கண்ணு, மூணு கை, மூணு கால், இப்படிதான். வீட்டில் காய்ச்சல் குழந்தைக்கு எவ்வளோ ஊசி போட்டோம் சரியாக வரமாட்டேங்கு. அவருக்கு வந்து மிளகு அரிச்சு சாச்சுன்னா காய்ச்சல் போகும். இது என் கண்கூடா நான் பார்த்துக்கேன், என் வீட்டில் பண்ணி பார்த்தேன். அந்த ஜுரத்தை தீக்கக்கூடியவர் ஆனால் சூரதேவர். விபூதி ருத்ரன் பெயர். ருத்ரம் திருநேத்திரம் சிசிகம் திரிபாதம் திரிபாகுரத்ன சிஜபூஷணாஜ்யம் ரக்தாம்பரம் பஸ்ம விலேவிதாங்கம் தியாயே ரக்ஷாஸ்வரூபமீசம். அந்த விபூதி ருத்ரரை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணணுக்கு அப்புறம் விலை தேடு விடணும். விலை வந்து இப்படி எடுத்து விடணும்னு சொல்லியிருக்கு. இப்படி எடுத்து கோரப்பா, இப்படி எடுத்து விட்டால் அசுரருக்கு பிரீதியாயிடும், அதனால் இப்படி எடுத்து விட்டு குழைக்கணும். கவச மந்திரத்தினால குழைக்கணும். வைதிக சைவம் வேதநெறி வேதா வைதிகண்டு புறா கிருத்வா பஸ்தா சைவம் சமாஜரியது எங்களுக்கு கட்டல. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், வைதிகத்தை மேலே செய்யிட்டு அதுக்கப்புறம் சைவத்தை ஆகமத்தை செய்யணும், அதை விட்டுறப்படாது. அப்ப அதுக்கு என்ன சொல்லியிருக்கு ஆனா, சத்யோஜாரிய வன்மனோட மானோ மகாந்தமு ரமானோ அத்பகன் ஆனா அவருக்கு இருக்கு அந்த வேதத்தை சொல்லி குழைக்கணும். அப்புறம் கவஜாய ஔஷட்டு அனுக்கு, அதுக்கப்புறம்தான் சுரசு நெற்றி ஹிருதயம் நாபி முட்டு இப்படி 16 இடம் சொல்லியிருக்கு, அல்லது 12 அல்லது 8. இந்த எந்த இடத்துலையுமே இங்கே சொல்லலை. சில பேர் வரி புலி வட்டமாக வரிசாக எழுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு ரெண்டு பூத்த ஒரே வரி புலி பார்த்துக்க புலி அது மாறிக்கும். தெரியல, சரியும் இல்லை, சொல்லி கொடுப்பாரும் இல்லை, ஆசிரியனுக்கும் தெரியாது. அதான் விஷயம், ஆசிரியனை போய் பார்த்தா அவனும் இப்படித்தான் இருக்கான். இவன் விட்டுருக்கானே அவன் வாச்சார் ஆளானதை பார்த்தா அவனும் அப்படித்தான் இருக்கான். சரி போ, உந்த எழுத்து அப்படித்தான் ஆனும், தெரிஞ்சுக்கணும்னு நோக்கம் இல்லை. பஸ்ம ஜாபால உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதில் பூரா விபூதி எப்படி இடணும், எப்படி குழைக்கணும், என்னெல்லாம் மந்திரம் சொல்லணும், அதெல்லாம் இருக்கு. அதை ஒரு இடத்துலயா இந்த இடம் சொல்லலை, எங்களை கேட்பான் அங்கே நீ ஏன் இடலேம்மா, நீ கொண்டு வா பிரமாணம் கொண்டு வா, நான் இடறேன்மேன் அது இங்கேருந்து கொண்டு வருவான் ஒன்று ஒன்று. அதனால் ஒரு இடத்துல அந்த இடம் சொல்லலை. இப்படி அந்த விபூதி இடணும். அதை சொல்றார் அக்னியின் தொடக்கத்தான், அதாவது அதர்வண வேதத்துல ஒரு அக்னிரிதி பஸ்ம வாயுருதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம சர்வம் ஹவாஹமிதி பஸ்மன்னு சொல்லி ஜபம் பண்ணுன்னு சொல்ற அவர் செய்தாராம். சனக்குமார் சொல்றார், அடைவுரு பஞ்ச பிரம்ம மந்திரத்தால். பஞ்ச பிரம்ம மந்திரம் என்னது? தீட்சாம் நாளா இருக்கலைங்க, இல்லையா? பஞ்சபிரம் தான் ஈசான மூர்த்தாய நமஹ தத்புருஷவ மந்திரம் தெரியும், இதுதான் பஞ்சபிரமம் தெரியாது. அகோர கதையாய நமஹ வாமதேவ குஷ்யாய நமஹ சத்யோஜார மூர்த்தயே நமஹ. இந்த அஞ்சு பஞ்சபிரமம். கதையாய நமஹ சுரசய நமஹ சிகாய நமஹ கவஜாய நமஹ நேத்திரேபியோ நமஹ ஆஸ்திரா. இந்த ஆறும் அங்க மந்திரம். இரண்டு அஞ்சாறும் பயனுக்கும் சேர்ந்து மொத்த பெயர் சம்ஹிதா மந்திரம். இப்படி பஞ்ச பிரம்ம மந்திரத்தால் அங்கியன் தொடக்கத்தால் அக்னிதி பஸ்ம அந்த மன்வன் தொடக்கத்தினாலும் முறையில் ஜாபாலம் அணுக்கள் ஏழாற்றால் ஜாபாலமன் அதர்ம வேதத்தினால் ஜாபாலமன் ஏழினால மூவிரண்டு அதர்ம மந்திரத்தால் வடிவுறும் இழக்கை வைத்து முன் முக்கால் மந்திரித்து அறவினால் குழைத்து கடிகடு சென்னி முதலடிகாரும் பிரம்மவோர் ஐந்தையும் கடறி. சரசு முதல் கடையோட பிரம்ம மந்திரம் ஈசானமாயன்மஹ தத்புருஷத்ராயன்மஹ அகோர்கதையாயன்மஹ வாமதீஷாயன்மஹ சத்யோஜாரமூர்த்தே நமக்கு எல்லா அங்கத்துக்கும் சத்யோஜாரம் தான். இப்படி சொல்லிவிட்டாராம். நிறை உத்தூழனம் செய்து இவர் சொல்றார், ஒரேகார சொல்றார், அது எப்படியா முடியும்? குழைக்கிறதுக்கு நல்லா உத்தூழம் பண்ணான் நீ ஒரு குழச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உத்தூழம் சொல்றாரு. இது என்ன சரியா வரலையே? சுஞான சாமி சொல்றது சரியா வரல. ஒரு மூலத்தில் அப்படி இருக்கோ என்னவோ ஆண்டார் மூலங்கிற காஞ்சிபுரம் மகாஜ்யத்தில். அப்படி அல்ல, செய்யுளுக்காக கொஞ்சம் முன்பின்னா மாற்றி சொல்ற வழக்கம் உண்டு. அவ்வளோதான். திரையம்பகங்களாம் திரையம்பக மந்திரத்தினாலே சொல்லிடணும். ஈசானமூர்த்தாய நமஹ தத்புருஷவக்த்ராய நமஹ அதோட திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருச்சோர் முட்சியமா. எங்களுக்கு இட்ட கட்டளை அதை சொல்லிடணும்னு சொல்லு. திரையம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரலின் ஆசமித்து ஆசமனம் பண்ணார். இந்த ஆசமனம் வந்து மூணு இடம் இருக்கு. புராண ஆசமனம், வேதாசமனம், தத்துவாசமனம் சொல்லு. சாமானியர்களுக்கெல்லாம் புராண ஆசமனம், வேதங்களை நன்றாக கற்றவர்களுக்கு வேதாசமனம், நம்ம மாதிரி தீட்சாவான்களுக்கு தத்துவாசமனம் சொல்லு. அச்சுதாயனமாக அனந்தாயன் கோவிந்தான வளம் அது புராண ஆசமனம். சாமானியர்களுக்காக உண்டான வேதங்களை கற்றவர்கள் என்று ரிக்வேதம் பிணையானி எதிர்வேதம் பிணையானி சமவேதம் பிணையாமி அகர்வேதம் பிணையாமி. சிவதீட்சை பெற்றவர்களுக்கெல்லாம் தத்துவாச்சனம். சிவதீட்சை மாத்திரம் இல்ல, சாஸ்திரர்களும் தத்துவாச்சனம் தான் பண்றார். சாஸ்திரர் பூராவும் தத்துவாச்சனம் தான். ஆத்ம தத்துவாய சுவதா வித்யா தத்துவாய சுவதா சிவ தத்துவாய சுவதான்னு சொல்லி பரவும். இதுக்கு எவ்வளவு தண்ணி சொல்லணும்னு அழகு சொல்லிட்டான். மாஷமக்ன ஜலம்னா ஒரு உளுந்து போட்டால் முங்கன அவ்வளோதான் இருக்கணும். அந்த பெருமாள் கோயில் கரை உத்தனையால் அசவனம் பண்ணக்கூடாது. அது இவ்வளோ பொறுத்த இருக்கு. நான் ஒரு கேட்டுட்டு இருக்கேன், பெருமாள் உங்கள் உத்திரனை எனக்கு தாயாக தரமானதா? நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு வருஷம் தாரேன்னு தாரேன் சும்மா கையில் வச்சுக்கிட்டாரு. ஒரு உளுந்து போட்டால் அவங்க அவ்வளோதான். தண்ணி இப்படி வந்து தான் அப்போ வரணும். இங்கே அப்படி குடிக்கிறாரு. இங்கே வந்து இங்கே வந்த உடனே இப்படி வேணும் ஆதமனத்தில் இருக்கு. அப்புறம் இப்படி தொடக்கணும் கட்டவரால அவரும் சொல்லுவாங்க. இவ்வளோன்னு சேர்ந்தா ஆதமனம். ஆனால் அது ஆதமனத்தை சேராது. தொடக்க தொடக்கணும் பஞ்சவாத்த சத்தம்தான் கேட்கும். ஆசமித்து பின்னரும் திரியாயுஷன் திரையம்பகமனவால் திரையாயுஷன் ஜமலக்னே கஷ்யபஸ்ய திரையாயுஷம் யத் தேவேஷு திரையாயுஷம் தன்மே அஸ்து திரையாயுஷம் அதர்வ வேதத்தில் இருக்கு. அதை சொல்லணும் சொல்றார். முறையின் அஞ்செழுத்தால் குண்டரம் ஒன்றும் இட்டு அந்த திரிகுண்டரம் எதை குறிக்கிறதுன்னு முச்சுடர் ஆகவ ஆத்மீயமாகிய மூன்று அக்னியை குறிக்கிறது. முக்குடம் சத்வர்ஜஸ் தாமசை குறிக்கிறது. மறைகள் மூன்று இவையடல் அந்த மூணு குறிக்கிறது. முன்னிறம் முத்தி வடிவன சிந்தையில் கண்டு இந்த மாதிரி அவர் மனசுல கொண்டு அவர் பண்றார். ஐந்து மூபிடச்சும் பயன்ஜடம் சொல்றார். இவர் பயன்ஜடம் தான் சொல்லியிருக்கார். உடனே அவர் வைத்தியம் ஒழுக்கு நமக்கு சைவத்தை பதினாறாம் சொல்லியிருக்கணும். அது முன்பின் இருக்கும், அதை செய்யல அதை காண முடியாது. ஐந்து மூவிடத்தின் அழகுறு அணிந்தால் அருகற்கு சந்தி நேர் உதவி. சூரிய பகவானுக்கு அர்க்கம் கொடுக்கணும், வைதிகாலெல்லாம் பிராமணால் குரம். அது எப்போ கொடுக்கணும்னு சட்டம் சொல்லியிருக்கு தெரியுமா? சூரிய உதய ஆற்றுக்கு முன்னாலே கொடுக்கணும்னு சொல்லி, நட்சத்திரம் இருக்கிறதே காலையில் கொடுக்கணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு வசனம். அதாவது சூரியனை காண்றதுக்கு முன்னாலே கொடுக்கணும். கோணாமல்னா அது சூரியன் அங்கெங்கே போக நடுவில் இருக்கும்போது கொடுக்கணும். கண்டு கொடுன்னா சூரியன் இருக்கும் போதே கொடுத்தணும். சாயங்காலம் இதுதான் கஷ்டம். 8 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மல்ல தேய்ச்சி குடி சண்டி கொடுக்க சண்டை சேருவது வேற. அதுக்கு ஒரு நான் வச்சுருக்கேன், வேண்டாம் இப்போ வேண்டாம் இல்லைடா. அப்படி அந்த சூரிய உதயத்தினால அந்த அர்க்கியம் கொடுக்குறான். காயத்ரி மந்திரத்தினாலும் அர்க்கியம் கொடுக்குறான். இந்திர திசையே நோக்குபு மூலம் எய்து, கிழக்கு திசையை அப்படி தியானத்தை உட்காந்துட்டார். எய்தில் நனத்து அமர்ந்து நல்லாசனம், அதாவது சுகாசனம்னு சொல்லிட்டார். எந்த ஆசனம் ஏன் போட்டு நம்ம போட்டு குதறி இருக்கிறான், உனக்கு தெரிஞ்ச ஆசனத்தை வச்சுக்கணும். அதாவது சுகாசனம்னா என்னன்னா, உனக்கு எப்படி இருந்தால் உனக்கு சௌகரியமாக இருக்கோ அப்படி காணுறோம். ஆனால் காலை இப்படி போடணுமா இப்படி போடணுமா இல்லை ரெண்டு காலையில் கழுத்தில் போட்டுக்கிடணுமா அதெல்லாம் கேட்ட உடனே கேட்கக்கூடாது. உனக்கு சுகாசனம் சொன்னால் உனக்கு எப்படி உட்கார்ந்தா சௌகரியமா, கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துடக்கூடாது, அப்போ எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. ஆனால் சுகாசனத்தில் இருந்து கொண்டார். பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி ஆவியே பிரம்மரந்திர தொடுக்கிய பின்னர் சிவபூஜையில் வரு. அதாவது அந்தர்யாகம் சொல்றது, அகப்பூசை நான் சொல்றான். அதாவது ஒவ்வொன்றும் ஒன்றில் ஒடுக்கிறதாக பாவிக்கணும். அன்னைக்கெல்லாம் உன்னால் ஒடுக்க முடியாது, ஒரு பாவம் தான். ஆமாம், பஞ்சபூதத்தை ஒன்றின் ஒன்று உந்துர சொல்றார். ஆதவங்களில் பல்வேறு விதமாக ஓராடுன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து சாரமாக அபய தீட்சர் சொல்லிட்டார். அபய தீட்சர்கள் மகான் சிவார்ச்சனா சந்திரிகான்னு ஒரு நூல் எழுதிக்கார். எப்படி சிவபூஜை பண்ணணும், ஆகம சாரம்னு ஆகும். அதை அப்படி பிழிஞ்சு அவர் கொடுத்துட்டார். நான் அதை அப்படி சொல்லிட்டாலே போகும். சப்தஸ்துரசௌ ரசகந்த புத்தி அகங்கார மனோரூப புரியஷ்டகாத்மக சூக்மசரீர சுத்தியர்த்தம். உள்ளே இருக்கிற சூக்மசரீர சுத்திக்காக செய்கிறது. ஹிருத் கண்ட தாலு புரூமத்ய பிரம்மரந்தர சிதோஷி. இந்த ஹிருது ஹிருதயம், கண்டம் கழுத்து, தாலு நாக்கு, புரூமத்ய நெற்றி, பிரம்மரந்தர சரி, இதில் பிரம்மா விஷ்ணு திரளாம் தியானிக்குபவர் சொல்லிட்டு பிரம்மானே சப்தஸ்வருஷோ பிரபிலாமே. சப்தஸ்வருஷத்தில் சேரு. ரசம் விஷ்ணோ பிரபிலாமே, ரசம் விஷ்ணுவில் சேரு. ரூபகந்தௌ ருத்ரே பிரபிலாமே, ரூபம் கந்தம் அந்த ருத்ரனுடைய சேரு. இப்படி சொல்லிக்கொண்டு அவர் இந்த மாதிரி பாவம், அதாவது சொன்னாலும் கூட போகிறோம், இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு ஐந்து மூவிடத்தும் அழகுற அணிந்தால் அணிந்து அருகற்கு சந்தி நீர் உதவி இந்திர திசையை நோக்கி ஓணம் எய்து நல் ஆதனத்து உங்கள் பந்தமில் சுகஞ்சேர் இருக்கையை இருந்து பஞ்சபூதத்தை ஒன்றினொன்றாய் உந்துர ஒடுக்கி ஆவியை பிரம்மரந்தத்து ஒடுக்கி. அங்கே நம்முடைய ஜீனடைய பிரம்மரத்தில் ஒடுக்கிட்டு அது உட்கார்ந்துருக்காராம். இதெல்லாம் கேட்டுக்கு தான் முடியும், நடக்காது, கதை நடக்க முடியல. பாதக கொழுகி குறைவுடல் தொடக்கை பவன வீதத்தால் உணக்கி கோதர வண்ண வீதத்தால் வேப பொடித்து. அதாவது ஸ்தூல சரீர சுத்தி என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்மாவை சன்ஹாரம் துறையினால் அப்படி வாங்கி அப்படியே கொண்டு போய் சிவரனிடத்தில் சேர்க்கதாக பாகும். சாரி சார், இந்த வெறும் சரீரம்தான். இந்த சரீரம் அப்படி அடி அவர் அக்னி கிளம்பி சரீரத்தை புறம் எரித்ததாக பாவிக்கணும். எரிச்சதுனாச்சு சாமராயாட்டு. அப்புறம் மேலேருந்து அமிர்தாரே இந்த சாமரில் பொழிந்து புதிய சரீரம் தோன்றியதாக புதிய சரீரம் பாவிச்சுட்டா அப்புறம் மீண்டும் அங்கே சேர்த்தோமே அந்த ஆன்மா மீட வாங்கி ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கணும். இது சூஜையில் ஒரு அங்கம். இது எதுக்கியா செய்யணும்ட்டு கேட்டார். ஏயா செய்யாமல் இருந்தேன், நான் செய்யாமல் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. மல பரிபாகமாகணுமானாலும் இதை செய்யணும். எப்படி சிவபெருமானுடைய திருவடியில் இருந்தால் தான் மல பரிபாகம் ஆகும். எப்படி இருக்குன்னா பைத்தியம் தெரிஞ்சால் கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் அடிங்கிற மாதிரி இது. இந்த ஆன்மாவை ஒடுக்கம் கொண்டு சேர்க்குறோம் இல்லையா, திரும்ப வாங்க கொண்டு வரோம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். இந்த ரெண்டு நிமிஷம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பதிவாக சுவாமியுடைய திருவடியில் அன்மா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி தினசரியே அப்படி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்து இருந்து வரும்போது நம்முடைய ஆன்மா பரிவாகம் அடைகிறது சொன்னேன். அதுக்காக தான் வச்சிருக்கு. இப்படி ஆசுநீர் உடம்பின் முன்போல் இருத்தி அங்கன் ஆதார பங்கயத்து பேசுனும் மன்னரூபியாய் நிறைந்த தேவியை முறைவழாறு அமைத்து பேசுறன் பத்தோராயிரம் தொண்ணூறாயிரம் பிணை பிரிந்த பையினான் மாசுரன் ஆனைமகப்புரான் முதலோர் மகிழ்வரும் மடியவர்க்கு இன்னென்ன இடத்துல இன்னும் அற தியானம் பண்ணணும் சொல்லிருக்கு. அதாவது ஆறு அங்கம் இருக்கு, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகரம் விசுத்தி ஆக்யான் ஆரங்கம். இன்னென்ன இடத்துல இன்னும் மூர்த்தி இருக்காருன்னு சுவாதிஷ்டானே புதோபரி மூலாதாரே அடி வைத்து கிட மூலாதாரம் இருக்கு. அங்கே கமலம் இருக்கு. எப்படி சதுர்தச கமலே நாலு இதழ் கமலம் இருக்கான். அங்கே யார் இருக்கா, அங்கே என்ன இருக்கு, பம் ஷம் சம் நம ஹம்சா இந்த நாலு எழுத்து அதில் இருக்கு இந்த தாமரையில். அடுத்தாவது அதுக்கு மேல் இடத்துல சுவாதிஷ்டானே ஆறு கமலம் ஷட்தள கமலம் அங்கே எத்தனை எழுத்து இருக்கு, பம் பம் மம் எம் ரம் லம் நம ஹம் சா. வடமொழியே வேண்டானா எப்படி பண்றது இல்ல. அப்புறம் சூஜை விட்டுறணும். நாபியில மணி பூரகம் இருக்கு. அங்க என்ன இருக்கு, தசதட கமலம் பத்து இடல் தாமரை இருக்கு. டம் டம் நம் தம் தம் தம் தம் நம் பம் பம் நம ஹம் சா. ஹிருதய அநாகரம் இல கம் கம் கம் கம் நம் சம் சம் ஜம் ஜம் யம் டம் டம் பனிரெண்டு இதற்று அங்கே இருக்கும். கண்ட கழுத்துல விசுத்தி பதினாறு இதழ் எப்படின்னா அம் ஆன் ஏம் உம் ஓம் ரம் ரம் ரம் ரம் ஏம் ஐம் ஓம் ஓம் அம் அஹா பதினாறு எழுத்தில் இருக்கு. புருவோர் மத்திய ஆக்ஞா சக்கரம் இது. இங்கே என்ன இருக்குன்னா ஹம் ஷம் ரெண்டு எழுத்து இருக்கு. மூர்த்னி சகசிராரே ஆயன இதழ் தமனும் அங்கே இல்லைன்னா ஆலேருந்து உயிரெழுத்து மையெழுத்து பூரா அதில் இருக்கு. இப்படி மகிர் மாத்ருகா நியாசம் அண்டர் மாத்ருகா நியாசம் இந்த சிவஜில நியாசங்கள்லாம் உண்டு. இப்போ நாம் செய்கிறது சம்பஞ்ச பிரம்மம் நியாசம் ஒன்று தான் நாம் செய்வோம். அதுக்கு மேலே யாரும் செய்யறது இல்லை. ரொம்ப நூல்கள்லாம் புரட்டி எடுத்ததாகனா கொஞ்சம் செய்யலாம். ஆமாம், அந்த பஞ்சபிரம்ம சடங்க நியாசத்தோட இந்த மாத்ருகா நியாசம் அந்த மாத்ருக வைரமான உள்ளே அந்த நாடு வெளியில இதை செய்யணும் இந்த மாதிரி. அதே மாதிரி வெளியில ஆவரட்சாவர இந்த இடங்கள்ல நியாசம் பயிர் மாத்ருகா நியாசம். நியாசம் என்பதற்கு தொடுதல் பெயர். இப்ப நம் அன்பர்களால் தொடுதுனால என்ன, இன்று சரீரம் சுத்தி அடைகிறது, சிவபூஜைக்கு உரியவராக நான் இந்த சரீரம் ஆகிறது. இப்படிலாம் அவர் செய்கிறாராம். லிங்கத்து அன்பர்களாக அருச்சனை விதியுடையாற்றி, அதாவது சிவபூஜை செய்கிறதுக்கு முன்னால் நம் மனசுக்குள்ள நாம் அந்தரியாக பூஜை பண்ணணும். உட்கார்ந்து கிரயத்தில் கிரய தாமரையில் சிவருமான எழுந்ததுக்காக பாவம் பண்ணு, அவளுக்கு வெளியில் எப்படிலாம் பண்ணுறோமோ அவ்வளவு பூஜையும் பண்ணு, எல்லாம் முடிச்சுட்டு அழகவனா வெளியில் போயவனும் அகப்பூஜை புறப்பூஜை சொல்லும். இவனும்
3: இப்படி அன்பர்யாக அருச்சனை விதியுடையாற்றி மேவிய பின்னர் புறத்தினம் சென்னிமுக முதல் விளம்புருவெல்லாம் ஐம்பான் எழுத்துருவான செல்வியை நலபர அமைத்து
2: அதே மாதிரி வெளியும் பகிர் மாத்திரதா நியாசம் இல்லை திருமூலர் சொல்றார். ஆமாம் என்ன சொல்றது அவர் ஏன்னு சொல்றான் தெரியல. ஆமாம் இப்படியாக நியாசங்கள்லாம் செய்வோம்னா சூது செய்யணும்னு சொல்லி இப்படி அந்த சனக்குமாரர் செய்கிறாராம். அதன் பின்பு
3: அருமறை காயத்ரி பெருமனுவை ஆயிரத்தெட்டு கணித்து
2: தினசரி ஆயிரத்தெட்டு தரம் ஜபிக்கணும்னு கரன் காயத்ரி ஜபம் சொல்லியிருக்கு. ஆயிரத்தி முடியாது அறுபத்தி நாலு, அது முடியாது முப்பத்தி ரெண்டு, அது முடியாது பதினாறு, அது முடியாது எந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிறாரு. குறைஞ்சது பதினாறு, அதுவும் முடியலன்னா போனோம் வேண்டாம் உனக்கு மந்திரம் ஜபிக்க வேண்டாம் எந்திரிச்சு போகலாம். இது காயத்ரி மந்திரத்தில் ஜபம் பண்ணணும். அவர் ஆயிரத்தெட்டு கூட உட்கார்ந்து ஜபம் பண்ணணும்.
3: ஆச்சாரம் அங்குஷ்ட ரூபியாம் சிவனை வரன்முறை அருச்சனை விரைந்து
2: அதுக்கப்புறம் சூஜை பண்றார். அங்குஷ்ட ரூபமாம் சிவனை பரமேஸ்வரன் தான் இருக்கார் நம்ம கிரகத்துக்குள்ள இவ்வளவு தான் இருக்கார். தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லுது இந்த விஷயம். அதுதான் இவர் சொல்றார்
3: அங்குஷ்ட மாத்திரே புருஷ அங்குஷ்டஞ்ச சமாசித ஈசா சர்வஸ்வ ஜெகத பிரபு பீடாது விஸ்வபுக். ஈசன்
2: ஜெகதுக்கெல்லாம் எல்லா உலகத்துக்கும் அதிபதி, பிரபு அவன் எப்படி இருக்கான் அங்குஷ்ட மாத்திர புருஷன் இருக்கான்.
3: அதைத்தான் இங்க அங்குஷ்ட ரூபியாம் சிவனை வரன்முறை அருச்சனை உறைந்து
2: முறைப்படி பூஜையெல்லாம் புரிகிறார்.
3: யோகினை கூடி தன்னுடைய இதயத்து ஈசமெந்துரைக்கும் எட்டிதழும்
2: எட்டிதழ பூஜா பண்றோம். என்ன தர்மாயன் மகா ஞானாயன் மகா வைராஜ்யாயன ஐஸ்வர்யாயன மகா அதர்மாயன் மகா அஜ்ஞானாயன வைராஜ்ய ஐஸ்வர்யாயன மகா எட்டு இதழ் ஹிருதயத்தில் இந்த எட்டு இதழுக்கும் இந்த மாதிரி பூஜா பண்றோம்.
3: தேசுரும் வைராக்கியமென்னும் கொகுட்டம் செப்புவர்
2: தாமரைன்னு எடுத்துக்கணும். இந்த தாமரையில் என்னெல்லாம் இருக்கு, நாளாம் முதல் கிழங்கு, அப்புறம் நாளாம் தண்டு, அப்புறம் தாமரை அடி தாமரை பூ, அதுக்குள்ள பொட்டு கேசரம், மேலே விதை, எவ்வளோ இருக்கு. இதைத்தான் அப்படியே இங்கேனும் தன்மாயன் மகா ஞானாயன் மகா வைராக்யாயன ஐஸ்வர்யாயன மகா அதன்மாயனமா அஜ்ஞானாயனமா வைராக்யான ஐஸ்வர்யாயனமா அப்புறம் அவ்யக்தாயன் மகா நியதயனமா காலாயன் கலாயன மகா
3: ஹிருதயத்தில் குவிந்த தாமரை நமக்கு வெளியில் நிமிழ்ந்த தாமரை.
2: பிராணாயாமத்தினால மூச்சை உள்ள அடக்கி ஸ்தம்பனம் பண்ணுறோம்ல, அதை இப்போ இந்த வாயு என்ன வரும் அப்படியே போய் இங்கே போய் இப்படி போய் இப்படி வரும் இங்கே வரும். இங்கே வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்க கமலம் இருக்குல்ல அதை போய் இப்படி எடுக்கு அப்படி மலரும். அப்படி அது கூடியே அப்படி அழுத்த இது வரும் அங்கே ஒரு மலரும் அதை எடுத்து அப்படியே மலரும் இப்படி மலர்ந்து புரோமத்தில் வரும் பழுவடையும் திரும்பவிடும். எவ்வளோ காலம் பயிற்சி விட நடக்கும், நாளை கழிச்சு நடந்து போகுமா நடக்காது. அப்படி பிராணாயாமம் பண்ணித்தான் அந்த மலர்
3: அந்த மாதிரி
2: அதான் உத்வதஸ்தனாயன்மா கந்தாயனமாக விதை நாளாயனமாக பீஜாயனமாக முழப்புல பீஜான் அங்குராயனமாக கழுத்து கண்டகேபியோ நம தலேபியோ நம கேசரம் கேசரேபியோ நம கன்னிகாயினமாக உள்ள இருக்க பீஜம் விதை பீஜேபியோ நம பத்மாய நம மொத்தத்தில் இவ்வளவும் பிருத்திவி முதல் 36 தத்துவத்தை குறிக்கிறது. எந்த இந்த இது எந்த தத்துவத்தை குறிக்கிறது சித்தியாரில் இருக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அந்த மேலத்தை கேட்கடா. அப்படியாக அந்த 36 தத்துவத்தின் வடிவம் இருக்கு, அதற்கு மேலே எம்பெருமாறு
3: முக்கண்ணன் வர்ணிக்கிறார் புஷ்டிவர்தனன் அவ்வளோ வடமொழி நீல பொன்மயன் முதிர்கரை மிடற்றன் தக்க ஈசானன் வன்னிரேத நட்சத்தியன் அருவினன் உருவன் புக்கசீர் புருஷன் விஸ்வரூபன் குருட்டன் சிவன் புருஹூதன் வைகுமை சத்து பராபரம் பரமான்மா அகத்துயர் பரபிரம்மா என்றெடுத்துரைக்கும் பெயர்களின் பொருளாய்.
0: இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு பெயருக்குரிய உரியவராக அவர் தியானிக்கிறார். இது எங்கேருந்து வந்தது? ஆன் சொன்னான்
3: கைவல்யோபனிஷத்துன்னு ஒரு உபநிஷம்,
0: அதில் அப்படியே அங்க வருது. கிருத்துண்டரீகம் விராஜம் விசிஞ்சம் மத்யே விஷதம் விசோகம் அசிஞ்சம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிரம் பிரம்மயோனி. அப்படி சொல்லு ஐஷா
3: சிவரூபம்
0: அஸ்மி இவ்வளவு சிவரூபம் சொல்லி கைவல்யோ அதைத்தான் அப்படியே இங்க சிவஞான சுவாமி சொல்லு. எவ்வளவு படிச்சுருந்தா முடியும்? 108 நிமிஷம் கரைகின்னு இருக்காரு. ஆமா, அனைய இடங்களை பார்க்கும்போது நிறைய கொண்டு சொல்லுவார். இந்த மாதிரி இப்படி இருக்கத்த சிவருமான் உலாவராராம். இவருடைய யுகத்தை உட்கார்ந்துருக்காரு. சிவருமானும் பார்வையும் உலாவரார். சிவராமன்னா எல்லாரும் எழுந்திருக்கணும்ல, இவர் எழுந்திருக்கணும்ல, எழுந்திருக்கல. இவரால் அங்கே ஆன்மா ஒடிக்காச்சு. அப்படியே உட்கார்ந்துருக்காரு. வரவும் உள்ள என்ன நடக்க சுற்றி தெரியாது. சிவரமாந்தார் சரி, அவர் யோகத்தில் இருக்காருன்ட்டு அவர் போயிட்டார். அந்த தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, இந்த நந்திக்கு என்ன வந்து அவரே போயிட்டார். அவர் யோகத்தில் இருக்காரு, எழுந்திருக்காருனால ஒண்ணும் இல்லைன்னு போயிட்டார். இவர் மாதிரி நம்ம சிவருமான் போல இவர் எந்திரிக்க மாட்டேங்கார் ஆன்னு சொல்லி ஒட்டகமாக உட்கார்ந்துட்டுருக்கான். ஒட்டகமாக போ ஆனால் சாப்பிட்டு போயிட்டார். அவரை ஒட்டகமாக ரூபம் அடைஞ்சு பின்பு சுவபூஜை செய்து அந்த பாவ நிவர்த்தியாகி கச்சபேஸ்வரரை போற்றி வணங்கி எல்லாரும் சொல்லியிருக்கு. அதனுடைய படத்தை பின்னால் பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன்னா, காஞ்சி புராணத்தில் இவ்வளோ விஷயம் வருது. சிவபூஜையை பற்றி வருது, சைவானுஷ்டானத்தை பற்றி வருது, இன்னும் ஆகமாவும் உபநிஷங்கள நிறைய விஷயங்களை கொண்டு கொட்டியிருக்காரு இடங்களில். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஆசையோடு சொல்கிறேன். இவங்களாம் மடமொழி போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்கானுங்க நினைக்கக்கூடாது. அங்கே அப்படி தான் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? காஞ்சி புராணத்தை அப்படி தான் இருக்குது. ஆகினால இந்த மாதிரி இந்த இப்படி இந்த காஞ்சி புராணத்தில் மாதவ சுவஞான சுவாமிகள் இந்த புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கார். இந்த பாஷை தொட்டால் என்ன இருக்குது? பாஷத்தை நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அப்பப்போ சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன் சொல்லி எதுகாரம் பொறுமையாய் கோட்டங்கள் அனைவருக்கும் என நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மாத்திரமுத்தி ஆகிய அங்கேற்கத்தின் அழகிய சுக்கலிங்க பிறனா திருள் கிடைக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டு என சிற்றுரையின் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7
5: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள்? சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம், எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் சின்னதா போயிடும். சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனே இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும். நம்ம கண்ணால பாக்குற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன. சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்றோம். அப்ப வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். கெடுதல் என்றால் இயல்பு திரிதல். அழிதல் என்பது என்ன? அதனுடைய இயல்பு திரிந்தாலே அது மாறினாலே, கெமிக்கல் ஸ்டேட்டோ பிசிக்கல் ஸ்டேட்டோ எது மாறினாலும் இயல்பு திரிந்தால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு விதமான நிலையின்மைதான், நிலையாமைதானே. அப்ப இப்பொழுது இருப்பதை போல அடுத்த நிமிடம் இல்ல, அடுத்த கணமே இல்ல என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் ஒருபடித்தான தன்மை கொண்டிருப்பது சிவம் அப்படின்னார். ஒன்றென நின்றது சிவம். சிவத்தை பத்தி சொல்லும்போது ஈராய் முதல் ஒன்றாய், முடிவாக முதலாக இருக்கின்ற ஒரு பொருளாக இருப்பது சிவம். சம்பந்த பெருமான் ஈராய் முதல் ஒன்றாய், அப்புறம் படைப்பிற்காக இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதமவே ஐந்தாய் ஆறாறு சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய். ஆனால் அது ஈராய் முதல் ஒன்றாய் இருப்பதனால அது அனைத்திலும் கலந்திருக்கின்றதே தவிர இரண்டாக மூன்றாக இருக்கிற பொருளாகவே அது இல்லை, வேறாகி இருக்கின்றது. தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமிழலையே என்று சொல்ற. அதுபோல சிவம் என்பது ஒன்று என்பதை திருமந்திரம் சொல்றது, ஒன்று அவன் தானே. உலகத்திலே ஒன்று என்று சொல்லப்படுகின்ற பொருள் அவன் மட்டும்தான், ஒன்று அவன் தானே. அப்ப அவனை இரண்டாக பார்ப்பது அவனுடைய அருள் இந்த உலகத்தினை செயல்படுத்துகின்றது. ஆகவே பொருள் தன்மையினால் ஒன்றாக இருந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது சிவம் என்றும் டைனமிக்காக இருக்கும்போது சக்தி என்றும் கூறப்படுகின்ற தன்மை, அந்த தன்மை அருளினாலே இரண்டு போல் காணப்படுகின்றான். சிவமும் சக்தியுமாக அவன் இயக்கத்திற்கு வித்திடுகின்ற காரணத்தினாலே, இயக்கத்திற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே அவனுடைய அருள் தான் துணை செய்கின்றது. அருளினாலே அவன் இயக்கினாலும் கூட அவன் சிவத்தன்மைக்கு குற்றம் வராது. ஏன் வராதுன்னா, இயங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் இயல்பு குன்றும் மாறும் திரியும். ஆனால் பெருமான் எல்லா இயக்கத்திற்கும் காரணமாக தான் இயங்குகின்றான். அந்த இயக்கத்தை தான் ஆட்டம்னு சொல்றோம், நடராஜாவுடைய டான்ஸ். அது என்னன்னா, அனைத்து பொருளையும் இயங்க வைக்கின்ற இயக்கமே அன்றி தான் இயங்குகின்ற இயக்கம் அன்று. பெருமான் தனக்காக ஆடல, ஆகவே அவன் சிவத்தன்மை குன்றாது. அவன் அருளினாலே இரண்டாகின்றான் என்று சொன்னார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், மூன்றினுள் நின்றனன் அப்படின்னு வருது என்று அவனை பற்றி வருவதனால ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் என்று சொன்னார். அதனை தேர்தல் ஞானம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில், ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றமும் அழிவும் பார்க்கின்றோம், வளர்ச்சி மூப்பு அழிவெல்லாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணமாக இருந்து கொண்டு தான் அழியாது, எதிலும் தோன்றாது, ஒருபடித்தாக இருக்கின்ற ஒரு பொருள் உண்டு என்பதை தான் கற்கின்ற பலவிதமான கல்விகளின் மூலம் ஒருவன் அறிவதற்கு ஞானம்னு பேர். எந்த கலையினை உணர்ந்தாலும் மெய்ப்பொருளாகின்ற சிவம் அழியாத ஒரு பொருள் உண்டு என்பதை ஒருவன் அந்த அறிவிலே உணர்வதற்கு கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். ஆகவே ஞானம் என்பது கலைஞானம் என்று. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். நீங்க கணக்கு தான் படிங்க, இந்த கெமிஸ்ட்ரி தான் படிங்க, நீங்க பிசிக்ஸ் படிங்க, நீங்க மெக்கானிக்ஸ் படிங்க, நீங்க மெடிசின் படிங்க, நீங்க அக்கௌண்டன்சி படிங்க, நீங்க தமிழ் இலக்கியம் படிங்க, இலக்கணம் படிங்க, வேறு மொழிகள் படிங்க, மொழியியல் என்று சொல்லுகின்ற லிங்குஸ்டிக்ஸ் படிங்க, எதை படித்தாலும் அந்த படிப்பு சரியை கிரிய யோகம் என்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ஒருவன் படித்தான் என்று சொன்னால் இறையருள் கைகூடி அந்த கலைக்கலாம் பொருளாக இறைவன் தன்னை காட்டுவானான். கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. நம்பியார் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. அப்படியே எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க தலைப்படுகின்ற ஒரு கலைஞானமானது இறைவன் உள்ளாலே ஒருவனுக்கு கிட்டியது என்று சொன்னால் அவன் என்ன எதை உணர்வான் என்றால், தன் கண்ணிலே இருந்து கொண்டு கண்ணினை இயக்கி இந்த கண்ணை கொண்டு இந்த காட்சியை தனக்கு காட்டுவோன் கடவுள் என்றும், இந்த நாக்கை கொண்டு இந்த சுவையினை நமக்கு உணர்த்துவோன் கடவுள் என்றும், இந்த செவியை கொண்டு இந்த ஒலியை நமக்கு உணர்த்துவோன் கடவுள் என்றும், அந்த கடவுளே அனைத்தையும் செய்கின்றான், எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி ஒரு பிள்ளை தாயினை உணர்வதைப் போல உலகத்தாக இருக்கின்ற கடவுளை உணர தலைப்படுவான். இந்த செய்தி அந்த பாட்டில் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. சுவாமி அனுகிரகம் பண்றார், சக்தி நிவாதம் ஏற்படுது. பகலும் கங்குலும் ஆகி நின்றானை அப்படின்னா, பகல் என்பது இறைவனை அறிகின்ற நிலை, கங்குல் என்பது அறியாத நிலை. அவனை அறியாதிருந்த நிலையாகவும் அறிகின்ற நிலையாகவும் பெருமானே இருக்கின்றான், மறைப்பாகவும் காட்சியாகவும் இருக்கின்றான். பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை, சுவை தன்னை உணரும் நாவினை, காண்கின்ற கண்ணை, ஆர்க்கின்ற கடலை, மலை தன்னை, ஆரூரானை மறக்கலும் ஆமே. அப்படி ஒரு தாயானவள் தன் வயிற்றுக்குள்ளும் வயிற்றுக்கு வெளியிலும் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை போல இந்த உயிரினை இந்த உலகத்திலே விட்டு கையை பிடித்து கொண்டு அழைத்து நடத்தி செல்கின்றான் கடவுள் அருளினாலே. அப்ப தான் எந்த கலையிலும் அந்த கடவுளுடைய அருள் இருந்த ஒருவனுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த கடவுளை அவன் அறிவான். அப்படி அறிய தலைப்பட்டவனே கடவுள் கைவிட மாட்டான், தன்னை தொடர்ந்து காட்டுவான். இந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். சிவன் இருக்கிறான் என்ற உணர்வு இதில் வந்துடும். இந்த சிவன் இருக்கின்றான் என்ற உணர்வு வருகின்ற காரணத்தினாலே அவன் பாவம் செய்வதற்கு அஞ்சுவான். அதான் கடவுள் உணர்ச்சி. எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. கடவுள் இருக்கிறாருங்கிற உணர்ச்சியினால அவன் என்ன பண்ணுவான், விதிகளை மீறுவதற்கோ விலக்குகளை கடைபிடிப்பதற்கோ முற்பட மாட்டான். விதிப்படி வாழ ஆரம்பிப்பான். அப்ப ஒன்றாகிய ஒரு பொருளை தன்னுடைய ஒழுக்கத்தினாலும் கல்வியினாலும் சீலத்தினாலும் ஒருவன் அறிய தலைப்படுதல், அந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். சரி, நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதலாம். நிகழ்போதம்னார் நிகழ்தல் அப்படிங்கிற போதம் தானே நிகழும் என்ற பொருள் சொல்ற. போதம் என்பது நாம் தேட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக். எப்படின்னா, துரியம் என்ற நிலைக்கு சென்ற உயிர் அந்த நிலையிலே தொடர்ந்து இருந்தால் அதிதம் என்ற நிலை தானே நிகழும், அது அருளினாலே நிகழ்வது. ஒரு எஸ்கலேட்டர்ல அவன் ஏறி போயிட்டு இருக்கிறான், கடைசிப்படி அவர் தள்ளி விட்டுடும் தானே. அதே போல சில விஷயங்கள் தானே நிகழும். அப்பொழுது நிகழ்போதம் என்றால் இறைவன் அருளினாலே கைகூடுகின்ற போதம் என்பது என்னன்னா, தேர்ந்ததனை தெளிதல், கடவுள் உண்டு என்ற உணர்ச்சி, கடவுள் நிழல் போல இருக்கிறான், கடவுள் தான் நம்ம கையை பிடிச்சி அழிச்சிட்டு போறாரு எல்லா இடத்துலயும். நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு பஸ் கூட்டமா வருது, ஏற முடியல, அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இந்த பஸ் வேணான்னு கடவுள் சொல்லிட்டார், அவ்வளவு, அடுத்த பஸ் தான் நமக்கு நல்ல பஸ், எதுக்கும் கவலை இல்லாமல் ஆனா விதிப்படி ஒழுகின்ற வாழ்க்கை என்பது கடவுளை அறிந்தவன் வாழ்கின்ற வாழ்க்கை. இருந்தாலும் அந்த நிலையிலும் கடவுள் இருக்கின்றான் என்ற உணர்ச்சி வருகின்றதே தவிர, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் கசப்பானா இனிப்பானா, அவன் நெட்டையா குட்டையா, அவன் ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற அளவுக்கு கடவுளுடைய சுரூபம் தெரியாது. அந்த விசேஷ ஞானம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, இதுல காட்டை, காட்டைனா உறுதி. அந்த உறுதி ஏற்பட்டால் கடவுள் தன்னை காட்டுவான். தண்ணீர் இல்லோன் தானேயான தன்மை, எந்நீர் அனைவர் கேட்க வந்து எம்பி அரைகூவி ஆட்கொண்டிருக்கின்ற நிலை குருநாதனாக வந்து காட்டுவான். கடவுளுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமிலான். அப்படிப்பட்ட கடவுளுடைய உருவங்களிலே மிக உயர்ந்த உருவம் என்பது நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற ஆசிரிய கோலம்தான். அந்த ஆசிரிய கோலத்தை விட உயர்ந்த ஒரு கோலம் கடவுளுக்கு கிடையாது. அத திருவாசகம் சொல்லுது, கணனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கணனா திருக்கோலம்னா ஏனைய தவ முயற்சிகளாலே காண முடியாத திருக்கோலம். கோயிலுக்கு போனா

பிரிவறியாத நிழலை போல பின்பற்றி அவனுக்கு தொண்டு செய்து அந்த வாழ்கின்ற தொண்டு வாழ்க்கையினாலே இந்த உயிரானது மீண்டும் பிறவானறியை பெற்று கடவுளுடைய திருவடியிலே இரண்டரை கலக்கும். அந்த ஞானமானது உறுதியாக உடம்பின் இறுதியிலே இது பெற்றுவிடும். அப்ப சேஃபா வேலிட் டிக்கெட்டோட காசிக்கு போற கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்து டிக்கெட்டும் செக் ஆயிடுத்து. நம்ம காசிக்கு ஒரு 36 மணி நேரத்தில் போய் இறங்குறது உறுதி. அதே போல வாழ்க்கையில் செம்மை பெறும் ஜீவன் முக்தி நிலை, அதான் போதம். அது தானே வந்து நிகழும், நிகழ் போதம் என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஓடுகின்ற உலகத்திலே, இயங்குகின்ற உலகத்திலே இயக்கத்திற்கு காரணமாக இருந்து கொண்டு தனக்கு ஒரு இயக்கமின்றி, தனக்கு ஒரு தோற்றம் இறுதியின்றி அனைத்திற்கும் இடமளித்துக் கொண்டு, தன் அருளினாலே இடமளித்துக் கொண்டு கலப்பினால் அந்த பொருளோடு கலந்து ஒன்றாகி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அது சிவம். அந்த ஒரு பொருள் உண்டு என்று உள்ளத்தினாலே, கலைஞானத்தினாலும் ஒழுக்கத்தினாலும், மகேஸ்வர மாகேஸ்வர பூஜை கற்பிக்கப்பட்ட மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளை செய்வதனாலும் இந்த உயிர் அறிந்து வைத்திருப்பது ஞானம். குருநாதருடைய தீட்சையினாலே அந்த ஞானத்தை தெளிந்து ஐயமர தெளிந்ததிலே ஒடுங்கி இருப்பது போதம். அது தானே ஆட்டோமேட்டிக் என்று சொன்னார். நிகழ்போதம் தெளிதலாம் என்று சொன்னார். இது தொன்று தொட்டு நம்முடைய சைவத்தில் சொல்லப்பட்டது. எப்படின்னா கலைஞானம் நிகழ்ந்து தவவினையினாலே போதம் நிகழும். இங்கு ஞானம் என்று சொல்லப்பட்டது கலைஞானம், போதம் என்று சொல்லப்பட்டது பரஞானம். ஞானம் இரண்டு, அப்பறம் என்றும் பரம் என்றும் சொல்லப்படும். பரம் என்றால் மேலான ஞானம், அப்பறம் என்றால் கீழான ஞானம்னு அர்த்தம் கிடையாது. அப்பறம் என்றால் மேலானதற்கு மாற்றானதுன்னு அர்த்தம், கீழானதுங்கிற பொருள்ல வரல. அப்ப அபரம் என்றால் அதர்னு அர்த்தம். மேலான ஞானத்தை தவிர இன்னொரு ஞானம் இருக்கு, அது கலைஞானம். கலைஞானத்தினாலே ஒருவன் வந்து தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முனைந்து இருக்க, சக்தி நிபாதத்தினாலே குருநாதன் கிடைத்து அவன் வந்து அந்த குருநாதன் நிறுத்திய குறியிலே நின்று காட்டிய நெறியிலே ஒழுகி அவனுக்கு தொண்டு செய்து அவன் வேறு சிவம் வேறு என்று கருதாது, அவனை இகழாது, அவனை மதித்து நடந்து ஒழுகினால் இந்த உயிருக்கு போதம் நிகழும். அதுக்கு பரஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் ஓமை அதுக்கு பேரு. ஆனால் அந்த இரண்டும் ஆளுடைய பிள்ளையாருக்கு உடனேயே நிகழ்ந்தன, அதான் அவருடைய சிறப்பு. உயிர்களுக்கு உடனுடன் நிகழாது. கலைஞானம் நிகழ்ந்து கால அவகாசம் நிகழும், எது பரஞானம் நிகழ்வதற்கு. ஆனால் இந்த டைம் கேப் இல்லாம அவருடைய பிள்ளையாருக்கு மட்டும் உடனே நிகழ்ந்தது. என்ன காரணம்னா அவர் பூமியிலே பிறந்த பிறப்பு அப்படிப்பட்டது, தவ முதல்வராகவே பிறந்து விட்டார். கலைஞானம் நிகழ்ந்து செய்ய வேண்டிய தவத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார். தவ முதல்வர் சம்பந்தர் என்பதனால அவருக்கு எப்படி நிகழ்ந்தது, சிவனருளையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பெருமாளுடைய திருவடி என்பது அருள், அதனையே சிந்தித்திருக்கின்ற திருப்பெருகின்ற சிவஞானம் அப்படின்னார். அந்த சிவஞானம் என்பது கலைஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். எதை பார்த்தாலும், எதை படித்தாலும், எதை பேசினாலும் சிவனுடைய நினைவாகவே இருப்பது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். முதலே முதலடியிலே சொல்லப்பட்ட சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பது அபரஞானம், அது கலைஞானம். அதைத்தான் இந்த ஆசிரியர் ஞானம் என்று சொல்றார். செக்குலார் பெருமானால இரண்டாவது அடியிலே சொல்லப்பட்ட பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்பது போதம் என்று சொல்லப்படுகிறது, அதான் பரஞானம். அந்த போதத்தை எவ்வளவு அழகா செக்குலார் விளக்குறார் பாருங்க. பவம் என்றால் மறுபிறவி, அதனை அற என்றால் அடியோடுன்னு அர்த்தம். அறவே முடியாதுங்க அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் கூட முடியாது. அற என்றால் முற்றிலும் அடியோடு. பவமதனை அறமாற்றும் மறுபிறவி கனவிலும் இல்லை, நிச்சயமா இந்த உயிருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லி அந்த ஆணவ மலத்தை நசிப்பிக்க செய்கின்ற ஒரு ஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் அந்த தன்மையில் ஓங்கிய ஞானம். ஞானம் என்பது ஓங்குகின்றதுன்னார். ஓங்குறது எதை போல ஓங்குது அப்படின்னு கேட்டா, ஒரு சமுத்திரம் ஓங்குவதை போல ஓங்குவது. ஞானம் என்பது ஒரு சமுத்திரம். சமுத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு ஜலம், நதிகளுடைய ஜலம், மழை எல்லாம் சமுத்திரத்து போய் சேர்ந்தாலும் சமுத்திரம் கரை கடப்பதில்லை, கட்டுப்பாட்டோடு இருக்கு. ஆனால் அந்த சமுத்திரம் ஓங்கினா என்ன ஆகும், சுனாமி. சமுத்திரம் ஓங்கினால் எனக்கு நல்லா நீஞ்ச தெரியுங்கிறவனையே அது இழுத்து உள்ள சொருகிடும். சமுத்திரம் ஓங்கி ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் மீண்டு வரமாட்டான் இல்லையா. சுனாமி வந்து சமுத்திரத்துல, எத்தனா சமுதிரத்துக்கு உள்ள போய் முத்து குளிக்கிறவனா இருந்தாலும், சமுதிரத்துல படகு விடுறவனா இருந்தாலும், மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும், நன்றா நீஞ்சுவனா இருந்தாலும், நீராடுவனா இருந்தாலும், சுனாமியில மாட்டிட்டு சமுதிரமே இழுத்துட்டு உள்ள போயிடுத்துனா அது அவனுடைய மறுபிறவியை அற மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்குகின்றது. பவமதனை அற மாற்றும் பாங்கினில் தன்மையில் ஓங்குகின்ற சமுத்திரம் அது சுனாமி. அதே போல இந்த அதிதம் என்ற போதமானது இவனுடைய கலைஞானத்திலேயே

0: காட்டை அந்த உறுதியினால இவனுக்கு சிவமானது என்ன பண்ணுது, கருணை செய்யுது. எப்படி கருணை செய்யுதுனா, இனிமே நான் உன்னை விட மாட்டேன், நீ என்ன தேடிட்டு இருக்கிற இல்லையா, என் பக்கத்துல இருந்தே தேடிட்டு இருக்கிற, இனிமே நான் என்ன பண்றேன், உன்னை என் மடியிலேயே அமர்த்தி கொள்கின்றேன், இறக்கி விட மாட்டேன் அப்படின்னு இழுத்துக்கிறது. இதற்கு காரணம் கடவுளுடைய கருணைதான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சா, ஒரு சின்ன குடத்தை வச்சுக்கிட்டு கங்கை ஜலத்தை முண்டுக்கணும்னு போச்சான். எல்லா கங்கை ஜலத்தையும் முண்டு வரையம்மான்னு சொன்னதான். ஒரு சின்ன குடத்துல எல்லா கங்கை ஜலமும் முண்டுக்க முடியுமா? உன்னால அத்தனை ஜலத்தையும் முண்டுக்க முடியாது, அதனால சீக்கிரம் எழுந்துவான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறது. அதான் ஸ்ரத்த, முடியாது என்று நினைக்காமல் தொடர்ந்து தவம் செய்கின்றது. அப்ப என்ன பண்ணுது, அந்த கையினால படியில உட்கார்ந்துட்டு பாவாடை நினைச்சிக்காம அந்த குடத்தை கங்கை ஜலத்துக்குள்ள அமுக்கி வைக்குது. கங்கை ஜலம் அதுக்குள்ள ரொம்பின்றே இருக்கு. கங்கைக்கே கருணை வந்துருச்சு. இந்த குழந்தை செய்கின்ற தவத்தை கண்டு கருணை. ஆகவே கடவுளுக்கு எப்படி கருணை பிறக்கும், ஒரு உயிர் செய்கின்ற தவத்தை கண்டு கடவுளுக்கு கருணை பிறக்கும். கங்காதேவி என்ன பண்ணினா, ஒரு பெரிய அலை அடிச்சு அந்த குடத்தை இழுத்துன்னு போயிடுச்சு. அம்மா சொல்றா, அப்பவே சொன்னேனா, அம்மா சொன்னதை கேட்டு நீ வரலையே, குடத்தை கங்கை இழுத்துன்னு போயிடு பாத்தியா அப்படின்னு சொல்லலாம். குழந்தை சந்தோஷமா சிரிச்சதான், என்ன இப்ப என் குடம் கங்கைக்குள்ள இருக்கு, அந்த குடம் கங்கைக்குள்ள இருப்பதனால எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போகும். போகமா போகாத, குடம் கங்கைக்குள்ள இருந்தா எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போய் தானே போகணும். அது போல உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான். உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான் அப்படிங்கறது திருவாசகம் சொல்லுது. என்ன, அந்தம் இல்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும். ஆகாது, முடியாதான், எல்லையில்லாத ஒரு பொருள் எல்லைக்குட்பட்ட நமக்குள் அடங்கும், நாம் அதற்குள் அடங்க வேண்டும். குடம் கங்கைக்குள் சென்றால் கங்கை குடத்திற்குள் செல்லும், எல்லா கங்கையும் செல்லும். எத்தனை கங்கை வந்தாலும் கங்கைக்குள்ள தானே இருக்க குடம். அதுபோல தொடர்ந்து கங்கை குடத்திற்குள் செல்வதை போல கடவுளை உயிர் வந்து தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் சிவஞானம். அப்ப போதம் என்பது தானாக கருணையினால் நிகழ்வது அப்படின்னு பார்க்கணும். தவத்தினால் கருணை நிகழும். வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பறவை. அந்த பறவையினுடைய பறவை வந்து என்ன பண்ணிச்சு, தன்னுடைய முட்டையை ஒரு சமுத்திரத்தினுடைய பீச் அதுல போட்டுட்டு போயிருந்தது, பறந்து அரண்டு போயிருந்தது சாப்பாட்டுக்க. அது சேஃபான இடம் நினைச்சிட்டு ஒரு மரத்தடியில அந்த முட்டையை வச்சுட்டு போயிருக்கு. ஒரு பெரிய அலை வந்து அந்த முட்டையை இழுத்துன்னு போடுத்து, இழுத்துன்னு போனாலும் வந்து பாக்குறது, வந்து பார்த்தா முட்டையை காணும், தேடி தேடி பாக்குறது காணும். ஏதாவது பாம்பு கும்பி எடுத்துன்னு போடுத்தா ஏதாவது ஒண்ணும் காணும், பக்கத்துல ஒண்ணும் காணும். பார்த்தா அந்த முட்டை வச்சிருந்த இடத்துக்கு கீழே மணல் கொஞ்சம் ஈரமா இருந்தது. சரி, சமுத்திரம் தான் இழுத்துன்னு போடுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணது, இந்த முட்டையை எப்படியா சமுத்திரத்திலிருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய சிறிய அலகல ஒரு துளி சமுத்திர ஜலத்தை அதை வந்து கொத்தி எடுத்துட்டு தொலைவில் பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் அதை டிராப் பண்ணிச்சான், அதை போட்டுச்சான். ஏன்னா இந்த சமுத்திரத்தையே நான் என்ன பண்றேன், நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றேன். சமுத்திரத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டா சமுத்திரத்தினுடைய வயத்துல இருக்கிற முட்டை தெரியும், நம்முடைய முட்டையை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த குருவி போன்ற ஒரு சிறு பறவை தவம் செய்து தொடர்ந்து செய்த உடனே அந்த தவமானது சமுத்திர ராஜனுடைய மனதினை உருக்கி அவன் தன் கரங்களிலே அந்த முட்டை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போ என்று சொன்னான் அப்படின்னு வருது. ஆகவே உயிர்கள் செய்ய வேண்டியத தவம். ஆனால் கடவுளுடைய அருள் என்பது அவன் அருளால் தான் அது விளைகின்றது, கருணையினால் கடவுள் கிட்டுகின்றான். ஆகவே போதம் என்பது தானே நிகழ்வது, அதான் பரஞ்ஞானம் என்று சொன்னார். இந்த இரண்டும் ஆடு பிள்ளையாருக்கு நிகழ்ந்தது. அது நிகழ்ந்தது எப்படி சொன்னார்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். கலைஞானம் கலைஞானம் ஒருவனிடம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் மூச்சுக்கு மூச்சு கடவுளையே கருதுவான், அனாவசிய பேச்சு பேச மாட்டான். அவன்கிட்ட அனாவசிய பேச்சு கொடுத்தா நாம சலிச்சிருவோம். எப்படி சலிச்சிருவோம்னா, மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். என்ன பொருள், முருகனை அறிந்த ஒருவன் அவன்கிட்ட போய் நம்ம அரட்டடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவன் முருகா அம்மா. என்ன கேள்வி கேட்டாலும் முருகா, உங்க ஊர்ல மழை பெஞ்சதா முருகா, தண்ணி கிடைக்குதா முருகா, பிள்ளைங்களா சௌக்கியமா இருக்கா முருகா. இவன் எத்தனை தடவை வேணா முருகான்னு சொல்லுவான், அவனுக்குதான் பொறுமை போயிடும், அவன் போயிடுவான். அப்படி உலகமானது நம்மை அடராது பெருமானுடைய திருநாமத்தை பிடித்துக் கொண்டால், அப்பொழுது கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கடவுள் இருக்கிறான்ங்கிற உணர்ச்சி இல்லாம ஒருத்தன் பிடிச்சுப்பானா, இல்லாத பொருளை பொறுத்தவன் பிடிச்சுப்பானா, நம்பினாதானே பிடிச்சுப்பான். ஆகவே கடவுள் நம்பிக்கையும் அந்த அவனை தேடுதலும் அதற்கு அடிப்படையான உறுதிப்பாடும் கலைஞானம். அதை சொல்லும் போது சிவனடியே சிந்திக்கும்னர், அந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம் இன்னொன்றை சிந்திக்காமல் அப்படின்னு அர்த்தம். உலகியலை அறவே கைவிட்டு பிற துறை வேட்கை நீங்கி எனக்கு சாமி தான் முக்கியம், நான் கோயிலுக்கு தான் போவேன், திருமுறை தான் படிப்பேன், ஜபந்தான் பண்ணுவேன், பூஜை தான் பண்ணுவேன், வேற எந்த வேலையிலையும் நான் ஈடுபடுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமான அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்திருக்கும், அன்னி தேதியில நாயனார் குரு பூஜை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கணும். நாயனார் குரு பூஜையை தவிர்க்க கூடாது. எதை தவிர்க்கணும்ங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா கலைஞானம் வந்துருச்சுன்னு தெரியும். எதை விடணும், எதை தொடணும், எதை விட்டுணும், எதை பிடிச்சுக்கணும்ங்கிற ஞானம் தான் கலைஞானம். அப்ப அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். சரி, அந்த ஞானத்தினாலே என்ன பண்ணுது, கடவுளுடைய கருணை ஏற்பட்டு இவன் பிறவியை ஒழிக்கின்ற போதம் ஏற்படுகின்றது. பவமதனை அறமாற்றும், முழுவதுமாக மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானம். இப்ப இத ரெண்டையும் 1:1 கரஸ்பாண்டன்ஸ்ல ரெயிட்ரேட் பண்றார், ரிப்பீட் பண்றார். அப்படின்னா ஓமையிலா கலைஞானம், நிகரில்லாத கலைஞானம். இப்பொழுது சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது நாம் பெறுகின்ற கலைஞானத்திலும் சால சிறந்தது. இந்த கலைகளின் மூலம் வருகின்ற ஞானம் தானே கலைஞானம். அந்த கலைஞானத்தை சிறுச்சிறிதாக ஒரு உயிர் தன் தவத்திற்கு ஏற்ப பெறும். ஆனால் தவ முதல்வராகின்ற சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது அந்த கலைஞானம் கூட ஏதையோர் கலைஞானத்திலும் உயர்ந்தது. அதான் உவமையிலா கலைஞானம். அப்ப சம்பந்த பெருமான் பெற்ற பரஞானம் இருக்கின்றது, அது உணர்வறிய மெய்ஞானம். அவர் பெற்ற ஞானம் இன்னதென்று இன்னொருதால் எடைபோட முடியாது. என்ன காரணம், ஞானமே வடிவாகின்ற அம்பாள் இந்த பிள்ளையாருக்கு ஞானத்தை ஊட்டும் பொழுது தான் அறிந்து வைத்திருப்பதை போலவே எம்பெருமானை இந்த பிள்ளை அறிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபூதியும் அதில் குழைத்தாள். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என உமையம்மை ஊட்ட. ஆகவே சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானமும் பரஞானமும் உயர்வானவை என்பதை காட்டுவதற்காக அதை வந்து மீண்டும் ரிப்பீட் பண்றார். சிவனிடையே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம் என்பது ஓமையிலா கலைஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம் என்பது உணர்விரிய மெஞ்ஞானம். இவை இரண்டையும் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த இரண்டையும் சைமல்டேனியஸா ஒரு உயிர் உணராது. கலைஞானத்திலிருந்து பரஞானத்துக்கு செல்வதற்கு தவமும் காலமும் முயற்சியும் தேவை. ஆனால் சம்பந்த பெருமான் தவ முதல்வராக இருப்பதனால அவர் அதனை உடனுக்குடன் உணர்ந்தார் என்பது அவருடைய பெருமை. அதைத்தான் சொல்றாரு, சம்பந்த பெருமான் உணர்ந்த ஓமையிலா கலைஞானம் என்பது ஞானம் என்றும் அவர் பெற்ற உணர்வில் மெய்ஞானம் என்பது போதம் என்றும் சொல்லப்படும் என்பது இந்த பாட்டினுடைய விளக்கம். சிவம் என்பது ஒன்று, அதனை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவான தெளிவு என்பது கலைஞானம், அது ஞானம். அதனை உள்ளவாறு நம்ம உள்ளத்திலே ஏற்று போற்றுவது, அதன் வடிவமாக நாம் ஆகிவிடுவது, மீண்டு வாரா நெறியிலே சென்று சேர்வது, இனி பிறவி இல்லை என்று உறுதிப்பாட்டோடு விளைகின்ற போதம், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்ற உறுதியோடு நிகழ்கின்ற போதம் என்பது அந்த பரஞானம் என்று பார்க்கின்றோம் என்று சொன்னவுடனே இவர் உள்ளம் உருகியது. அதற்கல்லவா ஒருவன் இயங்க வேண்டும். இந்த மூன்றையும் தெளிவாக சொல்லி இந்த குருநாதனுடைய அருளினாலே இந்த மூன்றையும் நாம் பெறுவோமே என்று சொல்லி அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார் என்று. சிவம் ஒன்று என்பதற்கு சாத்திர ரீதியா அப்படி பொருள் கொள்ளலாம்னா, இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதன் ஜாதியிலோ அல்லது அதற்கு முரண்பட்ட ஒன்றாகவோ இன்னொரு பொருள் வந்து சேலஞ்சா வந்து சேரும். மாம்பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாம்பழத்துல அதன் ஜாதியிலேயே பல மாம்பழங்கள் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சேலஞ்ச், ரைவல் மேட்ச். மாம்பழம் இன்னொரு மாம்பழம் வேண்டாம், எனக்கு மாம்பழம் ஒத்துக்காது, கொய்யாப்பழம் தான் ஒத்துக்கும் அப்படின்னு என்னாச்சு, பழம் என்ற புதுமையினால மாம்பழத்துக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதே போல படைக்கப்பட்ட பொருள் எல்லாவற்றிற்கும் ஒன்றை போல ஒன்று இணையாகவோ அல்லது அதற்கு வந்து மாற்றாகவோ உண்டு. அதை சொல்லும் போது சஜாதிய விஜாதிய பேதம்னு சொல்வார்கள். தன்னுடைய ஜாதியிலே இருக்கின்ற ஒரு பிரிவு அல்லது மாறுபட்ட ஜாதியிலே இருக்கின்ற பிரிவினாலே வருகின்ற பேதம், வேறுபாட்டு உணர்ச்சி, இது சிவனிடத்திலே கிடையாது. சிவம் என்பது ஒன்று, சிவனை போல இன்னொரு பொருள் கிடையாது, சிவனை போல இன்னொரு கடவுள் கிடையாது, சிவனுக்கு சேலஞ்சா பசு வர்க்கத்துல ஒருத்தர் கிடையாது. இப்ப சஜாதியம்னா கடவுள் ஜாதியிலையும் சிவனுக்கு இணை கிடையாது, பசு கூட்டத்திலையும் சிவனுக்கு இணை கிடையாது. ஆகவே சஜாதிய விஜாதிய பேதம் கிடையாது. சரி, ஆனா ஸ்வகத பேதம் என்று ஒன்று இருக்கு. ஸ்வகத பேதம்னா என்னன்னா, ஒரு பொருள் ஒன்றா இருந்தாலும் அது ஹெட்டரோஜினியஸா இருக்கலாம். ஒரு கரண்டி தோசமாவை எடுத்து நாம வந்து தோசைக்கல்ல ஊத்துறோம், ஊத்தி எண்ணெய் விட்டு அதை சுடறோம், சுட்டா ஓரமெல்லாம் முருகலா முள்ளு முள்ளா ஆயிடுது, அப்புறம் நடுப்பகுதி மெத்துன்னு இருக்கு, இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக தோல் தோலி போல இருக்கு, ஒன்னு முள்ளு போல இருக்கு, ஒன்னு தோலி போல இருக்கு, ஒன்னு மெத்துன்னு இருக்கு. சின்ன பிள்ளைக்கு மெத்துன்னு இருக்கிற பகுதியை தான் ஊட்டணும். அந்த ஸ்கூலுக்கு போற மொரட்ட பசங்களுக்கு அவன் ரோஸ்டா முருகலா தான் குடும்பம். அவன் மெத்துன்னு இருந்தா அந்த மெத்துனு இருக்கிற பகுதியை தூக்கி எரிஞ்சிட்டு மீதியெல்லாம் சாப்பிடுவான். அப்ப நுகர்வோர் நுகர்வோர் தகுதி குறித்து ஹெட்டரோஜினஸா இருக்கிற ஒரு பொருளானது வேண்டப்படும் அல்லது வேண்டப்படாது, ஏற்கப்படும் அல்லது மறுக்கப்படும். இது அந்த பொருள் ஒன்றாயிருந்தும் அதற்கு வருகின்ற நிலை. அப்படி கடவுள்கிட்ட ஒரு பேதம் உண்டானா? கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டார்னா, ஸ்வகத பேதம் இல்ல. கடவுள் தலையிலிருந்து கால் வரையும் எங்கு பார்த்தாலும் இனிக்கின்ற கற்கண்டை போல ஏக ரசமாக இருப்பவர். சிவத்தன்மை என்பது அவருக்கு முழுவதும் சிவத்தன்மை தான். அது அகண்டிதமான சிவத்தன்மை, துண்டு போட்டு பார்க்க முடியாது. சமுத்திரம் எல்லா இடத்திலையும் உப்பு கரிப்பதை போல கடவுள் எப்பொழுது நுகர்ந்தாலும் இன்ப வடிவமா இருப்பார். ஆனந்த பூரித்தனாக இன்ப வடிவமா இருப்பார் என்பதனால அவர் என்றைக்குமே அந்த பெருமானை உணர்ந்த ஒருவரால அந்த பெருமானை கைவிட முடியாது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும் சாமியும் உங்கள்கிட்ட பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு உன்னை கைவிடுவதற்கு மனம் வராது. கண்ணப்புற சொல்றார், எந்த நிலையில சொல்றார், பெருமானுக்கு உணவிற்காக வேட்டைக்கு போயிருக்கிறாரு. வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கிற நேரத்துக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் பெருமானுடைய கண்ணிலிருந்து உதிரப்புக்கு ஏற்பட்டு இவர் பார்க்கிறாரு, நான் பாவி, உன்னை சார்ந்தவர்கள் யாராவது உன்னை விட்டு பிரிவார்களா? நான் பெரும் பாவி என்பதனால்தான் பிரிஞ்சிருக்கிறேன். பிரியக்கூடிய பொருளானி பரமா பிரேம ஆஸ்பத மூர்த்தின்னு சொல்வார்கள். அன்பிற்கு இலக்காகின்ற பொருள் நீ, சலிக்காத பொருள். உன்னோட பழகியவர்கள் யாரும் உன்னை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் தான் மட்டமானவன், அதனால்தான் நான் உன்னை விட்டு பிரிந்து போனேன். நான் பிரிந்த காரணத்தினாலே உங்களுக்கு இந்த துன்பம் வந்து விட்டது என்று தன்னை இடித்துக் கொண்டார். மேவினார் பிரிய மாட்டா விமலரார் என்பது அவர் சுகத பேதம் இல்லாதவர், யாண்டும் இனிக்கின்ற பொருள். எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பெருமான் ஒருபடி தன்மையாக இருந்து கொண்டு இன்பத்தையே தருகின்ற பெருமான் என்பதனால அவனுக்கு சிவம் என்று பெயர் என்பது அது ஒன்று என்று சொல்லப்பட்டதற்கு பொருள். இந்த இலக்கணங்களை பார்த்தால் உலகத்திலே ஒன்று என்று சொல்லக்கூடிய, ஒன்று என்று பெயர் சுற்றக்கூடிய பொருள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சேலஞ்ச் இருக்கிறதுனால எந்த பொருளும் ஒன்று என்று பாராட்டக்கூடிய பொருள் அன்று என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம். அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்னவுடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உவமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆழ்கொள்வதுக்காக வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆயிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்.
0: நான்
1: திருமதி ஏவிமூர்த்தி அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா. ஓ அம்மா, உங்களோட கேள்வியை பாருங்க.
1: என்னென்றால், நான் இந்த கூடல் பதியத்தை சென்றாலும் அது சொல்லாமல் படுப்பதில்லை. இந்த கோகையிலே சொல்லுவார், மனசுல சொல்லிக்கொண்டுதான் போவேன். அதுல சில அதிக பொக்கிஷமான விளக்கங்கள் இருக்கு. அதை ஒரு நாளைக்கு டாக்டர் அவர்கள் அது விளக்கமா தந்தால் நல்லா இருக்கும் என்று எனது ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி.
2: நன்றி. நாங்கள் நேரம் வருகின்ற பொழுது அதை எடுத்துக் கொள்ளுவோம். முன்னர் நாங்கள் கிரகங்களை பற்றி, ஜோதிடத்தை பற்றி கதைத்த பொழுதும் அதை பற்றி கதைத்திருந்தோம். கோளறு பதிகம், வெய்யுறு தோழி பங்கன் என்று தொடங்குகின்ற சம்பந்தருடைய கோளறு பதிகம் கிரகங்களினால் வருகின்ற பலன்களை நிறுத்தக்கூடியது. அதிலே அசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரதற்கு மிகவே. ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, நான்கு தரமாக, ஒன்றுக்கு நான்கு தரம் அவர் நல்லது நல்லது என்று சொல்லி, அடியாரதற்கு மிகவும் நல்லது, இறைவனுடைய அடிவர்களுக்கு அவை மிகவும் நன்மையை செய்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்ற கடைசி பாட்டிலே அவர்கள் அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிட்டு சொல்லுகின்றார். இந்த ஐந்து சிறப்புகள் அந்த அந்த பாடலே வந்து அந்த சிறப்பு இருக்கின்றது. அதாவது வந்து இறைவனுடைய பாடலே அந்த சிறப்பு இருக்கின்றது. நன்றி அம்மா.
0: நன்றி. வணக்கம்.
2: எங்களுக்கு இணைப்பிலே வெளியில நாட்டிலிருந்து கலந்து கொள்ளப்படும் பொழுது அந்த தொலைபேசி இணைப்புகள்ல வந்து சில வேளைகளே அந்த லைன் வந்து தெளிவாக இல்லை, கிளியராக இல்லை. என்னுடைய வானொலி அதிபர் நடா ராஜ்குமார் அவர்களும் இந்தியாவிலே காசியிலே இருந்து கொண்டு தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது எங்களுடன் கலந்து கொள்வதற்கு. அந்த இணைப்பை எடுப்பதிலே சிரமங்கள் இருப்பதனாலே அதை எடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால் வருகின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து அவரை இணைத்துக் கொள்ள முயற்சிப்போம். தொடர்ந்து எம்முடைய நண்பருடைய வினாவை எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால், அங்க வந்து சொல்வார்கள், அவர் கேட்பதே இந்த உயிர் வருகின்ற பாதையை பற்றி, அதாவது எங்கே இருந்து எப்படி வருகின்றது என்று இல்லையா. அப்ப சொல்லுவார்கள், இது வந்து பொதுவாக சொல்லுவார்கள், இது மிகவும் முக்கியமான பகுதி, இதை எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுவது கிடையாது. இது பிரம்மசூத்திரத்திலே வியாசர் சொல்லியிருக்கின்ற, வியாச பகவான் பிரம்மசூத்திரத்திலே சொல்லியிருக்கின்ற பிருகதாரண்யக உபனிஷத், உங்களுக்கு இந்துக்களுக்கு அல்ல சைவர்களுக்கு முக்கியமான உபநிடதங்கள் இருக்கின்றன. உபநிடதங்களின் மொத்த எண்ணிக்கை 1180. அதுல முக்கியமான எண்ணிக்கை 108. அந்த 108 உபநிடதங்களிலே பிருகதாரண்யக உபனிஷத் மற்றது சாந்தோக்கிய உபனிஷத், இந்த ரெண்டு உபனிஷதங்களிலேயும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே விடயத்தை சிவஞான போதம் என்கின்ற மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துக்கு உரையாக சிவஞான சுவாமிகள், மாதவ சிவஞான சுவாமிகள் என்று 18 வாழ்ந்தவர். அவர் திருவாவூருடைய ஆதீனத்தை சேர்ந்தவர். அவர் சிவஞான மாபாடியம், பாஷ்யம் என்றால் விரிவிரை, மா விரிவிரையாக செய்திருக்கின்ற அந்த சிவஞான மாபாடியத்திலையும் இந்த பதிவை சொல்லுகின்ற சொல்லுவார்கள், பஞ்ச அக்னி வித்தை, பஞ்ச அக்னி, ஐந்து அக்னிகளிலே இந்த ஆன்மா தங்கி வந்து பிறக்கின்றது. ஆகுதி என்று சொல்லுவார்கள், அக்னியிலேயே நாங்கள் ஆகுதி என்று சொல்லி போடுகின்றோம் இல்லையா. ஐந்து இடங்களிலே அந்த ஆன்மா ஆகுதி செய்யப்பட்டு வருகின்றது. முதலாவது இடம் துறக்கம், விண்ணென்றுழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்று திருமந்திரம் சொல்லும். வானத்திலே விண்ணிலே துறக்கத்திலே சுவர்க்கத்திலே இருந்து வருகின்றது. இப்ப விண்ணென்றிணிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, இந்த பிறவி வந்து யாருக்கு என்றால் மனித பிறவிக்குத்தான் இந்த பஞ்சாக்கினி வித்தை, பஞ்சாக்கினி வித்தையினோட வருகின்ற இந்த பிறவி வந்து மனுஷ பிறவி. அதிலும் ஞானமுள்ள அந்த ஆத்மநாட்டம் உள்ள மனுஷ பிறவிகளுக்கு இந்த பாதை இருக்கின்றது. அப்ப அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்துதான் வருவார்கள். ஏனென்று சொன்னால் முற்பிறப்பிலே புண்ணியம் செய்தவர்கள் தான் மனித புறவியாக புறப்பார்கள். அப்ப சுவர்க்கத்தில் இருந்தாலே வர வேணும். அப்ப முதலாவதாக சுவர்க்கம், இரண்டாவது அவர்கள் வருகின்ற இடம் வருகின்ற பொழுது அந்த மேகத்திலே தங்கி மழையாக கீழே வருகின்றார்கள். அது இரண்டாவது ஆகுதி, இந்த செகண்ட் பிளேஸ். மேகத்திலே தங்கி மலையோடு கூட வருகின்றார்கள். இப்ப மழை வருகின்ற பொழுது இந்த ஆன்மா அந்த மலையோடு வருகின்றது. மூன்றாவதாக அது இடத்திலே வந்த பிறகு இந்த மண்ணிலே தங்கி இந்த எங்களுடைய உணவுகள், தாவரங்கள், உணவுகள், தானியங்களின் ஊடாக போகின்றது. அது மூன்றாவது ஆகுதி, இந்த உணவிலே இந்த நிலத்திலே வந்து உணவின் ஊடாக போவது மூன்றாவது இடம். நான்காவது இடம் அந்த உணவை ஆண் உண்கின்ற பொழுது அந்த ஆணுடைய உடம்பிலே போய் இரத்தம் உதிரத்திலே கலந்து சுக்கிலத்திலே போகின்றது. இது நான்காவது இடம், நான்காவது ஆகுதி. அதாவது இந்த ஆண் வந்து இந்த கருவை 2 மாதம் தாங்குகின்றான். அதான் நாங்கள் இனிஷியல் போடுறோம் எல்லாரும் ஒண்ணு. ரெண்டு மாதம் ஆண் தாங்குகின்றான். மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றார்கள் தி டைம் டேக்கன் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது ஒரு விந்து கலம் அந்த கலத்தில் இருந்து பிரிந்து உருவாகி முதிர்வளர்ச்சி அடைவதற்கு தேவையான காலம் வந்து 8 வாரங்கள், 2 மாசம். அப்ப இது விஞ்ஞானத்தின் படியும் சரி. இப்ப உயிர் வந்து விந்தணுவின் ஊடாகத்தான் வருகின்றது. அப்படி கூட வந்து 5வதாக அவன் பெண்ணை சேருகின்ற பொழுது அங்கே அவருடைய கருப்பையிலே போய் சேருகின்றது. இது 5வது ஆகுதி. இந்த 5 இடங்களிலேயும் தங்கி வருகின்றது. அப்படினாலே பஞ்ச அக்னி வித்தை மிகவும் பவித்திரமானது, மேலானது, ஞாத்ம நாத்தம் உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டு வந்ததுமான வித்தை. இதுல கேள்வி கேட்டா விஞ்ஞானத்தின் படி சொல்லுவார்கள், இந்த நாங்கள் மெடிசன் படிக்கவும் அப்படிதான் படிச்சோம், எப்ப உயிர் தொடங்குது என்று கேட்டால் இந்த விந்து கிழமும் முட்டை கிழமும் சேர்ந்து கருக்கட்டல் நடந்து அந்த ரெண்டும் உண்டாக வருகின்ற பொழுது ஃபெர்டிலைசேஷன் அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் தான் உயிர் ஸ்டார்ட் பண்ணுது சொல்லுவார்கள். அப்ப இந்த இது வந்து பயாலஜிக்கல் லைஃப். இதுல வந்து விஞ்ஞானத்துல எங்கேயும் உயிரை டிஃபைன் பண்ணவே இல்லை. நானும் மெடிசின் படிச்சிருக்கிறேன், லைஃப் சயின்ஸ் சொல்லி கொடுக்கிறார்கள், பயோசயின்ஸ் சொல்லி கொடுக்கிறார்கள், எங்கேயும் உயிரை பற்றி படிப்பது கிடையாது. இந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது, உடலிலே இருக்கிற ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் வேறு, நாங்கள் ஆன்மா என்று சொல்லுவது வேறு, ஆன்மா வேறு, இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது வேறு. அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதன்படி பார்த்தால் விந்துக்களும் கூட அசைந்துதானே வருகின்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான விந்துகள் வருகின்றன, அதில் ஒன்றுதானே கருக்கட்டுகின்றது. அப்ப அங்கேதான் அந்த உயிர் இருக்கின்றது. கருக்கட்டுகின்ற அந்த இந்திலே தான் அந்த உயிர் இருக்கின்றது. அந்த முட்டையிலே வந்து அந்த உயிர் வந்து போகின்ற. அப்ப இந்த பயாலஜிக்கல் போர்சஸ்ல அந்த ஜைகோட் என்று சொல்லி, எம்ப்ரயோ என்று சொல்லி எல்லாம் ஒரு ஸ்டேஜாக சொல்லுவோம் கருக்கட்டல் நடந்து. அப்ப இந்த எக் அண்ட் ஓவா அல்லது எக்கும் இந்த ஸ்பெர்ம் அல்லது விந்தும் அந்த முட்டையின் விந்தும் சேர்ந்து உருவாகிற பொழுது அந்த உயிர் வந்து இங்க தொடங்குது. எங்க எங்களோட மெடிக்கல் சயின்ஸின் படியும் பயாலஜிக்கல் சயின்ஸின் படியும் தொடங்குகிறது. அவரு ஒரு புதிய அங்கி ஒன்று உருவாகின்றது. அது உயிர் என்று சொல்ல முடியாத புதிய அங்கி, ஒரு தனியா ஸ்டார்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் என்று சொல்லுவோம். இது பயாலஜிக்கல் ஸ்டார்ட். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்த உயிர் வந்து விந்தினூடாக வருகின்றது. அதைத்தான் ஜூத மதத்திலையும் சொல்லுகின்றார்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஆணூடாக வருகின்ற தன்மை அங்காலே போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் எங்களுக்கு அந்த ஆன்மா வருகின்ற பாதையை சொன்ன வழி. இப்ப இதன்படி வந்து கருவுக்கும் அந்த ஓவா அல்லது எஃகு இருக்கிற உயிர் வேறு, அது அந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் வேறு, எங்களுடைய ஆன்மா என்பது வேறு. பிறந்த பிறகும் உடம்பிலே எத்தனையோ கலங்கள் உயிருடன் தானே இருக்கின்றன. உடனடியாக இறப்பதில்லையே, கோர்னியல் டிரான்ஸ்பிளான்ட், அந்த ஓகன் டொனேஷன் எல்லாம் கொடுக்கிறோம் தானே. ஒருவர் பைவத்தில் இறந்தால் அவருடைய சிறுநீரகம், அவருடைய இருதயம், அவருடைய நுரையீரல், அவருடைய ஈரலை கூட தானமாக கொடுக்கின்றோம். அந்த கலங்கள் எல்லாம் உயிருடன் தானே இருக்கின்றன. இப்ப அந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. இறந்த பிறகு கூட உடலிலே தலைமையர் வளர்கின்றது தானே. நாங்கள் வியூவிங் வைக்கிற பொழுது ஃபியூனரல் ஹோம்ல ஒவ்வொரு நாளும் ஷேவ் எடுத்துதான் வைக்க வேண்டி இருக்கு. அதனால அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, நகம் வளர்கின்றது. ஆனபடியினால அந்த உயிர், அந்த கலங்களில் இருக்கிற உயிர், கலங்களின் உயிர், பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த சோல். எப்ப இந்த உடம்பிலிருந்து உண்டு போன பிறகு இந்த உடம்பு இயங்குவதை நிறுத்துதோ அதுதான் சோல், அதான் அங்கே இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியில போற போறது அதை நிறுத்துதோ அதுதான் இந்த ஆன்மா என்று எடுக்கின்றோம்.
0: வேறு விளக்கங்களை நாங்கள் சரியாக எடுக்கிறது கொஞ்சம் முடியாத நிலைமை இருக்குது. இப்ப நீங்க கொடுத்த விளக்கத்தை விட மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார்.
2: இது சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக உலகத்திலே ஞானிகள் பிறக்கின்றார்கள். ஞானிகள் என்கின்ற பொழுது முற்புறத்திலேயே அந்த சாமு சித்தர்கள் என்று சொல்லுவோம், சரியகிரியே யோகத்திலே முதிர்ந்தவர்கள், இந்த பிறப்பிலே வந்து பிறந்தவர்கள். அவர்கள் தி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி சூட்டபிள் பாடி. அப்ப அவர்கள் இப்படியும் பெறலாம். அதுல இன்னொரு விதமான பரிமாற்றம் ஒன்று நடக்கின்றது. அந்த பரிமாற்றம் என்னவென்று கேட்டால், அவர்கள் இப்ப ஒரு ஆன்மா வந்து இந்த கருவிலே வந்து இருக்கின்றது. அந்த கரு வளர்ந்து கொண்டு போகின்றது. அந்த ஆன்மாவுடைய வினப்பயனின்படி அது இப்ப கருவில் இருக்கின்ற 8 மாதத்திலேயோ அல்லது பிறப்பதற்கு முன்னதாகவோ அல்லது பிறக்கும் பொழுது அதனுடைய வினப்பயனின்படி உயிர் நீங்கலாம். சொல்றோம் நாங்க ஸ்டில் பர்த் என்று சொல்லுவோம், ப்ரீமெச்சூர் டெத் என்றெல்லாம் சொல்றோம். குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி இருக்கலாம். சில வேளைகளில் இந்த மேலான ஆன்மாக்கள் அந்த உயிர் நீங்க அந்த உடலுக்குள்ளே தான் புகுந்து கொள்ளும். விளங்குன்றதுதான் எங்களுக்கு அந்த உயிர், அதாவது வந்து பிறக்கின்ற பொழுது உயிர் புகுந்து கொள்ற தன்மை இருக்கின்றது, அதுவும் இருக்குது. அதை தவிர என்னுடைய குருநாதருடைய குருநாதருடைய பரமகுரு அவர் கோவை புதூரிலே இருக்கின்ற சித்தர் ஞான குடிலை சேர்ந்த சிவக்குடில் என்று சொல்லுவார்கள் சித்தேஸ்வர சச்சிதானந்த சுவாமிகள். அவர் வந்து ஒரு பிரைவேட் கன்வர்சேஷன், இட்ஸ் நாட் பப்ளிக்லி டிஸ்கஸ்ட் வந்து அதில் சொல்லி இருக்கிறார். வந்து அவர் ஒரு முறை அவர் தான் தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை அடக்கச் செய்கின்ற சமாதியை இப்பவே கட்டி வைத்திருக்கிறேன். ஒரு சின்ன டகோபா ஒரு பிரமிட் மாதிரி ஒரு சின்ன அறை கொண்டு இருக்கின்றது. இப்ப அதிலே ஒரு முறை தியானம் செய்வதற்காக என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தியாக அழைத்துக் கொண்டு அதுக்குள்ளே போய் தியானம் செய்திருக்கிறேன். செய்கின்ற பொழுது இந்த பஞ்சாக்கினி வித்தியை அவருக்கு சொல்லி இருக்கின்றேன், சொல்லது மட்டுமல்ல உணர்த்தி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த அந்த உயிர் வந்த பாதை எல்லாம் அவர்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மழை பெய்வது, இடி இடிப்பது, ஒரு மலைப்பகுதியிலே வந்து இறங்குவது எல்லாம் உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மெடிடேஷன்ல போனால் யூ கேன் ரீடிஸ்கவர் யுவர் ஜேர்னி. சோல் எங்கே இருந்து வந்ததுண்டு ரீடிஸ்கவர் யுவர் ஜேர்னி. அப்ப அந்த குருநாதர் சொன்ன என்று கேட்டால், தன்னுடைய தாயார் வந்து குழந்தையா வைத்தியசாலையில பிறந்தவுடன் சொல்லிவிட்டார்கள், இந்த குழந்தை இறந்து பிறந்து விட்டதுண்டு, இறந்து விட்டதுண்டு. இப்ப குழந்தை இதை கொண்டு அதை அவர்கள் எடுத்துக்கொண்டே போயிட்டார். குழந்தை இறந்து
3: விட்டார்,
2: எடுத்துக்கொண்டு போயிருவாங்க. ஆனால் சிறகு ஒருத்தர் பார்த்தா அந்த குழந்தையிலே அசைவு இருக்கிறது என்று எடுத்துக் கொண்டு கொடுத்தார்கள். இப்ப இவர் வந்து புகுந்தது அந்த இடைவெளி, அந்த ஒரு உடல் இருந்தது, அதிலிருந்து அந்த அதுக்குரிய ஆன்மா அதனுடைய பயணம் அந்த வினைப்பு இருந்தவுடன் தன்னுடைய உடலை கருதியாக கொண்டு புகுந்தவர். இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்றன, பிறக்கும் பொழுது வருகின்றது இருக்கின்றது, அது இருக்கின்றது. அது அது எக்ஸெப்ஷன்ஸ். அப்படி மேலான ஞான யோகிகள் ஞானிகள் அந்த வழியாகவும் வருவார்கள், அந்த மனித உடம்பை எடுப்பதற்காக அந்த இதுக்காக வருவார்கள் என்ற தன்மை இருக்கின்றது.
3: அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் பொருந்தாது,
2: எல்லா மக்களுக்கும் பொருந்தாது.
3: இந்த அவர் சொன்னதே நாங்கள் ஒரு விசேடமான ஒரு
2: இதே மாதிரியாக உயிர் பிரிகின்ற போல, உயிர் வந்தது வேற, வந்த உயிர் வந்து என்ன செய்கின்றதே பிறகு ஆணுடன் போகின்றது. அதான் அருகு நுனி தனியணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அவரொரு பெரியோராய் வருகின்றது. ஒரு அருகும் புள்ள நுனியில் இருக்கிற சிறிய துளிகள் இருக்கிற விந்து துளியில் இருக்கிற அந்த விந்து கலந்தான் இப்படி ஒரு பெண்ணிலே போய் ஒரு குழந்தை உருவமாகி வளர்ந்து குழந்தையாக பிறக்கின்றது இல்லையா. அப்ப இவ்வளவு அற்புதமான படைப்பு
3: படைப்பு.
2: அப்ப அந்த குழந்தை பிறக்கின்றது, இதைதான் வாரியார் சுவாமி சொல்லுவார். இந்த பூசணிக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. இப்ப பூ எல்லா கனயமாக எல்லாம் பூத்து தான் காய்க்கும். பூசணிக்கு அந்த பிஞ்சு முதலே வந்து அந்த பிஞ்சின்ற முனியில தான் பூ வரும், பூசணி பூ. ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு அந்த காய் இருக்கு. இப்ப சொல்லுவார் கேட்டால், ஒரு அந்த அந்த அந்த அந்த பூவை அந்த பிஞ்சு போறக்கூடிய அளவுக்கு மட்டும் வாசல் உள்ள ஒரு வாசலை வைத்து ஒரு குடம் செய்து மல்ல குடம் ஒன்று செய்து அதை டக்கன அந்த பூசணி பிஞ்சு வரைக்குள்ள அதுல போட்டு விட்டால், இந்த கொடியிலே பூசணி கொடி விட்டால் இந்த குடத்துக்குள்ளே அந்த பூசணிக்க வளர்ந்து கொண்டு வரும். இந்த வளர்ந்து குடமெல்லாம் நிறைந்த பிறகு குடத்தை உடைக்காம பூசணிக்காய் எடுக்கணும். அப்படி இல்லை பூசணிக்காயும் நல்லா வர வேண்டும், குடவும் உடையக்கூடாது. எப்படி இயலும்? இதைத்தான் அறவன் நாளும் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வயிற்றிலே போய் கருவிலே வளர்ந்த பிள்ளை வெளியிலே வருவதை
3: சொல்லுகின்றேன்
2: இல்லையா. அந்த அது குழந்தை பிறப்பது அது உண்டு. அடுத்ததாக இதே மாதிரி உயிர் திருப்பி போகின்ற பொழுதும் 10 வழிகளாக இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிகின்றது.
3: 10 வழிகள்,
2: 11 வழிகளுமே ஒன்று எங்களுடைய சொல்வார்கள் 9 வாசல்கள் இருக்கின்றன. மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை என்று சொல்லி மாணிக்க வாசகர் படிக்கின்றன. 9 வாசல் வைத்தால் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று சொல்லி இப்ப துவாரது பாடம் இருக்கின்றது. அப்ப அந்த உயிர் பிரியும் பொழுது மலத்துவாரம் சனத்துவாரத்துக்கூடாகவும் பிரியலாம், அது கீழான உயிர்கள். அடுத்த பிறப்பிலே வந்தால் அந்த மற்ற மிருகங்கள் அல்லது அந்த அந்த தன்மைதான் அவைக்கு இருக்கு, மிருக உணர்வுகள் அந்த இதுதான் இருக்கு. அதற்கு மேலாக நாபிஸ்தானத்தினூடாகவும் உயிர் பிரியும், பொக்குள்
3: பொக்குளாகவும்
2: பிரியும் சொல்லுவார்கள். அந்த வகையான பிரிந்த உயிர்கள் அடுத்த பிறப்பிலே சாப்பாட்டு பிரியர்களாக
3: இருக்கும்.
2: அடுத்தே மாதிரியாக வாயினூடாக பிரியும் உயிர், மூக்கினூடாக பிரியும், கண்ணினூடாக பிரியும், காதினூடாக பிரியும், காதினூடாக பிரிபவர்கள் இசை பிரியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப மூக்கினூடாக பிரிபவர்களே எக்ஸ்ட்ரா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அந்த இதுகளுக்கு சொல்லுவாங்க. கண்ணினூடாக பிரிவது மிகவும் பெரிய பேர் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அச்சாதி மார்க்கம் அந்த ஒளி மார்க்கத்தினூடாக போகின்ற உயிர்கள் வந்து கண்ணினூடாக பிரியும் என்றுலாம் சொல்லுகிறார்கள். இப்ப ரெண்டு காது ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ஆறு வாய் ஒன்று ஏழு சன்னத்து வேறம் எட்டு மெலத்து வேறம் ஒன்பது நாபி ஒன்று பத்து. யோகிகள் இந்த பலிகள் எல்லாவற்றையும் விட்டு உச்சி கபாலத்தை திறந்து உயிர் போகும். குழந்தை புறக்கின்றபடி பாத்தீங்கன்னா அங்க முன்னுக்கு ஒரு சிறிய துவாரம் இருக்கு, தோல் மூடி இருக்கு, இன்டீரியர் ஃபன்டனல் அண்ட் மெடிக்கல் டைம்ல சொல்லுவாங்க. அது வந்து பிறகு வளர வளர எலும்பு வந்து மூடிக்கொள்ளும். அந்த உச்சி கபாலத்தின் ஊடாக உயிர் பிரியும் யோகிகளுடைய. அதுவும் ஒளி வடிவாக பிரியும். பல பேர் பார்த்திருக்கிறார்கள் ஒளி வடிவாக போறது, அது யோகிகள் ஞானிகளுக்குரிய பாதை. எங்களுடைய மக்கள் ஆகக்கூடியது உயிர் நல்லதா பிரிகிறது கண்ணால்
3: கண்ணுக்குள்ள
2: அது போறது சொல்லுவார்கள். இது இருக்கின்றது. இந்த பிரிகிற மாதிரி இந்த வருகின்ற உயிர் நான் சொன்னேன் எப்படி வருகின்றது என்று அந்த இடையிலே வந்து என்ன உடம்புக்குள்ளே புகுன்ற உயிர் இந்த உச்சி குழிக்குள்ளாலே புகும். அதுதான் வர்ற வரை இதுதான் அந்த உயிரினுடைய வர்ற பாதை போற பாதை. நான் நினைக்கிறேன் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு முழுமையாகவே விளக்கம் கொடுத்திருக்கிறோம். எந்த வழியால வருகின்றது எந்த வழியாலே போகின்றது என்று.
3: உண்மையிலே டாக்டர் நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை பார்க்கும்போது எங்களுடைய சமயத்திலே இவ்வாறான ஒரு மூல கருத்துக்கள் வேறு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பைபிள்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறது விரிவாக சொல்லியிருக்கிறார்களா?
2: இதுல வந்து ரெண்டு கேட்டால் இந்த இவ்வளவு விரிவாக மற்ற இடங்கள்ல சொல்லப்படுது தெரியாதுன்னு இல்லை, ஞானிகளுக்கு
3: தெரிந்து.
2: இந்த பைபிள்ல ஒரு கதை இருக்கின்றது நிக்கத்தேது என்று சொல்லி ஒரு பரிசேயர், அதாவது யூதர்களுடைய மதகுரு, அவர் போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறேன். இயேசு கொஞ்சம் ஃபேமஸா வந்துட்டு எல்லாரும் கதவர் போயினாலும் பகல்ல போனா பிரச்சனை வந்துடும், வேற ஒரு மதகுருவா இருக்கிறார். அப்ப இரவிலே யாரும் தெரியாம போய் சந்திக்கிறேன். இப்ப சந்திக்கிற பொழுது அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்தவர் கேட்க இயேசு கிறிஸ்தவர் சொல்லுறார், இந்த காற்று வருகிறது, காற்று பீசுறது தெரியுது, அது சத்தம் கேட்குது, உங்களோட அம்ப பாடுகிறது தெரியுது, ஆனா எங்க இருந்து வருகிறது என்று தெரியுதோ
3: இல்ல,
2: இல்ல எங்க போகுது என்று தெரியுதோ இல்ல. அதே மாதிரியாகத்தான் இதுவும் நாங்கள் உள்ளதை கண்டதை உள்ளபடி சொல்லுவோம் என்று சொன்னார். கேட்கிறார் இருந்தப்ப அவர் டவுட்ல கேட்கிறார், அது எப்படி வந்த பாதை போன பாதை எப்படி அவர் நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து நீ அதை அறியாமல் இருக்கிறாய, எழுதி வச்சிருக்க தேவையில்லை, ஓரல் ட்ரெடிஷனா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு வியப்பு உணர்ச்சியோட தான் கேட்கிறார். நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து இதை தெரியாமல் இருக்கின்றாயா என்று கேட்டுட்டு சொல்றேன். இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களை சொல்லவே இந்த மக்கள் விசுவசிக்கிறார்கள் இல்லை. சாதாரண உலக விஷயங்கள்ல களவெடுக்காத போய் சொல்லாத இப்படி இரு அப்படி இரு இதுதான் தர்மம் என்று சொல்றதையே மனுஷன் விசுவாசிக்கிறான் இல்ல நம்புறான் இல்ல என்றான் இல்ல. இந்த ஞான இந்த பல விஷயங்களை சொன்னால் யார் நம்புவார்கள்? விளங்குதான் இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களையே நீ விசுவாசிக்கிறாய் இல்லையென்றால் இந்த மேலான விஷயங்களை அதுதான் இல்ல விளக்கமாக சொல்லப்படவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இது அடித்தளம் போட வேண்டும் இல்லையா, ஆனால் அந்த அடித்தளத்துக்குரிய இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் இப்ப பரலோகம் என்று சொல்லுகிறார்கள், சுவர்க்க நரகம் என்று சொல்லுகிறார்கள், பிறப்பு. ஆனால் மறுபுறப்பு இந்த பாதைகளை பற்றி விளக்கமாக இல்லை, ஆனால் குறிப்பீடுகள் நிறையவே இருக்கு.
3: ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிற விளக்கமா போகவே
2: போகவே.
3: இங்க ஒரு நேர் வந்துட்டு பாப்போம் டாக்டர். சரி வணக்கம்.
4: வணக்கம், நான் மேரிகாய்கிறேன்.
2: சொல்லுங்க.
4: கேள்வி என்னன்னு சொன்னா, ஆதி காலத்துல வந்து ஒரு வருடத்திலே எத்தனை மாசங்கள் இருந்தன, இல்ல இந்த மாதிரியே மாசங்கள் இருந்ததா, இது எவ்வளவு காலம் ஒரு வருஷமா
2: கணிக்கப்பட்டிருந்ததுன்னு
4: அந்த முந்தைய எங்கட பைபிள் எல்லாம் இருக்குது, ஒவ்வொருவரும் 700 வருஷம் 300 வருஷம் 800 வருஷம் அப்படி வாழ்ந்துட்டாரு. எனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாசங்கள் எல்லாம் இதன் குறைவாயிருந்து இருக்க
3: மாட்டேன். அந்த மாதிரி போறீங்க நீங்க
4: அப்படியா இருந்திருக்கோம் இல்லாட்டியும் எழுதுவோம் கடவுளால ஏழு ரெண்டாலும் அந்த நாங்கள் நினைக்கும் போது சில நேரம் இந்த மேட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தானே.
3: அதை
4: பத்தி கேட்டு பார்க்க மாட்டேன்.
3: சரி, நீங்கள் பழைய அந்த இதுகளை பற்றி ஒரு மீளாயிட்டு போகிறீர்கள்.
4: கேட்டு பார்க்க
2: நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த நாங்கள் பாவிக்கிற இந்த கலண்டர் வந்து அடிக்கடி மாறுதல் அடைந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இருக்கிற கலண்டர் வந்து கிரிகேரியன் கலண்டர் என்று சொல்லுவோம். போப் கிரிகேரியனுடைய காலத்திலே அது சீர்திருத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அப்ப அதுக்கு முன்னர் எல்லாம் ஏப்ரல் மாதம் தான் வருடப்பிறப்பு தொடக்கமாக
3: இருந்தது.
2: கிரிகரி வந்துதான் இதை ஜனவரியிலே கொண்டு வந்தது. அவர் இதை அமல்படுத்திய போது எல்லா நாடுகளிலும் அது அமல்படுத்தப்படவில்லை. அப்ப அமல்படுத்தப்படாத நாடுகள்ல இன்னமும் ஏப்ரல் மாதத்தை தங்களுடைய வருஷ முதலாக கொண்டாடுகின்றவர்களை ஒரு கேடி பண்ணும் விதத்திலே தான் இந்த ஏப்ரல் ஃபுல் டே வந்தது. எங்களுக்கும் சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. நாளில் கொஞ்சம் வித்தியாசம், சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. அதே மாதிரியாக சில மாதங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆகஸ்டஸ் சீசனுக்குள்ளாக, ஜூலை மாதம் வந்து ஜூலியஸ் சீசனுடைய பேரினாலே வந்தது. அப்படி அந்த விதிகள் இருக்கின்றது. இப்ப அந்த வருடங்கள் கணக்கு பார்த்தால் எல்லா இடங்களிலேயும் இதுகளில் கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் வருடம் என்பது ஒரு முறை பூமி
3: சூரியன்
2: சூரியனை அந்த ஒரு சுற்று முழுமையாக சுற்றி வருகின்ற காலம் தான் அந்த வருடம் என்று சொல்லுகின்றோம். இந்த வருடம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலம் வந்து எங்களுக்கு 365 நாள் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலத்தை தான் பழைய கலண்டர்கள், சுமேரியர்கள், மற்றது மிடில் ஈஸ்ட்ல அராபியர்கள், பாரசீகர்கள், இப்படி பல பேரும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற காலத்தை தான் நாங்கள் வருஷமாக எடுக்கின்றோம். அப்ப 12 மாதம் இருந்திருக்கின்றது. அது இருக்கின்றது. தமிழ் மாசத்திலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனா அந்த கால அளவு ஒன்றுதான். இந்த கால அளவில இருந்து சில வேறுபாடுகள் ஒவ்வொரு கலண்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்றது. அதுல பெரிதாக சொல்ல முடியாவிட்டாலும் சில சில வேறுபாடுகள் தான் அதுல இருக்கின்றது. அதுல முழுமையாக வேண்டிய
3: மனத்தியாலத்துல வேறுபாடு.
2: ஆனா கேள்வி என்னன்னு கேட்டால், விவிலிய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் உலகத்தை படைத்த, அந்த உலகத்தை படைத்த இறைவன் வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த முதல் நாள் இதை படைத்தார் என்று சொல்லி ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று இவர் அந்த இறைவன் மனிதன் ஆதாம் ஏவாளை முதல் மனிதனை படைத்தால் அந்த ஆதாம் வந்து 964 வருஷம் ஜீவித்திருந்தார். அப்படிதான் இருக்கின்றது. 964 வருஷம் ஜீவிச்சிருந்தார். அந்த ஆதாம் வந்த இந்த படைத்த காலத்திலிருந்து 81வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து வருகின்றது. அந்த தலைமுறை இருக்கிறது. புதிய பாடுபாடு தெரியும், ராமாவே ராமன் மகானிவன் வென்ற மகானிவன் அப்படி தலைமுறை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த 81வது தலைமுறையிலே இந்த விளக்கம் வந்து வருகின்றது. அந்த இதுல அப்ப இதுக்குள்ள 4004 வருஷம் கழிஞ்சிருக்கு.
3: அந்த 81 தலைமுறை
2: அதுல ஆதாம் தான் கூடிய காலம் ஜீவித்திருந்தவன். சில பேர் 120 வருஷம், 130 வருஷம் எல்லாம் ஜீவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆதாம் தான் இதுல முழுமையாக ஜீவித்திருந்த ஆள். அப்ப அந்த ஆதாம் ஜீவித்திருந்த காலத்திலிருந்து அதுல 964 வருஷம் அவன் ஜீவித்திருந்தான். அது உண்மை, அது வரலாற்று ரீதியின்படியாக அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கக்குள்ள இது சாதகமா சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி வருகின்றது. ஆனால் உண்மையிலே அது அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
3: எங்களுடைய முனிவர் கூட ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று.
2: ஓமோ, அப்படி இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த கலண்டர் கலண்டர்கள் வந்து எங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு சில சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப ஆங்கில நாட்கள் வந்து 365 நாட்கள் என்று சொன்னால், எங்களுக்கு வந்து 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 வினாடி
3: எங்களுடைய
2: சுற்றி வருகின்ற. அதற்காக தான் அந்த எங்களுடைய வருஷம் பிறப்பு வந்து ஒவ்வொரு முறையும் முதல் வருஷம் பிறத்ததுல இருந்து அடுத்த வருஷம் பிறக்கேக்குள்ள 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 வினாடி கழிந்துதான் அடுத்த வருஷம் பிறக்கும்.
3: அதை அப்படி கணித்து அவர்கள்
2: மாற்றங்கள் வந்திருக்கிறார்கள். அதுல வந்து முந்தைய வருஷம் எந்த கிழமையில வந்ததோ அதற்கு அடுத்த கிழமையில வரும். வந்த அடுத்த வருஷம் திங்கக்கிழமை அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமையில வரும். முந்தைய வருஷம் என்ன திதியில வந்ததோ அதுல இருந்து 12வது லூனபீஸ் அஷ்டமி நவமி நிறைய சயின்டிபிக் கல்குலேஷன் ஏற்படி. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இதுதான் இந்த வருஷம், இதுக்குள்ளே மாசங்களுடைய வித்தியாசம் இருக்கின்றது, பிரதேச வேறுபாடு இருக்கின்றது. காரணமா கார்த்திகை மாசம் வந்து சில சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்த்தார்கள், சில சூரியனுடைய சஞ்சாரத்தினுடைய பார்த்தார்கள். அதே மாதிரி பார்க்கின்றபோது சில சில இடங்களிலே வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக பெங்கால்ல வந்து கார்த்திகை வந்து வெளியாக தொடங்கிவிடும். அப்ப ஹரே கிருஷ்ணா கோயில வந்து அவர்கள் கார்த்திகை மாசம் மந்த் ஆஃப் தாமோதரா என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணர் உடலிலே கட்டுண்ட காலம், அந்த மாசத்தை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு கார்த்திகை வர தொடக்காது, அவர்களுக்கு வந்துவிடும். அமாவாசையில் இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் மாதத்தை கணிக்கிற முறை இருக்கின்றது. அந்த மாதம் கணிக்கிற முறைகள் வித்தியாசம், ஆனா தர்ஷ
3: விழாவது
2: இதுல மாற்றம் கிடையாது.
3: ஆனால் இப்ப அவருடைய கேள்வி வந்து இப்படி இவ்வளவு காலத்துக்கு ஒரு அவர் வாழ்ந்திருக்கிறார், அது
2: வாழ்ந்திருக்கிறார், அதுல அதுல சந்தேகம் இல்லை, ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது, அதுல சந்தேகம் இல்லை.
3: நன்றி நன்றி. இன்னொரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்.
3: என்ன
5: நீங்க தீவ வழிபாடு பற்றி கூறியிருந்தீர்கள். அந்த தீவ வழிபாட்டுல நான் ஒரு ஆர்டிக்கல பாக்கிக்க அவர்கள் கூறியிருந்தார் என்னன்னா, 21 சுடர்களை கொண்ட தீபத்தை ஏற்றி வழிபட்டால் தேகதோஷங்கள் பாவங்கள் எல்லாம் அழியும் மட்டும் அவதியிட்டு உறுதியிட்டு சொல்றேன் என்று சொல்லி இருந்தார்கள். அது அந்த 21 சுடர்களை கொண்ட தீபம் வந்து கோயிலுக்கும் அந்தனருக்கும் உரியது தானே, அதை நாங்க ஊச்சிதான் பாவிக்கலாமோ?
2: என்ன கேட்டால், இந்த விளக்கு ஏற்றுவதுதான் இதுல முக்கியமான விடயம். இதுல நீங்க ஒரு சுடர், மூன்று சுடர், ஐந்து சுடர், ஏழு சுடர், ஒன்பது சுடர், மற்றது 21 சுடர், அது ஒவ்வொருவருடைய வசதி வாய்ப்பு இடங்களை பொறுத்தது. அப்ப முக்கியமாக இந்த 21 எங்கட வீடுகள் எல்லாம் குத்து விளக்கு இருக்கும் பொழுது 5 முக குத்து விளக்கு தான்
3: வச்சிருக்கோம்.
2: இந்த காலத்திலே நாங்கள் அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பெரிய குத்து விளக்கு எல்லாம் எங்களுடைய நாங்கள் கண்டு இல்லை. கல்யாண வீடுகளில் கூட அப்படி குத்து விளக்கு இருந்தது கிடையாது. இடையில இப்ப இந்த பெரிய விளக்குகள் எல்லாம் கோயில்கள்ல இருந்தன, அதுதான் உண்மை. கோயிலுக்கு தான் முதல் மரியாதை. ஊர்ல பார்த்தால் பெரிய கட்டிடம் கோயிலாகத்தான் இருக்கு, உயரமான கோபுரமும் கோயிலுக்காகத்தான் இருக்கு. கோயிலுக்கு உயரமாக வீடு கட்ட மாட்டார். எங்கட வீடு எல்லாம் இருந்தது கோயிலுக்கு பக்கத்துல. அப்ப மாடி கட்ட மாட்டார்கள், என்னென்ன கோயிலை விட மேல போகப்படாது அந்த இது இருந்தது. அடுத்ததாக ஊர்ல இருக்கிற பெரிய பாத்திரங்கள் எல்லாம் கோயில தான் இருக்கு இல்லையா? சிறந்த நகைகள் சுவாமி தான் இருக்கு, ஊர்க்காரர்கிட்ட கிடையாது. பெரிய வாகனமும் அவத்துதான், தேர், அதுக்கப்புறம் வாகனங்கள். அது மாதிரியாக பெரிய தீபங்களும் கோயில தான் இருக்கு. அதான் அந்த வளமை எல்லாவற்றிலும் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வந்து அவனுக்குரியது, அவருடையது தானே என்றதுக்காக வந்தது. 21 தீபம் வீட்டில் ஏற்றப்படாது என்று இல்லை, ஏற்றுவதற்கு வசதி வாய்ப்புகள் குறைவு. ஆனா 21 தீபம் ஏற்றித்தான் இந்த இது சிறப்பாக வரும் என்றது இல்லை. நீங்க கோயில்ல 21 தீபம் ஏற்றலாம். கோயில வந்து முன்னா சட்ட விளக்கண்டு வைத்திருப்பாங்க, இந்த வாசல்லையே விளக்கு சட்டமாக இருக்கும் இல்லையா, கதவு நிலையோட சேர்த்து அந்த விளக்கு. அதெல்லாம் இப்ப மின் விளக்கா வந்து விட்டது. நாங்கள் எங்களுக்கு என்ற வகையிலே தீபத்தை ஏற்றலாம். ஒற்றிலை தீபமாக கொடி ஏற்றி 21 விளக்குகள் வைக்கலாம். ஒரு தட்டில ஏற்றி வைக்கிறது இருக்குது. குத்து விளக்கென்றால் அத்தனை முகங்களை ஏற்றலாம். நெய் விட்டு ஏற்றுவது சிறப்பு. அது திரி வந்து தாமர நூல்களால் இருப்பு கிடைக்கிறது அருமை. தாமர நூல் திரி மட்டும் சிறப்பு, அல்லது பருத்தி அல்லது இந்த பஞ்சால செய்த திரியும் வைக்கலாம். அதுதான் இந்த தீபம் ஏற்றுவது. அந்த மனப்பாங்கு முக்கியம். இதுல இறையை கண்டு இந்த மனப்பாங்கு முக்கியம்.
3: பூர்வமாக
2: அதை செய்து கொண்டால் அந்த வழிபாடு தீரும். இறைவன் தான் கிரகங்களுக்கு அதிபதி. கிரகங்கள் பலன்களை தந்தாலும் கிரகங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தவன் இறைவன். ஆகவே கிரகங்களை வழிபட வேண்டும் பொழுது அந்தந்த கிரகங்களுக்குரிய ஆதிபத்திய கிரகத்தை வழிபட வேண்டும். இப்ப சூரியனை தோஷம் இருந்தால் மகாவிஷ்ணுவை அல்லது சிவனை வழிபட வேண்டும். சந்திரனுடைய தோஷம் இருந்தால் சிவனை வழிபட வேண்டும். செவ்வாயனுடைய தோஷம் இருந்தால் சுப்பிரமணியர் அல்லது முருகனை வழிபட வேண்டும். புதனுடைய தோஷம் இருந்தால் திருமாலை வழிபட வேண்டும். வியாழனுடைய தோஷம் இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். வெள்ளினிய தோஷம் இருந்தால் முருகனை வழிபட வேண்டும். சனியுடைய தோஷம் இருந்தால் பெருமாளை அல்லது சிவனை வழிபட வேண்டும். ராகுகேதுவுடைய தோஷம் இருந்தால் அம்பாளை, துர்க்கையை, காளியை வழிபட வேண்டும். இந்த அதிதெய்வங்களை வைத்து வழிபட்டு அக்கிரகங்களுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிதெய்வ வழிபாடு இல்லாமல் தனியே கிரகங்களை சுற்றி வழிபடுவதனால பலன்கள் வருவது குறைவு. ஆகம விதிகள் அந்த அதிதெய்வங்களுடைய வழிபாடுதான் சிறப்பாக சொல்லுகின்றன.
3: இல்ல டாக்டர், என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப நீங்கள் இந்த மிகவும் பெரிய விளக்குகள், குத்து விளக்குகளை வீட்டிலே அலங்கார பொருளாக வைக்கிறார்கள். இப்ப வாசல்லாம் பார்த்தோம் பெரிய விளக்குகள், அது அந்த நாட்கள்ல எங்களுடைய
2: ஆளுயரமான விளக்கு.
3: அதை வாசலில் வைத்து அது விளக்கேற்றாமல் அப்படி வெறும் விளக்குகளை வைப்பது நல்லதா?
2: விளக்குகள் வீட்டில இருந்தால் நிச்சயமாக வருஷத்திலே ஒரு முறை என்றாலும் அவற்றை ஏற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விளக்கு இருப்பதுல பலன் இல்லை, மங்களம் இல்லை. பொதுவாக எங்கட வீட்டிலே அந்த பெரிய விளக்கு இருக்குது, நாங்கள் அதை தீபாவளிக்கு ஏற்றுவோம். தீபாவளிக்கு ஏற்றுவோம், அல்லது கார்த்திகை தீபம்,
3: அந்த
2: கார்த்திக தீபத்துக்கு தீபாவளிக்கு அந்த விளக்கை ஏற்றி ஒரு அன்றைக்கு வந்து என்ன சொன்னாங்க, மற்ற எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அந்த லைட்ல பாக்குங்க, அழகாக இருக்கு. அப்படி செய்யலாம். அப்படி உங்களுக்கு விருப்பமான ஒரு சிறப்பான நாள்ல, நவராத்திரியோ அல்லது ஒரு நாள்ல அந்த விளக்குகள்ல அந்த அனைத்து திரியும் போட்டு ஏற்றி பிறகு அதுக்கு பிறகு துடைத்து கழுவி வைப்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டாலும் இந்த பெரிய விளக்குகள் பாவிக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்யப்பட
3: வேண்டிய
6: ஒன்று. ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: அருணாச்சலேஸ்வரா உனக்கு வஸ்திரம் கட்டுறேன்னு வேண்டிட்ட, சிம்பிள்.
7: இது என்ன அவர் என்னமோ நினைச்சார், ஒரு பத்தாறு வயசு கொடுத்தா போதும் நினைச்சார். அங்கே கொண்டு போனார் அவர் பகவானுக்கு. அந்த அவர் சொல்ற அந்த குருக்கள் பத்தாறு வயசு கொடுத்ததுல இது என்ன போறோம்ங்கிற இருக்கிறதுல இதுதான் பெரிய வெற்றி. அவன் தான் லுங்கி கட்டுறான் நாலு மழமா இருக்கிறது பத்தாறு வயசு கொடுத்துருக்கு இது இல்லையே. நர் இங்க தெய்வம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன நர்? இந்த மலை மலைக்கு கட்டணமா என்ன ஆறுது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா வேண்டிக்கலாம், இப்ப என்ன பண்றதுன்னு. அது மாதிரி அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபம் அவர் ஒரு இடத்துல இருக்கார், சர்வவியாபகனா இருக்கார். அவரை நாம் பூஜை பண்றதோ அவருக்கு நாம் வணங்குவதோன்னு எப்படி பண்ண முடியும்? ஆகையால் நான் பூஜை பண்ணுகிறேன் அச்சயாமி அச்சயாமி பரமும் சித்தயாமியன்வரம் கீழே சொன்னேன்னப்பா. ஆனா நிஜமா பாக்குறேன், இதெல்லாம் பண்ண முடியுமா? உனக்கு பூஜை பண்ண முடியுமா? உன்னை ஒரு சின்ன விக்கிரகத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்றது, ஒரு லிங்கமாக வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ற, உங்களுக்கு பூஜை பண்ணல. நாலு திராட்சை பழம் காஞ்ச திராட்சை பழத்தை வச்சு பகவான் கொடுக்குறோம். பகவான் எப்படிப்பட்டவர்? எவ்வளவு உலகத்த முழுக்க எஸ் பிரம்ம பழைய காலத்துல இந்த உலகங்கள் ஈரேஜ் பதினாலு கோலங்களையும் ஒரே தரம் சாப்பிடுறாரு. அவர் தொட்டுக்கிறது ஊர்கா மாதிரி எம தர்ம ராஜா. அவரை போய் நீங்க அவருக்கு நாளே நாலு திராட்சை பழம் காமிச்சு விட்டு அது எழுந்திருக்கிறதே நீங்களே வாயில போட்டு போயிட்டே இருக்க என்ன நியாயமா? அவருக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமா? ஆனா என்ன பண்றேன் சரணம் ரஜாமி விபோ அப்படின்னு நான் சொன்னேன். ரைட்ட நான் பண்றது நான் சொன்னேன், ஆனா அது நிஜமாக பக்தி இல்ல, நிஜமாக பண்ணல. பகவான பூஜை பண்றதுங்கிறது அசம்பவம், அவரா ஏற்றுக்கொள்ளணும். நாம் எடுத்துட்டதான பூஜைய இவன் நல்லா பூஜை பண்ணினேன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர நிஜமாக அவருக்கு பூஜை பண்றது முடியாது. ஏன்னாப்பா முடியாது கேக்குற? வஸ்திரோத விதோ சகஸ்திர கரதா. உங்களுக்கு நான் வஸ்திரம் கட்டணுமே ஆனால் முதல்ல எனக்கு என்ன வளர்ந்தார்? ஆயிரம் கைகள் வரும். ஏன்னா அவர் எங்க இருக்கார்? அபாதாள ரவஸ்தர அந்த பாதாளத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் போறார். அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுக்கு வஸ்திரம் எங்க இருந்து கட்ட முடியும்? எவ்வளவு பெரிய வஸ்திரம் கட்ட முடியும்? ரெண்டு கை போருமா? ரெண்டு கை இவ்வளவுதான் இருக்க. ஆனா விவகாரம் அவர் எங்க இருக்காரு? இந்த கோடியில இருந்து அந்த கோடி இருக்காரு, எப்படிதான் கட்ட முடியும்? அதனால என்ன பண்ணலாம்னா பகவானுக்கு வஸ்திர சேவை பண்ணலையானால் ஒரு ஆயிரம் கைகளாவது மினிமம் இருக்கலாம். சம்ஸ்கிருதத்துல ஆயிரம்னா 999,000 கிடையாதுங்க. நீங்க எப்படின்னு அதிகம்னு அர்த்தம். சதம் சகசிரம் இது அனந்த வாச காலி பதாரி 100,000 சொன்னா அதிகம்னு அர்த்தம். அவ்வளவுதான், அது கைகள் வரும். அப்பத்தான் அவருக்கு வஸ்திரம் கட்ட முடியும். புஷ்ப அர்ச்சனை விஷ்ணுதா. பகவானுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முடியுமா? மகான்கள்லாம் எவ்வளவு அர்ச்சனை பண்ணியிருக்காரு? ஆயிரம் தாமரைகள்னால மகாவிஷ்ணு தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாராம். எப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார்? பரமேஸ்வரனுக்கு, பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 புஷ்பங்களோட அர்ச்சனை பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். எதற்காக வச்சிருந்தார் அப்படின்னா அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலத்தான் நான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியதான நிலையில இருக்கணும். உலகத்தை காப்பாற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு குழந்தையை காப்பாற்றுறதே சுலபம் இல்லைன்னு இந்த காலத்துல அம்மா தான் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமோ? பழைய நாள்ல பாட்டி அம்மா ஆத்துல இருப்பா, குழந்தை கட்டிட்டுன்னா அது எதிர்க்கு அப்படியே தமாஷ் பண்ணி அவளை அந்த குழந்தையை பேசிட்டு சிரிச்சுட்டு அவளோட விளையாடிட்டு அந்த அழுகைய நிறுத்தி விடுவான். அவளுக்கு தெரியும் எங்க வயசு வலியினால அழகுதா, இல்ல காலுக்கு கீழே ஒரு எலும்பு அடிக்கிறதுனால அழகுதா, எதுனால அழகு? இன்னைக்கு இருக்கக்கூடியதா புதுசா இருக்கக்கூடியதா இருந்தம்மா இவாளுக்கு ஒண்ணுமே தெரியல. டாக்டர் கிட்ட ஓடுறான். டாக்டர் என்ன பண்றான்? இந்த அம்மாவுக்கு டென்ஷன் இருக்குன்னு அந்த டாக்டருக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, அதை வாங்குவோம், அது வாங்குவோம், எப்படி காசை கரைக்கிறது? வேற வழி இல்லையே. 50 லட்சம் 60 லட்சம் சேர்த்துன்னா சீட்டு வாங்கினேன், சேர்த்து சேர்க்க வேண்டாமா? லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்ன, அந்த குழந்தைய காப்பாத்துறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். எதுக்காக அழகுதுன்னு தெரியாது, என்ன வியாதின்னு தெரியாது. நமக்கு சொல்ற வாழ்க்கை டாக்டர் என்ன சொன்னா புரிய மாட்டேங்கிறது. ஒண்ணுமே சொல்லாத அந்த குழந்தைக்கு என்ன வியாதிக்கு ஏன் அழகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஜமீன கட்டமனையா இருக்கு, அதுக்கப்புறம் அங்க போதும் இங்க போதும் நோடி ராமச்சர்மா வயசு வலிக்கு. எப்படி எல்லாரும் கட்டப்பட்ட அந்த குழந்தைய வளர்த்தா பிறகு நீ என்னக்க என்ன பண்ணினேன்னு கேட்கறது தெரிஞ்சவளுக்கு. அதுல அது வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வரக்கூடியதான ஸ்வரூபம் எவ்வளவு கஷ்டம் வாடுறதோ விஷயம் தெரியும். வெறுமன ஏதோ பேரண்டிங் இவ பெரிய சாட்டர், இதை பத்தி புத்தகம் நிறைய வந்துட்டு இருக்கப்பா. என்னத்தை இவ பண்ணின ஒண்ணும் கிடையாது, அழகான காப்பாற்றிருக்காரு குழந்தைகளை, அது தெரிய மாட்டேங்கிறது லோகத்துல. ஆனா அதை மாவட்ட என்ன பண்ணின, உலகத்தை காப்பாற்றுறோம்னா உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காரோ அத்தனை பிராணிக்கும் நான் தான் பொறுப்பு. ஒண்ணுக்கு வீரம் வீணே, பாப்பு கண்டா உங்களுக்கு பயம், ஆனா உங்களை கண்டா பாப்புக்கு பயம். உங்களை கண்டா பாம்பு என்ன நினைக்கிறது, யமதராஜா நினைக்கிறது. உங்க கண்ணுல விழுந்துருச்சுன்னா அதை கொல்லாம நீங்க போக மாட்டீங்கள. அது என்ன பண்ணிட்டு அது பாட்டுக்கு அது போகட்டுமே, ஆஹா விடாது, அது கொண்டு போடணும். ஏன்னா என்னைக்காவது வந்து அதை கடன் முடிச்சுன்னு உங்களை கடிக்குமா? யாரு சார் சொன்னாங்க விவகாரம் முழுக்க அந்த பாம்பு நம்மளை பார்த்து இருந்ததுன்னா அதை கொண்டுத்தான் ஆகணும் அப்படின்னு விவகாரம் முடிச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை பிராணிகள் அவஸ்த பண்ணிட்டு இருக்கு, ஒரே டென்ஷன்ல இருக்க, அவரை எல்லாம் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு எனக்கு இருக்கு. யாரா இருக்கு, எந்தெந்த சமயம் எந்தெந்த ஆகாரம் வேணுமோ அதை நான் கொடுக்கறோம். இன்னைக்கு உங்க கர்ம பிரகாரம் நீங்க இதை சாப்பிடணும்னு வந்ததுன்னா அதை வேண்டியதான பதார்த்தம் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த சமயத்துல கொடுக்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு விவகாரம் இருக்க, இது ஈஸ்வர அனுகிரகம் இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு பரமேஸ்வரனா ஒரு 40 நாள் ஒரு மண்டபம் தினமும் 1000 புஷ்பங்களோட பூஜை பண்ணணும்னு ஆரம்பிச்சார். மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டே இருக்கார். 1000 தாமரைகள் டெய்லி கொண்டு வர வேண்டியது. பவாய் தேவாய் மகர்வாய் தேவாய் மா ஈஷாராய் தேவாய் மகா அப்படின்னு ருத்ராய் மகா உக்ராய் மகா பூஜை பண்ணிட்டே இருக்க 39 நாட்கள் ஆயிடுச்சு. கடைசி 40வது நாள் சாயஸ்நாம ஆரம்பிச்சிருக்கார். கடை ஜெட பரமாத்மன் என்ன மகான்னு சொன்னா குப்பம் இல்ல. அன்னைக்கு ஒரு புஷ்பம் குறைஞ்சது, 1000 புஷ்பத்துல ஒரு புஷ்பம் குறைஞ்சது. விரதம் பங்கம் ஆயிடுமே, என்ன பண்றது, புஷ்பம் இல்லாத போயிடுது.

இதயத்தை கொண்டு வந்து நம்ம இதயத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். மனசையும் எண்ணங்களையும் இவர்கள்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். எனக்கு அதனாலதான் புஷ்பத்தினால பூஜை பண்றேன், வேற ஏதாவது கல்லுனால பூஜை பண்ணப்படாதவா, தங்கத்தினால பூஜை பண்ணப்படாதவா, கிடையாது. புஷ்பத்தினால ஏ புஷ்பமாவில அவ்வளவு மென்மையா இருக்கு, அது மாதிரி என்னுடைய மனசு இருக்குன்னு காட்டுறதுக்க. அதே போல பழைய நாள்ல சமாள் குரு கிட்ட போகும்பொழுது சமிஸ்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது, கையில சமித்து எடுத்துன்னு போகணும்னு சொல்றத எதுக்க, குருவுக்கு சமித்து என்ன வேலையா கொடுக்க மாட்டாடா, எதுக்காக சமித்து எடுத்துன்னு போகணும்னு சொல்றத. குரு கிட்ட போகும்பொழுது என் மனசுல இருக்க எல்லா விதமான ஆசைகளும் அன்று விட்டது, இது மனசு காஞ்சு கிடக்கு. அந்த காஞ்சி கிடக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடியதான அந்த ஞானமானது நன்னா ஏற்பட்டு என் மனசுல சீக்கிரமா ஞான அக்னி வளரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சமித்த கொண்டு போனார். அதுக்காக குருவிட்ட போகும்போது நான் குச்சி எடுத்துன்னு போகாதிக்கோ. அங்க உபநிஷத்துல சொன்னதுக்கு காரணம் என்ன, இப்படி காமிக்கிறதுக்காக. அதே போல பகவானுக்கு புஷ்பத்தினால ஏன் பூஜை பண்ணிட்டு இருக்க, இந்த புஷ்பமானது எப்படி வாசனையோடு இருக்கோ அப்படி நல்ல வாசனை என் மனசுல இருக்கு, இந்த புஷ்பம் எப்படி ரொம்ப நல்ல மென்மையா இருக்கோ அதே போல என் மனசும் மிருதுவா இருக்க, இந்த மனசு மிருதுவான மனசுல தங்களுடைய பாதங்கள் பட்டா அப்படியே நிற்கும் அப்படின்னு நான் உகந்தவனாக இருக்கேன் என்று காண்பிக்கிறதுக்காகத்தான் புஷ்பத்தினால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜை நான் பண்ணணும் ஏனால் பரமேஸ்வர எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தா பூஜை பண்ண முடியும், மகாவிஷ்ணுவா இருக்கலாம், நடக்குமா, நான் மகாவிஷ்ணுவா ஆகலைன்னா பாருங்க பார்க்கலாம். வஸ்திரோதவிதோதஹஸ்ரரதா புஷ்பார்ஜனே விஷ்ணுதா கந்தே கந்தவாத்மதா. பகவானுக்கு கந்தம், நம்ம பாட்டுக்கு சந்தனம்னு சந்தனத்தை பூசறதே கிடையாது பகவானுக்கு, ஏதோ சந்தனத்தை வைக்கணும்னு அந்த வேறால எப்படி குத்தரா போல வைக்கிறோம், அந்த சில பேர் வைக்கிறது பாருங்க கந்தத்தை அப்படியே வரலாறு எடுத்து அப்படியே அவருக்கு குத்துறாரு, அந்த விக்கிரமே கீழே விழுந்துரும், அப்படியே வைக்கிறது. சந்தனத்தை எப்படி பூசணும், பகவானுக்கு உடம்பு முழுக்க பூச வேண்டாமா, ஆனா அது யாரால முடியும்னு பகவான் என சின்ன விக்கிரகமா பூசறதுக்க. கல்யாண சந்தர்ப்பத்துல மாப்பிள்ளைக்கு இந்த பக்கத்துல நீங்க சந்தனம் பூசும் ரொம்ப, அவர் எழுந்து சந்தனத்தை பூச மாட்டார், என்ன பண்றாரு தெரியுமா, நான் அந்த வீடியோ என்ன பாக்குறேன், இவர் பூசறது வீடியோ எடுக்கணுமா, அதுதான் பண்றாரே தவிர என்ன மகாவிஷ்ணுன்னு நினைச்சிருந்தா அந்த மாப்பிள்ளைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, அவர் விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த மகாவிஷ்ணு அந்த பரமேஸ்வரனான ஒரு சின்ன விக்கிரகமா இருக்கணையானால் அவருக்கு பூசுறார், அவர் தான் பூப பாதாள லோகத்திலிருந்து தேவலோகம் வரைக்கும் வியாபிச்சிருக்காரு, அவருக்கு எப்படி சந்தனத்தை பூச முடியும், அப்ப பூஜ முடியாதுன்னு சந்தன விவகாரம் எப்படி நடக்கும், ஓஹோ அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன ஆச்சுன்னு, நான் வாயு பகவான ஆனையனையானால் அந்த வாயு பகவான் எப்படி இந்த முழுக்க வியாபித்திருக்கா கொடுக்கிறார பரமேஸ்வரன் மேல படலாமோ அதே போல நானும் அவருக்கு பூஜை பண்ண முடியும், சந்தனத்தை பண்ண முடியும். இல்லைன்னா பகவானுக்கு மனசால தியானம் பண்ணலாம் பிரதிவியாத்மனே கந்தங்கள் அவர்தான் ஆயிடுத்துன்னு நிஜமாக அவருக்கு பூஜ முடியாது, அவருடைய சரீரம் என்ன அவருடைய சைஸ் என்ன, அதனால அவருக்கு எப்படி பூச முடியோ முடியாது. கந்தே கந்தவாத்மதா அன்னபதனே பகிர் முகத்யக்ஷதா, அதோட மட்டும் இல்ல அன்னபதனே அவருக்கு அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அன்னமானது சாதாரண வைகம் கொஞ்சமா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்தை தரத்தை கொண்டிருக்கா போகிறதான ஒரு சொல்கிறோம், அப்படிப்பட்டதான அவரை அவருக்கு நாம கொடுக்கிறமையான யாரா ஆகலாம், எப்படி இருந்தால் அவருக்கு நாம் அன்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பகிர்முகர்னா அக்னி பதிலாம், அக்னியாக இருக்கணும். ஏன்னா அக்னிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா எந்த தேவதைக்கு நீங்க ஹோமம் பண்றதா இருந்தாலும் தேவதைக்கு நீங்க அபிஷம் கொடுக்கறதா இருந்தாலும் அக்னிமுகமாக அக்னிமுகவே தேவா சொல்லுது, அக்னியில போட்டேன்னா அவரை கொண்டு போய் கொடுத்துருவார். அது எப்படி சார், அக்னியில் போட்டா என்ன எரிஞ்சு போறது என்ன, ஆமா எரிஞ்சு போறது, நான் இல்லைன்னு சொல்லலையே எரிஞ்சு போறது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தான் இங்க அதை உட்கொண்டா இதே மாதிரியே பொருள் அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறார், அவருக்கு அது தெரியும், அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. ஆகையால் யாருக்கு நீங்க ஹோமம் பண்ணினாலும் அக்னி வழியா தான், இந்திரனுக்கு கொடுக்கணும்னாலும் அக்னி வழியா கொடுக்கணும்.

0: சந்திரனை கொடுக்கிறானோ சோமனுக்கு கொடுக்கிறானோ யாருக்கு கொடுத்தாலும் அக்னியில ஹோமம் பண்ண வேண்டியது. அக்னியில ஹோமம் பண்ணினா அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதை கொண்டு போய் அந்தந்த தேவதைக்கு கரெக்டா கொண்டு கொடுத்து தரான். இது தெரியும், நீங்க நெய்யதான் ஹோமம் பண்றேன், பாலுதான் ஹோமம் பண்றேன். அவளுக்கு என்ன வேணுமோ, எது பிடிக்குமோ, எது வேணுமோ அந்த சந்தர்ப்பம் அதுக்கு தகுந்தா கொடுக்குற. இங்கிருந்து வெளியூருக்கு காசு அனுப்பிச்சுன்னா இந்த ரூபாய் நோட்டை அங்கே கொடுத்தானா அவன் என்ன பண்ணுவோம் பாவம், அந்த ஊர்ல செலாவணியா இருக்கா போடுகிறான ரூபாய் அந்த ஒரு காசை அவளுக்கு கொடுக்குறான். அதே மாதிரி தான் அகிரி பகவானுக்கு நீங்க ஹோமம் பண்ணினா இந்திரனுக்காக இது, சந்திரனுக்காக இது, யமனுக்காக இது, இந்திரனுக்கு இருக்கு மற்ற தேவதை எனக்கு விஷ்ணவேஸ்வரா அப்படின்னு பூஜை பண்ணினால் அந்தந்த பகவானுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்ப உலகத்துல எல்லா தேவதைகளும் கொடுக்கக்கூடியதான அரிச சாப்பிடுவது யாரு, அகிரி பகவான். அது மாதிரி நான் இருக்கிறேனால் அன்னத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு அன்னத்தை கொடுக்கறதுன்னு எப்படி இருக்க முடியும், அக்னி பகவான் மாதிரி இருக்கலாம் இருக்கா, நான் அப்படி இருக்கேனா, என்னால ஆக முடியுமா, உங்க பூஜை பண்றதுன்னு எப்படி நடக்கும் சொல்லுங்க சுவாமி. நல்ல பாத்திரமா கொடுக்கணும்னு சொன்ன எது, தங்கமா கொடுக்கணும். நமக்கு தங்கம் வேணும்னு பகவான பிரார்த்திக்கிறோம். யாராவது பகவானுக்கு தங்கம் கொடுக்கறேன்னு நினைக்கிறாரோ, இல்ல இவனுக்கு எனக்கு வேணும் பகவானே, எனக்கு அது வேணும் இது வேணும் ஆபரணங்கள் வேணும் அதுன்னு கேட்கிறேன். பாத்திரே காஞ்சனகர்பதாஸ்தி, ஹிரண்யகர்ப்பனா இருக்கணும். ஹிரண்யகர்ப்பனா முதன் முதல்ல பிறந்தவர். ஹிரண்யகர்ப்பமோஸ்தாக்ரேதாசீத் அப்படின்னு ஹிரண்யகர்ப்பராக இருந்து எல்லா தங்கமும் தங்கையில இருக்கக்கூடியதா இருந்தாரேயானால் அப்பொழுது வேண்டாம் பரமேஸ்வருக்கு தங்கத்தினால ஏதாவது கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய சுவாமிக்கு சின்னதாக கொடுத்தா நன்னா இருக்குமா முடியுமா? அப்ப என்ன விவகாரம், நம்ம பகவானுக்கு பூஜை பண்றதுன்னு நினைக்கிறதுல வெறும் விளையாட்டு. சின்ன குழந்தைகள் சொப்பு வச்சிருந்து விளையாடுறது பார்த்தேடா, ஒண்ணும் தெரியாம பெண் குழந்தைகள் பழையமா இல்ல, இப்பதான் ரைபிள் இருந்துக்கிறதுன்னு. அது வேற என்ன கம்ப்யூட்டர் கேம்ஸ், அது ஒரே சண்டை, அதுதான் கார் கேம், இதுதான் பிடிக்கிறதே தவிர சாதுவா இருக்கிற கேம் எதுவும் பிடிக்கிறா போல இல்ல. பெண் குழந்தைகளே இப்ப சண்டை குத்து சண்டையில தான் வந்துட்டு இருக்கா. இந்த பழைய நாள்ல எப்படி இருந்தது, அவளுக்கெல்லாம் திருப்பத்தில இருந்து வாங்கிட்டு வச்சுப்பா சொல்லுபொருள், அது நான் சமைக்கிறேன் நான் தோசை போடுறேன்னு கொண்டு வந்து கொடுக்கும். யாத்துக்காரி பண்ணி தோசையே அப்புறமா இருக்கு, அந்த போடுறாரு தோசை அது வேறு கேட்கப்படாது. ஆனா விவகாரம் என்னென்ன, அப்படி சௌமியமான ஒரு விளையாட்டு அப்படி பழைய நாள்ல இருந்தது. இப்படித்தான் நீங்க பூஜை பண்றதாவது நிஜமாக பூஜை நடக்குமா, பண்ணவும் முடியுமா, எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்டதான பகவானுக்கு பூஜை நான் பண்றேன்னு சொல்றது வந்து வெறுமே விளையாட்டு. அதான் சொல்றாரு, பாத்திரே கஞ்சனகர்பதாஸ்தி மகிதே பாலேந்து சூடாமலே சுஷ்ரூதம் சுஷ்ரூதம் கரவாணிதே பசுபதே சுவாமி குரு மகிதே பாலேந்து சூடாமலே. இவைகள்லாம் நமக்கு இருக்கமையானால், என்னிடத்துல ஆயிரக்கணக்கான கைகள் இருக்கமையானால், நான் மகாவிஷ்ணுவாக இருப்பேனையானால், நான் வாயு போன்றதாக எல்லா இடத்திலும் சுற்றி கொள்ளக்கூடியதான பரிஸ்தி எனக்கு இருக்கமையானால், அதே பகவான் போல் எல்லா அன்னத்தையும் என்னிடத்துல வரக்கூடியதாக இருக்கமையானால், இளைஞர் இளைஞர்கள் போல் எல்லாமும் தங்கமா இருக்கமையானால், அவர் எப்படி பரம தரித்திரன் பரம ஏழை எல்லா பாபங்களுக்கும் வேண்டியவனா இருக்கேன், இப்படிப்பட்டதான் நான் உங்களை எப்படி பூஜை பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கிறேன். ஆகையால் உங்க கருணை இருந்து நீங்களே பக்தியோட போனா போறது, இவன் பக்தியோட பூஜை பண்ணணும்னு நான் நினைக்கிறான். ஆகையால் அவன் எதை பண்ணினானோ நான் பூஜை பண்ணினா போது எழுதுக்கிறேன். ஜப்போ ஜெல்ப சில்பம் தகரபிரமுத்ரா, அப்படியேதான் நீங்க எழுதுங்கடையானால் சஞ்சாரப்பதையோ பிரதட்சிணவிரி சோத்ராணி சர்வாஜில எக்கர்ம கரோமி தத்தவிரம் சம்போதவராதரும் அப்படின்னு நான் சொல்றது, நான் எதை பண்ணினாலும் நீங்க ஆஹா நல்லா பண்ற அப்படின்னு தயையோட ஏத்துண்டா சரியே தவிர, நிஜமா நான் பூஜை பண்றேன், நான் உங்களுக்கு சேவை பண்றேங்கிறது நடக்கிற காரியமாப்பா கிடையாது பாருன்னு சூடாமனே. ஏ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லா தப்பையும் போக்கக்கூடியவர், எல்லா தப்பையும் கவிக்கக்கூடியவர் நீங்க. அதுக்காகத்தான் பாலேந்து சூடாமனே அத சின்ன சந்திர படைய தலையில வச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படிப்பட்டதான தப்பு பண்ணினாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், நான் காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறாரா சந்திரபடையை வச்சுண்டு. ஐயா பாலேந்து சூடாமனே சுஸ்ரூஷம் கரவாணித்தே பரமேஸ்வர, என்னால முடிஞ்ச வரைக்கும் சுஸ்ரூஷம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்ச சேவை பண்றேன் கரவாணித்தே பசுபத்தே. நீங்க யாரு பசுபதி? பசுக்களா இருக்கக்கூடியதான எங்களை எங்களுடைய கட்டு அழுக்கக்கூடியவர், கட்டி போட்டிருக்கோம் என்ன ஆசைங்கிற கட்டு. அது வேணும் இது வேணும், அங்க 50% டிஸ்கவுண்ட், இங்க 40% டிஸ்கவுண்ட், அது 5%ல இருந்து 75% டிஸ்கவுண்டா காலம்பர பேப்பர்ல போட்டிருக்கான், என்னதான் விற்கிறானோ தெரியல. அதே என்ன பதமா எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அது அப்ப உபயோகப்படும் டிடி பேப்பர்லாம் போட்டு, நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையே. அங்க ஒருத்தரை கொண்டு விட்டான், இங்க ஒருத்தரை கொண்டு விட்டான், இங்க தங்க தேர்தலும் இந்த நியூஸ் தான் இருக்கு, வேற ஒன்றும் தெரியல. இந்த டிஸ்கவுண்ட் பேப்பர் மட்டும் தனியா வச்சிருக்கேன், அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்கான் வியாபாரம் முழுக்க. பாருங்க உங்க ஆத்துல வியாபாரம் என்னடா, இப்படி இதுலத்தானே மனசு சுத்தி கொண்டிருக்க விவகாரம் முழுக்க. பாத்திரே கஞ்சனே பாலேந்து சூடாமனே சுஷ்ரூஷம் கரவாணிதே பசுபதே, எங்களுடைய கட்டல்ல அவுத்து எங்களை காப்பாற்றணும். ஏன்னா நீங்க தான் பசுபதி, பசுக்களா இருக்கக்கூடியதான எங்க கட்ட அவுக்கக்கூடியவர். சுவாமி திரிலோகி துரோ, அதோட மட்டுமல்ல நீங்க சுவாமி, நீங்க தான் எங்களுக்கு சுவாமி, எங்களுக்கு உடைந்தவர், எங்களை உடையவர் நீங்க, எங்களுக்கு அதிபதி, எங்களை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு யாருக்கு உங்களுக்கு தான். ஆகையா சுவாமின்னு நான் தப்பு பண்றேன், ஏதோ இப்படி இப்படி பூஜை பண்றேன் நினைக்கிறேன்ப்பா, நிஜமான பூஜா ஆகுது. ஆகையால் எங்களை நீங்க தான் கருணையோட காப்பாற்றணும் திரிலோகி துரோ. அதற்கு மேல நீங்க என்ன தப்பு பண்ணினாலும் கோபம் வராம இருக்கிறவருக்கு குருன்னு பேரான். குரு தான் எப்படி இருக்கணும், எதை பண்ணினாலும் கோபம் வராம இருக்கணும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு சரி ஆட்டம்தான். ஓஹோ கோபம் வராதோ இல்லையா, சரி நான் பாத்துக்கிறேன். கோபம் வந்ததுன்னா நீங்க குரு இல்லைன்னு சொல்லிவிடலாம். இவ்வாறு என்னடா அப்படியோ குரு லட்சணம் சுந்தரா சுமுக சிஷ்யா அப்படின்னு ஆரம்பிச்சு, கோபமே வராம பொறுமையோட இருக்கக்கூடியவர். அந்த பொறுமையோடு இருந்தே அந்த குருவை கண்ட அந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு வரணும், ஒரு கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கலாம். அப்படியே பரமேஸ்வர பரமேஸ்வரன் யாராவது கோபம் வராதவர்னு சொன்ன நம்பரிடம், அதனாலதான் கோபிஷ்டர் இல்லைன்னு சொல்றதுக்காக வேற வார்த்தையை போட்டிருக்காரு. ஓகே குரு, மூலத்தையும் காப்பாற்றக்கூடியதான மூலத்தின் குருமூர்த்தியா இருக்கேன் சுவாமின்னு எங்களை காப்பாத்துந்தோ அப்படின்னு புஷ்பாஸ்தனே விஷ்ணுதா கந்தே கந்த மகாத்மதா அன்னபதனே பதிர் முகத்யக்ஷதா பாத்ரே கஞ்சன கர்ப்பதாஸ்தி வைத்தே பரேந்து சூடாமனே சுஷ்ரூஷம் கரவாணிதே பதுபதே சுவாமி திரிலோகீகுரு அப்படின்னு பகவான குரு ரூபமாக தியானம் பண்ணியிருந்தான்னு ஒரு சுருக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்ததார்த்தம் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷமாய பகவாக சப்ததார்த்தாக, 7 பதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பதக்கிருத்தியம், பதக்கிருத்தியம் இங்க ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றா தீபிகால, பதசியார்த்தா பதார்த்தா இது விற்பத்தியா விதேயத்துவம் பதார்த்த சாமானிய லட்சணத்தை லட்சியதே லப்யதே. பதசிய அர்த்தம் பதார்த்த, பதத்தோட விஷயம் பொருளுடைய விஷயம் அதுதான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒருத்தர் விபாகாதேவ சப்தத்துவே லப்தே சப்த கிரகம் கிமர்த்தம் இது செய்யுது. இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தாலே ஏழுன்னு தெரியும். சப்த பதார்த்தாக ஏழு தான் பதார்த்தம் சொல்லி சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லப்பா, அதிக சங்கியா அதிக சங்கியா அவ்விவச்சேதார்த்தத்வாத், அதிக சங்கியா விவச்சேதார்த்தத்வாத், உனக்கு சந்தேகம் வரக்கூடும் ஏழுக்கு மேல இருக்கலாமோ அப்படின்ட்டு. அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நாம ஏழுதான்னு சொல்லியாச்சு. ஏன் எப்படி ஏழு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வரலாம், நான் உனக்கு சந்தேகத்தை நானே எழுப்பி காமிக்கிறேனே. நானும் அத்திரிக்த பதார்த்த பிரமிதோ நவா நான் அத்திய பிரமித்தசிய நிஷேத யோகியாத். இப்போ ஏழாவது பதார்த்தம் ஒன்னு இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு சொன்னா, இருக்க முடியாது. அந்த ஏழாவது பதார்த்தம் எட்டாவது பதார்த்தம் ஒன்னு இருக்கலாம், எட்டாவதுன்னு ஒண்ணு இருக்கலாம். சரி, அது தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் அதிருப்த பதார்த்த பிரமிதோ நவா பிரமிதாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அத்தியா அது சொல்ல முடியாது. என் பிரமித்தசி நிஷேதா யோகாத், ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, பிரதியோகி பிரமிதம் பிரமித்தின் வினா நிஷேத அனுபவத்தை செய்யாது. தெரியாத விஷயத்த எதை தெரியாதுன்னு சொல்லாம அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீ அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல. பதார்த்தத்துவம் திரவிய சப்தான்யதமத்துவம் இது விவச்சேதார்த்தத்வாத், இந்த பதார்த்தம் ஏழுல ஏதாவது ஒண்ணுதான், இதுதான் பதார்த்தம். இந்த ஏழுல ஒண்ணுக்கு பேர் பதார்த்தம்னு சொல்றதுக்கு தான் இந்த ஏழுன்னு சொல்லியிருக்கேன், தவிர வேற எதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீக்கால பதகிருத்தியத்தை சொல்றாரு, தீபிகால சொல்றாரு. சரி, தத்ர திரவியானி பிருத்திவியத்தேஜோ வாயு ஆகாச காலதி காத்மனாம்சி நகைவ, ஒன்பதுதான் திரவியம்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்க பதக்கிருத்தியம் இருக்கு, தத்ர முன்னாடியும் தத்ர இருக்கு, இங்கேயும் தத்ர இருக்கு. தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா சப்த பதார்த்த மத்திய இத்தியர்த்தம், அங்க ஏழு பதார்த்த மத்திய அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இங்க ஒன்பது அந்த ஏழு பதார்த்தம் என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல முதல் என்ன திரவியமோ அந்த திரவியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரவியானி நவைவை தென்ப திரவியாணி, தத்ர திரவியாணி நவைவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நடுவுல இருக்கிறத விட்டுட்டு அன்பையும் சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். என்னது, அங்க திரவியங்கிறது எத்தனை திரவியங்கள், ஒன்பது மாத்திரம் அப்படின்ட்டு. ஏவம் தத்ரீதி பதம் சதுர்விம்சதி குணாக இத்தியாதி நாப்பி அன்வேட்டி, அப்படி தத்ர தத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துலையும் இதே தான் புரிஞ்சுக்கணும். குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல, குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல சாமான்யம் அப்படின்ட்டு ஒன்னு ஒண்ணுத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க திரவியத்வ ஜாதிமத்துவம் குணமத்துவம் சமவாய காரணத்துவம் வா திரவிய சாமானிய லட்சணம். திரவியம் திரவியங்கிறீங்களா, திரவியம்னா என்ன, திரவியம்னா என்னன்னு கேட்டா திரவியத்தோட லட்சணம் இதுதான். திரவியத்துவ ஜாதிமத்துவம், திரவியத்தன்மையுடைய ஜாதி இருக்கிறதா இருக்கணும். ஜாதிங்கிறது அந்த கூட்டம், திரவியம்ங்கிற கூட்டத்தோட திரவியத்தன்மை இருந்தாதான் திரவியம்ங்கிற கூட்டத்துல சேர்க்க முடியும் நம்ம ஒரு விஷயத்த. அந்த திரவியத்தன்மையுடைய கூட்டத்துல இருக்கிறதா இருக்கணும் ஒரு லட்சணம். இல்லாட்டி குணவத்துவம், எது குணமுடையதா இருக்கோ, திரவியம் குணமுடையதா இருக்கும் அதனால குணமுடையதா இருக்கலாம். இல்லாட்டி சமவாய காரணத்துவம், சமவாய காரணமா இருக்கணும், பிரிக்க முடியாத சம்பந்தத்துடைய காரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு திரவியத்துக்கு லட்சணம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரூப ரசகந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்துவ சயோக விபாக பரத்வ அபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக்க துக்கேச்சா துவேஷ பிரயத்ன தர்மா தர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணா, 24 குணம் என்னன்னு சொல்லி சொல்லியாச்சு. 24 குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் ஒரு டீக்கா பதக்கிருத்தியமும் இல்லை, பதக்கிருத்தியம் நேரம் அடுத்ததுக்கு போயிடா. 24 குணம் இதுதான்பா லட்சம், நம்ம உத்தேசம் சொல்லியாச்சு 24 குணம் என்னன்ட்டு, பின்னாடி லட்சணம் பரீட்சா பண்ணும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அடுத்தது உட்சேபன அவக்ஷேபனா குஞ்சன பிரசாரண கவனானி பஞ்சகர்மானி, இங்கேயும் ஒரு பதக்கிருத்தியமும் இல்ல, உத்தேசம் சொல்லியாச்சு. ஆனா அடுத்ததுல சொல்றாரு பரம் அப்புறம் பேச்சேதி த்விதம் சாமானியம், பரம் அப்புறம் அப்படின்னு ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. பரம் அப்புறம்னு சொல்லி சொன்னா என்ன, பரசாமானியம் அப்பரசாமானியம் வித்தியர்த்த, பரசாமானியம் அப்பரசாமானியம் ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. சரி, பரம்னா என்ன, பரம்னா பரத்தன்மை, பரத்வம் அப்படின்னா என்ன, பரம்னு சொல்லி சொன்னீங்களே எதை, எது பரம்னு சொல்ல முடியும், பரத்தன்மையுடையது பரம், அந்த பரத்தன்மை என்னது அபரத்தன்மை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளக்கணும். அதுக்கு சொல்றாரு பரத்வம் பரத்தன்மை அப்படின்றது அதிக தேச விருத்தித்வம், அதிக தேசத்துல இருத்தல் உடையது. விருத்தின்னு சொல்லி சொன்னா இருத்தல், விருத்திங்கிறது இங்க இருத்தல், என்ன அலை இல்ல, என்ன விருத்திங்கிறது வந்து வேதாந்தத்துல என்ன அலைன்னு சொல்லணும், இங்க இருத்தல், அதிக தேசத்துல இருத்தல் இருக்கிறதுக்கு பரத்வம்னு சொல்லுவோம். நியூன தேச விருத்தித்வம் அபரத்வம், கம்மி தேசத்துல குறைந்த இடத்துல வந்து இருத்தல் உடையதா இருக்கிறதுக்கு அபரத்வம்னு சொல்லணும். பரத்வம் அபரத்துக்கு வித்தியாசம் இதுதான், பரத்தம்னா அதிக தேச விருத்தித்தம், அதிகமான தேசத்தில் இடத்தில் விருத்தித்தம் இருத்தலுடையது. அபரத்தம்னா நியூன தேச விருத்தித்தம், குறைந்த இடத்தில் இருத்தலுடையது. விருத்தி இருத்தல் புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு சப்தமும் நம்ம இங்க ஏத்துக்கணும். அடுத்தது நித்திய திரவிய விருத்தையோ விசேஷ அஸ்து அனந்தா ஏவ. நித்திய திரவியத்துல விருத்திக விருத்தினா இருத்தலுடையது, நித்திய திரவியத்தில் இருக்கிறதான விசேஷமானது அனந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. சமவாயஸ்து இயக்க ஏவ, சமவாயமானது ஒண்ணுதான். இதெல்லாம் வந்து இங்க பதக்கிருத்தியம் ஒண்ணுமே இல்லை, காரணம் என்ன உத்தேசத்தை சொல்லிட்டே போயிருக்கோம். இங்க லட்சணா பின்னாடி பண்ணுவோம், அந்த லட்சணையில இதெல்லாம் விசாரம் பண்ணுவோம்னு விட்டுட்டாரு. அபாவஸ் சதுர்வித பிராக பாவ பிரத்வம்சா அபாவத் திந்த பாவ அந்யோன்ய பாவஸ் அபாவம் நாலு வக பிராகபாவம் பிரத்வம்சாவம் அத்திந்த பாவம் அந்யோன்யபாவம் முன்னின்மை பின்னின்மை நிரந்தர இன்மை ஒன்று மற்றும் சுண்டலின்மை அப்படின்னு நாலு வகையான இன்மை. தத்ர கந்தவதி பிருத்வி, இங்கே ஆரம்பிக்கும் பதக்கிருத்தியம். கந்தவதி பிருத்வி, வாசனையுடையது பிருத்வி. சாத்விதா நித்யா நித்யா ச நித்யா பிரமாண ரூபா நித்யா காரிய ரூபா புனஸ்திவிதா ஷரீர இந்திர விஷய வேதாது ஷரீரமஸ்மதாதீனாம் இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி விஷயோ மிருக மிருத் பாஷானாதி. அப்படி கந்தவதி பிருத்வி, வாசனையுடையது நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த இடத்துல அது ரெண்டு வகையானது, நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கிறது. நித்தியம் பரமாணு ரூபமா இருக்கிறது, அனித்தியம் காரியம் ரூபமா இருக்கிறது. காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகையாது, ஷரீர இந்திரிய விஷயம் அப்படின்னு பேசுறதுனால. ஷரீரம்ங்கிறது நம்ம சரீரம் மாதிரி, இந்திரியங்கிறது விஷயத்தை அந்த அதை பார்க்கறது என்னது, வாசனையை அறியறது என்னது, கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு, அந்த கந்த கிரகமான மூக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி தான் இந்திரியம். விஷயம் கல்லு மண்ணு முதல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மூலத்தை பார்த்தாச்சு. இப்போ பதக்கிருத்தியம் ஆரம்பிக்கிறார். ததேவிஹி லட்சணம், எது அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ ரூப தோஷத்ரய சூன்யத்வம். லட்சணம்னு சொல்லி சொன்னா என்ன, லட்சணத்துக்கு லட்சணம் இதுதான். லட்சணம் என்னது, அதிவ்யாப்தி அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ தோஷத்ரய சூன்யத்வம். இந்த மூணு தோஷமும் இல்லாததுதான் லட்சணம்னு சொல்லி ஒத்துக்க முடியும். யதா எப்படின்னு சொல்லி சொன்னா, கோஹோ சாத்னாதி மத்வம், மாடு அப்படின்னா என்ன, ஆடு தசை உடையது அப்படிங்கிறது இங்க லட்சணம், மாட்டுக்கு லட்சணம், இது சரியான லட்சணம். சரி, தவறான அவ்யாப்தி அவ்யாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னீங்க எப்படி அப்படின்னு கேட்டா, அவ்யாப்தி லட்சிய ஏகதேசாவிருத்தித்வம். அவ்யாப்தி என்றது லட்சிய ஏகதேச அவிருத்தித்வம், லட்சியத்துடைய ஒரு தேசத்துல மாத்தம் விருத்தி உடையது இல்ல ஒரு தேசத்துல மாத்தம் விருத்தி இல்லது அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ கோர் ந கபிலத்துவம் லட்சணம் தஸ்ய அவ்யாப்தி கிரஸ்தத்வாத். இங்க கோ அப்படின்னு சொல்லி சொன்னா மாடுன்னு சொல்லி சொன்னா மாடு என்னது அப்படின்னு கேட்டா, மாடு வந்து கபிலத்துவம், மஞ்சள் கலர்ல இருக்கிறது, சிவப்பு கலர்ல இருக்கிறது, வெள்ளை கலர்ல இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன், தஸ்ய அவ்யாப்தி கிரஸ்தத்வாத், அவ்யாப்தியா இருக்கு. லட்சியத்தோட நீங்க எதை லட்சணம் பண்றீங்களோ லட்சியம் பண்றீங்களோ அதனுடைய ஒரு தேசத்துல மாத்தம்தான் விருத்தி உடையதா இருக்குது, முழுமையா அதை கவர் பண்ணல அப்படி இருக்கிறது. அதிவியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது, லட்சிய விருத்தி தேசத்தி அலட்சிய விருத்தித்தம். அதிவியாப்தின்னு சொல்றது லட்சியத்துல விருத்தி இருக்கு, இருத்தல் இருக்கு, நீங்க எதை குறிக்கிறீங்களோ அதுல இருத்தல் இருக்கு. அப்படி இருந்துட்டு நீங்க எதை குறிக்கலையோ அதுலயும் இருத்தல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அதிவியாப்தி. குறிக்கிறதுலயும் இருக்கு, குறிக்காததுலயும் இருக்கு அப்படின்னா அதிவியாப்தி. குறிக்கிறதுல முழுமையா இல்லாம இருந்ததுன்னா அது அவ்வியாப்தி. குறிக்கிறதுலயும் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது மத்ததுலயும் இருந்ததுன்னா அது அதிவியாப்தி. அது என்னது அப்படின்னு கேட்டா, தேவ கோர்ண ஷிங்கித்வம் லட்சணம். மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, கொம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன், மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுல எல்லா மாடுலையும் வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, அது ஆடு மத்த விஷயத்துக்கும் போயிடுறது, ஆடு மான் முதலிய மத்த மிருகங்களுக்கும் போயிடுறது. இன்ஃபேக்ட் மாடுன்னு சொல்லி சொன்னா ஜெர்சி மாட்டு கொம்பே இல்ல, கொம்பு மாதிரி அந்த இடத்த ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாட்டெல்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க முடியாது, இன்ஃபேக்ட் அது அவ்யாப்தி தோஷமா இருக்குமா இருக்கும். நம்ம ஊர்ல பாக்குற மாடு வந்து கொம்புடையதா எல்லாமே இருக்கு, வெளிநாட்டிலிருந்து அந்த மாடெல்லாம் இறங்கி இறக்குமதியான மாடெல்லாம் கொம்பு இல்லாம இருக்கும். அது அது மாதிரி கொம்புக்கு மாத்திரம் அந்த மேடு மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அவ்யாப்தி அதிவியாப்தியா என்ன சொல்லுவோம்னுமா, சரி நம்ம மாடுனா கொம்பு இருக்கு அப்படின்னு சாதாரணமா லட்சணத்தை எடுத்துன்னு பார்த்ததோம்னா அது அதிவியாப்தி தோஷம் உடையதா ஆயிடுறது. அசம்பவ அசம்பவச்ச லட்சிய மாத்திர அவருத்தித்தம். அசம்பவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்னத்தை குறிக்க போனீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்காது அந்த லட்சணமானது, அந்த இடத்துல மாத்திரம் ஃபிட் ஆகாது, மொத்த எல்லா இடத்தையும் பொருந்தும் அந்த இடத்துல மாத்திரம் பொருந்தாது. அப்போ அது அசம்பவம் அப்படிங்கிற தோஷம். எப்படின்னா, யதா கோஹோ ஏகசவத்வம் ந லட்சணம் தஸ்ய அசம்பவ கிரஸ்தத்வாத். மாடு என்னது அப்படின்னா ஒரு குழம்புடையதுன்ட்டு, மாடு ஹூஃப் குழம்பு, அப்போ மாடு ரெண்டு குழம்பு உடையது, அதோட பாதத்துல ரெண்டு பிரிவு இருக்கும், நகம் ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும், ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மாடு ஒரு ஒரு நகம் உடையது அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு, ரெண்டு நகம் உடையது. அதனால மாட்டுல லட்சணம் போகவே போகாது, அதனால அது அசம்பவம்ங்கிற தோஷம். இந்த மூணு வகையான தோஷம், அவ்வியாதி, அதிவியாப்தி, அசம்பவம், இந்த மூணு வகையான தோஷம் இல்லாத இருக்கிறதா நாம பாத்துக்கணும். லட்சணத்துல நித்தியம்னு சொல்லி சொல்லியிருக்கு, கந்தவதி பிருத்வி நித்யா அநித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. நித்தியம்னா என்ன, அனித்யம்னா என்ன அப்படின்றத பாக்கிறார். நித்தியம்னு சொல்லி சொன்னா துவம்ச பின்னத்தே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம் நித்தியத்துவம், துவம்ச பின்னத்தே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம். ஆரம்பிச்சிட்டாங்க, தலைய நல்லா போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ துவம்ச பின்னத்துவே சதி, துவம்ச அப்பிரதியோகித்வம் நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா லட்சணம் என்னன்னா திரைக்காலிக அபாத்தியத்துவம் நித்தியத்துவம், திரிகாலத்துல மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாத விஷயத்துக்கு நித்தியம்னு சொல்லிடுவான் வேதாந்தத்துல. இங்க என்ன சொல்றான் பாருங்க, துவம்ச பின்னத்துவே சதி, துவம்சம் அழிவில் இருந்து வேறுபட்டதா இருக்கணும், இருந்த நேரத்துல துவம்ச அப்பிரதியோகித்வம், துவம்சத்துக்கு பிரதியோகியா பாத்திரமா ஆகாம இருக்கணும், அழிவுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும். அழிவுக்கு பாத்திரம் இல்லாம எது இருக்கோ அது நித்தியம் மாத்திரம் இல்ல, அழிவும் நித்தியம், அழிவும் இல்லாம இருக்கணும். அது ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கோங்க, துவம்ச பின்னத்வே சக்தி அழிவிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும் ஒண்ணு, அதே நேரத்துல அழிவு பாத்திரமா இருக்கக்கூடாது, அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது. பிரத்தியோகினா எஸ்சி அபாவ எதனுடைய இன்மையோ, அப்போ அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அழிவும் இல்லை. ஏன் ரெண்டுத்தையும் சொல்லணும், அழிவு இல்லை அழிவுக்கு பாத்திரமும் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் ஏன் ஒரு லட்சணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பதக்கத்தை மண்டா இருப்பாங்க. துவம்சி அதிவாப்தி வாரணாய துவம்ச பின்னத்தே விசேஷனம். இப்போ தானி இருக்கு, துவம்ச பின்னத்தே சதி அப்படிங்கறத விட்டுடுங்க நீங்க, துவம்ச அப்பிரதியோகித்வம் அப்படின்ட்டு அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத மாத்திரம் லட்சணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க, இங்கேருந்தா விசாரம் புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். துவம்ச பின்னத்வே சத்தின்னு ஒரு ஒரு பாகம், இன்னொரு பாகம் வந்து துவம்ச அப்பிரதியோகித்வம். துவம்ச பின்னத்வே சத்தினா அழிவிலிருந்து வேறுபட்டதா இருந்து, துவம்ச அப்பிரதியோகித்வம்னா அழிவுக்கு பாத்திரமாகாதது. இப்போ அழிவிலிருந்து வேறுபட்டதா இல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்து அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை நான் ஏத்துக்கல, அதை விட்டுட்டேன். வெறும்னா நித்தியம்னா என்ன, அழிவுக்கு பாத்திரமாகாதது. சிம்பிள், நம்ம புரியுமா, அழிவுக்கு பாத்திரம் இல்லாதது அதுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லி ஏத்துண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிவு அழிவுக்கு பாத்திரம் ஆகாது, அழிவு நாசமானது திருப்பி நாசப்படுத்த முடியாது, நாசத்தை நாசம் பண்ண முடியாது, அழிவை அழிவு பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால துவம்ச பின்னப்பே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது பாருங்க, எப்படி யோசிக்கிறான் பாருங்க அவன், துவம்ச பின்னத்வே சதி எதுக்கு சொல்லணும், துவம்சத்தை திருப்பி துவம்சம் பண்ண முடியாது. பானை அப்படின்னு இருக்கு, இந்த பானை என்ன பண்ணீங்க, அடிச்சு உடைச்சிட்டீங்க, இப்போ பானை இல்ல, இப்ப கபாலம் துண்டுகள் தான் இருக்கு, அதனால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, அழிவு நித்தியம். அதனால அழிவை நீங்க வந்து சேர்த்துட கூடாது, அதனாலதான் என்ன சொல்றான், துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கிறான். ஏன்னா அழிவு நித்தியம் ஆயிட்டு, அந்த அழிவு எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அனந்த காலம் வரைக்கும் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அழிவை. அதனால துவம்ச பின்னத்தே சதி. சரி, அடுத்தது சொல்றான் பாருங்க, கடாரோ அதிவியாப்தி வாரணாய விசேஷ தலம், துவம்ச அப்பிரதியோகித்வம் சொல்லியிருக்கு. துவம்ச பின்னத்தே சத்தின்னு மாத்திரம் சொன்னா போதுமே, துவம்ச பின்னத்துவம், துவம்ச பின்னத்வே சதி கூட இல்ல, துவம்ச பின்னத்துவம். ஏன்னா சத்தி சப்தமி எப்போ இன்னொன்னு சேர்க்கும் போதுதான் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுதான் சப்தமியானது சதி சப்தமியானது யூஸ் பண்ணப்படுறோம். இப்போ துவம்ச பின்னத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், அழிவுக்கு அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். லட்சணம் நித்தியத்துக்கு என்ன லட்சணம், அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்ப என்ன ஆகும், கடாதோ அதிவியாப்தி வாரணாய அப்படின்றான், பானை முதலிலிருந்து பானை முதலில் அது போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். ஏன் எப்படி போகும் அப்படின்னா, பானை என்னது, அழிவிலிருந்து வேறுபட்டது. பானை அழிவா, அழிவில்ல, பானைங்கிறது ஒரு பதார்த்தம், ஒரு சொல், ஒரு பொருள் அது. பானை அழிவில்ல, ஆனா அழிவுக்கு பாத்திரமாக கூடியது பானை. பானை அழிவில்ல, அழிவுக்கு பாத்திரம். ஆனா நீங்க வெறும் துவம்ச பின்னத்வே துவம்ச பின்னத்துவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா லட்சணம் என்ன ஆகும், பானையில போயிடும். பானை அழிவுக்கு பாத்திரமாக கூடியது, அது நித்தியமா வேணும். அப்படி நித்தியமான லட்சணம் அனைத்து விஷயத்துல போயிடுறது. கவனிங்க கவனிங்க நல்லா கவனிங்க விஷயத்த. துவம்ச பின்னத்வே சதி முதலு, ரெண்டாவது துவம்ச அப்பிரத்தியோகித்துவம் அழிவிலிருந்து வேறுபட்டது முதலு, ரெண்டாவது அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படின்ட்டு. ரெண்டாவத மாத்திரம் நான் லட்சணமா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத விட்டுட்டு அழிவுக்கு பாத்திரமானது மாத்திரம் லட்சணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, துவம்சமானது அழிவுக்கு பாத்திரமாகுது ஆகாது, அழிவை திருப்பி அழிக்க முடியாது, அதனால அழிவுல லட்சணம் போயிடும். நீ அழிவு நித்தியம் அழிவு அங்க போயிடக்கூடாது, அதனால என்ன சொல்றோம் துவம்ச பின்னத்வேஸ்திங்கிறோம். சரி, துவம்ச பின்னத்துவம் மாத்திரம் லட்சணம் கொடுத்தா, அழிவுல அழிவிலிருந்து வேறுபட்டதுன்னு மாத்திரம் கொடுத்தா பானை முதலியும் நித்தியமாயிடும். பானை நித்தியமா? அழிவுக்கு பாத்திரமாக கூடியது, அதனால அழிவுக்கு பாத்திரமாக கூடியதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரெண்டுத்துக்கும் அவசியம் என்னன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நல்லா கேர்ஃபுல்லா தியானம் பண்ணி இங்க பாக்கணும். அடுத்தது துவம்ச பிரத்தியோகித்தம் பிராகபாவ பிரத்தியோகித்தம் வா அனித்யத்தம். அனித்யம்னா என்ன? அனித்தன்மைன்னு சொல்லி சொல்லுவேன், அனித்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா, துவம்ச பிரத்தியோகித்துவம் பிராகபாவ பிரத்தியோகித்துவம் வா. துவம்சத்துக்கு பிரத்தியோகியா இருக்கணும், பாத்திரமா இருக்கணும், இல்ல பிராகபாவத்துக்கு பிரத்தியோகியா பாத்திரமா இருக்கணும். துவம்சம்னா அழிவுக்கு பாத்திரமா இருக்கணும், இல்லாட்டி முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கணும், அதுதான் அனித்யம். ஒரு விஷயத்த அனித்யம்னு சொல்லணும்னா எப்ப சொல்லணும் அப்படின்னா, அது முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்திருக்கணும், முன்னாடி இல்லாம வந்திருக்கணும், அப்படிப்பட்டதுதான் முன்னின்மைக்கு பாத்திரம். பானை அனித்யம் அதனால, ஏன்னா எது எதுக்கிறதுக்கும் தத்தது அனித்யம், அதனால முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரம் மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றான் என்னது, துவம்ச பிரத்தியோகித்துவம் அழிவுக்கு பாத்திரமாவும் இருக்கணும், பின்னின்மைக்கு பாத்திரமாவும் இருக்கணும். முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருந்ததுன்னா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கணும், இல்லாட்டி பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தாலும் அனித்யம். வேதாந்தியோட அவித்யா எவ்வளவு எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா அனாதிகாலமா இருக்கும்பா, ஆனா அழிவுடையது, அது அனித்யம். எனக்கு ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் உனக்கு எப்போல இருந்து இல்ல, அனாதி காலத்துல இருந்து, ஓ சிருஷ்டி உண்டாச்சு அப்போல இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல, இப்போ சமஸ்கிருத ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன். அப்ப என்னாத்து, அந்த இவ்வளவு நாள இல்லாத சமஸ்கிருத ஞானம் அழிவடைஞ்சிருச்சு. அப்போ அனாதிகாலமா ஒரு விஷயம் இல்லாம இருந்துக்கலாம், ஆனா அழிவடைய முடியும், அது நித்தியமாகல அனித்தியம் ஆயிடுச்சு. ஏன், முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தது ஆனா இப்போ அழிவடைஞ்சிருச்சு. பானை இல்ல ஒரு பொருள் பல காலமா இருந்திருக்கு, இப்ப அதை போட்டு அழிச்சு விட்டேன் நான், அது பின்னின்மைக்கு பாத்திரமா இருக்கு. அப்படி முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அப்படி பின்னின்மைக்கு பாத்திரமாவோ பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். எது போகாயதனம் ததைவ சரீரம், சரீரம்னு சொல்லியிருக்கே, சரீரம்னு சொல்லி சொன்னா புனஸ்திரிதா சரீரேந்திர விஷய பேதாத் அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்ப சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, போகாயத்தனம் போகத்திற்கு அனுபவத்திற்கு ஆயத்தனம் பாத்திரம். எது அனுபவத்திற்கு பாத்திரமா இருக்கோ, அனுபவத்தை அடையத்துக்கு இடமா இருக்கோ, அதுக்கு பேரு சரீரம். இல்லாட்டி என்ன சொல்றாரு, சேஷ்டாசிரயோவா செயலுக்கு சார்புடையதா, செயல் எதை சார்புடையதா இருக்கோ, உடம்பு இல்லைன்னா ஒரு செயலும் நடக்காது. அப்போ அந்த செயலை சார்ந்துதான் இருக்கிறது, செயல் எதை சார்ந்துதா இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு. சரீரம் ஒண்ணு அனுபவத்துக்கு அனுபவத்திற்கு இடமா இருக்கிறது, இல்லாட்டி செயலுக்கு சார்பா இருக்கிறது, இதுக்குதான் சரீரம்னு பேரு. இந்திரியம், இந்திரியம்னு சொல்லி சொல்றாங்க, இந்திரியம்னா என்ன, சக்ஷுராதவதி வியாப்தி வாரணை கந்த கிராகம் இது, காலாதவதி வியாப்தி வாரணாய் இந்திரியம் தி. இந்திரியம் அப்படின்னு சொல்லி சொன்னது, இந்திரியம் என்னது, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி, இந்திரியத்துக்கு லட்சணம். இங்க இந்திரியம்னா என்னன்னு சொல்றோம், பார்த்திவ இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி. இதுல கந்த கிராகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கிராணம் நாசாகரவர்த்தி மூக்கு, மூக்கு நுனியில இருக்கிறது, அந்த நுகர்ற சக்தி மூக்கு நுனியில இருக்கிறதுன்னு சொல்லிட்டாலே போதுமே, மூக்கு இந்திரியன்னு வந்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது. ஏன், கந்த கிராகம் சக்ஷுராதோ அதிவியாப்தி வாரணாய, கண்ணு முதலியதெல்லாம் இல்லாம போயிடும். அந்த அந்த லட்சணம் சொல்லல அப்படின்னா, கந்த கிராகம் அப்படின்னு சொல்லி சொல்லலன்னா கண்ணு முதலியெல்லாம் லட்சணம் போயிடும், அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதவத்தி இந்த லட்சணமே, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே என்ன இந்திரியத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணு முதலியதெல்லாம் இந்திரியம் தான், அந்த இந்திரியத்துக்கு போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் கந்த கிராகம் கிரகணம் நாசாகரவர்த்தின்னு சொல்லியிருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்திரியம் அப்ப எதுக்கு சொல்லியிருக்கு? இந்திரியம்னு சொல்ல வேண்டாம், கந்த கிராகம் கிரகணம் நாசாகரவர்த்தின்னு மாத்திரம் சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலாவது அதிவியாப்தி வாரணே, காலம் கூட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால காலிக சம்பந்தத்தோட இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கந்த இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலம் இந்திரியம் இல்ல, அதனால அங்க ஏன்னா நுகர்றது அந்த நேரத்துல நுகர்றது சக்திக்கு காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. காலமும் சமவாய சம்பந்தமா பிரிக்க முடியாத சம்பந்தத்துல காலிக சம்பந்தத்தோட இருக்குங்க. பிரிக்க முடியாத சம்பந்தம் இங்க காலிக சம்பந்தம் தான், எப்ப எல்லாத்தோடையும் இருக்கு. எதெல்லாம் நண்டானதோ அந்த சம்பந்த காலிக சம்பந்தத்தோட தான் இருக்கு எல்லா விஷயமும். அதனால அதோட போயிடும், அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம் சொல்ல வேண்டியது இருக்கு. விஷயதி, ஏன்னா கந்த விஷயத்த நீங்க எந்த விஷயம் வாசனையோ அந்த வாசனையை நீங்க நுகர்றதுக்கு அந்த நிலையானது நுகரும் நிலையில காலமானது சம்பந்தப்பட்டதா இருக்கு. அந்த ஞானத்தை அடையறதுக்கு அந்த பிரத்யட்ச ஞானத்தை அடையறதுக்கு காரணமானது காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஒரு காலத்துல தான் நீங்க ஏதாவது அனுபவிக்கிறீங்க நுகர்றீங்க, இப்ப காலமும் அதோட சம்பந்தப்பட்டது இருக்கு. அதுல இருந்து அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கு இந்திரியம்னு தனியா சொல்ல வேண்டியிருக்கு. சரி, விஷய பிருத்திவி விஷயம் பார்த்தி விஷயம்னு சொல்லி சொன்ன விஷயம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, சரீர இந்திரிய பின்னத்வே சதி உபபோக சாதனம் விஷய. விஷயம்னு சொல்லி சொன்னா என்ன விஷயம்னா, சரீரத்திலிருந்தும் இந்திரியத்திலிருந்தும் வேறுபட்டதா இருந்து அது சரீரமாவும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, புலனாவும் இருக்கக்கூடாது, உடலாவும் இருக்கக்கூடாது, உடல் புலல் இருந்து வேறுபட்டதா இருந்து உபபோக சாதனம், உபபோகத்துக்கு சாதனமா இருக்கணும். ஏன்னா சரீரம் என்ன, போக ஆயத்தனம், உபபோக சாதனம், அதுவும் அதுவும் உபபோகத்துக்கு சாதனம். சரீரம் உபபோக சாதனமே, ஏன்னா வேற ஒரு சரீரத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி உபபோக சாதனம் சரீரமும் ஆயிடுறது. இந்திரியம், சில இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன், அந்த இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறேன், அப்போ அதுவும் உபபோக சாதனமா இருக்கு. அதனால சரீரமும் உடலும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம இருக்கிறது விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்க வந்து சொல்றேன், என்னது விஷயம்ன்ட்டு. சரீராதோ அதிவியாப்தி வாரணாய் சத்தியந்தம், பரமானதோ அதிவியாப்தி வாரணாய் விசேஷந்தலம். இங்கே லட்சணம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு லட்சணம் கொடுத்தோம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது விசேஷணம், சதிக்கு அப்புறம் இருக்கிறது விசேஷியம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது சிறப்பு, சதிக்கு அப்புறம் இருக்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இப்ப இங்க நான் சக்தி அந்த சிறப்பு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, ஷரீராதோ அதிவியாப்தி வாரணம் நிராசாய, ஷரீரம் முதலியதெல்லாமும் கூட உபபோகத்துக்கு சாதனமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது நான் நீக்கிறதுக்கோசரம் விசேஷணத்தை கொடுத்தேன், சிறப்பை கொடுத்தேன். சிறப்பிக்கப்பட்டது எதுக்கு அவசியம், சரீரேந்திரிய பின்னத்தே சத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போயிட்டேன், பின்னத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சு போயிட்டேன். சரீரத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்லை. ஏன், பரமாணுவும் சரீரேந்திரியத்திலிருந்து வேறுபட்டது ஆனா அனுபவிக்க முடியாததான். பரமாணு இந்திரிய விஷயம் இல்லை, யோகி பிரத்யட்சம் ஈஸ்வர பிரத்யட்சமா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய இந்திரிய பிரத்யட்சம் இல்லை. தெனுக் திரணுக் அப்படின்னு எப்ப காரியமாறுதோ காரியம் தான் நமக்கு இந்திரிய பிரத்யட்சம். அதனால பரமாணுவும் விஷயம் ஆயிடும், அந்த பரமாணு விஷயம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் இங்க என்ன சொல்றோம், பின்னத்வே சதி இந்திரிய உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு, பாத்திரமா இருக்கு அப்படின்னுட்டு, அதுதான் விசேஷம் சிறப்பிக்கப்பட்டது. காலாதிவாரனை ஜென்மத்தை சதி பிதேயம், அது மாத்திரம் இல்ல, இது கூட பூர்ண லட்சணம் இல்லப்பா, இங்க கூட காலம் திருப்பி வந்துடும். ஏன்னா எல்லா அனுபவத்துக்கும் எல்லா ஜென்ய சம்பந்தத்தோடையும் எதெல்லாம் உண்டாச்சோ அதுல ஜென்யத்தோட எல்லா ஜென்யத்தோடையும் உண்டானது எல்லாத்தோடையும் காலம் காலிக்க சம்பந்தத்தோடு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஜென்யத்தே சதி அப்படின்னு சொல்லு, ஜென்யத்தே சதி அப்படின்னு காலிக்க சம்பந்தத்தை நிராகரத்துக்கோசரம் இந்த ஒரு விசேஷணத்தை தரணும். ஜன்ய அப்ப லட்சணம் என்ன ஆகும், ஜன்யத்தே சதி சரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு இருக்கணும். ஏன், காலிக்க சம்பந்தம் ஜன்யம் இல்லை, அது எல்லாத்தோடையும் இருக்கிறது நித்தியம், அதனால தோன்றது இல்லை, அனித்தியம் இல்லை. ஜன்யத்தம்னா அனித்தியத்துவம், காலிக்க சம்பந்தம் நித்தியம், அதனால அது ஜன்யத்துவ சக்தியில விலகிடும். புரிஞ்சுக்கணும் லட்சணம் என்ன, ஜன்யத்தே சதி சரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம், அதுதான் விஷயம். விஷயம்னு சொல்லி இவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டோம் நம்ம, அது ஒரு விஷயம்ப்பா அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அனுபவத்துக்கு விஷயம் சொன்னா, அந்த அனுபவத்துக்கு விஷயம் எப்ப ஆகும், சரீரேந்திர பின்னமா இருக்கணும், சரீரமும் இந்திரியமும் இல்லாம இருக்கணும், ஜன்யமா இருக்கணும், உண்டாக்கப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல அது உபபோகத்துக்கு அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்கணும். அப்போதான் அது விஷயம்னு சொல்லக்கூடிய தகுதி அடையிறது. அடுத்தது சீதஸ்பர்ஷவத்யாபக தாத் விதாக நித்யா அனித்யாச்ச நித்யாக பரமாணு ரூபாக அனித்யாக காரிய ரூபாக புனஸ்த்ரிவிதா சரீரேந்திர விஷய பேதாத் சரீரம் வருண லோகே இந்திரியம் ரசகிராகம் ரசனம் ரிஜுகாகரவர்த்தி விஷய சரி சமுத்ராதிகி. முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் விசாரத்தை பண்ணணும். சீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தேஜாதவ் அதிவியாப்தி பாரணாய் சீதீதி. அந்த சீத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. தொடு உணர்ச்சியுடையது நீர் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. சீத ஸ்பர்ஷவத்திய ஆபகன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குளிர்மையான தொடு உணர்ச்சியுடையது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குளிர்மையானதுன்னு சொல்லாம இருந்தா நெருப்பும் தொடு உணர்ச்சியுடையது. நெருப்பும் தொட்டா சுடுறது, தொட்டா அனுபவத்துக்கு வர்றது, அதுல லட்சணம் போயிடும். அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? குளிர்மையான தொடு தொடர்றதுக்கு குளிர்மையா இருக்கிறது, அதுதான் நீர். சரி, ஆகாஷாதோ வாரணாய ஸ்பர்ஷேதி. சரி, சீத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சீத ஆபக அப்படின்னு சொல்லிட்டா குளிர்மையானது நீர் அப்படின்னு சொல்லிட்டா போதுமே. அப்படின்னா குளிர்மையானது காற்றும் கூட, அந்த ஆகாசமும் கூட. அந்த ஆகாசத்துல ஸ்பர்ஷம் இல்ல, ஆனா குளிர்மை தன்மை இருக்கு, அதுல போயிடும் லட்சணம். அதனால ஸ்பர்ஷவதி அப்படின்னு சொல்லி சொல்றது. காலதவதி பிரசக்திவாரணாய சமாய சம்பந்தேனேதி பதம் தேயம். காலிக்க காலம் வந்து எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கு, அதனால என்ன சொல்லணும்? சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்க லட்சண மூலத்துல என்ன கொடுக்கணும்? சமவாய சம்பந்தேன சீத ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் லட்சணம். இல்லைன்னா என்ன ஆகும்? காலமும் அங்க சம்பந்தப்பட்டிருக்கு. காலம் என்ன சம்பந்தத்துல இருக்கு? காலிக்க சம்பந்தத்துல இருக்கு. அதனால சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொன்னா காலமானது நிராகரிக்கப்பட்டதாயிடுறது. எல்லாருக்கும் இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தமானது, இந்த பதமானது கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்திரியம் இது, இந்திரியம்னு சொல்லுது துவகாலவாதி வித்தியார்த்தி வாரணாய ரசகிராகம் இது. இந்திரியம்னு அங்க சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி தொக்கு முதல் இதெல்லாம் அதிப்பிரசக்தி வாரணாய, அதுல இருந்து அதிவியாப்தி, அதிப்பிரசக்தின்னு சொல்லி சொன்னா அதிவியாப்தி, அதுல அதிவியாப்தி ஆகாம இருக்கணும். இந்திரியம் சொல்லி சொன்னா எல்லாமே இந்திரியம் தான். அந்த பஞ்ச இந்திரியத்திலையும் நிராகரிக்கிறதுக்கோசரம் இங்க ரசகிராகம்னு சொல்லி சொல்லியிருக்கு. ரச இந்திரியசிய ரச சன்னிகர்ஷாதா சன்னிகர்ஷாதோ அதிவியாப்தி நிராசாய இந்திரியம் டி. ரசனேந்திரிய ரச சன்னிகர்ஷா, நாக்கு இருக்கு, நாக்கோட அந்த சுவையானது சம்பந்தப்படுறது, நாக்கும் சுவையும் சம்பந்தப்படுறது. அந்த இடத்துல இந்திரிய தன்மை ரசகிராகம் இருக்கு. நாக்கும் சுவையும் சம்பந்தப்படும் போது ரசன கிராகம் இருக்கு, அந்த சுவையை அறியற தன்மை இருக்கு. இருந்தாலும் அது இந்திரியம் இல்லை. அதனால அத இந்திரியத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் அத இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு தனியா. சரித் சமுத்திராதி, சரித் சமுத்திராதி சொல்லுவாங்க, ஆதினா தடாக ஹிம கரகாலீனாம் சங்கிரக. ஆதினு சொல்லி என்னத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தடாகம் ஓடை, அப்புறம் ஹிமம் பனி, அதே மாதிரி கரக்க கரக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பனி கட்டியான நிலை ஒண்ணு, இன்னொன்னு சாஃப்டான நிலை. எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சாஃப்டான பனியும் தண்ணி தான், கெட்டியான பனியும் தண்ணி தான். ஐஸ்கிரீம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி அதை ஃப்ராஸ்ட்ல போட்டு பண்ணிட்டீங்கன்னா கட்டியாயிடும், அதுவும் தண்ணி தான். சாஃப்டா இருக்கிற இந்த நிலையும் தண்ணி தான். சோ ரெண்டு இருக்கு, அதனால ஹிம கரக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்தது உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜ தச்சத்வேதம் நித்யம் அனித்யம் ச நித்யம் பிரமாண ரூபம் அனித்யம் காரிய ரூபம் பிரஸ்திதம் சரீரேந்திர விஷய வேதாது சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம் இந்திரியம் ரூபகிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி விஷயச்சதுர்வித பௌம திவ்ய ஔதர்ய ஆக்கிரஜ வேதாத் பௌமம் வன்யாதிக்கம் அபிந்தம் திவ்யம் வித்யுதாதி புக்தஸ்ய பரிணாம ஹேதுர் ஔதர்யம் ஆக்கிரஜம் சுவர்ணாதி. உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜகன்னு சொல்லியிருக்கு. திருப்பியும் ஜலாதவதி வியாப்தி வாரணை உஷ்ணீத்தி. உஷ்ணம் சொல்லாம இருந்தா நீரும் தொடு உணர்ச்சி உடையது, அதனால அதுல போயிடும். அதனால அதை நீக்கிறதுக்கு உஷ்ணம் சொல்ல வேண்டியது. முன்னாடி சொன்ன மாதிரியே காலாதவதி பிரசித்தி வாரணாய சமாய சம்பந்தனே திபி தேபதம் தெய்யம். காலத்துல சம்பந்தம் இருக்கு, காலிக்கு சம்பந்தம் இருக்கு, அதுல நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும்? சமாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொல்லணும். சமாய சம்பந்தேன உஷ்ணஸ்பர்ஷவது தேஜக அப்படின்னு ஆகும் லட்சணம். அப்போ இந்திரியம் இது கிராணாதவாதி பிரசக்தி வாரணாய ரூபகிராகம் இது காலாதவாதி வியாப்தி நிராசனாய இந்திரியம் இது. முன்னாடி சொன்ன மாதிரி கிராணம் முதலியதெல்லாம் மத்த இந்திரியங்கள்லாம் போகாம இருக்கிறதுக்கோசரம் ஸ்பெசிபிக்கா ரூபகிராகம்னு சொல்லியிருக்கு. இந்திரியம் மாத்திரம் சொல்லாம இந்திரியம் எதுக்கு சொல்லியிருக்கு? காலத்திலயும் அந்த சம்பந்தம் இருக்கு, அதனால அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்லியிருக்கு. பேதாதி பேதாதித்தி பதம் பிரத்யேகம் அபிசம்பந்தது. பேதாத் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்னொன்னுத்தோடய சம்பந்தப்பட்டது. எது? புனஸ்திரிவிதம் ஷரீரேந்திரி விஷயபேதாத் ஷரீர பேதாத் இந்திரிய பேதாத் விஷய பேதாத்துன்னு ஒன்று துணி சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அதை பௌமே தீ பௌமம்னு சொல்லி சொன்னது என்னது, ஆதிபதேன கத்யோதகத தேஜ பிரபுத்த பரிகிரக பௌம திவ்யாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பௌமம் வன்னி ஆதிக்கம்னு சொல்லியிருக்கு, பூமியில வர்றது வன்னி முதலியது அப்படின்னு சொல்லி நெருப்பு முதலியதுன்னு சொல்லியிருக்கு. அங்க ஆதின்னு சொல்லியிருக்கு முதலியே அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதலி என்ன என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மின்னல்ல வர்ற அந்த நெருப்பு முதலி இதெல்லாம் எடுத்துக்கணும். அதையும் கூட ஆதி இல்ல அந்த சம்மந்தப்படுத்திக்கணும். பீத்தசிய ஜலசிய பரிணாமோ ஜீரணதா தசிய ஹேதோ ஔதர்யம் இது. நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி வந்து செமிக்கணும். சாப்பிடுறது தண்ணி பீத்தசிய ஜலசிய சாப்பிட்டது குடிச்சது எல்லாமே வந்து என்ன ஆகும் நமக்கு அன்னாதேகே புக்தசிய அன்னாதேகே பீத்தசிய ஜலசிய சாப்பிட்ட சாப்பாடும் குடிச்ச நீரும் நமக்கு செமிக்கணும். செமிச்சு அதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கணும். அதுதான் கீழே மலமும் மூத்திரமாவும் போயிடுறது. அப்போ நேரடியே நம்ம குடிச்ச தண்ணி மூத்திரமாவோ இல்லை நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாவோ வர்றதில்ல. அது அதுல இருந்து என்னென்ன எனர்ஜி தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு மற்றது தான் கழிவு தான் வெளியில வர்றது. அதனால அத அந்த கழிவு ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது என்னதுன்னு கேட்டா அதுதான் வயிற்றுல உள்ள நெருப்பு. வயிற்றுல உள்ள நெருப்பு தான் அதை பக்குவம் பண்றது. தசியேதோர் ஔதர்யம் இதி சுவர்ணேதி ஆதினா ரஜதாதி பத பரிகிரக. சுவர்ண அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகஜம் சுவர்ண ஆதின்னு சொல்லி சொல்லியிருக்கே. சுவர்ண ஆதின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா தங்கம் வெள்ளி இரும்பு முதலிய எல்லாத்தையும் எடுத்துருந்தோம் அங்க. அடுத்தது ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு சத்விவித நித்யோ நித்யஸ்ச நித்ய பரமாணு ரூப நித்ய காரிய ரூப புனஸ்திரிவித ஜலீனேந்திர விஷய வேதா சரீரம் வாயு லோகே இந்திரியம் ஸ்பர்ஷகலாகவத்வகு சர்வ சரீரப்ய சர்வ சரீரவர்த்தி விஷய விருக்ஷாதி கம்பன ஹேது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண சசைகோ உபாதி வேதாத் பிராண அபானாதி சஞ்ஞாம் லபதே. இங்க பிராணன் வந்து பிராணன் அபானன் முதலிய பேராடையிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரூபேதி கட்டாதிவாரணி விசேஷனம் கட்டம் முதலியதுல இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் விசேஷம் கொடுத்துக்கு. ரூபம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன லட்சணம் கொடுத்துக்கு, ரூபரஹித ஸ்பர்ஷவான்னு சொல்லியிருக்கு. ரூபரஹிதான்னு சொல்லாம ஸ்பர்ஷவான்னு சொன்னா தொட்டா பானை கூட தான் தெரியறது, ஆனா உருவம் இருக்கு பானைக்கு. அதனால உருவம் இருக்கிற பானை முதலிய மற்றதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் நெருப்பு முதலியும் கூட உருவம் எடுக்கு. அதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றீங்க நீங்க, ரூபரஹிதா உருவம் அற்ற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுதான் விசேஷம். ஆகாஷாதிவாரணை விசேஷம் வெறும் உருவம் அற்றன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆகாயமும் உருவம் அற்றது. அதனால ஸ்பர்ஷவான் ஆகாயத்துல ஸ்பர்ஷம் இல்ல, அதனால விசேஷத்தை கொடுத்திருக்கீங்க, சிறப்பிக்கப்பட்டதை கொடுத்திருக்கீங்க. சக்ஷுதாரி வாரணாய ஸ்பர்ஷ கிராகம் இது கண்ணு முதலிய இதெல்லாம் அதுல இருந்து இந்திரியத்துல நீக்கிறதுக்கோசரம் வெறும் இந்திரியம் சொல்லாம அந்த ஸ்பர்ஷ கிராகம்னு சொல்லியிருக்கீங்க. காலாதவ வாப்தி வாப்தி வாரணா இந்திரியம் இத்தி காலம் முதலியத்தர காலிக சம்பந்தத்தோட இருக்கு அதுல சம்பந்தப்படாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்திரியமா இருக்கு அங்க காலிக காலம் இந்திரியம் இல்ல. விரக்ஷேதி விரக்ஷம் சொல்லி சொன்னாமே அது என்னது, கம்பனாதி ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதிபதினா ஜலாதி பரிகிராக. ஆதிங்கிறதுனால அங்க நீர் முதலிய விஷயம், விரக்ஷம் மாத்திரம் இல்ல நீர் முதலியது கூட அசையறது. அந்த அசையறதுக்கு காரணமும் இந்த வாயு தான். ஷரீராந்திரி மகாவாயுவாதோ அதிபாப்தி வரணாய் விசேஷ பதம் விசேஷனம் ஷரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு ஷரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, மகாவாயு வெளியில இருக்க வியாபிச்சிருக்கிற வாயு வந்து சரீரத்துக்குள்ள இல்ல, அதனால சரீர அந்த சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்தை சொல்லியிருக்கீங்க. மனாதிவாரணாய விசேஷம் அங்க விசேஷம் கொடுத்திருக்கீங்க. என்னது சரீர அந்த சஞ்சாரி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாயுன்னு சொல்லாம விட்டீங்கன்னா சரீர அந்த சஞ்சார வர்த்தி சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்றது என்னது, மனசும் கூட தான். மனசு அணு, இவங்களுடைய சாஸ்திர பிரகாரம் மனசு அணு மாத்திர பரிமாணம், அணு சைஸுக்கு இருக்கிறது சின்ன சைஸ், இங்க கீழே மேல எல்லாத்தையும் சுத்துறது, அதனால அதுலும் நிராகரிக்கிறதுக்கும் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. திருப்பியும் தனஞ்சய வாரணாய சஞ்சாரி எட்டி தனஞ்சய பிராணன் சரீரந்திர சஞ்சார வர்த்தி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லாம சரீராந்திர வர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, சரீரத்துக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா போதுமே. அப்படின்னா தனஞ்சயம்ங்கிற பிராணன் சரீரம் இறந்த பின்னாடி பிராணன் நான் சரீரத்தை விட்டு போன பின்னாடி பிராணன் அந்த சரீரமானது உடனானது வீங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. ஆனா அது சரீர சஞ்சாரம் பண்றது இல்ல, அப்படி வீங்கிறது அவ்வளவுதான். அதனால அந்த இடத்துல சரீரத்தை அது போகாம இருக்கிறதுக்கோசம் நீங்க இங்க தனஞ்சயம் அப்படிங்கிற அந்த சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணணும். உபாதி வேதாத் உபாதி வேதத்தினால பல வகையா பேர் அடையிறது என்னன்னு பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: மேலாளவத்தை, கீழாளவத்தை, மத்தியாளவத்தை, அது வந்து இந்த நிலை இல்ல, நிம்மல அவத்தைகள்னு சொல்லும்போதுதான் இதை வரும். ஆனா அந்த அவத்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றது. அதாவது இந்த நிம்மல அவத்தைகள்ங்கிறது யோக நடியில வர்றவங்களுக்கு மட்டும் வரும், அந்த அவத்தைகள் இருக்கு பாருங்க அது எல்லாருக்கும் வரும். அந்த அவத்தைகள் மூன்று வகை, ஒன்று மேலாளவத்தை, இன்னொன்னு கீழாளவத்தை, இன்னொன்னு மத்தியாளவத்தை. அது நம்ம அன்னைக்கே பாத்துறோம். அது அதுதான் அந்த அஞ்சவத்தைப்படும் சொன்னாரு பாருங்க, அது அந்த அவத்தைகள். அதாவது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஏன் மேல்னு வச்சாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சுளுத்தி, இப்ப நமக்கு தெரியுது மூணு நிலை, கனவு இல்லாத தூக்கம் அது சுளுத்தி, கனவோடு கூடியது கனவு, நனவு, இந்த மூணு நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த துரியம் தெரியாதே நமக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனா நம்ம எப்ப போனோம்னு தெரியாது, போயிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்க அந்த அவத்தைக்கு தினந்தோறும் போறீங்க, செகண்ட் போயிட்டே தான் இருக்கிறீங்களா, ரீகலெக்ட் எப்ப போனோம். இப்ப இந்த அவத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா, இப்ப நம்ம தூங்க போறோம், ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனவு வருது, இப்போ நீங்க விழிச்ச பிறகு கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு, நீங்க ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, ஆறு மணி தூங்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனா ஆறு மணி நேரத்துக்கு கனவு வராது. கனவு ஆறு மணி நேரம் டூரேஷனுக்கு ஓடிக்குமா, ஓடாது, ஏன்னா அது நிறைய நேரம் சுளுத்தில தான் போகும். கனவே இல்லாத தூக்கம் இருக்கா சுளுத்தி, அதுலதான் மேஜர் போர்ஷன் போகும். அந்த கனவு வர்றதுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்கும். ஆறு மணி நேரம் கனவு காண மாட்டீங்க பாருங்க, அனுபவத்தே தெரியுது. ஆறு மணி நேரம், ஆறு மணி நேரத்துக்கு நீங்க எரிக்கலை இப்படி சொல்ல முடியுமா, அது வரும். ஆனா திரும்ப என்ன சொல்ல முடியாது, கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா,
6: சில பேர் சொல்றாங்க புதிய காலையில கண்ட
5: கனவு, அது வந்து அந்த இயற்காலையில கண்ட கனவு பலிக்கும் இருக்கு. நான்காம் ஜாமத்துல, நான்காம் ஜாமத்துல வரக்கூடிய கனவு பலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த ஆறு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கனவு காண்டோம்னு சொல்ல முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. அதே போலதான் அந்த சுளுத்தி துரியங்கள் நினைக்கும் போறோம் தினந்தோறும். அப்ப அது ஏன் அவத்தை சொன்னாங்கன்னா, இந்த மூலாதாரத்துல புருடன் வந்து இருந்து இப்படி மேல வர்றான் இல்லையா, அதனால மேலாளவத்தை நாங்க மறுபடியும் என்ன பண்றோம், ஜாக்கிரம் சொப்பன சுளுத்தியும் இப்படி போதுல கீழாளவத்தை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டா, ஜாக்கிரத்திலேயே நின்று கொண்டு புருடன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட், அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத்திலே இருந்து கொண்டு இந்த அஞ்சவத்தையும் நடக்கும். அதான் மத்திய அளவத்தை, கனவுன்னு இல்ல, ஒரு செகண்ட் வந்து நீங்க போயிட்டு வருவீங்க அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் கூட கொஞ்ச நேரம் போறீங்க, ஆனா ஒரு சில பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் வந்து இந்த ஜாகிரத இருக்கும் போதே அந்த அஞ்சல வருமா நிலைக்கு போறோம். இதுதான் சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனா நிம்மல் அவத்தைகள்ங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வராது, அது வந்து அந்த யோக நெறியில போய் தலைப்படும் போதுதான் நிம்மல அகத்தைகள். இந்த மூன்று அகத்தைகள் வந்து அதை வச்சுதான் சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு நேற்று ஒண்ணு சொன்னேன், கண்ம ஆட்சிப்பு, கண்மத்தை எப்ப ஈற்றோம், கண்மத்தை எப்ப நுகர்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது இங்க கீழே இருந்து மேல வரும்போதுதான் கண்மத்தை நுகர்றோம், இங்கிருந்து உள்ள போகும்போது கண்மத்தை ஏன் பண்றோம், ஏன்னா மனதினாலேயே கர்மம் உண்டாயிருதே, நம்மளுடைய நினைப்புகளே கர்மத்தை உண்டாக்கிட்டுதானே இருக்கு. நினைவரைகள் சொல்றாங்க, அதுக்கான நினைவுகள்தான். ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றோம், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பூர்வ ஜென்ம நினைவுகளும் சேர்ந்து வருது. ஆனா இதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, இவங்க விஞ்ஞானத்துல பூர்வ ஜென்மத்தை பத்தி அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது இல்லையா, விஞ்ஞானத்திலேயே பகுத்தறிவிலேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நினைவான நினைவு என்பது அந்த பூர்வ ஜென்மத்தையும் சேர்ந்துதான் வருதுன்னு கேட்டா, அந்த கனவு அனுபவிக்கிற சூக்கும சரீரம் அதே சரீரம் தான் இருந்தது, அதுதான் இங்க உள்ள பாயிண்ட். ஏன் அது சொல்ல வேண்டியது எழுதுன்னா, அந்த சூக்கம் அந்த கனவை அனுபவிப்பது வந்து ஆன்மாதான் அனுபவிக்குது, ஆனா சூக்கம சரீரத்தோட துணையோட தான் அனுபவிக்குது. அந்த சூக்கம சரீரம் பங்கம் இல்லைன்னா என்ன வராது, கனவு வராது.
6: கனவுல வர கேரக்டர்ஸ், அன்னோன் கேரக்டர்ஸ்
5: வருது, அன்னோன் கேரக்டர் வருதே, அன்னோன் வருது உங்களுக்கு வரும். ஏன்னா அது நீங்க அன்னோன்னா உங்களுக்கு இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியல இல்ல, அதாவது வரும் அனுபவம் வருதுன்னா கனவுலையும் கனவினும் உன்னை நம்பான் பாடுறாரு ஞானசம்பந்தில. ஆகவே அந்த சுத்தாவத்தைகள் என்பது அந்த நிலையை வரும்போதுதான் அந்த இது வரும். ஆகவே இந்த ஏழாம் சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டா சுத்தாவத்தைகளை பற்றி உள்ள நிலையத்தான் வர்ணிக்கிறேன். சுத்தாவத்தைகள் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு சில அனுபவங்கள், சில எண்ணங்கள், சில சாதனைகள் எல்லாமே உண்டாகுது. அது ஏங்க கொண்டு வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏழாம் சூத்திரம் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏழாம் சூத்திரத்துல இப்ப ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவை பற்றி, மூணாம் சூத்திரத்துல உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத சொன்ன, ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வர. நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை பற்றினா ஒரு சூத்திரத்துல மட்டும் சொல்ல மாட்டார். அந்த மூணாம் சூத்திரத்துல உயிர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணார். அவ்வளவு, அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சூத்திரம். நான்காம் சூத்திரத்துல என்ன சொன்னாரு, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னார். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஆன்மாங்கிற ஒண்ணு எடுத்துக்கொண்டு சூத்திரத்துக்குள்ளேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வருவார். அவ மூணாம் சூத்திரம் என்பது அவனா குறித்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் சூத்திரம் ஆன்மாவின் உண்மையைத்தான் கூறியது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். நான்காம் சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கரணங்கள் ஆன்மா அன்று, அந்த கரணம் அவற்றின் வந்து அன்று, அந்த அளவுக்கு சொன்ன. இப்ப என்ன சொல்ல போறாரு ஏழாம் சூத்திரத்துல கேட்டா, இந்த ஆன்மாவானது தான் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரணும் இல்லையா. ஆன்மாவுக்கு வந்து ஆன்மீக சாதனைன்னு சொல்ல, ஆன்ம சாதனை, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆர் வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுதான் அந்த சாதனை, நாம் சாதிக்க வேண்டியது ஆன்மாதான் என்ற நிலை அதுக்கு வரும் பொழுது அந்த நிலை எல்லாருக்கும் வராது. நம்ம என்ன சொல்றோம், அது அது ஒரு பெரிய நிலை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, அவளா வந்து நம்மளை எழுப்பி ஏதாவது செய்யணும், சொல்லி ஏதாவது கொடுக்கணும். அப்படித்தானே கடவுளை பத்தி நம்ம நினைக்கிறோம். கடவுள் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது செய்யணும், யூ மஸ்ட் ஹெல்ப் அஸ் அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப நம்ம பாட்டில் நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், நம்ம பாட்டை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா ஆன்மா வந்து ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பொழுது வருகிறது. அதனால என்னன்னு கேட்டா, ஏழாம் சூத்திரம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈண்டு அவர் வந்து சாதனையை செய்ய வேண்டியது ஆன்மா என்ற உணர்வு அதுக்கு வரணும். அது என்ன சாதனைங்கிறத அப்புறம் பார்ப்போம். என்ன சாதனைன்னா, அதாவது இப்ப இந்த சூத்திரத்தை பார்த்துட்டு அதை சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சூத்திரத்தை எப்படி கண்ணடிவு செய்ய வேண்டும், சத்து முதல்ல மூணு வார்த்தைகள் இங்க வந்து ஏற்புடிக்கோடல் அப்படிங்கிற உத்தியினால, ஏற்புடிக்கோடல்ங்கிற ஒரு உத்தி நான் சொன்னேன், 32 வகையான உத்தியில ஏற்புடிக்கோடல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆறாம் சூத்திர வரைக்கும் என ஏற்கனவே பெற்ற ஒரு செய்தியை நம்ம விட்டக்கூடாது. ஆறாம் சூத்திர என்ன சொன்னாரு, சிவபெருமானை வெறும் சத்துன்னு சொல்லக்கூடாது, சிவசத்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதான் ஆறாம் சூத்திரனுடைய சாரம் தானே, ஆன்ம வெறும் சத்து என்று சொன்னால் அது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும். அது சிவபெருமானை குறிக்க வேண்டுமானா எப்படி சொல்ல வேண்டும், சிவசத்து என்றுதான் கூற வேண்டும் என்று ஆறாம் சூத்திரத்தில் பார்த்தோம். அதனால இங்க என்னன்னு கேட்டா, மூன்று சத்து எதிர், இது முதல்ல எடுக்கணும், சத்து எதிர் யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியுது அறியாது. இங்க ஒரு ஏகாரம் சத்தே. இப்போ இந்த ஏற்புடி கோடல்ங்கிற ஒரு உத்தியினால எதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா, மூணு விஷயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்கள். சத்து என்பது இந்த இடத்துல சிவசத்தை தான் குறிக்கும். சத்து என்பது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும், அது எஸ்டாபிள் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல சத்து என்பது ஏற்புடி கோடல்னால எதை குறிக்கும், சிவசத்தை தான் குறிக்கும். அறியாது என்பது என்ன பொருள்? அனுபவியாது. இந்த இடத்துல அறியாதுன்னு என்ன அர்த்தம்? அனுபவியாது. டஸ் நாட் நோன் அர்த்தம் பண்ணக்கூடாது. டஸ் நாட் என்ஜாய். ரெண்டுக்கு வேறுபாடு இல்லையா? அப்புறம் சூன்யம் என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது.

தமிழ் படிக்கும் போது என்ன படிப்பாங்கன்னா, அது ஒண்ணுக்கு பேர் இருக்கு சிறப்புலகரம் பொதுலகரம், இன்னொன்னு என்ன நகரம் சொல்லுங்க, குண்டுலகரம். ஒரு பாதியார் தமிழ் படிக்க போனாராம், அப்ப தமிழ் இலக்கணம் படிச்சு வரும்போது தமிழாசிரியர் சொன்னார், மாலை போதில் காலை வந்தது, மாலை போதில் காலை வந்தது, அவர் மாலை போதில் காலை வந்தது. அதுபோல இங்க வந்து அந்த ஏற்புடி கோடல், அந்த உத்தி 32 வகை உத்தியில அது ஒரு உத்தி, ஏற்புடி கோடல் என்ற உத்தியினால இங்க சத்து என்பது சிவசத்தை தான் பிடிக்கும். ஏன்னா அது ஏற்கனவே டிபைன் பண்ணிட்டால, ஏன்னா சூத்திரத்துக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா பெற்றவை காத்தல், அது ஒரு இலக்கணம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை நீ வந்து யூனித்து அறியணும். சூத்திரத்துக்குள்ள இயல்பு நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கங்கருத்து பகுதியோடு தொகை வருத்தமிழ் பொருட்பயன் நிகழ்ச்சி சூத்திரம், பெறுதல் பெற்றவை காத்தல் காப்போடு பிரிவு வர நிகழ்த்தல் அதன் கருத்தாகும். ஆக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதே வச்சுக்கணும் நீங்க. ஆகவே ஏற்புடி கூடலால சத்து என்பது சிவசத்தையும், அறியாது என்பது இந்த இடத்துல இப்ப இறைவனோடு வருகின்ற அனுபவம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதனால அறியாது என்பது அனுபவியாது என்ற ஒரு பொருள் வைக்கொண்டோம். அப்புறம் சூன்யம் என்பதற்கு முனைத்து தோன்றாது அல்லது விளங்கி தோன்றாது, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வஜ்ரவேல் மொழியார் என்ன பண்ணார், இந்த இடத்துல சூன்யம்க்கு என்ன எழுதினார், நான் லூமினஸ் எழுதினார், நான் லூமினஸ் முனைத்து முனைத்து. உதாரணம் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க நான் சொன்ன விஷயம் எப்படி நான் விளக்கினேன், அப்புறம் நான் விளக்க போறேன் என்னன்னு. முனைத்து தோன்றாது, முனைத்து தோன்றாது, இருக்கும் ஆனா முனைத்து தோன்றாது. ஆகவே அது சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ ஒன்னா வருவோம், இப்ப சத்து எதிர் யாவையும் சூன்யம், அதாவது சிவபெருமானுடைய சந்நிதியில எல்லா பொருள்களும் விளங்கி தோன்றாது. ஆகலின், இந்த ஆகலின் என்பது என்ன, ரட்டுர மொழிதல். இந்த இலக்கண நுட்பங்கள் வந்து ஆகலின் என்பது ரெண்டு இடத்துலயும் வச்சுக் கொள்ள வேண்டும். ஆகலின் சத்தே அறியாது ஏகாரம் இதில் பிரிநிலை. ஆக சிவமாகிய சத்து அனுபவியாது, அசத்து அசத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், அசத்துனா இருக்கிற பொருள் தான் ஆனா நிலை இல்லாத பொருள். அசத்து இந்த ஒரு வரிப்புழக்கு போட்டிருக்கீங்க, இங்க என்ன அறிவு இல்லது, அசத்து அறிவு இல்லது, ஆகலின் அறியாது. அதாவது பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்கள்ல சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவசியம் வராது. பாசத்துக்கு என்ன இல்ல, அதுக்கு உணர்வு இல்ல, அறிவு இல்ல, அதனால அதுவும் என்ன முடியாது, அறிய முடியாது. ஆகவே அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. இந்த ஆகலின் என்பது ரெட்டுள்ள மொழிகள், யாவையும் சூன்ய சத்து எது யாவையும் சூன்யம், ஆகலின் சத்தை அறியாது. இது ஒண்ணு, அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. ஆக இப்ப இரு திறனையும் இந்த இடத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஐயும் ஒரு உம்மும் சேர்ந்திருக்கு இந்த இடத்துல, இரு திறனையும் அறிவு உள்ளது, இரண்டு அலா ஆன்மா. இந்த இடத்துல இரண்டுன்னு எதை குறிக்கும், சத்து அசத்து என்ற இரண்டும் இல்லாத ஆன்மா. ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, இது பேரு இந்த தர்க்க சாஸ்திர அமைப்புல இதுக்கு பேரு என்னன்னா வாக்கிய சேடம்னு பேரு, வாக்கிய சேடம். ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல சத்து அசத்தை பத்தி தான் சொன்னார். இப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அங்க வந்து ஒரு இம்ப்ளைடா விட்டார், இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னா புறநடைன்னு பேரு, புறநடை. சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வாக்கிய சேடம், வாக்கிய சேடம்.

0: அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எக்ஸ்பிளிசிட். ஆறாம் சூத்திரத்துல இட் வாஸ் இம்ப்ளைடு. ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல எதை பத்தி பேசல? சரசத்தை பத்தி பேசல. சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலீட்டு, அவ்வளவுதான் சொன்ன. அப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா சில மதவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இதை தவிர வேற பொருள் இல்லைன்ட்டாங்க இல்லையா? ஆகினால சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? அந்த பொருள் எது? அதுதான் சதசத்தாகிய ஆன்மா. அந்த சதசத்தாகிய ஆன்மா என்ன சொன்னாரு? இரண்டு அலா ஆன்மா. அதாவது என்ன அர்த்தம்னா, சதசத்து என்பது சத்தும் அசத்தும் சேர்ந்தது அல்ல. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இரண்டு அலான்னு ஏன் சொல்றாரு? அந்த முக்கியமான கருத்து இருக்கு. இரண்டு அலா என்றால் இட் இஸ் நெய்தர் சத்து நார் அசத்து. அதான் இரண்டு அலாது. இப்ப சதசத்துங்கிறது சத்தும் அசத்தும் கலந்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிடக்கூடாது இல்லையா? சத்தும் அசத்தும் கலந்தது சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்படி சொல்ல, அப்படி சித்தாந்தம், அப்படி சொன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இது ஒரு 50 இருக்கு, அது ஒரு 50 இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சத்துல ஒரு 50%, அசத்துல ஒரு 50%, ரெண்டும் சேர்ந்துதான் சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதான் சொன்னாரு, இரண்டும் அலா ஆன்மா. அப்படின்னு அர்த்தம், சத்தும் அசத்தும் இல்லாத ஆன்மா. இதான் மாணிக்க வாசகர் குறிப்போட இடத்துல உணர்ற குணத்துல திருச்சதகம் 26வது பாடல் 2. இரண்டும் இனி தனிய நேர்க்கே. அப்படியே மெய்கண்டார், அப்படியே சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போருக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாரமுத பெருங்கடலே மலையே உன்னை சந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனி சுடரே. இரண்டும் இலி தனிய நேர்க்கே. இரண்டும் இலி திருவாசகத்துக்கு நிறைய பொருளாதாரம் தெரியல, வேற என்னவோ எழுதியிருக்காங்க. இரண்டும் இல்லை என்றால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் வந்து பிறவிக்கும் முத்திக்கும் தகுதி இல்லாதவன் அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு. வேற இந்த B.R. நடராஜன் அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். B.R. நடராஜன் உரையில சாத்திரம் படிக்கிறேங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் நுட்பமான அதை. நான் வந்து பிறவிக்கும் தகுதி இல்லை முத்திக்கும் தகுதி இல்லை ரெண்டு இல்லாதவன் அப்படி எழுதியிருக்கிறேன். முத்திக்கு தகுதி உண்டு ஆத்மாவுக்கு, அதான் முக்கியமான விஷயமே. The soul has got a right for முத்தி. ரொம்ப நேர வித்தியாசம். அவர் சொல்ற பொருள் வந்து சைவ சித்தாந்த நேர் விரோதம். அதாவது soul has got a right for முத்தி. சாதனையை செய்தா இட் ஹஸ் காட் அ ரைட். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு எங்க சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது இங்க ஒரு பெரிய பீனா போயிட்டு இருந்தார், அவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் சொன்னாரு, எங்க இண்டிபெண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட்னர். அதே போல ஆன்மாவுக்கு வந்து முத்தி வந்து அதனுடைய பிறப்பு உரிமை. ஆகவே அந்த அதனாலதான் நம்முடைய திருமுறைகள்ல அந்த சித்தாந்த கருத்தை அடிபடாம பொருள் கொள்ளணும். இரண்டும் இனித்தனியன் என்றால் சத்தும் அசத்தும் இல்லாத அல்லாதவன். சத்தும் அசத்தும் இல்லாதவன் கூட சொல்லக்கூடாது. ஆக இரு திறனையும், இது ஏகார பின்னிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏகாரம் வந்து பின்னிலையில வரும், தேற்றத்துல வரும், வினால வரும், அசையா வரும். ஏகாரம் மொத்தம் 5 விதமான பொருள்ல வரும். உண்மை வந்து 8 விதமான பொருள்ல வரும். இப்ப மாணிக்கவாச சுவாமிகளே, அழுதால் உன்னை பெறலாமே அப்படிதான் சொல்ல திருவாரு. அந்த ஏகாரம் என்னன்னு கேட்டா, அது ஏகாரம் வினா பொருளுங்க. அழுதால் உன்னை பெறலாமேனா அழுதா உன்னை பெந்திரலாம்னு அப்படி அர்த்தம் இல்ல. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பண்டிதமணி எழுதுற, பண்டிதமணி மு கதிரேசன் செட்டி அது இருக்கிற, ஏன்னா அந்த சித்தாந்தம் என்ன அப்படியும் கொண்ட இடம் இருக்கு. இப்ப அழுதால் பெறலாமே என்று சொன்னால் அழுதுகிட்டே இருந்தா முத்தி கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் அப்படி அப்படி வந்து அர்த்தம் வந்துருது. ஆனா நமக்கு என்ன சொல்லி சாத்திரத்தை அப்படி பண்ணும் ஞானத்தால் வீடென்றே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகமும் சொல்ல ஒரு ஒரு சொல் எடுத்துட்டு விளக்குற கதிர்மணி விளக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்துருப்பீங்க ஐயா. அதாவது திருவாசகத்துக்கு என்ன பண்ணாரு முதல் நான்கு அகவதுக்கு மறைமலடிகள் உரை எழுதினார் முதன் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய திருச்சதகம் இருக்கு இல்லையா திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார். ஏன்னா அவர் எழுதினே போய் மரமடைய வேண்டாங்கிறக்காக அவர் வந்து முதல் நான்கு அகவல்கள் திருவாசகம் முதல் நான்கு அகவல்கள் இல்லையா. அதுக்கப்புறம் திருச்சதகம் அவர் திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார் வர அவங்களாம் முழுமைக்கு எழுதுல. அப்புறம் நம்முடைய இவர் காமநாத சுவாமி விட முடிச்சு எழுதினார் கொஞ்சம் நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன வருது அங்க கருத்து வதைக்குது. ஞானத்தால் இழந்தே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகவும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கிறவர்னு சொன்னாரு. ஞானம் இல்லாமல் வீடு பேர் இல்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஞானத்தை கொடுத்து தான் உத்தியை கொடுப்பாரு அவளுடைய அதனாலதான் இத்தனை பிறகு கொடுக்க வேண்டியது வருது. ஞானம் இல்லாம உத்தியை கொடுத்தாதான் ஒரே நாள் கொடுத்துக்கலாமே வரல.
1: போப்புக்கு ஞானம் வந்திருந்தா அது சமயம் சைவ சமயத்தில் போயிருக்கிறார்
0: அவருடைய ஞானம்னு சொல்ல முடியாது. அதாவது அறிவு தானே அறிவு அந்த அறிவுக்கு ஒரு பொருள் என்ன பண்ணிருக்கணும். அவருக்கு அவருக்கு முத்திக்கு போயிருக்கணும் ஆயிரம் அங்க என்ன இருந்தாரு அங்க வந்து ஆனா அந்த தொடர்பு வேணும். எனக்கு இவ்வளவு தூரம் திருமறைகள்ல ஒரு ஈடுபாடு வருவதற்கு முதல்ல நேரம் செலவழிக்கணுமே அதே பெரிய விஷயம் தான். அதுக்கு தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சு அதை அப்ளை பண்ணி பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன் அப்ப அது பூர்வீக தொடர்பு எல்லாம் வர முடியாது. ஆனாலும் அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோன்னு அது சொல்ல முடியாது. அதாவது அவர் என்ன சொல்லிவிட்டார் ஞானத்தால் விடந்தே நாம் நரைகள் புராணம் நல்லாகவும் சொல்ல சித்தியாக சொல்றார். இவர் எட்டாம் சூத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல அங்கதான் மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாடு தமிழ்ல. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா தமிழ்ல ஒரு மரபு என்னன்னு கேட்டா தமிழ் இலக்கணத்துல சாஸ்திர மரபுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா வாய்ப்பாட்டுல சொல்லணும். இது செய்தால் ஒழி அது கிடைக்காது. அப்படி சொன்ன அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டுல மெய்கண்டாருடைய வாக்கு மேல் சரிகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது ஞானம் இல்லாம உத்தி கிடையவே கிடையாது எந்த ஆன்மாவுக்கும். அந்த இடத்துல சிவஞானசாமி எழுதுவார் இன்னொரு விஷயம் எழுதுவாரு இவ்வியல்பு ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கும் இந்நிலைதானோ அப்படின்னு கேட்டா கேட்கிற மெய்கண்டார் சொல்ற. அதுக்கு மேல சிவஞானசாமி எழுதுறாரு வர இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே இந்த ஸ்டாண்டர்ட் ஞான சம்பந்தர் ஞானிகளுக்கும் இதானா அப்படின்னா சொன்னாரு. ஆம் அவருக்கும் இதுதான். அவரும் பல பிறவியில செய்தனுடைய அந்த புண்ணியத்தின் மையனாதான் ஞானம் வருதே ஒழிய நமக்கு என்னன்னா அந்த அந்த அந்த பூர்வ புண்ணியங்கள் நமக்கு தெரியல இது மட்டும் நமக்கு தெரியுது அவ்வளவுதான். அதனாலதான் தவ முதல்வர் சம்பந்த தாமுணர்ந்த அதாவது அங்க வினாப்பொருள் அழுதா ஒரு விளம்பரம் பிறந்தாமோன்னு வினாப்பொருள் வச்சுக்கலாம் அங்க வினாப்பொருளா தான் கொள்ளணுங்கிற அது தேற்றமா சொல்லக்கூடாது பிரிநிலையா சொல்லக்கூடாது. சிலது அசையா வரும் செய்ய ஓசைக்காக வர்றது அசை ஏதாரம் அசை அப்படின்னு வரும் இல்லையா. அதுபோல இங்க வந்து எப்படி வருது ஏகாரம் சத்தே என்பது அது சத்தை பிரிக்கிறதுனால அது பிரிண்ட ஏகாரம். அப்ப எதெல்லாம் கொண்டு கொடுக்கிறோம் சத்து எதிர் யாவையும் சூன்யம் அது என்னன்னு விளக்க போறோம் பின்னாடி வந்து அந்த அது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு விஷயம் சூரியன் இருக்கிறான் அது அவரையும் சொல்ற அவரே மீண்டாரே அந்த உதாரணத்தை சொல்ற அது எங்க சொல்லாம அதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் முதல் வெண்பால அவரே காட்டுற மெய்கண்டாரே கதிர் முன் இருள் போல மானா அசத்து அப்படின்ற அதாவது சூரியன் வந்த உடனே இருள் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சூரியன் வந்து சூரியனுக்கு முன்னாடி என இருட்டு என்பது எப்பயுமே அழியாத ஒரு பொருள், டார்க்னஸ் இருக்கே இருள் உண்மை. சைவ சித்தாந்தம் கொள்ளுது அப்படிதான் கொள்ளுது, சாஸ்திரம் இது நம்முடைய தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் கொள்ளுது. டார்க்னஸ் இருக்கு பாருங்க, அது எப்போ இருந்து கொண்டேதான் இருக்கும், டார்க்னஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து இனிமே டார்க்னஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சிட முடியுமா விஞ்ஞானத்துல? அழிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, இப்போ ஒரு ரூம் இருக்கணும் இங்க, ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷமா திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கணும், 1000 வருஷமா திறக்கல. அந்த 1000 வருஷமா திறக்கலன்னா கூட அங்க போய் ஒரு தீக்குச்சியை கொடுத்தனா என்ன ஆகும், உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிச்ச வரத்தான. 1000 வருஷமா இருள் இருந்தது சார், ஒரு தூக்குச்சிக்கு போகுமா சார் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப இருள் எப்ப இருந்து கொண்டே இருக்கும். அதே போல என்ன, இந்த உலகம் வந்து இருந்து கொண்டே இருக்குது, இந்த உலகமும் மாய உலக காரணமான மாயும் இருக்கு, இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது இறைவனுடைய சன்னிதானத்துல என்ன ஆகுது, இருக்கும், ஆனா இறைவனை பாதிக்காது. எப்படி இருட்டு எப்படி சூரியனை பாதிக்கவில்லையோ அது போல. சூரியன் என்னைக்கா அழுத்துக்கிடுவானா, ஒரே இருட்டா இருக்கு சார், பவர் ஃபீல்டே வந்துச்சு. சூரியனுக்கு என்னைக்காவது இருட்டு வருமா? சூரியன் என்னைக்காவது இருட்டுனால வரக்கூடிய துன்பத்தை சூரியன் அனுபவிப்பானா என்னைக்காவது? அதே போல வாயு பகவான் என்னைக்காவது ஐயோ காத்தே இல்லையா ரொம்ப குழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அவர் வாயு பகவான், வாயு பகவான் எப்பயாவது குழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அதுதான் என்னது, அதுதான் என்ன கேட்டா விளங்கி தோன்றாதுங்கிறது. இப்ப ஐயா கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி, முனைத்து தோன்றாது அப்படின்னா என்னன்னு புரியுது அவங்களுக்கு? முனைத்து தோன்றாது அப்படின்னா இருக்கும், அது அழிந்து போய்விடாது, இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அதை போய் பாதிக்காது. இந்த இருட்டு இருக்கும், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? இருக்கு. ஏன்னா சூக்கமா இருக்கு இல்லையா? ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்கா இல்லையான என்ன சொல்வீங்க? இருக்குது. எதை சொல்றீங்க, சூரியன் முன்னாடி இருட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, சூரிய ஒளி போனோட வந்துருச்சு இல்ல, அப்ப என்ன அர்த்தம், இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லாத பொருள் வராது இல்ல.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: சிவாய நம shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: இருள் மாசு போக்க வந்த அருள் வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்தபடியாக அடிகளாருடைய வாழ்விலே ஏனைய ஆச்சாரியார்களுக்கு இல்லாத வண்ணமாக இவருக்கு ஏழு விதமாக இறைவன் அந்த ஞானோபதேசம் நல்கிறான். பாலை கொடுத்தார் பிரம்மதீர்த்த துறையிலே பாலராமாயருக்கு, சூளை கொடுத்தார் அதிக வீரட்டான துறையிலே தொல்கலையின் பெருவேந்தருக்கு, ஓலை கொடுத்தார் உடைய நம்பிகளுக்கு திருவெண்ணை நல்லூர் அருட்துறையிலே. இங்கே திருப்பெருந்துறை எப்படி அருள் வருகிறது பார்ப்போம். இதற்கு காரணம் கூட உண்டு, திருப்பெருந்துறை ஏன் பேர் வந்தது, இந்த பிறவி வெள்ளத்துல அலைப்பட்டு அல்லலுறுகின்ற ஆன்மாக்கள் சிவநாமத்தை ஒருமுறை சொல்லி அடிகள் பெருமான ஒருமுறை வணங்கினா பிறவியிலிருந்து வீடுபேறு செய்தலாம். இத திருவாதவூர் புராணம் சொல்லுது, கடவுள் மாமுனிவர் இயற்றியது. வெண்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்மும் சிவநாமம் என்னும் நற்புனையை பிடித்த புனையின தெப்போம் எம்பிரான் கரையில் அருக்கரையில் ஏறுத்துறை. ஆமால் ஈசனுடைய திருவடியாகி கரையில ஏறலாம். அம்புவே மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இன்னொரு காரணமும் உண்டு, சாமி அற்புதமா ஒரு திருவிழா பண்ணுவார், சுருக்கமா சொல்லிட்டு போயிடுற, கேட்க நல்லா இருக்கும். இந்த கோவில் அடிகள் பெருமானால கட்டப்பட்ட கோயில், இங்க எல்லா பிரம்மோற்சவங்களுக்கும் அடிகளாருக்கு தான், அடிகளார் தான் ரிஷபத்தில் ஏறி வருவார். அங்க ஆத்மநாத சுவாமி அடிகளார் தான், சிவயோகாம்பிகை அடிகளார் தான், இருவரும் 63 சிவயோகாம்பிகை 100 இதழ் தாமரை பீடத்தில் வீற்றிருப்பார். சததள பத்ம பீடம் என்பார்கள். கருங்கல்லால் ஆன சாளரம் பலகணி, அதன் வழியாகத்தான் அம்மையினுடைய பாதங்களை வழிபட வேண்டும். அதற்கு முன்பாக அவருக்கு நேர் எதிரே இருக்கும் ஐயன் அருள்மூல தானத்திலே இருக்கும் அடிகளாரை வணங்க வேண்டும். ஒன்றை முன்னாலேயே எச்சரித்து விடுகிறேன், அந்த திருக்கோவில் வழிபாடு அடிகளாரிடத்திலேதான் தொடங்க வேண்டும். அவரை வழிபடாது போனால் அம்மை ஐயன் அருள் பெற ஒண்ணாது. ஐயனை வழிபட்டுக் கொண்டு நேரே சென்றால் சிவயோகாம்பிகை அங்கே திருச்சுற்று வலம் வரலாம். வலம் வந்தவுடனே இன்னொன்று இருக்கின்றது. தெற்கு திசை நோக்கி பெருமான் எழுந்தருளியிருப்பார். தானத்தினுடைய வாயில் தெற்கு நோக்கி இருக்கும், அந்த வழியாய் செல்லல் ஆகாது. அம்மையை வழிபட்ட பிறகு மேற்கு திசையில இருக்கும் கர்ண துவார திருவாய், அதாவது திக்கிவாசம், அது வழியாக நுழையும் பொழுது அங்கே 3 மண்டபங்கள், 3 சபைகள் இருக்கும். அமுத மண்டபம், அர்ச்சகர் மண்டபம், மூலட்டான மண்டபம். அதையே சபையாக சொல்லும் போது சத் சபை, திப் சபை, ஆனந்த சபை. அந்த இடத்திலே சென்று இறைவரை வழிபடும் பொழுது அவர் பீடம் மட்டும் இருக்கும், அங்கே அவருடைய பானம் அதாவது சிவலிங்க வடிவம் தென்படாது. தங்க குவளை சாத்தி வழிபாடு செய்வது மரபு. தங்க குவளை அகற்றி இருக்கும் போது பீடம் மட்டும் இருக்கும். சக்தி பீடம், சதுர்வேத பீடம், பிரணவ பீடம் என்றெல்லாம் அது சொல்லப்படும். இறைவருக்கு பின்னாலே ஒரு திருவாசி இருக்கும், 27 விளக்குகள் எரியும், 27 நட்சத்திரங்களும் ஒளிர்வன ஆத்மநாத சுவாமியினுடைய அடிமலரிலே. அதற்கும் சற்றே மேலே பார்த்தால் சிகப்பு நிறத்திலே ஒரு விளக்கு அக்னியை நினைவுபடுத்தும், வெள்ளி நிறத்திலே ஒரு விளக்கு சூரியனை நினைவுபடுத்தும், பச்சை நிறத்திலே ஒரு விளக்கு சந்திரனை நினைவுபடுத்தும். நாம் வேறு விதத்திலும் பார்க்கலாம், பச்சையாக சிவயோகாம்பிகை, சிவப்பாக ஆத்மநாத கடவுள், வெண்மையாக இருவு, மேலும் உத்தூளித்தில் இருக்கும் வெண்ணீற்று ஒளிக்கோலம். அவருக்கு முன்னாலே தூங்கா விளக்காக 2 நுந்தா விளக்குகள் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கும். பின்னாலே இருக்கும் 3 விளக்கு, முன்னாலே இருக்கும் நுந்தா விளக்கு 2 சேர்ந்தால் 5. என்ன நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை எனும் கலைகள் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி அத்துணி ஆத்மநாத கடவுள் அடிமலர்களை சேர்கின்றன. நமக்கு காதிலே ஒலிக்கின்றது பெருமானுடைய பாடல், இந்த கருளே திரு கடந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றன் தன்மை இணைப்பு வர நினைந்தேன் நீ எல்லாம் பிரிது மற்ற இன்மை. அவரை தவிர எதுவும் இல்லையே சுடர். சென்று சென்று அணுவாய், சென்று சென்று எனும் அடுக்கு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் தேவராய் செல்லால் இந்த தாவர சங்கமத்துள் ஒவ்வொரு பிறப்பு எடுத்து எடுத்து எடுத்து அலைபாய்ந்து நிற்கும் நிலையை காட்டுகிறது. அந்த சென்று சென்று எனும் அடுக்கு படிநிலை சோபான பட்சம் என்று சாத்திரம் கூறும். படிநிலையிலே உயிர் இறைவனை பற்றும் தன்மையை பெறுவதை குறிக்கும். தேய்ந்து தேய்ந்து ஒன்றான் ஒவ்வொரு பிறப்பிலும் ஆணவ மர சக்திகள் வலி தேய்ந்து ஆற்றல் குறையும். கௌனியங்கள், சைவ சமயத்தினுடைய கோட்பாடு சத்தினிபாதம் நிகழும் பொழுது, சத்தினிபாதம் என்பது அருள் பதிவு, மலபரிவாகமும் உடனே நிகழும். மலபரிவாகம் என்பது மலசக்திகளுடைய ஆற்றல் கெடுதல். இங்கே அருள் வரும், மலத்தினுடைய ஆற்றல் கெடும், இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழும். ஆகவேதான் மணிகள் சொன்னார்கள், சென்று சென்று அணுவாய் தேடி தேடி ஒன்றாம். அவரை கூப்பிட்டு வரும். இதுக்கெல்லாம் காரணமான அடிகளார கும்பிடுறோம். அந்த கோவில் விடைபெற்று வரும்போது மற்ற கோவில் மாதிரி சண்டை சுர பார்க்க முடியாது. அந்த அருள் மூலத்தானத்தில் இருக்காரு, சுந்தரபாண்டிய கோபுரத்தில் இருக்கிற அடிகள் பெருமான், அவரை வணங்கி அவர் திருவடியில போய் நாம கொண்டு வந்த 6 அழுக்கு முட்டியை வச்சுக்கிட்டு அவர் கொடுக்கிற அருளாரம் அதை வாங்கிட்டு வரலாம். புது பிறவி எடுப்போம். சத்தியம் பிரமாணம் காட்டிடுறேன். காலத்திய பார்த்தார் கண்ணப்ப நாயனார் சொல்ற, ஆவதன் இதனை கண்டில் அணிதோறும் ஒன்று உழவு போலும் ஆகையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறொரு விருப்புற விரையாடின. தேவரங் இருப்பதெங்கே போ என்றார் திங்கனார். நாமளும் அத மாதிரி திருப்பெருந்தூர் போக ஆசைப்படணும். போய் நாம பல பிறவியில சம்பாதிச்ச அழுக்கு வினை மூட்டைய அங்க தொலைத்து விட்டு அருள் ஆனந்த பெருங்கடலை பெற்றுக் கொண்டு வரவன். இப்போது இரவிரவர் ஆட்கொண்ட விதங்களை பார்ப்போம். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம், அதாவது நயன திக்கை, இது முதல்ல. அடுத்தது அன்னை பறையும் அருளை பதிய செய்யும் திருநீற்று பூச்சி. அடுத்தது பாதக மத்தக திக்கை எனப்படும் தனது திருவடியை அடிகளாருடைய சென்னி மேல் பொறித்தல். பிறகு திருவடியை காட்டல், ரெண்டையும் சேர்த்து ஒன்னாவே வச்சுக்கலாம். பிறகு திருவெஞ்செழுத்து மகா மந்திரத்தை, சித்தாந்த மகா வாக்கியத்தை செவியுற ஓதி உபதேசித்தல், மறையவராய் காட்சி தருதல், மங்கைமங்களாய் காட்சி தருதல், உள்ளபடி காட்சி தருதல் என்னும் ஏழு விதங்களிலே அடிகளாரை அண்ணலார் ஆட்கொண்டு அருளியமை அவருடைய திரு வாக்கின் அகச்சான்று கொண்டே காணப்படும். முதலில் இந்த நயனதிக்கை பார்ப்போம். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம், அது அடிகள் ஒரு விளையாட்டு மாதிரியே பாடுறார். புனர்பதொக்க எந்த என்னை ஆண்டு போன நோக்கினாய், ரொம்ப சித்தாந்த ஆழமா வருது. நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினை பயனாகிய துன்பத்தையும் சமமா பார்க்கின்ற சம திருஷ்டி, அதை இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அந்த இரண்டு வினை பலனையும் ஒப்பாக பார்த்து உவர்த்து விடுதல் தான் இருவினை ஒப்பு. புராணம் சொல்லும், கேடும் அக்கமும் கெட்ட திரு, சான்றும் சொல்லுவார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கல். ஒரு விஷயத்தை சொல்லும் போது உபமானம் சொல்லி நிறுவ வேண்டும் என்பது விதி. சீக்கிரர் செய்யறார், அற்புதமா செய்யறார். கேடும் அக்கமும் கெட்ட திருன்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். அந்த திரு ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்கல். அதுல முதல்ல வந்து பலனற்றதை முதல்ல வச்சார் பாருங்க, ஓடும் செம்பொண்ணும். அதுக்கு பலன் இல்லாதது போல செம்பொண்ணுக்கும் பலன் இல்லை. செம்பொண்ணை முதல்ல வச்சா என்ன தெரியுமா, செம்பொண்ணையும் தேடுவோம் ஓட்டையும் தேட ஆரம்பிச்சிடுவோம். இழிந்ததை முன்னால வச்சார். இங்க வருவோம், சொல்ற உணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு போன நோக்கினாய், எனக்கு இருவினைப்பு வந்துருச்சுன்னு தானே பார்த்த. புணர்ப்பதன்றி தென்ற போது மாப்பிள்ள துபாய் போடுவார், பொண்ணு உட்கார்ந்துருவோம், ஆனி மாசம் ஆவணி மாசம் சொல்லிட்டே இருப்போம், 12 மாசமும் வரும், ஆனா பதிதான் வரமாட்டோம். அப்ப எங்க கல்யாணம் கேள்வி கேட்கும் அல்லவா? அது மாதிரி இவர் கேக்குற புண்டு கொள்றத சொல்லிதானே வாக்குறுதி கொடுத்த. ரொம்ப அழகா பேசுவார் அடிகள். அடிகள் வந்து ரொம்ப கனிவாக பேசுவார், சிரிப்பாக பேசுவார். ஒரு சிரிப்பு பாட்டு கூட பார்க்கலாம். சாமி டெபே அவர் அசதியாளர் நிந்தாஸ்துதி. அறிவனே அமுதே அடிநாயினே, தொடங்கும் போது அடிநாயினே தொடங்குற பேச்சு அழகா வருது பாருங்க. அறிவனோ அல்லனோ ஆட்கொண்ட நாள் அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள், அறிவனோ அல்லனோ அன்புக்கு எளிவந்தவன், ஞானத்திரளா இருக்கிறவன் அன்புக்கு எளி வருவான். கேக்குறாரு சாமிகிட்ட, திருப்பெருந்தூரில் ஆட்கொள்ளும் போது நான் ஞானி என்று சொன்ன ஆட்கொண்ட ஆட்கொண்டு போய் அவன் தெரிஞ்சிருக்குமே நான் ஞானி அல்லன்னு. ஞானி அல்லன்னு தெரிஞ்சாக்கொண்ட அல்லவா, அப்ப நான் ஞானி ஆயிருக்கணும் அல்லவா? ஞானி அந்த மாதிரி எனக்கு தெரியலையே, நான் ஞானிதானா அல்லனா நீயே சொல்லு. அறிவனோ அல்லனோ அருள் ஈசனின்னு சொல்லும் போது அவருடைய அற்புதமான அந்த இதெல்லாம் ரசிக்கிற இது பழகிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசுவார் அடிகள் பெருமான். இன்னொரு இடத்துல சொல்ல, அப்பா உன்னை எச்சரிக்கிறேன், எனக்கு நீ அருள் பண்ணலன்னா ஊர் பூரா போய் சொல்ல ஆரம்பிச்சிருவார். என் நான் கொண்டவன் ஏன் தெரியுமா? சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசக்கென்று விரிப்பிப்பன். என்ன சொல்ற சீரும் பிழைப்பைங்கிறார், என்ன தப்பு செய்யறது என் வேலை, மன்னிக்கிறது உன் வேலைன்றார். இன்னொரு சொல்றாரு, அவர்கிட்ட எப்படி எல்லாம் பாடுறாங்க பாருங்க. குன்றேனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எங்க கெட்டுது, என்ன கெட்டு போச்சு? குற்றத்தை குணம் எடுத்துன்னு போய சீரும் பிழைப்பை துழும்பை மீதற்கண்டு விரிப்பிப்பன் விடுதி கண்ட என்ன விட்டுடுவியா விடி எச்சரிக்கிறார். ஒரு புறா போய் சொல்லுவேன், நோட்டீஸ் ஒட்டி விடுவேன். வெங்கடியின் உரிப்பீச்சன் யானைய உரிச்சவன், தோளுடைய பிச்சன் யானை தோலை பொறுத்தவன், சுடுகாட்டு பிச்சன் சுடுகாட்டுல ஆடுறவன், நஞ்சு எரிப்பீச்சன் நஞ்ச சாப்பிடுறவன், எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு இயேசு பண்ண செய்வன். இப்படி சொன்னவர் அடுத்த பாட்டிலேயே சொல்ற, ஏசினும் ஜானுன்னு ஏத்தினும் அப்படியே மாறுது பாருங்க அந்த ட்ரெண்ட். சில பேரு கணவன் மனைவி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அந்த அம்மா அழுதுட்டு வந்துடும், சரிவா ஆடியில ஏதோ தள்ளுபடியா ஒரு சேனைக்கு ரெண்டு சேனை வாங்கிட்டு தரேன். இந்த உத்திகள் எல்லாம் அடிகள் ஏற்படுத்திய உத்திகளோடு சிந்திக்க தோன்றுகிறது. அடிகளுடைய வழி வந்தவர்கள் தானே செய்வார்கள், அதாவது செய்வாங்க கூட தனிய மாதிரி செய்ய முடியல. சகதர்மனி கணவனை கண்ணா அப்படின்னு சண்டை போட்டு அவர் அழமாட்டார், நொந்து போய் உட்கார்ந்துருப்பார். ஏழாம் பேஸ்து அடிச்ச பிரம்மணத்தை மாதிரி எங்க அம்மா போ உங்களுக்காக கேசரி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இவர் சொல்ல கண்டபடி சொல்லிடுறார். ஒன்று, இந்த கோவில் நுழைவாயில் இருக்கிற வீதி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வீதி, அவரை ஒட்டி அமைகிறது. இன்னொன்று, ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை பற்றி வருகிறது. புறச்சமயத்தாருக்கும் புண்ணியனுடைய பூங்கடலை பெற்று தந்தது அடிகள் பெருமான் திருவாசன். மட்டும் சொல்ல சென்று அனுமதி வேண்டுகிறேன். மகாவித்வான் உவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் பெருமான், 6 ஆண்டுகள் அவரிடத்துல உவேசா படிச்சிருக்காங்க. மகாவித்வானுக்கு கடைசி காலம், அவங்களுக்கு வாய் பேச்செல்லாம் குழறி போயிட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. பக்கத்துல இருந்து உவேஸ் பெரும்பாலும் அவர் படிக்க கேட்பது திருவாசனம் தானா, திருவாசனம் தான் படிப்பாங்களாம் அடி மகாவித்வான் பக்கத்துல. இது உபேசாவுடைய சரிதையில இடம்பெற்ற ஒரு வரலாறு. இவர் வந்து திருக்கோத்தும்பி பாடுற, நோயுற்று மூத்து நான் உந்து என்றா இங்கிருந்து. உபேசா சொல்ற படிக்கும் போது உபேசாக்கு அந்த சந்தேகம் வருது, நுந்து கன்றுனா என்ன? நோயுற்று பொருள் புரியுது, மூத்து பொருள் புரியுது, நுந்து கன்றுனா பொருள் புரியல. ஆச்சரியரை பாக்குறாரு. ஆசிரியர் பலகாலம் தமிழ் கற்பித்த ஞானக்கணம், மாணவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது இந்த இடம் தான் கையம். பதில் சொல்ற, குழறிய வாயால வெறுத்து உந்து செலுத்தப்பட்ட பசுங்கன்று போல சொல்லிட்டு அப்படி குமுறி குமுறி ஆடுற ஆசிரியர். இது நடந்து 2-3 நாள் ஆயிருக்கும். திரும்ப உருவசா அவர்கிட்ட பாட போறார். அப்ப அணிகள் பெருமான் அடைக்கலை பத்த பாடணும்ன்ற எண்ணம் அவருக்கு வருது. முத பாட்டை பாடிட்டார், செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்த மன தடியருடன் போயினர் யான் பாவியே. இன்னைக்கு நம்மள பாவின்னு யாரும் சொல்லிக்க மாட்டோம், மற்றவங்களை வேணா சொல்ல, தன்னை பாவின்னு சொல்றது அடிகள் தான். புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடியர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் திருவாசகம் எத்தனை பேரால படிக்கப்படுது, கொஞ்சமாவது நினைச்சாரா? இத்தனை பேர் படிப்பாங்களே, நம்ம அழுக்கு மனத்தடியன்னு நம்ம பத்தி சொல்லிக்கிறோமே, கவலையே படல. ஏன்னா ஞானமே வடிவமா இருக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும். அழுக்கு மனத்தடியின் உடைய உன்னடை இந்த பாட பண்ணிட்டார். மகாவித்வனுடைய கண்கள் திறக்கல, மூடி விடுகிறது. அவருடைய கடைசி நேரம் வந்துடுத்து, அவர் இறைவர்த்த போறார். அதுக்கு இந்த அடைக்கலை பத்து சிவலோக வாசலை திறக்க போகும். 2வது பாடம், வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நீ பெருமையினால் பொறுப்பவனே, பொங்கு கங்கை அராச்சடை செருப்பவரே, என் பிறவியை நின் திருவருளா வேர் அறுப்பவனே. வார்த்தை வந்து பாருங்க, மந்திர வார்த்தை, என் பிறவியை நின் திருவருளா வேர் அறுப்பவனே. இத உபேசா பாடுறார். அவ்வளவுதான் பகவந்தனுடைய வழக்கு சற்றே திறக்கிறது. அவர் உயிர் இறைவனுடைய குஞ்சித்த திருவடியை சென்றடைய அடையும் வண்ணம் செய்தவர் அடிகளா. இன்னும் ஒரு சான்று, திருவாசகம் கற்ற ஒரு பெரியார் ஒரு இடத்துல வாழ்ந்து வரும் பொழுது அவருக்கு லத்தீன் மொழி கற்பிக்கின்றார் வேறு ஒருவர். அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது. இந்த திருவாசக அன்பரிடத்திலே அவர் லத்தீன் மொழி கற்றுக் கொடுப்பார். அந்த லத்தீன் மொழி கற்றுக் கொடுப்பவர் ஒரு வக்கீலும் கூட. அவர் ஒரு நாள் நீதிமன்றத்திலே வாதாடி உள்ளமும் உடலும் சோர்ந்து வீட்டுக்கு வந்து சாய்வனார் காலியிலே சாய்ந்து அவருடைய கடவுளாகி இயேசுவை கூப்பிடுகிறார். ஓ காட், தோ ஷல் நாட் டிஸ்பைஸ் மீ, ஏ புரோக்கன் அண்ட் கான்ட்ரைட் ஹார்ட். கான்ட்ரைட்னா வருந்துகிறன, உடைஞ்சு போன இதயம், வருத்தப்படுற இதயம். கற்றுக்க வந்த திருவாசகம் கட்ட சொல்ல பாருப்பா, இந்த மாதிரி வாசகம் எல்லாம் ஆங்கிலத்துல தானே இருக்கு, தமிழ்ல எங்க இருக்கு சொல்லு. ஏன்னா அவர் தமிழ் தெரியாது, அதனால சொல்ற திருவாசகம் பேருக்கு திருவாசகம் நல்லா தெரியும். ஏன் இல்ல, எங்கள் அடிமை பாடி இருக்கிறாரு, ஏசினும் ஜானும் ஏத்தினும் என் பிழைக்கே குறைந்து தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, காலம் ரொம்ப கடந்து போயிடுத்து, இனி தாமதிப்பதற்கில்லை, நாடோறும் உனக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறேன், நாடோறும் நீ எனக்கு திருவாசகம் கற்றுக் கொஞ்சம் நாட்கள் இப்படி செல்கின்றன. அவருக்கு மூப்படைந்து இறுதி காலம் வருகிறது. அந்த போதித்தலத்தின் ஆசிரியர் அவரை பார்க்க இந்த திருவாசகம் செல்கிறார். அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். இவரை பார்த்து சொல்லுகிறார், மாணவரே, தம்பி, அதிகம் பேசுவதற்கில்லை, என் உடல் பற்றி நீ விசாரிக்க வேண்டாம், அடைக்கலப்பத்து ஒரு பாடல் சொல். சத்தியமா நடந்தது சொல்ற, மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கேடுவாய், பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், ஆ கெடுவேன் உடையாய் அடியே உன் அடைக்கலமே. இவருடைய முழு பாட்டை எது சொல்லல, உன் சேவடிக்கே கூவிடுவாய் அது ஒண்ணு, அடியே உன் அடைக்கலம், இதை மட்டும் பெரிய எழுத்துல எழுதி கொடு ஒரு தாள்ல, என் தலைமாட்டில் வை, நீ போகலாம், நாளை வர வேண்டாம். நாளை அவர் உயிரோடு இல்லை. திருவாசகம் அவருக்கு சிவகதி பெற்று தந்தது. இதையெல்லாம் நூல் வாயிலாக அடிய நிறைந்தவை. இருப்பினும் இதை சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா திருவாசகம் ஈஸ்வர், அதாவது ஒன்று சொல்லலாம், தேவாரத்துக்கும் திருவாசகம் வித்தியாசம். தேவாசகம் தேவாரம், ஈஸ்வர் செவியால் கேட்கப்படும் பெருமை உடையன. திருவாசகம் ஈஸ்வர் திருக்கரத்தால் எழுதப்படும் பெருமை உடையது. அது கேட்கப்படும் நூல், இது ஓதப்படும் நூல். ஈஸ்வரே படிப்பார். ஊழி முடிவில் எல்லா உயிரும் அவர்கிட்ட ஐக்கியமாயிடும். ஒரு திரு இருக்க மாட்டார், அம்பாள் தான் இருப்பா. ஒரு கட்டத்தில் அம்பாள் கூட சாமிகிட்ட ஐக்கியமாயிடுவா, சக்தி சிவத்தில் ஒடுங்கும். அப்ப சாமிக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுமா, திருவாசகம் படிப்பார். அதனாலதான் சொல்ல வந்தவங்க ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போட்டின்னு வருது. ஆக ஒவ்வொரு ஊழியிலையும் அது இறைவர் திருக்கரத்தில் இருக்கிற நூல் என்று தெரிய வருகிறது. எட்டாம் திருமுறை சிகாமந்திரம்னு சொல்லப்படும், அது நம்ம சிகையில வச்சு போற்றப்படும் சிறப்பினது. ஏனைய திருமுறைகளை மலரிட்டு வழிபடுகிறார்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் திருவாசகத்தை அம்பலவானுடைய உருவமாக வைத்து வழிபடும் மரபு சைவத்திலே இருக்கிறது. இத்துணை பெருமை அடிகளாக இருக்கத்தான் இருக்கின்றன. இனி நாம் அந்த முதல் பாடலுக்கு போவோம். புணர்ப்பதற்கு எந்த எண்ணெய் ஆண்டு போன நோக்கி நான் புணர்ப்பதென்று முன்னாடி இன்னும் ஒழுக்கத சொல்லன்னு சொன்ன, இந்த பெருந்துறையில வெள்ளம் வந்த கதை அதுவும் சொல்லிடுறேன். அவற்றையும் தெரிஞ்சுக்கணும். சாமி எப்படியெல்லாம் அடிகளுக்காக திருவிழாக்கள் பண்ணுவார் அப்படின்னு, அடிகளுக்காகத்தான் சாமி அங்க வந்த, அடிகளுக்காகத்தான் அங்க கோவில் கொண்டார். அவர் என்ன பண்றாரு, 300 பிராமணர் கொண்டு வந்தார். விப்பிரர்னு பேர் அவங்களுக்கு, நம்பியார்னு பேர், நம்பியார் விப்பிரர், அவங்கதான் பூஜை பண்ணுவாங்க 300 பேர். அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் கத்துக் கொடுக்கணும். பாடம் இப்ப உள்ள பள்ளிக்கூட படிப்பல்ல, வேத ஆகமம். அதை கத்துக் கொடுக்க சாமியே வர்றார், சப்தநாத உபாத்தியாயர் அப்படின்னு பேர்ல. சப்தநாதம்னா கத்தி சொல்லுவார் பாடத்தை. அவர் கூட வர்றது விநாயக பெருமான், அவருக்கு வித்யா கணபதினே பேர். அப்ப உடம்பு கூட ஒருவர் பிரியாம ஒருவர். அந்த ஊர்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் விநாயகர் சிலர். பெருந்துறையில பாட்டு கத்து கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன நாங்க தட்சணை கொடுக்கணும், பானம் கத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு. எனக்கு என்னடா வேணும், ஒரு புழுங்கலரிசி சோறு, பாயக்காய் குழம்பு, சுண்டல் இருக்காடா, அரைக்கிற சுண்டு கொண்டு வந்து போய் போதுண்டு சாமி. இப்படியே சாப்பிட்டு 300 பிராமணருடைய குழந்தை கத்து கொடுத்துருக்காரு. லுண்டா கண்ணு எப்பயோ நடந்த கதை, அது சமீபம் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. லுண்டா கண்ணு ஒரு குறுநில மன்னன், கௌமார பாண்டியங்கிற ராஜாவுடைய ஆட்சி காலத்துல இவன் அந்த அந்தனர்களை ஏமாற்றி அவங்களுடைய இந்த பத்திரங்களெல்லாம், மனை பத்திரங்களெல்லாம் பறிச்சுக்கிறான். அவங்களெல்லாம் வீட்டை விட்டு விரட்டி தன்னுடைய மக்களை போய் குடியேற்றான். அந்த 300 பேரும் வீடு இழந்து வாழ்விழந்து பத்மநாத சாமி நீதான் கதின்னு விழுறாங்க. அப்ப வர்ற சத்தனாத உபாத்தியர் இவ்வளவுதானே, என்ன பிரமாதமான வேலை உங்களுக்காக நான் வழக்காரன் வாங்குன்ற நேரம் ராஜா கொண்டு வர ராஜா வந்துடுற குருவில மன்ன வந்துடுறான். ராஜா அந்த நீதி பரிபாலனை எப்படி சொல்ற ஆட்சி ஆவணம் அயலார் சாட்சி மூன்றுல ஒன்ற காட்டன்கள் பிராமணத்துல சொல்றாங்க. ஆட்சி இப்ப எங்கள்கிட்ட இல்ல, அவன் தான் புடிக்கின்றானே, ஆவணமே எங்கள்கிட்ட இல்ல, அதையும் பறிச்சுக்கிட்டான். சாட்சி உண்டு, யாரும் சொல்ல முன் வர மாட்டாங்க, சொன்னா இவன் கொண்டுடுவான் இந்த லுண்டாக்கள். எனக்கு ஆட்சியும் இல்ல, ஆவணமும் இல்ல, அயலார் சாட்சியும் இல்ல, நாங்க என்ன பண்றது? உன்னை லுண்டாக்களை பார்த்து ராஜா கேக்குறாரு, அவங்க மூணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ அனுபவத்துல ஏதேனும் உண்மை இருந்தா இந்த பகுதிய இந்த பகுதியில ரொம்ப நாளா இருக்கிறதா சொல்ற, இந்த பகுதியில உனக்கு அனுபவத்துல பெற்ற ஏதேனும் உண்மை இருந்தா சொல்லு அப்படின்னு கேக்குற ராஜா கேக்குறான். லுண்டாக்கன் சொல்றான், அங்க தண்ணியே வராது, எவ்வளவு ஆழம் வெட்டினான். அவன் சொல்றான் அனுபவத்தை, ரெண்டு பனை மரம் அளவு வெட்டினாலும் மண் வெட்டினாலும் நீர் வராது. இந்த இருக்கிற சத்தநாத உபாத்தியார் கொல்லுன்னு சிந்துறது. இந்த முக ரிபுர பிராமணர்லாம் ஒரே கோபம், என்னையாது நம்ம வீட்டுல விழா புடைக்க சாப்பிட்டு இந்த வாத்திய நம்ம கட்சியை தூக்கம் நம்ம செஞ்சிருவோம் போல இருக்கே, இவ எதுக்கு சிரிக்கிறான்? அரசர் பாக்குற நீங்கள் எதுவும் சொல்றதுக்கு இருக்கிறதா இருக்கிறதா என்ன இல்ல, தோல் மண்ணு வெட்டிய பச்சை இடத்துல தண்ணி வருமேங்கிறார் யாரு? இந்த சத்தநாத உபாத்தியார். இல்லுண்டாங்கிறது ரொம்ப சந்தோஷம், நம்ம கட்சி ஜெயிச்சிருத்து, எதிர்கட்சிக்காரனு இயலாத ஒன்றை இயலும்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியா அப்படிங்கிற சத்தநாத உபாத்தியார் கூப்பிடுற லுண்டாக்கன, வா மண்வெட்டி இருக்கா எடுத்துனுவான். எந்த இடத்துல வெட்டணும்? ஒரு உயரமான இடத்துல காட்டணும், ரொம்ப உயரமான கையா வெட்டிய மண்வெட்டி என்ன கையில வச்சுட்டு கீழே வைங்கிறார் வைக்கிறான். ஈஸ்வருடைய ஆகாயம் அங்க வந்து பாயுது, அவனை ஒரே அதிர்ச்சி மூஞ்சில வந்து தெருக்கிது. உன்னை இந்த இடத்துல எப்படி ஆயிட்டா, வேற இடத்துல வெட்ட, தோன்றின இடத்துலலாம் வெட்டான், தோன்றின இடத்துல நீர் வெள்ளம் 64 இடத்துல வெட்டான். ஈஸ்வர் மதுரையில நிகழ்த்தினாரே 64 திருவிளையாடல், அத்தனையும் அருவெள்ளமாக வந்து பாய்கிறது. ஆகவே இந்த காரணம் பற்றியும் அந்த தலத்துக்கு பெருந்துறை என்பது பெயர். நமக்கும் நான் மீண்டும் சொல்றேன், வினையெல்லாம் உண்மையான பக்தியோட போகணும், அவர் திருவடிய நினைச்சுக்கிட்டு போகணும், அவர் திருவடிய மட்டும் நினைச்சுக்கிட்டு போகணும். அங்க கோபம் குரோதம் பகை நான் அவரே சொல்ற, கோபப்படுறதுக்கு காலம் இல்லைங்கிற விடுமின் மிகவோ நல்ல சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க நான் தனியாவே கூப்பிட்டுப்பேன், கூட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம், கூட்டத்தோட நான் டூ அப்படிங்கிறாங்க சொல்றாரு. பெரும் சாத்தோடு பெரும் கூட்டமா தான் போக முடியும், தனியா போனா சிவபுரம் கதவு திறக்காது. அங்க கூட சொல்றாரு, அடைவோம் நான் போய் சிவபுரத்து அணியார் கதவது அடையாமேயே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் இப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல சொல்றார். விடுமின் வெகுளி வேட்கை நோய் உப்பமா இருக்கு பாருங்க, வெகுளி கோபம் வேட்க ஆசை, ஆசை கோபத்தை என்ன சொல்றார் நோய் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு வியாதி, ஒரு வாரமா காய்ச்சல், ஒரு வாரமா இருமல், மருத்துவ விடுதிக்கு போனேன் ரெண்டும் சரியா போச்சு, நான் மகிழ் வேணா மருந்து வேணா அப்படிங்க. ஐயோ என்னை விட்டு காய்ச்சல் போயிடுச்சு எனக்கு, இனிமே யார் சொன்ன, என்னை விட்டு இருமல் போயிடுச்சு இனிமே எனக்கு என்ன அப்படி யாரும் நினைப்போமா? மகிழ்ச்சி அடைவோம். என்ன சொல்ல வரேன்னா, கோபத்தையும் ஆசையையும் பாம்பு சட்டைய உரிப்பது போல உரிச்சு தூக்கி எறியணும். எங்க திருப்பெருந்துறையில நம்ம எல்லாம் ஒரு பிரதிஜை பூண வேண்டும், ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும், இனி என் வாழ்விலே திருவேடம் கண்ட இடத்திலே வணங்குவேன். அதே அவர் தான் சொல்ற, நிறைய செய்திகள் இருக்கு, சின்ன சின்ன சின்ன இதுல சொல்லிட்டு போயிடுறேன். மாறி நின்று என கிடக்கிடல் தனையை என் மதியிலே மடநெஞ்சே தேரையின் சிக்கன சிவனவன் திரள் தோழ்ந்து அடியார் தோல் மேலும் அரணார் தோல்ல நம்ம நீர் பார்க்க முடியாது, அடியார் தோல்லதான் நீர் பார்க்கலாம், அரணார் எங்க பார்க்க முடியும்? அவர் சில விக்ரமாதானே இருக்கார், அடியார் தோல்லதான் நீர் பார்க்க முடியும். உடனே சொல்ற, நெஞ்சு உருகி வணங்குன்றார். இந்த மாதிரி வணங்குறவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல, அப்படி வணங்கலன்னு என்ன செய்யணும்னு சொல்ற, உடம்பு கீறிக்கோ கீறின் நிலை கெடுவதும் பரிசு இது கேட்கவும் இல்லையே. இதுக்கு விளக்கம் அவரே சொல்றார் திருக்கோவையார்ல, இந்த திருநீர் இருக்கு பாருங்க, இது அம்மை பராசக்தியினுடைய வடிவம். இத பார்த்த உடனே கை கூப்பிட்டோம்னா உள்ளத்துல போய் அந்த வடிவம் நிற்கும். அந்த வடிவம், அந்த பராசக்தி வடிவம் உள்ளத்துல நின்னதுன்னா அந்த உயிர் ஈட்டிய வினையெல்லாம் நெருப்புல போட்ட பஞ்சு போல சாம்பரா திருநீற்று தொழும்பு என்பது அதுதான். நாம திருநீர் அணிந்தது பெரிதல்ல, அது முதல்ல அணிந்தது நல்லதுதான். அன்ற பிறார் சீரடியார் ஆகிறோம், அன்ற பிறார் சீரடியார் ஆக்குவது திருநீர் தான். ஆன பிறகு நமக்கு மத்த அடியார்களை பார்க்கும்போது அவங்க எல்லாம் எஜமானர் அந்த உணர்வு வரும். அவங்க நம்ம சமம் இல்ல, நமக்கு மேல. அதே அடிகள் சொல்ற தவமே புரிந்திலன் தன்மலர் இத்தாது இறைஞ்சே, தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சே அவனே பிறந்த அருகினையே சொல்றாரு. பாருங்க சிவம் எங்க இருக்கு கேள்வி. நின் அன்பர் உள்ளாம் சிவமே பெரு திரு கவனிக்கணும், தயவு பண்ணி கவனிக்கணும், தயவு பண்ணி கவனிக்கணும். அடிகள் எத்தனை அக்கறை நமக்கு, தகாத வழியில போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா சாமியை கும்பிடுறதுல கூட நெறிகள் பார்த்து தான் கும்பிடணும். அதனாலதான் சொன்னார், முன்னே முனியாகி என அடைய தவம் முயன்றான். முனிவரானவர் ஈஸ்வரை அடைய முயன்றவர், அதற்காக தவம் செய்தவர். கவனியுங்கள், முனிவரானவர் ஈஸ்வரை அடைய தவம் முயன்றவர், அதற்காக பெரும் தவங்கள் ஈட்டியவர். அவருக்கே சூழ்நிலை என்று சொன்னால் நாம கும்பிடுறோம்னு சொல்றோம், உரிய முறையில கும்பிடுறோமா, திருவேடத்தை சிவமா பாக்குறோமா? அதுக்கு ஒரு சான்று சொல்லிடுறேன். பெற வேண்டும் சாமிட்ட வேண்டாம், இந்த பிறப்பு அறுபடணும், உங்கள்கிட்ட பக்தி வேணும். சீருருவாய சிவ பெருமானே செங்கமலம் மலர் போல சொல்லிட்டு உன் அடியவர் தொகை நடுவே. கவனியுங்கள், திருக்கோவில் சொல்ல கவனியுங்கள், உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. அப்பா ஈசனுடைய திருவடிவம் அடியார் நடுவுலதான் இருக்கு. யோசனையா இருக்கு. அருள் என்பது ஒரு பண்பு, பண்புக்கு ஏது வடிவம். ஒரு இனிப்பு சாப்பிடுகிறோம் தித்திக்கிறது என்கிறோம், தித்திப்பு சுவைக்கு வடிவம் காட்ட முடியுமா என்ன? கால் வலிக்கிறது என்கிறோம், அந்த வலியினால் வருகிற வேதனைக்கு வடிவு காட்ட முடியுமா என்ன? ஆனால் சொல்லுகிறாரே அடியவர் தொகையிடவே ஓர் உருவாய திருவருள். இப்ப திருவருளுக்கு உருவம் எது என்று கேள்வி எழுகிறது. அரசுகள் உதவிக்கு வருகிறார். தொண்டர்கள் கூடினார் அன்னேரே கூடி கவனியுங்கள், வார்த்தைகளை கவனிக்கணும். அடியார பார்த்த உடனே ஓடணுங்கிற, அவங்கள நாடணும், அவங்கள நோக்கி ஓடணும். நீங்க இதை மாதிரி எங்கேயாவது இருக்காங்க சொல்ற ஓடி சென்று காண்டாலும் அதே உருவம் சொல்ற. அப்ப என்ன தெரியுது, திருவேடம் சிவனது உருவமாகும். இது சாத்திரம் சொல்றது, சிவஞான சித்தியா சிவஞான போதமும் சொல்லுது. தன்னுணர வேண்டி தன்னுணர, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, தன்னுணர தன்னு இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார். இப்ப சொல்றாரு பாருங்க, சிவன்பால அன்புடையவங்களை நேசத்தார்னர், கும்பிடாதவங்களை பாசத்தார். கவனிச்சுக்கோங்க, தயவு பண்ணி கவனிச்சுக்கோங்க. வேடத்தை கும்பிடுறவங்க சிவன்பால் நேசத்தார், வேடத்தை கும்பிட மறுக்கிறவங்க உலகம் நோக்கிய பாசம். எப்படி இருக்கணும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்படி சொல்லி பாட்டுக்கு வருவோம். உன்னுடைய திருவடிவமாகிய திருவேடத்தை அடியவர் நடுவில் காட்டி என்னையும் உயிரி கொண்டாரு அப்படின்னார். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். மதிவான மகரிஷின்னு திறந்தார், கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மதுரை போற வழியில பஞ்சபூர்னு ஒரு ஊர் வரும், அங்கதான் இருந்த. அவர் பேர் மதிவான மகரிஷி. பெருசு ஆசிரமம் கட்டி வாழ்ந்தார், ரொம்ப தவம் எல்லாம் பண்ணுவார், மூச்சு அடக்குவார், பேச்சு அடக்குவார், என்னமெல்லாம் பண்ணுவார். அப்புறம் ஒரு நாள் திருப்பெருந்தூர் போயிட்டார். யாரே மதிவான மகரிஷி. அடிகள் பெருமான் அமர்ந்திருக்காங்க. இந்த மகரிஷிகள் தெரியல, மகரிஷியின் பேச்சையும் மூச்சையும் அடங்கிட்டே தவிர ஐம்புலங்கள் அடக்கல. ஆசை அடக்கல. அவர்கிட்ட போய் சுவாமி இருக்க முடியும் அடிகளார், அடிகளாருடைய திருஷ்டி அவர் வால் படுது. நீ யாரு கேட்கற? நானா என்னை பத்தி தெரியல உங்களுக்கு? என்ன இப்படி கேக்குற? பதிவான மகிழ்ச்சி பஞ்சப்பூர் கிராப்பட்டி அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்ன உங்களுடைய தொழில்? பட்டியல் எல்லாம் விட்டுட்டேன், பார்த்தா தெரியலையா? இப்படிதான் கேள்வி மேல கேள்வி என்ன இருக்கல பதில் வருது. சாமி கேந்து என்னத்த பட்டியல்? நான் பரமே சொன்ன கும்பிடுவேன். காலத்து போயிருக்கேன், கைலே போயிருக்கேன், குமரி போயிருக்கேன், கருக்குன்று போயிருக்கேன், பாஞ்சியம் போயிருக்கேன், மரங்கள் போயிருக்கேன். அடிக்கின்ற அரு மணிவானம் பின்னி எடுக்கிற சொல்ற பற்றாங்கதை எத்தீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோம் எனில் கூப்பிடுறார். அறிவானா கெடுவீர் ஓடி வந்தீங்க நடந்துவான்னு சொல்ல ஓடி வந்தீங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் மதிவானம். என்ன சாமி இப்படி பண்றேன்? நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், சாமியை கும்பிடுறேங்கிறேன், பற்றுகளை விட்டுட்டேங்கிறேன், என்னை போட்டு இந்த படுத்து படுத்துறதுல நியாயம் தானா? நம்ம என்னோட நினைச்சுதான் உங்களை பார்த்து வணங்க வந்தேன், என்ன போட்டு இப்படி பசினம் கொண்டா நான் என்ன பண்ணுவா? இப்போ முறை சரியல்ல. தெற்றார் சடை முடியான் மண்ணு திரு பெருந்துறை இறை சீர் கட்டு. ஈசனை பத்தி உனக்கு தெரியுமா? அதான் எனக்கு தெரியாது. கல்லா நெஞ்சின் இல்லா ஈசன் தெரியாதா? கல்லாதா மனத்தனதா கடவுள் கற்றார்கள் உற்றுவோரும் காதலான் தெரியாதா? கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயே தெரியாதா? எதுவுமே தெரியாது சுவாமி. மணிவான கற்று இங்க பாருங்க, ஒரு கூட்டம் நிக்கிது நூற்றுக்கார மண்டபத்தை போய் பா. அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? ஈசன் கடல் பேணினவர் கற்று ஆங்கு அவன் கடல் பேணினவரும் கூடுமின் கூடுமின்னு சொல்லிட்டு ஓடிப்பட கூடாது. கலந்தே அன்பினால் கலந்து அருளோடு கூடுத என்று முடித்தார் என சொல்லி இந்த அளவிலே ஏழை தொழும்படி எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கு நீதித்தேன். இந்த ஒன்றும் போதான் ஆயேனையும் கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீர் இட்டன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினுடு இரண்டும் அறியேனையே என்று நான் சொல்ல வேண்டிய பாடலை அவர் பண்ணிவிட்டார். கத்தறியே கலைஞானம் கசிந்து உருகே ஆயிடினும் மற்றறியே பிரதெய்வம் என சொல்லி தேனூரும் வாசகங்கள் அறுநூறும் திருக்கோவை நானூறும் அமுதூரும் ஒழிந்தருளும் வானூரும் கங்கினிகர் மாணிக்க வாசக நாயனார் மலர்த்தார் வணங்கி ஆண்டுதோறும் திருமுறைக்கு விழா எடுக்கும் திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் சர்வ நலங்களும் வளங்களும் பெற்று பல்லூரி காலம் பார்வோற்ற வாழ வேண்டும் என வாழ்த்தி கேட்ட அத்துணை பெருமக்களுக்கும் வாதவோ என் கோர் வள்ளலுடைய மலர் கருணை அத்துணை பேருக்கும் வளத்தையும் நலத்தையும் திருவினையும் புகழினையும் செல்வத்தையும் ஆயுளையும் தடைபடாது தந்தருளிக் கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லி தலைசாய் உங்களுடைய தன்னலி வேண்டி இந்த மட்டிலே இந்த எளியனுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இரண்டு முறை எந்த பெருமக்களாம் நால்வரிலே மூவரை பற்றி பேச வாழ்வு கொடுத்தீர்களே என சொல்லி வாழ்வு கொடுத்த பெருந்தகைகளுக்கெல்லாம் மனப்பூர்வமான நன்றி அறிதலை கடப்பாடுடைய நன்றி அறிவிப்பை அவர் கதனடியிலே செலுத்தி விடைபெறுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தாண்டக வேந்தர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்தகோன்கான் என்னும் திருத்தாண்டக பதிகம் 6 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருகோணமலை ஈழநாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழ திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை எனப் போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இன்னொரு சமயம் தேவேந்திரன் தனது சபையில் வீட்டிருந்தபோது ரம்பை என்பவள் நடனம் ஆடினாள். அப்பொழுது இந்திரன் நடனத்தை நிறுத்துவாயாக என்று ரம்பைக்கு குறிப்பினால் உணர்த்தினான். அதனை அறிந்த ரம்பை வெறுப்புற்று சபையவர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் தன்னது இருப்பிடத்துக்கு சென்று விட்டாள். முனிவர்கள் இவள் நம்மை இகழ்ந்தாள் என்று இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் இந்த பிழையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரம்பையை அழைக்க அவள் வந்தவுடன் அவளை நோக்கி, நீ தேவசபையை அவமதித்தாய். நீ பூமியில் கணிகீர் குலத்தில் பிறந்து துன்பமடைக்கிறவாயாக என்று தவித்து விட்டார். இதனால் வருந்தி இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று ரம்பை வருந்திய பொழுது, நீ ஐராவதத்தின் சாபத்தை முன்னர் நீக்கிய திருப்புக்குழியூர் அவிநாசி பெருமானுடைய தலத்திற்கு சென்று தவம் செய்வாயாக, உன் சாபம் அங்கு நீங்கும் என்று கூறினான். அதன் பின்னர் ரம்பையும் பூலோகத்தில் கணிகி மாதாக வந்து பிறந்தாள். அப்படி இருக்கும்போது வறுமையடைந்து நோயுற்று என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும்பொழுது திருப்புக்குழியூர் அவிநாசி திருச்சித்திரை தேர்விழாவுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சேருவதை கண்டு அவர்களோடு தானும் செல்ல விரும்பினாள். அவிநாசி வந்தடைந்தாள். வீணையை கையில் ஏந்தி கொண்டு அவிநாசிநாதருடைய சன்னதிக்கு முன் சென்று தன் இனிய குரலோடு வீணையும் வாசித்து தோத்திரங்களை பாடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அகத்திய முனிவர் திருக்கையிலே தரிசித்துக் கொண்டு அவிநாசியப்பரை தரிசிக்க வந்தார். இவளது சிவகேட பொலிவழகை கண்டு தனது ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் உணர்ந்தார். அப்பொழுதுதான் அவளுடைய முந்திய வினை நீக்கம் பெற்றது. இந்திரனிட்ட சாபம் நீங்கியது. ரம்பை சிறிது நேரம் பெருமானுடைய சன்னதியில் பாடிவிட்டு ஆலயத்தை வலம் வந்தாள். வரும்பொழுது அபிஷேக தீர்த்தங்களையும் பிரசாதங்களையும் ஏற்றுக்கொண்டாள். திருவீதிக்கு சென்று தேரில் எழுந்தருளிய இறைவனையும் தரிசித்தாள். அவிநாசியப்பர் திருத்தேர் உலா முடிந்து ஆலயத்திற்கு வந்து எழுந்தருளினார். அப்போது ரம்பையும் தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியே ஓரிடத்தில் மாலையில் வந்து தங்கினாள். அப்போது இந்திர விமானம் வர ரம்பையானவள் சூக்ம சரீரத்தோடு அந்த விமானத்தில் ஏறி தேவ வாத்தியங்கள் முழங்க தேவலோகம் சென்றடைந்தாள் என்று ரம்பை சாபநீக்கம் பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. கொங்கு நாட்டில் காவிரியும் பவானியும் கூடும் இடத்தில் சிவபூமி என குறிப்பிடக்கூடிய பத்ரிகாசிரமம் என்ற ஒரு வனம் இருக்கிறது. அதில் பலர் தவம் செய்து வருவார்கள். அங்கு துர்வாச முனிவர் வந்து சிறிது காலம் வசித்திருந்து சிவபூஜை முதலிய தவங்களை செய்யும்போது ஒரு நாள் காமதேவ சிவபூஜைக்கு பாலளிக்க காலம் தாமதமானது கண்டு சினம் கொண்டார். நீ மற்ற மிருகங்களைப் போல திரியும்படியாக ஆக கடவுது என்று சபித்து விட்டார். காமதேனு மிகவும் வருந்தியது. முனிவர் மனம் இறங்கி, நீ பழனிமலை செய்ய சென்று பூஜித்தால் உய்யலாம் என்று கூறினார். அதன் பிறகு அவர் கந்தபுரி என்னும் திருமுருகன் பூண்டியை வந்து அடைந்து திருமுருகநாதரை தரிசித்தார். தை அமாவாசை புண்ணிகாலம் நெருங்கியதை அறிந்து அன்று விடியற்காலம் சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு உணவு அளிப்பதற்காக பித்திருக்கொடை வணங்கி நின்றார். அப்போது ஒரு காகத்திற்கு வரி வைத்தார். அப்போது ஒரு காகம் வந்து மற்ற காகங்களையும் கூவி அழைத்து சாப்பிட்டு தன் குஞ்சுக்கு அளிக்க வாயில் அடக்கிக் கொண்டு தன் இருப்பிடம் செல்வதற்காக அவிநாசி கடை வீதி வழியாக பறந்து சென்றது. அங்கு அவிநாசியில் உள்ள மற்றொரு காகம் அந்த காகத்தை வந்து எதிர்த்து சுவற்றை பறித்தது. அதில் ஒரு சோறு சிவவேடம் பூண்ட ஒரு அந்தக பரதேசியினுடைய பிக்ஷா பாத்திரத்தில் போய் விழுந்தது. அவன் அதனை அறியாமல் ஒரு இடத்தில் போய் தங்கி அதனை உண்டு மகிழ்ந்தான். சோற்றை இழந்த காகம் வேறிடம் சென்று அன்னம் தேடி பெற்று தன் குஞ்சுக்கு கொண்டு வரும்போது ஒரு வேடம் சிறு வில்லால் ஒரு களிமண் உருண்டையை வைத்து அந்த காகத்தை அடித்தான். அது அலறி புக்குளியூர் எல்லையில் விழுந்து இறந்தது. அப்பொழுது அந்த காகம் தேவ உருவ பெற்று விமானத்தின் திருக்கையை அடைந்து பெருமானுடைய சன்னதியின் முன்பு வணங்கி எழுந்தது. தூர்வானும் புன்முறுவல் புரிந்து திருப்புக்குழி ரகிராசியில் வசித்து வந்த காகம் தனது மூக்கினால் கொத்தி விழுந்த சோற்றை ஒரு சிவனடியார் உண்டதனால் இக்காகம் இங்கு வர ஏதுவாயிற்று என்று தனது கணங்களுக்கு கூறி அருளினார். காகத்திற்கு தீர்க்கதுண்டன் என்ற பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்கும்படியாக செய்தார். திருப்புக்குழியூர் கிழக்கே முல்லைவனம் என்று சொல்லக்கூடிய திருமுருகன் பூண்டி என்ற ஒரு தலம் இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு ஞான பூமி. அங்கு யக்ஞகுத்தன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் தெய்வபக்தியோ தர்ம சிந்தனையோ சிறிதும் இல்லாதவன். பெரியோர்களிடம் கூட மரியாதை காட்ட தெரியாதவன். வஞ்சக எண்ணம் கொண்டவன். இவன் அவினாசி சித்திரை திருவிழா அன்று வியாபாரம் செய்வதற்காக திருக்கோயில் குடிமரத்துக்கு கீழ்ப்புறம் ஒரு வீதியில் உள்ள வீட்டுத்தனியில் பலச்சரக்கு கடை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வந்தான். சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் அவினாசியப்பர் திருவீதியில் ரிஷபவாகனத்தில் திருவிழா வரும்போது கணிகி மாதர்கள் நாகபந்தம் என்ற நாகவராளி ராகத்தோடு பாட்டை பாடி அதற்கேற்றவாறு நடனம் செய்து கொண்டு வந்தார்கள். இதனை கண்ட யக்ஞகுத்தன் வியாபாரத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் பின்னே சென்று அவர்கள் பால் மனத்தை செலுத்தியவனாக இருந்தான். அச்சமயம் அலங்கார மண்டபத்தில் தீபாராதனை நடைபெற்றது. வசிஷ்ட முனிவர் அங்கு நின்று தரிசிப்பதை கண்டான். அப்பொழுது ஒரு அடியார் அவினாசி தல மகாத்மியத்தின் தாடகி தவம் செய்த வரலாற்றை விவரமாக கூறுவதை காதால் கேட்டான். அப்பொழுது வேகமாக செல்ல வேண்டி ஆகாரத்தை அவசர அவசரமாக உண்டபோது அது தொண்டையில் அடைத்து விக்கி ஒரு வீட்டு திண்ணையில் விழுந்து இறந்தான். அப்பொழுது அவனது உயிரை யமலோகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தார்கள். சிவகணங்களும் அதே நேரத்தில் அங்கு வந்து யமதூதர்களை தடுத்து, காலதூதர்களே, யக்ஞகுத்தன் பிறந்தது திருமுருகன் பூண்டி, இறந்தது காசி கோயந்தாகி அவினாசி, இங்கு இறந்தவர்களுக்கு முக்தி தானே கிடைக்கும், அந்த வார்த்தை பொய்யாகுமா? அதோடல்லாமல் அவன் அவினாசியப்பர் சந்தியா தரிசனம் செய்தவன், வசிஷ்ட முனிவரை தரிசித்தவன், தலபுராணத்தை கேட்டவன், ஆகவே அவனை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் விமானத்தோடு வந்தோம் என்று கூறி அவனை தேவ விமானத்தில் ஏற்றி திரு கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அவ்விதம் கைலையை அடைந்த யக்ஞகுத்தனும் பெருமானை அங்கு தரிசித்து வணங்கி சாலோக பதவியில் அமர்ந்திருந்தான். வடநாட்டில் கௌதம நதிக்கரை அருகில் சதுமுகபுரம் என்ற ஒரு நகரத்தை தர்மசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் சிவனடியாரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டவன், நீதி தவறாமல் ஆள்பவன். ஒரு அமாவாசையன்று சிவ வேடம் பூண்ட ஒரு ஆதிசைவர் ஒரு சிவடியோடு வந்தார். அவரை ஆசனத்தில் அமர்த்தி அவரிடம் திருநீறு பெற்றுக்கொண்டு அவரை உண்பிக்கச் செய்து அதன் பின்னர் தானும் உண்டான். பின்னர் அவரை ஒரு ஆசனத்தில் இருக்கச் செய்து அவரது கையில் இருக்கும் சுவடி யாது என்று கேட்டான். அதற்கு அவர், அரசே, அது அவினாசி தலமகாத்மியம் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் நீங்களே அந்த சிவகதையினை விவரித்துச் சொல்ல வேண்டும் என்று அரசன் கேட்டான். அந்த சிவபிராமணரும் அந்த சிவடியை அவிழ்த்து அரசனை நோக்கி திருப்புக்குழியூர் அவினாசி தலத்தினுடைய தலமகிமையையும் தீர்த்த மகிமையும் மூர்த்தி மகிமையையும் சொன்னார். பலர் அந்த பெருமானை பூஜித்து வரலாறுகளையும் விரித்து பக்தி பெருகுமாறு எடுத்து கூறினார். அரசனும் அவருக்கு பல தானங்களை அளித்து வணங்க அவர் ஆசி குறி சென்றார். தர்மசேர மன்னன் திருப்புக்குடியூர் அவிநாசி தலத்தை தரிசிப்பதற்காக யாத்திரையாக புறப்பட்டான். தனது பரிவாரங்களோடு அவ்வாறு புறப்பட்டு பல நாடுகளை கடந்து காவிரி நதியினை அடைந்து அங்கு ஸ்நானம் செய்துவிட்டு திருப்புக்குடியூர் வந்து அடைந்தான். அங்கு சூரிய தீர்த்தத்தின் வடக்கே இடத்தை அமைத்துக் கொண்டு பரிவாரங்களோடு தங்கினான். தைப்பூசத்தன்று சூரிய தீர்த்தம், ஐராவத துறை, நாகக்கன்னி தீர்த்தம் ஆகியவற்றில் அரசன் விதிப்படி ஸ்நானம் செய்து விபூதி தரித்து அனுஷ்டானங்களை முடித்து இறைவனுடைய சன்னதியை அடைந்து கங்கா கோபத்தின் தீர்த்தத்தை எடுத்து அகோர மந்திரத்தால் 100 தரம் ஜபம் செய்து சிரசில் தெளித்துக் கொண்டான். அவிநாசி பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம், நைவேத்தியம், சோழதோபதாரம் ஆகியவற்றை தெரிவித்தான். புத்திரப்பேற்றை வேண்டி பிரார்த்தித்தான். பிறகு பரிவார தெய்வங்களையும் வழிபட்டு அரசன் அன்னடர் முதல்வோருக்கு வேண்டிய பொருள்களை வழங்கி அங்கு 1 வருஷம் தங்கி இறைவனை வழிபட்டு வரலானான். பெருமான் திருவுருளால் அவனது 2 மனைவிகளும் ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். அக்னிவர்மன், இரண்யசேனன் என்று அந்த புதல்வர்களுக்கு அவன் பெயரிட்டான். தர்மசேனன் பிறகு ஒரு பெரிய யாகத்தையும் அங்கு செய்தான். நித்திய பூஜை, மாத பூஜை, விசேஷ பூஜை, வசந்தோத்சவம் ஆகியவற்றிற்காக 12 கிராமங்களை தானமாக வழங்கினான். பற்பல திருவாபரணங்களை செய்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சாத்தினான். நகரத்தில் அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், மருத்துவசாலை, ஏழைகள் தங்குமிடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த கர்ப்பகிரகத்தின் வாயு திசையில் தர்மசேன மன்னன் சத்யஜாத முகத்தோடு கூடிய 3 சிவலிங்களை பிரதிஷ்டை செய்து வைத்தான். தர்ம புஷ்கரணி என்ற ஒரு குளத்தை உண்டாக்கினான். அதன் கிழக்கில் பத்ரகாளி கோயில் ஒன்றையும் அமைத்தான். இவ்வாறு பற்பல திருப்பணிகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு பெருமானிடத்தில் விடைபெற்று கொண்டு தனது நகரத்தை அடைந்து 1000 பேரை கண்டு இறுதியில் பெருமானுடைய திருவடிகளை அடைந்து பேரின்ப பெருவாழ்வு பெற்றான். ஒரு காலத்தில் பெருமானுடைய கட்டளையின்படி அவரிடம் திருநீற்று மடலை ஏந்தி பணி செய்து கொண்டிருந்த ஆலால சுந்தரர் என்பவர் தென்திசையில் திருநாவலூர் என்ற ஊரில் ஆதிசைவ மரபில் வந்து அவதரித்தார். தனது குலதெய்வமாகிய திருவாரூர் பெருமானிடத்தில் சென்று வணங்கும்பொழுது பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டத்தொகை என்று அடியார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். பெருமானின் கட்டளைப்படியே கமலினி, அனந்திதை என்ற தேவியினுடைய 2 செடிகளையும் பறவை, சங்கிலி என்ற பெயரோடு அவதரித்திருந்தபடியால் அவர்கள் இருவரையும் மனம் செய்து கொண்டார். சேரநாட்டு மன்னராகிய சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரிடம் நட்பு பூண்டார். சுந்தரர் எப்படி தம்பிரான் தோழரோ அதேபோல் சேரமான் தோழர் என்று சுந்தரர் வழங்கப்பெற்றார். இருவருமாக பல தலங்களை தரிசித்துக் கொண்டு மலைநாட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது வழியில் பல தலங்கள் தரிசித்தவராக சோழநாட்டு பதிகள் பலவற்றையும் வணங்கிய பிறகு கொங்கு நாடாகிய வட பார்சத்தில் உள்ள திருமுருகேசம் என்று சொல்லப்படும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தை வந்து அடைந்தார். பிறகு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தார். திருப்புக்குடியூர் அவிநாசியில் அந்தணர்கள் வாழும் பகுதியில் கங்காதரன் என்ற ஒரு அந்தணப் பிள்ளை தனக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் வருந்தியபடியால் அவிநாசியப்பரையும் கருணாந்தேகியும் 6 வருட காலம் தவம் செய்து வழிபட்டு வந்தான். பிறகு இறைவருடைய அருளால் கங்காதரனின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அவிநாசிலிங்கம் என்று பெயரிட்டார்கள். அன்னப்பிரச்சனம், சௌசம் முதலீன செய்தார்கள். 4 வயது கடந்து 5வது வயது ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எதிர் வீட்டு அன்னனச்சிறுவன் ஒருவன் வந்து அவினாசிலிங்கத்தை விளையாட்டுக்கு அழைக்க இருவருமாக விளையாடி கொண்டு தாமரை குளத்திற்கு குளிக்க சென்று நீரில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முதலை விரைந்து வந்து அவினாசிலிங்கம் இந்த அன்னனச்சிறுவனை பிடித்து விழுங்கிச் சென்றது. உடன் விளையாடி அந்தனச்சிறுவன் பயந்து கரையேறி வீட்டுக்கு ஓடி வந்து பிள்ளை காணாது வருந்தும் பெற்றோருக்கு இந்த குளத்தில் நிகழ்ந்ததை அறிவித்தான். பிள்ளையை இழந்த பெற்றோர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. 3 ஆண்டுகள் கழிந்தன. கங்காதரன் இந்த துயரில் மூழ்கி என்ன செய்வதென்று செய்யாமல் இருக்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குழி ஊரை வந்து அடைந்தார். அந்தனர்கள் வாழும் வீதி வழியாக செல்லும்பொழுது எதிரெதிராக அமைந்த இருவடிகளில் ஒரு வீட்டில் மங்கள ஒலியையும் மற்றொன்றில் அழுகை ஒலியையும் கேட்டார். அங்குள்ள வேதியர்களை நோக்கி ஒரே வீதியில் 2 ஒலியும் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று வினவினார். அப்பொழுது சுந்தரரை வணங்கி 3 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த 2 வீட்டு புதல்வர்கள் தாமரை குளத்தில் சென்று குளிக்கும்பொழுது ஒருவனை முதலை பிடித்து விழுங்கியது, மற்றவனுக்கு இந்த வீட்டில் இன்று உபநயனம் நடக்கிறது. ஆகவே ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் மற்றொரு வீடான கங்காதரனின் வீட்டில் மறைந்த புதல்வனை நினைந்து அந்த பெற்றோர்கள் அழும் ஒலியும் கேட்கிறது என்று கூறினார்கள். அதற்காக கேட்டு திருவுள்ளம் இறங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மகனை இழந்து வருந்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு அனுப்பினார். அவர்கள் உடனே வந்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரர் அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் அந்த புதல்வனை முதலை உண்ட இடத்திற்கு அழைத்துச் செல்வீர்களாக என்று கூறினார். அதன்படி அவ்விருவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தாமரை குளக்கரையில் அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த புதல்வன் திரும்பவும் மீள வர வேண்டும் என்று கருணையுள்ளம் கொண்டு தனது திருவாயால் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார பதிகத்தை பாட ஆரம்பித்தார் நம்பியாரூரர். இந்த பதிகத்தில் இந்த முதலையை மீண்டும் தான் உண்ட பிள்ளையை தரும்படியாக காலனுக்கு உத்தரவு செய்வாயாக என்று பெருமானிடம் கேட்கின்றார் நம்பியாரூரர். இது ஒரு அற்புத பதிகமாக கருதப்படுகின்றது. அதன்படியே இந்த 4வது திருப்பாட்டு முடியும் பொழுது வறண்டு கிடந்த அந்த தாமரை குளம் நீர் நிரம்பி தாமரைகள் நிறைந்து விளங்கும்படியாக தோன்ற அப்பொழுது முதலையானது கரையை நோக்கி வந்து தான் உண்ட அந்தன புதல்வனை 3 ஆண்டுகள் வளர்ச்சி உள்ளவனாக செய்து அதனுடைய வாயிலிருந்து உமிழ்ந்தது, உடனே மறைந்துவிட்டது. இதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அங்கு குளக்கரையில் இதனை கண்ட மக்கள் அதிசயித்தார்கள். பெற்றோர்கள் அந்த புதல்வனை வாரி எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரரும் அந்த புதல்வனை அழைத்துச் சென்று அவினாசியப்பருடைய ஆலயத்திற்கு சென்று பெருமானையும் கருணாம்பிகையையும் வணங்கி இந்த புதல்வனுக்கு மங்கள முரசும் ஒலிக்க உபநயனம் நடத்தி வைத்து பிறகு மலைநாட்டுக்கு சென்றார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பாடல்களுடைய அற்புதத்தை ஒரு தனிப்பாடல் குறிப்பிடும்பொழுது வெங்கரா உண்ட பிள்ளையை நல்குமே என்று முதன்மையாக இந்த அதிசயத்தை வைத்து பாடியருளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த ஒரு திருத்தலம், அப்படிப்பட்ட அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அற்புத பதிகமாக அடியார்கள் கொள்வார்கள்.

வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட்டா அவர்கள கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 8வது திருவிளையாடல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அன்னக்குழி அமைதல், அது அந்த அன்னக்குழிகளில் தயிர் சாதம் வர்றது, அதை சாப்பிட்டுட்டு குண்டோதரன் பசி தீர்றது, அவனுடைய தாகத்துக்காக பெருமான் வைகையை உண்டு பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம 9வது திருவிளையாடல் பார்க்க போறோம். இந்த 9வது திருவிளையாடல்ல என்ன இருக்குது? பெருமான் மதுரைக்குள்ள 7 கடல்களையும் அழைக்க போறாரு. அந்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மீனாட்சி அம்மையை திருமணம் செஞ்ச பிறகு சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையும் கைலாயத்துக்கு போகல, மதுரையிலேயே இருந்தாங்களாம். மதுரையில சோமசுந்தர கடவுளுக்கு பல காலமா செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. அதனாலதான் அவரு மதுரைய அமைச்சாரு. மீனாட்சி அம்மையுடைய திரு அவதாரமும் மதுரையில இருக்கும்படி அமைச்சாரு. திருவிளையாடல் எல்லாமே மதுரைய சுத்தி தான் நடந்ததுன்னு இனிமே வரப்போற படலங்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. சரி, இப்போ மீனாட்சி அம்மைய திருமணம் செஞ்சதுனால மதுரைக்கே அரசனாயிடுறாரு பெருமான். இந்த ஜகத்துக்கே இறைவன் அவர்தான். மதுரையில சொக்கநாத பெருமானா வீற்றிருக்கிறதும் அவர்தான். ஆனா சில காரியங்களை முடிக்கிறதுக்காக தான் சாதாரண மனுஷனை போல அவரும் அரச பதவியை ஏத்துக்கிட்டு மதுரை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இல்லையா? இறைவனே மதுரை நகர ஆட்சி செஞ்சா அந்த ஊர் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளோட சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சனா இருந்தா நம்ம நாடு எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் ஒரே குரோத் அண்ட் டெவலப்மெண்டா தான் இருக்கும் இல்லையா? பெக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால திருட்டு கொலை கொள்ளை எந்த பயமும் இருக்காது. டேலண்ட்டுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும். அரசாங்க வேலைகள் குடுகுடுன்னு வேகமாக நடக்கும். நாடு முன்னேறிக்கிட்டே போவோம் இல்லையா? சூப்பர் பவர் ஆகிடுவோம் நம்ம. அப்போது நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டை ஆள்றவங்க நல்லவங்களாக இருக்கணும். மதுரை இப்போ யார் ஆள்றா? சோமசுந்தர கடவுள். அப்போ அந்த ஊர் எவ்வளோ சுபிட்சமா இருக்கும். சீசன் தவறாம அங்க மாதம் மாறி மழை பெய்யுதான். நல்லா மழை பெய்யறதுனால நதிகள்

0: வற்றாம நிறைய தண்ணீரோட ஓடுது. நிறைய தண்ணி இருந்தா வயல்வெளிகள்ல நல்ல விளைச்சல் இருக்கு. நல்ல விளைச்சல் இருந்தா பசுக்களுக்கு வந்து புல்லு தானியம்னு தீவனம் நல்லா கிடைக்குது. நிறைய பாலும் தயிரும் மிகுந்து இருக்கு. அதனால பசி பஞ்சோன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. கோவில்கள்லயும் காலம் தவறாம பூஜை நடக்குது. இப்போ ஒரு ஊர்ல இருக்கிற கோவில்ல கோவில்கள்ல பூஜை நல்லா நடந்தாலே அந்த ஊர் சுபிக்ஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஊர் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் இருக்கிறது ஹொசூர்னு ஒரு சின்ன சிட்டில. இந்த ஹொசூருக்கு பக்கத்துல அத்திமுகம்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க 1500 இயர்ஸ் பழமையா ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்திரன் சாபம் நீங்கின ஸ்தலம் இது. இந்திரனுடைய யானை ஐராவதம் வழிபட்டதால இங்க இருக்கிற சுயம்புலிங்கத்துல யானை முகம் பொறிக்கப்பட்டு இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு கூட்டம் அலை மோதணும் இல்லையா? ஆனா அதுதான் இங்க கிடையாது. இந்த கோயில்ல பூஜைகள் சரியா நடக்கிறது இல்ல, அபிஷேகம் ஆராதனை எதுவும் இல்ல, கார்த்திகை தீபம் சிவராத்திரி ஆருத்ரா தர்சனம் மாதிரி பெரிய பண்டிகைகள் எதுவுமே இங்க கிடையாது. அதனால ஊர் இப்போ ரொம்ப வறட்சியா மழையே இல்லாம இருக்கு. ஆக ஊரும் மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னா அங்க என்ன சிறப்பா இருக்கணும்? இறை வழிபாடு சிறப்பா இருக்கணும். மதுரை பெருமானின் ஆட்சியில அப்படித்தான் சிறப்பா இருந்துதான். இல்லைங்கிற சொல்லே எங்கேயும் கிடையாது. எல்லா மனுஷங்களும் சந்தோஷமா இருந்தாங்களாம். நாட்கள் இப்படி அமைதியா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கௌதம முனிவர் மீனாட்சி அம்மையோட அரண்மனைக்கு வராங்க. மீனாட்சி அம்மையோட தாயார் காஞ்சனமாலை முனிவரை வரவேற்று மரியாதை செய்கிறாங்க. இப்போ நம்ம யாரா ரொம்ப ஒரு ஒரு ஃபீல்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாரையாவது பார்த்தா உடனே நம்ம அவங்க வந்து எப்படி அவ்வளோ பாப்புலர் ஆனாங்க, எப்படி அவ்வளோ நாலேஜபிளாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அது மாதிரி காஞ்சனமாலை வந்திருக்கிற கௌதம முனிவர்கிட்ட பணிவாக அமர்ந்து, பெருமானே என்னோட பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. இப்போ அவ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இனிமே கிடையாது. இனிமே நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ கௌதம முனிவர் அவங்களுக்கு அறங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். அறங்கள் மூணு வகைப்படும். ஒன்னு மன அறம், ரெண்டாவது நா அறம், மூணாவது உடல் அறம். உண்மை பேசுறது, பொறுமையா இருக்கிறது, ஐந்து புலன்கள் இந்த ஃபைவ் சென்சஸ அடக்கி இருக்கிறது, துன்பப்படுறவங்களை பார்த்தா இரக்கம் காமிக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இதெல்லாம் தர்ம சிந்தனையோட இருக்கிறது, மனசுல தூய்மையான எண்ணங்களை மட்டுமே வச்சிருக்கிறது, பக்தியோட இருக்கிறது, இதெல்லாம் மன அறம். வாய் விட்டு திட்டலைன்னாலும் பொறாமை கோபத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது, எதையா கெடுதலா செய்யணும்னு மனசுல நினைக்கிறது, அதெல்லாம் மனசால நினைச்சாலே அதை செஞ்சதுக்கு ஈக்குவல் தானா? மன அறம் கெட்டு போயிடுமா? சிலர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப விக்கடாக இருப்பாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது வெளியே தெரியவா போகுது அப்படின்னு மனசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள அவங்கள பற்றி விக்கடாக திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல தெரியாதுன்னு இவங்க நினைக்கிற இந்த விக்கெட் தாட்ஸ் எல்லாத்தையும் இறைவன் உள்ள இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த நிமிஷம் நாம என்ன நினைக்கிறோங்கிறது கூட இறைவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற இறைவன் மேல இருந்து மன அறம்ங்கிற காலம்ல நமக்கு மார்க்க குறைச்சு போட்டுக்கிட்டே போவாராமா. இந்த நிமிஷம் நாம என்ன நினைக்கிறோன்றது கூட இறைவனுக்கு தெளிவா தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் மேல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இறைவன் மன அறங்குற காலத்துல நமக்கு என்ன செய்வாரு தெரியுமா? மார்க்க குறைச்சு போட்டுருவாரு. இதையெல்லாம் காஞ்சன மாலை கிட்ட கௌதம முனிவர் விளக்கி சொல்லிட்டே இருக்காரு. இப்போ முதல் அறம் மன அறம் முடிஞ்சாச்சு இல்லையா? அடுத்தது நான் அறம். நான்னா என்ன? நாக்கு. நாக்கு எதுக்கு தெரியுமா இருக்கு? மந்திரங்களை உச்சரிக்க, இறைவனை பத்தி பாட. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சாப்பாட்டோட சுவைக்கு அடிமை ஆயிடுறாங்க. ஜங்க் ஃபுட்டு, வேண்டாத பாய்சன், நான்வெஜ்ஜு இதையெல்லாம் சாப்பிட்றாங்க. மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டு குட்டிகளாட்டா பண்ணுறாங்க. நாலு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பழைய பிரச்சனையை கொளுத்தி போட்டு அதை பெருசாக வெடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் அப்படியே இயல்பாக பொழுதுபோக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. மறந்தும் செய்யாமல் இருக்கிறது தான் நான் அறம். மூணாவது உடல் அறம். தினசரி அதிகாலையில் குளிக்கிறது, ஆலயம் கோயில்களுக்கு செல்றது, சந்தனம் அரைச்சு சாமிக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் அரைக்கிறது, பூ தொடுக்கிறது, பஜனை பண்றது, விசேஷ நாட்களில் சுவாமி இருக்கும் பல்லக்கு வாகனம் இதையெல்லாம் சுமக்கிறது, தேர் இழுக்கிறது, கோவிலை பெருக்கி மெழுகி கோலம் போடுறது, அபிஷேகத்துக்கு நீர் சுமந்துட்டு போகிறது, புண்ணிய தீர்த்தங்களில் நியமப்படி நீராடுறது, இதெல்லாம் உடல் அறம். இதில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறது உடனே பலன் தரக்கூடியதாமா. தீர்த்தம் ஆடும்போது அஞ்சு புலன்களையும் அடக்கினா நமக்கு மனசு எவ்வளோ சுத்தப்படுமோ அந்த அளவுக்கு தூய்மை தரக்கூடியது வந்து தீர்த்தம் ஆடுறது. பலன் தரக்கூடியதுன்னு சொன்னதும் உடனே ஆச்சாரம் இல்லாமல் போய் நதிகள்லேயும் குளங்கள்லேயும் குதிச்சிடக்கூடாது. காலையில் அந்த தலத்துக்கு போய் சேர்ந்ததும் காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு சுத்தமாக துவைச்ச ஃப்ரெஷ்ஷான ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் புண்ணிய தீர்த்தங்களில் முங்கி எழணும். தீர்த்தங்களுடைய பவித்திரம் நம்மால கெட்டுடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். நியமப்படி முறையா நீராடினோம்னா, புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினோம்னா, அடுத்த பிறவியில நாம பெரிய செல்வந்தன் ஆவோம். முற்பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள் தொலைஞ்சு போகும். எல்லா தீர்த்தங்களிலையும் நீராடுறது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்படின்றதுனால எல்லா நதிகளும் கலக்கக்கூடிய கடல்ல நீராடுறது விசேஷம். அதுவும் சில நாட்கள்ல சில இடங்கள்ல முக்கடல் சங்கமிக்கிற புண்ணிய இடங்கள்ல போய் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விவரங்களை எல்லாம் காஞ்சன மாலைக்கு கௌதம முனிவர் மெதுவா எடுத்து சொல்றாரு. மன அறம், நாரம், உடல் அறம் இதையெல்லாம் பாதுகாக்கணும், நதிகளில் நீராடணும்னு சொல்லிக்கிட்டு முனிவர் கிளம்பிடுறார். காஞ்சன மாலைக்கு முனிவர் சொன்னது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நாமளும் கடலில் போய் நீராடணும், முக்கடல் சங்கமிக்கும் இடங்களில் நீராடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. தன் மனசில் உள்ளதை தன் மகள் மீனாட்சி அம்மைக்கிட்டேயும் சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மைக்கும் தன் அம்மாவோட ஆசை நியாயமானதாக இருக்கு. அதனால சமயம் பார்த்து ஈசன் கிட்ட அவங்க அதை சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு கடலில் நீராடணும்னு ஆசையாக இருக்கு, அதனால அவங்க யாத்திரை கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு காஞ்சன மாலையை பற்றி உமையம்பிகை ஈசன் கிட்ட சொல்கிறாங்க. ஈசனுக்கு காஞ்சன மாலை தனது முன்னாடி பிறவியில் முற்பிறவியில் உமை அம்பிகையை பார்க்க கடுமையாக தவம் இருந்தாங்க இல்லையா, அது தெரியும். அந்த கடுமையான விரத பலனாக தானே அம்பிகை மீனாட்சியாக அவங்களுக்கு பிறந்தாங்க. ஈசனுக்கு அவங்கள மென்மேலும் கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கடல் என்ன, ஏழு கடல்லையும் உங்கள் அம்மா நீராடலாம் அதுவும் இங்கேயே இப்பவே நீராடலாம். ஏழு கடலையும் நான் மதுரைக்கே அழைக்கிறேன். எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு யாத்திரை தீர்த்த யாத்திரை எதுக்கு செய்யணும், சோ போகணும், எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் கூப்பிட்டா கடல் நீர் வராம இருக்குமா? உடனே பல வகை மீன்கள், பாம்புகள், பவளக்கொடிகள், பல வகையான ஓஷன் வீட்ஸோட எல்லாம் அடிச்சு ஏழு கடலும் அப்படியே சுனாமி மாதிரி ஆர்ப்பாட்டமா மதுரை நகருக்கு வந்துதான். ஈசன் அந்த ஏழு கடலையும் அடக்கி ஒரு பொய்கையில போய் சேர்ந்துக்க சொன்னார். இந்த ஏழு கடல் பொய்கை மதுரையில இன்னைக்கும் விட்டவாசல் தெருவுக்கும் கிழமாசி தெருவுக்கும் நடுவுல இருக்கு. இன்னைக்கும் அந்த குளத்துல குளிச்சா ஏழு கடல்ல குளிச்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏழு கடல்களையும் அழைச்ச இந்த ஒன்பதாவது திருவிளையாடல பக்தியோட தினமும் படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ரொம்ப தூரம் கடல்ல போய் நீராடுறதுக்கான நேரம் இல்லாம இருக்கலாம், இல்ல பண வசதி இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம வயசானவங்களா இருக்கலாம். அப்படியாப்பட்டவங்க மனசுல பக்தியோட தினமும் இத படிச்சாலோ கேட்டாலோ அவங்களுக்கு இந்த ஏழு கடல்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள், அம்பிகையோட அருள், அப்புறம் இந்த முக்கியமான நாட்கள் இருக்குல்ல, பௌர்ணமி, அமாவாசை, அந்த நாட்கள்ல பூஜை செய்த பலன், பித்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், வம்சவிருத்தி, இதெல்லாம் கிடைக்குமாமா. ஆனா எப்படி எப்படி இதெல்லாம் படிக்கணும் கேட்கணும்? பக்தி சரத்தையோட படிக்கணும் கேட்கணும். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் கதைய சொல்ல போறேன், சரியா? பார்க்கலாமா?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: முப்பினால் வருகின்ற தளர்ச்சியினாலும் முதிர்ந்து விரைந்து உணவு கொள்ளும் விருப்பத்தை எழுவிக்கும் வயிற்று தீயாய பசியின் நிலையினாலும் அயற்சியுற்று வந்த திருத்தொண்டர் மென்மையானதும் சுவை பொருந்தியதுமான அம்மையார் அளித்த உணவினை மாங்கனியோடு இனிது உண்டு மலர்கள் நனைந்த மென்மையான கூந்தலை உடைய அம்மையாரது அன்புமிக்க விருந்தோம்பலை பாராட்டி விடைபெற்று சென்றார். அம்மையாரோ, யானே தவமுடையே, நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பெருமகிழ்ச்சியுடன் அடியவர் சென்ற பின்பு நண்பகள் வேளையில் பரமதத்தனார் வரவினை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இடம் புனிதவதியார் இல்லம்.
3: புனிதவதி, புனிதவதி,
4: வாருங்கள் சுவாமி.
3: புனிதவதி, மிகுந்த பசியோடு வந்துள்ளேன்.
4: இதோ இப்பொழுதே உணவு பரிமாறுகின்றேன், தாங்கள் இவ்வாசனத்தில் அமருங்கள்.

0: ஆஹா, புனிதவதி, உன்னுடைய அருமையான சமையலை விரும்பி உண்ணவும் நீ அன்போடு பரிமாறுவதை காணவும் எவ்வளவு ஆர்வத்தோடு வருகின்றேன் தெரியுமா? கறிவேகைகள் எல்லாம் நல்ல சுவை. ஆஹா, இந்த மாங்கனி மிகவும் இனிய சுவை உடையதாய் உள்ளது.
1: சுவாமி, இது தாங்கள் கொடுத்ததாக பணியால் கொடுத்த மாங்கனிதான்.
0: அப்படியா? ஆஹா, என்ன அருமையான பழம். ஆமாம், அவன் இரண்டு பழங்கள் கொடுத்திருப்பானே, மற்றண்டையும் எடுத்து வா.
1: இதோ எடுத்து வருகிறேன் சுவாமி. இறைவா, எம்பெருமானே, கண்ணுதல் கடவுளே, நான் என்ன செய்வேன்? மற்றொரு மாங்கனியை உன் அடியவருக்காக கொடுத்து விட்டேன். இப்பொழுது மற்றொரு கனியை என் கணவர் எடுத்து வருமாறு பணித்துள்ளார். அம்மை அப்பா, கையிலே நாதா, அடியேனுக்கு அருள்வீராக.
2: சிவபெருமான் திருவடிகளை தம் மனத்தில் பொருந்த வைத்து திருவருள் உணர்வே உணர்வாக கொண்டு உணரும் அளவில் அப்பெருமானின் திருவருளால் தாழ்ந்த கூந்தலை உடைய அம்மையாரது திருக்கையினிடத்து மிக இனிமை பொருந்தியதொரு மாங்கனி அதிசயிக்க வந்து தோன்றியது.

0: அற்புதம், என்ன ஒரு சுவை! இது போன்ற ஒரு சுவையை இதுவரை நான் எந்த ஒரு கனியிலும் கண்டதில்லை. புனிதவதி, இது முன்பு நான் தந்த மான்கனிகளில் ஒன்றன்று. இது முழுவுலகிலும் பெறுதற்கரிய கனியாகும். இதனை நீ எங்கிருந்து பெற்றாய்?
1: இறைவா, நீ எனக்கு செய்த பேரருள் திறத்தினை பிறரிடத்து சொல்லத்தக்கதன்று. ஆனால் அதே நேரத்தில் நிலை பெற்றிருக்கும் கற்ப மேம்பாட்டால் கணவன் கேட்ட மென்மையான வினாவிற்கு உரிய விடையை கூறாது பொய் கூறுதல் அறமன்று. என் செய்வேன்? அடியாரிடத்திற்கும் பெருமானே, எவ்வாறாயினும் உண்மையை உரைப்பதே கடமையாம்.
2: புனிதவதி, ஏன் தயங்குகிறாய்? இக்கனியை நீ எங்கே பெற்றாய்?
1: சுவாமி, நீங்கள் கொடுத்த இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியார் ஒருவருக்கு அளித்து விட்டேன். மற்றோர் மாங்கனியை எடுத்து வா என்று தாங்கள் பணித்தபோது செய்வதறியாது மின்னார் செஞ்சடை அண்ணல் எம் இறைவனிடம் வேண்டினேன். அவர் தம் தனிப்பெருங்கருணையினால் ஒரு மாங்கனியை அளித்தார். அம்மாங்கனியைத்தான் தாங்கள் உண்டு மூலகிலும் பெறுதற்கரிய கனியாகும் என்று கூறினீர்கள். சிவசிவம்.
2: புனிதவதி, என்ன விளையாடுகிறாயா? நீ நாள்தோறும் வணங்கும் சிவபெருமான் இக்கனியை கொடுத்தாரா? என்னால் நம்ப முடியவில்லை.
1: சிவசிவ சுவாமி, அவ்வாறு கூறாதீர்கள். ஈசனுடைய திருவருளை சந்தேகிக்க வேண்டாம்.
2: புனிதவதி, நீ கூறுவதை நான் நம்ப தயாராக இல்லை. இக்கனி சிவபெருமானின் திருவருளால் பெற்றது உண்மையாயின் இன்னமும் இது போன்ற ஒரு கனியை அவர் திருவருளால் பெற்று காட்டு பார்க்கலாம். அப்போதுதான் நான் நம்புவேன்.
1: சுவாமி, ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? இறைவனுடைய திருவருளை சோதித்து பார்ப்பது சரி என்று சுவாமி. என் செய்வது? சரி, அடியார்க்கு உற்றவிடத்து உதவும் பெருமான் சிவபெருமான் தானே, அவரிடமே விண்ணப்பிக்கின்றேன். சிவபரம்பொருளே, கைலாயநாதா, என் செல்வமே, தேவரீர் இவ்விடத்து இன்னும் ஒரு கனியதனை அளித்து அருள் செய்யாவிட்டால் என் சொல்

0: வாறு அம்மையார் வேண்ட மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமார் அடியார்தம் இடர் தீர்க்க வேண்டி மாங்கனி ஒன்றை அவர் கையகத்து வந்து பொறுத்துதலும் அம்மையார் அக்கனியை தன் கணவன் கையில் கொடுத்தார். அவனும் அதிசயித்து அதனை வாங்கினான். வாங்கிய வணிகனும் தன் கையில் இருந்த மாங்கனியை பின்பு காணாதவனாகி அச்சம் மீதூற மனம் தடுமாறினான்.
1: இது என்ன அதிசயம்? எங்கிருந்தோ ஒரு அதிசயக்கணி புனிதவதியின் கைக்கு வந்தது. என் கையில் பட்டவுடன் அம்மாங்கனி மறைந்து விட்டதே. புனிதவதி, நீ மானுட பெண் அல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி, நீ ஒரு தெய்வ பிறவி. உன் சிவபக்தியை சந்தேகித்த என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு.
2: சிவசிவ சுவாமி, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் விலகிச் செல்கிறீர்கள்? சுவாமி, சுவாமி,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 131 பாடல் முதல். தொடர்ச்சி: வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவனடியார ஸ்நானம் செய்தி போரடையும் போல, ஸ்நானம் குளிக்கிறது, அதுக்கு வேண்டிய ஒரு பாஷா ஆரம்பம் போறது பண்ணுவோம். அப்படி சொல்றாருப்ப, சிவனடியார குளிக்க வச்சா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, அங்க போனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு மாதிரி பண்ண முடியாது அல்லவா. அவங்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி ஸ்நானத்துக்கு போக்குவரத்து உபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி முத்தன் வேத முதல்வன் சிவனவன் பத்தர் பாதம் பணிந்தவர் கண்பினால் சுத்த ஞானம் செய்வித்திடும் தூயவர் பத்தியார் செய்த பாவங்கள் போன்றுமே. அவரை ஸ்நானம் பண்ண வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னே செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிருமா. சிவனடியாருக்கு சுக்கு முதலியனை கொடுப்ப, சுக்கு முதலியோன்னு கொஞ்சம் சுக்கு காபி கொடு, சுக்கு காபி, சுக்கு முதலியோர் கொடுப்போம், சுக்கு மருந்து. ஆமா, அது மாதிரியான பொருள்கள் அவர்களுக்கு உபயோகம். ஒரு மிளகு சுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு இதா இருந்துச்சு, தொண்டைக்கு இதா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் அல்லவா. அது போல சூரகம் சுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, அவர்கள் உபயோகப்படுத்துறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி. அது சொற்பயன்றரு சுக்கு, சொற்பயன்றரு சுக்கு உற்பத்திய நற்பயன்றரு பத்தருக்கு நல்கினோர் அற்பக்கதிர் ஆதவன் போற்றவே, அற்பை கைது ராதவன் போற்றவே கற்பம் 1,000 எங்கு அன்பரே, 1,000 கற்பம் சூரியன் போற்ற சூரியர் மண்டலத்தில் இருப்பார்களாம். அதுக்கு மேல சிவனடியாருக்கு எய்தும் வியாதிக்காக மருந்து கொடுப்போம். சிவனடியாருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கு வேண்டிய உபசாரம் மருந்து கொடுத்தல், அதுக்கு வேண்டிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செய்யறது, எப்படி அவர்களுக்கு உடம்பு சௌரியம் பண்ண முடியுமோ அப்படி பண்றோம். அதெல்லாம் பெரிய புண்ணியம். அவங்களுக்கு சௌக்கியம் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தவம் செய்வார்கள். உடம்பு சரியில்லைன்னா தவம் செய்ய முடியாது அல்லவா. அதனாலே உடம்பு சரியாகும்படியாக அவர்களுக்கு மருந்து கொடுத்தல், மருந்து கொடுத்தல், மற்ற வைத்தியத்தில் சென்று அதற்கு வேண்டிய செலவு செய்து அவர்களை சௌக்கியப்படுத்துதல், சௌக்கியம். இதெல்லாம் சில இடங்கள்ல இருக்கு. பெருந்தவர்க்கு பிணி மருந்தாதியால் மருந்தி மாற்றி மகிழ்ச்சி செய்தோர் யுகம் நிறந்த 100 எய்தும் நிலையராய் திருந்த மேற் சிவர் ஓகந்தளைப்பறை. அவனால சிவனடியார் உடம்புக்கு வந்த பிணி பிடைகள் நீங்குமாறு அவர்களுக்கு சவிக்கம் பண்ணும்படியாக வைத்தியர்கள் மூலமாக அவர்களுக்கு உபசாரம் பண்ணினவர்கள் 100 யுகம் சோகலோகத்தில் இருப்பார்கள். இப்ப இங்க இருக்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம், போற இடம் இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப நாளைக்கு அங்க சுகமா இருக்கும். இன்னொன்னு சொல்றாரு பாரு, சிவனடியாருக்கு விபூதி பட்டகம் கொடு போரடையும் போல. விபூதி பட்டகம், விபூதி பை, விபூதி சம்புடம், சம்புடம் பட்டகம்னு சொல்றோம். சிவனடியார்கள் எப்போதும் மடியில விபூதி இருக்கணும், எப்போதும் மடியில விபூதி இருக்கணும். விபூதி தான் நமக்கு மூலதனம். மூலதனம் திருவருளாகிய செல்வத்தை பெறுவதற்கு, சிவலோகமாகிய வீட்டை வாங்குவதற்கு பணம் விபூதியே. சிவலோகமாகிய வீட்டை வாங்கறதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு விபூதி தான் மூலதனம். மூலம் விபூதியின் மூலமாகத்தான் எல்லா புண்ணியங்களும் உண்டாகுது. அதே திருத்தணிய புராணத்துல சொன்னாரு, விபூதி பூசாதவன் எவ்வளவு தவம் பண்ணினாலும் அவன் தவம் பண்ணாதவனே, விபூதி பூசினவன் தவம் பண்ணாம இருந்தாலும் தவம் பண்ணினவனேங்கிற. திருநீர் பூசிட்டான்னா அவன் சிவகதியை பெற்று விடுகிறான். முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பத்தி தருவது நீர், பறவை நீர், சித்தி தருவது நீர், திருவாலவாயான் திருநீர். அதனால திருநீர் பட்டகத்தன் கையிலேயே இருக்கணும், பையாக வச்சிருக்கலாம், விபூதி பை, அல்லது உபூதி பட்டகமாக வச்சிருக்கலாம். எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? வீட்டுல இருக்குதா? மடியில இருக்கும். பணம் எப்படி நம்ம மடியில வச்சிருக்கிறோமோ பாக்கெட்ல வச்சிருக்கிறோமோ அதை விட கூடுதலானது விபூதி. விபூதி எப்படின்னா மாயாமலத்தை போக்குவது. விபூதி மாயாமலத்தை போக்குவது. பஞ்சாட்சரம் ஆணவ மலத்தை போக்குவது. உருத்திராட்சம் கண்ம மலத்தை போக்குவது. மூணு பொருள் நம்மளதுல, மூணு பொருள் சிறப்புடையது. மும்மூணு பொருள் பதி பசு பாசு, குரு லிங்கம் சங்கமம் முறித. அதே மாதிரி திருநீறு உருத்திராட்சம் பஞ்சாட்சரம். இப்படி முப்பொருள். அதில் இந்த திருநீரும் முதன்மையாக இருப்பது. திருநீரு முதன்மையாக இருப்பது. திருநீரு இல்லாம எந்த தவம் செய்தாலும் பிரயோசனம் இல்லை. அதனால திருநீரு சர்வாங்கமும் திருநீர் இருக்கும். அது சாப்பிடும் போது பூசிக்கணும், சாப்பிட்ட உடனே பூசிக்கணும், அப்புறம் படுக்கும்போது பூசிக்கணும், இருந்த உடனே பூசிக்கணும், படுக்க விட்டு இருந்த உடனே பூசிக்கணும். திருநீர் தலைமாட்டிலே வச்சிருக்கணும். இப்படி வச்சிருக்கிறீங்களா? தலைமாட்டிலே வச்சிருக்கணும். அதனாலே எப்போதும் திருநீர் நெற்றில் இருக்கணும். அதைத்தான் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வரையாமாயில் தங்காவினைகளும். மங்காமற் பூசினா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் திருநீர் இருக்கிற மாதிரி. அதனாலே நீதிவன் திரு நீரு நிறைத்தனர் பூதி ஆலயம். அப்படியே அப்பா, அது என்ன சொல்றாருப்பா? என்ன சொல்ற? விபூதி இருக்கிற பட்டங்க ஆலயங்கிறாருப்பா. பூதி ஆலயம்ங்கிறாரு. இப்ப சுவாமி இருக்கிறதானே சிவாலயம்னு சொல்லுவோம், ஆலயம்னு சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை பாருப்பா, அதான் அந்த அருளாளர் வாக்கு. இப்ப திருநீர் பட்டகம் இருக்குது வாரியா? ஆமா, என்ன செய்யறது? அது இது இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள சாமி இருக்குது, சிவபெருமான் இருக்கிறாருப்பா. இது ஆலயம். இந்த வாக்கியம் வேற இல்லப்பா. இல்ல வளர்ந்துக்கா. சிவசிவா, எல்லாரும் பூசிங்க, எல்லாரும் பூசிங்க, எல்லாம் பூசிங்க. இந்த வாக்கியத்தை இன்னைக்குதான் பாக்குறேன். நீதி வெந்திரு நிறைத்து நற்பூதி ஆலயம். பூதி ஆலயம், விபூதி இருக்கிற டெப்பி சிவபெருமான் இருக்கிற ஆலயமா? விபூதி ஆலயம். புண்ணியர்க்கு எந்துளோர் அப்படி திருநீர் பட்டகத்தை சிவன் அடியாருக்கு கொடுத்தவர்கள். சீத தீர்த்தங்கள் செய்வல நீதிய போதமார் சிவலோகம் பூவரு. அவங்க கங்கையிலிருந்து எல்லா புண்ணிய தல தீர்த்தத்திலையும் ஸ்நானம் புண்ணிய பலனை பெறுவார்கள். என்னையா? கங்கையிலிருந்து எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் புண்ணிய பலனை பெற்று சிவலோகத்துக்கு போவார்களாம். நீதி வெந்திரு நிறைத்தனர் பூதி ஆலயம் புண்ணியர்க்கு எந்துளோர். பூதி ஆலயம் சீத தீர்த்தங்கள் செய்வல நீதிய தீர்த்தங்கள் எல்லா தீர்த்தங்கள்லையும் ஆடிய பலனை பெற்று அதுக்கு மேல சிவரோகம் போவார். பூதி ஆலயம் திருநீர் இருக்கிறது பூதி ஆலயம். திருநீர் பூச தெரியாதவ எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? பாப்பா, திருநீர் பூச பயப்படுறவன் எவ்வளவு பேரு? சைவன் இல்லைய தீச்சை பெற்றவன் கூட திருநீர் பூச தெரியாம இருக்கிறான். இது பூதி ஆலயம்ங்கிறார். ஒரு தனி வாக்கி பூதி ஆலயம். சிவனடியாருக்கு ஆகமம் கொடுப்போர் அடையும் பலம். ஆகமம் என்கின்ற சிவாகமம் அது சாரமாயிருக்கின்ற மற்றைய நூல்கள், சிவ நூல்கள். சிவ நூல்கள் நூல்கள் என்றால் சிவ நூல்களே நூல்கள். அதே நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி விடை தீமை நோய் கலந்த வாழ்வுராமல். நூல் அனந்த கோடினா உலகத்தை பற்றிய நூல்கள், அனந்த கோடிய நூல்களை கற்று அந்த நூல்களை கொண்டு பிறரை புகழ்ந்து பேசி அது மூலமாக பிறவி என்கின்ற நோயை பெற்று நான் வீண் போகலாம். அப்படி பாட்டு திருச்செந்தூர் திருப்புகள். நாலு மைந்து வாசல் கீறு தூருடம்பு கால்கையாய. நாலு மைந்து வாசல், எத்தனை வாசல்? நாலு மைந்து வாசல் கீறு தூருடம்பு கால்கையாய். நாரி நாரி என்பில் ஆகும் ஆகும் அதனுடைய நாதமன்ற ஆதிவாயில் நாடகங்கள் ஆனகாடி நாடறிந்திய டேலாம் நாடறிந்திய ராமலேக வளராமன் நூல் அனந்த ஓடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி வீணானவனை பேசி நூறு செஞ்சொல் கூறி மாறி விடைதீமை நோய் கலந்த வாழ்வுராமல் நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாய். நீ கலந்திருக்கிற ஞான நூலை நான் ஓதுவதற்கு நீ அருள் பண்ணுவாயா? சிவ நூல்களிலே சிவபெருமாறு இருக்கிறார். நூல்களிலே சிவபெருமா நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாய். சிவ நூல்களை படிப்பதற்கு புண்ணியம், படித்ததை பிறருக்கு சொல்லுவது அதிக புண்ணியம். தானா படிச்சு வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, படிச்சு வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, அவனுக்கு ஓரளவு புண்ணியம் தான், அவ்வளவுதான். இப்ப பேசும்போது எப்படி இருக்கும்னா, பேசும்போது எப்படி இருக்கும்னா, இப்ப நானா படிச்சேன்னா இவ்வளவு இன்பம் தராது. இப்ப பேசும்போது உங்களுக்கு இன்பம் வருது, எனக்கு இன்பம் வருது. அதைத்தான் பேசினார் பெரிதும் இனியானேனார் சுந்தரர். பேச பெரிது இனியாய் நீயேனாரு அப்பர் சுவாமி. அதனாலதான் பேசாத நாடெல்லாம் பரவா நாடேனார். பேசும்போது எப்படி இருக்குது? அதனாலே நூல்கள் சிவன் நூல்களை பற்றியே பேச வேணும். சிவன் நூல்களை பற்றியே பேசணும்னா என்னமா இருக்கு? சிவனிடத்துல தொடர்பு அதிகம் உண்டா? அதனாலே ஒளியார் ஓசை சிவாகமத்தை உண்மை சிவன் ஞானிக்கு அளித்தோம். ஒளினா ஞானத்தை கொடுக்கின்ற சப்தம் உடையதாயிருக்கிற சிவாகமத்தை. நூல் எப்படி உடையது? ஓசை உடையது. நூல் ஓசை உடையது. நூல் ஓசை. ஓசைனா புரியுதா? இப்ப கும்பர்கட்கரசே ஓசை வருது இல்ல, ஒளிவர நிறைந்த யோகமே, நூல் ஓசை உடையது. அது சொல்றாரு, அது ஞான ஓசை. ஞான ஓசை, ஞான ஒலி, ஒலி ஒலி ஒலி, ஞான ஓசை. ஒளியார் ஓசை சிவாகமத்தை உண்மை சிவஞானிக்கடி தோறும். அந்த ஞான நூலை யாருக்கு கொடுக்கவனா? ஞானத்தை பெறவோனு என்கின்ற விருப்பமுடையவனுக்கும், ஞானம் பெற்றவனுக்கும் சரி, ஞானத்தை பெறவேணும் என்கின்ற விருப்பமுடைய சிவனடியாரும் அடித்தோர். தெளிவாம் இயல்பில் தானவிதன் சேர வழங்கும் திறத்தினராய் எல்லா தானங்களையும் செய்த பலனடைகிறான். எல்லா தானங்களையும் செய்த, ஒரு தானம் செய்தா எல்லா தானங்களையும் செய்த தெளிவாம் இயல்பில் தானவிதம் சேர வழங்கும் திறத்தினராய் விடிய அரண்போல் நெடுங்காலம் விருப்புற்று இருப்போர். அரண் போல, அரண் போலன்னா அப்படியே இருப்பாங்களாம். இறப்பு கிடையாது, அரணுக்கு இறப்பு கிடையாது இல்ல. இருப்போர் படிப்போர்க்கு அழியா நிற்போருக்கு அகமகளை அழிக்கும் பல மேல அறைவாமே. அதனாலே படிப்போருக்கு நூலை, படிப்போருக்கு நூலிலே விருப்பம் உடையவருக்கு கொடுப்போம். நூலிலே வாங்கி ஒரு மூலையில போட்டவனு கொடுக்கப்படாது. அந்த நூலை படிக்கிறோம். நூல்னு சொன்னா, நூல்னா, நூலுன்னா ரெண்டு மூணு வகையா இருக்கு. இப்ப நூலு தானே இது, இது நூலா, அப்புறம் இது நூலா, இது நூலா, அப்புறம் இந்த மரத்தை நேர்படுத்துறது நூல்வாரு, மரத்தை நேர்படுத்துறது அதுவும் நூல். மரக்கோணலை நூல் அடிச்சு திருத்துவான், மனக்கோணலை நூலை படிச்சு திருத்துவான். மரக்கோணலை நூல் அடிச்சு திருத்துற பாத்திருக்கீங்களா? சரி, மரத்துல இருக்கிற கோணலை நூலை அடிச்சு, நூலை அடிச்சு நேர் பண்ணுவான். அதே போல நூலை படிச்சு மனக்கோணலு நம்புத்த. மனம் கோன்றதுன்னா கொஞ்சம் அல்ல, ஐயோ, மனம் கோன்றது கொஞ்சம் அல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் கோணும். அது அருணகிரிநாதரான் சொன்னாரு, ஒரு நிமிஷத்துல 100 கோடி துன்பத்தை நினைக்கிறான். மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைக்கும். மன மாதிரி சாமர்த்தியம் உள்ளது வேறு யாரும் கிடையாது. அணிவோர் அன்னோர் கோடி தரும் அதிகமான புண்ணியத்தை முன்னோனியலின் முடிந்தபடி முற்றமடைதல் சத்தியமார். இன்னோன்மையுறும் சிவஞான இயலின் என் முப்பொருள் தெரிந்தே பின்னோகையுடன் பெரும்பலன்தான் பேசற்கரிய பெருமையதான். இன்னும் முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு, நூலை படிச்சான்னா, சிவன் நூலை படிச்சான்னா அவனுக்கு என்ன தெரியும்னா, முப்பொருள் தெரியுங்கிறார். சிவநூல்கள் முப்பொருளை சொல்லுவது, கடவுளை பற்றி சொல்லுவது, உயிர்களை நம்மை பற்றி சொல்லுவது, பாசத்தை பற்றி சொல்லுவது. கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது, நம்முடைய சிறுமையை சொல்லுவது, பாசத்தினுடைய கொடுமையை சொல்லுவது. நல்லா விளங்குதா? கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது எப்படி சொல்லுவான்? நன்றுடையானை, தீயதிலானை, நரவெள்ளேர் ஒன்றுடையானை, உவை உருவாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை. நல்லா விளங்குதா? அதனால பேச பெரிது இனியாய் நீயே, வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசனாதது, இறப்பில்லாதது, பரப்பில்லாதது, ஆனந்தமாயிருப்பது, என்று ஒரே மாதிரியாக இருப்பது என்றெல்லாம் சொல்லி, ஆதி அந்தம் இல்லாது என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமையை சொல்லும். நம்முடைய சிறுமையா? அதான் புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல்வுருவமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கடங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாரன்றை, தாவர சங்கமத்தூள், எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தே நம்பருமே முடியும். பாசத்தினுடைய கொடுமையா? அதுதான் அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிலும் அலங்க புலனைந்து வஞ்சரையை செய்ய விலங்கு மனத்தால் உவரா உனக்கு. அதான் பாசம். சிவபுராணத்துல பதி பசு பாசம் 3 வரும் சிவபுராணத்துல. அதான் கடவுளினுடைய பெருமையை சொல்லுவது, ஆன்மாவினுடைய சிறுமையை சொல்லுவது, ஆன்மாவை குடும்பப்படுத்துகிற பாசத்தை சொல்லுவது. அதனாலே முப்பொருள் உணர்ந்து. ஆமா, அப்படி சொல்லுதா? அந்த கொடுமை செய்யற பாசத்துல இருந்து நீங்குவது எப்படி? துன்பத்தை செய்யற பாசத்திலிருந்து நீங்குவது எப்படி? இன்பத்தை கொடுக்கிற பதியை சேருவது எப்படி? அந்த வழியை சொல்லுவோம். அதனால இப்ப புரியுதா? முப்பொருளை பற்றி சொல்லும். இந்த முப்பொருளிலே துன்பத்தை கொடுக்கின்ற பாசத்தை விட்டு இன்பத்தை கொடுக்கின்ற பதியை எப்படி சேருவது? இன்பத்தை கொடுக்கின்ற பதியை எப்படி சேருவது என்ற வழியை சொல்லுவது எது? நூல். அதனால நூல்கள் அவசியம், அவசியம், அவசியம், அவசியம். படிப்பதும் கேட்பதும் அவசியம். அதனாலதான் நூலால் நன்றான் நினைவின்கள் நோய்கிடும். அருமையான வாழ்க்கை. அதே அன்னோர் கூடியது கூடிதரும் அதிகமான புண்ணியத்தை முன்னோன் இயலின் மொழிந்தபடி முற்றும் அடைதல் சத்தியமார். இன்னொன்மையுறும் சிவஞான இயலின் மெய்யன் முப்பொருள் தெரிந்தே பின் நோகையுடன் பெரும்பலன் தான் பேசற்கரிய பெருமையதான். அதனாலே பதி பசுபாச உண்மையை தெரியவில்லையானால், பதி பசுபாச உண்மையை தெரியவில்லையானால் அவன் பதியை அடைய மாட்டான். பாசத்திலேயே அழுந்தி பிறப்பை எடுத்து துன்பத்தை அடைவான். அதனால பதி பசுபாசத்தை நன்றாக தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான உபதேசம். அதான் ஞான உபதேசம். அதை சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுட மறையலாமுடிய ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையென வகுப்பர் அன்னவை என்பது கதபுராணம். அதனால சிவநூல்கள் என்ன சொல்லும்னா, பதியாய கடவுளை பற்றி சொல்லும், உயிர்களாய நம்மை பற்றி சொல்லும், நம்மை குடும்பப்படுத்துற பாசத்தை சொல்லும். அந்த பாசத்துல நீங்க பதியை சேர்கிற வழியை சொல்லும். அப்படி சொல்லும். அப்படி படிச்சான்னா அந்த வழியை கடைபிடிப்பாங்க. கட்டாயம், கட்டாயம் பிடிச்சானா பதியை சேர்கிறான். பாசத்தை விட்டு பதியை சேர்க்கிறான். சிவனடியாருக்கு உருத்துராட்சம் கொடுப்போர் அடையும் படம். அடுத்தாமல் உருத்துராட்சம். உருத்துராட்சம் மிக முக்கியமானது. அடையாளம், சிவனுடைய அடையாளத்திலே உருத்துராட்சம் முக்கியமானது. சில வேளையில திருநீர் கூட இல்லாம இருக்கும், உருத்துராட்சம் அப்படி இருக்கும்ல, அந்த அடையாளத்தை காட்டி. உருத்தராட்சம் என்பது சிவனுடைய கண். தேவர்கள் எல்லாம் முப்புறத்து அசுரனுடைய கொடுமையை தாங்க முடியாம போய், முப்புறத்து அசுரர்கள் தெரியுமா? தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுன்மாலி, மூணு பேர். தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுன்மாலி, மூணு பேர் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி எப்படி வர வாங்கியிருந்தா தெரியுமா? ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை. கோட்டைன்னா எவ்வளவு? அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள் வசிக்கிறது. சிவருமானுக்கு அவ்வளவு தங்கம் எங்க கிடைச்சது தெரியல? அதுல கோட்டைப்பா. இன்னொருத்தனுக்கு வெள்ளியில கோட்டை, இன்னொருத்தனுக்கு இரும்புல கோட்டை. ஏன்னா இது அதிசயம் மாதிரி இதுல தங்கத்துல கோட்டை, அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள். அப்படின்னா அதே மாதிரி வெள்ளியில, அதே மாதிரி இரும்பு. மூணு உலோகத்துல மூணு பேத்துக்கும் கோட்டை. அது எப்படி கோட்டை? இங்க இருந்து அமெரிக்கா போனோம்னா அது பாட்டுல போகும், பெட்ரோல்லாம் இல்லாது. ஆமாப்பா, பறக்கும் கோட்டை, பறக்கும் கோட்டை. போய் நினைச்ச இடத்துல அது இறங்கும். வெம்மை மிகு புறவானர் மிக செய்ய புறவானர்னா அந்த முப்புறத்தர்கள் மூணு பேரும் சரியான குடும்பம் பண்ணானா குடும்பம். அதை போய் சாமி கிட்ட போய் முறையிட்டார்களாம் தேவரெல்லாம். அவனுக்கு செய்யற கொடுமையை இப்படி குடும்பப்படுத்துறான் சாமி, அங்க பிழைக்க மாட்டோம் அப்படின்னு தேவர்கள் கண்ணீர் விட்டு சொல்லும்போது சிவபெருமானும் கண்ணீர் விட்டுட்டாராம். சிவபெருமான் கண்ணீர் விட்டாருன்னு கேள்வி விட்டுக்கீங்கள? மூணு கண்ணுல இருந்து கண்ணீர் விட்டாராம். அந்த மூணு கண்ணில இருந்து கண்ணீர் துளி விழுந்ததான் முருத்துராட்சம் மரமா முளைச்சதும். இதுவும் வீணா போறது கிடையாது. சிரிச்சா புறம் எரிஞ்சு போகும், கண்ணை விழிச்சா மண்மலை எரிஞ்சு போவோம், கண்ணீர் தண்ணி வந்தா உருத்துராட்ச மரம் ஆகும். நல்லா புரியுதா? கோபிச்சா ஜலந்தராஜன் பிறப்பான். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு செயலாக இருக்கும் உயிர்களுக்கும். அந்த மூன்று கண்ணில இருந்து விழுந்த நீர்த்துளிகள் உருத்துராட்ச மரமாச்சு. அந்த உருத்துராட்சத்துல முகங்கள், ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள், அதுல கோடுகள், அப்புறம் துளைகள், துளைகள், துளைகள். இயல்பாகவே இயல்பாக மற்ற பேரெல்லாம் கட்டையை எடுத்து கடைஞ்சு துளை போட்டு போட்டுக்கணும். புரியுதா? நமக்கு இயல்பாகவே சிவருமான அப்படி அமைச்சிருக்கிறார். உருத்துராட்சத்தை அச்சம்னா கண்ணு, உருத்திரம்னா சிவருமான். சிவருமனுடைய கண்ணு உருத்துராட்சம். அது அக்குமாறைன்னு பேரு. அக்குமாறை கூட அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கநாமன் அமைச்சிவாயவே. அக்குன்னு பேரு அதுக்கு. அக்கம்னு பேரு, அச்சம்னு பேரு, அக்குன்னு பேரு. அந்த உருத்தராட்சத்தை சிவனடியார்களுக்கு தானமும் கொடுப்பவர்கள். தானம் இதெல்லாம் ஞான தானத்தை சேர்ந்தது. நான் நூல்களை கொடுப்பது, திருநீர்பட்டம் கொடுப்பது, அதுக்கு மேல வந்து பூஷப்பொருள்களை கொடுப்பது, உருத்தராட்சம் கொடுப்பது, இவைகளெல்லாம் ஞான தானம். அது செக்கர் மேனி சிவனடியாருக்கு அணி அக்கம் மாளிகை அன்புடன் நக்கனார்வன நன்னுவர் நன்னியே மிக்க ருத்ர லோகம் வருவார். அதனாலே உத்தராட்சத்தை கொடுத்தவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள், உருத்திர லோகத்துக்கு போவார்கள். அதனாலே உருத்தராட்சம் அவ்வளவு உயர்ந்தது. அதனால ஏக உத்தராட்சம் இருக்கணும். பல பேர் சிவனடியால் இந்த முறை தெரியாதவே அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டு கழுத்துல அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டுருக்க. பூஷா காலத்துல தரிசன காலத்துல 32 மாலை, 32 ஜபத்துக்கு 51 கைக்கு அளவு, இந்த கை அளவு உள்ளது 16-12 தலைமாலை, இப்படி எல்லாம் விதிகள் இருக்குது. எல்லாம் விதி தெரியாம அஞ்சாறு உத்தராட்சத்தை போட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு வரையிறேன். விளங்குதா? பல பேர் சிவாய நம்ம எழுதி வேட்டியை இடுப்பில் கட்டிக்கிட்டு இல்லையதான். இந்த அருமை தெரியாம, பஞ்சாயத்தினுடைய அருமை தெரியாம, உருத்ராட்சனுடைய பெருமை தெரியாம. அதனால ஒரே ஏக ருத்ராட்சம் எப்போதும் இருக்கணும், எப்போதும் சிவபத்தில் இருக்கும். அது என்ன காரணம்னா, சிவபெருமான் புருஷன், நம்ம அவனுடைய மனைவி, மனைவி அடி அடி அடி. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டவ மாங்கல்யம் போட்டிருப்பாள்ல, அதே போய் நம்ம சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு நாயகம், நமக்கு நாயகம், தலைவன், தலைவன், தலைவன் என்றாலும் நாயகன் என்றாலும் கணவன் என்றாலும் ஒன்றே. சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலே உருத்ராட்ச அவன் போட்ட தாடி மாங்கல்யம். இதுக்கு மங்களம்னு பேரு, இது இல்லைன்னா அமங்கலம்னு பேரு. இது இருந்தா மங்களம், இல்லைன்னா அமங்கலம். அதனால செக்கர் மீனை சிவனடியார்கனி அக்க மாளிகை அன்புடன் அல்லினோர் நக்கனார் நன்னுவர் நன்னியே மிக்க ருத்திர லோகம் வருவார். அதனால உருத்திர லோகத்துல இருப்பார்கள் என்று பேசுகிறார். ஆகையினால இப்படி எல்லாம் சிவ புண்ணியத்தை பற்றி நிறைய சொல்லி சிவன் அடியார்களுக்கு இப்படி ஒவ்வொரு பொருளையும் கொடுப்பதற்கு பலன் சொல்லுகிறார். இந்த பொருள்கள் எல்லாமே எல்லாம் ஞானத்தை தருகின்ற பொருள், ஞானத்தை பத்தியை சிவனை ஞாபகப்படுத்துகிற பொருள் அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, சிவனை நினைக்க வைக்கிற பொருள் போட்டிருக்காரு. சிவபத்திரான் போ, அதான் அந்த திருவேடத்தை கண்டு கும்பிடுறவனுக்கு உண்டு கிடையாது. பாடங்குள் பணுவல் கற்று போய் மாடங்குள் மருக பெருமான் திரு வேடங்கைதொழ வீடு இருக்காது. திரு வேடங்கைதொழ வீடு, வேடத்தை தொழுதாலே வீடா, வேடத்தை தொழுதாலே வீடா. அது பத்திரகிரியாரு அவவேடம் பூண்டுங்க அலைந்து தெரியாமல், தங்கத்துல செங்கிலி போடுறதெல்லாம் அவவேடமா, உருத்ராட்சம் போடுறது சிவவேடமா. அவவேடம் பூண்டுங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டுங்கு சிறந்து இருப்பதற்காலம் பத்திரகிரியார் பட்டத்தாருடைய சீடர். ஆகையினாலே இப்படி உத்தராட்சம் சிவபத்திரர்களுக்கு திருநீர் உத்தராட்சம் அவசியமான. அதுதான் ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று ஆகம விதிப்படி இந்த பொருள்களை அணிவது, முறையாக முறையாக அணிவது. அது பல பேருக்கு தெரியாம அதால எப்படி அணியறதுன்னு தெரியாம அணிந்திருக்கிறார்கள். அந்த வழியில நீங்கள்லாம் போகாம இப்படி நல்ல முறையில் உபதேசத்தை பெற்று ஆகமப்படி தீட்சையும் பெற்று முறையாக தீட்சை பெற்ற உடப்படியே இதெல்லாம் இதெல்லாம் இப்படித்தான் உபயோகிக்கணும் என்கின்ற முறைகள் எல்லாம் தெரியும். தீட்சை பெற்ற முற்பாடு இன்னென்ன பொருளை இப்படித்தான் உபயோகிக்க வேணும், பிரயோசனப்படுத்த வேணும். இப்படி பிரயோசனப்படுத்தினா நாம் பிரயோசனத்தை அடையும். இல்ல விளங்குதா? ஆகையினால இதை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புண்ணிய செயல்களை சொல்லுவதனால இதுக்கு சிவபுண்ணிய தெளிவோ என்று இதற்கு பெயர். அதனால இப்படி ஞானோபதேசம் அவசியம் கேட்கணும், ஞானோபதேசம் அவசியம் கேட்கணும். ஞானோபதேசம் இவனுக்கு இப்ப கேட்டிருக்கிறீங்களா, ஆளுக்கு ஒரு பவுனாவது வச்சு கொடுக்கணும். நாளைக்கு 4, 7, 11 பவுனும், நீங்க 2 பவுனும், 13-14 பவுனும் நாளைக்கு எனக்கு வரப்போகுது. நல்லா விளங்குதா? இப்ப நீங்க கொடுக்கற பவுன் பெருசா, நான் சொன்ன உபதேசம் பெருசா? உபதேசம் தானே இது, அழியாதது அது அழிவு. நல்லா விளங்குதா? அதனால நாளைக்கு புரியாவது ஒரு பவுனுக்காவது பணம் வர்றாப்புல பண்ணுங்க. விளங்குதா? அதனால இப்படி எல்லாம் உபதேசம் கிடைப்பது அறி, உபதேசம் யானோ உபதேசம் கிடைக்கும். அது அருணகிரிநாதர் மாலாசை கோபம் ஓயாத நாளும் மாயா விகார வழியே செல் மாபாவி காளி தானேனும் நாத மாதாபிதாவும் இனிய நாளான வேதம் நூலாக மாதி நானோதி நேனும். வேதாகம நூல்களை நான் ஓதவே இல்லை சாமி, நானோதி நேனு இல்லை. வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு வீதம் ஞானோபதேசம் அருள்வாரு. எப்படி சொல்றாரு? வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு வீதம், ஆறாறு என்னது? 36. 36 அப்பாலே இருக்கிற உன்னுடைய பெருமையை சொல்கிற நூலை. நாள் போய் விடாமல், வீணேன் ஆள் போய் விடாமல் ஆறாறு வீதம் ஞானோபதேசம் அருள்வாயே என்று கேட்கிறார். அதனாலே உபதேசம் தான் மிக உயர்வு. அந்த உபதேசம் இப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி ஞான நூல்கள் மூலமாக கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம். அது அதுக்கு மேல இப்படி சிவபூசை பண்ணுகிறவன் மூலமாக கிடைக்கிறது ஆச்சரியம். அதனால இந்த பிறவி உண்மையாகவே நல்ல பிறவி ஆயிடுச்சு. இந்த பிறவி சிவன் மகிழும்படியான பிறவி. கொடுத்தவனுக்கு சந்தோஷம், கொடுத்தவனுக்கு சந்தோஷம், கொடுத்தவன் சந்தோஷம் பண்ணணும்ல. இப்போ ஒருத்த ஏழைக்கு இறங்கி ஒரு 10,000 கொடுத்தா அதை வச்சு பிழைச்சுக்குப்பான்னு, ஒரு 10,000 கொடுத்தான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணணும்? 10,000 10,00,000 ஆக்கணும், 20,000 ஆக்கணும், 50,000 ஆக்கணும், பெருக்கணும். அப்படி எல்லாம் 10,000 தொலைச்சு கொண்டு வந்தா நான் என்னமா இருக்கும்? அப்புறம் பணம் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன். என்னடா பண்ண, 10,000 அதெல்லாம் செலவா போச்சு அப்படின்னா பணம் கொடுப்பான்? அப்புறம் கொடுக்க மாட்டேன். அதே போல இப்ப உயர்ந்த பிறவியை கொடுத்துருக்கானா, இந்த பிறவியை சிவபக்தி பண்ணி உருப்படி ஆகிட்டா சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அடுத்தப்புறம் இந்த பிறவியை தர மாட்டேன், வேற பிறவியை கொடுத்துருவான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகளே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனால இந்த பிறவியில செய்ய வேண்டியதை செய்து பெற வேண்டியதே பெறுதல், செய்ய வேண்டியதை செய்து பெற வேண்டியதே பெறுதல். அதுதான் திருமூலர் பெறுதற்கரிய பிறவியை பற்றும் பெறுதற்கரிய பிராணடி வேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தாரே என்று திருமூலர் சொன்னார். அதனால இந்த பெறுதற்கரிய பிறவியிலே பெரிய வேண்டிய பெற வேண்டிய பேர் எது என்று கேட்டால் சிவபெருமான் அடைய திருவரும். அதத்தான் யானேதும் பரப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கடைவேன் வானேயும் விரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்திமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் பெருமானியும் மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே, உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்பதனால் திருவாசகம். அதனால திருவருளை பெறவில்லையானால் விற்று ஆளாக போய் விடுகிறான். இப்ப பணம் இல்லாதவனே என்ன சொல்லுவா? வெத்தாடு, ஒண்ணும் இல்லாத அதை வெற்றடியேறேங்கிறார் திருவாசல. அதனாலே அருள் இருந்தாத்தான் அவன் பொருள் உள்ளவன், அருள் இல்லையானால் வெத்தாடு. அதனால அருளை பெறுவதற்கு அருள் நூல்கள் மூலமாக பெறுவது, அருள் நூல்கள் மூலமாக அருளை பெறுவது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த சைவம் ஆட்சி என்கின்ற இந்த நிறுவனம் மிக இந்த சைவ சமய வளர்ச்சிக்கான காரியத்தை மிகவும் அக்கறையாக செய்கிறது, ரொம்ப ஆர்வமாக செய்கிறது, ஆசையாக செய்கிறது. அதனாலே இந்த ஸ்தாபனமாயிருக்கிற சைவம் சைவம் தாத்தா ஓ ஆட்சி என்கின்ற இந்த ஒரு அமைப்பானது இன்னும் பல்லாண்டு காலம், இன்னும் பல்லாண்டு காலம் நிறைய சைவ சமய வளர்ச்சிக்கு நிறைய செய்யப்படும் என்று சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரியை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகரம்பலவானா பார்வதி பிரியா பத்தர்கள் நேசம் பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா அரூரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தி ஆழ்வாய்.

பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மையும்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய்.

0: கண்டியம் புனைய தருவாய்,
1: மேலும் கண்டியம் புனைய தருவாய்,
0: மின் அஞ்செழுத்தை உணர தருவாய், சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. வான்முயில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான் வரை அறங்களோங்க, நற்றமம் வேள்வி மல்கமேன்மை உள் செய்வ நிதி வழங்குக. உலகமெல்லாம் நம பார்வதீபதையே.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கண்ணீர் அரும்பும் என்று அந்த ஊரியனுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த ஊர்ல என்ன ஊரு? திருப்பூர். திருவாரூர் பக்கத்து இருக்கு. அங்கதான் அப்பர் சுவாமி சிவபெருமானோடு கலந்தது கடைசியா. சுந்தரம சுவாமிகளுக்கு செங்கல்ல தங்கம் வாங்கி கொடுத்தோம் அந்த ஊர். அது மாதிரி போற அடிகளை ஆக்கி கொடுத்தாருன்னா எவ்வளவு பேர் கிடைக்கும் அவருக்கு கூட்டம் எவ்வளவு பேர் அரை ஒருத்தர் கூட்டி கூட்டு பேரை வாங்கிட்டு பேரதான் இருக்கு. அது என்ன விளைவு? ஒருவனுக்கு ஒரு 1000 பேர் போறாங்கன்னா ஒரு 5 பேருக்கு அவர் செய்யும். அதை சொல்லிக்கலாம். ஏயா மதபூஜனா அவங்களுக்கு பக்கம் இருந்துச்சு செஞ்சு உங்களுக்கு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். அப்படிப்பட்ட அந்த திருப்புகல் ஊரிலே பெருமை வளம் சிறந்த அந்த புகலூரிலே அந்தனர் குலத்திலே வந்தவர், பராமணர் குலத்திலே வந்தவர் இந்த ஞான வரம்பின் தலை நின்றார்கிறார். ஞான வரம்பின் தலை நின்றார். ஞான வரம்பின் தலை நின்றார் என்றால் ஞானத்தை பெறுவதற்காகவே அவருடைய சொல்லு செயல் என்ன என்ன. இங்க வந்து புராணம் சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்? பணம் கொடுப்பாங்க. ஞானம் நமக்கும் கிடைக்கட்டா அவங்களுக்கும் கிடைக்கட்டும். பணம் கிடைக்கிறது வேற, ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப சொல்றது ஞானம் தானே, கேட்கறதும் ஞானம், சொல்றதும் ஞானம். ஞானம் இல்லைன்னா

ஞானம் என்ன பண்ணுங்க, ஞானம் என்றால் சிவபெருமானை அறிவது, அவனுடைய திருவடியில கலக்க வேண்டு என்கிறது. அடுத்த ஆறு போல பறக்கப்படாது, சிவபெருமான் திருவடியில சேர போடு என்கிறது. அதான் ஞானம். சிவனுக்கு மேல கடவுள் இல்லை என்கின்ற ஞானம்.

முதல்வர் மறை முதல்வர்னா வேதம் ஊதுதல் பிராமண குலத்தில் இருக்கு. குலம் வந்து உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல ஊர்ல பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், நல்ல உயர்ந்த குடியிலே குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும், அதன் பிறகு அப்படியும் பிறந்து அவை உயர்வதற்கு புண்ணியம் இருக்கணும். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்து வீணா போறாரு. எப்படிப்பட்ட குலத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்து வீணா போகிறான், உயர்ந்த குடியில் பிறந்து வீணா போகிறான். ஆகையினாலே அப்படி மான மறையூர் உலமரவின் வந்தார் முந்தை மறைமுதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம்புனைவார் ஜேவடிக்கு ஊனம் இன்றி நிறைய மனத்தார் முருகானாரு. அப்படி ஜெகபெருமானுடைய திருவடியில் நிற்க அன்புடையவராய் உள்ளத்தராய் இருப்பவர் அந்த நாயனார். அவர் என்ன செய்தார் என்றால், அடைவியல் அளவன் துயில் உணர அலசெங்கமல வயல் கயல்கள் மடைமேறுபடும் துருப்புகளூர் மண்ணி வாடும் தன்மையராய் விடமேல் வருவார்க்கு ஆளான மெய்வைத்தவத்தால் அவர் கற்றைச்சடைமேல் அணியும் திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், செவ்வருமானுக்கு மிக பிரியமான நல்ல புட்பங்களை கொய்து அதை மாலைகளாக கட்டி அவருக்கு சாத்துவார். அதுதான் ஒரு முக்கியமான பொருள். மலர்படியின் நல்ல மலர்களை நல்ல காலங்களிலே காலத்துக்கு தகுந்தார் போற மலரை கொய்து அந்த மலரை சுவாமிக்கு கட்டி சாத்துறோம். மலர் என்பதுதான் முக்கியமான புத்தத்துக்கு கோயில்ல நல்லா இருந்துச்சு சுவாமி அலங்காரம் எதை வச்சு சொல்றா அலங்காரம் நல்லா இருந்துச்சு சாமி நல்லா இருந்துச்சுன்னா பூ அலங்காரம் வழிபாடுன்னு சொன்னா பூதான். வழிபாடு கடவுளுக்கு அர்ச்சனை என்றால் பூதான் மலர். பலகாலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காடா என்பது சம்பந்தர். பூநாடும் தலை சுமப்ப என்பது திறந்தோறு கொஞ்சமாவது பூ பறிச்சு சாமி படத்திட்ட போட்டுட்டு சாப்பிடணும். அதுதான் அப்பர் சுவாமி ஒன்பதன் மலர் பறித்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகர் பல இடங்கள் சொல்றார் மலரை பத்தி நிறைய சொல்றார். தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு பறந்து கொல்லாய் மலரிட்டு முட்டாரடியே இறஞ்சி துண்ணிய பிணை மலர் கையினருவாய் முதலே முதல்வா முக்கணா முனிவா முட்டாரா மலர் பறித்து இறஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகரி கொடுத்தவும் செய்யும் சித்தனே

அடுப்பு அப்புறத்தனை வைத்தினும் தத்தன்னா மலர்ச்சியை வடிக்கலாம் சென்னி மன்னி மலருமே. நிறைய இடங்கள்ல சொல்றார் மலருக்கு சுந்தர முட்டா

0: பஞ்சம் அல்ல. ஆகையினாலே இந்த நாயனார அந்த நல்ல மலர்களை செய்து அதை மாலைகளாக கட்டி தாக்கிறது. அதை எப்படி இப்படிலாம் செய்தாருன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய், புலரும் பொழுதின் முன்னெழுந்து வைகரையில் எழுந்து, வைகரைன்னா அப்படியே காலை 4 மணிக்கு எழுந்து வைகரை எழுந்து கொண்டு புனல் மூழ்கி வாயும் கட்டி, அது எரிவத்த நாயனார் உறார். வைகரை எழுந்து கொண்டு புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மல்ல நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலறு வேலை செய்வ நாயகருக்கு சாத்து திருப்பள்ளி தாமூழி. புலரும் பொழுது முன்னெழுந்து புனித நீரின் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உலகு மருங்கு முழு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன்பறித்த அலையில் மலர்கள் வெவ்வேறு திருப்பும் கூடைகளில் அமைப்பார். விடியற் காலையில் இருந்து ஸ்நானத்தை முடித்து நிட்டானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல் நந்தனவனத்துக்கு சென்று அந்த மலர் அயல மலருகின்ற பருவமாக இருக்கும் போது உயிர் அதான் மொட்டாரா மலர் பறித்திருந்தார். மலர் பறிக்கிறது மலர்ந்த பிறகு பறிக்கப்படாதாம், நேற்று பறித்து பூ இன்னைக்கு பூஜை பண்றாரு அப்படின்னு எப்படி இருக்கும். நன்றாக மலர் மலரப்படாத மலருகிற மாதிரி இருக்கு. அதனால அந்த மலர் மலருகின்ற பக்குவமுடையதாய் விளங்குகின்ற அந்த சமயத்திலே குயிது அது பூங்கூடவிலே கொட்டு மலரு நில மலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்குடியும் தோட்டும் மலரும் மாமலரும் சுருதி மலரும் மலர் வகை 4 வகையாக இருக்கு. 4 வகைன்னா கோட்டுப்பூ, கோட்டுப்பூனா மரத்தில் இருக்கிறது, கொடிப்பூ, கொடிப்பூனா இந்த முல்லை கொடி மல்லிகை கொடி இந்த மாதிரி, கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ, நீர்ப்பூங்கிறத இந்த தாமரை முதலாக இருக்கு தண்ணியிலே நீர்ப்பூ, நிலப்பூ நிலப்பூ பூமியிலே செடிகளாக இருந்து பூக்கிறது. இப்படி 4 வகை கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ 4. கோட்டு மலரும் மாமலரும் குளிர் நீர் மலரும் கொடுங்கொடியும் தோட்டு மலரும் மாமலரும் சூதி மலரும் திருவாயில் காட்டு முருவல் நிலவலர கனகவரையில் பன்னகனான் கூட்டும் உருவர் மலர்களை சுவாமிக்கு அச்சு விடாது. வாசனை உள்ள நல்ல சாதி மலர்கள் அதை கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போவதும் அந்த மலரை கொண்டு வந்து நல்ல சுத்தமான இடத்துல இருந்து சுத்தமான இடத்துல உட்கார்ந்து சுத்தமாக இருந்து மலரை கட்டுவது சுத்தமான தூய்மையான பஞ்சரம் அல்ல அந்த பூக்கட்டுற பொருடுங்கிறது இல்லையா மேல மலை மேல இப்ப இல்ல இப்ப கட்டுறதுக்கான எல்லாம் கட்டிட்டு சுத்தமான இடத்துல இப்ப மடியெல்லாம் புடுந்து பூ கட்டுறாங்கல்ல கட்டும் போதே சுத்தம் நகசாரம் எல்லாம் வந்துருக்கு. அது மாதிரி இல்லாம தூய்மையான இடத்துல இருந்து தூய்மையாக மலரை கட்டும். அதுதான் மாணிக்க வாசகர் துண்ணிய பனை மலர் கையினர் உருவார்னு அவர்களுக்கு ஒரு வரி தனியா கொடுத்தார். துண்ணிய பனைமலர் துண்ணியன்னா நல்ல நெருக்கமாக நெருக்கமாக ஒரு பூவா கூறு பூவா வச்சு கட்டாது நெருக்கமாக பனைமலர் அது அப்பது சுவாமி பண்டுலா மலர் கொண்டு வளர்ச்சடைக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பவள் தொண்டராகி தொடர்ந்து விடாதவருக்கு அண்டா ஆடவும் வைப்பராறு மாதவர்கள் இருபாதம் உளவது தரித்தேனின் ஆவோடு பாடி இருள் வழிபட என கேதையாவோடு தாடுவோ உறகவது எடுத்தாடு மேகாரம் இனிமே வரது வரும் என்பது ஒரு பழகிந்து அவையினாலே இப்படி வந்து கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் இன்பச் சுருக்கும் தாமுடன் இணைக்கும் வாசல் மாலைகள் பல வகையான மலை மாலையாக கட்டுறது சுவாமியினுடைய திருமுடிக்கு தகுந்தார் போல மார்புக்கு தகுந்தார் போல கரத்துக்கு தகுந்தார் போல திருமணிக்கு தகுந்தார் போல இப்படி பல வகையான மாலை தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாலி பிணைக்கும் பிணைகளிலும் முண்டாதரைக்கும் துணைகளிலும் சமைத்து முடங்கும் மார்பல் இப்படி பல வகையான மலர்களை கொண்டு பல வகையான மாலைகளை கட்டி மாமலர்கள் உண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அடிந்து படியே நெருங்கும் நிறைய இருக்குவார் அதனால என்ன செய்ய வரும்னா கேட்கறவங்க இப்படி கதையோட போயிடாமே அவங்களோட முடிஞ்ச வரையில ஒரு 10 பூ 5 பூவாவது பறிச்சு சாமி கிட்ட போடணும் கட்டி போடணும் கட்டலைன்னா சும்மாவாவது ஊருட்டு ஒரு தேவாரத்துவாக பாடிடணும் எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பரிமணத்துக்கு நாங்கெல்லாம் வேலை இல்லாமனால காலையில அவ்வளவு நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அது மாதிரி செய்யணும்னா சாமானி மல்ல உள்ள முடிய செஞ்சு வரணும் சாமானி உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு வெளியே பாருங்கக்குள்ள எவ்வளவு சிரமம் இருக்குதுங்கிறீங்க எத்தனை உள்ள தேட வேண்டியதா இருக்கு பூசைனா சிரமம்னா ரெண்டு ஒண்ணுன்னு அர்த்தம் அவ்வளவு பொருளை தேடி உட்காருது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வேற சிரமம் எவ்வளவு தெரியுது இதெல்லாம் காட்டுல இருக்கிற சாமியார் எடுத்து கொடுத்தோம் வீட்டுல இருக்கிற ஆசாமி எடுத்து கொடுத்தோம் இல்ல அதையினாலே அப்படி வந்து காலையில ஸ்நானம் பண்ண உடனே மலர் அதனால ஒரு 10 பூவாவது வந்து சாமி திருவடியில போடுறோம் போட்டு சாப்பிடணும் அவ்வளவுதான் இது செய்யலாம் சாதாரணம் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை இருக்கிறார் புண்ணிய ஜீவாருக்கு பூண்டு கொடுக்கிறார் பெரிய சைவத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் தகுதி மாமுகத்தை விட்டுறது கஷ்டமா தான் இருக்கு ரெண்டாவது திருந்து ரெண்டு இந்த 3வது இந்த பூ பிரிச்சு சாமிட்டு பூ சாப்பிடும் இந்த 3 பாயிண்ட் முடிச்சுட்டாலே போதும் அப்புறம் என்ன செய்வோம் ஏராளம் வருது அத்தனையும் குடிக்க நம்மளால முடியாது இந்த 3 செய்யலாம் இதுக்கு காசு வேணும் செலவு இல்லை இப்போ சொன்னது 3 அது அதை விட்டுட்டா காசே செலவு இல்லை முதல்ல சொன்னதா ரெண்டாவது கொஞ்சமா வாயில காசு அதிகமாக போட வேண்டியது இல்லை 3வது வீட்டுக்கிட்ட பூச்சடி இருக்கணும் கட்டாயம் ஆகையினாலே இப்படி ஆங்கப்பணிகளானவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தாங்கி குழு சென்று அன்பிருடன் சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள் பாங்கி புரிந்து பரிந்துள்ளார் பரமர்வதிக பற்றான ஊர்கி சிறந்த அஞ்செடுத்து ஓவானாவின் உணர்வினார் எப்படி காலத்துக்கு தகுந்த ஆற்போலவனர்களை கட்டி சாத்தி அதற்கு மேலே பஞ்சாச்சரத்தை அன்போடு வையன்போடு எப்போதும் உச்சரிப்போம் துஞ்சனும் துஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சகன் 5 நினைவின் நாடு வஞ்சகம் அச்சடி வாழ்த்தவன் வா வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த ஊற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்பது சம்பந்தர் தேவாரம் அப்படி அஞ்செழுத்த ஊதுபோவர் அஞ்செழுத்த ஊதுவோர் வாய் அஞ்செழுத்த போதும் கை மாலகன் பூ மாலகன் இப்ப நம்ம வாயினால என்னென்னமோ பண்றோம் கையில என்னென்னமோ பண்றோம் பண்ணக்கூடாதத பண்றோம் அதனால வாயின்னா மந்திரம் சொல்றோம் வாயினா மந்திரம் சொல்றோம் மனமது நினைய வாக்கு அழுத்த மந்திரங்கள் சொல்ல எனமலர் கையில் கொண்ட நிச்சித்தையும் சக்தியா நீங்க நூல்ல படிச்சுன்னா ஆகா நல்ல மேற்கூறிய அருமையா முடியும் அப்படின்னு ஆச்சரியம் முடியா இருக்கும் மனமது நினைய வாக்கு அழுத்த மந்திரங்கள் சொல்ல வாய் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா சண்டை போடுறதுக்காவல்ல மந்திரம் சொல்றதுக்காகும் வாயே வாழ்த்து மனுஷன் சோறுங்கிறதுக்கு சண்டை போடுறதுக்குமா பயன்படுத்தினா வாய் பெரியவரனை அப்படி பயன்படுத்தியிருக்கிறார் கொடுத்த கருவிகளே சுவாமி கொடுத்த கருவிகளே அவனுக்காக அதை பயன்படுத்து ஆகையினாலே அப்படி பால் கறக்கிற மாட்டை ஏத்துல கட்டினார் பால் கறக்கிறதுக்காக என்ன மாட்டை வச்சுருந்த நல்ல பால் கறக்கிற மாட்டை கொண்டு போய் ஏற்றில கட்டுறான் எழுப்பு. அது போல மந்திரம் சொல்ற
1: தள்ளும் முறைமை ஒளிந்திட தகுதி உழுகும் அறை அவர்தான் செல்லும் அறைகள் முதலான ஞானம் செம்பூர் வள்ளத்தில் அள்ளி அகிலையும் கழித்த அம்மை முளைப்பாலுடன் உள்ள பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமையுடையாராயினார்.
0: அது உலகத்தை எல்லாம் பெற்றவளாகிய பரமேஸ்வரி
1: ஞானத்தை அள்ளி கொடுத்தாள் அல்லவா,
0: தங்க கிண்ணத்துல ஞானத்தை கொடுத்தாள் அல்லவா ஞானப்பாரு. அதை சாப்பிட்ட பிள்ளையாராகிய ஞான சம்பந்தருக்கு ரொம்ப சிநேகமானம் வேண்டியவர். இன்னும் இதை விட என்னது, ஒரு மந்திரி சிநேகம் இருந்தாலே போகணும், ஞான சம்பந்தர் சிநேகம்னா கேட்கவா போகணும். ஞானசம்பந்தருடைய நட்பை பெற்றவர்
1: அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் போலூர் உறைவாரை வர்த்தம் மானி சுரத்து.
0: அந்த திருப்பூரூர் கோயில ரெண்டு கோயில் இருக்கு, திருப்பூரூர் கோயில் ரெண்டு கோயிலா இருக்கு. அதுல ஒன்று வடபுறத்துல இருந்து வர்த்தமானீஸ்வரம் உண்டு, வர்த்தமானீஸ்வரங்கிறதா இவர் பூஜை பண்ணின கோயில். அந்த கோயிலே ரெண்டு உறுதியா இருக்கு, ரெண்டு சிவலிங்கம்.
1: நன்னர் மகிழ்ச்சி மனங்குள்ள நாடும் பூசை வடுவாமை பண்ணும் பெருமை அஞ்செடுத்தும் பயின்றே பணிந்து பரவினார்.
0: அதனால அஞ்செடுத்த மறவாது அன்போடு ஊதிய தவமுடையவர் அங்கனமரும் திருமுருகர் இப்படி பலகாலம் படியிருந்தார். அவருக்கு எதுவும் கஷ்டமும் இல்லையாட்டுறது, எந்த கஷ்டமும் சொல்ல சேர்க்கிறார், வேற எந்த வகையாலும் ஒண்ணுமில்லை. இப்படி நல்ல மென்மையான படி, மென்மையான படி, இது மென்மை படின்னு. இப்ப ஏற்பக நாயனாரு வந்து நம்ம திருத்தொண்ட நாயனாரு கண்ணப்பரு இவங்கெல்லாம் செய்து வன்மை ஒன்றும் இது மென்மையான படி. மென்மையான மழை பூ பொறிக்க வேண்டியது, கட்டி சாத்த வேண்டியது, சிவ சிவாங்க வேண்டியது, இப்படியே இருந்து ஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போனாரு. கல்யாணத்துல ஜோதியில இப்படி பாரு, அவ்வளவு ஒரு எளிமையா இருக்கிற சிவசி.
1: அங்கன் அவரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் கொங்கு மனத்தில் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கல் அடலேர் உடையவர்தான் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடி நீள தலையாம் நிலைமை சார்ந்தார்.
0: இப்படியாக மலப்பணி செய்து அதன் மூலமாக பிள்ளையாருடைய திருமணத்துக்கு சென்று அந்த ஜோதியிலே கலந்து விடினார். இந்த
1: அறவாணிந்த அறையாரை அரிச்சித்த அரிச்சித்தவர்தன் கடல் விரவு புகழூர் முருகனார் மெய்மை துண்டின் திறம் போற்றி கரவில் அவர்வால் வருவாரை கருத்தில் உரு திறங்கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் படிந்த பெருமை பகர்வுற்றேன்.
0: அதையினால் இப்படி முருகநாயனார் பெருமையை சொன்னாரு. நம்ம பார்வதீபதே
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: ஓம் நமஶிவாய. ஸ்ரீமத் கணேஷ ஜனகாத் மகி விருந்த பூஜ்யாத் தில்லாட்டவீ சுனலயாத் திரிபுராம்பிகேஷாத் வியாக்ராஜினம்பரதராத் உருரோகநாசாத் ருத்ராத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ரிக்வேதத்திலுள்ள பஞ்சருத்ரங்களை நாம் பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது சூக்தத்தில் ஆறாவது ருக்கிலிருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தந்து பயம் சந்தேகம் முதலியவர்களை நிவர்த்தி பண்ணி நம்ம பரமான தாமத்துக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னு ருத்ரனை வந்து வேண்டி விரும்பி வேதம் கேட்கிறதையும் வேதம் அவரை வரவேற்கிறதையும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த இருக்க பார்க்கிறோம். இதம் பித்ரே மருதா முச்சியதே வச ஸ்வாதோ ஸ்வாதீயோ ருத்ராய வர்தனம் ராஸ்வாச்சனோ அமிர்தமர்த்த போஜனம் த்மனே தோகாயதனாய மிருள. நிறைய இடங்களில் மருத்துக்களின் பிதாவாகிய அப்படின்னு சொல்லி மருத்கணம், அந்த மருத்கணத்துக்கு பிதா அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து ரிக்வேதம் சொல்கிறது. இன்னும் மேல்கொண்டு கூட சொல்ல போகுது, ஆதே ஏ பித்தர் மருதாம் அப்படின்னு வரப்போகிறது, இன்னொரு ரிக்கில் கூட வரும். இந்த மருத்கணங்களுக்கு பிதாவாகிய ருத்ரனையும், ஸ்வாத் இப்போ கூட ஹிந்தியில் ஸ்வாத் அப்படிங்கிற பதம் இருக்குது, சுவை அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பதம். அந்த சுவையிலும் மிகுந்த சுவையுடையது, ஸ்வாதோ ஸ்வாதீயோ, அந்த சுவையிலெல்லாம் மிகுந்த சுவையான ஒரு விஷயம். வர்தனம் அப்படிங்கிறது வர்த்திக்கிறது, அதை இன்னும் மேல்கொண்டு அதை மேக்சிமைஸ் பண்ணுறது. இதம் வச்சகா, இந்த துதியை உச்சியத்தே நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே சுவையுடையது எது, உன்னை துதிப்பது சுவையுடையது, அதுலேயும் சிரேஷ்டமான பதங்களை போட்டு அதையும் இன்னும் சுவையுள்ளதாக மாற்றுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இதை உன்னை பார்த்து துதிக்கின்றோம். அமிர்த மிருத அப்படின்னா ஒரு நாள் நாசமாகக்கூடிய சரீரம், நம்மளுடைய சரீரங்கள்லாம் மிருத சரீரம் அப்படின்னு பேர். எதுக்கு அழிவே கிடையாதோ அதுக்கு அமிர்த அப்படின்னு பேர். அமிர்தம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அமிர்தம்னா அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அழிவற்றவனாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, மர்த்த போஜனம், மர்த்த அப்படிங்கிறத இங்கே நம்மளை குறிக்கிறது, மானிடர்களை குறிக்கிறது. நமக்கு உண்ணுதற்கு உரிய உணவு எதுவோ அந்த உணவை ராஸ்வ கொடுப்பாயாக, நாம் உண்ணுவதற்கு உண்டான உணவை கொடுப்பாயாக அப்படின்னு வேதம் வந்து கேட்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போல் ஒரு ஒரு இந்திரியத்துக்கு ஒரு ஒரு ஆகாரம், அந்த ஆகாரத்தை வந்து முறையான ஆகாரமாக இருக்க வேண்டும், சத்தான ஆகாரமாக இருக்க வேண்டும், ஆற்றலை அளிக்கக்கூடிய ஆகாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் கேட்கிறது. நக தோகாயச்ச, எங்களுடைய புத்திரர்களுக்கும், தனையாய புத்திரனுடைய புத்திரனுக்கும் பேரனுக்கும் சுகப்படுத்துவாயாக அப்படிங்கிறதாக இந்த ரிக்கு முடியறது. 49 மருத்கணங்கள் இருக்கா, அந்த 49 மருத்களுக்கும் தனக்கு புத்திரர்களாக பரமேஸ்வரன் வச்சுருக்கார். அவரை நாம் துதிக்கின்றோம். நமக்கு வேணுங்கிற உணவை கொடுப்பதுடன் எனக்கு மட்டும் இல்லாமல் என் புத்திரனுக்கும் என்னுடைய புத்திரனுடைய புத்திரனுக்கும் அதை நீ தர வேண்டும். இன்றைக்கி நம்ம நிறைய சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறோம். வேதம் அன்னைக்கே சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசி எடுத்து, எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த சத்தான ஆகாரங்கள் எல்லாமே எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது வேதம். 7 இருக்கு. மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம் மானோ வதி பிதரம் மோத மாதரம் மான பிரியாஸ்தன்வோ ருத்ரீரிஷா. நகா அப்படின்னா எங்களுக்குன்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மகாந்தம் அப்படின்னா ரொம்ப வயசானவா, முதியோர்கள். மாவதீஹி அப்படின்னா துன்புறுத்தாதே அப்படின்னு அர்த்தம். இதில் ஒவ்வொரு பதத்தோடையும் சேர்த்து மாவதீஹி மாவதீஹி அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்ணிகிட்டே போகிறது. ஹே ருத்ர பரமேஸ்வரா, எங்களில் யார் ரொம்ப வயசானவாளாக இருக்காளோ அவளை துன்புறுத்தாதே. உத அப்படின்னா மேலும், மற்றும். அர்பகம், யார் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ மாவதீஹி துன்புறுத்தாதே. உத மேலும். நகா, எங்களுள் யார் உக்ஷந்தம் அப்படின்னா தருணர், யூத், எங்கா இருக்காள்யா அவளையும் துன்புறுத்தாதே. மாவதீஹி, தருணரையும் துன்புறுத்தாதே. உத மேலும். உக்ஷிதம், கருப்பையில் இருக்கக்கூடிய சிசு, அதுக்கு உக்ஷிதம்னு பேர். இந்த கருப்பையில் இருக்கிற சிசுவையும் மாவதீஹி துன்புறுத்தாதே. நக பிதரம், என்னுடைய தந்தையை மாவதீஹி துன்புறுத்தாதே. நக மாதரம், என்னுடைய தாயை துன்புறுத்தாதே. மாவதீஹி, என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, பிரியாகா தன்வகா என்னுடைய நண்பரினுடைய குழந்தைகளையும் அவருடைய குடும்பத்தையும் மாரி ரிஷகா துன்புறுத்தாதே. ஆக ருத்ர பரமேஸ்வரன் ஏன் துன்புறுத்த போகிறான், எதனால் அப்படி வேதம் இவரை துன்புறுத்தாதே அவனை துன்புறுத்தாதேன்னு ஏன் சொல்கிறது? அப்போ ருத்ர பரமேஸ்வரன் வந்து இதுதான் வந்து அவருக்கு தொழிலா, ஒவ்வொருத்தரையாக துன்புறுத்துறது தான் அவருக்கு தொழிலா அப்படின்னா கிடையாது. இந்த துன்பம் என்னன்னே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை வந்து இன்பமயமானது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் அது ஆத்மாவுக்கு எவ்வளோ தூரம் ஹானி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த ஆத்ம ஹானி வந்து வேதம் துன்பம் துன்புறுத்துதல் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. இந்த துன்பத்தை இவர்களுக்கு எல்லாம் செய்யாதே, இவர்களை அதனின்று காப்பாற்று அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒவ்வொருத்தராயா சொல்கிறது, யாரையுமே விட்டுடல, வயசானவான்னு சொல்கிறது, இளைஞர்கள்னு சொல்கிறது, சிசுவாக சொல்கிறது, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவாக சொல்கிறது, தந்தையை சொல்கிறது, தாயை சொல்கிறது, என்னுடைய நண்பரினுடைய புதல்வர்களையும் சேர்த்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து மேலோட்டமாக மொழிபெயர்த்த மேல்நாட்டு அறிஞர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி வியாதிகள்லாம் நிறைய வந்துன்னு இருந்தது, அதனால் அந்த வியாதிக்கு வந்து இப்போ இறைவனிடத்தில் இறைஞ்சுகிற மாதிரி வேதம் கேட்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டா. நாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த வியாதிங்கிறது உடலுக்கு மட்டும் வருவது வியாதி இல்லை, எல்லா விதமான வியாதி, சம்சாரமே ஒரு வியாதின்னு தான் நம்ம சொல்கிறோம். சம்சாரம் பேஷஜம் பிஷக் அப்படின்னு பகவானை சொல்கிறோம். இந்த சம்சாரங்கிற அதுக்கும் மருந்து அவன்தான். ஆக இவர்கள் எல்லாவற்றையும் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ரிக்கு கேட்கறது. மேல் கொண்டிருக்கிற ரிக்கு, மானஸ்தோ கேதன ஏமான ஆயௌ மானோ கோஷுமானோ அஸ்வே சுரீரிஷா வீரான்மானோ ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்த சதமித்வா ஹவாமஹே. இதில் ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து அதே மாதிரி தோகே அப்படின்னா என்னுடைய புத்திரனுக்கு, மாரி ரிஷகா துன்பத்தை உண்டாக்காதே, தனையே அப்படின்னா என்னுடைய பௌத்திரனுக்கு, தோக்காய தனையாயன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மட்டுமே சுவாமியை வழிபட்டார் அந்த குடும்பத்தில் போனார்னு இல்லாமல், ஜென்ம ஜென்மாந்திரமாக வம்ச வம்சாவளியாக எல்லாருமே அவருக்கு அடிமையாக இருந்து சுவாமியை பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பக்தனுடைய ஆசையாகவும் இருக்கும். நான் மட்டும் இருந்தேன், நான் சுவாமியை கும்பிட்டேன் போனேன்னு இல்லாமல், எல்லாருமே என் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே ருத்ர பரமேஸ்வரனுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே வேதம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு என் பையனை மட்டும் காப்பாத்துன்னு மட்டும் சொல்லாமல் என் பேரனையும் சேர்த்து காப்பாற்று, என் கூட இருக்கிறவா எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், முதல் சத்சங்கமே வந்து குடும்பம் தான், அந்த குடும்பத்திலிருந்து தான் சத்சங்கமே ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ திரும்ப தோக்கே அப்படிங்கிறபோது, தோக்கேனா புத்திரனுக்கு, மாரி ரிஷகா துன்பத்தை உண்டாக்காதே, தனையே பௌத்திரனுக்கு துன்பத்தை விளைவியாதே, நகா ஆயவ் அப்படின்னா என்னுடைய மனிதர்கள் யாரெல்லாம் என்னுடைய சேர்ந்தவாளோ அவள் அத்தனை பேருக்கும் மாரி ரிஷகா துன்பத்தை உண்டாக்காதே, கோஷு என்னுடைய பசுக்களுக்கு மாரி ரிஷகா துன்பத்தை செய்யாதே, அஸ்வேஷு என்னுடைய குதிரைகளுக்கு துன்பத்தை உண்டாக்காதே, வீரான் என்னுடைய எங்களுடைய வீரர்களுக்கு துன்பத்தை உண்டாக்காதே, பாமிதகா பாமம் அப்படின்னா பொய்கோவம், இந்த பொய்கோவத்தை கொண்டு மாவதீஹி துன்புறுத்தாதே, நீ எங்களை வந்து துன்புறுத்தாதே, ஹவிஷ்மந்தகா நாங்கள் எல்லாருமே வந்து ஹவிஸு கொண்டவர்களாக இருக்கிறோம், இப்போதும் உன்னை ஹவாமகே அழைக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது. என்ன ஹவிசை கொண்டவர்களாக இருக்கின்றோம்னு ஏன் சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நமசா விதேமத்தேன்னு சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து உன்னை நமஸ்காரத்தினால் நமஸ்காரங்கிற ஹவியினால் நாங்கள் வந்து உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஹவிசை வந்து நம்ம என்ன கை கொண்டவர்களாக வைத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்திரியத்தினால் எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே சுவாமிக்கு ஹவிசு தான். பகவத்பாதாள் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது எப்படி எது எது என்னென்னு சொல்லும்போது, நான் இந்த உடல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய எல்லாமே உனக்கு பண்ணக்கூடிய பிரதட்சிணம் தான், நான் வாயை திறந்து சொல்கிறது எல்லாமே உன்னுடைய ஸ்தோத்திரம் தான் அப்படிங்கிறதே ஒரு ஸ்தோத்திரமே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுபோல் நாம் இந்திரியன் மூலமாக இந்திரியம் துவாரா என்னெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே சுவாமிக்கு ஹவிசா எப்போ நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்ம தேவ பூஜை ஒரு செகண்டு கூட ஒரு நொடி கூட தடைபடாமல் அது பாட்டு எப்படி அனன்யாஷ்டந்தயந்தோமான்னு ஒரு தைல தாரையை எக்ஸாம்பிளாக சொன்னோமோ அது போல் நடந்து கொண்டே இருக்கும். நான் கேட்பது, நாம் பார்ப்பது, நாம் சுவைப்பது எல்லாவற்றையுமே ருத்ர பரமேஸ்வரனுக்கு ருத்ர பரமேஸ்வரனுக்கு ருத்ர பரமேஸ்வரனுக்குன்னு கொடுத்துட்டு வரும்பொழுது எல்லாமே அவனுடையதாகவே ஆகிவிடுகிறது. இப்படியாக இந்த இருக்கு முடிகிறது. யாருக்கும் நீ துன்பத்தை விளைவியாதே, எல்லாரையுமே சுகமாக வச்சுக்கோன்னு முதல்ல சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லும்போது இவா யாருக்கும் துன்பத்தை விளைவிக்காதே அப்படிங்கிறது. துன்பத்தை விளைவிப்பது என்பது நீங்கள் நினைத்து கொள்வது போல ஏதோ அவர் கையில் வந்து ஒரு சாட்டையை வச்சுட்டு ஒரு பெரம்பை வச்சுட்டு எல்லாரையும் அடி அடி அடிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மாவுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். தீர்காயுச கொடு தீர்காயுச கொடு நம்ம சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சவா எல்லாரும் தீர்காயுசாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவளுக்கே ஒரு 90 வயசு ஆகிடுது அப்படின்னா நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிடுப்பான்னு அதே மனசு தான் பிரார்த்தனை பண்ணுறது. ஆக நீங்களே உங்களுக்கு வேண்டப்பட்ட வாளுக்கே ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது மாறுது அப்படிங்கும் பொழுது பகவான் வந்து சாஸ்வதமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு தெரியும் எது நல்லது எது நல்லது இல்லை அப்படிங்கிறது. அதனால் அவர் கையிலேயே விட்டுட வேண்டியது. துன்புறுத்தாதே நீங்கள் சொல்கிறது ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ துன்புறுத்துறது கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஹானி உண்டாகக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வேதம் சொல்கிறது. இது ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம், போக போக அது புரியும். மேல்கொண்டு இருக்கிற ருக்குகளை வரும் இதில் பார்க்கலாம்.
5: ஓம் நமசிவாய்.
6: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யம் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் குளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவாம். திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த விராணி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் யுகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கண்ணின் இன்மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அரியான் கடம்பந்துரை நன்னனம் வினயாயின நாசமே.

கடம்பால் ஒன்று தந்தான் கடம்பந்தூரை மேலானாம் செய்த வல்வியினை வீடுமே. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, பக்த பெருமக்களே, உலகெங்கிலும் வாழக்கூடிய சைவ பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மனமொழி மெய்களாலே வணங்கி எல்லாமல்ல உமையொருபாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் பரமகுருநாதரனுடைய பரிபூர்ண குருவருளாலும் இந்த மாலை பொழுதிலே சிவாலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களோடு சிவாகம கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம். நமது பாரத தேசமானது பழம்பெரும் தேசம் இந்த பூமியிலே. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் பண்பாட்டிலே உலக அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. பக்தி, ஞானம், வைராக்கியம் முதலானவைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது நமது பாரத தேசம். அப்படி இந்த பாரத தேசத்திலே பல கோடி ஆண்டுக்கணக்காக பல ஆன்மாக்கள் இங்கே தோன்றி இந்த புண்ணிய பூமியிலே தங்களது வாழ்க்கையை நடத்தி எல்லாமல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய திருவடியை பலகாலம் நினைந்து உருகி அடைந்துள்ளனர். அந்த வகையிலே நமது பாரத தேசத்தினுடைய சமயங்களிலெல்லாம் சிறந்ததாக விளங்கக்கூடியது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்து ஓதிய சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே என்றெல்லாம் நமது சைவ சமயத்தினுடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்திற்கு மேலான சமயம் வேறு சமயமே இல்லை. இந்த சைவ சமயமே சமயங்களுக்கெல்லாம் மேலானதாக இதனை சொல்லும் பொழுது சமயாதீதம் என்று சொல்வார்கள். இந்த சமயங்களுக்கெல்லாம் பொதுவாக ஆதாரமாக விளங்கக்கூடியவைகள் நூல்கள். அந்த நூல்களினாலே இந்த சைவ சமயத்திற்கு பெரும் சிறப்பு உண்டு. மற்ற சமயங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பசுநூல்கள் என்று ஆன்மாக்களினாலே செய்யப்பட்ட நூல்களாக விளங்குகிறது. ஆனால் இந்த சைவ சமயத்திற்கு மட்டுமே நூல்கள் வேத சிவாகமங்கள் இந்த சைவ சமயத்தினுடைய ஆதாரமான நூல்கள். இந்த வேத சிவாகமங்கள் பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டவை. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், அது இறைவனாலே அருளப்பட்டதனாலே பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டதனாலே அதற்கு பதிநூல்கள் பதிவாகியம் என்று அதனை சொல்லுவார்கள். இந்த வேதமோடு சிவாகமமாகிய இந்த நூல்கள் ஆன்மாக்களுக்கு தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வகையிலே வாழ்க்கை முறையை அமைத்திருக்கின்றன. மற்ற சமயங்களிலெல்லாம் தர்மம், அர்த்தம், காமியம் என்று மூன்று நிலைகளை கடந்து மோட்சமாகிய நிலை என்று ஒன்றை சொல்லும். அவைகளெல்லாம் மோட்சமா என்று சொன்னால் அவைகளெல்லாம் மோட்சம் அல்ல. ஏனென்றால் அவைகளெல்லாம் பசுக்களாலே காட்டப்பட்ட நிலைகள் மட்டுமே, நெறி மட்டுமே. ஆனால் நமது சைவ சமயத்தில் மட்டுமே சிவபெருமானே அந்த மோட்ச நெறியாகிய அறம்பொருள் இன்பம் வீடு என்று இந்த வேத சிவாகமங்களை அருளியுள்ளார். இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை, மொட்டு, மலர், காய், கனி என்ற வகையிலே. அவ்வாறு இருக்கையிலே இன்றைய கல்வி முறைகள் எல்லாம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கிலே முதலிலே இருக்கக்கூடிய அறத்தையும் சொல்லித் தருவதில்லை, இறுதியிலே இருக்கக்கூடிய வீடு பேராகிய மோட்சத்தை பற்றியும் சொல்வதில்லை. இன்றைய கல்வி முறைகளிலே இருப்பது பூராவும் முழுதும் பொருள் மற்றும் இன்பம். பொருளை சம்பாதிப்பது எவ்வாறு,
அதனாலே இன்பத்தை துய்ப்பது எவ்வாறுங்கிறத மட்டுமே சொல்லக்கூடிய நூல்களாக கல்வியாக இன்றைய கல்வி முறை அமைந்திருக்கிறது. ஆனால் நமது வேத சிவாகமம் முதலான சைவ சமயத்தின் அடிப்படையான நூல்களிலே தர்மம் அறமானது எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆன்மாவானவன் எவ்வாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே ஒரு முறையானது சொல்லப்பட்டது. வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்று இந்த பாரத தேசத்தினுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால், யுத்தமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தர்மம் உண்டு. மாலை 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் செய்யக்கூடாது என்பார்கள். யுத்தத்திலே பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், பசுக்கள் மற்றும் வேதம் முதலானவைகளை கற்ற அந்தணர்கள் இவர்களை இவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரக்கூடாது என்பதெல்லாம் நமது பாரத நாட்டிலே அரசர்களாலே பின்பற்றப்பட்டு வந்த சாஸ்திரங்கள். இவைகளெல்லாம் கடைபிடித்த யுத்தங்கள் கூட நடைபெற்றன. அதே போல சூரிய உதயத்திற்கு பிறகுதான் யுத்தம் ஆரம்பமாகும். எதிராளியினை கையிலே ஆயுதங்கள் இல்லை என்றால் தாக்கக்கூடாது என்பார்கள். நிராயுத பாணியா இருந்தா தாக்கப்படாது அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு யுத்தமாக இருந்தாலும், சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் நமது பாரத தேசத்தினுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. அவைகளெல்லாம் அந்த தர்மமான முறையிலே ஒருவன் பொருளை சேர்க்க வேண்டும், அந்த பொருளை கொண்டு அளவான இன்பத்தை தூய்க்க வேண்டும், அந்த பொருளை தன் பொருட்டு மட்டுமல்லாது பிறர் பொருட்டும் மேலும் தெய்வ காரியங்களுக்கும் அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த பொருளானது நிலையற்றது என்பதை உணர்த்துவதாகவும் கல்வி முறை அமைந்தன. ஒருவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவனால் கையிலே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக உரைத்தவைகள் நமது பாரத தேசத்திலே தோன்றிய சாத்திரங்கள். அதன் மூலம் வீடு வேற்றிற்கும் மோட்சத்திற்கும் முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த சாத்திரங்கள் பல்வேறு விதங்களிலே உணர்த்தி வந்தன. ஆனால் இடைக்காலத்திலே அந்நியர்களுடைய படையெடுப்பினாலே இந்த கல்வி முறையிலே இருந்து தர்மம் என்று சொல்லக்கூடிய அறத்தையும், இறுதியிலே சொல்லக்கூடிய வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மோட்சம் முதலானவைகளை பற்றிய அரும்பெரும் கல்வி முறைகள் எல்லாம் இவைகளிலே இருந்து நீக்கப்பட்டு பொருளுக்காகவும் இன்பத்திற்காகவும் மட்டுமே இந்த கல்வி என்றும் அதே வாழ்க்கை என்றும் இன்றைய காலமானது ஆகிவிட்டது. பேர்பட்ட இந்த காலத்திலே நமது சைவம்.org என்று சொல்லக்கூடிய நமது அமைப்பானது உலகெங்கிலும் சிவதர்மத்தை, சைவ சமயத்தினுடைய நெறிகளை, பல நூல்களை எல்லாம் தொகுத்து தங்களுடைய இணைய வழியாக அனைவருக்கும் எந்த நேரத்திலும் பயன்பெறுமாறு கொடுத்தும், அதுவும் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்திலே தினமும் மாலை வேளையிலே திருமுறைகள் விண்ணப்பம் மற்றும் சிவபெருமானுடைய ஞான நூல்களை எல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் நேரவையிலே காணும் பொருட்டும், அதைத் தொடர்ந்து பிறகெல்லாமும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்ற வகையிலே செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது, பெரும் பாராட்டிற்குரியது. அவர்களுக்கு எல்லாமல்ல நமது பாரதஜாம்பிகையுடனாகிய கடம்பவனேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் உண்டாக வேண்டும் என்று மனமொழி மெய்களாலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இது போன்ற அவர்களுடைய செயல்கள் இனி இருக்கக்கூடிய காலத்திலே மிகவும் தேவை. அந்த வகையிலே இந்த மனிதனானவன் ஒரு உயிரானது உயர்வு பெற வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். ஞானத்தை பெற்றால்தான் உயிரானது உயர்வு பெற முடியும். அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்கள் வேத சிவாகமம் முதலான நூல்கள். மனித பிறவி பெற்றவர்களுக்கு இந்த வேத சிவாகமம் ஆகிய நூல்கள் எல்லாம் பயன்பெறும். ஆனாலும் பரமேஸ்வரன் கொண்ட, சிவபெருமான் கொண்ட தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களிடத்திலும் சிவபெருமான் கொண்ட கருணையின் வண்ணமாக அபுத்திபூர்வ புண்ணியம், புத்திபூர்வ புண்ணியம் என்று ஆன்மாக்களை தங்களுடைய வினைக்கு ஏற்ப
கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு உயர்த்தி, சகல நிலையிலிருந்து பெத்த நிலைக்கும் பெத்த நிலையிலிருந்து முத்த நிலைக்கும் உயர்த்துவது சிவபெருமானுடைய பெருந்திருளை இன்றி வேறில்லை. அவ்வாறு உயிர்களை சிவபெருமான் உயர்த்தும் பொழுது எவ்வாறு உயர்த்துகின்றார் என்று பார்த்தோமேயானால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேதாரண்யம் என்ற க்ஷேத்திரம், அங்கே விளக்கு சிவபெருமானுடைய வேதபுரீஸ்வரருடைய திருமறைக்காளருடைய சன்னதியிலே விளக்கானது எரிந்து கொண்டிருக்கின்றது. இரவு பூஜைகள் எல்லாம் முடித்து அர்ச்சகர்கள் கோவிலை எல்லாம் திருநடை சாற்றிவிட்டு சென்று விட்டார்கள். அங்கே திருக்கோயிலே இருக்கக்கூடிய எலியானது அந்த விளக்கிலே இருக்கக்கூடிய நெய்யை குடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த விளக்கிலே இறங்குகின்றது. அவ்வாறு அந்த விளக்கிலே வரும்பொழுது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே அதுவரை தூண்டப்படாமல் சற்று அணைந்து போகும் என்ற நிலையில் இருந்த அந்த விளக்கு இந்த எலியானது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே இந்த எலியினுடைய மூக்கிலே சற்று சுட்டவுடன் அந்த திரியானது தூண்டப்பட்டு அந்த தீபமானது பிரகாசமாக எரிந்தது. அணையக்கூடிய தீபம் எலியினுடைய ஒரு சிறு பிரயத்தனத்தினாலே தூண்டப்பட்டு அந்த ஒளியானது அந்த கர்ப்ப கிரகம் முழுவதும் மறைக்காடரனுடைய சன்னதியிலே நிறைந்ததாலே இது அபுத்திபூர்வமாக அந்த எலிக்கு நிகழ்ந்தது. அவ்வாறு நடந்ததனாலே அடுத்த பிறவியிலே அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக ஒரு அரசனாக இந்த மண்ணிலே அவதரித்தது. இதே போல சிலந்தியாக திருவானை காவலிலே ஜம்புநாதரனுடைய மேற்பகுதியிலே கூடு கட்டியிருந்த அந்த சிலந்தி அடுத்த பிறவியிலே கோச்சங்கச் சோழன் என்ற பெயரிலே சோழ மன்னனாக வந்து 72 மாடக் கோயில்களை எல்லாம் அமைத்து சிவபெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இந்த தேசமெங்கும் பரவுவதற்கு காரணமாக அந்த புண்ணியமானது அமைந்தது. இதுவும் அபுத்திபூர்வமான புண்ணியம். அதன் பிறகு காலை கடம்பர் மதிய சொக்கர் அந்தி திரீங்கோயிலாளர் என்று சொல்லக்கூடிய சோழ தேசத்திலே இருக்கக்கூடிய மூன்று தலங்களிலே அந்தி வேளையிலே தரிசிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலையிலே அங்கே ஓர் மரகத லிங்கமானது மரகதாஜலேஸ்வரரானவர் இருக்கின்றார். அவருக்கு அருகிலே ஓர் புளிய மரமானது விளங்குகிறது. அந்த புளிய மரத்திலே ஓர் தேன் கூடு, அந்த தேன் கூட்டிலே தேனீக்கள் எல்லாம் தேனை சேகரித்து வைத்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கானது அந்த தேனை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த தேன் கூட்டை தனது கையினாலே கலைக்கிறது. அது கலைத்த அடுத்த மாத்திரத்திலே அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த குரங்கை கொட்ட ஆரம்பித்து விட்டன. தேனீக்கள் கொட்டியவுடன் அந்த வலி தாங்க முடியாமல் கையில் எடுத்த தேனோடு மரத்திலிருந்து வெகு வேகமாக இறங்கி வருகிறது குரங்கு. இறங்கும் பொழுது அந்த கையிலே வலி ஏற்படுத்தின தேன்கள் தேனீக்கள் கொட்டியதாலே ஏற்பட்ட வலி காரணமாக அந்த கையை உதறுகிறது. அந்த உதறிய ஒரே உதறிய பொழுது ஒரே ஒரு தேன் துளி அந்த மரகத லிங்கத்தின் மேலே படுகின்றது. அதை சிவபெருமான் தேன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பிறவியிலே அந்த குரங்கிற்கு சுப்பிரமன் என்ற மன்னனாக அந்த குரங்கானது பிறக்கிறது. அதே சோழ தேசத்திலே சுப்பிரமனாக அந்த மன்னனாக வந்து அதே மலையிலே இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் நாதருக்கு ஒரு கால் அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்விக்க எண்ணி வரும்பொழுது அந்த தேன் அபிஷேகத்தை செய்யும் பொழுது அந்த முற்பிறவியுடைய ஞாபகமானது அந்த மன்னனுக்கு ஏற்பட்டு அந்த மரகதாஜலேஸ்வர பெருமானுக்கு பல்வேறு விதங்களிலே சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்து கோவிலிலே வழிபாடுகள் எல்லாம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ததாக ஸ்காந்த மகாபுராணத்திலே வரக்கூடிய மரகதாஜல மான்மியமானது குறிப்பிடுகிறது. அவ்வாறு நாம் அபுத்திபூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியங்களினாலே, அதாவது நமக்கு தெரியாமல் செய்த ஒரு சிவபுண்ணியத்தினாலே அடுத்த பிறவியிலே நாம் தெரிந்து சிவபுண்ணியத்தை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் சிவபெருமானுடைய பெருந்தருணை. இப்பொழுது நாம் மனித பிறவியை எடுத்திருக்கின்றோம். இதிலே எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு இந்த
இந்த சைவ சமயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, சைவ சமயத்தை தெரிந்து கொள்வதற்கு சிவபெருமானாலே ஏராளமான நூல்கள் நேரடியாகவும் அதிஷ்டானமாகவும் அருளப்பட்டன. நான்கு வேதங்கள், 28 ஆகமங்கள், 207 உபாகமங்கள், இது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஸ்தலங்களினுடைய சிவபுராணங்கள், 18 புராணங்கள் மற்றும் இன்னும் எத்தனையோ புராணங்கள், நூல்கள், அருளாளர்களுடைய பன்னிரு திருமுறைகள், தேவாரங்கள் முதலான நூல்கள் மற்றும் சந்தான ஆச்சாரியர்களாலே செய்விக்கப்பட்ட, அருளப்பட்ட மெய்கண்ட சாத்திரங்கள் முதலான நூல்கள், இன்னும் இந்த சைவ சமயத்திற்கு ஆதாரமான நூல்கள் என்று சொல்வோமே ஆனால் எல்லையற்றது. எத்தனையோ நூல்கள் இருக்கு, அதுக்கெல்லாருக்கும் இந்த பிறவி போராது. இத்தனை நூல்கள் கிடைத்தும் இவைகள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பொருளை தான், பரம்பொருளாகிய பதியாகிய பரமேஸ்வரன் சிவபெருமான் தான். அவர்கள் அவர் சிவபெருமான் ஒருவரே இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை சொல்வதற்கு இத்தனை நூல்கள் பலகாலும் உணர்ந்தவர்களாலும் சொல்லப்பட்டது. இத்தனை நூல்கள் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தும் நாம் சிவபெருமானுடைய திருப்படியை அடையவில்லை என்றால் நாம் ஏதோ தவக்குறைவோடு இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆனாலும் அந்த தவங்களை எல்லாம் பெருக்குவதற்கோசரம், பெருக்கும் பொருட்டு இந்த சிவபெருமானுடைய திருவருளை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு, சிவபெருமானுடைய அருளை பெற்று இந்த வீடு வேற்றை அடைவதற்கு சிவபெருமானாலே சரியை, திரியை, யோகம், ஞானம் என்று நான்கு பாதங்களை உடைய சிவாகமங்கள் உபதேசிக்கப்பட்டன. உடலாலே இறைவனுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய மூச்சையும் கொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடல், பொருள், ஆவி இவை அனைத்துமே சிவபெருமானுக்கே அர்ப்பணித்து சிவபெருமானிடத்தே ஞானமே உருவாகிய சிவபெருமானிடத்திலே இரண்டர கலத்தல், இவ்வாறு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு பாதங்களோடு கூடிய சிவாகமமானது சிவபெருமானாலே உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியிலே தீட்சை முதலானவைகளை பெற்று, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை முதலான தீட்சைகளை எல்லாம் பெற்று, அந்தந்த தீட்சைக்கு தகுந்த சிவப்பணிகளை எல்லாம் செய்து, சமய தீட்சை பெற்று குருநாதரிடத்திலே பஞ்சாட்சரமாகிய மகாமந்திரத்தை உபதேசம் பெற்று, தினமும் காலையும் மாலையும் இன்னும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து, ஜபித்து இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கும் வண்ணமாக அடுத்த நிலையாகிய விசேட தீட்சைக்கு செல்ல வேண்டும். அந்த விசேட தீட்சையிலே குருநாதரனுடைய திருவருளாலே, குருநாதரனுடைய திருக்கரங்களினாலே சிவலிங்கத்தை பெற்று சிவபூஜையை புரிதல், அதற்கு ஆன்மார்த்த பூஜை என்று பெயர். எல்லோருக்கும் இந்த ஆன்மார்த்த பூஜையை செய்யலாம், தீட்சை பெற்று செய்ய வேண்டும், விசேட தீட்சை பெற்று செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளைகளிலும் சைவ அனுஷ்டானங்களை செய்து பஞ்சாட்சர மந்திரங்களை ஜபித்து அதன் பின்னே சிவபெருமானுக்கு பூஜையை செய்ய வேண்டும், சிவபூஜையை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜைக்கு மேலான புண்ணியம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியம் சிவபூஜை. துர்லபம் பிராப்திய மானுஷ்யம் ஏ அர்ச்சயந்தி சதாசிவம் என்று சொல்லும் சாஸ்திரங்கள். கிடைத்தற்கரிய மனித பிறவி, அதிலே சிவபூஜை செய்யவில்லை என்றால் இந்த பிறவியினாலே பிரயோஜனம் இல்லை. உண்ணும் முன் மலர் வரித்திட்டு உண்ணாராகில் என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி தினமும் சிவபெருமானுக்கு நான்கு மலர்களையாவது பறித்து இட்டு அதன் பிறகு உண்ண வேண்டும். அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார், எட்டு பூ போட்டா சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல நாவுக்கரச பெருமான். அதே போல ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாயிலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாடி வந்து நான் மலர் தூவிடில், எட்டு பூ போட வேண்டாயா, நாளை நாலு பூ போட்டா போறோம், நாடி வந்து நான் மலர் தூவிடில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல எவ்வளவு எளிமையான தன்மை சிவபெருமானுக்கு, எளிவந்த விரான் அப்படிங்கிறோம், அதனாலதான் சிவபெருமான். அப்படி இந்த பிறவியிலே சிவபெருமானை அர்ச்சிக்கவில்லை என்றால் இந்த பிறவி எடுத்து பிரயோஜனம் இல்லை.
பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதே நமக்கு தொழிலாக சென்று விடும். சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் அவருடைய அவரை நினைந்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு ஆன்மார்த்த பூஜையை நாம் செய்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும் என்றும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் சர்வ பிராணி ஹிதாவகம், எல்லா பிராணிகளுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்ற சங்கல்பத்திலே செய்யக்கூடியது பராத்த பூஜை என்று ஆலயங்களிலே சிவபெருமானை பூஜித்தல். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கும். நம்மளுடைய வீட்டுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பூஜை ரூம் இருக்கு. அந்த பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம சிவ பூஜை பண்றோம், தெய்வங்களை பூஜை பண்றோம். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஊரினுடைய நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளினுடைய நன்மைக்காகவும் இறைவனை பூஜித்தல் அப்படிங்கிறதா கோவில். கோ அப்படின்னா அரசன், இல்லைன்னா அவருடைய வாழக்கூடிய இடம். சிவபெருமான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறார், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை, பிரபஞ்சத்தை கலந்தும் கடந்தும் இருக்கிறார் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை கோவில்ல பூஜிப்பது ஏன் அப்படின்னா, மாட்டினுடைய உடம்பு பூரா பாதானது இருந்தாலும் அது மடியில்தான் கறக்க முடியும். அப்படி சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரிய இடங்களிலே திருக்கோவில் ஒரு முக்கியமான இடமாக திகழ்கின்றது. செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன் தொடுமே என்று சிவஞான போதம் குறிப்பிடுகிறது. சிவபெருமானுடைய ரூபமாகவே விளங்கக்கூடியது ஆலயம். நமது நாயன்மார்கள் எல்லாம் குருபக்தி, லிங்க பக்தி, குருலிங்க ஜங்கம பக்தி என்று தனது குருவை சிவமாக எண்ணி வாழ்ந்திருக்கின்றார்கள். லிங்க பக்தி சிவபெருமானுடைய ஆலயத்தையும் சிவபெருமானுடைய வடிவத்தையும் சிவலிங்கத்தை சிவமாக எண்ணி பூஜித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். அதனை கடந்து குருலிங்க ஜங்கம பக்தி, அடியார் பெருமக்களை எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களாகிய திருநீரும் உருத்ராக்கமும் அணிந்த அடியார்களை எல்லாம் அவர்களுடைய திரு வேடமே சிவவேடமாக பாவித்து அவர்களை சிவபெருமானாக பாவித்து சிவபூஜை புரிதல், இவைகள் எல்லாம் பெரிய புராணத்திலே விரிவாக காண கிடைக்கின்றன. படமாட கோவில், நடமாட கோவில் என்று திருமூலர் இரண்டு விதமாக சொல்வர். படமாட கோவில் என்பது ஆலயம், நடமாட கோயில் என்பது சிவபெருமானுடைய அடியவர்கள். சிவபெருமானுடைய கோவிலிலே பூஜை செய்தால் அது சிவபெருமானுக்கு நேரே அவருக்கு மட்டுமே போகும், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு போகாது. ஆனால் நடமாட கோவிலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பூஜித்து அடியார்களுக்கு அமுதளித்து அடியார்களுக்கு உண்டான உபச்சாரங்களை எல்லாம் செய்தால், மாகேஸ்வர பூஜை முதலானவைகளை எல்லாம் செய்தால், அவற்றினாலே அது சிவபெருமானுக்கும் திருப்தி அடையும், அந்த அடியாருக்கும் திருப்தி அடையும் என்று திருமந்திரம் குறிப்பிடுகிறது. சிவாகமங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது சிந்தியாகமம். அந்த சிந்தியாகமத்தினுடைய உபாகமம் அஜிந்திய விஸ்வ சாதாக்கியம் என்று ஒரு உபாகமம். அந்த உபாகமத்திலே புண்ணிய விதி, புண்ணிய நிர்ணய விதி என்று இரண்டு மடலங்கள் உண்டு. எவைகளெல்லாம் சிவ புண்ணியங்கள் என்பதை எடுத்து உரைக்கக்கூடியது அந்த புண்ணிய விதி மற்றும் புண்ணிய நிர்ணய விதி என்ற குறிப்புகள். அந்த புண்ணிய விதி, புண்ணிய நிர்ணய விதியிலே சிவபெருமானுக்கு இசைவது, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன பலன்களை அடையலாம் என்பதை எல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அந்த ஆகமங்களில். அப்படி பொதுவாக இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் புண்ணியம் என்று பெயர். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் பாவம் என்று பெயர். ஒரு புண்ணியம் செய்தோமே ஆனால் அதற்கு உண்டான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதே போல ஒரு துன்பத்தை மற்றவர்களுக்கு செய்தோமே ஆனால், பாவத்தை செய்தோமே ஆனால் அதற்கான துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த புண்ணிய பாவ அனுபவத்திலிருந்து நாம் தப்பவே முடியாது. அப்ப புண்ணியத்தை அதிகமா செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போவோம்,
பாவத்தை அதிகமா செய்திருந்தால் நரகத்துக்கு போகும். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்றது. எனக்கு புண்ணியமும் நரகத்துக்கும் போகக்கூடாது, அதே போல சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது. இதை ரெண்டையும் கடந்து சிவலோகத்துக்கு போகும்.

சிவலோகத்தில் இடம் கொடு, உனக்கு அருகில் இடம் கொடு, உன்னில் என்னை சேர்த்துக் கொள் என்றுதான் அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார். ஆக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றவாறு இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரக்கூடிய பசு புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் இவைகளை எல்லாம் நீக்கி பரமபதியாகிய சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுத்தரக்கூடிய சிவ புண்ணியங்களிலே மேலான புண்ணியமானது சிவபெருமானுடைய ஆலயத்தை, சிவபெருமானுடைய ஆலயத்திலே சென்று அவரை தினமும் வழிபடக்கூடிய உயரிய புண்ணியம் அந்த சிவபுண்ணியம் சிவாலய தரிசனம். திருமந்திரத்திலே குறிப்பிடுவார், நாடும் நகரமும் நல்திரு கோவிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வேனே என்று. சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் கிடைத்திடுமே பராபரமே என்பார் தாய்மான் அவர் சொல்றார். ஆக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து சிவபெரும்பருளை அந்த கோயிலிலே வணங்குவதனாலே ஏற்படக்கூடிய புண்ணியம் அந்த, அதனாலே என்ன கிடைக்கும் என்றால் ஒரு நல்ல குருநாதர் அமைவார். அந்த குருநாதரனுடைய துணையோடு சைவ சமயத்திலே சமயம் முதலான தீட்சைகளை பெற்று சிவபெருமானுடைய சிவபூஜை முதலானவைகள் எல்லாம் செய்து இந்த வாழ்க்கையிலே உரிமை பெறலாம். அப்பேற்பட்ட அந்த சிவபூஜையினுடைய அப்பேற்பட்ட அந்த சிவாலய தரிசனத்தினுடைய சிறப்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமாக. சிவபெருமானுடைய தரிசனத்திற்கு செல்லக்கூடிய செல்லும் பொழுது குளித்துவிட்டு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு. திருநீறு ருத்ராட்சம் முதலான சிவ வடிவத்துடன் சிவ வேடத்துடன் செல்ல வேண்டும். உள்ளும் புறமும் சிவபெருமானை நினைக்க வேண்டும். வெளியிலே திருநீறு ருத்ராட்சம் முதலானவைகளை அணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே சிவபெருமானுடைய சிந்தனை முதலானவைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் அதற்கு பேர் அவவேடம் என்று பெயர். தவவேடம் என்றால் உள்ளே சிவபெருமானை தியானித்தும் சிவபெருமானிடத்திலே உள்ளங்கு கொண்டும் வெளியிலே அவருடைய திருநீற்றையும் உருத்ராக்கத்தையும் அணிந்து கொண்டு சிவ வேடத்துடன் அந்த சிவாலயத்தை அடைய வேண்டும். அந்த சிவாலயத்தை அடைவதற்கு முன்னே அந்த நகரத்திற்குள்ளே நாம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே தூரத்திலே அந்த சிவாலயத்தினுடைய கோபுரமானது நமது கண்களில் படும். அந்த கண்களிலே கோபுரம் பட்ட உடனேயே நமது இரு கைகளையும் சிரசிற்கு மேலே தூக்கி திரையங்க நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அந்த திருக்கோயிலை நோக்கி நாம் வணக்கம் வணங்க வேண்டும். திரையங்க நமஸ்காரம் என்று பெயர். நாம எத்தனையோ தலங்களை கடந்து போவோம், வேற ஒரு பணியா செல்வோம். அப்படி செல்லும் பொழுது இந்த கோபுரத்தை தரிசனம் செய்தல் இதுவே கோடி புண்ணியம். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. ஆக திருக்கோவிலினே அருகிலே சென்று அங்கே நமது கால்களை எல்லாம் கழுவிக்கொண்டு மேலும் சைவத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு நமது பண்பாட்டிற்குரிய உடையை அணிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் இவைகளெல்லாம் ஒரு முறையாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே அது பற்றி ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேண்டும். ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகின்றோம் என்றால் அதற்கு உண்டான ஒரு சில நியமங்களை நாம் கடைபிடிக்கின்றோம். அடையாள அட்டை அணிய வேண்டும், சரியான ஒரு உடையானது அணிய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரியும் பொழுது அதுக்கான முயற்சிகளை எல்லாம் நாம் எடுக்கின்றோம். பொருளிலும் இன்பத்திலும் நாட்டம் இருக்கின்றது அந்த நிறுவனம்.

0: வேலை செய்தாதான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையிலே அதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நாம செய்யறோம். ஆனா இந்த தர்மத்திலும் மோட்சத்திலும் நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லை. சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு, அப்ப அந்த தர்மத்தின்படி திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நாம செல்லணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம், நம்ம இல்லங்களிலே நம்ம பெரியவங்கள்லாம் முன்னோர்களுக்கு திதி முதலானவைகள் எல்லாம் இல்லங்களிலோ அல்லது நதிக்கரைகளிலோ புண்ணிய தலங்களிலோ கொடுக்கும் பொழுது அதற்கு உரிய அந்த உடை அலங்காரத்தோடு இருப்பார்கள். வேஷ்டி கட்டிண்டு, துண்டை போத்திண்டு, துண்டை கட்டிண்டு. அதே போல பெண்கள் உடன் இருக்கிறார்கள் என்றால் புடவை முதலானவைகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான உடைகளோடு செல்வார். ஆக அது போல நமது பண்பாட்டிற்கு உரிய உடைகளை நாம் அணிந்து கொண்டு அந்த தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே சென்று அருகில் சென்றவுடன் மீண்டும் அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பொறிகளால் ஐந்து இந்திரியங்களால் ஏற்பட்ட பொது அறிவு அந்தக்கரணங்களுக்கு வந்து சிறப்பு அறிவாக மாறுகிறது. சிறப்பு அறிவுனா தெளிவாக அறிதல். அந்த நான்கு அந்த கரணங்களாலும் சிறப்பான அறிவு தெளிவு காட்சி உண்டாகிறது. தெளிவு காட்சி எந்த கருவியினாலே உண்டாகிறது? புத்தியினால். புத்தியினாலே தெளிவு காட்சி. எனவே பொது காட்சி, அதாவது பொது காட்சின்னு எதனால உண்டாகும்? ஐம்பொறிகளால். அதற்கு இன்னொரு பெயரு, பொது காட்சிக்கு இன்னொரு பெயர் வாயிற்காட்சி. வாயிற்காட்சி, வாயில்னா இந்திரியங்கள், வாயிற்காட்சி. பிறகு அந்த கரணங்களால் புத்தியினால் உண்டாகிற சிறப்பான அறிவை மானதக்காட்சி என்பார்கள். வாயிற்காட்சியை அடுத்து மானதக்காட்சி. இது தெளிவு காட்சி, மானதக்காட்சி. மானதக்காட்சி எதனாலே உண்டாகும் என்று பார்த்தோம். அந்த தெளிவு காட்சி எதனாலே உண்டாகும்? புத்தியினாலே. அப்பனா புத்தி என்றளவா சொல்ல வேண்டும்? புத்தியினால் ஏற்படுகிற காட்சி என்றளவா சொல்ல வேண்டும்? எப்படி சொல்லி இருக்கிறது? மானத காட்சினா மனத்தினாலே உண்டாகிற காட்சி என்றளவா சொல்லுகிறது என்றால், முதல் மனந்தான் அதை பற்றி முதலிலே தருகிறது, அதை வைத்து மானத காட்சி என்கிறார். ஆனா உண்மையிலே அது புத்தியினாலே நிகழ்வது. எனவே உலகப் பொருள்களை இந்திரியங்கள் பொதுவாக அறிகின்றன. சிறப்பாக அறிவன அந்த கரணங்கள். இந்த நம்முடைய பெரியோர்கள் ஐம்பொறிகளைத்தானே குறை சொல்லுகிறார்கள், பலவாறு பழிக்கிறார்கள். ஐம்பொறி அவை என்ன பாவம்? ஐம்பொறிகள் பொதுவாகத்தானே அறிகின்றன. சிறப்பாக அறிகின்றவை எவை? அந்த கரணங்கள். அவற்றை திட்டாமல் பெரியோர்கள் இந்த ஐம்பொறிகளையே தாக்குகிறார்கள். வஞ்ச புலன்கிறாங்க. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். கள்ள புலனைந்தின், கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேங்கிறாரு. இப்படியெல்லாம் ஏசுகிறார்களே ஐம்பொறிகளை. அந்த கரணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும், திட்ட வேண்டும். அதற்கு என்ன காரணம்? இவைதான் வெளிப்பட தெரிகின்றன. அந்த கரணங்கள் நமக்கு தெரியவில்லை, வெளிப்பட நிற்பன இவைதான். இப்போ இந்த எங்க நாட்டில் அரசியல்வாதிகள் கொலையும் செய்வார்கள், கூலி ஆட்களை கொண்டுதான். அகப்பட்டுக் கொள்வது யாரு? கூலி ஆட்கள் தான். அதே போல இங்கே அகப்பட்டுக் கொள்வது இந்த ஐம்பொறிகள் தான். எனவே இவைதான் ஆன்மாவை தீய வழியிலே செலுத்துகின்றன என்று சொல்லுகிறார்கள். எனவே பொது காட்சி, அதாவது வாயிற்காட்சி, இரண்டாவது மானத காட்சி, மூன்றாவதாக இவ்வாறு புத்தியினாலே உண்டாகிற அந்த சிறப்பான அறிவு, அந்த தெளிவான அறிவு இறுதியிலே ஆன்மாவை போய் அடைகிறது, ஆன்மாவை போய் சேருகிறது. ஆன்மா அந்த புலனை அறிந்து அதிலே அழுந்துகிறது. அந்த புலனிலே கருவிகளால் வந்த அந்த புலனறிவிலே அழுந்துகிறது ஆன்மா. அழுந்துதல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்தல். அனுபவித்தல் என்பது வட சொல், தமிழ் சொல், நல்ல தமிழ் சொல். அழுந்துதல், அனுபவித்தல். அழுந்துதல் இல்லை என்றால் அனுபவித்தல் இல்லை. அழுந்தினால்தான் அனுபவம். இப்ப மருத்துவமனையில அந்த நோயாளிகள் துன்பப்படுகிறார்கள், பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் அந்த துன்பத்தை தாங்களும் அடைந்து வருந்துகிறார்களே, அதற்கு காரணம் இவர்கள் அந்த நோயாளியினுடைய துன்பத்திலே அழுந்துகிறார்கள். ஆனால் அவர் மருத்துவர் வருகிறார், அவருக்கு ஏதாவது வருத்தம் வருகிறதா? ஃபீஸ் கொடுக்கட்டா, கொடுக்காவிட்டால் தான் அவர்கள் அவருக்கு வருத்தம் வரும். நோயாளி என்ன நிலையா, என்ன ஆனால் என்ன? எனவே மருத்துவர் அழுந்துவது இல்லை, அவர் ஒரு காட்சி பொருளாக பார்த்து கொண்டே போகிறார். எனவே அழுந்தினால்தான் இன்பம் துன்பம் என்ற அனுபவம், இன்பம் துன்பம் தான் அனுபவம். எனவே ஆன்மாதான் இந்த கருவிகளாலே வருகிற புலன்களிலே அழுந்தி இன்ப துன்பத்தை நுகர்கிறது. இந்த அனுபவத்துக்கு பெயர்தான் முடிவாக தன்வேதனை காட்சி. தன்வேதனை காட்சி, அதா தன் என்றால் இங்கே ஆன்மா, வேதனை என்றால் இன்பம் துன்பம் இரண்டையும் குறிக்கும். வேதனை என்ற சொல் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் குறிக்கும். ஆன்மா அடைகின்ற இன்ப துன்பமாகிய நிலைக்கு தன்வேதனை காட்சி என்ற பொருள், என்ற பெயர். எனவே வாயிற்காட்சி, மானதக்காட்சி, மூன்றாவது தன்வேதனை காட்சி. காட்சி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு என்ற பொருள். காட்சி என்றாலே அறிவு. வாயில்களால் வருகிற அறிவு வாயிற்காட்சி, அந்த கரணங்களால் வருகிற அறிவு மானதக்காட்சி, ஆன்மா முடிவாக அடைகிற அனுபவ அறிவு, அது அனுபவ அறிவு தன்வேதனை காட்சி. கடைசியாக ஆன்மா அடைவது அனுபவ அறிவு, அழுந்தி அறிவதாகிய அனுபவ அறிவு. இந்த அந்த கரணங்களினுடைய செயற்பாட்டைத்தான் இந்த நான்காம் நூற்பாவிலே நாம் பார்க்க போகிறோம். முதலிலே நூற்பாவை பாருங்கள். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. ஆன்மா, ஆன்மா என்ற சொல்லை முதலிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நூற்பாவிலே இருக்கிறது. ஆன்மா என்ற சொல் எந்த இடத்துல இருக்கு? ஆன்மா இரண்டாவது வயதில். அதை எடுத்து முதலிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா, ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அதாவது இந்த நான்கு அந்த கரணங்களிலே எதுவும் ஆன்மா ஆக முடியாது. இந்த அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. எப்படி முந்தின மூன்றாம் நூற்பாவிலே அந்த ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல என்று பார்த்தோமோ, அதே போல இங்கேயும் இந்த அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த கரணங்களுடைய தொழிலை பார்த்தால் அவை அறிவுடையன போல தோன்றுகின்றன அல்லவா? மனம் ஐயுறுகிற செயலை செய்கிறது, புத்தி நிச்சயித்தலாகிய தொழிலை செய்கிறது என்று அகங்காரம் துணிதல் அந்த ஊக்கத்தை தருகின்ற செயலை செய்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இவையே ஆன்மாவாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் வருமல்லவா? அதை முதலிலே நீக்குகிறார் மெய்கண்டார். அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமானவை. இந்த அந்த கரணங்கள் ஐம்பொறிகளை விட, ஐம்பொறிகள் புறத்திலே இருக்கின்றன, இந்த அகக்கருவிகளாகிய அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கருவிகள். அதனாலே சில சமயங்களிலே நம்முடைய நூல்களிலே, ஞான நூல்களிலே இந்த அந்த கர்ணங்களையே ஆன்மா என்று கூறுகிற ஒரு முறை காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக திருவாசகத்திலே அந்த கடைசி பதிகத்துல, அச்சோ பதிகத்துல, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்று வருகிறது. சித்த மலம் என்றால் என்ன பொருள்? சித்தம் என்பது அந்த கர்ணத்தினுடைய பெயர். சித்த மலம் என்றால் அங்கே அந்த கர்ணம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மலம் என்பது ஆணவ மலம். அது எதை பற்றி இருக்கிறது? ஆன்மா. எனவே ஆன்மாவுக்கு உரிய மலம்தான் மலம் என்று சொல்ல வேண்டும், ஆன்மாவை பற்றி இருக்கிற மலம். ஆனால் அப்படி சொல்லாமல் சித்த மலம் என்றாலும் கருத்து ஆன்மா என்பதுதான். இப்படி ஆன்மாவை இந்த மனம் என்றும் புத்தி என்றும் சித்தம் என்றும் சொல்லுகிற வழக்கை நூல்களிலே பார்க்கலாம். அதை வைத்துக் கொண்டு அந்த கரணங்கள் ஆன்மா என்று முடிவு கட்டக்கூடாது. அதெல்லாம் உபசாரத்தினாலே சொல்லுகிற முறை. ஆன்மாவுக்கு நெருக்கமாக இருப்பதனாலே இந்த கருவிகளையே ஆன்மா என்று சொல்லுகிற ஒரு வழக்கு. இந்த மாவட்ட கலெக்டரை பார்க்க போகும் போய் போய் அலுவலகத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஒரு ஏவலம் பியூன், அவன் நல்ல எடுப்பாக உடையிருந்தால் அவனையே கலெக்டர் என்று தவறாக நினைத்து வணக்கம் போடுவார்கள். அதே பிறகுதான் உண்மை தெரியும். பழமெல்லாம் கொண்டு போயிருப்பா, மாலையெல்லாம் போடுவார்கள். அதுபோல பக்கத்தில் இருக்கிற இந்த அந்த கரணங்களையே ஆன்மா என்று நினைத்து விடாதீர்கள். ஆன்மா வேறு, அந்த கரணங்கள் வேறு என்று முதலிலே சொல்லி, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று ஆன்மா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஆன்மா, ஆன்மா என்பது அரசன் போல, ஆன்மா என்பது அரசன் போல இந்த நான்கு அந்த கரணங்கள் யார் போல என்றால், அரசனுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் யாரு? அமைச்சர்கள். நான்கு அந்த கரணங்களும் அமைச்சர்கள். அமைச்சருடைய பணி என்ன? அமைச்சர்களுடைய கடமை நாட்டில், அரசனே நாடெல்லாம் போய் நடப்பவற்றை அறிந்து கொள்ள முடியாது, அவன் அரசன் நேரடியாக அறிய மாட்டான். இந்த அமைச்சர்கள் தான் நாட்டில் நடப்பவற்றை அரசனுக்கு உணர்த்துகிறவர்கள். அந்த அமைச்சர்கள் எவ்வாறு அறிகிறார்கள் நாட்டு நடப்புகளை? யார் மூலமாக அறிகிறார்கள்? தூதர்கள், ஒற்றர்கள், இவர்கள் வாயிலாக அமைச்சர்கள் அறிகிறார்கள். அதே போல இங்கே ஐம்பொறிகள் ஒற்றர்களாக வெளியே சென்று விடயங்களை அறிந்து அந்த கரணங்களுக்கு தருகின்றன. எனவே ஐம்பொறிகள் ஒற்றர்கள், அந்த கரணங்கள் அமைச்சர்கள், ஆன்மாதான் அரசன் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது. அந்த ஆன்மா அவற்றை, அவை என்றால் எவை? அந்த கரணங்களை அவை சந்தித்தது, அவற்றோடு கூடியிருக்கிறது. அந்த கரணங்களோடு ஆன்மா கூடியிருக்கிறது. எதற்காக இந்த ஆன்மா அந்த கரணங்களோடு கூட வேண்டும், ஏன் கூட வேண்டும் என்பதற்கு அடுத்து விடை கூறுகிறார். எதற்காக அந்த கரணங்களோடு ஆன்மா கூடியது? என்ன அடுத்து என்ன வரி இருக்கிறது? சகசமலத்து உணராது, சகசமலத்து உணராமையால். ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள், சகசமலத்து உணராமையால். சகசமலம் நாம் ஏற்கனவே அறிந்தது எது? ஆணவ மலம். ஆணவ மலத்தினால் இந்த ஆன்மா அறிவை இழந்து அறியாமை உடையதாக இருப்பதனால், அறியாமை வயப்பட்டு கிடப்பதனால் அறிவு பெறும் பொருட்டு இந்த அந்த கரணங்களோடு கூடியது. சகசமலத்தினால், உணராமையினால் அவை சந்தித்தது என்ற வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சகசமலத்து உணராமையினால் அவை சந்தித்தது ஆன்மா. சகசமலம் என்பதற்கு என்ன பொருள் அந்த தொடருக்கு? ஆணவ மலத்துக்கு ஏன் அந்த பெயர் சகசமலம்? சகஜம், சகஜம் என்றால் இயற்கை, இயற்கை சகஜம். சகசமலம் என்றால் ஆன்மாவோடு இயற்கையாகவே கலந்திருக்கிற குற்றம் ஆணவ மலம். ஆன்மாக்களோடு இயற்கையாகவே ஆன்மா என்று உண்டோ அன்றே அவற்றோடு கலந்திருக்கின்ற மலம் சகஜ மலம். தங்கள் இருக்கின்றனவே மாயை, கண்மம், அவை எப்போது ஆன்மாவை வந்து சேர்ந்தன? ஆணவ மலம் இயற்கையாகவே இருக்கிறது, சரி. மற்ற இரண்டும், மற்ற இரண்டும் இறைவனால் பிற்பாடு ஆன்மாவோடு சேர்க்கப்பட்டது, பின்னாலே. ஆக பின்னாலே வந்தது, வந்தவை மற்ற இரண்டும், மாயையும் கண்மமும். எனவே அவற்றுக்கு பெயர் ஆகந்துக மலம் என்றால் பின்னால் வந்து சேர்ந்தது என்ற பொருள். எனவே முதலாவது இயற்கையான குற்றம் இயற்கை மலம், பின் இரண்டும் ஆகந்துக மலம் என்பவை செயற்கை, செயற்கையாக சேர்க்கப்பட்ட மலங்கள், இயற்கை செயற்கை. எனவே சகசமலத்து உணராது. சரி, அடுத்த பகுதி என்ன? சகசமலத்து உணராது. அமைச்சு அரசு எய்ப்ப ஒரு உவமை சொல்லுகிறார். ஆன்மாவோடு இந்த அந்தக்கரணங்கள் சேர்ந்திருப்பதற்கு ஒரு உவமை. அமைச்சு அரசு எய்ப்ப, எய்ப்பன போல, எய்ப்ப என்பது உவமை உருபு, எய்ப்ப போல. அமைச்சரோடு கூடி கூடிய அரசனை போல, அமைச்சு அரசு, அமைச்சரோடு கூடிய அரசனை போல இங்கே ஆன்மா இருக்கிறது.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பிறகு இதுவரை மாயா தத்துவத்திலிருந்து தனித்தனியாக கருவிகள் தோன்றியதை பார்த்தோம். இனிமேல் கலையிலிருந்து தோன்றும், மாயையிலிருந்து இனி வராது. இந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை என்பது. வித்தை என்றாலே என்ன பொருள்? வித்தை என்றாலே அறிவுதான். எனவே இந்த வித்தை என்ற கருவி ஆன்மாவினுடைய ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆணவ மலத்தை நீக்கி, ஆணவ மலத்தை சிறிது நீக்கி என்றால் என்ன பொருள்? சிறிது நீக்கினா எந்த அளவுக்கு? சிறிது நீக்கினா எவ்வளவு? ஒவ்வொருவரும் சிறிது என்றால் அளவு வேறுபடும் இல்லையா? சிறிதுனா எவ்வளவு என்றால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய கண்மத்தின் அளவுக்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மலத்தின் சக்தியை நீக்கி கலை வித்தை. பிறகு அந்த வித்தையிலிருந்து இன்னொன்றை இங்கே நினைவுபடுத்த வேண்டும். இங்கே இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகிறதே, இந்த அதாவது காரணத்திலிருந்து காரியம் தோன்றுகிறதே, இது என்னது? நம்ம காரியப்பாடு எப்படி காரியப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிற ஒரு காலத்தில் என்னது, பரிணாமம், விவர்த்தனம், ஆரம்பம், ஆரம்பத்துல சொன்னது இப்ப கேட்டா, ஆரம்பவாதம் நூலோடு நூல் சேர்ந்து ஆரம்பித்து சட்டை உண்டாவது போல, துணி உண்டாவது போல, அது ஆரம்பவாதம். விவர்த்தனவாதம் என்றால் ஒரு பொருள் இன்னொன்றாக உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது விவர்த்தவாதம். பரிணாமம் ஒன்று, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது பரிணாமம். சைவ சித்தாந்தம் பரிணாமத்தை சொல்லுகிறது. ஆனால் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற காரியம் எப்படி பரிணாமமா? சுத்தமாயிலிருந்து வருவது விருத்தி. விருத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, விரிந்து குவிவது. குடை எடுத்துக்கொண்டு போறோம், எல்லா யாரு யார் வண்டியில பார்த்தாலும் ஒரு குடை இருக்கு இந்த ஊர்ல. குடை எல்லாம் மடக்கி கிடக்கிறது, மழை பெய்யும் போது விரித்து கொள்ளுகிறார். இப்படி நினைத்த போது விரிக்கவும் மறுபடியும் சுருக்கவும், அதுதான் விருத்தி. எனவே சுத்தமாயிலிருந்து வருகிற ஐந்து காரியங்கள் விருத்தி. இனி அசுத்தமாயிலிருந்து வருகின்றவை எல்லாம் பரிணாமம். அந்த பரிணாமத்திலேயும் ரெண்டு வகை இருக்கு, அது வேற. பரிணாமத்திலே ரெண்டு வகை, அதாவது ஒரு பொருள் இன்னொரு முழுதும் மாறுவது, முற்றிலும் முழுதும் மாறுவது முழு பரிணாமம். முழுவதும் மாறுவது அது முழு பரிணாமம். அப்படி முழுதும் பரிணமிக்காமல் ஒரு பகுதி பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். ஒரு பகுதி மட்டும் பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். இப்ப பால் அதை காய்ச்சி உறைவித்தால் அந்த பாலானது தயிராக முழுதும் மாறிவிடுகிறது. பால் தயிராக பரிணாமம் அடைகிறது, அது முழு பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏகதேச பரிணாமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள்? அந்த நம்ம வெண்ணெயை வைத்திருந்தால் அதுல ஒரு பகுதியில புழு தோன்றுகிறது. இந்த ஏகதேச பரிணாமத்தில அந்த காரணப்பொருளும் இருக்கும், அந்த காரிய பொருளும் இருக்கும். இங்கே சைவ சித்தாந்த ஏகதேச பரிணாமத்தை தான் சொல்லும். எனவே மாயா தத்துவம் காரியப்படுகிறது என்றால் மாயா தத்துவம் முழுதும் மாறவில்லை. மாயா தத்துவம் எப்போதும் போல இருக்கிறது, அதன் ஒரு பகுதி காலமாக இன்னொரு பகுதி நியதியாக என்று. இப்படி ஏகதேச பரிணாமம் தான் இங்கே சொல்லப்படுவது. எனவே கலை என்பதனுடைய ஒரு பகுதி வித்தையாக பரிணமிக்கிறது. எனவே கலையும் தொழில்படும், வித்தையும் செயல்படும். கலை வித்தை இது ஞானசக்தியை எழுப்புவது. அடுத்து வித்தையிலிருந்து அராகம். ராகம், ராகம் என்றால் ஆசை விருப்பம், ராகம். எனவே அதுதான் அராகம் என்று வந்திருக்கிறது, ராகம் என்ற வடமொழிச்சு அராகம். எனவே தன்னுடைய பெயருக்கு ஏற்ப இது ஆன்மாவினுடைய விளைவாற்றலை, இச்சா சக்தியை எழுப்புகிறது, ஆணவ மலத்தை சிறிது நீக்கி. எனவே இப்பொழுது ஆன்மாவினுடைய கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி மூன்றும் செயல்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டன. ஆனால் இன்னும் உலகம் வரவில்லை, நாம் வாழுகிற உலகம் இன்னும் வரவில்லை என்று நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு மேலே நடப்பது. முதலிலே தயார்படுத்துகிறார் இறைவர் ஆன்மாக்களை. ஆன்மாக்களுக்கு உலகத்தையும் உடம்பையும் கொடுப்பதற்கு முன்னாலே அவற்றை ஆயத்தப்படுத்துகிறார். கலை வித்தை அராகம் இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இப்பொழுது ஆன்மாவோடு இந்த ஐந்தையும் கூட்டுகிறார் இறைவன். எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தையும் ஆன்மாவோடு கூட்டுவிக்கிறார். இந்த ஐந்தினாலும் ஆன்மாவினுடைய அறிவு விளங்குகிறது, விளக்கமடைகிறது, பொதுவாக விளங்குகிறது. ஆன்மாவினுடைய அறிவு இப்போது பொதுவாக விளங்குகிறது. சிறப்பாக எப்போது விளங்கும் என்றால் இந்த உலகமும் உடம்பும் கிடைத்த பிறகுதான் உலக பொருள்களை அறிகிற போதுதான் சிறப்பான அறிவு உண்டாகும். இப்போது அதெல்லாம் அமையாத நிலையிலே பொதுவாக அந்த அறிவு விளங்க தொடங்குகிறது. இந்த ஐந்தையும் ஐந்து சட்டைகள் என்பார்கள். ஆன்மாவோடு ஒட்டி இருக்கிற ஆன்மாவுக்கு அணிவிக்கப்பட்ட ஐந்து சட்டை பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுகம் என்றால் சட்டை. பஞ்ச ஐந்து, ஐந்து சட்டைகள். இவற்றையெல்லாம் நீக்கி தனியாக கலைச்சி வைக்க முடியாது. நீங்கள் இந்த ஐந்து சட்டைகள் கடைசி வரை நம்மை விட்டு நீங்காது. முத்தி அடைகிற வரை அல்லது ஊழிக்காலம் வரை, ரெண்டுல எது முந்தியோ, ஊழிக்காலம் வரும் வரை அல்லது முத்தி அடைகிற வரை இது ஒவ்வொரு ஆன்மாவையும் தொடரும். இந்த கஞ்சுகம் ஐந்து சட்டைகள். இந்த ஐந்து கருவிகள் சேர்ந்த நிலையிலே இது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது ஆன்மாவுக்கு. இது இரண்டாவது உடம்பு. முதலிலே பார்த்த உடம்பு என்ன? காரண சரீரம். இரண்டாவது கஞ்சுக சரீரம். இரண்டாவது கொடுக்கப்பட்டது கஞ்சுக சரீரம். அந்த காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிட்டோம். அதே போல இந்த கஞ்சுக சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்பார்கள். விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே ஆன்மாவினுடைய அறிவை பொதுவாக விளக்க வந்த கருவிகள். எனவே விஞ்ஞானமய கோஷம். இப்படி இரண்டு உடம்பு கிடைத்தாயிற்று. அடுத்தபடியாக இனி நம்முடைய உலகத்துக்கு நான் வர வேண்டும். இந்த நாம் வாழுகிற உலகம் எங்கிருந்து தோன்றியது என்றால் பிரகிருதி என்று அறிவீர்கள். பிரகிருதி, பிரகிருதி மாயை என்று சொல்லுகிற மூலப்பகுதியிலிருந்து நாம் வாழுகிற உலகம் தோன்றுகிறது. பிரகிருதி. இந்த பிரகிருதி எப்படி தோன்றுகிறது என்றால், இந்த கலை, கலை என்ற கருவியை பார்த்தோமே, இந்த கலையிலிருந்து தோன்றுகிற காரியம்தான் பிரகிருதி. கலையிலிருந்து வருகிறது. இங்கே ஒன்றை சொல்ல மறந்து விட்டேனே. ஆறுதான் இருக்கு, இன்னொன்னு ஏழு விடு சொல்லல இல்ல, கேட்க காணும். ஆறு தான் சொல்லியிருக்கோம். அஞ்சு ஆறு, ஏழாவது வேண்டாமா? அந்த ஏழாவது தான் புருடன். தெரியுமென்று விட்டு விட்டீர்கள். ஏழு புருடன். இந்த புருடன் என்பது அது ஒரு தத்துவமே அல்ல. தத்துவம் அல்ல. அது எதிலிருந்தும் தோன்றுவது இல்லை. அந்த புருடன் என்பது இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு இருக்கின்ற ஆன்மாவினுடைய நிலை. இந்த ஐந்து சட்டைகளையும் பெற்ற ஆன்மாவினுடைய நிலைக்கு புருடன் என்ற பெயர். இந்த ஐந்தையும் பெற்றதனாலே ஆன்மா தகுதி அடைகிறது. எதற்கு? என்ன தகுதி பெறுகிறது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவற்றாலே ஆன்மாவுக்கு என்ன தகுதி உண்டாயிற்று? அதாவது தன்னுடைய கர்மத்தை, வினையை அனுபவிப்பதற்கும் ஈட்டுவதற்கும், வினையை செய்வதற்கும் வினையை நுகர்வதற்கும் இப்போது தகுதி. வினையை ஈட்டுவதற்கும் வினைப்பயனை அனுபவிப்பதற்கும் உரிய தகுதி ஆன்மாவுக்கு வந்துவிட்டது. அந்த ஆன்மாவினுடைய அந்த மூன்று சக்திகள், ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி விளங்குதல் தானே அந்த தகுதி நிலை. எனவே இப்ப புருடன் என்றாலே என்ன பொருள்? புருடன் என்றால் ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்லுவோமா புருடன் ஆகிவிட்டா என்று? புருஷன் என்ன அர்த்தம்? உலக போகத்தை அனுபவிப்பதற்கு அந்த உரிய வயது தகுதி அடைந்தவனைத்தான் புருடன், புருஷன் என்பார். எனவே அதுபோல இங்கே ஆன்மா உலக போகத்தை நுகர்வதற்கு தகுதிப்பட்ட நிலை. எனவே இந்த நிலையிலேதான் ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறான். இப்போதுதான் புருடன் என்ற பெயரை பெறுகிறான். எனவே புருடன் என்பது ஒரு நிலை என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அது ஒரு நிலை. இந்த ஏழு தத்துவங்களுக்கும் என்ன பெயர்? இன்னொரு பெயர், ஏழு தத்துவங்களுக்கு சேர்த்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள் அந்த பெயர் ஏன் வைத்தார்கள்? அதற்கு ஏன் அந்த பெயர்? அதற்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லுவார்கள், ரெண்டு பொருள் சொல்லுவார்கள். ஒரு பொருள், இந்த சுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேரே செயல்படுத்துவான். அசுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேராக செயல்படுத்த மாட்டான். பிற கடவுளரை ஏவி, பிற தெய்வங்களை ஏவி, அவர்கள் மூலமாக அவர்களை கொண்டு செயல்படுத்துவான். கர்த்தா ரெண்டு வகை, கர்த்தாவில கர்த்தனா செய்பவன், கர்த்தாவில ரெண்டு வகை இருக்கிறார்கள். கர்த்தா ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா. ஏவுதல் இயற்றுதல் என்று இரண்டு கர்த்தா. ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளு? ஏவுதல் கர்த்தா. நம்ம வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஏவுவார். ஏவுதல் கர்த்தா தான் இறைவன். இறைவன் தான் ஏவுதல் கர்த்தா. பிற கடவுளரெல்லாம் இயற்றுதல் கருத்தாக்கள். இறைவனுடைய ஏவல் வழி நின்று செயல்படுகிறவர்கள் இயற்றுதல் கருத்தாக்கள். அந்த முறையில இந்த அசுத்த மாயையை செயல்படுத்துகிறவர், இறைவன் ஏவல் வழி நின்று செயல்படுத்துகிறவர் யாரென்றால் அனந்த தேவர் என்பவர், அனந்தேஸ்வரர் என்றும் கூறுவார்கள். அனந்தேஸ்வரர், அனந்த தேவர், அனந்தர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனந்தர்னு போடுறாங்க. அனந்த தேவர், இவர் யார் என்றால், இது கழிப்படாத பெயரா இருக்கு, யார் இவர் என்றால், அந்த சுத்த தத்துவங்களிலே ஐந்தாவது தத்துவம் எது? சுத்தவித்தை. சுத்தவித்தை அங்கே இருப்பவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் அந்த சுத்தவித்தையிலே அங்கே இருக்கிற உலகங்களிலே அந்த இந்த இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தத்துவத்திலேயும் பல உலகங்கள் இருக்கின்றன. காலம் என்ற தத்துவத்திலே பல உலகங்கள், கால தத்துவத்தில் பல உலகங்கள் இருக்கின்றன. நீதி தத்துவத்தில் பல உலகங்கள். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலேயும் உலகங்கள் இருக்கின்றன. அங்கே உயிர்கள் வாழுகிறார். எப்படி இந்த மண் என்ற தத்துவத்தில், இந்த பிருதிவி தத்துவத்தில் எத்தனையோ பூமி, சந்திரன், செவ்வாய் பல உலகங்கள் இருப்பதை போல அந்த மற்ற தத்துவங்களிலும் பல உலகங்கள். அதுபோல இந்த சுத்த வித்தையிலே எட்டு பேர் முக்கியமானவர்கள். அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற பெயர். வித்தையிலே வாழுகின்ற அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற கடவுளர். அவர்களெல்லாம் கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர்கள். வித்தியேஸ்வரர் அந்த எண்மர் எட்டு பேர். அவர்களிலே தலைவராக இருப்பவர் தான் இந்த அனந்த தேவர். வித்தியேஸ்வரர் எண்மரிலே தலைமை பெற்றவர் அனந்த தேவர். அவர்தான் அசுத்த மாயையை செயல்படுத்துகிறார். அப்படி வித்தியேஸ்வரரால் செயல்படுத்தப்படுவதனாலே இந்த தத்துவங்களுக்கு என்ன பேரு? வித்தை, வித்யா தத்துவம் என்று அவர் பெயராலே சொல்லப்படுகிறது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நீங்கள் சொன்னதை போல ஆன்மாவினுடைய அறிவை, வித்தையை, அறிவை விளங்கச் செய்கின்ற தத்துவங்களாதலாலே இவை வித்யா தத்துவங்கள் என்றும் சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த பிரகிருதி என்ற வார்த்தை யாரால் பயன்படுத்தப்படுகிறது? சாங்கியர். சாங்கியர் என்பவர்கள்தான் இந்த 24 தத்துவங்களை பற்றி, இந்த பிரகிருதியிலிருந்து வருகிற 24 தத்துவங்களை பற்றி முதன் முதலாக விரிவாக ஆராய்ந்து கண்டவர்கள் பிரகிருதி. அவர்களுக்கு இதுதான் கடைசியான தத்துவம். பிரகிருதிக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லா உலகங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரகிருதி, அதுதான் முடிவான தத்துவம் என்பது அவர்கள் கொள்கை. அதை வடநாட்டில் எல்லா தத்துவங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. வைணவம் கூட ஏற்றுக்கொள்ளுகிறது. வைணவத்திலையும் இதே 24 தான், வைணவ சமயத்தில். எனவே சைவ சித்தாந்தத்தை தவிர மற்ற எல்லா தத்துவங்களும் இந்த 24 பேசுகின்றன, கொள்ளுகின்றன. சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். இதற்கு மேலே 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள் என்று 12 தத்துவங்களை கூட்டி சொல்லுகிறது. எனவே அவர்கள் வைத்த பெயராதலாலே பிரகிருதி என்றால் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது என்ற பொருளிலே பிரகிருதி என்று பெயர் வைத்தார்கள். நாம் அந்த பெயரை எடுத்துக் கொள்கிறோம், ஆனால் அந்த பொருள் நமக்கு பொருந்தாது. நமக்கு இதுவே முடிவான மூலம் அல்ல, இதுவே ஒரு காரியம். பிரகிருதி கலையிலிருந்து தோன்றிய ஒரு காரியம். எனவே சொல்லளவிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம் பிரகிருதி. இது கலை என்ற தத்துவத்திலிருந்து பரிணாமமாக தோன்றுகிற ஒரு தத்துவம் பிரகிருதி. இது எப்படிப்பட்டது என்றால், அசுத்த மாயை என்பது ஓரளவுக்கு அசுத்தமுடையது. அங்கே அசுத்தமுடையது என்றால் என்ன பொருள்? ஆணவமல கலப்பு, அதுதான் அசுத்தம். ஆணவ மலம் ஓரளவு கலந்த மாயை தான் அசுத்த மாயை. ஆனால் பிரகிருதி மாயை மிகுதியாக, ஆணவ மலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயை ஓரளவுக்குத்தான் மயக்குவது. ஆணவ மலம் ஓரளவு கலந்திருப்பதனாலே ஓரளவுக்கு மயக்குவது. அந்த அசுத்த மாயையிலே இருக்கின்ற உலகங்களிலே வாழுகிறவர்கள் யாரு? பிரளயாகலர். பிரளயாகலர் என்பவர் அந்த பிரளயாகலரிலே சிறந்தவர், தலைவராக இருப்பவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். ஸ்ரீகண்ட ருத்திரர் இவர்தான் இந்த பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்களை இவர்தான் செயல்படுத்துகிறார். அங்கே சுத்தம் அசுத்தமாக செயல்படுத்துகிறவர் யார் என்று பார்த்தோம்? அனந்ததேவர். அனந்ததேவர் இங்கே ஸ்ரீகண்ட ருத்திரர். இந்த பிரகிருதி என்பது முக்குண வடிவாக இருப்பது, மூன்று குணங்களே வடிவமாக இருப்பது, முக்குணமயமாக இருப்பது. முக்குணங்கள் என்பவை சத்துவம், இராசதம், தாமசம். சத்துவம், இராசதம், தாமதம் என்பவைதான் அந்த மூன்று குணங்கள். சத்துவ குணம் என்பது அமைதி, அமைதி குணம், அமைதி, மென்மை, ஒளி, இத்தகைய நல்ல இயல்புகளை உடையது சத்துவம். இராசதம் என்பது ஊக்கம், எழுச்சி, சினம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது ராஜதம், இராசதம். தாமதம் என்பது மடி, மடி, மடிமை, சோம்பல், சோர்வு, சோம்பல், துயில். இப்படி இந்த மூன்று குணங்கள் பிரகிருதியிலே அடங்கியிருக்கின்றன. இந்த மூன்று குணங்களும் சிறிதும் புலப்படாமல், முக்குணங்களும் புலப்படாமல் நுட்பமாக அடங்கியிருப்பது பிரகிருதியில். முக்குணங்களும் வெளிப்படாத நிலை. இந்த ஆன்மாக்களுக்கு பிரகிருதியினுடைய தொடர்பு இப்போது கிடைக்கிறது. இது ஒரு சரீரமாக சொல்லப்படுகிறது. பிரகிருதி என்பது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது. இந்த உடம்புக்கு என்ன பெயர்? குணசரீரம். குணசரீரம் முக்குணம் என்று சொன்னேன்னல்லவா, முக்குணங்கள். எனவே இந்த முக்குணமயமான பிரகிருதி குணசரீரமாக அமைகிறது. வேறொரு பெயர் பார்த்து கொண்டே வருகிறோம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது மூன்றாவது பிரகிருதி என்பது மனோமய கோஷம். இந்த குணசரீரத்திலிருந்து அமைகின்ற மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரங்கள் எனப்படுகின்றன. அதிசூக்கும சரீரங்கள் இன்னொரு பேரும் சொல்லுவார்கள், பரசரீரம். பரசரீரம் மிக நுண்ணிய உடம்பு. இந்த முக்குணங்கள் தான் உயிர்களை மயக்குகின்றவை. முக்குணங்கள் தான் மயக்குகின்றவை, மயக்கத்தை தருகின்றவை. இந்த முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல் கிடையாது, பிரகிருதிக்கு மேலே இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு இந்த முக்குணங்களால் வருகிற மயக்கம் கிடையாது. எனவே முக்குணங்களால் வருகிற மயக்கம் சகலராகிய நமக்குத்தான் உண்டு. அதனால்தான் மோகினி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். மோகித்தல், மயக்குதல். எப்படி ஒரு அழகிய நங்கை தன்னுடைய ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு நாடக மேடையிலே தோன்றி ஆடி காண்பவரையெல்லாம் வசப்படுத்துகிறாளோ, அதுபோல இந்த முக்குடங்கள் உலகப் பொருள்களாக அமைந்து ஆன்மாக்களை தம்மையே நோக்கும்படியாக உலகப் பொருள்கள் வசீகரிக்கின்றன, நம்மை கவர்கின்றன. வேற எங்கேயும் நம்மை மேல் நோக்க விடாது, உலகத்தையே நோக்கும்படியாக இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அத்தகைய பெருமயக்கத்தை பிரகிருதி தருகிறது.
4: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: கோளை போல கண்கண்ணு ஏற்ற லட்சம் பேர்பான்னா, மதி போன்ற முகம்ங்கிறது லட்சம் பேர்பான்னா, இந்த மாதிரி ஒரு அடுக்கு வைத்து பாடினது இருக்குதே, அது இருக்கான் கேட்கிறார். வருணனைகள் என்று எழுதினா கூட அந்த வருணனை பகுதியிலையும் ஒரு அருமை பாடுது. மதி போட்ட விரை கொடியோ, அதற்கு மேல ரெண்டு சொல்றார். அதுவும் கேட்கிறான் அற்புதமோ. இல்லப்பா, அந்த மாதிரி கொடி கிடி எல்லாம் கோலையெல்லாம் இல்லை, அற்புதமா அற்புதங்கிற ஒண்ணுதான் அப்படி வந்ததோ. அடுத்தது சிவன் அருளோ, பெருமானுடைய அருள் தான் இப்படி இந்த மாதிரி கோலம் கொண்டு வந்திருக்கு என்று அதிசயித்த இலக்கிய உலகில் இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ஆடவர் ஐயப்பட்ட அமைப்பில் இலக்கிய உலகில் வேறு எங்கேனும் உண்டா? அது அற்புதமோ சிவன் அருளோ. இதெல்லாம் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவாரு மீனாட்சி திருச்சிருவன் மீனாட்சியர்கள் சேக்கலார் பிள்ளைத்தம் பாடியிருக்க. சேக்கலார் பிள்ளைத்தம் நம்முடைய ரத்தனகிரியில சாமி ஏதோ இப்படி மேற்கொள்ளு சொன்ன போது சேக்கலார் பிள்ளைத்தம் நடத்திருவோம். ரத்தனகிரி பல ஆண்டு போயிருக்கிறோம் அதா, அதை நம்ம மனத்திலேயே படத்திலேயே பதிச்சிருவோம். பதிச்சுட்டு அதனால் சேக்கலார் பிள்ளைத்தம் இருக்குது. மீனாட்சியர்களை பாடினது அருமையான பிள்ளைத்தம். இந்த மாதிரி அந்த அப்படி அதில் தான் இந்த பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவ என்றெல்லாம் சேக்கலாரு சொன்னாரா மீனாட்சி. அவர்லாம் வறுமையான கவிதையை பற்றி இந்த கட்ட காலத்தில் வறுமை கோட்டில் இருந்து பழைய புறநானூட்டு புலவர் மாதிரி இருந்து திருவாளுராஜனத்துக்கு ஒரு நாள் போனாராம். அவரோட ரெண்டு மாநாட்டரும் கூட வந்தார். அந்த காலத்தில் நல்ல தலை சிறந்த ஆசிரியர்னா கூட மாநாட்டர் இருப்பாங்க. எங்கேயா வெளியூர் போனாங்கன்னா அந்த மாநாட்டர் கூட போவாங்க, உதவுவாங்க. இதெல்லாம் இருக்கும் காலம். இது பையன்னா ஐயா நான் அடுத்துக்கிறேன் நீ ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் போவாங்க. அப்படி போன போன திருவாளூர் ஆயத்தில் அப்போ இருந்த தனியான என்ன பிள்ளைவாள் பிள்ளைவாள்னு சொல்லுவாங்களாம். மீனாட்சிந்தரம் பிள்ளைன்னு சொல்லும்போது அந்த மீனாட்சிந்தரங்கிற பேர் சொல்லக்கூடாது, என்ன பிள்ளைவாள் இன்று இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே சாயந்தரம் போயிருக்காரு, இன்று இருந்து போகலாம் இருக்கார். இங்கே திருவாரூரில் சொல்லி வாங்க சரிங்க. சரி என்னென்ன சரி இருந்து போகிறேன்னு சொல்லக்கூடாது மரங்களில், சரிங்களா? அது எங்கள் மரத்தில் பழந்தான் தெரியும். இருந்து போகலாம்னு சொன்னோன்னு அப்படி சொல்லணும். அது சொன்னால் அது ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சீவே சீவே அது மரங்களில் தான் இருக்குது, வேறு யாருந்தும் இல்லை. சரிங்க இருந்துட்டு போகிறோங்க அப்படிங்கக்கூடாது. அது நம்ம போல் இல்லறத்தான்னா சரி, இல்லறத்தாருக்கு சரி, பிறவி அல்லவா. திருவள்ளுவர் துறந்தார் பெருமையை துணிக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டது. கொண்டுதான மனுஷன் மூன்றாவது யாரம் நீத்தார் பெருமை. நீத்தார்னா துறவிகள், துறந்தார் பெருமை துணிக்கும். இந்த மாதிரி துறவிகளுடைய பெருமையை நம்ம சொன்னோம்னு சொன்னால் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிருந்தார். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவங்களை எண்ண முடியுமாடாங்க முடியாதுங்க. அதுபோல் அந்த துறவியினுடைய பெருமையும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் அத்தனை இருக்கு, இன்னைக்கு நெய்யோட சாப்பிட்லான்னு சொன்னார். அவ்வளோ பெரும்புலவர் பாப்பன நெய் கூட கிடைக்காம பாழ்ந்தாங்க. யாரு என்ன அவர் பாண சேகரிக்கலாப்பில் என்ன பண்ண சொல்றீங்க? வறுமை கோடுங்கிறது இப்பல்ல சாமி புலவர் படிக்க உடனே அஞ்சாண்டு நாங்கள் ஆனோன்னு அதனால் இப்போ பள்ளி அழைக்குது இது அழைக்குது இதை போகிறோம் ப்ரொஃபராக இருக்கா அப்படி இருக்கலாம் வந்ததெல்லாம் என்னைக்கு இப்போ இல்லை பயன்படுத்தவங்களாம் இன்னைக்கெல்லாம் ஏது பயன்படுத்து திருவருள் தான் காத்து வந்தது. பாருங்கள் சரி இப்படி வாங்க இப்படி உலகிய போகணும் அல்லவா. அற்புதமோ சிவனருளோ அரியேன் என்றை சேர்த்தார். அப்புறம் இன்னும் அருமையாக பாராட்டுறார் போடுறார். ஓவிய நான்முகன் எழுத ஒன்னாமை உள்ளத்தால் மேவியதன் வகுத்த வருத்தமுற விதித்ததொரு மணி விளக்கோ. இதுவும் வேற எங்கேயுமே இப்படிலாம் சொல்லப்பாங்க. நான்முகன் பிரம்மா இருக்கானே அவன் எல்லாரையும் படித்தான். இந்த உருவமாக இருக்கிற இந்த பாப்பா இருக்காங்களே அவங்கள எழுதலான்னு பார்த்தானோ யாரு பிரம்மா என்ன இது மாதிரி ஒரு பெண் யாரு பறவையார் மாதிரி ஒரு பெண் எழுதணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு எல்லாம் அது முதல்ல எந்த பகுதியை எழுதுவாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அது மாதிரி சித்திரை வரைவங்களை எல்லாம் கேட்கணும் நமக்கு தெரியாது அதுவா. அதை போட்டு அப்படியே எடுத்து கூந்தல் போட்டு முகமெல்லாம் அப்படியே அப்படியே வச்சு அதை புருவத்தை வளர்த்து இப்படி இது புருவம் வளர்த்து அது பார்த்தாங்க. அதான் இது என்ன புருவம் அவ்வளோ நல்லா இல்லையே சரியான வளைவா இல்லையே. ஆமாம் அது நல்ல இதாக இருக்குன்னு அது மாதிரி கூட இல்லையே. எனவே இந்த உருவத்தை நம்மால் கூட எழுத முடியாதுன்றாங்க. நாலு தலையால் நாலு தலையாலே இந்த மாதிரி இருக்கிற பிரம்மனையே கூட இத்தனை உயிரில் படைத்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு பெண்ணை படைக்க முடியாது. இப்படி தான் யார் சொன்னது? இந்த வர்ணனை செய்கின்ற பொழுதும் இது மாதிரி வர்ணனை செய்தவர் வேற யாருன்னு அப்படியே பாருங்கள். அடுத்த மாதத்துல யாராவது இருக்காங்களா இருந்தால் அதை சேர்த்துக்குவோம், இல்லை என்றால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சேர்க்கிறார் தான். ஓவிய நான்முகன் எழுத ஒன்னாமை இந்த ஓவியத்தை எந்த ஓவியம் இந்த பறவையார் என்ற ஓவியத்தை எழுதுவதற்காக எழுத பண்ணானா நான்முகன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வைத்து எழுதுறதுக்கு வேண்டிய சாதனைகள்லாம் எடுத்து வச்சுட்டானான். எடுத்து வைத்து அப்படி வந்து அந்த ஓவியம் அப்படி வரைய ஆரம்பிக்கும் போது அந்த முதல்ல அந்த தலைவர்ணனை எடுத்து அதை எடுத்து வர்ணிக்கும் போது அதை எடுத்து வரும் போதே எடுத்து எடுத்து பார்க்குறாரு. அது மாதிரி அந்த அந்த அந்த அந்த வளைவு அந்த தலையினுடைய வளைவு அழகு இருக்குதே அதை எழுத முடியல பார்த்தாராம். அதனால் நான் முகன் எழுத ஒன்னாமை என்ன பண்ணார் உள்ளத்தால் சரி கைநாள் எழுதவானா மனதில் அப்படியே எழுதுவோம் என்று கருதி உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ஆறு மாதம் ஆச்சு இந்த இந்த பெண் உருவத்தில் இருக்குது. அப்படி பிரம்மனே அது மாதிரி கடினப்பட்டு எழுதி முடித்த ஒரு உருவமோ இது அப்படின்னு இது மாதிரி எந்த பலவனும் பாரு. ஓவியம் நான்முகன் எழுத ஒன்னாமை உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை விதித்தது ஒரு மணி விளக்கோ. இத்தனை உயிர்களையெல்லாம் உடம்பு கொடுத்து படைக்கின்றானே உயிர்களை படைக்கிறான்னு சொல்லிவிடக்கூடாது. உயிர்கள் எந்த நிலையானது உயிர்களுக்குரிய உடம்பைத்தான் படைக்கிறான் அவ்வளோதான் உனக்கு முடியும் அல்லவா. அந்த உடம்பை படைக்கிறானே அவன் எழுத ஒண்ணாமல் எழுத முடியாமல் மேவி அதன் வருத்த முறை விதித்தது ஒன்று ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு வரைக்கும் எழுதி அதன் பிறகு எடுத்த ஒரு மணி விளக்கோ இந்த அம்மா என்று சொல்றார். விளக்கோ மூளையின் பயனாகி முன்னின்றதென நினைந்து நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனார். அப்படி பார்த்து இந்த பெண்ணை பார்த்த உடனே சுந்தரரே இதுவரைக்கும் யாரையும் பாழாம நேராக கோயில் உண்டு பெருமான் உண்டுன்னு பார்த்தவர் இந்த நாளில் மட்டும் அது மாதிரி அந்த பெண் வர இவரும் பார்த்தாராம் பார்த்தாராம். ஆடி பார்க்கின்ற பொழுது இது விருத்ததொரு மணி விட நடு நின்றார் நாவலர் காவலர் நின்றார் சேர்க்கலாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி இங்க வந்து அந்த மாதிரி நம்ம சுந்தரரை பார்த்து அப்படி அதிசயப்படுறாராம். அங்க அந்த பாப்பா அப்படி பாடி தரை குனிஞ்சு அப்படி பார்த்து அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்க பார்த்தும் பார்க்காம இருக்குதான். நடுவில் யார் நின்னாரு? மன்மதன் வந்துட்டாங்க. நடு நின்றார் படை மாதம். ஏன்னா மன்மதன் என்ன பண்ணு கேட்டா அந்த மாதிரி காதல் உணர்வு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட்டி வைப்பான். ஏன் அவர் அதிகவே பிரிய மாட்டான்ல, அதனால மன்மதனுக்கு அதான் வேற. மன்மதன் தான் அதிக விட்டு பிரியாதனால யாரெல்லாம் அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமா இணைந்திருக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. யாரு? மன்மதன். இதெல்லாம் எங்கதான் கண்டாரோ இருக்கிறார். நடு நின்றார் படை மதனார் தந்தரள மணித்தோடும் தகைத்தோடும் கடைபிறனும் பாருங்க. தந்தரள மணித்தோடும் நல்ல அருமையா வெள்ளை வெளியே அருமையான நல்ல தோடு போட்டிருக்குதான் நல்லா காதுல நகைத்தோ மணித்தோடும். ஆமா, தந்தரள மணித்தோடும் தகைத்து ஓடும் கடைபிறலும் கெண்டை நடும் கண்டிய தகைத்து ஓடும். அந்த விடி இருக்குது அது பிறந்ததான் நீண்டு பிறந்ததான் அது பிறந்ததான் அப்படி இருக்குதான். அப்படிப்பட்ட விழியானது படரும்படியான அந்த கண்களும் அப்படி இருக்குது அந்த கண்களும். தகைத்தோடும் கடைபீரனும் கெண்டை நடும் கண்வியப்ப கிளர் ஒளிப்பூன் உறவோனி அண்டர் வீரான் திருவருளால் அயலறியாமனம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவை யாரும் கண்டார். அதனால இவர் பார்த்தார், இவர் பார்த்த உடனே அந்த பெண்ணும் அப்படி பார்த்துலாம். அது ஏன் எதனால பார்த்தினாரு? பண்டை விதி கடை கூட்ட ஏற்கனவே இருந்த அந்த விதி இந்த பிரிவில அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்ததுனால கண்டாராம். கண்கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர்விருப்ப அந்த உடம்புல அப்படி அழகு பார்த்தாராம். அடி பார்த்துட்டு விண்கொள்ளா பேரோடியான் அல்ல அந்த பார்த்த சுந்தரர் அப்படி நின்றுதான் உடம்பு அந்த மாதிரி இருக்கலாம். பேரோடியான் எதிர் நோக்கும் மெல்லியலுக்கு கண் என் கொள்ளா காதலின் முன்பு எய்தாததொரு வேட்கை மண் கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வலிச்சடரும். சரி, இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப அச்சம் இருக்கும் நாணம் இருக்கும் மடம் இருக்கும் இதெல்லாம் நல்ல பொண்ணாச்சினாரு. ஆமா, அன்னைக்குங்க அவரை பார்த்த உடனே அந்த அந்த பார்த்த அந்த காதல் உணர்வுங்கிறது ஏற்கனவே இருந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிற குணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அது எது போல அப்படின்னு கேட்டாரு இறையனார் கலைஞர். புனல் ஓடும்படி புல் சாய்ந்து புறங்கிடப்பது போல. தண்ணி வேகமா போகும்போது நீங்களா நல்ல அருகம்புள்ளெல்லாம் முளைச்சிருந்தா கூட என்ன பண்ணும்? எந்த பக்கம் தண்ணி போகுது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு தான் நிற்கும். தெரியாதா? நல்லா நேராக நிற்கும், தண்ணி இல்லைன்னா வேகமாக தண்ணி நல்லா அருகம்புள் முளைச்சிருக்கீங்க. தண்ணி வேகமாக வந்து என்ன பண்ணும்? எந்த இதில் ஓடுதோ அந்த ஓட்டு அப்படியே பண்ணி கீழே கீழே பண்ணி பண்ணிக்கிருக்கணும். புனல் ஓடும்படி புல் சாய்ந்து புறங்கிடப்பது போல இவ்வாறு இதெல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் இலக்கண உலகத்தில் இருக்குது, இறைநாள் கலையில் இருக்குது. இதுவும் நல்ல வேலை படிச்சதுனால இன்னைக்கு இப்போ ஞாபகம் வந்ததுனால இல்லைன்னா ஒன்று போக முடியும். எனவே இவ்வாறெல்லாம் அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த அச்சம் நானும் மடமெல்லாம் இல்லையானாரு. இருக்குப்பா, ஆனால் இந்த விருப்பம் என்ற ஒன்று ஒரு தண்ணீர் வந்ததுனால அதெல்லாம் அப்படி கவிழ்ந்துருக்குது, அசைஞ்சு போயில அது அப்படியே மணிஞ்சிருக்கு. வலித்தலும் உடனே அந்த பொண்ணு சொல்லுது என்ன நம்முடைய சுந்தரரை முன்னே வந்தே தோன்றும் முருகனோ. அழகில் வந்து சித்தை தெய்வத்தில் முருகப்பெருமான் அங்கே ரவியும்போ இந்த முருகன்போ என்றும் இளையாய் அழகியாய் ஏறூந்தான் ஏரே இளையாய் என் உள்ள சுவரை. இங்கே இருக்கு திருமுருகாட்டு பிறல பழமுறை சுவலை மலைகிடவோனின்னு பாடின பிறகு ஒரு 12 வெண்பா பாடியிருக்கார் யார் நித்திரன். அதில் அந்த 12 வெண்பாவும் திருமுருகாட்டு பிறல் நெற்று பண்ணால் அந்த 12 பாட்டும் படிச்சுங்க. ஏன்னா அது அவரது வாசல் அதனால் ரொம்ப அருமையாக இல்லை அந்த முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது இப்படிலாம் சொல்லுவேன். எனவே முன்னே வந்தது தோன்றும் முருகனோ பெருகு ஒளியால் தண்ணீரில் மாறனோ. முருகனை வந்து தெய்வ அமைப்பில் சொல்கின்ற பொழுது முருகன் தான் ரொம்ப அழகா அல்லவா. இனி அடுத்து நம்முடைய மக்கள் தொகையில வச்சு சொல்கின்ற பொழுது மாறன் மன்மதன் நம்ம சில மன்மதன் அந்த மாதிரி அழகுடையவன் அல்லவா. ஆகவே தேவர் அமைப்பில் பார்க்கும்போது மன்மதன் சிறந்தவன், தேவருக்கு மேலாக இருக்கிற இறைவன் அமைப்பில் பார்க்கின்ற பொழுது முருகன் அழகுடையவன். அந்த முருகனோ அல்லது மன்மதனோ தார் மார்பில் விஞ்சயனோ அல்லது வித்யாதர லோகத்தில் மேல் உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு வித்யாதரனோ மின்னேர் அது இதெல்லாம் கூட விட்டுட்டார், இதெல்லாம் ஐயப்பட்டார். ஆனால் இனி சொல்ல போறதுதான் உண்மை. இது மின்னேர் செஞ்சடையன்னல் மெய்ய அருள் பெற்று உடையவனோ. அருமையா நம்முடைய பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு அடியவரோ அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் சொன்னாலும் மெய்ய அருள் பெற்றுடையவனோ என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ என நினைந்தார். அதனால அந்த பெண்ணும் பார்த்துலாம். எனவே அன்னலும் நோக்கினார், அவளும் நோக்கினார் என்று கம்பர் சொன்னாரே, அது போல இங்கே சுந்தரரும் நோக்கினார், அந்த பறவையாரும் நோக்கினார். அன்னல் அவன் தன் மருங்கே

வலிதாக்கி கண்ணுதலை தொடுமந்தே கை கொண்டு செலவிப்ப அப்படி ரெண்டு பேரும் பார்த்தாங்களே தவிர நம்ம ஆர்வத்தருமானை வணங்கிட்டு இன்னும் நம்பாலதான் வணங்கணும் என்று சொல்லி அந்த பொண்ணு அந்த ஆர்வமானது பக்தி ஆர்வமானது எழுப்பிட்டுருக்கிறேன். இப்படி சொன்ன உடனே கை கொண்டு தாங்கோடி கிளை வளைத்து படை அணங்கன் விடுபானும் தாங்கோடி எம்பருங்கும் தடை செய்ய மடவரலும் தேங்கோதி மலர்குடல் மேல் சிறை வந்து கலந்தாற்ப பூங்கோயில் அமர்ந்ததிரான் பொற்கோயில் போய் புகுந்தாள். அதான் உடனே பார்த்தார் அதிர்ஷ்டத்தை இதெல்லாம் நினைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் பெருமான வணங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு ஏன்னா கோயில் தான் நிறைய இருக்குது. அதான் நம்ம சொன்ன பாருங்க அத்தனை சன்னதி இருக்குது. அதில் இன்னொரு கோவில் வாசல் வாசல் படிக்கி போயிட்டாராம். அது கூட எனக்கு ஒரு நினைவு இருக்குது, அது நம்ம செஞ்ச தேவைதான். அது பல முனிவர்கள் வழிபட்டதாக இருக்குது, நிறைய சிவலிங்க திருமணி இருக்கு திருவாரூரில். அது அத்தனையும் நம்ம வந்து எடுத்து அது வந்து உண்மையாக எந்த முனிவரியா எப்போ என்ன ஆதாரம் இருக்கு என்று எழுதுனா தேவலான்னு சொல்லுவேன். திருவாரூர் திருக்கோவில் பல்வேறு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர்லாம் எப்போ வைத்தாங்க என்ன செய்தி? இப்போ விநாயகப் பெருமானா எங்கே பார்த்தாலும் இருக்கு. நம்ம இங்கே மற்ற பெரிய கோயிலாம் விநாயகர் இருப்பார் அவ்வளோ தானே இருக்கான். திருவாரூர் திருக்கோவில் என்று எடுத்தே கூட ஒரு எம்ஃபில் பண்ணலாங்க. நல்ல நிலப்படம் எடுத்து அங்கே பழைய வரலாறு யாராவது நல்ல வயசானவங்களாக இருக்காங்களோ அவங்க போகணும். ஐயா அவங்கள தான் பார்க்க வந்தேன், இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு திருமணிக்கு ஏதாவது தெரியுமாயான்னு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அது வா என்று ஆரம்பித்தாங்க. அங்கே போய் கேட்குறேன் இளைஞரெல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டு திருவாரூர் திருக்கோயில் அருமையான எல்லாருக்கும் தண்ணி இதுவாக பாருங்க முடியும் சரிங்களா. எனக்குலாம் ஆசை இருக்கே தவிர இனிமேல் அதுக்கெல்லாம் கடிகளெல்லாம் செஞ்சு போகிறேன். சிவம் எந்த எந்த பாட்டு போ பொற்கோயில் போய் புகுந்தார் அல்லவா. வன் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மன்னிய மன்னிய மயிரியலின் இன் தொண்டை செங்கனிவாய் இளங்கோடிதான் யார் என்ன. இவர் பார்த்துட்டு இது மாதிரி இந்த மாதிரி ஒரு தண்ணி நம்ம வேறு பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு இதுதான் யாருன்னு கேட்கலான்னு ஒரு மனசில் தோணித்தான் அல்ல. அன்றங்கு முன்னின்றார் அவர் நங்கை பறவையார் சென்றும்பர் தரத்தார்க்கும் தேர்வரியார் எனக்கு இப்ப அவருக்கும் போது என்ன ஐயா வந்து இது மாதிரி என்ன எதை நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பாப்பா போச்சு. அது யார் அப்படிங்களா? வேற யாரும் இல்லைங்க. அண்ணங்கை பறவையார், பறவை யாருன்னு பேருங்க, எல்லாம் இந்த ஊருக்கார பொண்ணு தானுங்க. சென்று உம்பர் தரத்தார்க்கும் தேர்வரியார் எனக்கு. ஆனால் அவங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ தெய்வத்தன்மை வாய்ந்த பொண்ணு மாதிரி தான் படுது. எங்க நம்ம திருவாரூர் பெண்ணாவே படலீங்க, பிறந்ததே தவிர திருவாரூர்ல. ஆனால் அப்படி படுது, அப்படி ஒரு பெண்ணுங்க என்று பெரியவங்க சொன்னாங்களாம். அதை காதல வாங்கிட்டார் யார் நம்முடைய சுந்தரர். இனி பேர் பறவை அல்ல, அவருடைய பேர் பறவையார். பெண்மையினில் பெரும் பறவை, அந்த பெண்மை என்று சொன்னோம்னா அந்த பெண்மையின் உலகத்தில் இருக்குல்ல. இப்போ நமக்கு ஆண்மீன்னா ஆண்மீனா அந்த ஆண்மை தன்மைன்னு சொல்கிறோம். அதுபோல் பெண்மைனா பெண்மைத்தன்மை இருக்குல்ல, அந்த பெண்மைத்தன்மை பெரும் பறவை. ஒரு பெண்மைத்தன்மை என்று ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அது பெண்மைத்தன்மைன்னு சொல்லக்கூடாது, பெண்மைத்தன்மையாகிய பெருங்கடல் என்று சொல்லணும். பெரும்பறவை விரும்பு அல்குலார் பறவை, விரும்பு அல்குலார் அவருடைய இடைப்பட்ட பகுதி இருக்குதே அதுவும் பறந்திருக்கும் அகந்திருக்கும். அணி திகழும் அனுமூறுவல் அரும்பறவை வாய பார்த்தீங்கன்னா அருமையா அப்படி ரெண்டு உதடு மூடி இருக்கும், அந்த பல்முனி அப்படி லேசாக தோன்றும். நம்ம கலித்தொகையில் முள்முனை தோன்றாமை முறுவல் கொண்ட அடைக்கித்தன் கண்ணினும் முகத்தினும் அழுகுவல் என்று இந்த பல்லனுடைய நிதி கூட தெரியாது. ஆனால் அப்போ நான் எப்படி சிரிக்கிறான்னு தெரியுமா? அவள் கண்ணையும் முகத்தையும் பார்த்தா சிரிப்பு தெரியுமே தவிர ஆனால் பல்ல பார்க்க முடியாது. சிரிப்பை பற்றி எல்லாம் தெரியுமா பாருங்க. எனவே இவ்வாறு என்னமோ நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வந்தது. விரும்பு அல்குலார் பறவை, அணி திகழும் அணி முறுவல் அரும்பறவை, அதில் அந்த பல்லுனி அந்த இனி தெரியாமல் அது மாதிரி அந்த இந்த முறுவல் செய்யும்படியான அம்மா சீர்பறவையாயினால் நாமெல்லாம் வணங்க முடியான ஒரு பெரிய லட்சுமின்னு கூட சொல்லலாம். திரு உருவின் மென்சாயல் ஏற்பறவை ஏன்னு கேட்டீங்கன்னா லட்சுமியை பார்த்தா என்னென்னமெல்லாம் அந்த அங்கமெல்லாம் உறுப்பெல்லாம் இருக்குது அது போல் அமைஞ்சிருக்கிறது. ஏற்பறவை இடைப்பட்ட என் ஆசை எழுபறவை, அந்த மாதிரி இந்த பெண்ணை பார்த்ததுனால என்னுடைய ஆசை என்ற ஒன்றும் கூட எழுகின்ற கடலாக போய்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அவள் மீது அதிகமான கடலாக இருக்கிறது. என் திணைய பலவு நினைந்தெம்பெருமான் அருள்வகையால் முன் தொடர்ந்து வருங்காதல் முறைமையினால் தொடர்கொண்டு நன்றி என ஆட்கொண்டவர் பால் நன்னுவன் என்று மகிழ்ந்து சென்றுடைய நம்பியும் போய் தேவர் விரான் கோயில் புக பார்த்தார். சரி இந்த பெண்ணை அடையணுங்கிற நினைப்பு இருக்கு, அதை யார்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்த்தாரு. ஏன்னா
இவர் வந்து

0: அந்த ஊருக்காரர் இல்லை என்ன வந்து வந்து வணங்குறாரு. அதனால பெருமான்கிட்டே சொல்லுவோம்னு, ஏன்னா தம்மை நம்ம தான் தோழமையாக தந்தனம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரா, அதனால பெருமான்கிட்டே கேட்டுருவோம் என்று சொல்லியிருக்காரு. கோயில் புக பறவையார் வலங்கொண்டு பணிந்தேத்தி முன்னரே புறவலனார் கோயிலிருந்து ஒரு மருங்கு புறப்பட்டார். அவரும் அந்த கோயிலிருந்து வெளியில அவங்க வீட்டுக்கு போட்டாராம். இவரும் இங்கே வெளியில் வந்துட்டாராம். விரவு பெரும் காதலினால் மெல்லி இலார் தமிழ் வேண்டி அரவின் அரவின் ஆரம் புனிந்தார் அடிபணிந்தார் ஆரூரர் நேர போனார். உள்ள கோயிலுக்குள்ள பெருமான்லாம் போய் வணங்கினாராம். வணங்கி அவ்வாறு பணிந்தேத்தி அணி ஆரூர் மணிக்கூற்றில் மைவாழும் திருமிடத்து வானவர்பால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றாள் என் இன்னுயராம் அன்னம் என செவ்வாய்வன் நாய்க்குடிய தேடுவார் ஆகினார். அப்படி கோயிலெல்லாம் போயிட்டு வந்தார். வெளியில் வந்த உடனே எந்த ஞாபகம் வந்ததுன்னு கேட்டால் அந்த ஞாபகம் வந்துட்டு, என்ன ஞாபகம், பறவையாக ஞாபகம். இந்த பொண்ணு எங்கே இருக்காங்க, என்ன செய்தி, எந்த தெரிஞ்ச தேவலானு என்ற உடனே சொன்னால் வெளியில் வந்துதான். பாசமாம்பினை பற்றறுப்பான் மிகும் ஆசை மேலும்வோர் ஆசை அளிப்பதோர் தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனாரருள் என்னறி சென்றதே. சரி அந்த பொண்ணு எங்கே போயிருக்குன்னு கேட்குறாரு. அப்படி பெண்ணு எங்கே போயிருக்குன்னு கேட்கல, ஆனால் எப்படி கேட்குறாரு பாருங்க. பாசமாம்பினை பற்றறுப்பான், இந்த பாசத்தை நீக்கி வினைப்பற்றை நீக்குகிறவன் யார், பெருமான் அல்லவா. பற்றறுப்பான் மிகும் ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பதோர் அவன் மீது எப்படி எனக்கு ஆசையோ அதுபோல இந்த பெண் மீது இன்னைக்கு ஆசையப்பட்டதே என்று கருதி தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனாரருள் பார்த்தீங்களா, அந்த பெண் என்றோ அல்லது அந்த பறவையார் என்றோ சொல்லாமல் தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள், என்னுடைய சிந்தனையே மயக்கின்னு சொன்னால் அது அந்த உலகத்து பெண்ணாக இருக்க முடியாது, அது பெருமான் திருவருளாக தான் இருக்கணும். இல்லையோ அந்த பெருமான் திருவருள் எங்க போயிட்டது என்று கேட்டார். இது மாதிரி பெண்ணை ஒரு பெருமான் திருவருள் என்று சொல்லி வியந்தது இங்கே ஒரு பெரிய பிராமணன். எனவே ஈசனார் அருள் என்னடி சென்றதே. அடுத்த பாட்ட முடியும். கும்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்பு மாரறியேனே நடுக்குற. நான் இதுவரைக்கும் எந்த கோவில் போய் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததும் இல்லை, யாரையும் விரும்பினதும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை மயக்கம் தெரியுது அல்லவா. உம்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்பு மாரறியேனே, யாரு அதையும் நான் நினைக்க மா பெருமான் திருவடியைத்தான் எனக்கு பற்ற நினைத்தேன். அப்படிப்பட்ட என்னை நடுக்குற, இன்றைக்கு மட்டும் அது கொஞ்சம் மாறுதல் போல, வம்பு மால் செய்து வள்ளியின் ஒழுகி நின்று எம்பிரானருள் என்னறி சென்றதே. அங்கேயும் பாருங்க, என்னுடைய பெருமானுடைய திருவருளாக இருக்கிற அந்த பெண்ணு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே என்று பெருமான் திருவருள் பெருமான் திருவருள் என்றே சொல்லுகிறேன். பந்தம் வீடு தரும் பரமன் கடல். பெருமான் என்ன சொல்கிறான், பந்தம் தருவான் வீடும் தருவான். நமக்கெல்லாம் இப்போ பந்தம் தந்திருக்கிறான் யாரு, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்றதுக்கு. ஒரு காலையிலே இந்த மாதிரிலாம் படிப்பு கெடுத்து ஒரு காலையிலே இந்த பெருமானுடைய திருவடி நினைய நினைய நினைய ஒரு காலத்தில் போவோம். என்ன பெருமான் திரு செல்வர் திருபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு என்று போவோம் அல்லவா. அதுக்கு சாயவளவும் பண்ணுறோம் அல்லவா. எனவே சிந்தை ஆரவும் உண்ணுமியன் சிந்தையை வந்து மால் செய்து மான் என வே விழித்து எந்த யாரருள் என்னது சென்றதே. அந்த விழியெல்லாம் மான் போல அப்படி விழிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த பெருமானுடைய அருள் எந்த பக்கம் போயிட்டோ என்று சொல்லி என்று சாலவும் ஆற்றல் என்னுயர் நின்றதெங்கன நித்திர பொன்மலை மண்டல வார்குழல் வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்ததின். உள்ளிருந்து அல்ல பெருமானை வணங்கியவர் வெளியில் வந்தாராம். வெளியில் வந்தால் தேவாசிரிய மண்டபம் வெளியில் இருக்கு, அது தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்தாராம். காவிரி நேவரும் கண்ணியன் அண்ணுவான் யாவர் ஓடும் உரை எம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்து எனும் பொடிதில் அல்லவா. பெருமான்கிட்டே விண்ணப்பிச்சிட்ட, நீ தானே நான் வரும்போது அந்த பெண்ணை வர செய்த, என்னை பார்க்கவும் செய்த, பார்த்து விருப்பமும் கொடுத்தேன், அதனால் நீ தான் அந்த காரியத்தை முடிக்கும். எதுவும் என் செயல் அல்ல, என் செயலாலாவது யாதொன்றுமில்லை, இனி செய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டது. இந்த பாட்டு எங்கே இருக்கு, என் செயலாலாவது யாதொன்றுமில்லை. திருடன் சொல்லிவிட்டு போய் கழுவேற்ற போனாங்க, கழுவேற்ற பக்கத்தில் கழுமரம் இருக்குது, அப்போ தான் சொல்கிறாராம், என் செயலாலாவது யாதொன்றுமில்லை, இது செய்யவே உன் செயலே என்று உணரப்பட்டு இந்த ஊன் எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த நான் தீவி செய்யணும், பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவேன்னாரு. அந்த மூண்டதுவேன்னு சொன்னவன் அந்த மரமே பற்றிக்கிட்டேன், கழுமரமே பற்றிக்கிட்டேன். இதெல்லாம் இதெல்லாம் இந்த வரலாறுலாம் கூட ஒரு காலத்தில் திரைப்படத்தில் நல்ல இந்த மாதிரி தெய்வீக பற்றெல்லாம் இருக்க முடியா, அந்த காலத்தில் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனவே இவ்வாறு வரும்போது எந்த பாட்டு, சென்றதையும் தேவாசிரியனை சேர்ந்தவின் காவிரி நேர்வரும் கண்ணியை நண்ணுவான் யாவரோடும் உரையம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்தனும் போய் பார்த்தார். நேராக வந்து அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு போய், சரி பெருமான் இருக்கிறார் நமக்கு அது அருள் செய்யட்டும் என்று சொல்லிட்டு விட்டாராம். சொல்லிட்டு நாட்டு நன்றி செய் நாவரோரன் சிந்தை வேட்டனின் நிலை இன்ன முதத்தினை காட்டுவன் கடலை கடைந்து என்பகோல் பூட்டும் எழுபறி சேரோம் தனது புக அருமை அருமை. சரி, இவர் போனது மாலையில இந்த மாதிரி பார்த்துட்டு போயிருக்கார். 7-8 மணிக்கு அவர் தான் இருக்க இடத்துக்கு போயிருப்பார். போய் படுத்து தூங்கியிருக்கிறார். தூங்குனா மறுநாள் காலையில பொழுது விடியுது. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இது எப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க அந்த கவிஞர்னு சொல்றது. நாட்டு நல்லிசை நாவல் ஊரன் சிந்தை வேட்டமின்னிலை இன்ன முகத்தினை. சூரியன் பார்த்தாராம். பாவம், ஒரு அறிவர் போய் மாதிரி அந்த பெண்ணை பார்த்துட்டு மீண்டும் பார்க்கலன்னு வருத்தப்படுறாரு. நம்ம என்ன செய்வோம், நாம காட்டு என்று சொல்லி சூரியன் உதித்தார். சூரியன் உதித்ததுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம். சூரியன் இயல்பா உதிக்கிறார். ஆளாளு
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். இந்த சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல, எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதற்குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுகாரும் எத்தனை நாட்கள் எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாச பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாதோ, இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது, முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனை சென்றார்கள் அன்றி ஒருமலத்தாராயும் உலர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலன் கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கிணங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்தார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூலமலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒரு மனமுடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மனம் இல்லாமல் கண்ம மலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழி இல்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆணவம் தான் மூலமலம். அதனால்தான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமலமாகிய ஆணவ மலம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மலங்கள் கொண்டு மும்மலமுடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்புடைய சகல ஆன்மாக்கள் என்ன, மாயாமலம் உடையவர்கள் தானே மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணர மாட்டார்களாம், தொத்து உள்ளார் தோன்றலர், தொத்து தோன்றலர். தொத்து என்பது இந்த தொத்து இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். மாதிரி உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு விரவி கலந்து உயிரறிவை அடியோடு இழவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள், ஒருமலமுடைய விஞ்ஞானகலரும் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மலச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே இந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையை சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பழக தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வெண்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு. நம்மிடம் கேள்வி கேட்டு விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், அதான் திருக்குறளுக்கு, உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால், அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட அந்த ஆன்மாக்களுக்கு இல்லை. நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது. ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். தின்திரல், அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன்மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வருவதான் அன்மொழி தொகைம்பாங்க. இப்ப கண்ணுதல் சொல்றாங்க சாமிய திருமுறைகள், கண்ணுதல், அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்தது. இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்ற கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை, எப்படி எப்படி இல்லாமோ கண்டு குழப்பமடைகின்றன. முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்கு தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவில வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள். பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல கருவிகள் விதமான தொழிற்படாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கருவிகளுடைய சார்பு குறைந்த உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்து விடுகிறது. இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக சேருண்டா, அறிவுகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குறட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்படத்தான் முடியாத, தானாக அறியுமா, எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த உயிர்களுக்கு உள்ளதா சொன்னால், அதையும் இகழ்ச்சி குறிப்போடு மிக அருமையாக கேட்டார்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்றார்கள். அதாவது நாம் உலகியலிலே பார்க்கின்ற பார்வைக்கும் சைவ சித்தாந்த பார்வைக்கும் எத்தனை வேறுபாடு என்று பார்க்க. வேறுபாடு என்பது என்ன? சைவ சித்தாந்த பார்வை மெய்யானது, உலகியல் பார்வை போலியானது. அதுதான் வேறுபாடுன்னா, அது அந்த எப்படிப்பட்ட வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நோக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், உலகியல் நோக்கு போலியான நோக்கு தான். என்ன, மனிதன் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை, எல்லா காலத்திலும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில தான் இருக்கின்றன. அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதைவென்றார்கள், இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள் அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல ஓமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருளெல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதற்குத்தான் அருமையாக சொன்னார்கள். அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால், இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்கு. உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்ற ஆசிரியர். அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது, நன்று அற, அது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்குயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாவாம் அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்தங்கிற பேர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா, ஏன்னா பொறிகளை சார்ந்து அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது. உலக அறிவு வெளியிலே இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறிகிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களின் துணை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருப்போம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல, அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால் சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதைத்தான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன. இப்ப அறிவுடையனு கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்து பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. சித்து பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளா இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால் தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் அருளின் துணை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் வர என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்ற அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் நமக்கு சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்குவம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம ஒத்துக்கல. ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா இல்ல. அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது. கண் இருக்கின்றது, கண்ணுக்கு காணந்தன்மை உண்டானு கேட்டா காணந்தன்மை உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் புற ஒளியின் துணையின்றி கண் ஒளி காணாது. கண்ணுக்கு ஒளி உண்டுதான், ஆனால் விளக்கொளியின் துணையின்றி அல்லது கதிரவன் ஒளியின் துணையின்றி கண் ஒளி காணாது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, திருவருளின் துணையின்றி அந்த அறிவு விளங்காது. திருவருளால் தான் ஆன்ம அறிவு விளக்கப்பெறும். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்ப அவர்களிடம் மிக அருமையாக தர்க்க முறையிலே கேள்வி கேட்கின்றார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவில் எனில் என் செய்ய என்று அருமையாக கேட்கின்றார். அதாவது உயிருக்கு அறிவு அறிவே கிடையாது என்று சிலர் சொல்கின்றார்களே, அந்த கருத்து எதை போன்றது என்றால், கண்ணுக்கு காணந்தன்மையே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. இப்ப கண்ணுக்கு வந்து காணந்தன்மை இருப்பதனால்தான் சூரிய ஒளியால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது. கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய்தான் இருளால அந்த கண்ணுடைய மறைக்க முடியுது. இப்ப காணத்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப படலத்தால் மறைப்புண்ட கண், காணந்தன்மையை இழந்து நிற்கின்ற கண் இருக்கின்றதே, குருட்டுத்தன்மை பெற்றிருக்கின்ற கண் என்பது என்ன? படலத்தால் மறைப்புண்ட கண். படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணுக்கு வந்து இருள் இருந்தாலும் சரி ஒளி இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமும் கிடையாது, அந்த கண் எதையும் காணப்போவதில்லை. ஏனென்றால் அது படலத்தாலே தடுக்கப்பட்டு அந்த கண்ணானது காணந்தன்மையை இழந்து நிற்கின்றது. அது மாதிரி கண்ணுக்கு காணந்தன்மை இருக்க போய் தான் ஒளியினால், அதாவது கதிரவன் ஒளியினால் கண்ணுக்கு காட்ட முடிகின்றது, இருளால் கண் பார்வையை மறைக்க முடிகின்றது. மேலும் இந்த உலகமானது இந்த கண்ணால் காணும் பொருட்டு தான் இந்த உலகம் உள்ளது. கண்ணுக்கு காணந்தன்மை இல்லை என்றால் கதிரவன் ஒளியினால் என்ன பயன் இருக்க முடியும்? இருள் தான் என்ன செய்ய முடியும்? இருள் தான் மறைக்க முடியுமா? உலகத்தினால தான், உலகத்தை உலகம் இருந்துதான் எதுக்கு? கண்ணுக்கு காணந்தன்மை இல்லாட்டா அந்த கண் முன்னால உலகம் இருந்துதான் எதுக்கு என்று கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்கின்றார். அப்போ இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உள்ளது என்ற கருத்தை சொல்ல வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் அந்த குரட்பா அப்படிதான் சொல்கின்றது. அலர்கண் தெளிவில் எனில், அலர்கண் தெளிவில் எனில் என்று சொன்னார். அதாவது விழித்திருக்கின்ற கண்ணிலே காணந்தன்மை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளியினாலும் பயனில்லை. ஏன்னா பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தான் சூரிய ஒளி வேண்டும், சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கண் பார்க்கும். பார்க்கக்கூடிய அந்த தெளிவே இல்லை அந்த கண்ணுக்கு அப்படின்னா சூரிய ஒளியாலும் அந்த கண்ணுக்கு பயனில்லை. இருளும் அந்த கண்ணிலே எந்த மறைத்தலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கண்ணுக்கு காணந்தன்மையே இல்லை. அது மாதிரி கண்ணுக்கு எதிரே இருக்கிற உலகத்தாலும் அந்த கண்ணுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அலர்கன் தெளிவு இல் எனில், விழித்திருக்கின்ற கண்ணிலே தெளிவு அதாவது காணந்தன்மையாகிய அந்த தெளிவு இல் எனில், இல்லை என்றால் ஒளியும் இருளும் உலகும் என் செய்ய, கதிரவன் ஒளியும் கார் இருளும் உலகமும் என்ன செய்வதற்காக இருக்கின்றன, என்ன பயனை செய்தற் பொருட்டு இவையெல்லாம் இருக்கின்றன என்று முடிக்கின்றார். அப்ப இந்த குரட்பாவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு காணந்தன்மை உண்டு என்ற கருத்தை சொல்லுவதாக தெரிகின்றது. ஆனால் இதன் மூலம் சொல்கின்ற கருத்து வேறு. எப்படி ஓமை மட்டும் சொல்லியிருக்கின்றார். பெரிதும் மொழிதல் அணியிலே அருமையாக சொல்வது குரல் வெண்பாவிற்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதான் தகுந்த ஆசிரியரிடத்திலே குரல் வெண்பா என்ற யாப்பு அமைந்துவிட்டது என்றால் அதனுடைய சிறப்புக்கு கேட்கவே வேண்டாம். அதான் வள்ளுவரும் சொல்வார், சில குரட்பாக்களை பார்க்கின்றோம், சொல்வார், நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற என்று சொல்லி முடித்துடுவார். அதாவது தண்ணீரிலே முதலையானது பிற விலங்குகளை வென்றுவிடும், தண்ணீரில் இருக்கும்போது வென்றுவிடும். ஆனால் அந்த முதலை தரைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற விலங்குகள் அந்த முதலையை, மற்ற வனவிலங்குகள் தாக்கி அழித்துவிடும். ஆக எந்த விலங்கைனாலும் முதலை வெல்லும், ஆனால் எங்க வச்சு? தண்ணீர்ல வச்சுதான். தரைக்கு வந்துட்டதுன்னா மற்ற வனவிலங்குகள்கிட்ட அம்பிட்டுச்சுன்னா மற்ற விலங்குகள் இதை அழித்து விடும் என்று சொன்னார். இந்த கருத்து தான் சொல்லியிருக்கார். இப்ப இந்த குரட்பாவின் மூலம் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன? முதலை எந்த இடத்துல வெல்லும், முதலை எந்த இடத்துல தோற்கும் என்று இந்த கருத்து தான் அங்க சொல்ல வேண்டிய கருத்தா என்றால் இந்த கருத்தின் மூலம் அங்கே வள்ளுவர் உணர்த்துகின்ற கருத்து வேறு. என்ன கருத்து உணர்த்துகின்றார் என்றால் அதுபோல அரசனும் இடமறிந்து அவன் நடக்க வேண்டும். எந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டினால் செல்லுமோ அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். எந்த இடத்துல வச்சு அவன் போர் செய்தால் வெற்றி பெறுவானோ அந்த இடத்துல போர் செய்யணும். எவ்வளவுதான் வந்து எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திற்கு போய் அவர்களோடு மோதினால் அது வெற்றியை நமக்கு தேடித் தருவது கடினம் என்று சொல்கின்றார். அதான் அங்க கருத்து. அதான் அரசன் இடமறிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதை அந்த முதலை மேல வைத்து சொன்னார். இப்படி வேறொரு கருத்தை கூறி அதன் மூலம் உரிய கருத்தை தர வைப்பதை இது ஒரு அழகு, ஒரு அணிநயம். அணி என்றாலே அழகு, அழகாக சொல்வது கவிதைக்கு இயல்பல்லவா? ஆகவே இந்த அணியினை என்ன சொல்வார்கள் என்றால் பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள். பிரிது மொழிதல், வேறொன்றை சொல்லுதல், வேறொன்றை சொல்லி உரிய கருத்தினை பெற வைத்தல். அதை மாதிரிதான் இங்கேயும் அந்த பிரிது மொழிதல் அணியைத்தான் இங்கே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கையாண்டுள்ளார்கள். விழித்திருக்கின்ற கண்ணிலே ஒளி இல்லை என்றால், காணந்தன்மை இல்லை என்றால், கதிரவனுடைய ஆளும் பயனில்லை, இருளாளும் பயனில்லை, உலகத்தாலும் பயனில்லை என்று சொல்வதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஆன்மாவுக்கு அறியின்தன்மை இல்லை என்றால் திருவருளாலும் ஆன்மா பயன்பெறுவதற்கு ஒன்றுமில்லை. சூரிய ஒளி மாதிரி திருவருள், இருள் மாதிரி ஆணவமலம். ஆணவமலம் உயிரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், உயிரின் அறிவை தடுக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உயிருக்கு அறிவுனே ஒன்று இல்லை என்றால் இந்த ஆணவம் எதை மறைக்கின்றது, உயிர்களுடைய எதை மறைக்கின்றது? உயிர்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தால் இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைக்குதுன்னு சொல்லலாம். உயிர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல ஒரு முடிவு வந்து விட்டால் இப்ப ஆணவத்திற்கும் வேலை இல்லை, திருவருளுக்கும் வேலை இல்லை. திருவருள் உணர்ச்சினாலும் ஜடப்பொருள் உணரப்போவதில்லை. அது மாதிரி உலகத்தை வச்சு இந்த உயிர்கள் என்ன அனுபவிக்க போகின்றன, அறிவுள்ள பொருள் தான் அனுபவிக்க போறது. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, உயிர்களுக்கு அறிவே இல்லை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்கள் தானே அறியக்கூடிய சுதந்திர அறிவுடையவை என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் எப்படி சொல்கின்றோம், அதான் கண்ணில் வைத்து சொல்கின்றோம், கண் காணந்தன்மை உடையதுதான் ஆனால் புற ஒளி காட்டினாலன்றி காணாது. அதுபோல உயிர்கள் அறியும் தன்மை உடையவைதான் ஆனால் திருவருள் அறிவித்தாலன்றி உயிர்கள் அறிய மாட்டார். திருவருள் அறிவிக்கின்ற திருவருள் சிறந்த பொருளை அறிவிக்க வேண்டியதுதானே. உயிர்களுக்கு சிறந்த சார்பு சிவம் தான், அந்த சிவத்தை உயிர்களுக்கு காட்ட வேண்டியதுதானே. அதனை விடுத்து ஏன் உலகத்தையே காட்டி நிற்கின்றது என்று சொன்னால், உயிர்களுக்கு பற்றெல்லாம் உலகத்தில் தானே இருக்கின்றது. சிவத்தை அறிய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் கேட்கின்றன. அதிபக்குவம் தீவிரதர சத்தனிபாதம் வந்த உயிர்கள் தான் அப்படி வேண்டி நிற்கின்றன. குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல அசிந்துருக வேண்டுமனே என்று, அப்படி அந்த நிலையிலே எம்பெருமானுடைய திருவடியே வேண்டும் என்று உருகி நிற்கின்ற உயிர்களுக்குத்தான் திருவருள் எம்பெருமானை காட்டும். நாமெல்லாம் உலக பெயர்கள், இன்னும் எத்தனையோ உலக பெயர்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அந்த பற்று தீரும் வரை திருவருளானது சிவபெருமானை காட்டார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகையினாலே உயிர்கள் பக்குவம் அடையும் வரை யான் எனது என்ற உணர்ச்சியை விடாது. அந்த உணர்ச்சியோடு இருந்து கொண்டு உலக சார்பிலே உயிர்கள் அழிந்து நிற்கும். ஆகவே உலகத்தை அசத்து என்பார்கள், சிவத்தை சத்து என்பார்கள். சத்து என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாகிய அசத்து என்னன்னு. சத்து என்றால் எப்போதும் ஒரே தன்மை தாய் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நிலை மாறாத பொருள். சிவம் மேன்மையான நிலையிலே இருக்கும், அந்த நிலையில் விட்டு ஒரு நாளும் மாறாது. ஆனால் உலகம் அப்படியல்ல, நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 5.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பிரார்த்தித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூலை தந்து மனவாசகம் கடந்த தேவர் திருவடியை நாம் சிரம் சூட்டி பணிவோம். மிகண்ட தேவருடைய சீடர்களிலே ஒருவரான மனவாசகம் கடந்த தேவர் உண்மை விளக்கம் என்கின்ற சித்தாந்த நூலை நமக்கு தந்தருளியிருக்கிறார். அந்த நூலிலே காப்புச் செயலை படித்தோம். அந்த காப்புச் செயலை ஒரு தரம் வாசி
2: வன்மை தரும் ஆகமன் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம்.
1: அது படித்து விட்டோம். ஆகமத்தில் ஞான மார்க்கத்திற்கு வடுவாமல் இந்த நூலை செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு நூல் தொடங்குகிறது. நூலிலே தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவரை சிவனாகவே கண்டு தான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு விடை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக அந்த முதல் பாட்டு அமைகிறது. அந்த பாடல் தான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். போதானந்த பொருளாம் மெய் என்பதை சச்சிதானந்தம் என்கின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கமாக சொல்கிறார் நம்முடைய மனவாசகம் கடந்த தேவர். விண்ணப்பம் என்ன செய்கிறார் என்றால், நான் கேட்கிற சுத்த வினாக்களுக்கு நீ விடை தர வேண்டும் என்கிறார். இந்த சுத்த வினா என்றால் என்ன என்பது பற்றித்தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று விதமான ஞானத்தை சொல்லுகிறார் உரையாசிரியர். ஒன்று வாசஞானம், அடுத்தது பசுஞானம், அடுத்தது பரிஞானம் என்று சொல்லப்படுகிற மூன்று ஞானங்களை விளக்கம் செய்தார். நேற்றது படித்தோம். பசுஞானம் என்பது இந்த உலகப் பொருள்கள் மீதான புற அறிவு. பசுஞானம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வதாகிய அறிவு. இந்த ரெண்டு அறிவிலையும் கூட பூரணம் ஏற்படுவதில்லை. பசுஞானம் என்று சொல்லப்படுவ அனைத்தும் மாயை சார்ந்த அறிவுகள், அதிலே உண்மை இருக்க வாய்ப்பில்லை. பின்னாலே பசுஞானம் என்பது ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்திலும் கூட தானே வியாபகம் கொள்கிறேன் என்று உயிர் நினைத்து விடுமானால் அது தவறு. அப்படி நினைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறபடியால் அந்த அறிவிலும் குறைபாடு உண்டு. நிறைவாக பசுஞானம் என்ற பரிஞானம் என்று சொல்லப்படுகிற இறை அறிவு நமக்குள்ளே விளங்கப்பெறுகிற பொழுதுதான் ஒரு ஆன்மா உண்மை வியாபகத்தன்மையை பெற்று அறிவினுடைய உயர்நிலையாகிய அந்த சுத்த நிலையை அடைகிறது. அந்த சுத்த நிலை பற்றிய வினாக்களை கேட்கப் போகிறேன் என்று அவர் சொன்னதை வைத்துக் கொண்டு உரையாசிரியர் இந்த விவரங்களை சொல்லுகிறார். நேற்று இடையில விட்ட ஞாபகம், அதுல இருந்து படிப்போம்.
2: இந்த கடைசி பத்திய படிக்கிறீங்க திருப்பி.
1: சரி,
2: இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சிற்றறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சிற்றறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல், அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல், அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல், ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல், அறிந்ததனை மறத்தல், தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு.
1: நேற்று விட்ட இடம் அந்த குறைபாடுகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க.
2: ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல்.
1: இந்த ஒரு பொருளை அறிகிற பொழுது அதை மட்டுமே அறிவது, ஒன்று அறிகிற பொழுது இன்னொன்று அறியாமல் இருப்பதாகிய குற்றம். ஆகவே அது வியாபகத்தன்மை ஆகாது.
2: அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல். அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல்.
1: ஆகவே நம்முடைய ஆன்ம அறிவுக்கு என்னவென்றால் ஒன்று ஒவ்வொன்றாகத்தான் அறிய முடியும். ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிவதாகிய அந்த வியாபகத்தன்மை உயிருக்கு வராது.
2: அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல். ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல்.
1: இது ஒரு பெரிய குறைபாடு. அறிந்த பொருளை தொடர்ச்சியாக நாம் பற்றி கொண்டு நிற்க முடியாது. இன்னொன்று பற்றினோடனே அது போய் விடுகிறது, பிறகு திருப்பி அதை பெற்ற வேண்டி இருக்கிறது. அதனால் அந்த விட்டு விட்டு அறிதல் என்கிறார்.
2: அறிந்ததனை மறத்தல்.
1: நமக்கு சொல்லவே வேண்டாம்.
2: தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது. அவனது அறிவு எல்லாவற்றையும் எப்போதும் தானே அறியும் அறிவாகும். அவ்வாறு அறியும் அறிவே சித்து எனப்படுவதற்கு உரியது. இத்தகைய அறிவை அறியாமை பற்ற முடியாது.
1: சித்து சத்து ஆனந்தம் இறைவனுக்கு நாங்கள் சொல்றது. சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம். சத்து என்பது உள்பொருள், சித்து என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்த பொருள். இந்த மூன்றையும் சேர்ந்து நிற்கக்கூடிய அறிவு என்பது பதியறிவாகத்தான் இருக்க முடியும்.
2: ஆகவே அஃது என்றும் தூய அறிவாகவே இருக்கும். இவ்வாறு உள்ள இறைவனது அறிவையே போதம் என குறிப்பிட்டார் மனவாசகம் கடந்தார். இனி அவர் இறைவனது இயல்பாக சொல்லுவது ஆனந்தம் என்பது. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத நிறைந்த பேரறிவை உடையவன். ஆதலால் அவன் குறைவில்லாது நிறைந்த பேரின்பத்தையும் உடையவனாகிறான். இறைவனது
1: தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க, அந்த தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத அறிவை உடையவன், ஆகவே குறைவில்லாத இன்பத்தை உடையவன். அந்த முன்வரியையும் பின்வரியையும் தொடர்பு படுத்தினார். சரி.
2: இறைவனது இயல்புகளாக இதுகாரும் கூறி வந்தவற்றை ஒரு சேர நோக்கினால் சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயும் நிற்றலே அவனது உண்மை இயல்பு என்பது இனிது விளங்கும். சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்று சொற்களும் சேர்ந்து சச்சிதானந்தம் என்று ஆயின. இத்தொடரையே வேறொரு வகையால் போதானந்த பொருளாம் மெய் என்கிறார் இந்நூலாசிரியர்.
1: போதானந்த பொருளாம் மெய் என்ற அந்த தொடரை சச்சிதானந்தம் என்ற ரூபத்துக்குள்ளே பொருத்தி காட்டுகிறார். போதம் என்பது அறிவு, மெய் என்பது உள்பொருள், ஆனந்தம் என்பது அதற்குள்ளே வருகிறது. ஆகவே சச்சிதானந்தம் என்ற வடிவம் அந்த தொடருக்குள்ளே இருக்கிறதை எடுத்து காட்டுகிறார்.
2: பொய்காட்டா மெய்யா. முதலடியில் பொய்காட்டி என்று குறிப்பிட்ட ஆசிரியர் இரண்டாம் அடியின் இறுதியில் பொய்காட்டா என்கிறார். முன்னுக்கு பின் முரணாக உள்ளதே என்று எண்ணும்படியாக இது உள்ளது. பொய்காட்டா என்பதன் பொருளை உணர்ந்தால் இம்முரண்பாடு தோன்றாது.
1: இதெல்லாம் நீங்களே விளங்குவீங்கன்றதுக்காக நான் திருப்பி சொல்லாமல் இருக்கிறேன். அங்க முன்னாலே பொய்காட்டி என்கிறார், பின்னாலே பொய்காட்டா என்கிறார். முரண்பாடு இல்லை என்பதை இவர் சொல்ல போகிறார்.
2: நாம் எல்லாம் வினைவயப்பட்டு பிறந்தவர்கள். நமது பழவினைக்கு ஏற்பவே எமக்கு உடம்பு அமைந்துள்ளது. இருவினை தந்த உடம்பு இது. மெய்கண்ட தேவரோ வினையின் நீங்கியவர். மூவாண்டு நிரம்பாத இளங்குழவி பருவத்திலேயே மெய்யுணர்வை முற்ற பெற்றவர். சிவபெருமான் தனக்கே உரிய நெற்றிக்கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து மெய்கண்ட தேவர் வடிவில் வந்தருளினார் என்று போற்றி துதிக்கும்படியான பெருநிலையை பெற்றவர். எனவே அவரது வடிவம் அருளுருவே அன்றி நம்மனோர்க்கு உள்ளது போல் வினை காரணமாக வந்த வடிவம் அன்று. இக்கருத்துப்படவே பொய்காட்டா மெய்யா என்று அழைக்கிறார்.
1: இது நேற்றைய வகுப்புக்கு முதல் வகுப்பிலே நாங்கள் இதை விவரமாக பார்த்தோம். இந்த பொய்காட்டா மெய்யா என்பதற்கு முன்னே சொன்ன பொய்காட்டி பொய்யகற்றி என்பதற்கு விளக்கங்கள் வேறு. இங்கே பொய்காட்டா மெய்யா என்பது வினையினாலே வந்த உடம்பை கொள்ளாதவனே. அவரை பொறுத்தளவிலே மிகண்ட தேவர் சிவனே என்று நினைக்கிறார். அதனாலே அவனை விடுக்கிற பொழுது எப்படி இறைவனுக்கு அருளே உடம்பாகுமோ அப்படி உடம்பை கொண்டவனே என்று விழிப்பதை இதை சுட்டி காட்டுகிறார்.
2: பொய் என்பது நிலையாதது, நிலை மாற்றம் அடைவதாய் நீங்குவது. இங்கு வினை பொய் எனப்பட்டது. அகுதி எதனால் எனின் தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு
1: நிலைமாறுதல் நிலைத்தல் மறைதல் நீங்க கவனிச்சீங்கன்றா தெரியும். ஒன்று வினை வெளிப்படும், முன்பொருளாக உள்ளே நிற்கும். அது நாங்க திருக்குறளில் படித்தோமே, எப்படி ஒருவனுடைய நிழல் விழுந்தற்று என்று ஒரு குரல் வருது. வாதத்துக்குள்ளே அவனுடைய நிழல் இருப்பது போல வினை அவனுக்குள்ளேயே நின்று தேவையான நேரத்திலே வெளிப்படும். ஆகவே தோன்றுகிறது, நிலைக்கிறது, அனுபவமான பிறகு நீங்குகிறது. ஆகவே இந்த மூன்று தன்மையும் இருக்கிறபடியால் அது நிலைத்தல் தன்மை கொண்டதில்லை என்கிறார்.
2: தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு நிலை மாற்றம் உடையதாதல் பற்றி வினை பொய் எனப்பட்டது. அடுத்துள்ள மெய் என்ற சொல் உடம்பு என்ற பொருளில் வந்தது. எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி
1: இங்கே மெய்யா என்றால் மெய்யை சொல்பவனே என்று அர்த்தம் அல்ல, மெய்யை கொண்டவனே என்று அர்த்தம். மெய் என்ற சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் கொண்டு பொய்காட்டா மெய்யா என்றால் வினையினால் ஆகாத உடம்பை கொண்டவனே என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
2: எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது
1: விழி என்பது விழிப்பு, விழி என்றது விழிப்பு.
2: பொய்காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே என பொருள்படுவதாயிற்று. சுத்த வினா கேவல நிலை, உயிர் அறியாமையில் அழுந்தி நிற்கும் நிலை கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு கேவல நிலை உண்டாகிறது. உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே. உடம்பில் தொழிற்படும் அரிகருவிகளும் செயற்கருவிகளும் சோர்ந்து மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது. உறக்கத்தில் அழுந்துதல் எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்ப அறியாமையும் குறைந்தும் மிகுந்தும் அமையும். எனவே உறக்கம் என்பது கேவல நிலையாகும். இனி இறப்பு என்பதும் உயிர் அறியாமையில் அழுந்துகிற நிலையாம். இறப்பு இவ்வகையில் உறக்கத்தை போன்றது எனலாம். உறங்குவது போலும் சாக்காடு என்பது குறள். எனவே இறப்பு என்பதும் கேவல நிலையே ஆகிறது. இன்னொரு கேவல நிலையும் உண்டு. அது நமது விழிப்பு நிலையிலேயே நிகழ்கிறது. நாள்தோறும் பாராயணம் செய்து வருகிற பாடல் கூட திடுமென யாராவது கேட்டால் நமது நினைவிற்கு வருவதில்லை. இப்படி விழிப்பு நிலையில் ஏற்படுகிற மறதியும் கேவல நிலை எனப்படுகிறது. இதுகாரும் கூறியவற்றால் உறக்கம், இறப்பு, மறப்பு என்பவையெல்லாம் அறியாமையில் அழுந்துகிற கேவல நிலை என்பது விளங்கும்.
1: உயிருக்கு மூன்று நிலை உண்டு என்று இந்த இடத்திலே விளக்கம் பண்ணுகிறார்கள். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று மூன்று நிலை இருக்கிறது. சித்தாந்திகள் ஆரம்பத்திலே கேவல நிலை என்று எதை விளங்கப்படுத்துவார்கள் என்றால் உயிர் ஆணவ வயப்பட்டு எங்கே பிறவிக்கு வருவதற்கு முன்பே முப்பொருள் இருந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவன் பதி, பசு, பாசம். இதிலே பசு பதிவயப்படாமல் பாச பயப்பட்டு, பாசம் என்று இங்கே சொல்லுகிற பொழுது ஆணவத்தை மட்டும் குறிக்கிறேன், ஆணவ பயப்பட்டு மெல்ல மெல்ல மெல்ல தன்னுடைய அறிவாற்றலை முற்றாக இழந்து அதற்கு ஆட்பட்டு சிறைப்பட்டு போய் கிடக்கும். அந்த நேரம் உயிருக்கு எந்த விதமான செயலும் அற்ற ஒரு சிறை நிலை இருக்கும். அந்த நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்லுகிறது வழக்கம். இது நான் முதலே சொன்னேன், திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன். பிறகு இறைவன் அந்த உயிரினுடைய விருப்புக்கேற்ப அந்த இருளிலே இருந்து விலக வேண்டும் என்று நினைக்கும். அந்த விலக வேண்டும் என்று நினைப்பது விருப்பாகும், அதற்குள்ளே இருளுக்குள்ளே அகப்பட்டது என்ற துன்பம் வெறுப்பாகும். ஆகவே விருப்பு வெறுப்பு என்ற அந்த செயல் ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபடும். அந்த வேறுபாட்டுக்கேற்ப இறைவன் அந்த வேறுபாடோடு உயிர் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட உடனே அது உறவு, இறைவனுக்கு உறவு உயிர், அறிவு சார்ந்தது என்றபடியால் உறவு. தன் உறவு வருந்துவதை இறைவன் சகிக்க மாட்டான். ஆகவே அதுக்கு ஏதாவது விதத்திலே துணை செய்ய நினைப்பான். இருளை நீக்கி துணை செய்யலாமே என்றால் அது நடுநிலைமை இல்லாமல் போய்விடும். இதுவாக அகப்பட்ட விஷயம் அதுவாக நீங்கிக் கொண்டு வெளியிலே வர வேண்டும். அதுதான் இறைவனுடைய நேர்மை. என்ன செய்வான் என்றால் தானாக அது அந்த இருளிலே இருந்து விலகி வெளியிலே வருவதற்கான உபகாரங்களை மட்டும் செய்வான். அந்த உபகாரங்கள் தான் மாயையிலே இருந்து வழங்கப்படுகிறது. அது 36 தத்துவங்களாக விரியும். அது அடுத்த பாடலிலே தொடக்கத்திலேயே சொல்லுகிறபடியால் நான் இந்த இடத்திலே விரித்து சொல்லவில்லை. அப்போ இறைவன் என்ன செய்வான் என்றால் அந்த உபகாரத்தை ஆன்மாவுக்கு வழங்குவான். இருளிலே இருந்து விலகுவதற்கான அடிப்படைகளை, தத்துவ அடிப்படைகளை கொடுத்த உடனே உயிர் ஓரளவு அறிவு பெற்று, முற்றாக அறிவில்லாத பாடான நிலையிலே இருக்கிற பொழுது கேவல நிலை என்று சொன்னேன், ஓரளவு அது இயங்க தொடங்குகிறது. சிற்றறிவு வரப்பெற்று ஒரு சின்ன அறிவு, சின்ன செயல், சின்ன விருப்பு தோன்றின உடனே உயிர் மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த ஆரம்பிக்கிற நிலைதான் இப்பொழுது நாங்கள் இருக்கிற நிலை, உடம்போடு கூடிய சிற்றறிவு பெற்ற நிலை. இந்த நிலையை சகல நிலை என்பார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. இந்த சகல நிலையில இருந்து அனுபவம் பெற்று, அனுபவம் பெற்று, அனுபவம் பெற்று இவை எல்லாமே பொய் என்று உணர்ந்து இறையாகி அந்த பெரும்பொருளோடு இரண்டரை கலக்கிற நிலை. அப்படி வருகிற பொழுது ஆன்மா முற்றறிவை பெறுகிறது. இறைவனுக்குரியதாகி அந்த முற்றறிவை தானும் பெற்றுக்கொள்கிறது. அந்த நிலைக்கு சுற்ற நிலை என்று சொல்வது வழக்கம். இது சித்தாந்தத்திலே பொதுவான அவத்தைகள் சொல்லுகிற போது சொல்வார்கள். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இங்கே நூலாசிரியர் இந்த சுத்தவினா விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்கிறார் என்றால் கேவல நிலையை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த உலகியல் சார்ந்து சொல்லுகிறார். நான் சொன்னது தத்துவம் சார்ந்த அடிப்படை. இவர் உலகியல் சார்ந்து இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார் என்றால் இங்கே கேவலம் என்று அவர் மூன்றை சொல்லுகிறார். ஒன்று தூக்கம், அடுத்தது இறப்பு, அடுத்தது மறதி. இந்த மூன்றிலும் உயிர் மயக்கம் உருகிறது. தூக்கத்திலே உயிரினுக்கு என்ன அதனுடைய இயல்பு நிலை இல்லை. அது ரொம்ப அறிவமயக்கமுற்ற நிலையாகத்தான் நாங்கள் தூக்கத்தை சொல்லுகிறோம். அதுபோலத்தான் இறப்பும் திருக்குறளை எடுத்து காட்டுகிறார். இதுல நமக்கு என்ன ஒரு நிம்மதி வருகிறது என்றால் தூக்கம் போலதான் இறப்பு என்று திருவள்ளுவர் சொல்வதாலே இறப்பும் நமக்கு துன்பம் தரப்போவதில்லை என்கின்ற அந்த உண்மை நமக்கு விளங்குகிறது. உறங்குவது போலும் சாக்காடு என்று சொல்கிறபடியால் உறக்கம் எல்லாருக்கும் நிம்மதிதான். உறக்க நிம்மதி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே மரணமும் அதை ஒத்தது என்று தெரிகிற பொழுது என்ன நம்பிக்கை வருகிறது என்றால் அதுவும் நிம்மதியாக இருக்க போகிறது. ஆகவே அது அதை நமக்கு புரிந்து கொள்வோம். அந்த நேரத்திலையும் அறிவு செயல்படாது. அறிவு செயல்படாமல் விட்டாலே நிம்மதி வந்துவிடும். இது ஒரு பெரிய உண்மை. நம்முடைய அறிவு தான் நம் நிம்மதியினுடைய கேட்டுக்கு காரணமாக இருப்பது. அதை ஆராய்ந்து இதை ஆராய்ந்து அப்படியா இப்படியா என்று குழம்பிக் கொண்டிருக்கிற பொழுது உண்மை அறிவு வந்தால் நிம்மதி வந்துவிடும். பொய் அறிவு இருக்கும் வரைக்கும் அறிவு குழப்பத்தை தான் தரும். ஆகவே அறிவு அடங்க தூக்கத்திலே நிம்மதி, மரணத்திலே நிம்மதி, இவையெல்லாம் அறிவு அடங்குகிற நிலை, கேவல நிலை என்று இதையும் வகுத்துக் கொள்கிறார் நூலாசிரியர். அதோடு மூன்றாவது ஒன்றில் சொல்கிறார் மறதி. அது எப்படி சொல்லுகிறார் என்றால் நனவு நிலையிலேயே தோன்றுகிற மறதி. அதாவது உறக்கம் என்பது ஒன்று, அறிவு மயங்கிய நிலை, மரணம் அறிவு மயங்கிய நிலை, நனவு நிலை என்று இருக்கிறோம் அல்ல, வாய்ப்போ எங்களுக்கு அறிவு செயல்படுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலேயும் அறியாமை உண்டாகிறது. அதுக்கு அவர் சொல்லுற உதாரணம், வழக்கமாக படித்த ஒரு பாடல் பாராயணம் பண்ணுகிற நூல், திடீரென்று கேட்டால் அது ஞாபகத்துக்கு வரவில்லை. அப்ப என்ன ஆகிறது என்றால் விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்க நிலை. அது நமக்கு தெரியும் அல்லவா, அது நல்லா முதுமை வர வர உங்களுக்கு தெரிகிறது இல்லையோ, எனக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்த ஒன்று அந்த நேரத்துக்கு வராது. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்றால் விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்கம் உருவாகிறது. இவை எல்லாவற்றையும் உயிரினுடைய கேவல அறிவு நிலை என்று நூலாசிரியர் விளங்கப்படுத்தும்.

0: சிறப்பு என்னவென்றால், அது மலம்தான், ஆனால் ஆணவத்தை போல முற்று முழுதாக நம் அறிவை நீக்காது. ஓரளவு நம் அறிவை கட்டுப்படுத்தி மலத்திலிருந்து வெளிவருவதற்கான துணியை செய்யும். அதனாலே திருவருட்பயனிலே நூலாசிரியர் அதை சொல்லுகிற பொழுது உமாவதி சாச்சாரியார் சொல்லுவது சொல்வார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்றார். விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது. இருள் வந்து இருள் நேரத்திலே விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது அல்லவா? அந்த விளக்கு துணை செய்வது போல சுத்த நிலை ஏற்படும் வரைக்கும் ஆன்மாவுக்கு ஒரு விளக்கு செய்கிற உதவி போல சிற்றறிவை உபகாரம் செய்கிற தன்மை மாயைக்கு உண்டு. அந்த மாயைக்கு உட்பட்டு சிற்றறிவு பெற்றிருக்கிற நிலையைத்தான் சகல நிலை என்று சொல்கிறார். இது பற்றி பின்னாலே விரிவாக படிக்க போகிறோம். அவத்தைகள் படிக்கிற பொழுது விரிவாக படிப்போம்.
1: மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமை இருளை சிறிது நீக்கி சிற்றறிவை உண்டாக்குகின்றன. இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலக
0: விளக்கம் சொல்லுகிற பொழுது சில பெரியவர்கள் சொல்வார்கள், இப்ப சவர்க்காரம் இருக்கிறதே அது ஊத்தையை நீக்குகிற ஊத்தை. புரியுறதா உங்களுக்கு? சவர்க்காரத்தை சாப்பிட முடியாது, அதுவும் ஒரு அழுக்கினுடைய வடிவம்தான். ஆனால் அழுக்கை நீக்கும் அழுக்கு. அதுபோல மாயையையும் அதுபோலத்தான் கொள்வார்கள். ஆணவமாகிய அழுக்கை நீக்குகிற அதுவும் அழுக்குத்தான். அதையும் அது அழுக்கு நீக்கிறது என்பதற்காக அது சுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பது இல்லை. அப்படித்தான் மாயையை கொள்வார்கள்.
1: இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலகப் பொருள்களை நுகர்ந்து வரும் நிலை சகல நிலை எனப்படும். கேவல நிலை என்பது அறியாமையில் அழுந்துதல் என்றால், சகல நிலை என்பது மாயையில் அழுந்துதல் என சொல்லலாம்.
0: முதல் நிலை அறியாமையில் அழுந்துவது என்றால் ஆணவத்தில் அழுந்துவது, இரண்டாவது நிலை மாயையில் அழுந்துவது.
1: இறப்பு என்பது கேவல நிலை என பார்த்தோம். எனவே பிறப்பு என்பது சகல நிலை என்பது விளங்கும். நாள்தோறும் வரும் உறக்கம் கேவல நிலை என அறிந்தோம். எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம்.
0: நமக்கு கேவல நிலையில்தான் விருப்பமா இருக்கிறது. இவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ அதிலேதான் மனம் செல்லுகிறது. ஆன்மா, இதெல்லாம் ஆன்மாவுக்கான உதாரணம் தான். ஆன்மாவும் இந்த மயக்க பொய்மயக்கத்திலே கிடந்து கிடந்து கிடந்து அதிலேயே ஒரு ருசி பார்த்திருக்கிறது. இப்பொழுது விழிப்பு நிலையிலே அனுபவம் பெற்று விட்டால்தான் பொய்யிலே இருந்து விடுபட முடியும். இப்போ இந்த உதாரணத்தை வைத்து நாங்களும் இந்த அளவு இறைவன் தந்த நேரத்தை விழிப்பு நிலையிலே கழிக்க பழக வேண்டும்.
1: எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம். அவ்வப்போது வருகின்ற மறப்பு கேவல நிலை என கண்டோம். எனவே மறப்பு நீங்கி உண்டாகின்ற நினைப்பு சகல நிலை என்பது வெளிப்படை. இதுகாரும் கூறியவற்றால் பிறப்பு விழிப்பு நினைப்பு ஆகியவை எல்லாம் மாயையில் அழுந்துகிற சகல நிலை என்பது தெளிவாகும். இரவு நீங்கினால் பகலும் பகல் நீங்கினால் இரவும் மாறி மாறி வருகின்றன. அதுபோலவே கேவல நிலையாகிய அறியாமையும் சகல நிலையாகிய சிற்றறிவும் மாறி மாறி நிகழ்கின்றன. இறப்புக்கு பின் பிறப்பும் உறக்கத்திற்கு பின் விழிப்பும் மறதிக்கு பின் நினைப்பும் என தொன்று தொட்டு தொடர்ந்து வருகின்றன. உயிர் இறந்தும் பிறந்தும் உறங்கியும் விழித்தும் மறந்தும் நினைத்தும் இவ்வாறு உழன்று வருகிறது. அவ்வளவுதாங்க ஐயா,
0: இது உங்களுக்கு புரிகிறது. அதாவது கேவல நிலை சகல நிலை மாற்றமுற்று கொண்டே இருக்கிறது. கேவல நிலைக்கு வருகிறது, பிறகு கேவல நிலைக்கு போகிறது. அப்புறம் நிலைத்த ஒரு இன்பத்தை உயிராலே அனுபவிக்க முடியவில்லை. கேவலத்துக்குள்ளே நிற்கிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து போய் நிற்கிறது. சுத்தத்துக்கு சகலத்துக்கு வருகிற பொழுது நினைப்பு வருகிறது. சகலத்திலே நிலைத்து நிற்பதாக இல்லை, திருப்பி கேவலத்துக்கு போகிறது அல்லது மறப்புக்கு போகிறது அல்லது பிறப்புக்கு பிறகு இறப்புக்கு போகிறது. நிலையான இன்பம் அனுபவிக்க வேண்டுமானால் சுத்த நிலை அடைய வேண்டும். அதை பற்றி சொல்லுவார்கள்.

0: சுத்த நிலை. இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர்
1: தடுமாற்றம் நீங்கி. இது இந்த உரல் பந்தியிலே சொன்ன உறக்கம் விழிப்பு மறதி இப்படியான பிறப்பு இறப்பு இந்த இந்த தடுமாற்றங்கள் நீங்கி
0: இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர் திருவருளை சேர்தல் வேண்டும். திருவருள் உயிருக்கு அப்பால் எங்கேயோ உள்ளது என்று எண்ண வேண்டாம். உயிரிடத்தேயே எப்போதும் உடனாக உள்ளது.
1: இதுதான் பெரிய கொடுமை. கடவுளை கும்பிடுகிறோம், கடவுளை தேடுகிறோம் என்று ஒரு ஊராக திரிகிறோம். இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஆலயத்துக்கு போனேன் என்பதெல்லாம் ஆரம்ப நிலையே தவிர நன்றாக ஒரு அனுபவம் உயிருக்கு ஏற்பட்டு விட்டால் இறைவன் வெளியிலே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்தால் சும்மா இருக்கிற நிலை வரும். அதுதான் அருணகிரினாருக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது முருகப்பெருமான் சொன்னார், சும்மா இரு சொல்லற. ஆகவே இந்த சும்மா இருக்கிற நிலை எப்போ வரும் என்றால் புறத்திலே இறைவன் இருக்கிறான் என்கிற வரைக்கும் தேடி தேடி ஓடி திரிவோம். அகத்துக்குள்ளே நின் உயிருக்குள்ளேயே இருக்கிறான் என்கிற பொழுது அமைதியும் இருப்பும் வந்துவிடுகிறது.
0: அதனை நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். உடல் சார்பும் உலக சார்பும் ஆகிய பற்றுக்களே நம்மை திருவருளை நோக்காதபடி செய்கின்றன. அப்பற்றுக்கள் அருந்தால் அக்கணமே திருவருளின் இருப்பை தெற்றன உணர்ந்து கொள்வோம். கயிறுகளால் கட்டப்பெற்ற ஊசலின் மேலிருந்து ஆடிக்கொண்டிருக்கிற வரையில் நிலம்தான் ஆதாரமாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. கயிறுகள் அருந்து கீழே விழும்போதில் நிலம் நம்மை தாய் போல் தாங்கிக் கொள்ளும். தாங்கிக் கொள்ளும் போதுதான் அவ்வுண்மையை அனுபவமாக உணர்வோம். அதுபோல அற்றது பற்றினில் திருவருளை உற்றவராவோம்.
1: அதாவது இது ஒரு ரொம்ப நம்பி இவர்கள் தத்துவக்காரர்கள் சொல்லுகிற வழக்கமான ஒரு உவமை. ஊஞ்சல்லே ஒருவன் உட்கார்ந்து ஆடுகிறான். ஆடுகிற பொழுது உன்னை எது தாங்குகிறது என்று கேள்வி கேட்டால் ஒரு குழந்தைகளாக இருக்கிற பக்கத்திலே முதல் சொல்வார்கள், கயிறு தாங்குகிறது. தன்னை நினைக்கிறோம், என்னை கயிறு தாங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற பிறகு தெரிகிறது, கயிறு தாங்கவில்லை, கயிறை மரக்கொப்பு தாங்குகிறது. ஆகவே மரக்கொப்பு தான் என்னை தாங்குகிறது என்ற ஞானம் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் வளர்ந்து அறிவு பெறுகிற பொழுது மரக்கொப்பை மரம் தாங்குகிறபடியால் என்னை மரம்தான் தாங்குகிறது என்று நினைக்கிறோம். அதைவிட சிறந்த அறிவு வருகிற பொழுது என்னாகும் என்று கேட்டால் மரத்தை நிலம் தாங்குகிறபடியால் ஊஞ்சலாடுகிற பொழுதும் நிலம்தான் என்னை தாங்குகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இந்த புற அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுது ஆன்ம அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுதெல்லாம் நாங்கள் வேறொன்றிலே தாங்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆழ்ந்து சிந்திக்க ஒன்றுக்கு ஒன்று உள்ளாக நின்று இறைவன் தான் எல்லா உயிரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மை தெரிய வரும். அது தெரிய வருகிற தெளிவான நிலையைத்தான் சுத்த நிலை என்போம்.
0: உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது
1: திருவருளைப்படிங்க.
0: உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது திருவருளை உணர்வதற்கு முந்திய நிலை.
1: கயிறு அது உயிரை இறைவன் உள்நின்று இயக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்பண்ணுகிறான். அப்பொழுது அது உணரப்படாத நிலை. ஆனால் உள்ளே நின்று சின்ன சின்ன விஷயங்களாக இறைவன் உணர்த்த தலைப்படுகிறான். இப்ப நாங்க படிக்கிறத இந்த நூல் படிக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு உணர்த்த தலைப்படுகிறான் என்று அர்த்தம். இது முதல் நிலை.
0: கயிறு அருந்த ஊசல் போல திருவருள் சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும்.
1: உணர்த்தும். இப்பொழுது இந்த கயிறு அருந்தோன்னே நிலம் தாங்குகிறதோ அதுபோல இந்த உலகப்பற்று நீங்கின உடனே திருவருள் நம்மை தாங்கும். அதுதான் அதுல ரொம்ப நுட்பான விஷயம். முற்றாக கைவிடுகிற பொழுது அது நம்மை தாங்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் இந்த இந்த இடத்திலேதான் நாங்கள் தடுமாறுகிறோம். கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, விரதம் படிக்கிறோம், விபூதி பூசுறோம், சித்தாந்தம் படிக்கிறோம். ஆனால் முற்றாக நாம் நம்மை கைவிடுவதும் இல்லை, விட முடிவதும் இல்லை. என்னவென்றால், நம் சிற்றறிவு நம்மை தாங்குகிறது என்ற நினைப்பிலேதான் நம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இறைவனை முழுசாக நம்புவதில்லை. இந்த சர்க்கஸ்களிலே கயிறுகளை தொங்கி ஆடுவார்கள், பிறகு அப்படியே மற்ற கயிறை பிடிப்பான். அது நன்றாக தெரிய வேண்டும், இந்த கயிறை விட்டால்தான் அந்த கயிறு பிடிக்கலாம். இந்த கயிறை விடமாட்டேன் எனக்கு பயமா இருக்கிறது, அந்த கயிறை பிடிக்கணும், கடைசி வரையும் அதை பிடிக்க முடியாது. பிடித்தாலும் அந்தரத்திலே திருப்பி விட வேண்டியதுதான். ஆகவே எப்பொழுது கையை விடுகிற பொழுது மற்றது பிடிபடும். பஞ்சாலி சபதத்திலே சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், கடைசி வரை அவள் தன்னை நம்பிக்கொண்டே வாதாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாள். சபைக்கு வந்தவுடனே பெரியவர் என்னை இழந்தானா தன்னை இழந்தானா தர்மன் என்று கேள்விகள், சுத்த அறிவிலே ஞானம். பிறகு பெரியவர்களை பார்த்து கேள்வி. யாராவது இவர்களெல்லாம் தன்னை காப்பாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் பாஞ்சாலிக்கு கண்ணனுடைய துணை வரவில்லை. ஒரு எல்லையிலே பிறகு துரியோதனன் துச்சாதனன் சேலையை பிடிக்கிறான், அப்பொழுதும் அவள் தான் திரும்ப சேலையை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறாள், அவனோட தான் நின்று பிடிக்கலாம் என்று அப்பொழுதும் அவளாலே விட முடியவில்லை. ஒரு எல்லையிலே இனி எனக்கு துயில் அவளைத்தான் போகிறது என்ற நிலை வருகிற பொழுதுதான் அவள் பிடித்த துயிலை விட்டு விட்டு கையை தோக்கி ஆபத்தாண்டவா அபாரச்சகா என்று சொன்ன உடனேதான் இறைவனுடைய திருவருள் சேலையாக வந்து கொட்டுகிறது. அப்போ என்றைக்கு முழுதாக நாம் கையை விடுகிறோமோ அன்றைக்கு முழுதாக நமக்கு அறிவு வரும். அந்த அறிவுக்கு தான் சுத்த அறிவு, அல்லது அதை உண்மையிலே சுத்த அறிவு என்று பெயரே தவிர அது அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் பெற்றாக வேண்டும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அப்புறம் இந்திரிய வயமயங்கி பாடுவோம் இல்லையா, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போயிருக்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட, சிவமாக்கி எனையாண்ட. அதெல்லாம் குருவாக வந்ததுக்கு அப்புறம் நிகழ்வது. சிவமாக்கி எனையாண்ட தான் தன்னையே தருதல், தன்னையே தருதல். அத சித்தியால சொல்லுவார், தன் உருவ பரப்பெல்லாம் பதிப்பன் அப்படிம்பார். தன் உருவ பரப்பெல்லாம் இந்தனத்தில் எரி, அந்த பாடல் ஆரம்பிக்கிறது வந்து இந்தனத்தில் எரி என்று தொடங்கும். அதில் இந்தனம் என்றால் விறகு, விறகுல எப்படி நெருப்பு மறைந்திருக்கோ அதுபடி அது விறகுல நெருப்பு இருக்குன்னு விறக பார்த்தவொன்னே சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுபடி தான் சாதாரண மக்களுக்கு அவன் மறைந்திருக்கின்றான். நான் விறகில் தீயினன்னு சொல்கிறார் இல்லையா. அப்புறம் பாலில் நெய் போல மந்ததரம், என்ன ரொம்ப கீழான படிமுறையில் இருக்கிறவங்களுக்கு, சத்தினி பாதத்திலையும் கடைப்படியில் நிற்கிறவங்களுக்கு மந்ததரம். மந்ததரம் உடையாருக்கு எப்படி இருக்கிறான்? பாலில் நெய் போல மந்ததரம் உடையவர்களுக்கு கொஞ்சம் கடைஞ்சிட்டா என்ன வந்துடலாம், நெய்ய எடுத்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் உணர்த்தியாச்சுன்னா உணர்ந்து கொள்வார்கள். அதனால மந்ததரமுடையாருக்கு எப்படி இருக்கிறான்? பாலில் நெய் போல இருக்கிறான். எள்ளும் எண்ணெயும் போல், அது எண்ணெயும் போல் தீவிர பக்குவம் உடையவர்களுக்கு பிரிப்பின்றி இருக்கும் இல்லையா. எள்ளும் எண்ணெயும் பிரிப்பின்றி இருக்கும். என்னமா? ஆ, தீவிர தரமுடையவருக்கு. இந்த எள்ளும் எண்ணெயும் போல் என்பது அதுக்கு வந்து அந்த கலப்புக்கு வந்து ஔபச்சிலேடிக வியாபகம், அந்த வியாபகத்துக்கு பெயர் வந்து நம்ம சாத்திரத்தில் சொல்றது என்னது? ஔபச்சிலேடிக வியாபகம். அந்த வியாபகத்துக்கு உவமைதான் என்னது எள்ளும் எண்ணெயும் போல். மேலுளும் கீழுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே, அத மாதிரி அதுதான் எள்ளும் எண்ணெயும் போல் யாருக்கு இருக்கிறான், தீவிரம் பக்குவமுடையார்களுக்கு இருக்கிறான். இவர்களையெல்லாம் என்ன பண்ணுவான், இவர்களுடைய பந்தனையை அறுத்து, இவருடைய தலைகளை அறுத்து, மலங்களை போக்கி, அந்த சித்தியார் பாடலுடைய பொருள், மலங்களை போக்கி மலங்களை அறுத்து தன் உருவ பரப்பலாம் கொடுபோந்து பதிப்பன் இவன்பாலே என்று முடியும். தன் உருவ பரப்பலாம் கொடுபோந்து பதிப்பன் இவன்பாலே. உருவ பரப்பலாம்னா என்னன்னா பேரானந்தம். உருவ பரப்பலாம் என்பது பேரானந்தம். 303வது திருவிருத்தம் சித்தியார் 303, சிவஞான சித்தியார் 303. இன்னும் நிறைய சொல்லலாம், தான் தானா செய்தானை என்பதில் என்றெல்லாம் போத சிவஞான போதத்தில் வரும். சரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே வந்தோம்னா, அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். அவன் இருப்பது என்ன வடிவம், அகலமாய் இருக்கின்றான். அகலம் என்றால் வடிவமற்று இருக்கின்ற, அது அவனுடைய சொரூப நிலை. அவன் சொரூப நிலையில் இருந்து அகலமாய் நிற்கின்ற அப்படி இருக்கின்றவன் யார், யாராலையும் அறியப்படாதவன். யாராலையும் அறியப்படாதவன். இந்த முந்திய முதல் நடு இறுதியுமானார், ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். மும்மூர்த்திகளாலேயே அறியப்படாதவன்னா மற்ற யாரால அறியப்படுவோம் இல்லையா, மும்மூர்த்திகளாலேயே அறியப்படாதவனா யாவர் மற்ற அறிவார். அதனால விண்ணுலகத்தார்னாலும் சரி மண்ணுலகத்தார்னாலும் சரி எந்த உலகத்துல உள்ளவர்கள்னாலும் சரி யாவராலும் அறியப்படாதவன். மறையால் அறியப்படாதவன், மாலால் அறியப்படாதவன் இல்லையா, நான் அறியப்படாதவன் இல்லையா. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா தோத்திரங்கள் சாத்திரங்கள் எல்லாவற்றாலையுமே அறியப்படாதவன். அப்படிப்பட்டவன் யாரும் அறிவு அரிது அப்படிப்பட்ட அப்பொருள். அப்படிப்பட்ட பொருள் என்ன வந்தான், சகலமாக வந்தான். சகலமாகனா திருமேனி தாங்கி ஆச்சாரியனாக வந்தான். வந்து என்ன செய்தான், தன்னையே தந்தான், தான் தானாக செய்தான் என்பதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருள். அப்போ பாடலை பாருங்க, அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள், யாராலையும் அறியப்பட முடியாத அப்பொருள், சகலமாய் வந்தது என்று உந்திபர, தானாக தந்தது என்று உந்திபர. தான் ஆகும்படி வந்து தன்னை தந்தான். தானாக தந்தது என்றால் என்ன, தான் ஆகும்படி, சிவமாகும்படி, தானாகும்படி தந்தது என்று உந்திபர. தன்னுடைய பேரின்ப நிலையை எனக்கு தந்தான் என்று உந்திபர. உந்திபர என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகை விளையாட்டு. இந்த காலத்தெல்லாம் சாதாரணமா இந்த பெண்கள் விளையாடும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டே விளையாடுவாங்க இல்லையா. திரு அம்மானையெல்லாம் நாம பாடுவோம், கழச்சிக்கா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டு பாடிக்கிட்டே தான் என்ன பண்ணுவோம், பாடுவோம். அது நல்ல கண்களுக்கெல்லாம் அந்த கழச்சிக்கா விளையாட்டெல்லாம் நல்ல பயிற்சி. அப்படியே மேல கலச்சிக்கா, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது தெரியுமா, அது அப்படியே கண்ணு மேல போகும், கண்ணு கீழே வரும் இல்லையா. அது அருமையான பயிற்சி, மூளைக்கும் நல்ல பயிற்சி. அந்த எப்படி எப்படி சந்தர்ப்பத்துல எப்படி எப்படி நடக்கணுங்கிறதுக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்கும் இல்லையா. அது அங்கேருந்து மேல போயிட்டு வர கீழே அதுக்குள்ள அத பிடிக்கணும். ஆக அதுபடி அந்த காலத்தில் உள்ள இந்த பெண்கள் விளையாட்டுக்கள்லாம் உடம்புக்கும் உடல் ரீதியாகவும் மிக நன்மையை பயக்கும். அந்த மாதிரி விளையாட்டுகளில் தான் ஒன்று என்னதே இந்த உந்தியே, உந்திபர என்ற விளையாட்டு. அந்த அப்படி இந்த பெண்கள் அந்த விளையாட்டினை விளையாடும் போதும், அந்த விளையாட்டு நினைவில் இருக்கும் பொழுதும் எதை பற்றிய நினைவு தான் ஓங்கி இருக்கணும், பெருமானை பற்றிய சிந்தனையிலே இருக்க வேண்டும் இல்லையா. இதுல திருவம்பாவையில பாடுறார் இல்லையா, என்ன எப்படி இருந்தாலும் சரி சிந்தனையெல்லாம் அவன்பாலேயே இருக்க வேண்டும் இல்லையா. குளிக்கும் போதும் குடைந்து குடைந்து, ஆடும் பொழுதும் உன் பொற்பாதத்தை ஏத்தியே ஆட வேண்டும் என்பார் மணிவாசகர் இல்லையா. அதுபடி இங்க இந்த திருவுந்தியார் என்ற விளையாட்டை விளையாடும் பொழுதும் இந்த பெண்கள் பாடுவதாக, பாட வேண்டும் என்பதாக இந்த ஆசிரியர் வைத்திருக்கிறார் என்று உந்தீபர என்று அவன் புகழையும் அவனுடைய அந்த பரம் கருணையையும் பாடி நீ விளையாடுவாய் என்பதாக இந்த பாடலை வைத்திருக்கிறார். அதான் என்ன சொல்றார், அகலமாய், அகலமாய் என்றால் வடிவற்றதாய், யாரும் அறிவு அரிது அப்பொருள், யாரும் அறிவு அரிது, யாவராலும் அரிதற்கு அறியொண்ணாத அந்த பொருள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆன்மாக்களின் பசுஞான பாசஞானங்களால் உணரப்படாதவன், மனம் வாக்குக்கு எட்டாதவன். அறிவு அரிது அப்பொருள் அப்படின்னா அறிவு அரிது அப்பொருள், அதனுடைய பொருள் என்ன, மன வாக்குகளுக்கு எட்டாதவன், அதாவது பாச பசுஞானங்களால் அறிய முடியாதவன். அதனால அறிவு அரிது அப்பொருள், இந்த ஆன்மாவின் ஞானத்தால் கொண்டு அவனை அறியவே முடியாது. அதான் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அவனை அறிய முடியாது. அவன் அருளே கண்ணாக என்பது பதிஞானம், அவன் அருளாகவே, அவன் அருளே கண்ணாக கொண்டு காணின்னா என்ன அர்த்தம், பதிஞானத்தால் மட்டுமே அவனை அறிய முடியும். அதனால் யாரும் அறிவு அரிது அப்பொருள் என்பது பாச பசுஞானங்களால் அறியப்படாதவன். யாவரும் மும்மூர்த்திகள் பேசும்போது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், ஏன்னா நமக்கு திருமுறையோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுதுதான் நமக்கு திருமுறைக்குள்ள பொருளும் விளங்கும், சாத்திரத்தினுடைய பொருளும் விளங்கும். ஏன்னா ரெண்டும் இலக்கண இலக்கிய இயல்புடையது இல்லையா, திருமுறையும் சாத்திரமும். அதனால ரெண்டையுமே இயைந்தே பார்த்து கொண்டு வர வேண்டும். அதனால யாரும் அரிது அப்பொருள், அப்பொருள் என்ன பண்ணுச்சு, சகலமாய் வந்தது என்று உந்தீபர வடிவம் தாங்கி குருநாதராக இல்லையா, அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகன அது பெரும் பெருமை. சகலமாய் வந்தது என்று உந்தீபர அந்த பெரும் கருணை திறத்தை நீ வியந்து பாடுவாய். அது வந்து என்ன செய்தான், தானாக தந்தது என்று உந்தீபர, தானாதல் அந்த பேரின்ப பேற்றை தந்தான் என்று உந்தீபர என்று சொல்கிறார். போற்றிப்பகருடையில அழகா சொல்வார் சுவாமி எப்படி குருவாக வருகிறார் என்று. அவர் தன்னுடைய அடுத்த பாடல்ல கூட பார்க்கலாம், தன்னுடைய திருமேனியை மறைத்து அந்த திருமேனி அழக ஒரு 65வது கண்ணியிலிருந்து ஒரு 5-6 கண்ணி தொடர்ந்து சொல்லுவார். பாகத்து பச்சை இடமும், பச்சை இடமும் அங்க என்ன இருக்கு, அது போக அவனுடைய வைச்ச நதியும், அவனுடைய திருமுடியில் வைச்ச நதியும், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அச்சமர நின்று ஆடும் அறவும், அதுல அழகா அந்த வைச்ச நதி, அது பக்கத்துல என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவனுடைய பாதுகாப்புல இருக்கோன்னு இந்த அறவு என்ன பண்ணுது, பாம்பு அது ஆடுகிறது, மதி கொழுந்து அங்க இருக்கு இல்லையா. அதுபடியெல்லாம் சொல்லிட்டு வரிசையா அந்த அவனுடைய அந்த திருமேனி அழக சொல்லிட்டு வருவா. அதான் பாதியில இருக்கிறது அம்மை, பச்சைனா பச்சை நிறத்தை உடைய அம்மை அந்த இடம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரவ அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருத்தாளில் அந்த சிலம்பு திருத்தாளில் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த சிலம்பு அவனுடைய தாள்கள்ல மட்டும், திருவடிகள்ல மட்டும் கட்டப்படலையா, எதுலையும் அடியார் உள்ளத்திலும் பிரியா, அந்த திருச்சிலம்பு அடியார் உள்ளத்திலும் பிரியாது இருக்குமா. அப்புறம் அவனுடைய கழலை பற்றி சொல்லும் பொழுது, கள்ளவினை பிறப்பறுக்க வந்த கழல் சாத்தி அப்படிங்கிறார். அந்த கழல் எப்படி, அவன் திருக்கழலை எதுக்கு சாத்தியிருக்கான், வீரர்கள் கழல் அணிவார்கள், இவன் என்ன வீரன், நம்மளுடைய கள்ளவினையை பிறப்பு அறுக்கவல்ல வீரன், அவன் ஒருத்தனாலதான் என்ன பண்ண முடியும், நம் பிறப்பை அறுக்க முடியும், கள்ளவினை அறுத்து பிறப்பறுக்க, அதுக்காக அவன் சாத்திய அந்த வீரக்கடலம். இவை அனைத்தும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி அப்படிங்கிறார். இது அவ்வளம் வெளியில தெரியாம உள்ள அடக்கி மானுடம் போல உண்டு உறங்கி பயம் இன்பம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மானுட சட்டை தாங்கி வந்து அருள் புரிகின்றான் அப்படிம்பார். இது அவ்வளத்தையும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி அவன் யாரா வரா? ஞானாசிரியனாக வருகிறான் என்று பேசுவார். நம்ம எல்லா சாத்திர நூலையும் அவன் வரத மாக்களை பற்றி பிடிப்பதற்காக பார்வை விலங்கு என அவன் வருவதை சொல்கிறார்கள். அவன் வரலேனா அவனுடைய அந்த கருணையை இந்த ஆன்மாக்கள் உயித்து உணர முடிய. எப்படி தாயானவள் தன் குழந்தை பால் கொண்ட அன்பு தாய்ப்பாலாகவும் கண்ணீராகவும் சொல்கிறதோ, தாய் குழந்தை பால் கொண்ட அன்புங்கிறது எப்படி தெரியும்? அந்த குழந்தை அழுதுறத வயிறு பசிக்குமே நினைச்சாலே என்ன ஆயிரும்? தாய்ப்பால் சொரியும் இல்லையா? அந்த குழந்தையை நினைந்து அவள் கண்ணீர் விடுவாள், ஆனந்த கண்ணீர். அப்ப இதெல்லாம் அவளுடைய அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு எவ்வாறு தாய்ப்பாலாகவும் கண்ணீராகவும் வெளிப்படுகின்றதோ, அதே மாதிரி அவனுடைய கருணையின் வெளிப்பாடுதான் எது? ஞானாசிரிய திருவுருவம். அவனுடைய கருணையின் வெளிப்பாடுதான் ஞானா. அவன் குருவாக வரவில்லை என்றால் அந்த அவனுடைய திருக்கருணையை நாம் உணர முடியாது. அதனாலதான் அவன் அவ்வாறு வந்து நம் மலங்களையெல்லாம் நீக்கி தன்னையே தருகின்றான் என்பதாக அந்த பாடல் முதல் பாடல் அமைகிறது. அதற்கு இணையான திருக்களிற்றுப்படியார் பாடல் அதை எடுத்துக்கிடுங்க. அம்மையப்பரே அதிலே முதல் பாடல், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மையப்பர் தோற்றத்தை அருமையாக விளக்குகிறார். அந்த அம்மையும் அப்பனுமாக இருப்பது வந்து போக வடிவத்தில் சிறப்பாக போற்றப்படுவது. போ இறை பெருமானுடைய போக வடிவம், அதில் சிறப்பாக போற்றப்படுவது அம்மையப்ப திருக்கோலம் இல்லையா? அம்மையப்ப திருக்கோலம் மாணிக்கவாசகர் அதை அழகாக சொல்வார். தோலும் தொகிலும், ஒரு பக்கம் தோலாடை ஒரு பக்கம் துகிலாடை. அம்மையினுடைய பாகம் இடப்பாகம் எனது துகில், மலப்பாகம் தோல். ஒரு தோலா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தோல். இடுப்புல என்ன தோல்? புலித்தோல். மார்புல போர்த்ததுக்கு யானை தோல். இப்படி தோல் தோலா தான் அவ்வளவும் ஆடைகள் எல்லாம் இல்லையா? அம்மை அருமையான மென், அது வன்மை. யானை தோல்லாம் மிக மென்மையானது. அம்மா அம்மையினுடையது மென்மையான மென் துகில். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும், இந்த பக்கம் குழை அங்க சுருள் தோடும். பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், நீரு வெம்மை பசுஞ்சாந்து சந்தனம் குளுமை. பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், அப்புறம் சூலமும் தொக்க வளையும். ஒரு கையில சூலம், இங்க அம்மையினுடைய கரங்கள் வளையல் அணிந்த கரங்கள். சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கொத்தும்பி. அந்த அம்மையப்பர் வடிவத்தை மிக அழகாக அருமையாக எடுத்து சொல்வார். அந்த மைங்களையும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி என்று அம்மையப்பனாக, அம்மையே அப்பாங்கிறார் இல்லையா? தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனே அடியேன் இல்லையா? அதனால அம்மையப்பர் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருப்பவர் இல்லையா? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். உலகுக்குன்னா உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லையா? அந்த எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராக இருக்கவர் அவர்தான் இல்லையா? மற்ற பிறவியில் வர தாயும் தந்தையும் மாறிக்கொண்டே இருப்பர். ஒவ்வொரு பிறவிக்கும் தாயெல்லாம் எத்தனை எத்தனை தாயரோ, எத்தனை எத்தனை தந்தையரோ, எவ்வகைப்பட்ட தாயரோ, எவ்வகைப்பட்ட தந்தையரோ தெரியாது இல்லையா. ஆனா என்றும் அம்மையப்பராக இருப்பவன் அவன்தான் இல்லையா. எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பர். அப்ப அம்மையப்பரே எல்லா உலகுக்கும் அம்மையப்பர். அவன் என்ன பண்ணுவான், அந்த அம்மையப்பராக இருக்கிற அவன் ஞான குருவாகி வருவான். அந்த ஞான குருவாகி அம்மையப்பன் வடிவமாக இருக்கிற அவன் வர்றதுதான் இந்த அடுத்த பாடல்கள், அடுத்த பாடல்ல இந்த திருக்கழிப்படியார் பாடல்ல சொல்றார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பரே அப்பரிசே வந்து அழைப்ப. அப்பரிசே என்பது குருநாதராக வருதல். பரிசு என்பது என்ன பரிசு, குருநாதராக வந்து ஆட்கொள்ளும் பரிசுதான். அவன் அழிக்கக்கூடிய பரிசு என்னது, குருநாதராக வந்து ஆட்கொள்ளுதல். அம்மையப்பரே அம்மையப்பர் அப்பரிசே வந்து அழிப்ப. அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், அப்பாலுக்கு அப்பாலாய் பாடுதுங்கானம்மானாய் சொல்றார் இல்லையா. எல்லாவற்றிற்கும் அப்புறத்தான், அப்ப எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன். எல்லா உலகிற்கும் அப்புறத்தான்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன். அப்புறம் இப்புறத்தும் அப்படிம்பார். இப்புறத்தும் என்பது எல்லாவற்றிலும் கலந்து நிற்ற. அப்புறத்துக்கு அப்பால் நிற்பான்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான். இப்புறத்தும் நிற்பார், இப்புறத்தம் என்பது எல்லாவற்றிலும் கலந்து நிற்பார். ஆனா அவன் எப்படி அப்புறத்துக்கு அப்பால் நின்ற தன்மையும் தெரியாதபடி, இப்புறத்துக்கு நிற்கக்கூடிய தன்மையும் தெரியாதபடி எல்லாவற்றையும் மறைத்து அவன் எப்படி வரான், குருவாக வருகிறான். அதான் என்ன சொல்ற, அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பர். இப்புறத்தும் அல்லார் போல் அவன் ஞானாசிரியனாக வந்தது அந்த பரம்பொருளை என்று தெரியாதவாறு இங்கு வந்து நிற்பான் என்பதாக அந்த பாடலை சொல்லுகிறார். இதுல விரிதரு ஞாயிறு அல்லர் என்ற நாவுக்கரசர் பெருமான் பாடல அரிதரு கன்னியாழை, அது அம்மையப்பர்க்கு சொல்லி சொல்றார். அரிதரு கன்னியாழை ஓர் பாகமாக அருள்காரணத்தில் வருவார். ஏன் அம்மையப்பரா வாராருங்கிறதுக்கு மிக அருமையான விளக்கம், ஒரு வரையறை. அரிதரு விரிதரு ஞாயிறல்லர் என்ற திருமுறை பாடல்ல அரிதரு கன்னியாழை, அவளுடைய கண்கள் செவ்வரி படர்ந்த கண்கள். அப்படி பெண்களுக்கு செவ்வரி படர்ந்த கண்கள் தான் விசேஷம். இதுல வந்து என்ன, இதுல அரிதரு கன்னியாழை ஒரு பாகமாக எதுக்காக வரானா, அருள்காரணத்தில் வருவார். ஆக அவன் அம்மையப்பராக வருதது எதுக்காக, நமக்கு அருள், பக்குவ ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக. எப்படி வரான், ஞானாசிரியனாக வருகிறார்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இந்த நூல் தான் நமக்கு சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களின் காலத்தை ஓரளவுக்கு நாம் வரையறுத்துக் கொள்வதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாக அமைகிறது. இந்த நூல் பயிலுகிறவர்கள் முப்பொருளை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். என்ற எண்ணத்தில் உபாவதி சிவம் அவர்களால் தொகுக்கப்பெற்றிருக்க வேண்டும் அல்லது எழுதப்பெற்றிருக்க வேண்டும். இந்த நூல் வந்த வரலாற்றையும் நூலினுடைய காலத்தையும் உமாவதி சிவம் தெளிவாக வரையறுக்கிறார். வேறு எந்த சாத்திர நூலிலும் கூட நமக்கு இத்தகைய ஒரு கருத்து கிடைக்கப்பெறவில்லை. பாட்டு பாடுவார்கள், பாயிரம் பாடுவார்கள், அதன் பிறகு அவையடக்கம் பாடுகிறார்கள். எல்லா நூல்களிலும் உண்டு. ஆனால் அவர்கள் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நூல் பாடப்பெற்றது அப்படின்னு சொன்ன ஒரு நூல் நமக்கு சைவ சித்தாந்தம். அதுல சந்தர்ப்ப நிராகரணம் தான். இப்ப அது உமாபதி சிவாவுக்கு நமக்கு சொல்லலைன்னு வச்சுங்க, இந்த சங்கற்ப நிராகரணத்துல சொல்லலைன்னு வச்சா காலத்தை நம்மால் கணக்கிட முடியாமல் போயிருக்கும். ஆளுக்கு ஒரு காலத்தை சொல்லியிருப்பாங்க, சித்தாந்தம்னாவே முடிந்த முடிவு தானே, அதனால நல்ல வேளையா ஒரு முடிந்த முடிவுல உமாபதி சிவத்தினுடைய காலம் 13 நூற்றாண்டு என்பதை வரையறுத்து சொல்லுவதற்குரிய நிலையில் மாதம் நாள் முதற்கொண்டு உமாபதி சிவம் இந்த பாயிரத்தில் குறிப்பிடுகிறார். அதனால இந்த நூல் சித்தாந்த சாஸ்திர ஆசிரியர்களுடைய காலத்தை, ஏன்னா மாணவருடைய காலம் நமக்கு தெரிகிறதுனால ஆசிரியருடைய காலத்தை நாம் ஏறக்குறைய 2 தலைமுறை என்பதனாலே அந்த நூற்றாண்டுக்குள்ளேயே அமைத்துக் கொள்கிறோம். வைகண்டாரை பற்றிய காலத்திற்கு திருவண்ணாமலை கல்வெட்டு ஒன்று பயன்படுகிறார். என்றாலும் கூட சக ஆண்டினை குறித்து, ஆணி மாதத்தை குறித்து உமாபதி சிவம் இந்த பாயிரத்தில் இந்த நூல் எவ்வாறு எழுதப்பெற்றது, தோன்றியது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதனால் நமக்கு ஒரு நல்ல கால வரலாறு கிடைக்கிறது. உமாவதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு கருத்துக்களை தரக்கூடிய உயர்ந்த செல்வந்தர் என்றாலும் நமக்கு ஒரு பரம்பரையை சொன்னவர் கூட உமாவதி சிவம் தான். சிவபிரகாசர் சொல்லலைன்னா மெய்கண்டார், அருணந்தியார், மறைஞான சம்பந்தர் என்று நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரை வணங்கியிருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு மட்டும் இவருக்கு முன்னே இந்த ஆசிரியர் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். நல்லவேளை உமாவதி சிவம் தீட்சதர் மரபிலே தோன்றினாலும் தமிழ் ஆய்வாளரைப் போல இந்த சங்கற்ப நிராகரணத்துல கூட பின்னாடி பேதவாத சைவத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது முனைவர் என்ற ஒரு சொல்லையே கையாளுங்க. முனைவர், இப்ப நாங்க டாக்டர் பட்டம் வாங்கினா வாங்கினு சொல்லப்படாது, எழுதி கொடுக்கணும், அதுக்கு அவங்க எங்களை தேர்வு செய்யணும். ஆனா இப்ப எல்லாரும் வாங்குறது தான், அதனால அந்த டாக்டர் பட்டத்திற்கு உரிய பெயர் முனைவர் என்று நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த முனைவர் என்ற சொல்லை 13 நூற்றாண்டில் முதல் முதலாக கையாண்ட பெருந்தகை நம்முடைய உமாவதி சிவம். சாஸ்திரம் தான் சொல்லுது, இதுக்கு என்ன ஒரு பெரிய முனைவராட்சி ஆராய்ச்சி வேணுமா அப்படின்னு கேட்கல. என்ன நீ சொல்ற கருத்துல இது என்ன ஒரு பெரிய, இந்த கருத்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு முனைவர் வேணுமா அப்படிங்கிற. அதனால முனைவர் என்ற சொல்லை தமிழுக்கு தந்தவர், தமிழ் உலகத்துக்கு தந்தவர் உமாவதி சிவம். எனவே வரலாற்று குறிப்பினை தந்தவரும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஏற்றத்திற்கு ஏற்ப ஒரு செய்தியை எப்படி நாம் வாதம் செய்ய வேண்டும், அந்த வாதத்தில் தர்க்கங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக துல்லியமாக நமக்கு தருகிறவர் உமாவதி சிவம். இந்த வாதத்தை அருந்தியார் தொடங்கி வைத்தார் பரபக்கத்தில். என்றாலும் கூட பரபக்கத்திலே அவர் சொல்லியிருக்கிற அந்த வாத முறைகளை காட்டிலும் உமாவதி சொல்லியிருக்கக்கூடிய சங்கற்ப நிராகரணம் வாதங்கள் எப்படி அமைய வேண்டும், ஒரு செய்தியை விளக்குகிற பொழுது எப்படி விளக்க வேண்டும், அந்த செய்தியை எப்படி மறுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இந்த நூலை படித்தால் இந்த மாதிரி ஒரு சொற்களுக்கு எப்படி நாம் விளக்கம் கேட்கலாம் என்று நிச்சயம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு வாதத்தை, வாத முறைமையினை மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டிய நூல் இந்த நூல். அதன் பிறகு சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அகச்சமயத்தாரினுடைய வாதங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் அழுத்தமாக பதிவு செய்கிறார். இதுதான் முடிந்த முடிவு என்று ஒரு மதத்தார் சொல்லுவது போல அதனை சொல்லிக்காட்டி சித்தாந்தத்துக்கு நாம் விளக்கம் காண வேண்டுமென்றால், பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சங்கற்ப நிராகரணத்தை நாம் படிக்க வேண்டும். ஆனால் இதை பெரும்பாலும் பலர் ஒதுக்கி விடுவது உண்டு. சங்கற்ப நிராகரணம் கொஞ்சம் கடினமானது, அது கொஞ்சம் வாத தர்க்கம் தர்க்கம் கொஞ்சம் கஷ்டமானது என்றெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது உண்டு. நாம் எப்படி சிவப்பிரகாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நூலே சங்கற்ப நிராகரணம் தான். சங்கற்ப நிராகரணத்தில் கடைசியில் உமாதிசிவன் எழுதுவார், சைவவாதியை சைவ சித்தாந்தி தன்னுடைய கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்கிறார், இந்த சைவ சித்தாந்தத்துக்கு கருத்தை படிக்கணும்னா நீ சிவப்பிரகாசத்தை படின்னு கடைசியில் கொடுத்துருவார். எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு மதங்களையாக சொல்லி அதை மறுக்கிற பொழுது கடைசியில் சைவவாதியினுடைய கருத்தை சொல்லி அவர்களுடைய சங்கற்பத்தை சொல்லி அவர்களுக்குரிய விளக்கமாக சைவ சித்தாந்தி சொல்லுவது போல சில செய்திகளை சொல்லி சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தை அறியணுமா நீ சிவப்பிரகாசத்தை படி. ஆக தான் எழுதிய நூலையே படைக்கப்பட்ட நூல்களையே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்துகிற நிலையில் எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களாக விளங்கிற்றோ அதுபோல பரபக்கம் சுபக்கம் என்பது போல பரபக்கமாக சங்கற்ப நிராகரணமும் சுபக்கமாக சிவப்பிரகாசரையும் அவர் பாடியிருக்கிறார் என்பது நூலினுடைய அமைப்பில் தெரிகிறது. இப்ப நான் இதுவரை சொன்னதிலிருந்து நீ என்ன பதிவு செய்து கொள்ள வேண்டும், சங்கற்ப நிராகரணம் எந்த அளவிற்கு நம்முடைய சாஸ்திரங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலத்தை கணக்கிடுவதற்கு சங்கற்ப நிராகரணம் துணை செய்கிறது. ஒரு புதிய சொல்லாக்கங்களை தருவதற்கு சங்கற்ப நிராகரணம் முனைவர் என்ற ஒரு சொல்லை சொல்லுவது பல சொற்கள் அவற்றை நமக்கு சங்கற்ப நிராகரணம் தருகிறது. ஒரு வாத முறை எப்படி அமைய வேண்டும், ஒரு சமயத்தில் வாதம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது சங்கற்ப நிராகரணம். அதன் பிறகு தன்னுடைய நூலையே தனக்குரிய சான்றாக காட்டுகிற அளவிற்கு தன்னுடைய இரண்டு நூல்களுக்குரிய தொடர்பை காட்டி எப்படி மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற இரண்டு காப்பியங்கள் தொடர்புடையதாக விளங்கிற்றோம், அதுபோல சாஸ்திரங்களில் சங்கற்ப நிராகரண பரபக்கத்தை பற்றி சொல்ல, அதே நிலையில் சிவப்பிரகாசம் சுபக்கத்தை பற்றி சொல்ல அமைவதனாலே இந்த இரட்டை நூல்கள் என்ற நிலையில் இந்த இரண்டு நூல்களையும் நாம் பயின்றால் நிச்சயம் சித்தாந்தத்துக்கு ஏற்படுகிற ஐயங்களை நாம் நிச்சயம் தெளிவுபடுத்திக் கொள்ளும். இது முதல் நிகழ்வு. ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கணுமா, நம்ம தான் சிவஞான போதம் 12 சூத்திரத்தையும் படிச்சிடும்ல, எல்லா தத்துவமும் தெரிஞ்சிருது. ஆனா அதுதான் இல்லை, சிவஞான சித்தியாரை படிச்சிடும் புரிஞ்சிருது. இப்ப இருந்து சங்கற்ப நிராகரணம் படிக்கணுமா, அதுக்கு மற்றவங்களுடைய மதத்தை மறுக்கணுமா, அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது என்பதற்குத்தான் மிகச் செம்மையாக இந்த நூலை படித்திருக்கிறார். வரி கணக்கில் பார்த்தீங்கன்னா 900 வரி. இப்ப நூலினுடைய அமைப்புக்குள்ள முதல்ல போகும். நூலை பற்றிய சிறப்பு சொன்னேன், இனி நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் நூலை படிக்கிற பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படாது. ஒரு நூலினுடைய அமைப்பை நாம் நன்கு மேலோட்டமாக படிக்கிற பொழுதே அந்த நூலினுடைய அமைப்பு நமக்கு தெரிய வேண்டும். அப்படி நூலினுடைய அமைப்பு மிகச் சிறப்பாக காட்டுகிறார் பெருமான். முதல்ல கடவுள் வாழ்த்து இயல்பாக விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய திருவடிகளை போற்றுவதனாலே நாம் பிறவியை வேறெடுக்கலாம். இதுதான் அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கிற அடிப்படைக்கு. எல்லாரும் பாடுற மாதிரி விநாயகரை பற்றிய உருவங்கள் அவருடைய காது கண்ணு வாயு மூக்கு எல்லாத்தையும் பாடுகிறார். பாடிச்சு கடைசியில் அவர் எதை வற்புறுத்துறார் அப்படின்னா, அவருடைய இரண்டு தாள்களை வணங்கினால் பிறவியை அறுக்க முடியும் என்பதை காட்டுகிறார். அடுத்தது பாயிரம். இந்த பாயிரம் தான் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான குறுந்தகடு போல. இன்னைக்கு நாம் வந்து எந்த பேச்சா இருந்தாலும் குறுந்தகடுல பார்த்து கேட்டாக்கா அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு காலத்துல தேவார ஆசிரியர்கள் பாடுகிற போதெல்லாம் கூட்டம் வந்து கேட்கறது இல்லை, அவங்க அடுப்பாவும் மேனும் அந்தோடு பாடிட்டு இருப்பாங்க. நாம் இங்க எடுத்து உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருந்தோம். இப்ப அது என்ன ஆச்சு, குறுந்தகடுல வந்த பிறகு கார்ல போற போதும் வீட்டில் வீல் சேர்ல தாண்டிட்டு இருக்கிற போதும் அந்த குறுந்தகட்டை போட்டு தேவாராசிரியர் நேரடியாக பாடுகிற பொழுது கேட்காது இந்த மனித இதயம். இப்பொழுது குறுந்தகடுல வந்த பிறகு அது கேட்காத நாள் இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு சைவ உலகம் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. நாம் அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தேவார ஆசிரியர்களை ஆதரிப்பார் யாரும், அதுபோல ஒரு குறுந்தகடு போல பாயிரத்தை அமைக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளும் அதில் பல இருக்கின்றன, அதை சொல்லுகிறேன். அடுத்தாற் போல இந்த சங்கற்ப நிராகரணா, சங்கற்பம் என்றால் கொள்கை என்பது பொருள். பட சொல்தான் சங்கற்பம் என்றால் ஒரு சங்கற்ப. இப்ப நம்ம சாதாரணமா சங்கற்பம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்பார். அதாவது இந்த வேள்வியை நான் தெளிவாக முடிக்கிறேன் என்று சங்கற்பம் செய்து கொள்வார். அதுபோல ஒரு உறுதி எடுத்துக் கொள்வது போல ஒரு கொள்கைகளை சொல்வதுதான் சங்கற்பம். நிராகரணம் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கைகளுக்கு மறுப்பு. எனவே சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லுகிற நூலுக்கு பொருள் கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும். இதுதான் அந்த நூலின் தலைப்புக்கு உரிய பொருள். இந்த அடிப்படையில் எந்த கொள்கைகள் சொல்லப்படுகின்றன என்று நாம் பார்க்கலாம். அகச்சமயத்தார் ஆறு பேரை எடுத்துக்கொள்கிறார், புறச்சமயத்தில் ஒருவரை எடுத்துக்கொள்கிறார். புறச்சமயத்தார் என்று சொல்லுகிறவர்களில் மாயாவாத சைவத்தை, மாயாவாதத்தை எடுத்துக்கொள்கிறார். முதலில் மாயாவாத கொள்கை கூறப்படுகிறது. அடுத்தது அந்த மாயாவாத கொள்கையை மறுப்பதற்கு ஒரு சைவ சித்தாந்தி வரவில்லை. அகச்சமயத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியவாத சைவ சமயம் வருகிறது. ஆக பிற மதத்தாரை கொண்டே பிற மதத்தார் கொள்கையை மறுத்து அவர்களுக்குரிய நிலையில் நீங்கள் அத்துணை பேரும் கூறுவதை விட, நீங்கள் கூறி அவர்கள் மறுக்கிறது என்பதை விட, இறுதியாக சைவ சித்தாந்தம்தான் முடிந்த முடிவை தருகிறது என்று இந்த நூலை அமைக்கிறார். முதலில் ஒரு சமயத்தார் தன்னுடைய கொள்கையை சொல்வார். அடுத்தற்போல் அந்த சமயத்தினுடைய கொள்கையை அடுத்த சமயத்தார் மறுப்பார். மறுத்துட்டு தன்னுடைய சமயத்தின் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லலாம். இப்ப மூணு பகுதி அமைஞ்சிடும். மாயாவாதி தன் கருத்தை சொல்லுவது, மாயாவாதியின் கருத்தை ஐக்கியவாதி மறுப்பது, ஐக்கியவாதி தன்னுடைய சங்கற்பத்தை கொள்கையை சொல்லும். அப்ப என்ன எப்படி அமைது? மூன்று பகுதி அமைகிறது. அப்புறம் அதே மாதிரி ஐக்கியவாதியை மறுப்பதற்கு, அப்புறம் ஐக்கியவாதியை மறுக்கக்கூடிய மதத்தார் தங்கள் கொள்கையை சொல்வது. இப்படி நமக்கு ஆறு சமயத்தின் அடிப்படையில் இந்த கொள்கைகளும் அவற்றின் மறுப்புகளும் இருக்கிறது. அப்ப மாயாவாதியை மறுக்கிறவர் ஐக்கியவாதி, ஐக்கியவாதியை மறுக்கிறவர் பாடானவாதி, பாடானவாதியை மறுக்கிறவர் வேதவாதி, வேதவாதியை மறுக்கிறவர் சிவசமவாதி, சிவசமவாதியை மறுக்கிறவர் சங்கராந்தவாதி, சங்கராந்தவாதியை மறுக்கிறவர் ஈஸ்வர அதிகாரவாதி, ஈஸ்வர அதிகாரவாதியை மறுக்கிறவர் நிமித்த காரணம், நிமித்த காரணத்தை மறுக்கிறவர் சைவவாதி. இதுதான் இந்த நூலில் அமைந்திருக்கிற அமைப்பு. முதலில் கடவுள் வாழ்த்து அமைகிறது, அது விநாயகரை பற்றியது. அடுத்தது பாயிரம், பாயிரத்தில் தத்துவத்தினுடைய அமைப்புகளும் இந்த நூல் தோன்றுவதற்குரிய சூழலும் எவ்வாறு இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற நிலையிலும் அந்த பாயிரத்தை படித்தாலேயே சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படைகளை அல்லது சித்தாந்தத்தின் அடிப்படைகளை நாம் உணர்கிற அளவிற்கு அவர் பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவதாக சங்கற்பமும் நிராகரணம் அமைகின்றன. சங்கற்பம் என்பது ஒரு மதத்தினுடைய கொள்கையை ஒருவர் கூறுவது, அந்த கொள்கையை இன்னொரு மதத்தால் மறுப்பது, அது நிராகரணம். மறுத்தவர் தன்னுடைய கொள்கையை பதிவு செய்வது, மறுபடியும் சங்கற்பம். அவருடைய கொள்கையை மற்றொருவர் மறுப்பது, நிராகரணம். இப்படித்தான் ஐக்கிய மாயாவாதி ஒன்று, ஐக்கியவாதி இரண்டு, மாயாவாதி பரச்சம். ஐக்கியவாதி, பாடானவாதி, வேதவாதி, சிவசமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, ஆறு பேர் அந்த நிலையில் அகச்சமயவாதியாக அமைகிறார். எனவே ஆறு பேருடைய அகச்சமயத்தை புறச்சமயத்தார் ஒருவரையும் சேர்த்து ஏழு என்று சொல்லி, அதன் பிறகு சைவத்தோடு நிமித்த காரண சைவவாதியை நம்ம காத்து எடுத்து காட்டுவதால் எட்டு சமயங்கள் இருப்பதாக இதில் கூறுகிற வழக்காறு உண்டு. இது நூலினுடைய அமைப்பு. சரி, எப்படி பாடியிருக்கார்? தனித்தனி வரியாக கொள்ளலாம், அல்லது பதிமூன்று பகுதியாகவும் கொள்ளலாம். ஒரே நீண்ட வரியா சொல்கிறப்பதான் வரி, ஆனால் அதனை நாம் பாகுபடுத்துவமையானால் பதிமூன்று வகையாக சங்கற்பம் நிராகரணம், சங்கற்பம் நிராகரணம் என்று வருகிற பொழுது நாம் பதிமூன்று வகையாக பிரிக்கலாம். ஆக பதிமூன்று கருத்துக்களை அல்லது பதிமூன்று பகுதியாக வைத்து நாம் இந்த நூலை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தாற்போலை உமாபதி சிவம் தான் இவ்வாறு அகச்சமயத்தாரையும் புறச்சமயத்தாரையும் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை யாரு எத்தனை வகையா வேணாலும் பிரிக்கலாம், ஆனா சித்தாந்தம் பிரிப்பது, பொதுவாக சமயங்கள் பிரிப்பது மூன்று தான். ஒன்று, உலகத்திலே இருக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற பொருள்கள் அல்லது ஆன்மாவால் அனுபவிக்கப்படுகிற பொருள், இது எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை வந்து அது ஒரு பகுதியா பிரிச்சோம்னு சொன்னா மூணு பகுதியாகத்தான் உட்பொருள். இதுல வந்து கருத்து வேறுபாடே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உட்பொருளுக்குள்ள அடைக்கலாம். அதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெரிந்த ஒன்று தான், ஏன்னா சிறப்பு உப்புல இருக்கிறனா நிச்சயம் தெரிந்திருப்பீர்கள். உலகப் பொருள்களை மூன்று பொருள்களாக நாம் பிரித்து அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும், அல்லது அவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன சார், உலகத்தை உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் படி யாருக்காக இயக்குகிறான்? ஆன்மாவுக்காக இயக்குகிறான். எனவே பத்து அவ்வாறு இயக்குகிற பொழுது தனக்கும் உயிருக்கும் தொடர்புப்படுத்துகிற பொருளாக உலக போக பொருளை தனு கரண போகம் என்று நாளாக இதுதான் முப்பொருள் நிலை. தனு கரண உலக போகங்கள் என்று சொல்லுகின்ற நாளுக்குள் இறைவனால் படைக்கப்பெற்றிருக்கிற அத்தனை பொருள்களும் அடங்கி அவை போகத்தின் அடிப்படையில் நாம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதினால் பாசம் என்ற ஒரு கட்டு அமைகிறது. பாசக்கட்டு எப்படி அமைகிறது என்று சொன்னால், தனு கரண புவன போகங்களை இறைவன் படைத்த காரணத்தால், இந்த தனு கரண புவன போகங்களை இறைவன் படைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கட்டு வராத போது உயிர்களுடைய நன்மைக்காக இறைவன் இவற்றை படைக்க வேண்டிய தேவையில்லை. உயிர்களை தோன்றுவதற்கும் வழி இல்லை, இறைவனுடைய தொழில்கள் நடப்பதற்கும் வழி. எனவே இறைவனுடைய தொழில்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் படைக்கப்படுகிற தனு கரண புவன போகங்கள் தான் நமக்கு பாசத்தை உண்ணுபடுகிற அடிப்படை சூழ்நிலைக்கு. இந்த முப்பொருளில் பதி என்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு பசு பாசம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம்தான் மாயாவாதி. எனவே அதை எடுத்துக்கோ. அதனால அவர் இந்த சங்கற்ப நிராகரணத்தை முப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்க எப்படி படிச்சீங்கனாலும் எந்த வரியை பார்த்தாலும் அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா, உமாபதி சிவம் இந்த உலகத்திலே வாழ்கிற சைவ ஆன்மாக்கள் முப்பொருளை பற்றி எந்த விதமான ஐயமும் இல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முப்பொருளுக்குள்ளே நிலையில் அதிலும் இறைவனை பற்றியும் இறைவனை நாம் அடைவதற்குரிய முத்தியை பற்றியும் தான் அதிகமாக பேசுகிறார். இந்த வாதங்கள் எந்த முறையில் அமைகின்றன என்றால், அமைப்பினாலே அதை சொல்லுது. அமைப்பிலே நான் சொன்னேன், ஒரு மதம் ஒரு மதத்தை மறுக்கிறது என்று சொல்லு, அதான் அமைப்பு. நூலினுடைய அமைப்பை நீங்கள் மனத்திலே நன்கு பதிவு வைத்துக் கொள்ளும். ஏதோ பிற சமயத்தை எடுத்து மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாணியே மாத்திர, நடையே மாத்திர. சுமையான சித்தியாரில் காணப்பெற்ற நடைமுறையே மாத்திடுறார். இப்ப அதுல பாஞ்சராத்திர மதத்தையோ அல்லது சமணத்தையோ மறுக்கணும், ஆரோக்கியத்தையோ மறுக்கணும்னா சித்தாந்தி மறுப்பதாக சித்தியார் வருது. உலகாயுதனை மறுக்கிறது சிவஞான சித்தியாரின் சித்தாந்தி மறுக்கிறார். நீ சொல்றது தப்பு அப்படி. நாம ரெண்டுக்கும் வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். சிவஞான சித்தியாரும் அதிலே வருகிற பரபக்கம் பரபட்சம் என்பதனால் புற சமயத்தை மறுப்பதுதான். ஆனால் அந்த புற சமயத்தை மறுக்கிற பொழுது அவர் அகச்சமயம் புறச்சமயம் அவற்றில் எது தன்னால் மறுக்க முடிகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு, அருளந்தியா பெரிய கடிகாரர், எது நமக்கு தனக்கு மறுக்கணுமோ அந்த கொள்கையை மட்டும்தான் அவங்க கொள்கையை சொல்றார். அவர் படைச்சிருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த மதத்தினுடைய கொள்கையை நம்ம சொல்ல முடியாது. எது விதண்டவாதத்துக்குரியதோ எது வாதத்துக்குரியதோ அந்த கருத்தை அந்தந்த மதத்தார் சொல்ற மாதிரி சொல்லி அதை சித்தாந்தி மறுக்கிற மாதிரி அமைச்சிரு. அதனால அவர் தனக்கு எது பட்டிமன்றங்களில் சில பேர் பேசிட்டு வந்து பேசுவான் பாருங்க, நான் இதை சொல்றேன் நீ அதை மறு, நான் இதை விட்டு சொல்றேன் நீ அதை விட்டு சொல்லு, அதுல பணம் சம்பாதிச்சிடலாம் சம்பாதிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவர் தனக்கு தான் ஆகமத்தில் படித்திருக்கிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த கருத்தை வைத்துக்கொண்டு பிற மதத்தை எவ்வாறு மறுக்கலாம் என்று ஆய்வு செய்து அருளந்தியார் மிக சாதுரியமாக, அது ஒரு பெரிய அறிவுத்திற, சாதுரியமாக மறுத்தார். ஆனால் உமாபதி சிவம் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு நமக்கு கிடைத்தக்கரிய ஒரு பெரும் பேச்சாளர். அவருடைய சில விளக்கங்கள் இல்லை என்றால் சாஸ்திரத்தின் கருத்துக்களிலே முடிவு நாம் காண முடியாது. உமாவதி சிவம் தனி

0: அவரை ஒருத்தர் பண்ணி வச்சார், அவங்க கருத்தை நீ மாதிரிதான அப்படி அவர்களே சேர்ந்து முடிஞ்சு விட்டு தன் கருத்தை வேல்யூபிள் ஆக்கிறார். ஒருவருடைய கருத்தை மறுப்பதற்கு மற்றொரு சமயத்தாரை பயன்படுத்திய லாபகம் உமாவதி சிவத்தாடத்தில். இந்த மறுப்புகள் அனைத்தும் நான் உங்களுக்கு சொல்வது, ஒன்று இறைவனை பற்றிய நிலை, இரண்டாவது இறைவனை ஆன்மாக்கள் சென்று அடைகிற முத்தியை பற்றிய ஐயப்பாடுகள். ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றத மனதில் நீங்க நல்லா பதிவு பண்ணுங்க. நான் இப்ப ரெண்டு செய்தி சொல்லிட்டேன், ஒன்று நூலினுடைய சிறப்பு, நான் திரும்ப திரும்ப நான் சொன்னதை சுருக்கி சுருக்கி சொல்றேன். அது நாங்கெல்லாம் அந்த பாடம் காலேஜில் பாடம் நடத்துனதுனால வந்த ஒரு பயிற்சி. பையனுக்கு ஒரு 10 நிமிஷம் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொன்னாத்தான் பாட்டியார் போர் அடிக்கிறாங்க, இல்லாட்டி பெருசு நீ வாடு சொல்லிட்டு அப்படின்னு அவன் பாடு நினைச்சிட்டு இருப்போம். நான் இதுவரை என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு ஏன்னா தமிழ் வாத்தியார் போர்டை யூஸ் பண்ண முடியாது ரொம்ப, ஏன்னா அவருக்கும் கஷ்டம் படிக்கிறவனுக்கும் கஷ்டம், அவரும் தப்பு இல்லாமல் இருந்தாலும் தப்பு தெரியுற மாதிரி எழுதிப்பிட்டு அவன் அப்பா போயிடும். அதனால தமிழ் வாத்தியார் ரொம்ப போர்டை யூஸ் பண்ண மாட்டான், ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஊற்றி பிள்ளை இவன் விட்டுட்டான் வச்சுங்க அவன் மார்க்கு குறைச்சிடுவேன். நீயே மார்க் எங்களுக்கு குறைக்கிறியா, நீ கரும்பறையிலிருந்து நாங்கள் குறைக்கிறோம் பாருமா, அதனால பெரும்பாலும் எழுத மாட்டான். அப்ப நாங்களாம் எழுதுறது இல்லை, ஏன் வம்புக்கு அது போவானேன்னு எழுதுறது இல்ல. அப்ப தோத்து சொல்றது, அப்ப நான் இதுவரை சொன்னது சங்கற்ப நிராகரணம் எத்தகைய சிறப்பினை உடையது, அதனுடைய அமைப்பு என்ன, இந்த அமைப்பை ஏன் எடுத்துக்கொண்டார், இந்த அமைப்புக்கு என்ன காரணம், இப்ப 3வது செய்தியாதான் அது மனதில் உங்களுக்கு பதிவாக வேண்டும். இதுவரை கேட்டதுதான், இனி பதிவு செய்ய கொள்ள வேண்டும் மனசில், அது பதிவு செய்ய. மாயாவாதி எடுத்துக்கிறான்னா முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ளுகிறான், வேற ஒன்றும் இல்லை. நான் நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க நூலுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்கா தெரிவிக்கல், கடவுள் உண்டுப்பா, அந்த கடவுள் தான் உலக பொருளாக பரிணமிக்கிறான், இதான் மாயாவாதி. தனி ஆன்மான்னு கிடையாது, இந்த உடம்புன்னு கிடையாது, அவன் சாமி வந்து இந்த உடம்பா இப்ப முத்தப்பனுடைய உடம்பா காட்சி தரம், இது முத்தப்பன் இந்த ஆன்மாவினுடைய உடம்பு அல்ல, முத்தப்பனா இருக்கிற ஆன்மா இறைவனுடைய பிரதிபலிப்பு அகப்பிரமாத்மி. நீ அவனாகிறாய், அதுக்கு என்ன வேதம் மந்திரம், அதுதான் மாயாவாதியுடைய கொள்கை. நீ அவனாகிறாய், அப்ப நீ அவன் என்ற இரண்டு பொருள்களில் நீ என்று சொல்லக்கூடிய ஆன்மா தனி ஒரு பொருள் அல்ல, இறைவனாக இருக்கிறவன் தான் ஆன்மாவாக காட்சி தருகிறான் என்பதுதான் மாயாவாதியினுடைய செய்தி. அப்ப மூணுல ஒன்ன ஒத்துக்கிறானா, மத்த 6 பேர் நம்ம பார்த்தோம், ஐக்கியவாதி, பாடானவாதி, பேதவாதி, திருதமவாதி, சங்கராந்தவாதி, ஈஸ்வரவாதி, இவர்கள் எல்லோரும் முப்பொருளையும் ஏற்றுக்கொள்வார், பதி, பசு, பாசம் 3 பொருளையும் ஏற்றுக்கொள்வார், ஆனால் அவற்றின் இயக்கங்களில் வேறுபடுவார்கள், அவர்களின் இயக்கங்களில் வேறுபடும். 3 பொருளை ஒத்துக்கிறான். அப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற மதங்கள் யார் என்றால் முப்பொருளை உணர்ந்தவர்கள். சாமியே இல்லைங்கிற உலகாயத்தை மறுக்கல, அதை எடுத்துக்கிட்ட அவர் மறுக்கல. நீ சாமியே இல்லைங்கிறவருடைய கருத்தை வச்சுக்கிட்டு அது பதில் சொன்னா சில நேரத்தில் பட்டிமண்டபத்தில் சொல்ற நகைச்சுவை தான் மனசுல பதியும், கருத்து பதியாது. அது மாதிரி இப்ப உலகாயன கருத்தை சொல்லிவிட்டு அதை மறுத்தாருன்னு வச்சுங்க,
1: அந்த

0: கருத்து முதல்ல சொன்ன கருத்து நம்ம மனசுல பஞ்சு போயிடும். பல பேர் உலகாய் நான் மாறினாலும் மாறிடுவான்னு பயம். அதனால என்ன பண்ணார் உமாவதி சிவன், ஏ மூணு பொருளை ஏத்துக்கிறவன் வச்சுக்குவான், அவன்கிட்ட இருக்கிற வேறுபாடை சொல்லுவான், அந்த வேறுபாடை சொல்றதுனால முப்பொருளை பற்றிய பதிவு நோக்கர்களுக்கு அமையும்.
1: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இல்லாதான்

0: விஜயதேசி யூனிட்டி ஏற்பட அந்த உலகம் மீள தோன்றும் அப்படின்னு சுவாமிகளை அந்த கருத்துரைக்கு விளக்கிடுவாங்க. யூனிட்டி ஏற்பதா எல்லாம் தோன்றும். ஆகவே தேர் இருந்ததால்தான் அந்த கிழங்குல இருந்து மலர் தோன்றியது, தாமரை தோன்றியது. அது போலங்க தேராக இருப்பதுன்னா கண்ணம், விருவினை ஆகிய கண்ணம் தான் தேர். சரி, தேர் தோன்றதுன்னா மண்ணு தான் தேராகுது, அது தேராகாம நீர் இருக்கணும். அதுபோல இருவினை ஆன்மா இருவினை செய்யணும்னா அந்த ஆன்மா தன்மை போடுறது தான் இருவினை இல்லையா. சிறுவர்களுக்கு பண்ணிக்கிறது இருவினை ஆகாது, அது சிவபுண்ணியமாக இருக்கு. தன்மை போடுறது தான் இருவினை. அப்ப தன்மை பங்க தருவதற்கு ஆனமரம் வேண்டும், சேரை எழுப்பதற்கு நீர் வேண்டும் இல்லையா. அது மாதிரி தன்மை போடுறதுக்கு ஆர்வம் வேண்டும். இந்த ஆர்வம் தான் அங்க தடாக நீர், ஆர்வம் தான் தடாகத்துக்கு நீராக இருப்பது, இருப்பது. அதனால அங்க கண்ணமாகிய தேர் விளைந்தது, அதனால அங்க மாயாகிய கிழங்கு இருந்து இந்த தத்துவ தாமரை தோன்றியிருக்கிறது. மூன்றையும் ஒழுப்பதற்கு அந்த தத்துவ தாமரையிலே எழுந்தருளி மூலமாகி மும்மலம் இருக்கும் என்று சிவாசு சொன்ன மாதிரி மும்மலங்களையுமே வந்து போக்குவதற்கு அதற்கு நேராக தத்துவ தாமரை இருந்தது. தத்துவ தாமரையினுடைய உள்ளத்திலே இருப்பது அண்டத்திலும் 36 சுவங்கள் உண்டு, அது மாதிரி பிண்டத்திலும் உண்டு என்பதற்கு தத்துவ தாமரை தான் நல்ல சான்று. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு சொல்லி ஒரு வழக்கு உண்டு. அண்ட பிண்டம் அவை சமம் ஆகையால் கோயில் உருவாக்கப்படுவது இவையான வாரியத்தில் மேற்கொள்வது. அண்டத்தில் உள்ள 36 சுவங்கள் பிண்டத்தில் உண்டு. பிண்டத்தில் உண்டு எப்படினா இந்த தத்துவ தாமரையே 36 சுவங்களும் ஆகி ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், புத்தகத்துவங்களோடு நமக்கு நேரடியாக தொடர்பு சொன்னார். அது உண்மைதான். அதாவது சாலையை பற்றி எப்படியோ புத்தகத்துவங்களும் இருக்கின்றன, அவற்றை நாம செலுத்துவதோ தொடர்பு கிடையாது, அது ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனா அவையும் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இந்த பொகுட்டாகவும் இந்த எல்லாமும் சேர்ந்ததாக பொகுட்டாகவும் இருக்கின்றன. ஆக அந்த மாதிரியாக இந்த தாமரை நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. அதைத்தான் வந்து இந்த தாமரையை நான் இருக்கின்ற ஆதாரம் என்று கருதி வந்தேன். இதெல்லாம் அறியணும்னாலே வந்து பாச ஞானம் கடந்தாலும் இதை அறிய முடியும் இல்லையா. உடம்பே நான் என்று கருதுகின்ற சாதாரண நிலையிலிருந்து இந்த தத்துவ தாமரையை பற்றி அறிந்துவே வாய்ப்பில்லை. இந்த பாச ஞானம் கடந்து பாசஞானம் கடந்தா இடையில பசுஞானம் இருக்கு. ஏன்னா பாசஞானி தன்னை ஆன்மாவே நினைக்க மாட்டான், இந்த உடலே நினைப்பான். பசுஞானி தான் வேறு உடலே நினைப்பான், நான் வந்து ஆன்மா, நான் உடல் இல்ல ஆன்மா என்று நினைப்பான். ஆனா ஆன்மவாதிய தன்னையே அவன் பிரம்மம் என்று கருதி விடுவான், பரம்பொழு என்று கருதி விடுவான். அதான் பசுஞானம். காலையினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் என்று சரியாக வரும். காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம். ஆகவே தன்னை பிரம்மமாக நினைத்திருக்கின்ற நிலை அது பசுஞானம் இல்லை. அந்த நிலையில நான் தான் பிரம்மம் பரம்பொருள். அப்ப தன்னுடைய ஆதாரம் தான் இந்த தத்துவ தாமரை என்று கருதி வந்தேன், பசுஞான நிலையில் இருந்து கருதி வந்தேன். அந்த தவறை திருத்தி அது நீ வந்து சீவானா பாசத்தால் கட்டுண்டானுமா சுகமாகிய யானை பரமாத்மா என்று உணர்த்தினாய், உணர்த்தி நீ இருந்து யாரும் ஆசனம் என்று எனக்கு உணர்த்தினாய். தத்துவ தாமரை நீ இருந்தருவான் சுகபெருமான் தத்துவாதீன. மற்ற எல்லா தேவர்களும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு உலகத்தில் தான் இருப்பார்கள். சுகபெருமான் ஒருவன்தான் 36 தத்துவங்களையும் கடந்த பொருள். ஆகவே அவன் தான் இந்த தத்துவ தாமரையை எழுந்தருட முடியுமோ ஒழிய தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருள் தான். இதெல்லாம் பரந்த யாரையும் கடந்த அந்த இன்ப பொருளாகிய தத்துவ கடந்த பொருளாகிய சிவம் தான் இந்த தாமரை மீது எழுந்துவிட முடியும் என்று உணர்த்தினார் என்று ஆசையை போட்டிருந்தார். அதான் இந்த பாடல். இப்ப நம்ம இந்த பாடலை பார்த்தா நம்ம எளிய இனிமையான சொற்கள். மதமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் மாலையாம் கிழங்கில் அங்கு பாடலே பார்க்கலாம். பாடலை தான் நான் சொல்கிறேன். உங்களிடம் நூல் இருக்கின்றது, நீங்கள் பாடலே பாடும். மலமெனும் கடலும் கரும சேதரத்தில் மாயையாம் கிழங்கி அன்புடித்து இந்த தொடரை விவரித்துக் கொள்ளலாம். மலமெனும் கடத்தில் கடம் என்பது இந்த கடாம் மலம் என்று சொன்னால் மலம் மட்டும் சொன்னால் ஆன பொருளாக இருக்கும்.
1: சத்தியத்துவமாகிய பொருத்தில் உள்ள பீசம், சத்தியத்துவமாகிய பொருத்தில் உள்ள பீசம் ஏ
0: பேருக்கு போட்டுக்கலாம்.

இன்ப துன்பங்களை இப்படி மறைந்திருந்து இன்ப துன்பங்களை ஊட்டு
நன்று. நமக்காக அப்படி ஒரு இயல்பை மேற்கொள்கிறார், நம்ம பக்குவம் பெறுவதற்காக. சிவபோகம் கொடுத்ததுதான் அவருடைய இயல்பு, நான் பக்குவம் பெறுவதற்காக. இப்போ தாய்க்கு வந்து குழந்தைக்கு உணவு ஊட்டுவதுதான் தாய்க்கு இயல்பு. அந்த தாய் உணவு ஊட்டுவதற்கு பதிலாக மருந்துகளை ஊட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். எதுக்காக ஊட்டுகின்றார்? அந்த உணவை தகுதி குழந்தை பெறவில்லை, அது நோயினாலே பீடிக்கப்பட்டுள்ளது, அந்த நோய் நீங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கண்டிப்பான ஒரு நிலையை இருக்கும்போது மருந்துகளை ஊட்டுகின்றார். நோய் நீங்கியது கண்ணுவோடு உணவை ஊட்டுகின்றார். அத மாதிரி இந்த அண்ணா பக்குவம் பெறும் பொருட்டு, பக்குவம் பெறாமல் இருப்பதனால அதை பெறும் பொருட்டு இப்படி மறைந்திருந்து, மறைப்பு சக்தியாக மறைந்திருந்து நினைப்போடு இருக்கின்றார். ஆகவே அதை பாவனை என்று சொல்வார்கள். பாவனை நிச்சயமாக ஒரு பாட்டு உண்டு, படைப்பாளி பொழிவும் பத்தற்கு அருளும் பாவனை. படைப்பாளி பொழிவும் அதை தொடக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்க சரியாக நூல பார்க்கலாம். அதுல பத்தற்கு அருளும் பாவனைன்னு சொன்னார். பாவனையும் சொன்னது மறைத்தல் தொழிலையும் சரியான சமையல் தொழிலாம். மறைத்தல் அவருக்கு இயல்பு அண்மையும் நாங்கள் பாவனை என்றார். பாவனை என்றால் அது அவருக்கு இயல்பு அண்மையும் இருக்கிறோம். ஆகவே அது இயல்பு அல்லாத பாவனை நினைப்போடுகளை ஊட்டுகிறது. இங்க இயல்பாகவே அருள் தருகின்றார். ஆகவே இயல் அருள் பார்வை தந்தனையே உடல் பருவ நீதிகள் நீ எழுந்தருள் ஆசனம் என்னாவது எனது குக்கிரதா எந்தினேன் தெரிய இயல் அருள் பார்வை தந்தனையே. அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையா தத்துவத்தாவிற்கு தோறும். அப்ப சொல்றாரு அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையா அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற. அழகிலாவீர்கள் மலர்களுக்கு இளையாய் அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவர்களும் மாணிந்தே. குருவர் சொல்றார் ஆவடு குலத்தை என்பது திருவாவூரை குறைந்து முடிந்து அந்த ஒரு சையும் சேர்த்திருக்காங்க. ஆவடு குறைத்தை என்பது ஆவடுகளை திருவாவூரை பகுதிதான். தேவாலயங்கள் திருமூலர் திருவந்திரம் உரைத்தவர்களிடம் வந்து அந்த திருவாவூரில் இருந்திருக்கின்ற அம்பலமான அடியவர்களுக்காகவும் மாணவியே அடியவர்களுக்காக பெருஞ்செல்வமே. சரி, இதுல வந்து உணர்ந்திருக்கிறார் அருகிலாவதிகள் மலநடைக்கு இல்லையா அருள்நடைக்கு உண்மையாக நின்ற. மலநடை அருள்நடை ரெண்டு நடைகள் சொல்கிறார். மலநடை என்பது என்ன? நீர்கள் ஆணவத்தின் வழிகின்ற வாழ்கின்ற வரை அவை வந்து நிலையில்லாத உலகத்தை நிலையானது என்று நினைக்கும். நிலையான இன்பம் ஒன்று உள்ளது என்ற ஒரு சிந்தனை ஊக்கம் எதுவும் அந்த உயிர்களுக்கு வராது. ஆகவே அந்த உயிர்கள் உலக போகங்களை லட்சியமாக கொண்டு வாழ்ந்துவோம். அங்க இதற்கு அருளை உணர மாட்டான். இறைவனே இன்னும் கூட சொல்லலாம், இருந்தால் இருக்கட்டும் அதை வழிபட வேண்டும் சொல்லலாம். இதெல்லாம் காரணம் அவனுடைய அருளை உணர்வு அவன் எவ்வளவு அருளை புரிகின்றான் என்பது உணராதனால இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருகிறேன். அது உணர்ந்தாலும் அது திரும்ப குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த வழிபாட்டுக்கு வழிபாட்டை ஈடுபட முடியும் ஒழிய முழுமையாக ஈடுபட்டு விட முடியாது சொன்ன மாதிரி சொல்லலாம். அப்போ நாம தான் வந்து மரநடை இருப்பவர்கள் தான். இது வந்து அருள்நடைக்கு மாற நாம வந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். அருள்நடையில ஒண்ணே இல்லை, இந்த உலக நடையா நடை அப்படின்னு சொல்லி இருப்பவர்களும் உண்டு. இப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் தன்னை உணர்த்தாமல் அந்த மறைப்பாட்டலாகவே இருக்கின்றார், திருவதாரியாகவே இருக்கின்றார். அழகிலா உயிர்கள் இணக்க உயிர்கள் இருக்கின்றன. அழகிலா உயிர்கள் மரநடைக்கு இலையா மரநடைக்கு மலநடைதான் ஆரம்பம் சார்ந்து வாழ்கின்ற அந்த ஒழுக்கத்திற்கு புலப்படாதவனாய் மலநடைக்கு இல்லையாய் அருள்நடைக்கு உண்மையாய் திருவருள் வழி நடப்பவர்களுக்கு புலப்படுபவனாய் அதான் அருள்நடைக்கு உண்மையாய். ஆரம்பத்தின் வழி யார் எனது என்று வாழ்கின்றவர்களுக்கு புலப்படாதவாய் அயனுமாறும் அடிமொழி தேடி அறிய முயன்றார்கள். அந்த மலநடைக்கு யான் என்று என்று ஒழுங்கார்கள். அந்த மலநடைக்கு அவன் புலப்படுவது அறிவுரை நடுவே காட்டுவது அழகிலாவுகள் மலநடைக்கு இல்லையா அருள்நடைக்கு உண்மையா என்ற ஆவடத்தை அம்பலவானா சிவத்தை தான் சொல்றார். கடைசியில் குருவை ஒன்று முடிச்சார். ஏன்னா குருவே சிவமான கூறினா நந்தி திருமணத்தில் சொல்வது குருவே சொல்லிடாத. ஆகவே சிவமாகவே சொல்லி போட்டிருக்கிறார். தத்துவ தாமரை நீ எழுந்தது வாய் என்று சொன்னது யாரும் குருவை தான். ஏன்னா அவர் தான் சிவம். அதனால மலநடைக்கு
புலப்படாதவன் அருள்நிலைக்கு புலப்படுவோம். யாரு சிவனா? அந்த சிவன் தப்புதான் உண்மை விளக்கத்த கேட்பாரன். ஆன்மாவாதி தன்னை பற்றி சொல்ல வேண்டும் போது நான் எழுதுவார், சிவத்தை பற்றி சொல்லும் போது சிவம் எழுது கேட்க மாட்டார், நீ எழுதுமே கேட்பார். குருவாகி நீதான் சிவம். அதனால அருள்நடைக்கு உண்மையாகிற ஆவருக்கு அம்பலவானா அடியவருக்கு அருள் மாணவியே, அடியவருக்கு அருள் செய்யக்கூடிய மாணவியே. பெரியவரை சிறந்தவர்களா அவர்கள் தரண்டைவர்களுக்கு குவரடைவர்களுக்கு பெரிய செல்வங்களெல்லாம் கொடுப்பார்கள். அந்த செல்வம் வேறு சிறந்த வேறு வேறு ஒரு செல்வத்தை அங்கு கொடுப்பாரு. இவனே இருக்கின்றான், இவனே வந்து எந்த செல்வத்தை கொடுக்கின்றான், தன்னையே கொடுக்கின்றான். ஏன்னா இவனுக்கு மேல செல்வம் கிடையாது, அவனை விட ஒரு இன்பம் கிடையாது. ஆகவே அடியாரருக்கு தன்னையே வழங்குகின்றான். எதினருக்கு ஆறுதல் அளிப்போம் காமிகை என்று சொல்வார் திருவண்ண கோயில. எதினருக்கு ஆறுதல் ஆராய் கொடுத்திருப்போம். ஆகவே எதினருக்கு ஆறுதல் அளிப்போம் அளிப்போம் தான் ஆறுதலை போனது. ஆறுதல் வேலை வந்து வேறா இருந்தால் ஆறுதல் அன்பின் விளைந்த ஆறுதலே என்று சொன்னார்கள். அருள்நிலை புறக்கும் அவனே என்று சொன்னார்கள். ஆகவே அவன் தன்னையே தான் மாணவியாக வழங்குகின்றான். ஆகினாலே ஆவல் குலத்தை அம்பலமான அடியவர்காரும் மாணவியே என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடலானது ஆனமாகிய அந்த கடாக நீதியிலே கண்ணமாகிய தேசிலே மாயையாகிய கிழங்கில் இருந்து தத்துவ தாமரை தோன்றியது. இந்த தத்துவ தாமரை எப்படி உள்ளது என்று சொன்னால், எண்மூன்று தத்துவங்களாகிய ஆன்ம தத்துவங்கள் நாளமாகவும் வித்யாதத்துவம் ஏழும் புத்தகத்தை ஒன்றுமாகிய எட்டும் எட்டு இதழ்களாகவும் ஈஸ்வர சதாசிவமாகிய இரண்டு தத்துவங்களும் கேத்திரங்களாகவும் அந்த கேத்திரங்களுக்குள்ளே விந்து தத்துவமாகிய அந்த சத்திய தத்துவம் புகழ்ச்சாகவும் அந்த புகழ்ச்சிக்குள்ளே நாளமாகிய அந்த சிறு தத்துவம் தீர்த்தமாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தத்துவ தாமரையானது சிவமாகிய நீ எழுத்துக்கூடிய ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதியவனாகிய ஞான தெளிவு கொடுத்து உன்னுடைய இயல்பான அழைப்பாளையை நீ வழங்கினாய். இவ்விதிர்கள் மனம் சார்ந்து வாழ்கின்றவரை அந்த உயிர்களுக்கு

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 43 படலம் முதல் 45 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மானபத்திர பெரும் செல்வச்சிறப்போடு கூட பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தொண்டு சென்றிருக்கும் போது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வானபத்திரர் இருந்த காலத்தில் இந்த திருக்கோயில் இவ்வளோ பெரிய கோயிலாக இல்லை. கருவறை விமானம், அதை சுற்றி ஒரு சின்ன அந்தராளம், அதுக்கு வெளியில் அந்த கொடிமரம் இருக்கின்ற இடமெல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அப்போ இரவு தோறும் இவர் வந்து அர்த்தஜாமம் பண்ணி விடாமல் செய்வார். அப்படி செய்துட்டு வரும்போது குளிரும் மழையுமாக இருக்கின்ற காலங்களில் கடுமையாக மழை பெய்யும் பொழுது அந்த பெருமானுடைய திருமுன்னர் நின்ற வண்ணம் யாடினை மீட்டி இசைத்து கொண்டு பாடுகின்றார். உடம்பெல்லாம் நடுங்கிறது, குரல் நடுங்கிறது, குளிரில் உடம்பு விரைச்சி போகிறது, காலை சுற்றி ஜலம் வந்து ஆறாக ஓடுது. மழை ஜலம் என்ன பண்ணுது, தலையிலையும் கொட்டுது, காலை இழுத்து கொண்டு ஓடுது ஜலம். அந்த ஜலத்தில் நின்றுக்கிட்டு இவர் பாடுறார். அந்த ஸ்ருதி குறைஞ்சின்றே இருக்குது யாழ் குளிர்ச்சியின் காரணமாக. அதனால் அடிக்கடி அந்த நரம்புகளை முடுக்கி முடுக்கி முடுக்கி கொண்டே இருக்கிறார். இந்த சிரமத்தை பார்த்தோன்னு பெருமான் பண்ணாரா, தன்னுடைய அடையாளை கூப்பிட்டார். தங்கத்தினால் ஒரு பலகையை கொடுத்தார். கொடுத்து, இந்த பலகையை பாண்டிடம் கொடுங்கள், பத்ரன் அதன் மீது ஏறி நின்று நம்மை துதிக்கட்டும் என்று சொன்னார். அவ்வாறு அழகான ஒரு தங்க பலகையை பெருமான் பத்ரனாருக்கு அளித்தார் என்று பார்க்கின்றோம். இந்த திருச்சி கதை வந்து நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கொடுத்ததாக பெரிய புராணத்தை வருது. அந்த சிறு வேறுபாடு தான், ஆனால் பாணருக்கு கொடுத்தது. சம்பந்த பெருமான் இதை சொல்கிறார், தாரம் உய்த்தது பாணருக்கு அருளோடே. தாரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்தாயி, மந்தரம் மத்தியமம் தாரம் என்று. தாரஸ்தாயில் பாடணும்னு சொன்னால் அந்த நரம்பு முறுக்கு ஏறி இருக்கணும். ஆகவே நரம்பு குளிர்ச்சினால் முறுக்கு குறைய குறைய, அது முறுக்கு குறையாமல் முறுக்கு ஏறிய வண்ணமே இருக்க வேண்டும் என்பதற்காக, குளிர் அதனை தாக்காமல் இருப்பதற்கு இந்த பாணனுடைய உடம்பு மூலம் அந்த குளிர் வந்து கண்டக்ட் ஆகும். கண்டக்ஷன்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு பரவுதல். அப்போ பாணனுடைய உடம்பு குளிர்ந்து அவன் கையில் இருக்கின்ற வீணை குளிர்ந்து அதில் இருக்கிற நரம்பு என்ன பண்ணும், தொய்ந்து போகும். அவ்வாறு தொய்ந்து போகாமல் அது முறுக்கி இருக்கும் வண்ணம் பெருமான் அருள் செய்தார் என்று சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்படின்னா பலகையிட்டார்னு அர்த்தம். தாரம் வைத்தது பாணருக்கு அருளோடே. இன்னொரு இடத்துலையும் இந்த பாணருக்கு பலகை கொடுத்ததை சம்பந்த பெருமான் சொல்கிறார். நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்ன ஒண்ணா தானுயனை ஆளுடையான் தன் அடியார்க்கு அன்புடைமை பாணன் இசை பக்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிளம் பிறை சென்னி கோளிலியம் பெருமானே என்று பாடுறார். பாணன் இசை பக்திமையால் பாடுதலும், பக்தி தான் காரணம் அந்த சிரமமான சூழ்நிலையில் பாடுறதுக்கு, இல்லைன்னா லீவ் போட்டு போயிருப்பார். உத்தம பக்தி இருந்ததுனால லீவு கேட்கல. உன்னால பெருமான் என்ன பண்ணார், பரிந்து அளித்தார். பாணன் வந்து அதுக்காக காலரை தூக்கி விட்டுக்கல. சொக்கநாதரே தனக்கு தங்க பலகை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு 4 பேர்ட்ட போய் காமிக்கலை. நான் அந்த பலகையை தூக்கி வீடியோ எடுத்துக்கல, ஃபோட்டோ எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணார், பெருமானுடைய ஆணை என்று அஞ்சு ஏறி நின்றார். பெருமானுடைய இறையுருள் ஆணையை அஞ்சு இட்டப்போர் பலகை ஏறினார். இப்போ ஒரு பெரியவா வர காரில் ஏறுன்னு சொல்கிறார், வேண்டான்னு சொன்னாலும் தப்பு, காரில் அவர் மேலே இடிச்சுன்னு உட்காந்தாலும் தப்பு, ஆணை என்று ஏறணும். அவங்க சொன்னதை கேட்கணும் அவ்வளோ. அதுபோல் நம்மை பெரியோர்கள் பெருமைப்படுத்தும் பொழுது அது அடங்கி இருக்க வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இவர் பத்திரர் வந்து சிறந்த சிவபுத்திரர் என்பதனால அடிமை பண்பிலே மிக்கார். சைவத்தை ஒரு சொல்லிலே சொல்லணும் அப்படின்னா அடிமைத்தனம், அடிமை பண்பு, தன்முனைப்பின்றி இருத்தல், ஜீவபோதம் தலதூக்காமல் இருக்கிறது, எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தலே சைவம், கொஞ்சம் முனைப்பு வந்தால் கூட அசைவம் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இவர் இருந்தார். இதை இந்த நிகழ்ச்சியை பிரியபரணன் சொல்லும்பொழுது, அந்தர தெழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும், அன்பினில்னு சொன்னார் சக்கிடர், பக்தினால் பாடுற அன்பினில் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கழியும். அழகானந்த யாழ் இருக்கின்றதே, தரையினுடைய குளிர்ச்சி அதை தாக்கினால் அது வீக்கழியும், நரம்பு தொய்ந்து போகும். சுந்தர பலகை முன்னீர் இடுமென தொண்டரிட்டார், செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். பலகையிடுங்க என்று அடையார்கிட்ட சொன்ன உடனே அடையார் பெருமக்கள் இறைவன் அளித்த தங்கப் பலகையை கொண்டு போய் இதை இதன் மீது ஏறி நில்லுங்கள் என்று சொன்ன உடனே அதில் ஏறி நின்றார். செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். ஏன்னா பெருமான் சந்நிதியில் நின்ற வண்ணம் தான் அவர் பாடினார், அமர்ந்த வண்ணம் பாடல் என்ற கருத்தையும் பார்க்கின்றோம். பெருமான் இவ்வாறு சொக்கநாத பெருமானே பாணனாருக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார், அவருக்கு பெருஞ்செல்வத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார், அவருக்கு தங்கப்பலகை இட்டார் என்பதெல்லாம் அறிந்து வரகுண பாண்டியன் அவரை ஒரு கடவுள் போலவே மதித்து அன்றாடம் சொக்கநாத பெருமானை வழிபடுவதைப் போலவே பாணனாகின்ற பத்ரிநாதனையும் வழிபட்டு தங்கள் இசைக்கு பெருமான் கட்டுப்படுகின்றார், நாங்களெல்லாம் உங்கள் அருளுக்கு கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கி வந்து அந்த வரகுணன் சிவபுரம் சென்று சேர்ந்தான். வரகுண பாண்டியனுடைய மகன் ராஜராஜ பாண்டியன் அவருடைய காலத்தில் பத்ரர் தொடர்ந்து வாழ்கின்றார். அந்த காலத்தில் அந்த ராஜராஜ பாண்டியனுக்கு பல மனைவியர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவியிடத்தில் அவனுக்கு ரொம்பவும் ஆசை, அவளுக்கும் இந்த பத்ரனுடைய மனைவியாகின்ற அந்த கருப்புக்கரசிக்கும் ஆகாது, ஏதோ சண்டை, உன்னை எனக்கு பிடிக்காது என்ன உனக்கு பிடிக்காதுன்னு, அதனால் இவளை மட்டப்படுத்த வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் தன்னுடைய கணவனை பார்த்து பத்ரனுடைய மனைவியை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதற்கு என்ன வழிவை என்று இருவரும் யோசித்தார்கள். இலங்கையிலிருந்து நன்றாக பாடக்கூடிய ஒரு இசை மாதினை வரவழைத்தார்கள். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலேருந்து ஒரு இசை மாது வருகின்றாள். இவள் அவளை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த ஊர் பாணினி இருக்கின்றாளே, பாணனுடைய மனைவிக்கு பாணினி என்று பேர், பாணி அல்லது பாணினி. பத்ரனுடைய மனைவியாரோட கூட நீ வந்து போட்டி போட்டு அவளை இசைவாதிலே வெல்ல முடியுமா, அவ்வாறு வெல்ல வேண்டுங்கிறா. அவள் சொல்கிறா, ஏற்கனவே பாணனை கண்டு ஏமநாதன் ஓடியிருக்கிறான், அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பாணியாரும் நன்றாக பாடக்கூடியவராக இருக்க வேண்டும், அதனால் வந்து அவர்களை வெல்லுவது வந்து எளிதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எளிது தான், ரெண்டு பேரும் வந்து போட்டி வைத்து கொள்ளுங்கள், மன்னன் நீயே வென்றா என்று கூறுவான், கூசாது அவன் நேர்மை பிறழ்ந்து தன் நெஞ்சில் தோன்றியது கூறுவான், அவ்வாறு நீ வென்றுவிடலாம் என்று இந்த மன்னனுடைய ஆசை நாயகியாக இருக்கின்ற இந்த ராணி சொல்கிறார். இவ்வாறு அவர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த பத்தினுடைய மனைவியை இசைவாதிற்கு அழைக்கின்றார்கள். அவள் இசைவாது நிகழ்கின்றது. அவள் முதல்ல வந்து வாதத்துக்கு வரமாட்டேங்கிறா, பெருமானுக்கு தான் பாடுவேங்கிறா. இவள் போய் அவள் வீட்டு வாசலிருந்து வஞ்சினம் கூறுதல் கனாபினு திட்டுறது, நீ என் கூட போட்டிக்கு வரலன்னா நீ இப்படியாவா அப்படியாவன்னு சொன்னோடனே சரி பெருமானுக்கே இழுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவள் வந்து வந்து விடுகின்றாள். பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிக்கொண்டு சிவாச்சாரத்தின் மூலம் விபூதி வாங்கிட்டு, பெருமானே எனக்கு இந்த வாதத்திலே நீங்கள் வெற்றியை தாருங்கள் என்று வழிபட்டு விட்டு வந்து விடுகின்றாள். அந்த வாதம் என்பது மன்னனுடைய அரண்மனையிலே நிகழ்கின்றது. இந்த இரண்டு பெண்களும் பாடுகின்றார்கள். முதலிலே அந்த பாணி பாடுகின்றாள், மன்னன் தலையசைக்காது இருக்கின்றான், மக்களெல்லாம் தலையசைக்கின்றார்கள் ஆனால் அவன் தலையசைக்காது இருக்கின்றான். அடுத்தது இந்த இலங்கை பெண் பாடுகின்றாள், அது சுமாராக தான் இருக்கு ஆனால் மன்னன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாதிரி தலையசைக்கிறான். அதை பார்த்து மக்களும் மன்னனுடைய எண்ணம் இப்படித்தான் போல இருக்கு என்று சொல்லி அவர்களும் தலையசைக்கின்றார்கள். என்னென்னா ஒரு விஐபி என்ன பண்ணுறாங்களோ அதை மக்கள் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அன்றிலிருந்து இன்று வரையும் அப்படித்தான், யதா ராஜா ததா பிரஜா, மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்காரன்றோ என்று முதலிலே அவர்கள் நேர்மையாக இருந்து பாணினியுடைய அந்த பாடலை ரசித்தார்கள். பிறகு இவளுடைய சுமாரான பாட்டையும் அவர்கள் வந்து மன்னன் தலையாட்டுகின்றான் என்பதற்கு தலையாட்டினார்கள். மன்னன் இவளே அது இலங்கையில் இருந்த பெண்ணை வென்றாள் என்று தீர்ப்பளித்தான். தீர்ப்பளித்துட்டு இவள் வருந்தினாள். அப்பொழுது மன்னன் நடுவுநிலை பிறழாதனை போல நடிக்கின்றான். எப்படி நடிக்கின்றான்னா, அதற்காக பத்ரனுடைய மனைவி பார்த்து சொல்கிறான், அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், ஒரு முறை தோற்றதுனால அது வந்து தீர்ப்பாகிவிடாது, தோல்வியாகிவிடாது, நீங்கள் நாளையும் வாதுக்கு வாருங்கள், நாளைக்கு நீங்கள் வெற்றி கொள்ளலாமே, இன்றைக்கி தொண்டை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது இமேஜினேஷன் கை கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது மனசில் ஏதாவது கவலை இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருக்கலாம், கொஞ்சம் பிபி ஏறினா கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால் நாளைக்கு வாங்க என்று சொல்லி நல்லவனை போல நடுநிலை தவறாதவனை போல நடிக்கின்றார். இந்த அம்மையார் வருகின்றார், சொக்கநாத பெருமான்ட்ட முறையிடுகின்றார், பெருமானே எனக்கு ஒரு இழிவு என்று சொன்னால் அது உனக்குத்தான் பெருமானே வந்து அவமானம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்தது, இந்த இசை தோற்காது, என்ன காரணம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்து உனக்கே திரும்பி வருகின்றது. அவ யாரையோ பாடியிருக்கிறார். சங்கீதத்தில் ரெண்டு விதம், இந்த வர்ணம் இந்த கீர்த்தனம் இதெல்லாம் மனிதர்களை வள்ளல்களை மக்களை பாடுகின்ற பாட்டெல்லாம் இருக்கு, ஆனால் பத்ரனுடைய மனைவியார் சொக்கநாத பெருமானை பாடியிருக்கின்றார். சொக்கநாத உன்னை பாடிய என்னுடைய பாட்டு மட்டமென்றும், அவனை பாடிய அந்த பெண்ணுடைய பாட்டு சிறப்பு என்றும் கருதத்துக்கு இடம் தரலாமா? ஒரு மனிதனுடைய நரசுத்தியை விட சிவசுத்தி உயர்ந்தது இல்லையா? பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சங்கீதம் எப்படி மட்டமா போகும்? சாமின்னா அதுக்கு பொறுப்பு என்று இவள் கேட்ட உடனே, நீ அஞ்ச வேண்டாம், இன்னொரு முறை வாதுக்கு செல் என்று அசரீரியா சுவாமி சொன்னார். இவ போன போனா இரண்டாவது நாளும் வேணும்னே அவன் அதே மாதிரி தவறான தீர்ப்பு அளித்தான். உடனே இந்த பெருமாட்டி மன்னனிடம் வந்து ஒரு விண்ணப்பம் வைத்தாள். நான் வந்து பெருமானின் சந்நிதியில தான் பாடுறது, அதை மீறி நான் உன் சந்நிதியில பாடின காரணத்தினால நான் தொற்று போனேன். என்ன சொல்றான் தாம்ம, சுவாமி சன்னியில தான் நான் பாடுறது, அந்த தர்மத்தை மீறி நான் உன்னுடைய அரசவைக்கு வந்து பாடினாலும் தொற்று போனேன். இன்னொரு முறை இந்த வாதம் நிகழட்டும், சொக்கநாத பெருமானுடைய சபையில நிகழட்டும், சந்நிதியில நிகழட்டும் சொன்னான். மன்னன் வந்து தாராளமே நிகழட்டுமே, அவன் மனசுல வச்சுருக்கிறான், எந்த உலகத்தில் நிகழ்ந்தாலும் நான் தானே ஜட்ஜு, நான் தானே நீதி வழங்க போறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அந்த இசை புலவர்களோடு கூட அவன் வந்து தன் அரசவையை இங்கு மாற்றிக்கொண்டு மூன்றாம் நாள் சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில பெருமானுடைய ஒரு காலை சிந்தி காலம் ஆன உடனே எல்லா மக்களையும் வரவழைத்து சங்கீத கச்சேரி போட்டி நடக்கிறது. அதில் முதல்ல அந்த பெண் பாடுறா. அப்போ பெருமானே ஒரு திவ்ய மங்கள ஸ்வரூபத்தோடு கூட உயர்ந்த வடிவத்தோடு நெற்றியில் நீரணிந்து கழுத்திலே வந்து ஒரு நவரத்தன மாலை அணிந்து இந்த யோக வேஷ்டியாக தன்னுடைய அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பட்டு பஞ்சகச்ச வஸ்திரத்தோடு கூட கையில் தங்க வளையல் அணிந்து பெருமான் அங்கே வந்து ஒரு ஆசனத்தில் அமர்றான். முன்பின் யாரும் அவரை பார்த்ததில்லை. சுக்கநாத பெருமான் வந்து அமர்கின்றார் உயர்ந்த வடிவத்தோடு. பெருமான் நல்ல உயரம். இதை பார்த்தவத்தர் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமசர் ஒரு முறை தான் காசிக்கு போயிருக்கிறாராம். தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு முறை காசி யாத்திரை பண்ணினேன், அப்பொழுது மணிக்கண்ணிக்கா கட்டத்தில் சாணம் பண்ணினேன், அந்த மாலை பொழுதில் பெருமானை பார்த்தேன், விஸ்வநாதரை பார்த்தேன். விஸ்வநாதர் நல்ல உயரமாக இருந்தார், அவருடைய சடை நல்ல நெருப்பு போல சிவப்பாக இருந்தது, காதில் நல்ல வட்டமான குண்டலம் அணிந்திருந்தார், நெற்றியில் விபூதி அணிந்திருந்தார், புலித்தோலாடைய அணிந்திருந்தார், கையில் சூலம் வச்சிருந்தார். பார்ப்பதற்கு அவருடைய முகம் தாமரை போன்றும் முழு நிலவு போன்றும் கனிந்து இருந்தது. அவர் என்ன பண்ணுறார், அங்கே வந்து மரித்து எரிக்கப்படுகின்ற அந்த உயிர்கள், அந்த உயிர்களை தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டு அதனுடைய வலது காதில் பிரணவத்தை உபதேசிக்கிறார். இந்த காட்சியை நான் நேரில் பார்த்தேன் என்று பரமேஸ்வரன் சொல்கிறார். நமக்கு தேவை என்னென்னா, பரமேஸ்வரன் குட்டை கிடையாது, நெட்டை அதான் உயரமாக வர்றார். சுவாமி வந்து அந்த சபையில் உட்காந்துக்கிறார், எல்லாரோட உயரமாக இருக்கிறார். அவர் நடுப்புற வந்து உட்காந்துக்கிறார். எல்லோரும் அவர் யார் என்று அறியல, இருந்தாலும் நிச்சயமாக அவர் பெரியவராக தான் இருக்கணும்னு சொல்லி அவரை வணங்குகின்றார்கள். மன்னனும் வணங்குகின்றான். அவர் இசையை புலமை அறிந்தவர் என்பதற்கு அடையாளமாக கையில் இசைக்கருவியை வைத்திருக்கிறார். தம்புரா, அவர் பாடக்கூடியவர் என்பதற்கு அடையாளமாக கையில் அந்த இசைக்கருவியை வைத்திருக்கிறார். அப்போ யாராவது தப்பாக ஏதாவது சொன்னால் அவரை வந்து அவங்கள சும்மா விட்டுற மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தில், எண்ணத்தை உண்டாக்குவதை போல பெருமான் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி போட்டி நிகழ்கின்றது. முதலில் இந்த இலங்கை பெண் வந்து மன்னனை புகழ்ந்து பாடுகின்றாள். அடுத்து வந்த இந்த பெருமாட்டி, விண்ணோரை காக்க நஞ்சினை உண்ட பெருமானே, ஒரு மறை வேதியினை காப்பதற்காக அந்த காலனை உதைத்த பெருமானே, முப்புறங்களை எரித்த பெருமானே, என்னை காப்பது உனக்கு கடமை இல்லையா என்று நெஞ்சூருக பாடுகின்றாள். பாடின உடனே அந்த எல்லோரும் இந்த பெருமாட்டி தான், பாடனுடைய மனைவிதான் நிச்சயமாக வென்றாள் என்ற எண்ணத்தில் இருக்கும்பொழுது, மன்னன் மாற்றி சொல்வதற்கு வழி இல்லாதவனாக அவனும் அங்கனமே நினைத்து தான் என்ன செய்கின்றோம் என்று அறியாமல் தன்னை மறந்து நீயே வென்றா என்று அந்த பெண்ட சொல்லிட்டான். சுவாமி சந்நிதி விசேஷம் என்று சொல்லி அப்புறம் தோற்று போன அந்த பெண்ணினுடைய கழுத்திலே நீ ஏறி அமர்வாயாக என்று சொன்னான். அதான் வேணாம், நான் பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இவ்வாறு இசைவாதினை பெருமான் வென்று கொடுத்தார். அதான் இசைவாது வென்ற படலம். அடுத்தது பன்றி குட்டிகளுக்கு முலை கொடுத்த ஒரு திருச்சரித்திரம். வைகை நதி ஓடுகின்றது, அதற்கு தெற்கு திசையில் குரு இருந்த துறை அப்படின்னு ஒரு தொன்மணி மூதூர், பழமையான ஊர், மாட வீதிகளோடு கூடியது. குரு இருந்த துறை என்று அந்த ஊருக்கு பேர். குரு என்பது வியாழ பகவான் பிருகஸ்பதி, அவர் அங்கு தபஸ் இருந்தார் ஒரு காலத்தில், அதனால அந்த ஊருக்கு இன்னைக்கு குரு இருந்த துறைன்னு பேர். அவர் தபஸ் இருந்த காலத்தில் என்ன நடந்தது, அது நம்ம இந்த புராண காலத்துக்கு முன்னாடி காலம். அந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத புராணம் சொல்றது. என்னென்னா, சுகலன் சுகலை அப்படின்னு ஒரு வேளாள தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளும் காலி பசங்களாக இருந்தாங்க. அதாவது அப்பா அம்மாக்கு அடங்காமல் அந்த கல்லை விட்டெறியது, போற வரவங்களை வந்து வம்புக்கு எடுக்கிறது, எச்சலை துப்புறது, இப்படி காலித்தனம் ரவுடியிசம் அப்படி இருந்தாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த பிள்ளைகள் வந்து என்ன கஷ்டத்தை அடைய போகிறதோ, பகவானே இவங்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சொன்னதை கேட்கலங்கிறதுனால அவர்களால் திருத்த முடியல. இப்படி இருக்கும் பொழுது அந்த தாயும் தகப்பனும் இறந்த பிறகு இவர்கள் வளர்ந்த நிலையிலும் அந்த கெட்ட குணம் மாறாமல் காட்டிலே இருக்கின்ற வேடர்களோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நாட்டிலே இருக்கின்ற வேளாளர்கள் ஆகின்ற அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யாமல் அவருடைய நிலத்தை உழுது, 12 பேர் இருக்கும்போது உழுது நல்ல பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அப்படி ஆகாமல் வேடர்களோடு சேர்ந்து வேடர்களாக ஆனார்கள். அப்படி இருக்கும்போது இந்த குரு இருந்த துறைக்கு வந்தார்கள். அங்கே பிரகஸ்பதிங்கிற அந்த பெரியவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் வைகக்கரையில். அவர் மீது கல்லை விட்டறிந்தார்கள், அவர் மீது செருப்பு போட்டாங்க, அவர் கண்ணு முழிக்கிறாருன்னு பார்க்குறாங்க, காதை பிடிச்சி விடுக்கிறாங்க, மூஞ்சியை பொத்து குத்துறாங்க, இப்படிலாம் இப்படி பண்ணினா அவர் எல்லாம் பொறுத்துக்கிட்டார். கடைசியில் என்னமோ கண்ணை திறந்து பார்த்தார், பார்த்துட்டு எல்லாம் அசத்தாக இருக்குது. அவர் கண்ணை திறந்தோன்னு எட்டி ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, பூமியை பறித்து பறித்து அவர் மேலே மண்ணையும் கல்லையும் வாரி எறிகிறாங்க. பண்ணார், பன்றிகள் செய்கின்ற செயலை செய்கின்றீர்கள், பன்றி தான் இப்படி செய்யும், ஆகவே நீவிர் பன்னிருவரும் பன்றிகளாக கடவுள்ன்னு எல்லாம் பண்ணியா போங்க. அவரெல்லாம் மனம் வருந்தி பெருமானே அறியாது செய்து விட்டோம், வந்து உடனே பண்ணியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொன்னாங்க, வந்து எங்களுக்கு சாப விமோசனம் என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் வந்து பன்றி குட்டிகளாக பிறந்து சொக்கேச பெருமான் உங்களுக்கு முளை கொடுத்தருள்வார், பால் விட்டுவார், அந்த நாளிலே நீங்கள்லாம் திவ்ய ஞானத்தை பெற்று இந்த சாபத்திலிருந்து விமோசனம் ஆவீர்கள் என்று சொன்னார்கள். இது முன்கதை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ராஜராஜன்கிற பாண்டியன், அவர் தான் இசைவாதி என்ற காலத்தில் இருந்த ஆட்சி பண்ண பாண்டியன், அந்த பாண்டியனுடைய ஆட்சியில் மதுரை மாநகரத்துக்குள்ளே நிறையா விலங்குகள்லாம் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டன என்பதனால மந்திரிகள் கூறிய வண்ணம் ராஜராஜன் குதிரை மீது ஏறி சைன்யங்களை அழைத்துக்கொண்டு காட்டிலே சென்று வேட்டையாடலாம்னு போகிறார். காட்டிலே பலவிதமான மிருகங்களையும் வேட்டையாடுறார். ஒவ்வொரு மிருகங்களை வேட்டையாடுவதற்கு ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை பயன்படுத்தணும். முதல்ல வேட்டையைக்கான நாய்களை பயன்படுத்துவார்கள். அதிகாலையில் அந்த மிருகங்களுடைய பெண்கள் ஏற்படுத்துகின்ற ஒலி போல ஏற்படுத்தி ஆண் மிருகங்களை வெளியில் வரவழைப்பார்கள். அந்த கருக்கலிலே அதிகமாக ஒளி இல்லாத நேரத்தில் அம்புகளை பாய்த்து அந்த விலங்குகளை கொல்லுவார்கள். உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் யானை போன்ற விலங்குகள் வருகின்ற வழியில் பெரிய குழிகளை வெட்டி அதில் வந்து மரங்கள் இலை தழைகளோடு கூடிய மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் போட்டு மூடி வைத்திருப்பார்கள். ஒரு பெண் யானை இங்கிருந்து கூவுவதைப் போல, பெண் யானை இருக்காது, பெண் யானையினுடைய ஒலியை ஒருத்தன் உண்டாக்குவான், மிமிக்ரி பண்ணுவான் சைன்யத்தில் ஒருத்தன், தன்னுடைய ஒரு யானை கூப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த ஆண் யானை வேகமாக ஓடி வரும், ஓடி வந்து அந்த குழியில் விழுந்துடும். விழுந்து அந்த யானையை வந்து வருத்தி எடுத்து அழைத்து கொண்டு போவார்கள். யானையை கொல்வதில்லை, யானையை உயிரோடு தான் பிடிக்கிறது பயன்படுத்துவதற்கு. அப்படி இப்படி பலவிதமான வேட்டை நுணுக்கங்களில் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். வேட்டைனா நாள் முழுதும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அதில் மன்னன் வேட்டையாடும் பொழுது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேகமாக எல்லா பிராணிகளும் புறமுதுகிட்டு ஓடும். நேருக்கு நேர் வந்துட்டா வேணா சண்டை போடும். அப்போ ஒரு வெடி வெடிச்சதுன்னா சிங்கம் புலி கொண்டு ஓடும். ஆனால் மனுஷன் நேராக பார்த்தாச்சு, கையில் துப்பாக்கி வச்சுட்டுருக்கான்னு சொன்னால் அவன் மீது பாயும், நேரில் பார்த்தா தான் பாயும், இல்லைன்னா பயந்து ஓடும். ஆனால் பன்றி மட்டும் பொற்குணம் கொண்டதுன்னு இந்த புராணக்கதை சொல்கிறார். பன்றியை நினைக்குமா, எப்படி இவன் காட்டுக்கு வந்து வேட்டையாடுறான், அவனை நாம் போய் எதிர்த்து அவனை துரத்தி அடிப்போம் என்ற போர்க்குணம் கொண்டது பன்றிகள் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு பெரிய பன்றி ராஜ்யம் இருக்குது, நிறையா ஆயிரக்கணக்கான பன்றிகள் இருக்கின்றன. அந்த பன்றி நாட்டுக்கு ஒரு பன்றி அரசன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பன்றி அரசி இருக்கிறாள் மனைவி. அந்த மனைவிக்கு இப்போ தான் ஒரு பிரசவத்தில் 12 குட்டிகள் பிறந்திருக்கு. அந்த குட்டிகள்லாம் யாருன்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தில் சுகலனுக்கும் சுகலைக்கும் பிறந்தவர்கள் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் சுகலனோ சுகலையோ பன்றியாக வரல, வேறு ஒரு தாய் தந்தையருக்கு இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ராஜா சொல்கிறார், அந்த ராஜராஜன் போருக்கு வந்திருக்கிறான், நான் சைன்யத்தை அழைச்சிட்டு போய் அவனோட போரிடுறேன், நீ குழந்தைகளோட பார்த்துட்டு அந்த வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறா, கணவனை விட்டு விட்டு தனியாக இருப்பது எனக்கு தர்மம் கிடையாது, என் உயிர் போன்ற நீர் போர்க்களத்திலே உயிரை விட்டால் உடல் போன்ற நான் எவ்வாறு வாழ்வேன், ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்து இருக்குமா, ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்திருக்கும் என்று சொன்னால் உங்களை நான் பிரிந்து இருப்பேன். அப்போ இந்த குழந்தைகள் என்ன ஆறுது, குழந்தைகளுக்கு அடுத்த வேளை பால் ஊட்டுறதுக்கு நீங்கள் வேணுமே, உன் மேலே ஒரு அம்பு பட்டு நீ செத்துட்டேன்னா இந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா அப்படின்னு அப்பா கேட்குறார். குழந்தைகளை சொக்கன் பார்த்து கொள்வான், எந்த சொக்கருடைய அருளினால் நமக்கு குழந்தை கிடைச்சதோ இந்த குழந்தைகளை சொக்கநாதர் பார்த்துப்பார் என்று சொல்லிட்டு அந்த பன்றி ராணி வந்துட்டா சண்டைக்கு. இப்படி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது மன்னனும் சைன்யங்களும் விடுகின்ற நூற்றுக்கணக்கான பாணங்களை எல்லாம் இந்த பன்றி அரசனும் பன்றி ராணியுமா சேர்ந்து தங்களுடைய வாயிலே வந்து பெற்றுக்கொண்டு கடித்து துப்புறாங்க. ஒரு பானம் கூட இவன் மேலே படுறதில்லை. இப்போ ஒரு மிசைல் அனுப்புறதுன்னா ரஷ்யா ஒரு மிசைல் அனுப்பிச்சா அமெரிக்கா ஆகாசத்துலேயே அந்த மிசைலை கேன்சல் பண்ணிடுறான். ஆன்டி மிசைல் டெக்னாலஜின்னு பிறகு அதுபோல் அந்த பானம் வரும்போதே கையால் காலால் முகத்தால் ஏற்று அதை கடித்து துப்பி விடுகின்றார்கள் இந்த ரெண்டு பேரும். இந்த பேராற்றலோடும் பேர் வீரத்தையும் கண்டு ராஜராஜன் மிகவும் ஆச்சரியப்பட்டு மனமகிழ்ந்து இருந்தாலும் இந்த பன்றிகள் இவன் மீது பாய்ந்து இவன் குரல் வழியை பிடித்துவிடும் என்ற நேரத்தில் தன் கையில் இருக்கின்ற இரும்பு விளக்கினால இரண்டு பன்றிகள் தலையில் அடித்து கொன்று விடுகின்றான். இரண்டு பேரும் சிவகதியை பெற்றார்கள். ஏன் சிவகதியை பெற்றார்கள்னா வீரத்தோடு போரிட்ட காரணத்தினாலும் சொக்கநாதனுடைய பெயரை சொன்ன காரணத்தினாலும் கோழையாக ஓடாமல் வீரத்தோடு போரிட்டு சொக்கநாதன் இணைத்த காரணத்தினால இருவரும் சிவகதியை பெற்றார்கள். அப்போ அந்த பன்றி குட்டிகளுக்கு அடுத்த வேளை பால் இல்லாமல் தொண்டை வற்றி போய் அந்த காட்டில் மரத்து நிழலை தேடி ஓடிண்டு அவைகள்லாம் இறந்து போகிற நிலையில் இருக்கும்பொழுது அங்கே பார்வதி பரமேஸ்வரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் வந்து ஆகாசத்தை ரிஷபாரூடராக வந்துட்டுருக்கா. வந்துட்டு சுவாமியினுடைய திருவருள் நோக்கத்தில் இந்த பன்றிகளை பறத்து விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், மீனாட்சி கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் மாறு வேஷம் போட்டுக்கணும் அப்படிப்பது. மீனாட்சியே மயங்கரா மாதிரி ஒரு ஸ்திரீ ஆகிட்டார். மீனாட்சிக்கே என்ன சுவாமி இப்படி இவ்வளோ என்னை விட அழகாக இருக்கலையே நீங்கள். உடனே சுவாமி என்ன பண்ணார், ஒரு தாய் பன்றியாக சென்று அந்த குட்டிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு பால் கொடுத்து அவர்களுக்கு திவ்யமான ஞானத்தை தன் பால் மூலம் ஊட்டினார். இந்த சிறப்பை திருவாசகர் நம்ம குருநாதர் சொல்கிறார். ஏன் சுவாமி வந்து போனார் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு? அம்பாள் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையோ, அம்பாள் வந்து தாய் தானே, ஜெகன் மாதா தானே, ஏற்கனவே ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்துருக்கா, அப்புறம் உக்ரகுமார பாண்டியனுக்கு பால் கொடுத்துருக்கா. அம்பாள் கேட்டால் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்க மாட்டாளா? மாட்டேன்னா சொல்லுவா? சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொல்ல மாட்டாளே, இதுவரையும் சொன்னதில்லை, நான் சொல்ல மாட்டேன். சுவாமியும் அம்பாள் சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அம்பாளும் சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அப்படி தான் அவள் கொடுத்துட பண்ணிட்டுருக்கா இன்னி வரையும். சுவாமி ஏன் சொல்லலை, நீ போய் பால் கொடுன்னு சொன்னிருந்தா சொல்லி கொடுத்துருப்பாளையோ, ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அந்த பன்றி சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னார். அந்த பன்றி என்ன சொன்னது, சொக்கன் பார்த்துப்பான்னு நம்மளை நம்பி ஒப்படைச்ச காரியத்தை நம்ம செய்யணும். மீனாட்சி பார்த்துப்பான்னு சொல்லியிருந்தா மீனாட்சி அனுப்பலாம், சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னதோ இல்லையோ, அதனால் தானே தாய் பன்றியாக போய் அந்த கொடுத்தார். எப்படி கொடுத்தார், திருப்பரங்குன்றம் கோயிலில் அந்த சிற்பம் இருக்கு. வேவ திரிபுரம் செற்ற வில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான்றான் இயங்கு காட்டில் ஏவுண்ட பன்றி கிறங்கி ஈசன் எந்தே பெருந்துரை ஆளி என்று கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. ஏவுண்ட பன்றி, ஏ என்றால் பானம், பானத்தினால் துணைக்கப்பட்ட பன்றி இறந்து போயிட்டு அதனுடைய குட்டிகளுக்கு சுவாமி வேடர்கள்லாம் தன்னை பின்பற்றி வர வேடுவ ரூபம் கொண்டு திரிந்த காட்டிலே அந்த பன்றியினுடைய குட்டிகளுடைய நிலையை கண்டு என்ன பண்ணினார், தாய்ப்பன்றியாக போய் படுத்தபடி கொடுத்தார் பால்னு சொன்னார். கிடந்த கிடப்பு சுவாமி படுத்தபடி பால் கொடுத்தாராம். நம்முடைய குருநாதர் சொல்கிறார் திருவாசத்தில், ஏன்னா ஒரு பசுவினுடைய கன்று பசுமாடு நடந்து போயிட்டு இருந்தாலும் ஊட்டிண்டே நடந்து போகும், அதுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. பன்றிக்கே ஒரு பிரசவத்தில் நிறையா குழந்தை பிறக்கும், 12 குட்டி போட்டிருக்கு, ஒன்றை போல இன்னொன்றுக்கு சாமர்த்தியம் இருக்காது. ஒரு ஆற்றுலேயே 4 பேர் சகோதரால் இருக்காருன்னா ஒருத்தரை போல் இன்னொருத்தருக்கு படிப்பு வராது, ஒருத்தரை போல் இன்னொருத்தருக்கு பாட்டு வராது, ஒருத்தரை போல் இன்னொருத்தருக்கு உலக சாமர்த்தியம் இருக்காது, பேச தெரியாது, ஒருத்தர் சாதுவாக இருப்பா, ஒருத்தர் சண்டை போட்டுருப்பா, இப்படி இருக்கும். 5 விரலும் ஒன்றா இருக்கான்னு கேட்குற அளவு இல்லையா, அதனால தான் நம்ம கையில் 5 விரல் இருக்குது, ஒன்றா இல்லையே. அதுபோல் அப்போ இந்த பன்றித்தாய் நடந்து போனால் சாமர்த்தியமாக இருக்கிற குட்டி சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும், நோஞ்சானாக இருக்கிற குட்டி பட்டினி கிடந்து சாகும். அதனால் பன்றித்தாய் என்ன பண்ணும், எல்லா குட்டிகளும் சாப்பிடணுங்கிறதுக்காக படுத்தபடி பால் கொடுக்கும். சுவாமி அதுபடி படுத்தபடி பால் கொடுத்தார். அந்த கருணையை யார் இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள், கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிரான் ஆவாரு என்று சொன்னார். அந்த பன்றிகள் எல்லாம் துங்கமா முகமொன்றுமே சூகரம் முகமா அங்கம் யாவையும் மானுட யாக்கைய ஆக்கி கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயற்கண் மங்கை நாயகன் கருணையாம் திருவுரு மறைந்தான் முகம். இந்த பாலை குடித்த உடனே அவர்கள்லாம் மனித வடிவம் பெற்றார்கள், முகம் மட்டும்தான் வந்து பன்றி முகமாக இருக்கும். திவ்ய ஞானத்தை பெற்றார்கள். எல்லா சாத்திர ஞானமும் அவர்களுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் இந்த ஞானப்பாலை உண்ட காரணத்தினாலேயே அவர்களுக்கு எல்லா கல்வி அறிவும் நிரம்பி அவர்கள் 12 சூரியர்களைப் போல விளங்குகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த பன்றிகளை இந்த ஜன்மாவில் பெற்றெடுத்த அந்த தாய்ப்பன்றி தகப்பன் பன்றி இருக்கே, அவர்கள் சிறந்த சிவப்புண்ணியம் கொண்டவர்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் உடம்பு பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துதான், இந்த மன்னனை தூக்கி எரிந்த வேகத்தில் அந்த இரண்டு பன்றி மலை என்று சொல்லப்படுகின்ற இடம் என்று சொல்றது. பன்றிமலை என்பது ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து தபசிகள்லாம் இருந்து தவம் செய்தால் சிறந்த பலனை கொடுக்கும் என்று அகத்தியர் கூறுகின்றார், அந்த பன்றி விழுந்த இடம் இவ்வளவு புண்ணியமாக வாய்ந்த இடமா இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கும்பொழுது, இப்பொழுது பன்றியாக வந்த அந்த இருக்கிறானே அவனே வித்யாதரன், அவர் ஒரு யாழ் மகன், அவன் புலஸ்தேன் என்ற ஒரு முனிவருடைய தவத்தை கெடுக்கும் வண்ணம் யாழை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தான். தவத்தை கெடுப்பதற்காக பாடினான். அதனால் அவர் என்ன பண்ணார், நீ தவத்தை கெடுப்பதனால நீ பாட்டு இப்போ பாட்டினுடைய சுவை அறியாத பன்றியாக போ, நீ பாட்டின் சுவை அறிந்திருக்கின்ற வித்யாதரனாக இருந்து பாட்டதனால என்னை கெடுக்கிற, பாட்டுனா என்னன்னே தெரியாது பன்னிக்கு, பன்னிக்கு தெரியுமா, பன்னி பார்த்துல போய் பாட்டினா அதுக்கு என்ன தெரியும். ஆகவே சங்கீதத்திற்கு மயங்காத ஒரு பிராணி அது, அப்படி சங்கீதமே வராத பன்றியா போ என்று அவர் சாபம் விட்டு காரணத்தினாலே அந்த வித்யாதரன் தான் இவ்வாறு பன்றி தகப்பனாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனநின்பாய் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம் தொழ வேண்டி. அவன் சீ போனா இங்க விட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இங்க ஓடி வந்துடுறாரன். ஏன் அந்த பசங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வந்தா எனக்கு இந்த பதவி கொடு அந்த பதவி கொடு, இவன் இதை பண்றான் அவன் அதை பண்றான்னு என்னை கேட்டு கேட்டு தொந்தரவு பண்றான். இந்த பசங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்துடுறார் அவர். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே, இந்த பூமி சிவன் இங்கே கொள்கின்றமார் என்று நோக்கி என்று மணிக்க வாசகர் பாடுவாரு. அது மாதிரி இங்கே அவன் ஓடி வந்துடுறான். நம்ம மனசுக்கு முருகப்பெருமான் வர வேண்டாமா? ஓராறு முகம் ஈராறு கரமும் மூராறு விழி மூவாறு விழிகளும் கொண்டிருக்கின்றானே அந்த முருகப்பெருமான் நமக்கு மனசுக்கு வரணும்னு சொன்னா அவன் ஏன் ஆறுமுகத்தோட இருக்கிறான்? பல கருத்துக்கள் பார்த்தோம். இன்னொன்று பாருங்க, ஆறுமுகத்தோடு ஏன் இருக்கிறான்? நமக்கு வந்து ஆறு விதமான தாபத்திரயங்கள் நம்மை பாதிக்கின்ற பீடிக்கின்றன. இந்த ஆறுலேருந்து என்ன பண்ணுகிறான்? நம்ம எடுத்து அந்த காமக்ரோதாதிகள்லேருந்து நம்ம எடுத்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறான். இதனால ஆறு முகத்தோடு அவன் இருக்கிறான். நமக்கு இந்த ஆறு விஷயங்களினாலே காமக்ரோதாதிகளினாலே வரக்கூடிய துன்பங்களை நீக்கி நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால அவனை குழந்தையாக பாவித்து குழந்தையாக நம்முடைய மனத்திலே வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது போலாம். இப்போ அடுத்தது என்னாச்சுன்னா, இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, இப்போ ஒன்றரை வருஷம், சின்ன நட நடந்ததெல்லாம் ஆச்சு. அங்கிருந்து என்ன பண்ணுகிறோம்? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு இப்ப தான் சொல்றமே. இது இங்கேயே தான் கூட்டுட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே இவர் சொல்லுகிறார், கந்தப்பதேசிகர் என்று சொல்லக்கூடியவர் தணிகையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாடி வச்சார். அவர் சொன்னார், இந்த பேர் நிலாவை பார்த்து அவர் சொல்றார், இங்க வந்து நான் அது கொடுக்குறேன் இந்த பார், நான் உனக்கு என்ன இந்த பார் என்னெல்லாம் நான் நீ வாங்கிக்கலாம் முக்தி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, பக்தர்களுக்கு என்ன, அதாவது முக்தி வேற இவர் ரெண்டு அழகா பிரிக்கிறார். பக்தர்கள் முக்தியை மட்டுமே வேண்டுவது கிடையாது. இவன் இன்னைக்குமே உனக்கு தியானம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொடு, அடைய முக்தி இல்லைனா கூட பரவாயில்ல, உன்னை என்றைக்கும் காட்டில் குரத்தி பிரான் கருத்தை என்று சொல்லும்படியாக அங்கிருந்து காட்டில் கிடந்த குரத்தி பிரான் இருக்கின்றான முருகப்பெருமான், அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடியது போதும். செங்கல் எடுத்த செண்மடிவேனும் திருமமும் பங்கல் நினைத்த பன்னிரு தோழும் பதுமமலர் கொங்கே தரணம் செறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர நிற்பனை என்று எங்கே நினைச்சாலும் சரி நான் நினைச்சுட்டே இருக்கணும், அந்த ஆனந்தம் இருக்கணும் என்று சொல்லும்படியாக கேட்பார்களே. அது மாதிரி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இங்கே காமிப்பார். பக்தர் பெறக்கூடிய மென்மையெல்லாம் பெறலாம், அது மட்டும் கிடையாது, நீ சூரியனுக்கு நிகராக வரலாம். இப்படிலாம் சொல்லுகிறார் பாருங்கள். நான் இப்படி இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீயா மரியாதையா வந்துடு, எதுக்கு முருகப்பெருமானோடு சேர்ந்து ஆடுவதற்காக வந்துவிடு என்று இங்கே இவர் சொல்லுகிறார். என்ன வரலாம்? வீடு பெறலாம், முக்தி கிடைக்கும். ஏன், இந்த தேவ பதவி இருக்கிறதே, சந்திரன்கிறது ஒரு பதவி, இந்திரன்கிறது ஒரு பதவி, எல்லாமே பதவி, அவ்வளவுதான். நவகிரக பதவிகளை சிவபெருமானிடத்தில் இவர்களெல்லாம் தவம் செய்து பெற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தவம் செய்து பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். தவம் செய்து பெற்ற பதவி இந்த நவகிரக பதவி. இவன் இறைவன் காலடியில் விழுந்த பொழுது மேலே எடுத்து வைத்துக் கொண்டு உனக்கு கொடுத்தோம்னு நல்லது கொடுத்தான், வேற யாரு பண்ணுவா? அது மாதிரி முக்தி கிடைக்கும், இதெல்லாம் விட்டு இந்த பதவியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, உனக்கு முக்தி கிடைக்கும், வீடு பெறலாம். ஆனால் அடுத்தது சொன்னார், அன்பர் பெரும் மேன்மை பெறலான்னார். அதாவது பக்தர்கள் பெறக்கூடிய மேன்மை பெறலாம். என்னன்னா, இந்த முக்தி குளன்று முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கருளி அப்படின்னு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாரும் முக்தி முக்தின்னு சொல்லி முனிவர் குலாம் நனிவாட ரொம்ப கஷ்டப்பட அத்திக்கருளி அடியனையும் ஆண்டு கொண்டு பாடுவார். இது யானைக்கு அருள் புரிந்த, அதுக்கு யானைக்கு அருள் புரிஞ்சு இருக்கக்கூடிய சிலந்திக்கு அருள் புரிந்து, ஏன் இந்த பக்திங்கிறது இருக்கிறதே முக்தியை விட பெறுது, அந்த ஆனந்தம் கிடைக்கிறதே, அவனை தொழுவதிலே இருக்கக்கூடிய ஆனந்தம், அவனை பாடுவதிலே இருக்கக்கூடிய ஆனந்தம். அதனால

ஏ திருவிடைக்கலையிலே அந்த திருப்புகழில் பாடுவார் அருணகிரிநாதர். என்ன உன்னுடைய திருப்புகழ் பாடிக்கொண்டிருக்கும்படியாக, உனது திருப்புகழ் போத அருள்வாயே, உன கமல பதனாடி உருகி உளத்து அமுதூர உனது திருப்புகழ் போத அருள்வாயே. என்ன பண்ண, உன்னுடைய திருவடியை நினைச்சு நினைச்சு உள்ள இருந்து ஆனந்தங்கிற அமுது ஊறுகிறதே அது எனக்கு போதும் அப்படிம்பார். பல இடத்துல இந்த இடத்துல சொல்றார், எப்படிலாம் கர்

உறையையும் அறிவையும் உயிரையும் உயிரையும் உணர்வையும் முன்பாத கஞ்ச மலர் மீதே உறையையும் அறிவையும் உயிரையும் உணர்

செங்கோடமந்த பெருமாளே. திருச்செங்கோட்டு முருகனை திருச்செங்கோட்டு வேலவரை பாடும் பொழுது பாடுவார், அந்த அடியவர்களோடு இருக்கக்கூடிய ஆனந்தம், நான் உருக உரைய உரைய விழ உரணர்வ விழ உளபடியை உணருபவர் அனுபூதி ஆனதுவும்னு பாடுவாரே, அப்படி ஆகக்கூடிய அடியவர்களிடத்திலே இருக்க வேண்டும் அந்த ஆனந்தம், எப்பேற்பட்ட ஆனந்தம் என்று பாடுவார் இல்லையா. அதனால தான் வீடு பெறலாம், அன்பர் பெருமேன்மை பெறலாம். என்ன மேன்மை? இதுதான் மேன்மை. அந்த ஆனந்த முருகன் நம்முடைய மனத்திற்குள்ளே இருந்து ஆனந்தமாக, ஆனந்த முருகன் அந்த அமிர்தமான ஆனந்தத்தை தருகிறானே, அது முக்கியம். அடுத்தது கேட்டார், செங்கதிர் முன் வீறு பெறலாம். எல்லாரும் சொல்லுவாங்க சூரியன் இடத்துல இருந்து சந்திரன் ஒளிபெறுகிறான்னு. இவர் சொன்னார் செங்கதிர் யாரு, சூரியனை விட நீ பெருமை பெறலாம், வீறு பெறலாம், எங்கும் உழல் வேலை தவிர வாழ்வும் பெறலாம். என்ன பண்ண, எங்க பார்த்தாலும் நீ இப்படியே சுத்தி கொண்டே இருக்கிற, சூரியனை சுத்தி பூமியை சுற்றி கொண்டு இருக்கிற இல்லையா, அங்கே சமுத்திரத்துல இருந்து தோன்றியவன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தவிரலாம், நல்ல வாழ்வு பெறலாம், மாடு பெறலாம், என்ன சொத்து கிடைக்கும், நுந்தொழியா வாய்மை பெறலாம், எந்த விதமான கட்டம் இருக்காது, என்ன உனக்கு என்ன தேய்தல் வளர்தல் உண்டு, அதெல்லாம் இல்லாம இருக்கலாம், இன்ப சுகவாரி பெறலாம். இதெல்லாம் என்ன வரும், நீ பேருதான் சந்திரன், அந்த கடல்ல இருந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றினவன், ஆனா உனக்கு சுகமான கடல் வாரி சுகவாரி பெறலாம், வெண்பனியின் வாதை அறலாம். இந்த ஹிமவத்து என்று சொல்லும்படியாக சந்திரனுக்கு ஒரு பேர் உண்டு, அவனிடத்துல இருந்து பனி புரியக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு குளிருமா இல்லையா, அப்படி குளிர்ந்து தவிர்க்கலான்னார். என்ன பயம் போக்கும், முருகப்பெருமானுடைய நினைவே நம்முடைய பயத்தை போக்கும். முண்டை முயல் கூடுமரலாம், அவனுக்கு சசாங்கன்னு பேரு, அதுல சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது சசாங்கன்னு பேரு, சசின்னு சொல்லுவோம், சசாங்கன்னா சசின்னா முயல்னு அர்த்தம். நீங்க பூர்ணமான சந்திரனை பார்த்தா அங்க ஒரு மருவு தெரியும், ஏதோ ஒரு கரை மாதிரி இருக்கும், அந்த கரையை முயலாக சொல்லுவார்கள் வடமொழி வல்லுநர்கள், அதுக்கு பேர் சசின்னு பேரு. இந்த சசாங்கன்னா சசியை தன்னிடத்திலே கொண்டு அங்கத்திலே கொண்டிருக்கக்கூடியவன், சசாங்கன் அதாவது முயலை வைத்திருக்கக்கூடியவன், அது வந்து கரை, அவனுக்கு ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது, அந்த குற்றம் போகலாம். அது மட்டும் இல்லை, இவன் பண்ண பாவம் என்ன, மாற்றார் மனைவியை இச்சித்தது, பெண் களவில் கூட பழி பாவம் பெறலாம், இந்த பாவம் எல்லாம் உனக்கு போகும். எப்போ கூணு மரலாம், அவன் வந்து சின்ன கூணா அதாவது பிறை சந்திரனாக இருக்கிறான் இல்லையா, அந்த பிறை இல்லாம முழுசாகவே நீ இருக்க முடியும். வந்திடு என கூறுமுறம் நீ வந்தனையேல், ஆடுமையில் சூட்டென் தணிகை அடவருவாய் அம்புலியே, அறுமுகனோடு இங்கொரு நீ அடவருவாய் அம்புலியே என்று சொல்லும்படியாக. அது அவனுக்கு மட்டுமே கிடையாது, அது நமக்கும் தான். நாமும் சந்திரனை போலத்தான் காமாதி குணங்கள் இருக்கிறது, நல்ல இடத்துல இருப்போம், காமாதி குணங்கள் உண்டு, தேய்தல் அடிதல் உண்டு, நமக்கு ஒரு நாளை போல ஒரு நாளைக்கு மூடு இருக்கிறதா என்ன. அதனால தான் இந்த புத்திக்கு காரகன் யாருன்னா மனசுக்கு காரகன் சந்திரன் சொல்லுவாங்க. அந்த மனசு வந்து ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்கிறது இல்லை, ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சமயம் துக்கத்துல இருக்கும், ஆத்திரத்துல இருக்கும், பயத்துல இருக்கும், மனசு இப்படி எல்லாம் போகும். அதனால வளரும் தேயும் இந்த சந்திரன் மாதிரி இருக்கும் நமக்கு.

எல்லாவிதமான வாதைகளிலிருந்தும் தீர்க்கக்கூடியவன். எப்போ முருகப்பெருமானோடு நம்முடைய மனமானது ஆடும் என்று சொன்னால், அவனோடு விளையாடும் என்று சொன்னால், நம்முடைய மனத்தில் எல்லா விதமான துன்பங்களும் தீர்க்க முடியும். அடுத்தது அதோட அழகு சொன்னார், இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், இது வந்து 2 வயசாச்சு, குறும்பு ஜாஸ்தி ஆயிடும், இது பண்ற சேட்டை தாங்காது, அப்படிப்பட்ட சேட்டை பண்ணும் இந்த குழந்தைகள். இது ஆம்பளை பசங்களா? அதாவது இந்த பிள்ளைத்தமிழ்ல பெண்களுக்கு சிலது வித்தியாசம் உண்டு, இவங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண் மகவுகளுக்கு சொல்லும் பொழுது, ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைத்தமிழ் வித்தியாசப்படும். இப்ப இதுக்கு வித்தியாசப்படும். பெண்களுக்கு அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எல்லாம் பார்க்கும் பொழுது, காந்திமதி பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் வித்தியாசமாகும். அது வந்து ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் அதெல்லாம் அந்த சின்ன சின்ன வத்து விளையாடக்கூடியது, அதெல்லாம் அவங்களுக்கு தனியா வரும். சொப்பு வச்சு விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு வரும், ஆனா இங்க வராது. இவன் என்ன பண்ணுவான், அவங்க விளையாட்டை இவங்க சிதைப்பாங்க. இந்த பொம்பளை பசங்க விளையாடும் பொழுது ஆம்பளை பசங்க போய் இந்த பார் என்ன பண்றான் பாரு என்ன பண்ணுவான், சிதைச்சிருவான். அதாவது அங்க சின்ன மண் வீடு கட்டி விளையாடுவாங்க, இவன் போய் ஓடி வந்து சட்டாரனு திரும்பி அந்த மண் வீட்டை அடிச்சுட்டு கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க, காலால உதச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாம் பண்ணதெல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இந்த மண் வீடுங்கிறது என்ன, இதுதான் நம்ம வீடு தான். எது நம்ம கூடு.

சமுத்திரமாகி, இது அருணகிரி நாதர் பாடுவார், இது நிலையாத சமுத்திரமான சம்சார துறைக்களின் மூழ்கி. நம்ம இதை என்ன பண்ணிட்டு இந்த பொய்யான காய்க்கு பேர் மெய்யம்னு பேர், மெய் மெய்யின்னு பேர், இந்த உடம்புக்கு பேர். இந்த உடம்பத்தான் என்ன பண்றோம், அதுதான் மண் வீடு. நம்ம பெண்கள் எப்படி சின்ன குழந்தைகள் மண் வீடு கட்டுறாங்களோ அது மாதிரி நவத்வாரங்கள் உடைய இந்த மண் வீடாக இந்த உடம்பு இருக்கிறது. அவ்வளவுதான், மண்ணிலிருந்து வந்தது தானே. இந்த மண் வீடாக இந்த உடம்பு இருக்கிறது. இந்த முருகப்பெருமான் இதை க்ஷண மாத்திரத்துல அவன் அழிச்சு விடுறான், பண்ணாதடா அப்படின்னு கேட்கிறோம். அதான் சிற்றில் சிதையல் சிறு இல், அதான் சிற்றில், அதான் சின்ன வீடு மண் வீடு. இந்த மண் வீடு தான் நம்ம பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த மண் வீடெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, அதை விட பெரிய வீடு வீடு பெறலாம், அன்பர் பெறும் மேன்மை பெறலாம், அதுதானே முக்கியம். இப்போ இந்த சின்ன வீட்டை அடிக்கிறதுக்காக வரும்போது நமக்கு பயம் உண்டு, எல்லாருக்குமே இந்த மரண பயம் உண்டு. உடம்புல தொந்தரவு வாதைகள் வந்தால் அது கண்டிப்பாக பயம் உண்டு. உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட்டா போதும், அவ்வளவுதான்.

ஆகிய இந்த பாடலை பாடினால் நம்முடைய உடல் வாதை போகும். ஒவ்வொரு திருப்புகளுக்கும் சக்தி உண்டு, அனுபவிச்சு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நானும் என்னது, நானும் அறவுறையா தான் இருந்தேன் முதல்ல எல்லாம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வியாதிகளை தீர்க்கக்கூடிய பாடல்கள் இது. அதே மாதிரி பல பாடல்கள் இதுல உண்டு, இந்த ஒரு பாடலும் உண்டு. இப்போ நம்முடைய உடல் வா, இந்த பாடல் எதுக்காக எடுத்தேன்னா, உடல் வாதை வரும் பொழுது நமக்கு பயம் வரும். இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையினாலே பயம் வரும். பயம் வந்து ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறது வரும். நோய்கள் பிறவிகட்டும்.

இது எந்த பிறப்புலையும், இவர் ஆனா பிறப்பு இருக்குன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. எந்த பிறப்பு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நோயால அமைதியக்கூடாது, பெரிய பிரச்சனையே அதுதான். அதாவது உடம்பு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதுதான், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் உடல் உபாதைகள் வந்துட்டுதுன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எல்லா சொத்தும் இருக்கு, நீங்க பார்க்கலாம், எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு முடியாது. ஏன், அவருக்கு பிபிமாங்க, சுகர்மாங்க, 1008 ரோகம் சொல்லுவாங்க. இந்த ரோகங்கள் இருந்தால் என்ன பிரயோஜனம், காசை வச்சுட்டு என்ன பிரயோஜனம், இல்லை செல்வத்தை வைத்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. இப்போ இந்த பிரயோஜனம் இல்லைங்கும் போது நம்ம மேலே ஒரு கழிவிறக்கம் வரும், என்னடாது இப்படி இருக்கிறதேன்னு வரும். இதெல்லாம் போகணும்னு சொன்னால் இந்த உடம்பு மேலே அந்த ஒரு கழிவிறக்கம் வரும், இந்த உடம்பு மேலே பயம் வரும், என்னடாது ஏதாவது ஆயிடக்கூடாதேன்னு வரும், இந்த உயிர் மரணத்தின் மேலே நமக்கு மரணம் வந்துடுவோன்னு பயம் வரும். இதெல்லாம் வந்து இந்த சிற்றில் சின்ன குடில், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடம்பு மேல அவ்வளவு ஒரு ஆசையின் காரணத்தினாலே நமக்கு வருகிறது. இதுல தொந்தரவு கொடுத்துடாதப்பா, நோய் கொடுத்துடாதே, எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே, எனக்கு தொந்தரவு பண்ணிடாதே அப்படின்னு சொல்லும்படியாக அந்தகன் வருந்தினம் பிறகிட என்றெல்லாம் இதை வந்து ரொம்ப அழகான திருப்புகளும் வரும். சரி, நம்ம உதாரணம் காட்டுறதோட இந்த இடத்துக்கு போகலாம். என்ன பண்றாரு, இந்த உடல், இந்த பயம் வரும் பொழுது, உடல் மீது இருக்கிற ஆசையின் காரணத்தினால பயம் வரும் பொழுது இறைவனிடத்துல வேண்டுகிறோம். அந்த

திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாடும் பொழுது அருணகிரிநாதர் பாடுவார், என்ன அருமையான பாடலப்பா, செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற அடே அப்பா. அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், நம்ம அடுத்ததுக்கு வரலாம். இப்படியே போனோம்னா நம்ம சப்ஜெக்டுக்கு வரமாட்டோம். அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமு கண்டவந்த அறிவேற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணம் மாழ. இதெல்லாம் அந்தகன் வருந்தினம், அந்த பிறகிட அது ஓடிடணும், ஏன் சிறப்பில்லாமல்

0: ஆனந்த முருகன், அல்சூர் ஆனந்த முருகன் கோயில்ல இந்த ஒரு பழனி திருப்புகளை எடுத்துக்கொண்டு முழுமையாக நாம் அனுபவித்தோம் அடியார்களோடு சேர்ந்து. ரொம்ப அற்புதமான பாடல் இது. அதுல தமரும் அமரும் மனையும் இனியதனும் அரசும் அயலாக தரு கண்மரலி முழுகு கயிறு தடையை வளைய எரியாதே. அப்பாவம் விடும் பொழுது இந்த மரண பயம் வரும் பொழுது எவன் வந்து கூப்பிடுறான் பாசத்தை எரிகிறான்னா என்ன ஆகும், பயம் வருகிறது. அந்த மரலியோடு கந்த மனிதன் நமது அந்தன் என மொழிய வருவாயே. இதுவும் திருப்புகள் தான். அந்த மரலியோடு, அப்ப அந்த மரலி எவனிடத்துல, இந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாய் என்பார். இது வந்து என்ன சொல்லுமா, நான் பக்தனோ இல்லையோ அதை உற்று இவன் என்னுடைய பக்தன்னு சொல்றதுக்கு வரணும்னா அதுக்காவது வாடா. நான் பக்தனே கிடையாது, சாகர சமயத்திலேயாவது இவன் பக்தன்னு சொல்லிட்டாவது வா, அட பக்தன் ஆயிட்டானோன்னு பாக்குறதுக்காக. அந்த முரளியோடு கந்த மனிதன் நமதன்பன் இவன் என மொழிய வருவாய. சிந்தை மகிழ மலை மங்கை நகிழ்ந்தகள் சிந்து பயமயிலும் அயல்வீரா. அப்படியே போனா போய்கொண்டே இருக்கலாம். வாக்குக்கு அருணகிரி, திருப்புகழ் அமிர்தம், கடல் கடல் அமுத கடல். முருகப்பெருமானுடைய அந்த எல்லாம் அனுபவிக்கணும்னா திருப்புகளிலே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் மதுரம் பொழியும் அருணகிரி வாக்கு நடத்தும் என்று பாடுவார் அந்த இடத்துல பிள்ளைத்தமிழ்ல. முதலே பார்த்தோம் இல்லையா, இருக்கட்டும். இந்த மரண பயமோ ரோக பயமோ வரும் பொழுது இந்த ரோகத்தை தவிர்க்க வேண்டும், மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்று அடியார்கள் கேட்கிறார்களே, அதுக்கு பேர் தான் சிற்றில் சிதையேல், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன வீட்டை சிதைத்து விடாதே, அழித்து விடாதே, என்ன காப்பாத்து. ஏன்னா இந்த உடம்பு மேல அவ்வளவு ஆசை இருக்கு, இந்த உடம்பு போயிட்டுது, அதை பத்தி கவலைப்படாது. சுகரூபமாக அனுபூதி பாடினார் அருணகிரிநாதர், சொன்னார் இந்த உடம்பு போயிட்டுதுன்னா அதை எடுத்தது நமக்கு தெரியாது. வேற இந்த குடியிருக்கிற வீட்டை விட்டு மாத்தணும்னாலே ரொம்ப வருஷம் இருந்துட்டோம்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இல்ல சார் பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடுறோம் அப்படிமோ, இந்த உடம்பையா விட போறோம். அதுதான் இங்க சிற்றில் சிதையேல் என்று சொல்லும் பொழுது கந்தப்பதேசிகர் திருத்தணிகைநாதனுக்கு பாடுகிறார். காணத்திரைவா மலைக்கிறைவா கைலைக்கிறைவா கலைக்கிறைவா கமலத்திறைவன் செருக்கொழிந்த கருணைக்கிறைவா மகத்திரைவா, மகம்னா யாகம், மகத்திரைவா வானத்திறைவா மறைக்கிறைவா மயிலுக்கிறைவா வருடைமிசை மன்னும் இறைவா செங்கடப்ப மாலைக்கிறைவா மதிக்கிறைவா மோனத்திறைவா மயிலுக்கிறைவா மொயம்பார் கோழி கொடிக்கிறைவா முனிவர்க்கிறைவா வேதாந்த முத்திக்கிறைவா முடிவில் இன்பத் தேனக்கு அலர் செய்யின் சேவடியால் சேவடியால் சிறியேன் சிற்றில் சிதையேலே தேன் அக்கு அலர் பொன் சேவடியால் சிறியேன் சிற்றில் சிதையேலே சேனார் தணிகை மலைக்கிறைவா சிறியேன் சிற்றில் சிதையேலே என்று இத்தனை இறைவன் சொல்லுவார் அந்த இடத்துல திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது. எப்பா சிதைத்து விடாதே உன்னுடைய சேவடியாலே, இதை சிற்று சிதைத்து விடாதே என்று பாடுவார். இதை மார்க்கசே திருவிருஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ்ல மார்க்கசேயா தேவர் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே தமிழ்ல விளையாடுகின்றார்கள். பொய்யா உளத்தில் இருப்பாரை புலியும் கையிலை பொறுப்பாரை பொறுமா கரியை உரிப்பாரை புறமூன்று எரிய எரிப்பாரை கையார் மரி மான் மழுவாரை கமலாலயன்மார் தொழுவாரை கனகசமையில் நடிப்பாரை கங்கையை முடியில் முடிப்பாரை மையார் மலத்தை ஒழிப்பாரை மத வேள் எரிய விழிப்பாரை மரலி நெடுங்க பொறுவாரை வழிக்கு துணையா வருவாரை. இத்தனை சிவருமான பத்தி சொல்லிட்டார். வழிக்கு துணை வர்ணா மார்க்கசகாயதேவர்னு பேர். வேலூர் பக்கத்துல திருவிருஞ்சைன்னு இருக்கிறது ஸ்தலம், போய் பாருங்கள். மார்க்கசகாயதேவர்னு பேரு. ஐயா ஐயா எனும் குமரா, அப்படிப்பட்ட சிவபெருமானைய இவ்வளவு அவர் நல்லது பண்ணாரு, நீ வந்து இப்படி பண்றிய, நியாயம் பண்றியேப்பா, பண்ணலாமா, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவு பேர் அத்தனை, கனசவில் நடிப்பாரை கங்கையின் முடியை கங்கையை முடியின் முடிப்பாரை மையார் மலத்தை ஒழிப்பாரை மதவெள் எரிய ஒழிப்பாரை மரல் நெடுங்க பொறுவாரை, எதுக்காக இவ்வளவு பண்ணார், வழிக்கு துணையா வருவாரை, எதுக்கு அடியவர்களுக்காக எல்லாம் பண்ணாரு அவரை, ஐயா ஐயா எனும் குமரா, அவரை ஐயான்னு கூப்பிடுறாரு. ஐயான்னு அப்பா, ரொம்ப அழகான வார்த்தை இது. ஐயா நகரத்தார் பக்கத்தில் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக உண்டு. ஐயா வாங்க ஐயா வாங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. செந்தமிழ் விளையாடும் செட்டிநாடு வளர்த்த செந்தமிழ்னு ஒரு ஆராய்ச்சி நூல் வந்திருக்கிறது, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும். ஐயா ஐயா எனும் குமரா, குழந்தாய் என் அடியேன் சிற்றில் சிதையேலே அரசே விரிஞ்சை பதிவாழ்வே அடியேன் சிற்றில் சிதையேலே என்று அப்படி பண்ணிடாதப்பா அப்படின்னு அவரிடத்துல கேட்கிறார். இதே மார்க்கசேய இன்னொரு இடத்துல சொல்லுவார். இது இவரை பத்தி சொன்னாரு. யாரே பரமேஸ்வரனை பத்தி சொல்லியாச்சு, அம்மாவை பத்தி சொல்ல வேண்டாமா, அமலாபதி சொல்றார், பூத்தே உலகம் புறப்பாளை, பொய்யர் தமக்கு கரப்பாளை, புளியும் கருணை விழியாளை, பொற்பும் கற்பும் அழியாளை, கூத்தையுடையான் இடத்தாளை, குவிமாமுறை மேல் வடத்தாளை, குறையா எண்ணன் கலையாளை, அதாவது பதினாறு கலைகள் உள்ளவிடம் எண்ணன் கலையாளை, குளிர்ச்சியல் இமயமலையாளை, மாத்தேவருக்கும் தெளியாளை, அந்த தேவர்களுக்கும் யார் இவருக்கும் தெரியாது, வணங்குமடியாருக்கு எளியாளை, வரையை சிலையா வளைத்தாளை, மறைக்கு முதலாய் முளைத்தாளை, ஆத்தே ஆத்தே எனும் குமரா, என்ன வார்த்தை பாருங்க, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளைன்னு அபிராமப்பட்டார் பாடுவார். இந்த ஆத்தாள்ங்கிற வார்த்தை திருப்பி செட்டிநாடு பக்கத்துல தான் வரும், இவர் இங்கேயா செட்டிநாடு பக்கம் போயிட்டு வந்தாரா மார்க்கசாதேவர்னு தெரியல, நகரத்தார பக்கம் ஆத்தான்னு தான் கூப்பிடுவாங்க, அந்த பக்கம் செட்டிநாடு பக்கம் எல்லாம் ஆத்தாள் தான் கூப்பிடுவாங்க. அபிராமப்பட்டார் கடைசியா பலசுருதி பாடும்பொழுது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியைன்னர், இதே ஏழு எட்டு இடத்துல தான் அம்மா அம்மானு கூப்பிடுவார், அம்மே அண்ணே இப்படிலாம் கூப்பிடுவார். இந்த ஆத்தேங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ஆத்தா அப்படின்னு சொல்லி ஆத்தே ஆத்தே எனும் குமரா, என்ன வார்த்தை பாருங்க, எப்படி தமிழிலே பொழிந்திருக்கிறார். அடியேன் சிற்றில் சிதையேலே அரசே விரிஞ்சை பதிவாழ்வே, அடியேன் சிற்றில் அடியேலே என்று சொல்லும்படியாக, அப்பா இதை பண்ணிடாதே அப்படின்ட்டு அவரிடத்துல கேட்கிறாரா. இதாவது பரவாயில்ல, இவர் என்ன பண்ணார், அடுத்தது நடைசி கவுண்டர்னு சொல்லிட்டு திரு எட்டுக்குடிக்கு முருகப்பெருமான் இடத்துல அவர் பாடுறார். அவர் வந்து இந்த நைச்சானுசந்தானம்ங்கிற மாதிரி அவர் என்ன பண்றார், இந்த பாருப்பா ரொம்ப அப்படியே ஏதாவது சொல்லுவாங்களே சாமதான வேதந்தண்டம்ங்கிற மாதிரி அவர் போறார். அவர் சொல்றார், இந்த பாரு எவ்வளவோ உனக்கெல்லாம் பிரச்சனை உண்டு, நான் அதெல்லாம் நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம், அதாவது அதுல நாங்கள நீ என்னென்ன பிரச்சனை உனக்கு இருக்குன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம், என்ன பிரச்சனை, உங்க அப்பா பிச்சை எடுத்தாரு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், உங்க அம்மா ஆறு மாசம் புலவர்களுக்கெல்லாம் அமுது படைத்தா, இதெல்லாம் எல்லாருக்கும் சோறு போட்ட சோத்து கடை அம்மா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், உங்க மாமா திருடினார் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், உங்க அண்ணன் என்னடா பெரிய உருகோதரன் பெரிய மகோதரன் வந்த மாதிரி பெரிய வயிறோட இருக்கிறான் அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், நீ வந்து ஒரு குரத்தி பின்னாடி போன இதெல்லாம் சொல்ல மாட்டோம், யாரு இவ்வளவு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். உண்டை இறந்து உண்டமை முடியும் ஓய் ஓய்னா அம்மா, ஓய் புலவர்க்கு அருதிங்கள் உணவு அட்டிட்ட செயல்முறையும், உன் மாமன் வெண்ணெய் களவும் நிந்தைக்கு உரிய பல செயலும் நிகழ்த்தோம், இத்தனை திருட்டு பண்ணானே உங்க மாமா அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தவையும் உருப்படியும் உங்க அண்ணாவனுடைய அந்த உருவத்தை பார்த்து நாங்க படிக்க மாட்டோம், நீ ஒரு குரத்து எச்சில் நுகர் நிலைமை சொல்லும், நீ போய் வள்ளிக்கு பின்னாடி போனது அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், வள்ளி பேரை கூட சொல்லல குரத்தின்னு தான் சொல்றோம், அது கூட நாங்க சொல்ல மாட்டோம், நீனது அடியார் இந்த குலத்தர் என இகழும், உனது அடியவர்கள் எந்த எந்த குலத்திலே இருக்கிறார்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். முருகனுக்கு எப்படி திருத்தொண்டர் தொகை சிவபெருமான் கொண்டோ அது மாதிரி சேய்த்தொண்டர் தொகைன்னு ஒன்று உண்டு. இதே வரகனூர் ஒரு பெரிய புலவர் பாடியிருக்கிறார், அவர் சொல்லும் பொழுது செந்தில் வாழ் அந்தனர் அதனும் அடியார்க்க முடியும் என்று சொல்லி அது ஆகும். எப்படி இதை தில்லை வாழ் அந்தனர் சொல்லுவாரோ அது மாதிரி சொல்லுவார். இந்த உடுப்பூர் பதி நாகன்னு சொல்லும்படியெல்லாம் அது வரும், அதை செய்தொண்டர் புராணம்னு சொல்லிட்டு அது இது ஒரு பெரிய பாடல்களே உண்டு. நாகன்னு சொல்லிட்டு திண்ணப்பர், அதாவது கண்ணப்பருடைய அப்பா ஒரு பெரிய முருக பக்தர், அதுல உடுப்பூர் பதிவாள் நாகன் அவருடைய அடியாருக்கு அடியும் இப்படிலாம் வந்து ஏராளமான முருகனுடைய அடியார்களை பத்தி அது முழுவதுமாக செய்தொண்டர் தொகை அப்படின்னு உண்டு. அதுல பலவிதமான ஜாதிகளிலே இருக்கக்கூடியவர்களே அதுல சொல்லி இருப்பார்கள், பல குலத்திலே பிறந்தவர்களேனும், அதனால இந்த குலம் அந்த குலம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், இந்த குலத்தர் எனது அடியார் இந்த குலத்தர் என இகழோ இது நாள் வரை யாம் செய்ப்பிழைகள் எல்லாம் பொருத்தி, அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக இப்ப வந்து இது இப்படி தண்டிச்சுடாதே, நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, பழனி திரியேரகம் சோலைமலையாய் செந்தில் குமரா பரங்குன்றா இத்த இடத்துல இருக்கிறியேப்பா, எங்கெங்கெல்லாம் இருக்கிற பழனி திருவேரகம் சோலைமலை செந்தில் திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவனே, சிறியேம் சிற்றில் சிதையேலே சிட்டர் பரவும் எட்டி குடி செல்வா சிற்றில் சிதையேலே என்று அவர் அந்த இடத்துல சொல்லுவார். இது மாதிரி சிற்றில் சிதைக்க வேண்டாம் என்று முருகப்பெருமான இடத்திலே நோய்கள் பிறவிகள் தோயும் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனது இருதாள்கள் அடைய வேண்டும், அந்தகன் வரும் பொழுது அந்த மரணியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே என்று சாகக்கூடிய சமயத்தில் அதாவது மரணம் வரக்கூடிய சமயத்தில் நீ வந்து என் முன்னாலே தோன்ற வேண்டும், இதையும் இதற்காகத்தான் இந்த சிற்றில் சிதைய. அடுத்தது இப்படி ஆச்சு, மூணு வருஷம் ஆச்சு, பசங்க விளையாடுறாங்க, என்ன சிறு பறை முழுக்கி விளையாடுகிறார்கள், அடுத்தது 4 வருஷத்துல சிறுதேர் உருட்டி விளையாட வேண்டும். இது ரெண்டுமே உண்டு. நாம பசங்க இப்ப இல்லைனா என்ன விளையாடுறோம், நம்ம என்ன பண்றோம், பசங்க சார் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பிள்ளைக அடிச்சுக்குது இப்படிலாம் சொல்றோம், நம்ம எப்படி வளர்க்குறோம் குழந்தைகள்? விளையாட்டு பழைய காலத்துல என்ன விளையாட்டு விளையாடும், சொப்பு வச்சு விளையாடும். இப்ப என்ன வச்சு AK-47 துப்பாக்கி வச்சுதான் விளையாடுது, அந்த பொம்மை துப்பாக்கி வச்சுதான் விளையாடுது. வன்முறை வராமல் என்ன பண்ணும், வன்முறையை வளர்ப்பதே நம்ம தான், அப்பா அம்மா தான். சின்ன பசங்க விளையாடும் பொழுது அவனுக்கு வந்து துப்பாக்கி பொம்மை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு அவன் அந்த வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடு, என்ன உருப்பிடும் பசங்க? நம்ம பண்ற தப்பு கடைசியில நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, சிறு பறை இந்த இசையிலே போகும் பொழுது மனம் அமைதி அடையும், இந்த இசையிலே மனம் அமைதி அடையும், இசையிலே மூழ்கினார். அப்ப என்ன ஆகும், மனது பக்குவப்படும் பின்னாடி. இவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷம் இருக்காது, வன்முறை இருக்காது, நன்முறை இருக்கும். இந்த வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்றால் இசையிலே பழக்க வேண்டும். பெற்றோர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நானும் ஒரு பெற்றோர் தான், தயவு செய்து நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். வன்முறையை ஒழிக்க வேண்டும் என்றால் இசை ஒரு வழி. இசையிலே இருக்கும் பொழுது வன்முறையானது தணியும், ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும்னா, அவன் வளரும் பொழுது இந்த வன்முறை இல்லாமல் இருக்கும், நாமையே வந்து அடிப்பாங்க கடைசியில், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ கேம்ஸ்ல இருந்து எல்லாம் அவனுடைய உடம்பையும் கெடுத்துக்கொண்டு மனசையும் கெடுத்துக்கொண்டு இப்படி இருப்பதுக்கு பதிலாக இந்த பழைய காலத்து வழிமுறைகள்லாம் இன்னும் நல்லபடியாகவே இருக்கிறது நினைக்கிறேன். மனசை வந்து பக்குவப்படுத்தும். அதே மாதிரி சிறுதேர் உருட்டியருளே என்று அவன் ஒரு கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும். இதெல்லாம் சேர்த்து ஒரு தேர் மாதிரி வச்சு நான் இந்த நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஏதோ ஒன்று இவன் அப்பா அம்மா அப்பா பண்ணுற மாதிரி பண்ணி காமிப்பாங்க. இப்போ நம்ம ஒன்றும் AK-47 வச்சு சுட போகிறது இல்லை, ஆனால் அவனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் பசங்களுக்கு, அது அப்படி தான் ஆகும், பின்னாடி வன்முறை வளரும். இதை ஒழிப்பதற்கு அவன் இதையும் பார்க்கலாம். இந்த 3 வருஷத்தில் சிறுபறை முழக்கி அது விளையாடுமான் குழந்தைகள், 4 வருஷத்தில் சிறுதேர் உருட்டி விளையாடுமா, அதாவது இந்த பொம்மைகள் வைத்து விளையாடும். அப்போ அது ரெண்டு ரெண்டு பருவமாக, அதான் 9வது 10 இது உண்டு, அதாவது 10 பகுதிகள் உண்டு இந்த பிள்ளைத்தமிழில். இது 9வது 10வது பகுதிகள். இவர் இதை சொல்லும் பொழுது 8 குடியிலே இருக்கிறத முதல்ல பார்த்தமே, அவருக்கு இந்த நடேச கவுண்டர் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லும் பொழுது பாடுகிறார்.
1: ஓம் நம சிவாய், யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராண மகாத்மியத்திலே 6 7 சௌனகர் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த ஸ்ரீ வியாசரது சீடராகிய சூத புராணிகரே வணக்கம். நீங்கள் கொடுத்து வைத்தவர், பரமசிவ பக்தர்களிலும் முதலிடம் கொள்பவர், தங்களது திருத்த மனம் என்றும் புகழத்தக்கதே. நன்மையளிக்கும் இஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கும் முறைகளை கூறுங்கள், அதனால்தானே கேட்கும் மக்கள் அனைவரும் உயர்ந்த பயன் கிட்டும். சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதன் முழு பயனையும் பெற வேண்டி இப்பொழுது நான் கேட்கும் முறையை பற்றி கூறுகிறேன். முதலில் தன் உற்றார் சுற்றாருடன் நல்லதொரு ஜோதிடனை அழைத்து அவனுக்கு மரியாதை செய்து மகிழ்வித்து கதையின் இடையில் எந்த ஒரு தடங்களும் வராதவாறு கதை மங்களமாக இனிதே முடிவதற்காக நல்லதொரு நாளையும் நேரத்தையும் கணித்துக் கொள்ள வேண்டும். பின் நம்மகத்தில் ஸ்ரீ சிவபுராண கதைகளின் சொற்பொழிவு நடைபெறப் போகிறது, நலம் வேண்டும், அனைத்து மக்களும் அதை கேட்க கட்டாயம் வர வேண்டும் என்று ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் தெரியப்படுத்த வேண்டும். சிலர் பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்கவே செல்கிறார்கள், பெண்கள் மற்றும் 4வது பரணத்தினர் ஸ்ரீ சிவபுராணது கதைகளை கூறுவது கேட்பதில் இருந்து நகர்ந்து செல்கிறார்கள், தெரியுமா? அவர்களுக்கும் செய்தி சொல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாம் சிவனடியார்களும் சிவக்கதைகளை கேட்கவும் சொல்லவும் ஆவல் உள்ளவர்களும் உள்ளனரோ அவர்களையெல்லாம் மரியாதையுடன் அழைத்து உபசரிக்க வேண்டும். சிவன் கோவில்களிலோ, நதி தீரங்களிலோ, பெருத்த வனப்பகுதிகளிலோ, அல்லது நம் வீட்டிலேயோ ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதற்காக ஓர் உயர்ந்த இடத்தை நிர்மாணிக்க வேண்டும். அங்கு ஒரு சிறந்த சொற்பொழிவு அரங்கத்தை ஏற்படுத்தி அதை சுற்றிலும் வாழை, கமுகு, புஷ்ப மாலைகள், மாவிலை தோரணங்கள் ஆகியவைகளால் நன்கு அலங்கரிக்க வேண்டும். அனைத்து நலன்களையும் வாரி வணங்கும் ஸ்ரீ சிவபெருமானுடன் தீவிர பக்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவபெருமானுக்கென ஓர் உயர்ந்த ஆசனமும்
3: சொற்பொழிவாற்றும் அடியவர்க்கு வசதியாக ஓர் ஆசனமும் அமைக்க வேண்டும். நியம விதிப்படி கதை கேட்க வருபவர்களுக்கும் கூட வசதியான இருக்கைகள் அமைக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆசனம் அளிக்க வேண்டும். புராணங்களை நன்று கற்று சொற்பொழிவாற்றும் பண்டிதரை குறைத்து கூறக்கூடாது. அவரிடம் பகுமான புத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரது திருவாய் மொழியாக வரும் சொற்பெருக்கல்லவோ உடல் பெற்ற அனைவருக்கும் காமதேனுவன வேண்டிய வேண்டிய அங்கு தருவனவாகிறது. இவ்வுலகில் பிறவியினாலும் நற்குணங்களினாலும் பலர் ஆசானாக குருவாக ஆகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரிலும் புராணங்களை நன்கு கற்றறிந்த வித்வான்களே சிறந்த குருவாக மதிக்கப்படுகிறார். புராணம் சொல்பவர் தூய்மை, புத்தி கூர்மை, பொறுமை, அடக்கம், பொறாமையை வெற்றி கொள்ளல், பிறரிடம் அன்பு, கருணை கொண்டவராக இருக்க வேண்டும். அவ்வாறான சான்றோர்தான் புண்ணியமான இக்கதைகளை கூற வேண்டும். காலை சூரிய உதயம் தொடங்கி 3.5 மணி நேரம் சிவபுராணத்தை நல்ல முறையில் விரிவாக கூற வேண்டும். நண்பகலில் 2 மணி நேரம் சொற்பொழிவை இந்த பாராயணத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மக்கள் இயற்கை உபாதைகளை கழித்து சற்றே ஓய்வெடுக்க வேண்டும். கதை தொடங்குவதற்கு முதல் நாளே விரதத்தை மேற்கொள்ளுவதற்காக சொற்பொழிவாளர் சவரம் செய்து கொள்ள வேண்டும். கதை கூறும் நாட்களில் தனது நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் காலையிலேயே செய்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவாளர் தனக்கு உதவியாக மற்றொரு பண்டிதரையும் அமர்த்திக் கொள்ள வேண்டும். அவரும் மக்களது ஐயங்களை நீக்க நல்ல விளக்கங்களை தர வல்லவராக இருக்க வேண்டும். கதைகளின் நடுவே தடங்கள் வராமைக்காக முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும். கதையின் மூல நாயகரான ஸ்ரீ சிவபெருமானுக்கும் முக்கியமாக ஸ்ரீ சிவபுராண புஸ்தகத்திற்கும் பக்தியோடு பூஜை புரிய வேண்டும். கேட்பவர்கள் மனதை அலையவிடாது நன்னெறியில் நிறுத்தி உடலும் மனமும் தூய்மையாக தெளிந்த மனதோடு ஊக்கமும் பக்தியும் கொண்டு ஆதரவுடன் கேட்க வேண்டும். சொல்பவரோ கேட்பவரோ பற்பல கர்மங்களிலும் காமம், வெகுளி, மயக்கம் முதலிய 6 விகாரங்களிலும் மனதை அலையவிட்டு பெண்மயக்கத்தில் நின்று தெய்வ நிந்தனையோடு சொல்வதோ கேட்பதோ செய்வார்களானால் அவர்கள் புண்ணிய பயனை பெறமாட்டார்கள். உலகியல் சிந்தனை, பணம், வீடுவாசல், பெண்டு பிள்ளைகள் என்கிற சிந்தனை நீங்கி ஒரு மனதோடு கதை கேட்கும் தூய உள்ளம் படைத்தவர்கள் உயர்ந்த பயனை பெறுவார்கள். கதை கூறுபவரும் பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டு பிற கர்மங்களின் எண்ணங்களை தவிர்த்து பரபரப்பை நீக்கி மௌனம் ஏற்று தூய்மையோடு கூறுவாரேயானால் அவர் புண்ணிய பயனை பெறுகிறார். சூதபுராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, இப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பது என்கிற விரதத்தை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களை கூறுகிறேன். பக்தியோடு கேளுங்கள். நியமத்தோடு உயர்ந்த கதைகளை கேட்பதால் தடங்கள் ஏதுமின்றி உயர்ந்த பயனை பெறலாம். நியம தீட்சை பெறாதவன் கதை கேட்க தகுதியற்றவன். ஆகவே முனிவரே, அவன் முதலில் சொற்பொழிவாரிடம் முறைப்படி தீட்சை பெற வேண்டும். நியமத்தோடு கதை கேட்பவர்கள் பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டும். பூமியில் தான் படுக்க வேண்டும். இலையில் தான் உணவு உள்ள வேண்டும். தினமும் கதை முடிந்த பின்புதான் அன்னம் ஏற்க வேண்டும், அதாவது சாப்பிட வேண்டும். சக்தி உள்ளவர்கள் புராணம் பூர்த்தியாகும் வரை உபவாசம் இருந்து தூய்மையும் பக்தியும் கொண்டு ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்கலாம். கதை கேட்பதற்கு விரதம் கொண்டவர்கள் தினமும் ஒருவேளை உப்பில்லாமல் ஹவிசன்னத்தை சாப்பிடலாம். கதையை சிரவணம் செய்யும் நியமத்தை கடைப்பிடிப்பதில் துன்பமின்றி உடலை வருத்திக் கொள்ளாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வயிறு உடைக்க சாப்பிடுதல், பருப்பு வகைகள், தீந்த ஆகாரம், அவரைக்காய், துவரை, மன நிறைவின்றி சமைத்தது, பழைய சோறு ஆகியவற்றை சாப்பிட்டு விட்டு கதை கேட்கக்கூடாது. கதை கூறுவதற்கோ பாராயணம் செய்வதற்கோ நியமம் மேற்கொண்டவன் வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், முள்ளங்கி, மாமிசம், மயக்கம் தரும் பொருட்கள் ஆகியவனவற்றை தவிர்க்க வேண்டும். காமம், வெகுளி, மோகம், சினம் போன்றவர்களை தவிர்க்க வேண்டும். அந்தணர்களையோ கற்பரசிகளையோ சாது மகான்களையோ நிந்திக்க கூடாது. தினமும் சத்தியம், ஒழுக்கம், தயை, மௌனம், எளிமை, வினயம் மற்றும் இதய பூர்வமான கொடைகுணம் முதலிய நற்குணங்களை எப்பொழுதும் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றை விரும்பியோ அல்லது பயனொன்றும் எதிர்பாராமலோ கேட்பவன் ஆனாலும் நியமங்களை விடக்கூடாது. பயனை விரும்பி கேட்பவன் விரும்பிய பயனை பெறுவான். பயன் விரும்பாது கேட்பவன் முக்தியை பெறுகிறான். வறுமையில் வாடுவோர் க்ஷயநோய் கண்டவன், பாவமே தொழிலாக கொண்டவன், பாக்கியம் அற்றவன், குழைந்த செல்வம் அற்றவன் ஆகியவர்கள் நிச்சயமாக உத்தமமான இக்கதைகளை கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை பெற்றவள், பிள்ளைப்பேறு அற்றவள், பிறந்து இறக்க கொடுத்தவள் ஆகிய ஏழு வித குற்றங்கள் உடைய பெண்கள், கர்ப்பம் நழுவிய பெண்கள் ஆகியவர்கள் எல்லாரும் சிவபுராணத்தின் உயர்ந்த கதைகளை கேட்க வேண்டும். முனிவரே, பெண்ணோ ஆணோ யாராகவாவது இருக்கட்டும், எல்லோரும் பெருமுயற்சி கொண்டு இச்சிவபுராணத்தின் புண்ணிய கதைகளை நியமத்தோடு கேட்க வேண்டும். பெரும் முனிவரே, இவ்வாறு ஸ்ரீ சிவபுராண கதைகளை பாராயணம் செய்தல், கதைகளை சிரவணம் செய்தல் என்கிற பெருவேள்வி முடிந்ததும், கதைகளை சிரவணம் செய்தவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு பகவானை பூஜிப்பது போல் அப்புராண புத்தகத்தையும் பூஜிக்க வேண்டும். பின் சொற்பொழிவாளரையும் பூஜிக்க வேண்டும். புத்தகத்தை மூடி கட்டி வைப்பதற்காக புதுப்பட்டில் உரை தைத்து அதோடு பட்டுக்கயிறு சேர்த்து தைத்து புத்தகத்தை அதில் நன்கு மூடி கட்டி வைக்க வேண்டும். முனிவரே, ஸ்ரவண யஜ்யம் முடிவில் சொற்பொழிவாளரையும் புத்தகத்தையும் பூஜித்து மரியாதை செய்தது போலவே கதை கூறுபவருக்கு துணை நின்ற பண்டிதரையும் தக்கபடி உபசரித்து கௌரவிக்க வேண்டும். வந்த அந்தன பெருமக்களுக்கு அன்னம் பொருள் தட்சிணை முதலிய தானம் செய்தல் வேண்டும். கீதம் வாத்தியம் நிருத்தியம் ஆகியவற்றுடன் உற்சவத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். கதை கேட்பவன் உலகியல் பற்று அச்சமனாகில் கதை முடிவில் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கூடிய சிவகீதையை பாராயணம் செய்யலாம். கேட்பவன் இல்லறத்தவனாக இருப்பின் கதை சிரவணம் செய்ததன் சாத்குண்ய பயனாக வெண்மையான அரிசி அவி உணவினால் ஹோமம் செய்யலாம். ஸ்ரீ ருத்ரசம்ஹிதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கூறியோ அல்லது காயத்ரி மந்திரத்தினாலோ ஹோமம் செய்யலாம். ஏனெனில் இப்புராணம் முழுவதுமே ஸ்ரீ காயத்ரி மயம்தானே. ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர மந்திரத்தினாலும் ஹோமம் செய்யலாம். ஹோமம் செய்ய சக்தியற்றவன் தன் சக்திக்கேற்றபடி ஹோமத்திற்கான அரிசி முதலியவற்றை அந்தனருக்கு தானம் செய்யலாம். இந்த சிரவண வேள்வியில் அறியாது ஏற்படும் குறை நிறை தோஷங்களது சாந்திக்காக ஸ்ரீ சிவசகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது பிறர் கூற கேட்கலாம். இதனால் ஐயமின்றி அனைத்தும் பயன் கொண்டதாக ஆகும். ஏனெனில் மூவுலகங்களிலும் இதற்கு மேல் ஒன்றுமே இல்லையே. கதைகள் கேட்டதன் பூரண பயனை பெற பதினோரு அந்தணர்களுக்கு தேன் கலந்த பாயசத்தோடு விருந்தளித்து தட்சிணை தாம்பூலம் தர வேண்டும். சக்தி இருக்குமேயாகில் மூன்று தோலா எடையுள்ள தங்கத்தால் ஓர் அழகிய சிங்காதனம் செய்து அதில் பெரிய எழுத்துள்ள ஸ்ரீ சிவபுராண புத்தகத்தை எழுந்தருளச் செய்து ஆவாகனம் முதலிய பதினாறு உபச்சாரங்களையும் முறைப்படி செய்து பூஜித்து பின் புலனடக்கம் கொண்ட ஆச்சாரியருக்கு வஸ்திரம் நகைகள் சந்தனம் முதலியன அளித்து பூஜித்து இப்புத்தகத்தை தட்சிணையோடு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி தானம் செய்வது பகவான் ஸ்ரீ சிவபெருமானை மகிழ்விப்பதாகும். இவ்வாறு தானம் செய்வதால் தானமளிப்பவன் ஸ்ரீ சிவனது அருள் பெற்று உலகியல் தலைகளிலிருந்து விடுபடுகிறான். இவ்வாறான நியமங்களை அனுஷ்டிப்பதால் செழுமை மிக்க ஸ்ரீ சிவபுராணம் முழு பயனையும் அளிப்பதாகவும் இகபர உலக இன்பங்களை அளித்து மோட்சத்தையும் தருவதாகவும் ஆகிறது. முனிவரே, வேண்டியனவெல்லாம் தரும் ஸ்ரீ சிவபுராணத்தின் மகாத்மியத்தை உங்களுக்கு கூறியாயிற்று. இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? பதினெண் புராணங்களுக்கும் திலகமாய் அமைந்தது இஸ்ரீ சிவபுராணம். இது இறைவனையே உகந்தது, இனியது, பிறப்பு இறப்பு என்னும் நோயை தீர்ப்பது. எவன் ஒருவன் என்றும் எப்பொழுதும் எங்கும் சிவ சிந்தனையிலேயே இருப்பானோ, எவனதுனா சிவனது கல்யாண குணங்களையே போற்றி புகழுமோ, எவனது இரு செவிகளும் ஸ்ரீ சிவபரம்பொருளின் திருக்கதைகளை தேனனப் பருகுமோ, அவனே இந்நில உலகில் தோன்றிய பிறவி இன்பத்தை பெற்றவன். பிறவி பயனும் அதுதானே. அவனே நிச்சயமாக இச்சம்சாரக்கடலை தாண்டி கடந்தவன். தே ஜன்ம பாஜ கலு ஜீவலோகே ஏவை சதா தியாயந்தி விஸ்வநாதம் வாணி குணான்ஸ்தௌதி கதாம் ஸ்ருணோதி ஸ்ரோத்ரத்வயந்தே பவமுத்தரந்தி. பற்பல விதமான குணங்கள் எந்த சிவபிரானின் சச்சித் ஆனந்தமே வடிவான சுரூபத்தை தீண்டவும் முடியாதோ, எவர் இவ்வண்டங்களின் உள்ளும் புறமும் தன் பெருமையாலே அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக நிறைந்து விளங்குகிறாரோ, எவர் மனதுள்ளும் வெளியும் சொல் வடிவாகவும் மனவோட்டங்களின் வடிவாகவும் விளங்குகிறாரோ, ஆனந்தமே வடிவான ஆதி அந்தமில்லாத அத்த பரமசிவனை, அந்த பரமேஸ்வரனை சரணம் பற்றுகிறேன். வா

வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அழிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன்பை கழல்கள் வல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வல்க, கரங்குவிவார் உள்மகிடும் கோன்கழல்கள் வல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி.

சிந்தைகள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச்சோ புராணம் தன்னை முந்தை விரைவழுதும் ஓயவரைப்பன்யான் கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிரதெய்வம் வார்க்கியலால் வார்கழல் வந்து உற்று இருமான் பெருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்றவி

ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே முதலாவது சம்ஹிதை வித்தியேஸ்வர சம்ஹிதை, அதை நாம் காண இருக்கிறோம். ஸ்ரீ வித்தியேஸ்வர சம்ஹிதையிலே அத்தியாயம் 1. ஆத்யந்தங்கமல ஆத்யந்தங்கமலம் அஜாதம் அசமானபாவம் ஆரியம் தமீசம் அஜராமரம் ஆத்மதேவம் பஞ்சானனம் பிரபல பஞ்ச வினோதசீலம் சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். முதல் ஸ்லோகமானது இப்படி ஆரம்பிக்கிறது. எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்கள ஸ்வரூபியாக இருப்பவரோ, அதாவது ஆதி அந்த ஆத்யந்தங்கமலம் அஜாத சமானபாவம், எந்த பரம்பொருள் ஆதி அந்தம் நடு என்னும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் மங்கள ஸ்வரூபியாகவே இருப்பவரோ, எவருக்கு ஒத்த ஆரம்பிக்கார் என்னும் ஈடு இணை இல்லையோ, அசமானபாவம் அதாவது தனக்கு நிகரின்றி தனித்து ஒருவராகவே இருப்பவரோ, எவர் ஆன்மச்சுரூபத்தை விளங்கச் செய்யும் பரம்பொருளோ, எவருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, எவர் சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் என்னும் ஐந்து திருமுகங்களை கொண்டவரோ, எவர் அண்டங்களை படைத்து அதனுள் பல் உயிர்களையும் படைத்து காத்து கறந்து மறைத்து அருளும் எவருக்கும் இயலாத ஐந்தொழில்களையும் சிறுபிள்ளை விளையாட்டன எவ்வித சிரமமின்றி செய்கிறாரோ, எவர் மங்களங்களை வாரி வழங்கும் பார்வதி பிராட்டியின் மணாளரோ, அந்த பகவான் சங்கரரான ஸ்ரீ சிவபரம்பொருளை மனதில் மனதால் தியானிக்கிறேன். சம்பாவகே மனசி சங்கரம் அம்பிகேசம். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், நம் புண்ணிய பாரத பூமியில் தர்மநெறியே நன்னெறி என்று கொண்ட உயர்ந்த க்ஷேத்திரம் பிரயாகை. அங்குதான் புனிதமான கங்கையும் யமுனையும் ஒன்று கூடுகிறது. பிரம்மலோகம் செல்வதற்கான வாயில் வழி பரம புண்ணியமான பூமி. சத்தியத்தையே தங்கள் விரதமாக கொண்ட தேஜஸ்விகளான சான்றோர்களான பெரும் தபசிகளான முனிவர்கள் அனைவரும் புண்ணிய பூமியான பிரயாகையில் ஒரு பெரிய ஞான வேள்வியை தொடங்க ஏற்பாடு செய்தனர். ஞான வேள்வி நடக்கப் போவதை கேள்வியுற்ற வியாசமுனிவரின் சீடரான சூத புராணிகர் திரண்டிருக்கும் அனைத்து முனிவர்களையும் தரிசித்து ஆசிபெற அங்கு வந்து சேர்ந்தார். புராண பிரவச்சனம் செய்யும் புராணிகர்களில் நாயகமணி போன்றவர் அல்லவா அவர். சூதர் வருவதைக் கண்ட முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து தெளிந்த மனதினராக அவரை வரவேற்று உபசரித்தனர். பின் அவரை புகழ்ந்து கொண்டாடி இரு கை கூப்பி வணங்கி வினயத்தோடு கேட்டலானார்கள். முற்றும் உணர்ந்த அறிஞரார ரோமஹர்ஷணரே, தங்களது பாக்கியமே பாக்கியம். ஏனெனில் அந்த பெரும் பேரினாலன்றோ தாங்கள் ஸ்ரீ வியாசமுனிவரின் திருவாய் மொழியாக புராணங்கள் முழுவதையும் தெளிவாக கேட்டுத் தெளிந்தீர்கள். பல்வகையான ரத்தனங்களை தன்னகத்தே கொண்டிருப்பதால் கடலுக்கு ரத்னாகரம் என்று பெயர். அதேபோல தாங்களும் அற்புதமான கதை கொத்துகளை தன்பால் பொக்கிஷமெனக் கொண்டிருக்கிறீர்கள். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது, மேலும் பல பல என தாங்கள் அறியாததே இல்லை. எங்களது புண்ணிய பயனே இன்று தங்களை இங்கு தரிசனத்திற்கு என்று அழைத்து வந்துள்ளது. இதையே ஒரு வியாஜமாக கொண்டு எங்களுக்கு நன்மைகள் பல செய்வதற்கென்றே வந்துள்ளீர்கள். ஏனெனில் தங்கள் வரவு என்றுமே வீணானதில்லை. இதற்கு முன்பும் நாங்கள் தங்களிடமிருந்து நன்மைகள் தீமைகள் பயக்கும் தத்துவங்கள் பலவற்றை பலவாறாக கேட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பூரணமான மன நிறைவு ஏற்படவில்லை. திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்கின்ற இச்சையே அதிகமாகிறது. நல்லனவே செய்யும் எண்ணம் கொண்ட சூத புராணிகரே, இப்பொழுது எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். எங்களுக்கு அருள் செய்வதாய் இருப்பின் நாங்கள் கேட்கப் போவது மறைத்து போற்றி காக்கப்பட வேண்டியதாக இருப்பினும் தாங்கள் அதை கூறுவீர்கள். கொடூரமான கலியுகம் வரப்போகிறது. அப்பொழுது மக்கள் புண்ணிய செயல்களை தவிர்த்து ஒதுங்கி இருப்பார்களே, தீயொழுக்கிழத்தில் சிக்கி திண்டாடுவார்களே, எல்லோருமே வாய்மை என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்களே, பிறரை தூற்றுவதிலேயே ஊக்கம் கொண்டிருப்பார்களே, பிறரது சொத்தை அபகரிப்பதிலேயே நோக்கம் உடையவர்களாக, பிறர் மனைவியிடம் ஆசை கொண்டவர்களாக, பிற ஜீவன்களுக்கு இம்சை புரிவர்களாக இருப்பார்களே, உடலையே ஆன்மா என நினைத்து மயங்குவார்களே, மூடர்களாக தெய்வமே இல்லை என முழங்கும் நாத்திகர்களாக, விலங்குகளை போன்ற அறிவு கொண்டவர்களாக, தாய் தந்தையரிடம் பகைமை கொண்டவர்களாக இருப்பார்களே, அந்தணர்கள் பேராசை என்னும் முதலையின் தீனியாக இருப்பார்களே, வேதத்தை பிழைப்புக்காக விற்று ஜீவனம் நடத்துவார்களே,
பணம் சம்பாதிப்பதற்கென்றே வித்தைகளை கற்பார்களே, மதத்தில் மயங்கி மிதப்பார்களே, தங்கள் வர்ணத்திற்குரிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடுத்து பிறரை ஏமாற்றுவதிலேயே மனம் கொள்வார்களே, முக்காலங்களிலும் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனங்களை விடுத்து இறையறிவு இன்றி விலங்கு போல் திரிவார்களே, க்ஷத்திரியர்களும் தங்கள் தர்மங்களை விட்டுவிடுவரே, கூடாதார் சேர்க்கை கொண்டு விபச்சாரம் செய்யும் பாவிகளாவார்களே, தங்கள் வீரம் கெடுவார்களே, அற்பமான திருட்டு தொழில் மூலம் தங்கள் வாழ்க்கையை கழிப்பார்களே, நான்காம் வண்ணத்தாரை போல நடந்து கொள்வார்களே, காமத்திற்கு அடிமையாக திரிவார்களே, வைசியர்களோ தங்கள் ஒழுக்கம் கெட்டு அறம் பிழனிழந்து தீய வழியில் பணம் சேர்ப்பதிலே ஊக்கம் கொண்டு பண்டங்களை அளப்பதில் அற்ப எண்ணம் கொண்டு அற்ப வாழ்வு வாழ்வார்களே. இதேபோல் வேளாளர்கள் அந்தன ஒழுக்கத்தில் ஊக்கம் கொண்டு தங்களது குலத்தொழில் நெறிமுறைகளை விடுத்து பகட்டாக வாழ்வதில் வீணில் திரிவார்கள், இயல்பாகவே தங்களது அறவழிகளை துறந்தவர்களாக ஆவார்கள், அவர்கள் எண்ணமும் அறநெறிக்கு புறம்பாக இருக்கும், வஞ்சனையாளர்களாகவும் அந்தணர்களை நிந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள், பணக்காரர்களாக இருந்துவிட்டாலோ தவறான செயலில் நாட்டம் கொண்டிருப்பார்கள், படித்த வித்வானாக இருப்பின் வீண் வாதம் செய்பவர்களாக இருப்பர், தங்களை உயர்குடி பிறந்தவர்களாக எண்ணி நான்கு வர்ணங்களிலும் திருமண தொடர்பு வைத்துக் கொள்ள முனைவார்கள், அனைத்து வர்ணத்தவர்களையும் தங்கள் தொடர்பால் சம்பந்தத்தால் தாழ்நிலைக்கு தள்ளுவார்கள், தங்களது எல்லை மீறி அந்தணாளர்களுக்குரிய அனுஷ்டானங்களை செய்ய துணிவர். இக்கலியுகத்தில் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் ஒழுக்கம் குன்றிக் கொண்டானை அந்த கணவனை தூற்றுபவர்களாக இருப்பர், மாமனார் மாமியார்களுக்கு துரோகம் அழைப்பர், எவரிடமும் பயங்குள்ளார், தூய்மையற்ற உணவை விரும்பி உண்பர், அற்பமான நடை உடை பாவனைகளை ஏற்பவர், அவர்களது ஒழுக்கம் தீயொழுக்கமாக இருக்கும், கடவுளுக்கு பணிவிடைகளை செய்யார், இவ்வாறு புத்திகட்டு தங்கள் தர்ம நெறிகளை விடுத்த மக்களுக்கு இகபர லோகங்களில் நற்கதி இவ்வாறு கிடைக்குமோ என்ற சிந்தனையிலேயே எங்கள் மனம் கவலையுற்று இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வதைப் போன்ற உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஓர் உபாயத்தினால் இந்த பாவங்கள் அனைத்தும் உடனேயே சாம்பலாகுமோ அந்த ஓர் உபாயத்தை தயவு செய்து இப்பொழுதே கூறுங்கள். அது மிக மிக பெரியதாக கடினமானதாக இருக்கக்கூடாது, எளியதாகவும் இனியதாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் தாங்கள் அனைத்து சித்தாந்தங்களையும் நன்கு அறிந்தவர். ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், பெருமனம் படைத்த அந்த முனிவர்கள் கூறியதை கேட்ட சூத முனிவர் பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனதார நினைத்து வணங்கி கூறத் தொடங்கினார். ஸ்ரீ சிவமகா புராணம் வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 2. சூத புராணிகர் கூறுகிறார், சான்றோர்களே, தாங்கள் நல்லுதர் விஷயம் பற்றி கேட்கிறீர்கள், உங்களது இந்த கேள்வி மூலகங்களுக்கும் நன்மை தருவது. நான் என் குருவான வியாசமுனிவரை மனத்தில் இருத்தி அன்போடு நீங்கள் கேட்டது பற்றி கூறுகிறேன், நீங்களும் ஆதரவோடு கேளுங்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான இச்சிவபுராணம் வேதாந்த ரகசியங்களின் இன்சுவை சாறு, சொல்பவன் மற்றும் கேட்பவனது அனைத்து பாவக் குவியல்களையும் சாம்பலாக்கி அவர்களை கைதூக்கி விடுவது. இது மட்டுமா, புறவிலகில் பரமார்த்த பொருளான இறைவனையே அளிப்பது, கலியின் கொடுமைகளை கெடுப்பது, அதில் சிவபரம்பொருளின் புகழ் பாடப்படுகிறது. அந்தணர்களே, அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை புருஷார்த்தங்களையும் நல்கும் இப்புராணம் தன் பெருமையாலன்றோ பெருகி விரிந்து கிடக்கிறது. பெரியோர்களே, இக்கலியுகத்தில் பாவத்தில் சிக்கித் தவிக்கும் ஜீவர்கள் இச்சிவபுராணத்தை ஓதுவதனாலேயே பாவம் தொலைந்து நற்கதி பெறுகிறார்கள். இவ்வுலகில் ஸ்ரீ சிவபுராணம் எனும் சூரியன் உதிக்கும் வரைதான் கலியுகத்தின் பெருந்தீவனைகள் பயமின்றி சுத்தி திரிய முடியும். இது வேதங்களுக்கு சமமானது. வேதத்தை நிகர்த்த இப்புராணத்தை முதன் முதலில் பகவான் ஸ்ரீ சிவபெருமான் தான் எழுதியது. வித்யேஸ்வர சம்ஹிதை, ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை, ஏகாதசருத்ர சம்ஹிதை, கைலாச சம்ஹிதை, சதருத்ர சம்ஹிதை, கோடிருத்ர சம்ஹிதை, சஹஸ்ர கோடிருத்ர சம்ஹிதை, வாயவீய சம்ஹிதை மற்றும் தர்ம சம்ஹிதை என்று இப்புராணத்தில் 12 பிரிவுகள் உள்ளன. இப்பன்னிரண்டு சம்ஹிதைகளிலும் உயர்ந்த புண்ணியமயமானது என்று நம்பப்படுகிறது. அந்தணர்களே, இப்பொழுது அதன் ஸ்லோகங்கள் எவ்வளவு என்பதை கூறுகிறேன், நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள். வித்வேஸ்வர சம்ஹிதையில் 10,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ருத்ர சம்ஹிதை, விநாயக சம்ஹிதை, உமா சம்ஹிதை, மாத்ரு சம்ஹிதை இவை ஒவ்வொன்றிலும் 8,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஏகாதசருத்ர சம்ஹிதையில் 13,000 ஸ்லோகங்களும், கைலாச சம்ஹிதையில் 6,000 ஸ்லோகங்களும், சதருத்ர சம்ஹிதையில் 3,000 ஸ்லோகங்களும், கோடிருத்ர சம்ஹிதையில் 9,000 ஸ்லோகங்களும், சஹஸ்ர கோடிருத்ர சம்ஹிதையில் 11,000 ஸ்லோகங்களும், வாயவீய சம்ஹிதையில் 4,000 ஸ்லோகங்களும், தர்ம சம்ஹிதையில் 12,000 ஸ்லோகங்களும் உள்ளன. இவ்வாறு
ஆதியான மூல ஸ்ரீ சிவபுராணத்தில் மொத்தம் 100,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீ வியாசர் இதை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக சுருக்கி தந்தார். 15 புராணங்களின் வரிசையில் இச்சிவபுராணம் 4வதாகும். இதில் 7 சம்ஹிதைகள் உள்ளன. முன்பொரு காலத்தில் ஸ்ரீ பரமசிவன் ஸ்லோக எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரே புராணமாக ஆக்கித் தந்தார். படைப்பு தொடங்கும் முன் படைக்கப்பட்ட அப்புராணம் மிகவும் பெரியது. பின் துவாபரம் முதலிய யுகங்களில் கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற ஸ்ரீ வியாசர் முதலிய மகர்ஷிகள் புராணங்களை 18 பிரித்த போது அனைத்து புராணங்களின் சுருக்கமும் ஒன்று கூடி 400,000 ஸ்லோகங்கள் மட்டுமே கொண்டதாக ஆயிற்று. அப்பொழுது ஸ்ரீ சிவபுராணத்தை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக நிர்ணயித்தார். வேதத்திற்கு ஒப்பான இப்புராணம் 7 சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டது. இதில் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை, 2வது ருத்ர சம்ஹிதை, 3வது சதருத்ர சம்ஹிதை, 4வது கோடி ருத்ர சம்ஹிதை, 5வது உமா சம்ஹிதை, 6வது கைலாச சம்ஹிதை, 7வது வாயவிய சம்ஹிதை. இவ்வாறு 7 சம்ஹிதைகள் கொண்டது இப்புராணம் என்று கருதப்படுகிறது. இது வேதத்தைப் போலவே பிரமாணமாகவும் உயர்ந்த மர்கதியை தருவதாகவும் கொள்ளப்படுகிறது. தூயதான இச்சிவபுராணம் ஸ்ரீ சிவபெருமானாலேயே கூறப்பட்டது. சிவனடியார்களில் நாயகர்கள் போல் விளங்கும் ஸ்ரீ வியாசர் இதை சுருக்கமாக ஆக்கித் தந்தார். இது மானிட சமுதாயம் அனைத்திற்கும் பெரும் உபகாரம் செய்யக்கூடியது. ஆத்யாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம் என்னும் முத்தாபங்களையும் அழிக்கக்கூடியது. ஈடு இணையற்ற இப்புராணம் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மங்களங்களை தரவல்லது. இதில் ஆன்மீகத்தை விஞ்ஞானத்தோடு இணைத்து பற்றற்ற சூதுவாதற்ற தூய அறநெறிகள் விளக்கப்பட்டுள்ளன. பொறாமையற்ற தூய மனம் படைத்த சான்றோர்களுக்கு இது ஓர் ஒப்பற்ற நூல். அறம், பொருள், இன்பம் என்னும் 3 புருஷார்த்தங்களை பெறுவதற்கான சாதனங்களும் உயர்ந்த மந்திரங்களும் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. இது 11 புராணங்களிலும் உயர்ந்தது. வேதங்கள், அதன் முடிவாக விளங்கும் உபநிடதங்கள் ஆகியவற்றினால் அறியப்பட வேண்டிய முழுமுதற் பொருளான பரமாத்மாவே இதில் வர்ணிக்கப்படுபவர் ஆவார். இதை முழுமனதோடு படிப்பவர்களும் கேட்பவர்களும் பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரராகி உயர்ந்த நற்கதியை பெறுவார்கள். ஸ்ரீ சிவமகா புராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதையில் 3:4 ஸ்ரீ வியாசர் கூறுகிறார், சூத புராணிகர் கூறியதை கேட்ட முனிவர்கள், சூதரே, வேதாந்தத்தின் முடிந்த முடிவான அற்புதமான ஸ்ரீ சிவபுராணத்தில் வர்ணிக்கப்படும் கதைகளை தாங்கள் இப்பொழுது எங்களுக்கு கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், பிறவி நோய் முதலிய துன்பங்கள் அற்ற மங்கள வடிவினரான பகவான் ஸ்ரீ பரமசிவனை மனத்தில் தியானம் செய்து கொண்டு வேதத்தின் சாரமான தத்துவங்களில் இருந்து தோன்றிய ஸ்ரீ சிவபுராணம் எனும் பெரிய புராணத்தை கேளுங்கள். இதில் பக்தி, ஞானம், வைராக்கியம் என்னும் 3 பற்றியும் அன்பு பழமென விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களின் முடிவான பரம்பொருளை பற்றிய விரிந்த விளக்கங்கள் கொண்டது. இப்பொழுது நடந்து வரும் இந்த கற்பத்தில் படைப்பு தொழில் தொடங்கப்பட்ட போது 6 குலங்களைச் சேர்ந்த மகர்ஷிகளும் ஒருவருக்கொருவர், அனைத்திலும் உயர்ந்தது எது, இதுவா அல்லது அதுவா என்கிற வாத விவாதத்தில் ஈடுபட்டனர். இவ்வாதம் பெரும் பூதமென கிளம்பியது. உடனே அவர்கள் எல்லோரும் இறப்பற்ற படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் சென்று இருகை கூப்பி வணக்கத்தோடு வணங்கி, இறைவா, தாங்கள் உலகமனைத்தையும் படைத்து காத்துவரலும் காரணகர்த்தா, அப்படிப்பட்ட தாங்கள் அனைத்து தத்துவங்களையும் கடந்து நிற்கும் பரமன் யார், அந்த புராண புருஷன்தான் யார் என்பதை கூறுங்கள் என்று வேண்டினார்கள். பிரம்மதேவன் பதில் கூறுகிறார், மனமும் சொல்லும் எவரை புகழத் தொடங்கி இயலாமல் கை சோர்ந்து திரும்பி விட்டனவோ, எவரிடமிருந்து பிரம்மதேவர் அதாவது நான், ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ ருத்ரன் மற்றும் இந்திரன் ஆகியோரடங்கிய இப்பிரம்மாண்டமான உலகமும் பொறி புலன்களோடு கூண்டிய அனைத்து சிவராஜிகளும் முதன் முதலில் தோன்றினவோ, மகாதேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தும் அறிந்த அந்த இறைவனே அனைத்து உலகங்களுக்கும் ஒப்பற்ற தனிப்பெரும் கடவுள். அவருக்கு மேல் எவருமே இல்லை. பக்தியினால் மட்டுமே பெறப்படுபவர், வேறு எந்த உபாயங்களினாலும் பெறப்படாதவர். ருத்ரன், ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரன் மற்றும் உள்ள பெருந்தெய்வங்கள் எல்லோரும் உத்தமமான பக்தி பாவனையினாலேயே இவரை தரிசிக்க விடுகின்றனர். சிவபக்தி உள்ளவன் உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான். தேவதையின் அருளால் பக்தி கிட்டுகிறது. அந்த பக்தியாலேயே அந்த தேவதையின் அருளும் கிட்டுகிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறது திருவாசகம். அதாவது முளையிலிருந்து விதை தோன்றுகிறது, அந்த விதையிலிருந்து முளை தோன்றுகிறது என்பது போலத்தான். ஆகவே பிரம்மரிஷிகளான நீங்கள் அனைவரும் பகவானது திருவருளை பெற
பூவுலகு சென்று தொடர்ந்து 1000 வருடங்கள் நடக்கக்கூடிய பெரியதொரு வேள்வியை தொடங்குங்கள். வேள்விகளுக்கு நாயகரான ஸ்ரீ சிவபெருமானது இன்னருளால்தான் வேதங்களில் கூறப்படும் சத்வித்யையின் சாரமான சாத்தியம் சாதனம் பற்றிய ஞானம் ஏற்படும். ஸ்ரீ சிவபிரம்பருளை அடைவதே சாத்தியம். சத்தியம் என்றால் அடைய வேண்டிய பெரும் பயன். அவருக்கு செய்யும் பணிவிடைகளே அதை அடைவதற்கான சாதனம். அவரது திருவருளாலே நித்திய நைமித்திக கர்மங்களில் பயனில் பற்றற்றவனே சாதகன். வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை முறைப்படி செய்து அவற்றின் பயனை பகவானது திருவடிவாரத்தில் அர்ப்பணிப்பதே பரமேஸ்வரனது பதத்தை அடைவது. அதுதான் சாலோக்கியம், அதாவது இறைவனுடைய திருவுலகை அடைதல். சாமீப்யம், அதாவது அவரது அருகில் இருத்தல். சாரூப்யம், அதாவது அவரது திருமேனி போல திருமேனி உடையவர் ஆதல். சாயுஜ்யம், அதாவது அவரோடு இரண்டர கழுத்தல். இந்த சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம் என்கிற முறைப்படி அடையலாகும் மோட்சம். அவரவரது பக்திக்கேற்றபடி அவர்களுக்கான உயர்ந்த பலன் கிட்டுகிறது. இந்த பக்திக்கான சாதனங்கள் பரவாறாக உள்ளன. அதையும் அந்த பகவானேதான் நிச்சயித்துள்ளார். அவற்றினுள் திரண்ட வெண்ணெய் என விளங்கும் சாதனத்தை சுருக்கி கூறுகிறேன். பகவானது திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் காதாரக் கேட்பது, வாக்கினால் அவரை புகழ்ந்து பாடுவது, மனத்தால் அவரையே சிந்தித்து இருப்பது என்கிற மூன்றும்தான் அந்த சிறந்த சாதனங்கள். ஸ்ரோத்ரேண ஸ்ரவணம் தஸ்ய வஜசா கீர்த்தனம் ததா மனசா மனநம் தஸ்ய மகா சாதனமுச்சதே. அதாவது பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனதார நினைப்பது என்கின்ற வேத வியாக்கியங்களே நமக்கு பிரமாணம். இச்சாதனங்களாலே விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவதில் முனைந்துள்ள நீங்கள் பரம சாத்திய பொருளான பகவானை நிச்சயம் பெறுவீர்கள். உலகம் கண்ணதரில் காணப்படும் பொருளைக் கண்டு அதை பெறுவதில்தான் நாட்டம் கொள்ளுகிறது. ஆனால் எந்த ஒரு பரம்பொருளை எவ்வகையிலும் நேருக்கு நேர் காண முடியாதோ அப்பரம்பொருளை காதுகளால் கேட்டறிந்து அதை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஆகவே முதல் சாதனம் கேட்டலே. அதன் மூலம் குருவின் திருவாய்மொழியாக தத்துவங்களை கேட்டறிந்த அறிவாளி மற்ற சாதனங்களான கீர்த்தனம், அதாவது அவன் புகழ் பாடுதல், மனநம், அவனையே சிந்தித்து உருகுதல் ஆகியவற்றை சித்தி செய்கிறான். மனநமான சிந்தித்தல் வரையிலான சாதனைகளை முறைப்படி முனைந்து செய்து அதன் வாயிலாக சாலோக்கியம் என்ற இறைவனது திருவுலகம் பெறுதல் என்கிற வரிசையின் படிப்படியாக பகவானது திருவடி அடைதலான சாயுஜ்யத்தை பெறுகிறான். முதலில் அவனது உடற்பிணிகள் அனைத்தும் அழிகின்றன. பின் பலவாறான உலகியல் இன்பங்களும் சிறிது சிறிதாக மறைந்து போகின்றன. பகவான் ஸ்ரீ பரமசிவனை பூஜித்தல், அவரது திருநாமங்களை ஜபித்தல், அவரது திருக்குணங்கள், திருமேனி அழகு, திருவிளையாடல்கள் ஆகியனவற்றை நினைந்து உருகுதல், திருநாமங்களை மனதில் சிக்கன பிடித்து காதலாகி கசிந்து நினைந்து நினைந்து உருகுதல் ஆகியவையே மனநமாகும். அதுவும் அவரது கருணை திருவருளாலேயேதான் பெறப்படுவது. மனநம் என்னும் சிந்தித்தலே மற்ற எல்லா சாதனங்களிலும் பிரதானமாகவும் உயர்ந்ததுமாகும். சூதர் கூறுகிறார், இச்சாதனங்களின் பெருமை பற்றி கூறுகையில் இப்பொழுது ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். பராசர முனிவரது குமாரரும் எனது குருமான ஸ்ரீ வியாச முனிவர் முன்னொரு சமயம் அழகிய சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் ஒரு நாள் சூரியனை போன்ற ஒளிபடைத்த சனத்குமார மகர்ஷி தெய்வச் செயலாக விமானத்தில் அங்கு வந்து இறங்கினார். அப்பொழுது எனது குரு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். தியானம் கலைந்தபோது பிரம்மாவின் மானசீக புத்திரரான சனத்குமார மகர்ஷி எதிரே நிற்க கண்டு வேகமாக எழுந்திருந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சரணீயம் அளித்து தேவதைகள் அமர்வதற்குரிய உயர்ந்ததோர் ஆசனம் அளித்து உபசரித்தார். மகிழ்ந்த பகவான் சனத்குமாரர் வினயத்தோடு வணக்கமாய் நிற்கும் வியாசரைக் கண்டு கம்பீரமாக கூறலானார், முனிவரே, நீங்கள் உன்னை பொருளையே நினைந்திருங்கள். அவ்வுன்னை பொருளோ ஸ்ரீ சிவபெருமானே. அவர் தங்கள் எதிரில் தோன்றுவார். அச்சிவபெருமானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, மனத்தில் இருத்தி நினைந்து உருகுவது என்கின்ற மூன்றும் தான் சிறந்த சாதனங்கள். இவைகளே வேதங்களில் கூறப்படும் சிறந்த சாதனங்கள். முன்பொரு சமயம் நான் யோகம் முதலிய மற்ற சாதனங்களின்

0: சாதனங்களையே கை கொள்ளுங்கள், அனுஷ்டியுங்கள். இவ்வாறு வியாச முனிவரிடம் திரும்ப திரும்ப கூறிய பிரம்மபுத்திரனான சனத்குமார முனிவர் தன் சீடர்களுடன் பிரம்மதேவரின் உலகமான சத்தியலோகத்துக்கு சென்றார். இம்மாதிரி முன்பு நடந்த நிகழ்ச்சியை நான் உனக்கு சுருக்க கூறினேன். சவுனக மகரிஷி கேட்கிறார், சூதரே, சிரவணம் அதாவது கேட்டல் முதலிய மூன்று சாதனங்களையும் முக்திக்கு சாதனமாக உபாயம் என்று கூறினீர்கள். ஆனால் இம்மூன்று சாதனங்களையும் செய்ய முடியாதவர்கள் எந்த ஒரு உபாயத்தை அதாவது சாதனையை கை கொண்டு முக்தி பெற முடியும்? பெருமுயற்சியின்றி எளிதிலே முக்தி பெறுவதற்கான சிறந்த சாதனமான கர்மம்தான் எது?
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருக்கழுக்குன்றப்பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் அருளியது சர்க்குரு தரிசனம் மறைகளின் நாயகனாக விளங்கும் சிவபெருமானை திருப்பெருந்துறையில் குருவாக கண்டு களிப்புற்ற மாணிக்க வாசகப் பெருமான் திருக்கழுக்குன்றத்திலும் குருவாக கண்டு களித்து வியந்து போற்றுவது திருக்கழுக்குன்ற பதிகமாகும். இது 7 பாடல்களை கொண்டது.

0: நமசிவாய
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
2: சனக்குமார படலம்னு ஒரு படலம், மிக அருமையான படலம் காஞ்சி புராணத்தில். அது கிட்ட சிலரால் போக முடியல. ஏன்னா அது அவ்வளோ வடமொழி மரங்களை பற்றி நிறைய இருக்கு விஷயம். அதில் ஒரு பெரிய மகா பெரியவர் இருக்கு, உரையிலே இருக்கார், உரையில் ஃபுட்நோட்ஸ் குறிப்புகள் இருக்கார். அதுக்கு என்ன சொன்னால் சொல்கிறாருங்கிற பார்ப்போம். கைலைங்கண்ணியில் ஒரு பக்கத்தில் சமர்குமாரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிறது எப்படி தவம் செய்தார் என்பதை சிவஞான சுவாமி சொல்கிறார். சதசிருங்க மலைன்னு ஒரு மலை, அந்த மலையில் உட்கார்ந்து அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கன் வாழும் அயன்மனை கிழத்தி அங்கே நாப்பன் நின்றருந்தவம் செயல் போல் கொங்குலான் திவர் பங்கை திரைகே குறிப்பின் ஓருமம் அசைவர இருக்கும். அந்த பொய்கைகளாக இருக்கு. அந்த தடாகத்தில் அன்னம் பறவை போயிருக்கிறது, தாமரை இருக்கிறது. அந்த தாமரை மேலே அந்த அன்னம் உட்கார்ந்து இருக்குன்னா மீனை பிடிக்கிறதுக்காக, தனக்குண்டான மீனை பிடிப்பதற்காக. வறுமின் வருமடமும் வாடியிருக்குமாம் கொக்குன்ற மாதிரி அவர் உட்கார்ந்து. இது எப்படி இருக்குன்னு அவர் வர்ணனை பண்ணுறார் சிவஞான சுவாமி. எப்படி அயன்மனை கிழத்தி, பிரம்மாவுடைய மனைவி இருக்கார் சரஸ்வதி, அவர் தாமரை மேலே இருக்கார் உட்கார்ந்து தவம் செய்கிறார். செந்தாமரை மேலே உட்கார்ந்து தவம் செய்கிறார். அக்னியிலிருந்து தவம் செய்கிறார்னு சொல்றார். அங்கி நாப்பன் நின்று அக்னியிலிருந்து தவஸ் பண்ணுகிறான். இதில் தவஸ் பண்ணுற பஞ்சாக்னி வித்தைன்னு ஒரு முறை இருக்கு. நாலு பக்கம் தீயவளத்து நடுவில் இருந்து தவம் பண்ணணும். பார்வதி தேவி அப்படி தவஸ் பண்ணா, சூரியமானை நோக்கி அவரை மனமானவாக கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐந்து பக்கம் நான்கு பக்கம் அக்னி, மேல சூரியன் அஞ்சு அக்னி, அவளை இருந்து தவஸ் பண்ணான். அதே மாதிரி அவள் தவஸ் பண்ணுகிறது போல இருக்கிறது. அண்ணன் தாமரை மேல உட்கார்ந்து
3: அங்கன் நீர் சந்திர சூரிய கிரகணம் நிரபராமையன் ஒரு பொழுந்து அலந்தோர் போது கூம்பம் அச்செய்கை ஆங்கின்றி குறி ஒரு குழந்தென்றும்.
2: சந்திர சூரியர்கள் வந்து அங்கே இருக்கார். இது மலர் ஒன்று நிச்சயம் கூம்பம், அவரும் மலரும் இல்லையா. இது எது போல இருக்கு சொல்றான். கேவலாவஸ்தை சுத்தாவஸ்தை இல்லையா. இதுல ஆன்மா ஒன்றுமே இல்லாம முத முதல்ல கடந்த அறியாமதை முழுகி கடந்த என்பது கேவலாவஸ்தைன்னு சொல்லு. ஐயோ இப்படி ஆன்மா இருக்கிறதே என்று நம் மீது இரக்கம் கொண்டு சிறிதே அந்த ஆனமரத்தை நீக்குகிறார்கள். அப்போ ஒரு நினை, அது நினைப்பது என்றதான வினை. நினைப்பதும் ஒரு வினைதான். அவன் சாக மாட்டானான நாம் அமைக்கிறோம்ல, அது ஒரு பெரிய வினை, மகாபாவம். அவன் இருக்கான் சாரன் அமைக்க என்ன, அவன் இறைவனை எப்போ கொண்டு வருவானா கொண்டு போயிட்டு வரான் அவன் என்ன. நாம் தினசரி இந்த பய சாக மாட்டானா சாக மாட்டானான்னு அந்த பாவத்தை நாம கட்டிவான்னு அவன் போத்தான் போகிறான். அந்த மாதிரி நினைப்பு என்பதும் ஒரு தொழில். அந்த வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து சகலாவஸ்தையான, இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் சகலாவஸ்தைகள். இதெல்லாம் நீங்கி சிவஞானம் கைவிடப்பட்ட சுத்தாவஸ்தை வரும். அந்த மாதிரி இந்த தாமரை முகிழ்ந்து தமரவர்கள் முகிழ்ந்து வந்து கேவலாவஸ்தை சகலாவஸ்தை மாறி இருக்குன்னு வர்ணிக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில்
3: வென்ற ஐங்குல வாழ்க்கையர் வடிவின் விலங்கு பூதியின் விரகமங் குடாத்த குன்று போல் உயர் கழிட்டினே கோட்டு குல ஊத்தவும் பொற்பமர் இணைய நகர்க்குரு பாங்கள் பொங்கு ஒளி மடங்களே ஒன்று.
2: அந்த சதசிங்க மலையில் அவர் சனக்குமார் உட்கார்ந்துருக்கா, சிம்மம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கான். சுற்றி சிஷ்யர்களாக உட்கார்ந்துக்க ஏகப்பட்ட சிங்கங்கள் சூண்டு தலைமை சிங்கமாக இவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு.
3: அப்படி இருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள்ல என்னாச்சுன்னா,
2: என்ன செய்யற
3: வைகரை எழுந்து
2: வைகரையிலிருந்து 4:30 to 5:30 அஞ்சரை கூட சொல்ல அஞ்சுதான். பிராமணிய முகூர்த்தம் சொல்ற 4:30 to 6 பிராமணிய முகூர்த்தமானாலும் தினந்தோறும் எழ வேண்டிய காலம் 4:30 மணிக்கு எழுந்திருக்கு. 4:30 மணிக்கு எழுந்தவுடனே கைகால நம்பி விபூதியிட்டு கொண்டு தன்னுடைய குருவை தியானிக்கணும். அதன் பின்பு ராசஸ்மரணம், இறைவனை பற்றிய ஸ்லோகங்கள் பாடல்கள் தேவாரவார்கள் அதை படிக்கணும். அதற்கு பின்பு தான் ஸ்நானம். ஸ்நானம் நம்ம பண்ணுறதில்ல, இப்போ நாம் வந்து பாடி வாஷிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்நானங்கிறது கிடையாது. ஸ்நானங்கிறதுக்கு 5 அங்கம் இருக்கு. என்னென்ன? முதல்ல சங்கல்பம் பண்ணணும், இன்றைய காலதேச வர்த்தமானலான்னு சொல்லி நாம் செய்த பாவத்தெல்லாம் சொல்லி இது போகிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறேன். அடுத்து ஸ்நானம் பண்ணும்போது முங்கின உடனே அகமர்ஷணம் சொல்லி குளிக்கணும். அது பல பஞ்சபிரம்ம சடங்கம் வந்ததுனால சொல்லி புரோட்சணம் பண்ணேன் ஸ்நானம். அதுக்கப்புறம் தேவரிஷி பிதர் தர்ப்பணம், ஜலத்தில் நின்று கொண்டே தேவர்களுக்கு ரிஷிகளுக்கும் பிதர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணணும். உடனே தலையை தோட்டிடக்கூடாது, கரைக்கு வந்து இந்த தலை நீரை கரையில் விடணும். சிகோதகன் பேர், சிகையினுடைய தண்ணீர் சிகோதகன் பேர். நதாவிருட்சே குறிப்பேன் தேசாமாக்கியாய நாற்றம் இதமஸ்து சிகோதகன், மலனா நம்முடைய மலங்கள்லாம் போவதற்காக சிகோதகன். பிதர்களுக்கு பிரீதியான் நம்முடைய தலையினுடைய மயிலுடைய தண்ணி பிதர்களுக்கு பிரியாத ஏந்த வருவாளாம். அவெல்லாம் நீங்கள் சாணத்துக்கு புறப்பட்டோன்னே அவள் கூடையே வருவாள். எப்படா நம்ம சிகோதகம் கொடுக்க போகிறான், அது கொடுக்கறது ஏந்தது வருவாளாம். அடுத்து வஸ்திரோதகம், வஸ்திரத்தை புழியறது. வஸ்திரத்தை புழியறது எப்படி புழியணும்னா, மூணாம் அடித்து புழியக்கூடாது. அனைமாரி அப்படி தான் பண்ணுறாங்க, துண்டை வந்து 2ஆம் அடிக்கணும் அல்லது 4ஆம் அடிக்கணும். சில பேர் இப்படி வடித்து 3ஆம் அடித்து புழியிறாங்கள, அது கூடாது. அது எப்போ புழியணும் தெரியுமா? அப்பா அம்மா செத்து போனால் கல் குடியில் புழியிறது, அப்போ தான் 3ஆம் அடித்து விடணும். இப்போ புழிக்கூட அந்த ஒரு அண்ணா பண்ணணும். வஸ்திரத்தை புழிகிறது அப்படி புழியணும். அந்த வஸ்திர உதகம் யாரு தண்ணீர் யாருக்குன்னா, கர்மா பண்ணியோ கர்மா பண்ணாமலோ நம்முடைய புன்னர் யாராவது போயிருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த தண்ணீர் போய் சேரட்டும். இவ்வளோ இருக்கு, இவ்வளவு பேர் தான் ஸ்நானம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுற பாத்ரூமில் போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வைகரை எழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடம் உவப்ப தென்புணல் இறைத்து, 3 பேர் திருத்தியாளிக்காக தர்ப்பணம் பண்ணுறோம். அதான் நான் சொன்னேன், பெரியவாழ்வுத்துற முறையடிக்காரன் இப்படி ஒரு இடத்துல அனுஷ்டானத்தில் இல்லை, சைவத்தில் வந்து பின்னால் தானே தர்ப்பணம் சொல்லியிருக்க அனுஷ்டானத்தில், இப்போ வந்து தர்ப்பணம் பண்ண இது சைவத்துக்கு புறம்பு இருக்கா. அதாவது அவர் பெரியவர் தான், ஆட்சேபனை இல்லை, ஆனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் டச்சிங் காணாது, அவர் தொடர்பு காணாது. வைதிக கர்மாக்கள் வேத விஷயமான விஷயங்களில் கொஞ்சம் தொடர்பு காணாதனால அவர் அப்படி எழுதிட்டார். ஆனால் அப்படி அல்ல, இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. ஞாசமும் தியானமும் ஆட்சி பொய்களை இறகை அங்கியின் விதியால் ஊத்த நீர் அங்கையில் எடுத்து விபூதி எடுக்கிறார். அந்த விபூதி எப்படின்னா, அகற்பம் விகற்பம்னா இருக்கு. இப்போ ஒரு கற்பமும் கிடையாது நம்ம விபூதிக்கு. இப்போ அவன் கடற்கரை விபூதி எடுத்து குழைச்சா குழஞ்சிக்கிட்டே இருக்கு. அது எப்போ விடும் தெரியல, கை விட மாட்டாங்க, அது ரப்பர் மாதிரி குழஞ்சிக்கிட்டே இருக்கு. அது என்ன சேர்த்துருக்காங்க எம்பெருமான்தான் சந்தனம், ஒரிஜினல் சந்தனம் இல்லை, கடலை மாவில் நான் வேட்டுக்குற சாயம் இருக்கல அந்த மஞ்சள் சாயை படி கலந்துருக்காங்க அதில், அவ்வளோ கெமிக்கல் தான். அதெல்லாம் என்ன பண்ணுறான், சந்தனம் படி கொடுத்தோன்னா தண்ணி விட்டோனா கொஞ்சம் பொம்மன மஞ்சளாக வந்துடும் டப். ஐயப்பா சந்தனம் எடுத்து எப்படி கப்புன்னு வந்துடும். ஆ கெமிக்கல் தான் அவ்வளோ. சந்தனம் பார்க்க முடியும், ஒரு சந்தனம் 7 விட்டது கனெக்ட் பண்ணி வகுத்து பார்த்தேன், 1 கிராம் 5 ரூபா விழுது கட்டை. ஏன்னா அரைச்சி கரைச்சி வந்தோம்னா விலை கூடும், 1 கிராம் 5 ரூபா விழுது. வாங்க முடியுமா, அரைக்க முடியுமா? சந்தனம் சொல்லிக்கிட வேண்டாம், சந்தனம் ஜவ்வாறு எங்கே இருக்குதுன்னு பாதிக்கிட வேண்டியான். அப்போ அந்த விபூதியை எடுக்கிறார், அதான் மிருகி முத்திரையினால் எடுக்கணும், இந்த பஸ்ம யூதி பையில இருந்தோ டப்பில இருந்து எடுக்கிறான். இந்த முருகி முத்திரன், முருகி என்றால் மான், மான் போல இந்த முருகி முத்திரையானால் அதை எடுத்து முடிவிட்டான்.
3: அதுதான் அங்க பொய்களை விரசை அங்கியின் விதியால் பூத்த நீர் அங்கையும் எடுத்து நைகரன் தீர்த்த அன்பொடு ஞாசன் அடை உருச்சானமுன்னாக.
2: இதெல்லாம் அவருக்கு டச் கிடையாது, அதனால சொல்லல வரும். அதாவது யூதி எடுத்து வச்சாச்சு, அசுரருடைய பிரீதிக்காக ஒரு துளி எடுத்து அப்படி தெரிக்கணும், நெருதி மூலையில தெரிக்கணும்னு சொல்லி ஒரு துளி அப்படி தெரியும். தெரிச்சிட்டு நிரீட்சணா புரோட்சணா சாதனா அப்யக்ஷணா சிவாய நமஹ அஸ்திராயபடு அஸ்திராயபடு கவஜாய வௌஷட்டுன்னு பொத்தின்றாச்சு. இதை பொத்தினதுக்கு அப்புறம் கலாமந்திரங்களால ஜபிக்கணும், நிவர்த்திகளாய நமஹ பிரதிஷ்டாகலாய நமஹ வித்யாகலாய நமஹ சாந்திகளாய நமஹ சாந்தியதிகளாய நமஹ. இந்த வைதிகத்தில் எப்படி இருக்குன்னா, அப்படி தெளித்த உடனே அதை சொல்லுகின்ற கலாமந்திரத்தோட சத்யோஜாரதி பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லுங்கிறார். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதா எவை நமனோ இல்லையா, இந்த அஞ்சு இதையும் சொல்லி ஜபம் பண்ணேன்னு சொன்னான். அப்படி சொல்லும் அதுக்கப்புறம் விபூதி ருத்ரரை தியானம் செய்கிறார். விபூதி ருத்ரர் ஆறு தெரியுமா, நம்ம கோயில் இருக்கார் சூரதேவரன் அடிச்சிருக்கான், ஜுவர தேவர் ஜுவரம்னா காய்ச்சல், அதுக்கு தேவரா சூரதேவரம் அடிச்சிருக்கான, அவர்தான் விபூதி ருத்ரர். எல்லாம் மூணு தான், ருத்ரம் திருநேத்திரம் த்ரிஷிகம் த்ரிபாதம் த்ரிபாகுரத்ன ஸ்ரிஜபூஷணாஜ்யம் இப்படிதான் இருக்கார். மூணு முகம், மூணு கண்ணு, மூணு கை, மூணு கால், அப்படிதான். வீட்டில் காய்ச்சல் குழந்தைக்கு எவ்வளோ ஊசி போட்டோம் சரியாக வர மாட்டேங்கு, அவருக்கு வந்து மிளகு அரிச்சு சாச்சுன்னா காய்ச்சல் போகும். இது என் கண்கூடாக நான் பார்த்துக்கேன், என் வீட்டில் பண்ணி பார்த்தேன். அந்த ஜுரத்தை தீக்கக்கூடியவர் என்ன சுகதேவர் விபூதி ருத்ரன் பெயர். ருத்ரம் திருநேத்ரம் சிசிகம் த்ரிபாதம் த்ரிபாகுரத்ன ஸ்ரிஜபூஷணாஜ்யம் ரத்தாம்பரம் பஸ்ம விலேவிதாங்கம் யாயே ரக்ஷாஸ்வரூபமீசம். அந்த பூஜி துரரை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணணுக்கு அப்புறம் விலை தேடுது, விலை வந்து இப்படி எடுத்து விடணும்னு சொல்லியிருக்கு. இப்படி எடுத்து குறைப்பா, இப்படி எடுத்து விட்டால் அசுரருக்கு பிரீதியாயிடும், அதனால் இப்படி எடுத்து விட்டு குழைக்கணும். கவச மந்திரத்தினால குழைக்கணும். வைதிக சைவம் வேதநெறி வேளா வைதிகண்டு புராக்கிருத்வா பஸ்தா சைவம் சமாஜரியது எங்களுக்கு கட்டலை. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், வைதிகத்தை மேலே செய்து அதுக்கப்புறம் சைவத்தை ஆகமத்தை செய்யணும், அதை விட்டுறப்படாது. அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்கு ஆனால், சத்யோஜாரிய வன்மனோட மானோ மகாந்தமோ ரமானோ அத்பகன் ஆனால் அவருக்கு இருக்கு அந்த வேதத்தை சொல்லி குழைக்கணும். அதை அப்புறம் கவஜாய ஊஷட்டு அனுக்கிறது. அதுக்கப்புறம்தான் சுரசு நெற்றி ஹிருதயம் நாபி முட்டு இப்படி 16 இடம் சொல்லியிருக்கு, அல்லது 12 அல்லது 8. இந்த எந்த இடத்துலையுமே இங்கே சொல்லலை. சில பேர் வரி புலி வட்டமாக வரிசா எடுத்துருக்காங்க, இங்கேன்னு 2 கூத்த ஒரே வரி புலி பார்த்துக்க புலி அது மாதிரி இருக்கும். தெரியல, சரியும் இல்லை, சொல்லி கொடுப்பாரும் இல்லை, ஆசிரியனுக்கும் தெரியாது. அதான் விஷயம், ஆசிரியனை போய் பார்த்தா அவனும் அப்படித்தான் இருக்கான். இவன் விட்டுருக்கானே அவன் வாச்சார் ஆளானதை பார்த்தா அவனும் அப்படித்தான் இருக்கான். சரி போ, உந்த எழுத்து அப்படித்தான் ஆனும், தெரிஞ்சுக்கணும்னு நோக்கமும் இல்லை. பஸ்ம ஜாபால உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதில் பூரா விபூதி எப்படி இடணும், எப்படி குழைக்கணும், என்னெல்லாம் மந்திரம் சொல்லணும், அதெல்லாம் இருக்கு. அதை ஒரு இடத்துலயா இந்த இடம் சொல்லலை, எங்கிட்ட கேட்பான் அங்கு நீ ஏன் இடலேம்மா, நீ கொண்டு வா பிரமாணம் கொண்டு வா, நான் இடறேன்மா, அங்கேருந்து கொண்டு வருவான் ஒன்று ஒன்று. அதனால் ஒரு இடத்துக்கு அந்த இடம் சொல்லலை. இப்படி அந்த விபூதி இடணும். அதை இவர் சொல்றார், அக்னியின் தொடக்கத்தான், அதாவது அதர்வண வேதத்தில் ஒரு அக்னிரிதி பஸ்ம வாயுருதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம சர்வம் ஹவாஹமிதி பஸ்மன்னு சொல்லி ஜபம் பண்ணுன்னு சொல்ற அவர் செய்தாராம். சனக்குமார் அடைமுரு பஞ்சபிரம்ம மந்திரத்தால், பஞ்சபிரம்ம மந்திரம் என்னது? தீட்சாம் நாளா இருக்கலைங்க, இல்லையா? பஞ்சபிரம்ம ஈசான மூர்த்தாய நமஹ தத்புருஷ மந்திரம் தெரியும், இதுதான் பஞ்சபிரம்மன் தெரியாது. அகோர கதையாய நமஹ வாமதேவ குஷ்யாய நமஹ சத்யோஜார மூர்த்தையே நமஹ. இந்த அஞ்சு பஞ்சபிரம்மன். கதையாய நமஹ சுரசய நமஹ சிகாய நமஹ கவஜாய நமஹ நேத்ரேபியோ நமஹ ஆஸ்திரா. இந்த ஆறும் அங்க மந்திரம். இரண்டு அஞ்சாறும் பயனோக்கும் செய்த மொத்த பெயர் சம்ஹிதா மந்திரம். இப்படி பஞ்சபிரம்ம மந்திரத்தால் அங்கியன் தொடக்கத்தால் அக்னிதி பஸ்ம அந்த மன்வன் தொடக்கத்தினாலும், முடிவில் ஜாபால மனுக்கள் ஏழாற்றால் ஜாபாலமன் அதர்மம் ஏற்றினால் ஜாபாலமன் ஏழினால மூவிரண்டு அதர்மம் அந்திரத்தால் வடிவுறும் இழக்கை வைத்து முன் முக்கால் மந்திரித்து அறவினால் குழைத்து கடிகடு சென்னி முதலடிகாரும் பிரம்மவோர் ஐந்தையும் கடறி. சரச முதல் கடல பிரம்ம மந்திரம் ஈசானாய நம தத்புருஷத்ராய நம அகோர்கதையாய நம வாமதீஷாய நம சத்யோஜாரமூர்த்தே நம எல்லா அங்கத்துக்கும் சத்யோஜாரம் தான் இப்படி சொல்லிவிட்டாராம். நிறை உச்சூடனம் செய்து இவர் சொல்றாரு, ஒரேகார சொல்றார், அது எப்படியா முடியும்? குழைக்கிறதுக்கு முன்னால உத்தூடம் பண்ணோம், இவர் குழைச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உத்தூடம் சொல்றாரு, இது என்ன சரியா வரலையே? சுஞான சாமி சொல்றது சரியா வரல. ஒரு மூலத்தில் அப்படி இருக்கோ என்னவோ ஆண்டார் மூலங்கிற காஞ்சிபுரம் மகாஜ்யத்தில். அப்படி அல்ல, செய்யுளுக்காக கொஞ்சம் முன்பின்னா மாற்றி சொல்ற வழக்கம் உண்டு. அவ்வளவுதான். திரையம்பகங்களாம் திரையம்பக மந்திரத்தினாலே சொல்லிடணும். ஈசானமூர்த்தாய நம தத்புருஷவத்ராய நம அதோட திரையம்பகம் யதாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருச்சோர் முட்சியமா எங்கள்கிட்ட கட்டளை அதை சொல்லிடணும்னு சொல்லு. திரையம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் அரலின் ஆசமித்து ஆசமனம் பண்ணார். இந்த ஆசமனம் வந்து மூணு விதம் இருக்கு. புராண ஆசமனம், வேதாசமனம், தத்துவாசமனம்னு சொல்லு. சாமானியர்களுக்கெல்லாம் புராண ஆசமனம், வேதங்களை நன்றாக கற்றவர்களுக்கு வேதாசமனம், நம்ம மாதிரி தீட்சாவான்களுக்கு தத்துவாசமனம் சொல்லு. அச்சுதாயனமாக அனந்தாயன் கோவிந்தானா வளன் அது புராண ஆசமனம், சாமானியர்களுக்காக உண்டான. வேதங்களை கற்றவர்கள் என்று ரிக்வேதம் பிணையானி எதிர்வேதம் பிணையானி சமவேதம் பிணையாமி அகர்வேதம் பிணையாமி சிவதீட்சை பெற்றவர்களுக்கெல்லாம் தத்துவாசனம். சிவதீட்சை மாத்திரம் சாஸ்திரர்களும் தத்துவாசனம் தான் பண்றார். சாஸ்திர பூராவும் தத்துவாசனம் தான். ஆத்ம தத்துவாய ஸ்வதா வித்யா தத்துவாய ஸ்வதா சிவ தத்துவாய ஸ்வதான்னு சொல்லி பரவும். இதுக்கு எவ்வளவு தண்ணி சொல்லணும்னு அளவு சொல்லிதான். மாஷமக்ன ஜலம்னா ஒரு உழுந்து போட்டா முங்கன அவ்வளவா இருக்கணும். அந்த பெருமாள் கோயில் கரை உத்தனையால அசவனம் பண்ணக்கூடாது. அது இவ்வளவு ஒத்துருக்கு. நான் ஒரு கேட்டுட்டு இருக்கேன், பெருமாள் உங்க உத்துருணி எனக்கு தாயாக தரமானதா? நானும் கேட்டுட்டே இருக்கேன். ஒரு வருஷம் தாரேன் தாரேன் சும்மா கையில வச்சுக்கிடாரு. ஒரு உழுந்து போட்டா அவங்க அவ்வளவுதான். தண்ணி இப்படி வந்துதான் வரணும். இங்க அப்படி குடிக்கிறாரு. இங்க வந்து இங்க வந்த உடனே விடணும் ஆதமனத்துக்கு. அப்புறம் இப்படி தொடக்கணும் கட்டவரால அப்புறம் சொல்றாரு. இவ்வளவு சேர்ந்தா ஆதமனம். ஆனா அது ஆதமனத்தை சேராது. தொடக்க தொடக்கணும் பஞ்சவாத்த சத்தம் தான் கேட்கும். ஆசமித்து பின்னரும் திரியாயுஷன் திரையம்பகமனவால் திரையாயுஷன் ஜமதக்னே கஷ்யபஸ்ய திரையாயுஷம் யத் தேவேஷு திரையாயுஷம் தன்மே அஸ்து திரையாயுஷம் அதரம் வேத்தில் இருக்கு. அதை சொல்லணும் சொல்றார். முறையின் அஞ்செழுத்தால் குண்டரம் ஒன்றும் இட்டு அந்த திரிகுன்றம் எதை குறிக்கிறதுன்னு முச்சுடர்
3: ஆகவ ஆத்மீயமாகிய மூன்று அக்னியை குறிக்கிறது. முக்குடம் சத்வர்ஜஸ் தாமச குறிக்கிறது. மறைகள் மூன்று இவைகளெல்லாம் அந்த மூணு குறிக்கிறது. முன்னிறம் முத்தி வடிவன சிந்தையில் கண்டு இந்த மாதிரி அவர் மனசுல கொண்டு அவர் பண்றார். ஐந்து மூவிடச்சும் பயன்ஜடம் சொல்றார். இவர் பயன்ஜடம் தான் சொல்லியிருக்கார். உடனே அவர் வைத்தியம் முழுக்கு நமக்கு சைவத்த பதினாறாம் சொல்லியிருக்கணும். அது முன்பின் இருக்கும், அதை செய்யல, அதை காண முடியாது. ஐந்து மூவிடத்தின் அழகுற அணிந்தால் அருகற்கு சந்தி நேர் உதவி. சூரிய பகவானுக்கு அர்க்கம் கொடுக்கணும், வைதிகாலம் பிராமணால் கூட. அது எப்போ கொடுக்கணும்னு சட்டம் சொல்லியிருக்குன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாலே கொடுக்கணும்னு சொல்லி, நட்சத்திரம் இருக்கிறதே காலையில் கொடுக்கணும், காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு வசனம். அதாவது சூரியனை காண்றதுக்கு முன்னாலே கொடுக்கணும், கோணாமல்லாம் அது சூரியன் அங்கெங்கே போக நடுவில் இருக்கும்போது கொடுக்கணும், கண்டு கொடுன்னா சூரியன் இருக்கும்போதே கொடுத்தணும் சாயங்காலம். இதுதான் கஷ்டம். எட்டு மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மல்ல தேய்ச்சி குளி சண்டி கொடுக்கும், அது சண்டை சேருவது வேறாது. அதுக்கு ஒரு நான் வச்சுருக்கேன், வேண்டாம் இப்போ வேண்டாம் என்னடா அப்படி. அந்த சூரிய உதயத்தினால அந்த அர்க்கியம் கொடுக்குறான். காயத்ரி மந்திரத்தினாலும் அர்க்கியம் கொடுக்குறான். இந்திர திசையே நோக்கு மூலம் எய்து, கிழக்கு திசையோக்கிறது அது தியானத்தை உட்காந்துட்டார். எய்தல் நனத்து அமர்ந்து நல்லாசனம், அதாவது சுகாசனம்னு சொல்லிட்டார். எந்த ஆசனம் ஏன் போட்டு மூட்டு நம்ம போட்டு குதறி இருக்கிறான், உனக்கு தெரிஞ்ச ஆசனத்தை வச்சுக்கணும். அதாவது சுகாசனம்னா என்னன்னா உனக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு சௌகரியமாக இருக்கா அப்படி உட்காந்துக்கணும். ஆனால் காலை இப்படி போடணுமா இப்படி போடணுமா இல்லை ரெண்டு காலையும் கழுத்தில் போட்டுக்கிடணுமா அதெல்லாம் கேட்டவனே கேட்கக்கூடாது. உனக்கு சுகாசனம் சொன்னால் உனக்கு எப்படி உட்காந்தா சௌகரியமா, கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துடக்கூடாது, அப்போ எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. ஆனால் சுகாசனத்தில் இருந்து கொண்டார். பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி ஆவியே பிரம்மரந்துர தொடுக்கிய பின்னர் சிவபூஜையில் வரும். அதாவது அந்தர்யாகம் சொல்றது, அகப்பூசை நான் சொல்லலாம். அதாவது ஒவ்வொன்ற ஊண்டில் ஒடுக்கிறதாக பாவிக்கணும். அன்னைக்கெல்லாம் உன்னால் ஒடுக்க முடியாது, ஒரு பாவம் தான். ஆமாம், பஞ்சபூதத்தை ஒன்றின் ஒன்று உந்துர ஒடுக்க சொல்றார். ஆதவங்களில் பல்வேறு விதமாக ஒவ்வொருடன் சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து சாரமாக அபைதீஷர் சொல்லிட்டார். அபைதீஷர் மகான் சிவார்ச்சனா சந்திரிகான்னு ஒரு நூல் எழுதிக்கார். எப்படி சிவபூஜை பண்ணணும், ஆகம சாரம் ஆகணும், அதை அது பிழிஞ்சு அவர் கொடுத்துட்டார். என்னான்னு அதை அப்படி சொல்லிட்டாலே போகும். சப்தஸ்துரசௌ ரசகந்த புத்தி அகங்கார மனோரூப புரியஷ்டகாத்மக சூட்ச சரீர சுத்தியர்த்தம். உள்ள இருக்கிற சூட்ச சரீர சுத்திக்காக செய்யறது. ஹிருத் கண்ட தாலு புரூமத்ய பிரம்மரந்திர சிதோஷி. இந்த ஹிருது ஹிருதயம், கண்டம் கழுத்து, தாலு நாக்கு, புரூமத்ய நெற்றி, பிரம்மரந்திர சரி, இதில் பிரம்மா விஷ்ணு திரளாம் தியானிக்குவர் சொல்லிட்டு பிரம்மாணி சப்தஸ்வருஷோ பிரபிலாமி. சப்தஸ்வருஷத்தில் சேரு. ரசம் விஷ்ணோ பிரபிலாமி, ரசம் விஷ்ணுவில் சேரு. ரூபகந்தோ ருத்ரே பிரபிலாமி, ரூபம் கந்தம் அது இந்த ருத்ரனுடைய சேரு. இப்படி சொல்லிக்கொண்டு அவர் வருவார். இந்த மாதிரி பாவம் அதாவது சொன்னாலும் கூட போகிறோம். இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு ஐந்து மூவிடத்தும் அழகுற அணிந்தால் அணிந்து அருகற்கு சந்தி நீர் உதவி இந்திர திசையை நோக்கி போனம் எய்து நல் ஆசனத்து உங்கள் பந்தமில் சுகஞ்சேர் இருக்கையை இருந்து பஞ்சபூதத்தை ஒன்றினொன்றாய் உந்துர ஒடுக்கி ஆவியை பிரம்மரந்தத்து ஒடுக்கி. அங்கே நம்முடைய ஜீன் அடையே பிரம்மரத்தில் ஒடுக்கிட்டு அது உட்காந்துருக்காராம். எல்லாம் கேட்டுக்கு தான் முடியும், நடக்காது, கதை நடக்க முடியல. பாதக குழுசி குறைவுடல் தொடக்கை பவன பீஜத்தால் உணக்கி கோதர வண்ண பீஜத்தால் வேப பொடித்து. அதாவது ஸ்தூல சரீர சுத்தி என்ன பண்ணணும்னா இந்த ஆன்மாவை சன்ஹாரம் துறையினால் வாங்கி அப்படியே கொண்டு போய் சிவரனிடத்தில் சேர்க்கதாக பாகும். சாதிச்சா வெறும் சரீரம்தான். இந்த சரீரம் அப்படி அரி அவர் அக்னி கிளம்பி சரீரத்தை புறம் எரித்ததாக பாவிக்கணும். எரிச்சதுனாச்சு சாமராயாட்டு. அப்புறம் மேலேருந்து அமிர்தாரை இந்த சாமரில் பொழிந்து புதிய சரீரம் தோன்றியதாக புதிய சரீரம் பாவிச்சுட்டா அப்புறம் மீண்டும் அங்கே சேர்த்தோமே அந்த ஆன்மா மீட வாங்கி ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கணும். இது சூஜையில் ஒரு அங்கம். இது எதுக்கியா செய்யணும்ன்ற கேட்டார். ஏயா செய்யாமல் இருந்தா நான் செய்யாமல் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. மல பரிபாகமாகணுமானாலும் இதை செய்யணும். எப்படி சிவபெருமானுடைய திருவடியில் இருந்தால் தான் மல பரிபாகம் ஆகும். எப்படி இருக்குன்னா பைத்தியம் தெரிஞ்சால் கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் அடிக்கிற மாதிரி இது. இந்த ஆன்மாவை ஒடுக்கம் கொண்டு சேர்க்குறோம் இல்லையா, திரும்ப வாங்க கொண்டு வரோம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்குது, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். இந்த ரெண்டு நிமிஷம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பரிபாகம் இருக்கும். சுவாமியுடைய திருவடியில் ஆன்மா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி தினசரியே அப்படி ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்து வரும்போது நம்முடைய ஆன்மா பரிவாகம் அடைகிறது சொன்னால் அதுக்காகத்தான் வச்சிருக்கு. இப்படி ஆசுநீர் உடம்பின் முன்போல் இருத்தி அங்கன் ஆதார பங்கயத்து பேசுனும் மன்னரூபியாய் நிறைந்த தேவியை முறைவழாறு அமைத்து பேசுருன் 10,000 90,000 பிணை பிரிந்த பையினான் மாசருன் ஆனைமுகப்புரான் முதலோர் மகிழ்வரும் மடியவர்க்கு. இன்னென்ன இடத்துல இன்னொன்னு அறம் தியானம் பண்ணணும் சொல்லிருக்கு. அதாவது 6 அங்கம் இருக்கு: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிகூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்யான் ஆரங்கம். இன்னொன்னு இடத்துல இன்னும் மூர்த்தி இருக்காருன்னு சுவாதிஷ்டானே புதோபரி மூலாதாரே அடி வைத்து கிட மூலாதாரம் இருக்கு. அங்கே கமலம் இருக்கு. எப்படி சதுர்தச கமலே 4 இதழ் கமலம் இருக்கான். அங்கே யார் இருக்கா? அங்கே என்ன இருக்கு? பம் ஷம் சம் நம ஹம்சா இந்த 4 எழுத்து அதில் இருக்கு இந்த தாமரையில். அடுத்தாவது அதுக்கு மேல் இடத்துல சுவாதிஷ்டானே 6 கமலம் ஷட்தள கமலம். அங்கே எத்தனை எழுத்து இருக்கு? பம் பம் மம் எம் ரம் லம் நம ஹம் சா. வடமொழியே வேண்டானா எப்படி பண்றது இல்ல? அப்புறம் சூஜை விட்டுறணும். நாபியில மணி பூரகம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? தசதட கமலம், 10 இதழ் தாமரை இருக்கு. டம் டம் நம் தம் தம் தம் தம் நம் பம் பம் நம ஹம் சா. ஹிருதய அநாகரம் இல கம் கம் கம் கம் நம் சம் சம் ஜம் ஜம் யம் டம் டம் 12 இதழ் தாமரம் அங்கே இருக்கும். கண்டே கழுத்துல விசுத்தி 16 இதழ் எப்படின்னா அம் ஆன் ஈம் உம் ஓம் ரம் ரம் ரம் ரம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் அஹா 16 எழுத்தில் இருக்கு. குருபோர் மத்திய ஆக்ஞா சக்கரம் இது. இங்கே என்ன இருக்குண்ணா? ஹம் ஷம் 2 எழுத்து இருக்கு. மூர்த்னி சகசிராரே 1000 இதழ் தமிழ். அங்கே என்ன? 6 இருந்து உயிரெழுத்து மையெழுத்து பூரம் அதில் இருக்கு. இப்படி மகிர் மாத்ருகா நியாசம், அந்தர் மாத்ருகா நியாசம், இந்த சிவஜில நியாசங்கள்லாம் உண்டு. இப்போ நாம் செய்கிறது சம்பஞ்ச பிரம்ம நியாசம் ஒன்று தான் நாம் செய்வோம். அதுக்கு மேலே யாரும் செய்யறது இல்லை. ரொம்ப நூல்கள்லாம் புரட்டி எடுத்ததாக செய்யலாம். ஆமாம், அந்த பஞ்சபிரம்ம சடங்க நியாசத்தோட இந்த மாத்ருகா நியாசம் அந்த மாத்ருக பகிரமான உள்ளே அந்த வெளியிலே இதை செய்யணும். இந்த மாதிரி அதே மாதிரி வெளியில ஆவலட்சாவர இந்த இடங்கள்ல நியாசம் பகிர் மாத்ருகா நியாசம். நியாசம் என்பதற்கு தொடுதல் பெயர். இப்ப நம்ம அன்பர்களால் தொடுதுனால என்ன? இந்த சரீரம் சுத்தி அடைகிறது, சிவபூஜைக்கு உரியவராக நான் இந்த சரீரம் ஆகிறது. இப்படிலாம் அவர் செய்கிறாராம். லிங்கத்து அன்பர்களாக அருச்சனை விதியுடையாற்றி. அதாவது சிவபூஜை செய்கிறதுக்கு முன்னால் நம் மனசுக்குள்ள நாம் அந்தரியாக பூஜை பண்ணணும். உட்கார்ந்து கிரயத்தில் கிரய தாமரையில் சிவபெருமான் எழுந்ததுக்காக பாவம் பண்ணு, அவளுக்கு வெளியில் எப்படிலாம் பண்ணுறோமோ அவ்வளவு பூஜையும் பண்ணு,
2: எல்லாம் முடிச்சுட்டு அழகவனா வெளியில போயவனும் அகப்பூஜை புறப்பூஜை சொல்லும் இவனும்.
3: இப்படி அன்பர்யாக அருச்சனை விதியுடையாற்றி மேவிய பின்னர் புறத்தினம் சென்னிமுக முதல் விளம்புருவெல்லாம் ஐம்பான் எழுத்துருவான செல்வியை நலபர அமைத்து
2: அதே மாதிரி வெளியும் பயிர் மாத்திரா நியாசம் இல்லை திருமூலர் சொல்றார். ஆமாம் என்ன சொல்றது அது அவர் ஏன் சொல்றான்னு தெரியல. இப்படியாக நியாசங்கள்லாம் செய்வோம்னா சூது செய்யணும்னு சொல்லி
3: இப்படி அந்த சனக்குமாரர் செய்கிறாராம். அதன் பின்பு அருமறை காயத்ரி பெருமனுவை ஆயிரத்தெட்டு கணித்த
2: தினசரி ஆயிரத்தெட்டு தரம் ஜபிக்கணும்னு காயத்ரி ஜபம் சொல்லியிருக்கு. ஆயிரத்தி முடியாது அறுபத்தி நாலு, அது முடியாது முப்பத்தி ரெண்டு, அது முடியாது பதினாறு, அது முடியாது எழுந்திரிச்சு போகலாம் அணுங்கிறாரு. குறைஞ்சது பதினாறு, அதுவும் முடியலன்னா போனோம் வேண்டாம் உனக்கு வந்தன் ஜபிக்க வேண்டாம் எழுந்திரிச்சு போக. இது காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அவர் ஆயிரத்தெட்டு கூட உட்கார்ந்து ஜபம் பண்ணுறாரு.
3: ஆச்சாரம் அங்குஷ்ட ரூபியாம் சிவனை வரன்முறை அருச்சனை விரைந்து
2: அதுக்கப்புறம் சூஜை பண்றார்.
3: அங்குஷ்ட ரூபமாம் சிவனை பரமேஸ்வரன் தான் இருக்கார் நம்ம ஹிரயத்துக்குள்ள இவ்வளோ இடம் தான் இருக்கார்.
2: தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லுது இந்த விஷயம், அதுதான் இவர் சொல்றார்.
3: அங்குஷ்ட மாத்திரே புருஷ அங்குஷ்டஞ்ச சமாசித ஈசா சர்வஸ்வ ஜெகத பிரபு பீராதி விஸ்வபுக். ஈசன் ஜெகதுக்கெல்லாம் எல்லா உலகத்துக்கும் அதிபதி,
2: பிரபு அவன் எப்படி இருக்கான் அங்குஷ்டமாத்திர புருஷத்துக்குள்ளதான் தான் இருக்காங்க.
3: அதைத்தான் இங்க அங்குஷ்ட ரூபியாம் சிவனை வரன்முறை அருச்சனை உறிந்து முறைப்படி பூஜையெல்லாம் புரிகிறார். யோகினை கூடி தன்னுடைய இதயத்து ஈசமெந்துரைக்கும் எட்டிதழும்
2: எட்டிதழ பூஜை பண்றோம். என்ன தர்மாயன் மகா ஞானாயன் மகா வைராக்கியாயன ஐஸ்வர்யாயன மகா அதர்மாயன் மகா அஜ்ஞானாயன வைராக்கிய ஐஸ்வர்யாயன மகா இந்த எட்டு இதழ் ஹிருதயத்தில் இந்த எட்டு இதழுக்கும் இந்த மாதிரி பூஜை பண்றோம்.
3: தேசுரும் வைராக்கியமென்னும் கொகுட்டம் செப்புவர்
2: தாமரைன்னு எடுத்துக்கணும். இந்த தாமரையில் என்னெல்லாம் இருக்கு, நாளாம் முதல் கிழங்கு, அப்புறம் நாளாம் தண்டு, அப்புறம் தாமரை அடி தாமரை பூ, அதுக்குள்ள பொட்டு கேசரம், மேலே விதை, எவ்வளோ இருக்கு. இதைத்தான் அப்படியே ஞானம் தன்மாயன் மகா ஞானாயன் மகா வைராக்கியாயன ஐஸ்வர்யாயன மகா அதன் மாயனமா அஜ்ஞானாயனமா வைராஜ்யானைஸ்வர்யாயனமா அப்புறம் அப்ஜெக்டாயனமா நிஜதயனமா காலாயன் கலாயனமா
3: ஹிருதயத்தில் குவிந்த தாமரை நமக்கு வெளியில் நிமிந்த தாமரை.
2: பிராணாயாமத்தினால மூச்சை உள்ள அடக்கி ஸ்தம்பனம் பண்ணுறோம்ல, அதை இப்போ இந்த வாயு என்ன வரும் அப்படியே போய் இங்கே போய் இப்படி போய் இப்படி வரும் இங்கே வரும். இங்கே வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்க கமலம் இருக்குல்ல அதை போய் இப்படி அப்படி மலரும்,
3: அப்படி அது கூடியே அப்படி அடுத்த இது வரும், அங்கே ஒரு மலரும் அதை எடுத்து அப்படியே மலரும் இப்படி வளர்ந்து புரோமத்தில் வரும்
2: பழுவடையும் திரும்ப எவ்வளோ காலம் பயிற்சி பண்ணால் நடக்கும், நாளை கழிச்சு நடந்து போகுமா நடக்காது. அப்படி பிராணாயாமம் பண்ணித்தான் அந்த மலர்
3: அந்த மாதிரி
2: அதைத்தான் ரசன உத்வரஸ்தனாயன்மா கந்தாயனமஹா விதை நாளாயனமஹா பீஜாயனமஹா முழக்குல பீஜான் அங்குராயனமஹா கழுத்து கண்டகேபியோ நமஹா தலேபியோ நமஹா கேசரம் கேசரேபியோ நமஹா கன்னிகாயனமஹா உள்ள இருக்க பீஜம் விதை பீஜேபியோ நமஹா பத்மாயனமஹா மொத்தத்தில் இவ்வளவும் பிருத்திவி முதல் முப்பத்தி ஆறு தத்துவத்தை குறிக்கிறது. எந்த இந்த இது எந்த தத்துவத்தை குறிக்கிறது சித்தியாரில் இருக்கு, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அந்த மேலத்தை கேட்டடா. அப்படியாக அந்த முப்பத்தி ஆறு தத்துவத்தின் வடிவம் இருக்கு, அதற்கு மேலே எம்பெரு மாட்டிருந்தது.
3: முக்கண்ணன் வர்ணிக்கிறார் புஷ்டிவர்தனன் அவ்வளோ வடமொழி நீல பொன்மயன் முதற்கரை மிடற்றன் தக்க ஈசானன் வன்னிரேத நச்சத்தியன் அருவினன் உருவன் புக்கசீத் புருஷன் விஸ்வரூபன் உருட்டன் சிவன் புருஹூதன் வைகுமை சத்து பராபரம் பரமான்மா அகத்துதற் பரபிரம்மா எந்தெடுத்துரைக்கும் பெயர்களின் பொருளாய்.
0: இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு பெயருக்குரிய உரியவராக அவர் தியானிக்கிறார்.
3: இது எங்கேருந்து வந்தது
0: சொன்னான்.
3: கைவல்யோபனிஷத்துன்னு ஒரு உபநிஷம்,
0: அதில் அப்படியே அங்க வருது.
3: கிருத்துண்டரீகம் விராஜம் விசிஞ்சம் மத்யே விஷதம் விசோகம் அச்சிஞ்சம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிரம் பிரம்மயோனின் அப்படி சொல்லு. சிவரூபம் அஸ்மி இவ்வளவு சிவரூபம்
0: சொல்லி கைவழி ஒரு அதைத்தான் அப்படியே இங்க சிவஞான சுவாமியை சொல்லு. எவ்வளவு படிச்சுருந்தா முடியும், 108 நிமிஷம் கரைகின்னு இருக்காரு. ஆமா, அனை இடங்களை பார்க்கும்போது நிறைய கொண்டு சொல்லுவார். இந்த மாதிரி
3: இப்படி இருக்கச்ச
0: சிவருமான் உலாவராராம். இவருடைய யுகத்தை உட்கார்ந்துருக்காரு சிவருமானும் பார்வையும் உலாவரார். சிவராமான் எல்லாரும் எழுந்திருக்கணும்ல, இவர் எழுந்திருக்கணும்ல, எழுந்திருக்கல. இவராக அங்கே ஆன்மா ஒடிக்காச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. வரவும் உள்ள என்ன நடக்க சுற்றி தெரியாது. சிவரமாதா சரி, அவர் யோகத்தில் இருக்காருன்ட்டு அவர் போயிட்டார். அந்த தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்க மாதிரி என்னாச்சுன்னா, இந்த நந்திக்கு தான் வந்து அவரே போயிட்டார். அவர் யோகத்தில் இருக்காரு, எழுந்திருக்காருனால ஒன்றும் இல்லைன்னு போயிட்டார். இவர் மாதிரி நம்ம சிவருமான் போல இவர் எழுந்திருக்க மாட்டேங்கார் ஆன்னு சொல்லி ஒட்டகமாக உட்கார்ந்துட்டுக்கான். ஒட்டகமாக போ ஆனால் சாப்பிட்டு போயிட்டார். அவர் ஒட்டகமாக ரூபம் அடைஞ்சு பின்பு சுவபூஜை செய்து அந்த பாவ நிவர்த்தியாகி கச்சபேஸ்வரரை போற்றி வணங்கி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு.
3: அதனுடைய படத்தை பின்னால் பார்ப்போம்.
0: எதுக்கு சொல்கிறேன்னா, காஞ்சி புராணத்தில் இவ்வளோ விஷயம் வருது. சிவபூஜையை பற்றி வருது, சைவானுஷ்டானத்தை பற்றி வருது, இன்னும் ஆகமாவும் உபநிஷங்களை நிறைய விஷயங்களை கொண்டு கொட்டியிருக்கார் இடங்களில். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஆசையோடு சொல்கிறேன். இவங்களாம் மடமொழி போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்கானுங்க நினைக்கக்கூடாது. அங்கே அப்படி தான் இருக்குது, நான் என்ன செய்ய முடியும், காஞ்சி புராணத்தில் அப்படி தான் இருக்குது. ஆகையினால இந்த மாதிரி இந்த இப்படி இந்த காஞ்சி புராணத்தில் மாதவ சுஞான சுவாமிகள் இந்த புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கார். இந்த பாஷையை தொட்டால் என்ன இருக்குது, பாஷத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அப்பப்போ சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன் சொல்லி எதிர்காலம் பொறுமையாய்க்கோட்டங்கள் அனைவருக்கும் என நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மாத்தமுத்தி ஆகிய அங்கேற்கத்தின் அழகிய சுக்கலிங்க பிறந்தா திருள் கிடைக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டு என சிற்றுரையின் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7.
5: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள், சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா சூரியன் சின்னதா போயிடும். சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனே இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும். நம்ம கண்ணால பார்க்கிற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன. சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்றோம். அப்ப வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். கெடுதல் என்றால் இயல்பு திரிதல். அழிதல் என்பது என்ன, அதனுடைய இயல்பு திரிந்தாலே அது மாறினாலே, கெமிக்கல் ஸ்டேட்டோ பிசிக்கல் ஸ்டேட்டோ எது மாறினாலும் இயல்பு திரிந்தால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு விதமான நிலையின்மை தான், நிலையாமை தானே. அப்ப இப்பொழுது இருப்பதை போல அடுத்த நிமிடம் இல்லை, அடுத்த க்ஷணமே இல்லை என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் ஒருபடித்தான தன்மை கொண்டிருப்பது சிவம் அப்படின்னார். ஒன்றென நின்றது சிவம். அப்ப சிவத்தை பத்தி சொல்லும்போது ஈராய் முதல் ஒன்றாய், முடிவாக முதலாக இருக்கின்ற ஒரு பொருளாக இருப்பது சிவம் சம்பந்த பெருமான். ஈராய் முதல் ஒன்றாய், அப்புறம் படைப்பிற்காக இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம்மவே ஐந்தாய் ஆறாறு சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய். ஆனால் அது ஈராய் முதல் ஒன்றாய் இருப்பதனால அது அனைத்திலும் கலந்திருக்கின்றதே தவிர இரண்டாக மூன்றாக இருக்கிற பொருளாகவே அது இல்லை, வேறாகி இருக்கின்றது. தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழும் இடலையே என்று சொல்ற. அதுபோல சிவம் என்பது ஒன்று என்பதை திருமந்திரம் சொல்றது. ஒன்று அவன் தானே, உலகத்திலே ஒன்று என்று சொல்லப்படுகின்ற பொருள் அவன் மட்டும்தான். ஒன்று அவன் தானே, அப்ப அவனை இரண்டாக பார்ப்பது அவனுடைய அருள் இந்த உலகத்தினை செயல்படுத்துகின்றது. ஆகவே பொருள் தன்மையினால் ஒன்றாக இருந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது சிவம் என்றும் டைனமிக்காக இருக்கும்போது சக்தி என்றும் கூறப்படுகின்ற தன்மை, அந்த தன்மை அருளினாலே இரண்டு போல் காணப்படுகின்றான். சிவமும் சக்தியுமாக அவன் இயக்கத்திற்கு வித்திடுகின்ற காரணத்தினாலே, இயக்கத்திற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே அவனுடைய அருள் தான் துணை செய்கின்றது. அருளினாலே அவன் இயக்கினாலும் கூட அவன் சிவத்தன்மைக்கு குற்றம் வராது. ஏன் வராதுன்னா, இயங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் இயல்பு குன்றும் மாறும் திரியும். ஆனால் பெருமான் எல்லா இயக்கத்திற்கும் காரணமாக தான் இயங்குகின்றான். அந்த இயக்கத்தை தான் ஆட்டம்னு சொல்றோம், நடராஜாவுடைய டான்ஸ். அது என்னன்னா, அனைத்து பொருளையும் இயங்க வைக்கின்ற இயக்கமே அன்றி தான் இயங்குகின்ற இயக்கம் அன்று. பெருமான் தனக்காக ஆடல. ஆகவே அவன் சிவத்தன்மை குன்றாது, அவன் அருளினாலே இரண்டாகின்றான் என்று சொன்னார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், மூன்றினுள் நின்றனன் அப்படின்னு வருது என்று அவனை பற்றி வருவதனால ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் என்று சொன்னார். அதனை தேர்தல் ஞானம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில், ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றமும் அழிவும் பார்க்கின்றோம், வளர்ச்சி மூப்பு அழிவெல்லாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணமாக இருந்து கொண்டு தான் அழியாது, எதிலும் தோன்றாது, ஒருபடித்தாக இருக்கின்ற ஒரு பொருள் உண்டு என்பதை தான் கற்கின்ற பலவிதமான கல்விகளின் மூலம் ஒருவன் அறிவதற்கு ஞானம்னு பேரு. எந்த கலையினை உணர்ந்தாலும் மெய்ப்பொருளாகின்ற சிவம் அழியாத ஒரு பொருள் உண்டு என்பதை ஒருவன் அந்த அறிவிலே உணர்வதற்கு கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். ஆகவே ஞானம் என்பது கலைஞானம் என்று. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். நீங்க கணக்கு தான் படிங்க, இந்த கெமிஸ்ட்ரி தான் படிங்க, நீங்க பிசிக்ஸ் படிங்க, நீங்க மெக்கானிக்ஸ் படிங்க, நீங்க மெடிசின் படிங்க, நீங்க அக்கௌண்டன்சி படிங்க, நீங்க தமிழ் இலக்கியம் படிங்க, இலக்கணம் படிங்க, வேறு மொழிகள் படிங்க, மொழியியல் என்று சொல்லுகின்ற லிங்குஸ்டிக்ஸ் படிங்க, எதை படித்தாலும் அந்த படிப்பு சரியை கிரிய யோகம் என்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ஒருவன் படித்தான் என்று சொன்னால் இறையருள் கைகூடி அந்த கலைக்கலாம் பொருளாக இறைவன் தன்னை காட்டுவானான். கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. நம்பியார் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. அப்படியே எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க தலைப்படுகின்ற ஒரு கலைஞானமானது இறைவன் உள்ளாலே ஒருவனுக்கு கிட்டியது என்று சொன்னால் அவன் என்ன எதை உணர்வான் என்றால், தன் கண்ணிலே இருந்து கொண்டு கண்ணினை இயக்கி இந்த கண்ணை கொண்டு இந்த காட்சியை தனக்கு காட்டுவோன் கடவுள் என்றும், இந்த நாக்கை கொண்டு இந்த சுவையினை நமக்கு உணர்த்துவோன் கடவுள் என்றும், இந்த செவியை கொண்டு இந்த ஒலியை நமக்கு உணர்த்துவோன் கடவுள் என்றும், அந்த கடவுளே அனைத்தையும் செய்கின்றான், எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி ஒரு பிள்ளை தாயினை உணர்வதைப் போல உலகத்தாக இருக்கின்ற கடவுளை உணர தலைப்படுவான். இந்த செய்தி அந்த பாட்டில் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. சுவாமி அனுகிரகம் பண்றார், சக்தி நிவாதம் ஏற்படுது. பகலும் கங்குலும் ஆகி நின்றானை அப்படின்னா, பகல் என்பது இறைவனை அறிகின்ற நிலை, கங்குல் என்பது அறியாத நிலை. அவனை அறியாதிருந்த நிலையாகவும் அறிகின்ற நிலையாகவும் பெருமானே இருக்கின்றான், மறைப்பாகவும் காட்சியாகவும் இருக்கின்றான். பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே. அப்படி ஒரு தாயானவள் தன் வயிற்றுக்குள்ளும் வயிற்றுக்கு வெளியிலும் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை போல இந்த உயிரினை இந்த உலகத்திலே விட்டு கையை பிடித்து கொண்டு அழைத்து நடத்தி செல்கின்றான் கடவுள் அருளினாலே. அப்ப தான் எந்த கலையிலும் அந்த கடவுளுடைய அருள் இருந்த ஒருவனுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த கடவுளை அவன் அறிவான். அப்படி அறிய தலைப்பட்டவனே கடவுள் கைவிட மாட்டான், தன்னை தொடர்ந்து காட்டுவான். இந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். சிவன் இருக்கிறான் என்ற உணர்வு இதுல வந்துடும். இந்த சிவன் இருக்கின்றான் என்ற உணர்வு வருகின்ற காரணத்தினாலே அவன் பாவம் செய்வதற்கு அஞ்சுவான். அதான் கடவுள் உணர்ச்சி. எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. கடவுள் இருக்கிறாருங்கிற உணர்ச்சினால அவன் என்ன பண்ணுவான், விதிகளை மீறுவதற்கோ விலக்குகளை கடைபிடிப்பதற்கோ முற்பட மாட்டான், விதிப்படி வாழ ஆரம்பிப்பான். அப்ப ஒன்றாகிய ஒரு பொருளை தன்னுடைய ஒழுக்கத்தினாலும் கல்வியினாலும் சீலத்தினாலும் ஒருவன் அரிய தலைப்படுதல், அந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். சரி, நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதலாம். நிகழ்போதம்னா நிகழ்தல் அப்படிங்கிறா, போதம் தானே நிகழும் என்ற பொருள் சொல்ற. போதம் என்பது நாம் தேட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக். எப்படின்னா, துரியம் என்ற நிலைக்கு சென்ற உயிர் அந்த நிலையிலே தொடர்ந்து இருந்தால் அதிதம் என்ற நிலை தானே நிகழும், அது அருளினாலே நிகழ்வது. ஒரு எஸ்கலேட்டர்ல அவர் தான் ஏறி போயிட்டு இருக்கிறான், கடைசிப்படி அவர் தள்ளி விட்டுடும் தானே. அதே போல சில விஷயங்கள் தானே நிகழும். அப்பொழுது நிகழ் போதம் என்றால் இறைவன் அருளினாலே கைகூடுகின்ற போதம் என்பது என்னன்னா, தேர்ந்ததனை தெளிதல். கடவுள் உண்டு என்ற உணர்ச்சி, கடவுள் நிழல் போல இருக்கிறான், கடவுள் தான் நம்ம கையை பிடிச்சி அழிச்சிட்டு போறாரு எல்லா இடத்துலையும். நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு பஸ் கூட்டமாக வருது, ஏற முடியல, அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இந்த பஸ் வேணான்னு கடவுள் சொல்லிட்டார், அவ்வளோ. அடுத்த பஸ் தான் நமக்கு நல்ல பஸ். எதுக்கும் கவலை இல்லாமல் ஆனா விதிப்படி ஒழுகின்ற வாழ்க்கை என்பது கடவுளை அறிந்தவன் வாழ்கின்ற வாழ்க்கை. இருந்தாலும் அந்த நிலையிலும் கடவுள் இருக்கின்றான் என்ற உணர்ச்சி வருகின்றதே தவிர, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் கசப்பானா இனிப்பானா, அவன் நெட்டையா குட்டையா, அவன் ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற அளவுக்கு கடவுளுடைய சுரூபம் தெரியாது. அந்த விசேஷ ஞானம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், இதில் காட்டை, காட்டைனா உறுதி. அந்த உறுதி ஏற்பட்டால் கடவுள் தன்னை காட்டுவான். தண்ணீர் இல்லோன் தானேயான தன்மை, எந்நீர் அனைவர் கேட்க வந்து எம்பி அரைகூவி ஆட்கொண்டிருக்கின்ற நிலை குருநாதனாக வந்து காட்டுவான். கடவுளுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமிலான். அப்படிப்பட்ட கடவுளுடைய உருவங்களிலே மிக உயர்ந்த உருவம் என்பது நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற ஆசிரிய கோலம்தான். அந்த ஆசிரிய கோலத்தை விட உயர்ந்த ஒரு கோலம் கடவுளுக்கு கிடையாது. அதை திருவாசகம் சொல்லுது, கணனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கணனா திருக்கோலம்னா ஏனைய தவ முயற்சிகளாலே காண முடியாத திருக்கோலம். கோயிலுக்கு போனா எத்தனையோ கோலங்களை பார்க்கலாம், 25 மகேஸ்வர மூர்த்தங்களை பார்க்கலாம். கணனாத கோலம் என்பது கடவுளே வந்து காட்டுகின்ற கோலம், அது நம்முடைய பிரத்யேக குருநாதனாக வந்து காட்டுகின்ற கோலம். அந்த கணனா திருக்கோலம் என்பதுதான் அவனுடைய கோலங்களிலே உயர்ந்தது. அந்த கோலத்தை காணலாம். அதாவது என்ன, கலைஞானத்தினாலே கடவுள் உணர்ச்சியை பெற்றவனுக்கு பெருமான் தன்னை உள்ளவாறு அறிவிப்பதற்கு குருநாதனாக வருவான். அப்ப அந்த தேர்ந்த ஞானம் தெளியும். குருவே சிவமன அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு அவனை மனிதனாக நினைத்து இகழாது, அறுபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளை பெருமையை சிறுமை என்று இகழாது, அவருடைய திருவடியினையை பிரிவறியாத நிழலை போல பின்பற்றி அவனுக்கு தொண்டு செய்து, அந்த வாழ்கின்ற தொண்டு வாழ்க்கையினாலே இந்த உயிரானது மீண்டும் பிறவானரியை பெற்று கடவுளுடைய திருவடியில இரண்டரை கலக்கும். அந்த ஞானமானது உறுதியாக உடம்பின் இறுதியிலே இது பெற்றுவிடும். அப்ப சேஃபா வேலிட் டிக்கெட்டோட காசிக்கு போற கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்து டிக்கெட்டும் செக் ஆயிடுத்து, நம்ம காசிக்கு ஒரு 36 மணி நேரத்தில் போய் இறங்குறது உறுதி. அதே போல வாழ்க்கையில் செம்மை பெறும் ஜீவன் முக்தி நிலை, அதான் போதம். அது தானே வந்து நிகழும், நிகழ் போதம் என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஓடுகின்ற உலகத்திலே, இயங்குகின்ற உலகத்திலே இயக்கத்திற்கு காரணமாக இருந்து கொண்டு தனக்கு ஒரு இயக்கமின்றி, தனக்கு ஒரு தோற்றம் இறுதியின்றி, அனைத்திற்கும் இடமளித்துக் கொண்டு, தன் அருளினாலே இடமளித்துக் கொண்டு கலப்பினால் அந்த பொருளோடு கலந்து ஒன்றாகி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அது சிவம். அந்த ஒரு பொருள் உண்டு என்று உள்ளத்தினாலே, கலைஞானத்தினாலும் ஒழுக்கத்தினாலும், மகேஸ்வர மாகேஸ்வர பூஜை கற்பிக்கப்பட்ட மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளை செய்வதனாலும் இந்த உயிர் அறிந்து வைத்திருப்பது ஞானம். குருநாதனுடைய தீட்சையினாலே அந்த ஞானத்தை தெளிந்து ஐயமர தெளிந்ததிலே ஒடுங்கி இருப்பது போதம். அது தானே ஆட்டோமேட்டிக் என்று சொன்னார். நிகழ்போதம் தெளிதலாம் என்று சொன்னார். இது தொன்று தொட்டு நம்முடைய சைவத்தில் சொல்லப்பட்டது. எப்படின்னா, கலைஞானம் நிகழ்ந்து தவவினையினாலே போதம் நிகழும். இங்கு ஞானம் என்று சொல்லப்பட்டது கலைஞானம், போதம் என்று சொல்லப்பட்டது பரஞானம். ஞானம் இரண்டு, அப்பறம் என்றும் பரம் என்றும் சொல்லப்படும். பரம் என்றால் மேலான ஞானம், அப்பறம் என்றால் கீழான ஞானம்னு அர்த்தம் கிடையாது. அப்பறம் என்றால் மேலானதற்கு மாற்றானதுன்னு அர்த்தம், கீழானதுங்கிற பொருள்ல வரல. அப்ப அபரம் என்றால் அதர்னு அர்த்தம். மேலான ஞானத்தை தவிர இன்னொரு ஞானம் இருக்கு, அது கலைஞானம். கலைஞானத்தினாலே ஒருவன் வந்து தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முனைந்து இருக்க, சக்தி நிபாதத்தினாலே குருநாதன் கிடைத்து அவன் வந்து அந்த குருநாதன் நிறுத்திய குறியிலே நின்று காட்டிய நெறியிலே ஒழுகி அவனுக்கு தொண்டு செய்து அவன் வேறு சிவம் வேறு என்று கருதாது, அவனை இகழாது, அவனை மதித்து நடந்து ஒழுகினால் இந்த உயிருக்கு போதம் நிகழும். அதுக்கு பரஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் ஓமை அதுக்கு பேரு. ஆனால் அந்த இரண்டும் ஆளுடைய பிள்ளையாருக்கு உடனேயே நிகழ்ந்தன, அதுதான் அவருடைய சிறப்பு. உயிர்களுக்கு உடனுடன் நிகழாது. கலைஞானம் நிகழ்ந்து கால அவகாசம் நிகழும், எது பரஞானம் நிகழ்வதற்கு. ஆனால் இந்த டைம் கேப் இல்லாம அருடைய பிள்ளையாருக்கு மட்டும் உடனே நிகழ்ந்தது. என்ன காரணம்னா, அவர் பூமியிலே பிறந்த பிறப்பு அப்படிப்பட்டது, தவ முதல்வராகவே பிறந்து விட்டார். கலைஞானம் நிகழ்ந்து செய்ய வேண்டிய தவத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார். தவ முதல்வர் சம்பந்தர் என்பதனால அவருக்கு எப்படி நிகழ்ந்தது, சிவனருளையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பெருமாளுடைய திருவடி என்பது அருள், அதனையே சிந்தித்திருக்கின்ற திருப்பெருகின்ற சிவஞானம் அப்படின்னார். அந்த சிவஞானம் என்பது கலைஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். எதை பார்த்தாலும், எதை படித்தாலும், எதை பேசினாலும் சிவனுடைய நினைவாகவே இருப்பது, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், முதலடியிலே சொல்லப்பட்ட சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பது அபரஞானம், அது கலைஞானம். அதைத்தான் இந்த ஆசிரியர் ஞானம் என்று சொல்றார். செக்குலார் பெருமானால இரண்டாவது அடியிலே சொல்லப்பட்ட பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்பது போதம் என்று சொல்லப்படுகிறது, அதான் பரஞானம். அந்த போதத்தை எவ்வளவு அழகா செக்குலார் விளக்குறாரு பாருங்க. பவம் என்றால் மறுபிறவி, அதனை அற என்றால் அடியோடுன்னு அர்த்தம். அறவே முடியாதுங்க அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் கூட முடியாது. அற என்றால் முற்றிலும் அடியோடு. பவமதனை அறமாற்றும், மறுபிறவி கனவிலும் இல்லை, நிச்சயமா இந்த உயிருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லி அந்த ஆணவ மலத்தை நசிப்பிக்க செய்கின்ற ஒரு ஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில், அந்த தன்மையில் ஓங்கிய ஞானம். ஞானம் என்பது ஓங்குகின்றதுன்னார். ஓங்குறது எதை போல ஓங்குது அப்படின்னு கேட்டா, ஒரு சமுத்திரம் ஓங்குவதை போல ஓங்குவது. ஞானம் என்பது ஒரு சமுத்திரம். சமுத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு ஜலம், நதிகளுடைய ஜலம், மழை எல்லாம் சமுத்திரத்து போய் சேர்ந்தாலும் சமுத்திரம் கரை கடப்பதில்லை, கட்டுப்பாட்டோடு இருக்கு. ஆனால் அந்த சமுத்திரம் ஓங்கினா என்ன ஆகும், சுனாமி. சமுத்திரம் ஓங்கினால் எனக்கு நன்னா நீஞ்ச தெரியுங்கிறவனையே அது இழுத்து உள்ள சொருகிடும். சமுத்திரம் ஓங்கி ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் மீண்டு வரமாட்டான் இல்லையா. சுனாமி வந்து சமுத்திரத்துல, எத்தனா சமுத்திரத்துக்கு உள்ள போய் முத்து குளிக்கிறவனா இருந்தாலும், சமுத்திரத்துல படகு விடுறவனா இருந்தாலும், மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும், நன்றா நீஞ்சுவனா இருந்தாலும், நீராடுவனா இருந்தாலும், சுனாமியில மாட்டிட்டு சமுத்திரமே இழுத்துட்டு உள்ள போயிடுத்துனா அது அவனுடைய மறுபிறவியை அற மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்குகின்றது. பவமதனை அற மாற்றும் பாங்கினில் தன்மையில் ஓங்குகின்ற சமுத்திரம் அது சுனாமி. அதே போல இந்த அதிதம் என்ற போதமானது இவனுடைய கலைஞானத்திலே இவனுடைய காட்டை அந்த உறுதியினால இவனுக்கு சிவமானது என்ன பண்ணுது, கருணை செய்யுது. எப்படி கருணை செய்யுதுனா, இனிமே நான் உன்னை விடமாட்டேன், நீ என்ன தேடிட்டு இருக்க இல்லையா, என் பக்கத்துல இருந்தே தேடிட்டு இருக்க, இனிமே நான் என்ன பண்றேன், உன்னை என் மடியிலேயே அமர்த்தி கொள்கின்றேன், இறக்கி விடமாட்டேன் அப்படின்னு இழுத்துக்கிறது. இதற்கு காரணம் கல்லுடைய கருணைதான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சா, ஒரு சின்ன குடத்தை வச்சுக்கிட்டு கங்கை ஜலத்தை முண்டுக்கணும்னு போச்சான். எல்லா கங்கை ஜலத்தையும் முன்னிட்டு வரையம்மான்னு சொன்னதான். ஒரு சின்ன குடத்துல எல்லா கங்கை ஜலமும் முண்டுக்க முடியுமா, உன்னால அத்தனை ஜலத்தையும் முண்டுக்க முடியாது, அதனால சீக்கிரம் எழுந்துவான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறது. அதான் ஸ்ரத்த, முடியாது என்று நினைக்காமல் தொடர்ந்து தவம் செய்கின்றது. அப்ப என்ன பண்ணுது, அந்த கையினால படியில உட்கார்ந்துட்டு பாவாடை நினைச்சிக்காம அந்த குடத்தை கங்கை ஜலத்துக்குள்ள அமுக்கி வைக்குது. கங்கை ஜலம் அதுக்குள்ள ரொம்பின்றே இருக்கு. கங்கைக்கே கருணை வந்துருச்சு, இந்த குழந்தை செய்கின்ற தவத்தை கண்டு கருணை. ஆகவே கடவுளுக்கு எப்படி கருணை பிறக்கும், ஒரு உயிர் செய்கின்ற தவத்தை கண்டு கடவுளுக்கு கருணை பிறக்கும். கங்காதேவி என்ன பண்ணினா, ஒரு பெரிய அலை அடிச்சு அந்த குடத்தை இழுத்துன்னு போயிடுச்சு. அம்மா சொல்றா, அப்பவே சொன்னேனா, அம்மா சொன்னதை கேட்டு நீ வரலையே, குடத்தை கங்கை இழுத்துன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லலாம். குழந்தை சந்தோஷமா சிரிச்சதான், என்ன இப்ப என் குடம் கங்கைக்குள்ள இருக்கு, அந்த குடம் கங்கைக்குள்ள இருப்பதுனால எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போகும். போகமா போகாத, குடம் கங்கைக்குள்ள இருந்தா எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போய் தானே போகணும். அதுபோல உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான், உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான் அப்படிங்கறது திருவாசகம் சொல்லுது. என்ன, அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாது, முடியாதான்னு. எல்லையில்லாத ஒரு பொருள் எல்லைக்குட்பட்ட நமக்குள் அடங்கும், நாம் அதற்குள் அடங்க வேண்டும். குடம் கங்கைக்குள் சென்றால் கங்கை குடத்திற்குள் செல்லும், எல்லா கங்கையும் செல்லும், எத்தனை கங்கை வந்தாலும் கங்கை கூட தானே இருக்க குடம். அதுபோல தொடர்ந்து கங்கை குடத்திற்குள் செல்வதை போல கடவுளை உயிர் வந்து தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் சிவஞானம். அப்ப போதம் என்பது தானாக கருணையினால் நிகழ்வது அப்படின்னு பார்க்கணும். தவத்தினால் கருணை நிகழும். வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பறவை. அந்த பறவையினுடைய பறவை வந்து என்ன பண்ணிச்சு, தன்னுடைய முட்டைய ஒரு சமுத்திரத்தினுடைய பீச் அதுல போட்டுட்டு போயிருந்தது. பறந்த அரண்டு பேருந்து சாப்பாட்டுக்க, அது சேஃபான இடம் நினைச்சிட்டு ஒரு மரத்தடியில அந்த முட்டையை வச்சுட்டு போயிருக்கு. ஒரு பெரிய அலை வந்து அந்த முட்டையை இழுத்துன்னு போடுது. இழுத்துன்னு போனாலும் வந்து பார்க்கறது, வந்து பார்த்தா முட்டையை காணும், தேடி தேடி பார்க்கறது காணும், ஏதாவது பாம்பு கும்பி எடுத்துன்னு போயிடுதா ஏதாவது ஒன்றும் காணும், பக்கத்தில் ஒன்று.

நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த குருவி போன்ற ஒரு சிறு பறவை தவம் செய்து தொடர்ந்து செய்த உடனே அந்த தவமானது சமுத்திரராஜனுடைய மனதினை உருக்கி அவன் தன் கரங்களிலே அதை முட்டை எடுத்துட்டு வந்து நீ எடுத்துட்டு போ என்று சொன்னான் அப்படின்னு. ஆகவே உயிர்கள் செய்ய வேண்டியது தவம். ஆனால் கடவுளுடைய அருள் என்பது அவன் அருளால் தான் அது விளைகின்றது, கருணையினால் கடவுள் கிட்டுகின்றான். ஆகவே போதம் என்பது தானே நிகழ்வது, அதான் பரஞ்ஞானம் என்று சொன்னார். இந்த இரண்டும் ஆடுவே பிள்ளையாருக்கு நிகழ்ந்தது. அது நிகழ்ந்தது எப்படி சொன்னார்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். கலைஞானம் ஒருவனிடம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் மூச்சுக்கு மூச்சு கடவுளையே கருதுவான், அனாவசிய பேச்சு பேச மாட்டான். அவன்கிட்ட அனாவசிய பேச்சு கொடுத்தா நாம சலிச்சிருவோம். எப்படி சலிச்சிருவோம்னா, மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். என்ன பொருள், முருகனை அறிந்த ஒருவன் அவன்கிட்ட போய் நம்ம அரட்டடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவன் முருகாம்மா. என்ன கேள்வி கேட்டாலும் முருகா. உங்க ஊர்ல மழை பெஞ்சதா, முருகா. தண்ணி கிடைக்குதா, முருகா. பிள்ளைங்களா சௌக்கியமா இருக்கா, முருகா. இவன் எத்தனை தடவைனா முருகான்னு சொல்லுவான், அவனுக்குதான் பெருமைப்படும், அவன் போயிடுவான். அப்படி உலகமானது நம்மை அடராது, பெருமானுடைய திருநாமத்தை பிடித்துக் கொண்டால். அப்பொழுது கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கடவுள் இருக்கிறான்ங்கிற உணர்ச்சி இல்லாம ஒருத்தன் பிடிச்சுப்பானா, இல்லாத பொருளை பொறுத்தவன் பிடிச்சுப்பானா, நம்பினாதான பிடிச்சுப்பான். ஆகவே கடவுள் நம்பிக்கையும் அந்த அவனை தேடுதலும் அதற்கு அடிப்படையான உறுதிப்பாடும் கலைஞானம். அதை சொல்லும் போது சிவன் அடியே சிந்திக்கும் அந்த ஏகாரம், பிரிநிலை ஏகாரம், இன்னொன்றை சிந்திக்காமல் அப்படின்னு அர்த்தம். உலகியலை அறவே கைவிட்டு பிற துறை வேட்கை நீங்கி, எனக்கு சாமி தான் முக்கியம், நான் கோயிலுக்கு தான் போவேன், திருமுறை தான் படிப்பேன், ஜபந்தான் பண்ணுவேன், பூஜை தான் பண்ணுவேன், வேற எந்த வேலையிலையும் நான் ஈடுபடுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமான அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்திருக்கும், அன்னி தேதியில நாயனார் குரு பூஜை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கணும். நாயனார் குரு பூஜையை தவிர்க்க கூடாது. எதை தவிர்க்கணுங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா கலைஞானம் வந்துருச்சுன்னு தெரியும். எதை விடணும், எதை தொடணும், எதை விட்டுறணும், எதை பிடிச்சுக்கணுங்கிற ஞானம் தான் கலைஞானம். அப்ப அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். சரி, அந்த ஞானத்தினாலே என்ன பண்ணுது, கடவுளுடைய கருணை ஏற்பட்டு இவன் பிறவியை ஒழிக்கின்ற போதம் ஏற்படுகின்றது. பவமதனை அறமாற்றும், முழுவதுமாக மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானம். இப்ப இத ரெண்டையும் 1:1 கரஸ்பாண்டன்ஸ்ல ரெயிட்ரேட் பண்றார், ரிப்பீட் பண்றார். அப்படின்னா ஓமையிலா கலைஞானம், நிகரில்லாத கலைஞானம். இப்பொழுது சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது நாம் பெறுகின்ற கலைஞானத்திலும் சாலச் சிறந்தது. கலைகளின் மூலம் அறிகின்ற ஞானம் தானே கலைஞானம். அந்த கலைஞானத்தை சிறுச்சிறிதாக ஒரு உயிர் தன் தவத்திற்கு ஏற்ப பெறும். ஆனால் தவ முதல்வராகின்ற சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது அந்த கலைஞானம் கூட ஏதையோ ஒரு கலைஞானத்திலும் உயர்ந்தது. அதான் ஊமையிலா கலைஞானம். அப்ப சம்பந்த பெருமான் பெற்ற பரஞானம் இருக்கின்றது, அது உணர்வறிய மெய்ஞானம். அவர் பெற்ற ஞானம் இன்னதென்று இன்னொருவரால் எடைபட முடியாது. என்ன காரணம், ஞானமே வடிவாகின்ற அம்பாள் இந்த பிள்ளையாருக்கு ஞானத்தை ஊட்டும் பொழுது தான் அறிந்து வைத்திருப்பதை போலவே எம்பெருமானை இந்த பிள்ளை அறிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபூதியும் அதில் குழைத்தாள். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தொருளி உன் அடிசில் என உமையம்மை ஊட்ட. ஆகவே சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானமும் பரஞானமும் உயர்வானவை என்பதை காட்டுவதற்காக அதை வந்து மீண்டும் ரிப்பீட் பண்றார். சிவனுடையே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம் என்பது ஊமையிலா கலைஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம் என்பது உணர்விறிய மெஞ்ஞானம். இவை இரண்டையும் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த இரண்டையும் சைமல்டேனியஸா ஒரு உயிர் உணராது. கலைஞானத்திலிருந்து பரஞானத்துக்கு செல்வதற்கு தவமும் காலமும் முயற்சியும் தேவை. ஆனால் சம்பந்த பெருமான் தவ முதல்வராக இருப்பதனால அவர் அதனை உடனுக்குடன் உணர்ந்தார் என்பது அவருடைய பெருமை. அதைத்தான் சொல்றாரு, சம்பந்த பெருமான் உணர்ந்த ஊமையிலா கலைஞானம் என்பது ஞானம் என்றும், அவர் பெற்ற உணர்வில மெய்ஞானம் என்பது போதம் என்றும் சொல்லப்படும் என்பது இந்த பாட்டினுடைய விளக்கம். சிவம் என்பது ஒன்று, அதனை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவான தெளிவு என்பது கலைஞானம், அது ஞானம். அதனை உள்ளவாறு நம்ம உள்ளத்திலே ஏற்று போற்றுவது அதன் வடிவமாக நாம் ஆகிவிடுவது, மீண்டு வாரா நெறியிலே சென்று சேர்வது, இனி பிறவி இல்லை என்று உறுதிப்பாட்டோடு விளைகின்ற போதம், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்ற உறுதியோடு நிகழ்கின்ற போதம் என்பது அந்த பரஞானம் என்று பார்க்கின்றோம் என்று சொன்ன உடனே இவர் உள்ளம் உருகியது. அதற்கல்லவா ஒருவன் எங்க வேண்டும், இந்த மூன்றையும் தெளிவாக சொல்லி இந்த குருநாதனுடைய அருளினாலே இந்த மூன்றையும் நாம் பெறுவோமே என்று சொல்லி அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார் என்று. சிவம் ஒன்று என்பதற்கு சாத்திர ரீதியா அப்படி பொருள் கொள்ளலாம்னா, இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதன் ஜாதியிலோ அல்லது அதற்கு முரண்பட்ட
ஒன்றாகவோ இன்னொரு பொருள் வந்து

0: நாலஞ்சா வந்து சேரும். மாம்பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாம்பழத்துல அதன் ஜாதியிலேயே பல மாம்பழங்கள் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சேலஞ்ச், ரைவல் மேட்ச். மாம்பழம் இன்னொரு மாம்பழம் வேண்டாம், எனக்கு மாம்பழம் ஒத்துக்காது, கொய்யாப்பழம் தான் ஒத்துக்கணும் அப்படின்னு என்னாச்சு, பழம் என்ற புதுமையினால மாம்பழத்துக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதே போல படைக்கப்பட்ட பொருள் எல்லாவற்றிற்கும் ஒன்றை போல ஒன்று இணையாகவோ அல்லது அதற்கு வந்து மாற்றாகவோ உண்டு. அதை சொல்லும்போது சஜாதிய விஜாதிய பேதம்னு சொல்வார்கள். தன்னுடைய ஜாதியிலே இருக்கின்ற ஒரு பிரிவு அல்லது மாறுபட்ட ஜாதியிலே இருக்கின்ற பிரிவினாலே வருகின்ற பேதம், வேறுபாட்டு உணர்ச்சி, இது சிவனிடத்திலே கிடையாது. சிவம் என்பது ஒன்று, சிவனை போல இன்னொரு பொருள் கிடையாது, சிவனை போல இன்னொரு கடவுள் கிடையாது, சிவனுக்கு சேலஞ்சா பசு வர்க்கத்துல ஒருத்தர் கிடையாது. இப்ப சஜாத்தியம்னா கடவுள் ஜாதியிலையும் சிவனுக்கு இணை கிடையாது, பசு கூட்டத்திலையும் சிவனுக்கு இணை கிடையாது. ஆகவே சஜாத்திய விஜாத்திய பேதம் கிடையாது. சரி, ஆனா ஸ்வகத பேதம் என்று ஒன்று இருக்கு. ஸ்வகத பேதம்னா என்னன்னா, ஒரு பொருள் ஒன்றா இருந்தாலும் அது ஹெட்டரோஜினியஸா இருக்கலாம். ஒரு கரண்டி தோசமாக எடுத்து நாம வந்து தோசைக்கல்ல ஊத்துறோம், ஊத்தி எண்ணெய் விட்டு அதை சுடறோம், சுட்டா ஓரமெல்லாம் முருகலா முள்ளு முள்ளா ஆயிடுது. அப்புறம் நடுப்பகுதி மெத்துன்னு இருக்கு, இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக தோல் தோலி போல இருக்கு. ஒன்னு முள்ளு போல இருக்கு, ஒன்னு தோலி போல இருக்கு, ஒன்னு மெத்துன்னு இருக்கு. சின்ன பிள்ளைக்கு மெத்துன்னு இருக்கிற பகுதியை தான் ஊட்டணும். அந்த ஸ்கூலுக்கு போற மொரட்டை பசங்களுக்கு அவன் ரோஸ்டா முருகலா தான் குடும்பம். அவன் மெத்துன்னு இருந்தா அந்த மெத்துன்னு இருக்கிற பகுதியை தூக்கி எரிஞ்சிட்டு மீதியெல்லாம் சாப்பிடுவான். அப்ப நுகர்வோர் நுகர்வோர் தகுதி குறித்து ஹெட்டரோஜினஸா இருக்கிற ஒரு பொருளானது வேண்டப்படும் அல்லது வேண்டப்படாது, ஏற்கப்படும் அல்லது மறுக்கப்படும். இது அந்த பொருள் ஒன்றாயிருந்தும் அதற்கு வருகின்ற நிலை. அப்படி கடவுள்கிட்ட ஒரு பேதம் உண்டானா கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டார்னா ஸ்வகத பேதம் இல்ல, கடவுள் தலையிலிருந்து கால் வரையும் எங்கு பார்த்தாலும் இனிக்கின்ற கற்கண்டை போல ஏக ரசமாக இருப்பவர். சிவத்தன்மை என்பது அவருக்கு முழுவதும் சிவத்தன்மை தான், அது அகண்டிதமான சிவத்தன்மை, துண்டு போட்டு பார்க்க முடியாது. சமுத்திரம் எல்லா இடத்திலையும் உப்பு கரிப்பதை போல கடவுள் எப்பொழுது நுகர்ந்தாலும் இன்ப வடிவமா இருப்பார், ஆனந்த பூரித்தனாக இன்ப வடிவமா இருப்பார். என்பதனால அவர் என்றைக்குமே அந்த பெருமானை உணர்ந்த ஒருவரால அந்த பெருமானை கைவிட முடியாது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும், சாமியும் உங்கள்ட்ட பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு உன்னை கைவிடுவதற்கு மனம் வராது. கண்ணப்பர் சொல்றார், எந்த நிலையில சொல்றார், பெருமானுக்கு உணவிற்காக வேட்டைக்கு போயிருக்கிறாரு, வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கிற நேரத்துக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் பெருமானுடைய கண்ணிலிருந்து உதிரப்போக்கு ஏற்பட்டு இவர் பார்க்கிறாரு, நான் பாவி, உன்னை சார்ந்தவர்கள் யாராவது உன்னை விட்டு பிரிவார்களா, நான் பெரும் பாவி என்பதனால்தான் பிரிஞ்சிருக்கிறேன். பிரியக்கூடிய பொருளா நீ, பரமா பிரேம ஆஸ்பத மூர்த்தின்னு சொல்வார்கள், அன்பிற்கு இலக்காகின்ற பொருள் நீ, சலிக்காத பொருள், உன்னோட பழையவர்கள் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் மட்டமானவன், அதனால்தான் நான் உன்னை விட்டு பிரிந்து போனேன், நான் பிரிந்த காரணத்தினாலே உங்களுக்கு இந்த துன்பம் வந்து விட்டது என்று தன்னை இடித்துக் கொண்டார். மேவினார் பிரியமாட்டா விமலரார் என்பது அவர் சுகத பேதம் இல்லாதவர், யாண்டும் இனிக்கின்ற பொருள், எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பெருமான் ஒருபடி தன்மையாக இருந்து கொண்டு இன்பத்தையே தருகின்ற பெருமான் என்பதனால அவனுக்கு சிவம் என்று பெயர் என்பது அது ஒன்று என்று சொல்லப்பட்டதற்கு பொருள். இந்த இலக்கணங்களை பார்த்தால் உலகத்திலே ஒன்று என்று சொல்லக்கூடிய, ஒன்று என்று பெயர் சுட்டக்கூடிய பொருள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சேலஞ்ச் இருக்கிறதுனால எந்த பொருளும் ஒன்று என்று பாராட்டக்கூடிய பொருள் அன்று என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம், அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்ன உடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆட்கொள்வதுக்குதான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆயிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நமசிவாய்.

0: வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்.
0: அதுல
1: சில அதிக முக்கியமான விளக்கங்கள் இருக்கு, அதையும் ஒரு நாளைக்கு டாக்டர் அவர்கள் அது விளக்கமா தந்தார், நல்லா இருக்கு.
2: நன்றி. நாங்கள் நேரம் வருகின்ற பொழுது அதை எடுத்துக் கொள்ளுவோம். முன்னர் நாங்கள் கிரகங்களை பற்றி, ஜோதிடத்தை பற்றி கதைத்த பொழுதும் அதை பற்றி கதைத்திருந்தோம். கோளறு பதிகம், வெய்யுறு தோழி பங்கன் என்று தொடங்குகின்ற சம்பந்தருடைய கோளறு பதிகம் கிரகங்களினால் வருகின்ற பலன்களை நிறுத்தக்கூடியது. அதிலே அசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரதற்கு மிகவே. ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, நான்கு தரமாக, ஒன்றுக்கு நான்கு தரம் அவர் நல்லது நல்லது என்று சொல்லி, அடியாரதற்கு மிகவும் நல்லது, இறைவனுடைய அடியவர்களுக்கு அவை மிகவும் நன்மையை செய்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்ற கடைசி பாட்டிலே அவர்கள் அரசாழ்வர் ஆணை நமதி என்று ஆணையிட்டு சொல்லுகின்றார். இந்த ஐந்து சிறப்புகள் அந்த அந்த பாடலே வந்து அந்த சிறப்பு இருக்கின்றது. அதாவது வந்து இறைவனுடைய பாடலே அந்த சிறப்பு இருக்கின்றது. நன்றி அம்மா.
0: நன்றி, வணக்கம்.
2: எங்களுக்கு இணைப்பிலே வெளியில நாட்டிலிருந்து கலந்து கொள்ள வரும்பொழுது அந்த தொலைபேசி இணைப்புகள்ல வந்து சில வேளைகளில் அந்த லைன் வந்து தெளிவாக இல்லை, கிளியராக இல்லை. என்னுடைய வானொலி அதிபர் நடா ராஜ்குமார் அவர்களும் இந்தியாவிலே காசியில இருந்து கொண்டு தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது எங்களுடன் கலந்து கொள்வதற்கு அந்த அந்த இணைப்பை எடுப்பதிலே சிரமங்கள் இருப்பதனாலே அதை எடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால் வருகின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து அவரை இணைத்துக் கொள்ள முயற்சிப்போம். தொடர்ந்து என்னுடைய நண்பருடைய வினாவை எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால் அங்க வந்து சொல்லுவார்கள், அவர் கேட்பதே இந்த உயிர் வருகின்ற பாதையை பற்றி, அதாவது எங்கே இருந்து எப்படி வருகின்றது இல்லையா. அப்ப சொல்லுவார்கள், இது வந்து பொதுவாக சொல்லுவார்கள், இது மிகவும் முக்கியமான பகுதி, இதை எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுவது கிடையாது. இது பிரம்மசூத்திரத்திலே வியாசர் சொல்லி இருக்கின்றேன், வியாச பகவான் பிரம்மசூத்திரத்திலே சொல்லியிருக்கின்றேன். பிருகதாரண்யக உபனிஷத், எங்களுக்கு இந்துக்களுக்கு அல்ல சைவர்களுக்கு முக்கியமான உபநிடதங்கள் இருக்கின்றன. உபநிடதங்களின் மொத்த எண்ணிக்கை 1180, அதுல முக்கியமான எண்ணிக்கை 108. அந்த 108 உபநிடதங்களிலே பிருகதாரண்யக உபனிஷத் மற்றது சாந்தோக்கிய உபனிஷத், இந்த ரெண்டு உபனிஷதங்களிலேயும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே விடயத்தை சிவஞான போதம் என்கின்ற மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துக்கு உரையாக சிவஞான சுவாமிகள், மாதவ சிவஞான சுவாமிகள் என்று 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் திருவாவூருடைய ஆதீனத்தைச் சேர்ந்தவர். அவர் சிவஞான மாபாடியம், பாஷ்யம் என்றால் விரிவிரை, மா விரிவிரையாக செய்திருக்கின்றார். அந்த சிவஞான மாபாடியத்திலையும் இந்த பஞ்சை சொல்லுகின்றார். இதை சொல்லுவார்கள் பஞ்ச அக்னி வித்தை, பஞ்ச அக்னி, ஐந்து அக்னிகளிலே இந்த ஆன்மா தங்கி வந்து பிறக்கின்றது, ஆகுதி என்று சொல்லுவார்கள். அக்னியிலேயே நாங்கள் ஆகுதி என்று சொல்லி போடுகின்றோம் இல்லையா, ஐந்து இடங்களிலே அந்த ஆன்மா ஆகுதி செய்யப்பட்டு வருகின்றது. முதலாவது இடம் துறக்கம், விண்ணென்றொழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு என்று திருமந்திரம் சொல்லும். வானத்திலே விண்ணிலே துறக்கத்திலே சொர்க்கத்திலே இருந்து வருகின்றது. இப்ப விண்ணென்றிணிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, இந்த பிறவி வந்து யாருக்கு என்றால் மனித பிறவிக்குத்தான் இந்த பஞ்சாக்கினி வித்தை, பஞ்சாக்கினி வித்தையினோட வருகின்ற இந்த பிறவி வந்து மனுஷ பிறவி. அதிலும் ஞானமுள்ள அந்த ஆத்மநாட்டம் உள்ள மனுஷ பிறவிகளுக்கு இந்த பாதை இருக்கின்றது. அப்ப அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்துதான் வருவார்கள். ஏனென்று சொன்னால் முற்பிறப்பிலே புண்ணியம் செய்தவர்கள் தான் மனித புறவியாக புறப்பார்கள். அப்ப சுவர்க்கத்தில் இருந்தாலே வர வேணும். அப்ப முதலாவதாக சுவர்க்கம், இரண்டாவதாக அவர்கள் வருகின்ற இடம் வருகின்ற பொழுது அந்த மேகத்திலே தங்கி மழையாக கீழே வருகின்றார்கள். அது இரண்டாவது ஆகுதி, இந்த செகண்ட் பிளேஸ். மேகத்திலே தங்கி மலையோடு கூட வருகின்றார்கள். இப்ப மழை வருகின்ற பொழுது இந்த ஆன்மா அந்த மலையோடு வருகின்றது. மூன்றாவதாக அது இடத்திலே வந்த பிறகு இந்த மண்ணிலே தங்கி இந்த எங்களுடைய உணவுகள், தாவரங்கள் உணவுகள், தானியங்களின் ஊடாக போகின்றது. அது மூன்றாவது ஆகுதி, இந்த உணவிலே இந்த நிலத்திலே வந்து உணவின் ஊடாக போவது மூன்றாவது இடம். நான்காவது இடம் அந்த உணவை ஆண் உண்கின்ற பொழுது அந்த ஆணுடைய உடம்பிலே போய் இரத்தம் உதிரத்திலே கலந்து சுக்கிலத்திலே போகின்றது. இது நான்காவது இடம். நான்காவது ஆகுதி. அதாவது இந்த ஆண் வந்து இந்த கருவை 2 மாதம் தாங்குகின்றான். நாங்கள் இனிஷியல் போடுறோம் இல்ல, ஒண்ணுக்கு 2 மாதம் ஆண் தாங்குகின்றான். மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லுவார்கள் த டைம் டேக்கன் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது ஒரு விந்து கலம் அந்த இந்த கலத்தில் இருந்து பிரிந்து உருவாகி முதிர் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான காலம் வந்து 8 வாரங்கள், 2 மாசம். அப்ப இது விஞ்ஞானத்தின் படியும் சரி. இப்ப உயிர் வந்து விந்தணுவின் ஊடாகத்தான் வருகின்றது. அப்ளிகுடா வந்து 5வதாக அவன் பெண்ணை சேருகின்ற பொழுது அங்கே அவருடைய கருப்பையிலே போய் சேருகின்றது. இது 5வது ஆகுதி. இந்த 5 இடங்களிலேயும் தங்கி வருகின்றது. அப்படினாலே பஞ்ச அக்னி வித்தை மிகவும் பவித்திரமானது, மேலானது, ஞாத்ம நாட்டம் உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டு வந்ததுமான வித்தை. இதுல இதை கேள்வி கேட்டா விஞ்ஞானத்தின் படி சொல்லுவார்கள், இந்த நாங்கள் மெடிசன் படிக்கோம் அப்படிதான் படிச்சோம், எப்ப உயிர் தொடங்குது என்று கேட்டால் இந்த விந்து கிழமும் முட்டை கிழமும் சேர்ந்து கருக்கட்டல் நடந்து அந்த ரெண்டும் உண்டாக வருகின்ற பொழுது ஃபெர்டிலைசேஷன் அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் தான் உயிர் ஸ்டார்ட் பண்ணுது சொல்லுவார்கள். அப்ப இந்த இது வந்து பயாலஜிக்கல் லைஃப். இதுல வந்து விஞ்ஞானத்துல எங்கேயும் உயிரை டிஃபைன் பண்ணவே இல்லை. நானும் மெடிசின் படிச்சிருக்கிறேன், லைஃப் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பயோசயின்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், எங்கேயும் உயிரை பற்றி படிப்பது கிடையாது. இந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது, உடலிலே இருக்கிற ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் வேறு, நாங்கள் ஆன்மா என்று சொல்லுவது வேறு, ஆன்மா வேறு, இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது வேறு. அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதன்படி பார்த்தால் விந்துக்களும் கூட அசைந்துதானே வருகின்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான விந்துகள் வருகின்றன, அதுல ஒன்றுதானே கருக்கட்டுகின்றது. அப்ப அங்கேதான் அந்த உயிர் இருக்கின்றது. கருக்கட்டுகின்ற அந்த இந்திலே தான் அந்த உயிர் இருக்கின்றது. அந்த முட்டையிலே வந்து அந்த உயிர் வந்து போகணும். அப்ப இந்த பயாலஜிக்கல் போர்சஸ்ல அந்த ஜைகோட் என்று சொல்லி, எம்ப்ரயோ என்று சொல்லி எல்லாம் ஒரு ஸ்டேஜாக சொல்லுவோம் கருக்கட்டல் நடந்து. அப்ப இந்த எக் அண்ட் ஓவா அல்லது எக்கும் இந்த ஸ்பெர்ம் அல்லது விந்தும் அந்த முட்டையின் விந்தும் சேர்ந்து உருவாகிற பொழுது அந்த உயிர் வந்து இங்க தொடங்குது. எங்க எங்களோட மெடிக்கல் சயின்ஸின் படியும் பயாலஜிக்கல் சயின்ஸின் படியும் தொடங்குகிறது. அவரு ஒரு புதிய அங்கி ஒன்று உருவாகின்றது. அது உயிர் என்று சொல்ல முடியாது, புதிய அங்கி, ஒரு தனியா ஸ்டார்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் என்று சொல்லுவோம். இது பயாலஜிக்கல் ஸ்டார்ட். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்த உயிர் வந்து விந்தினூடாக வருகின்றது. அதைத்தான் ஜூத மதத்திலையும் சொல்லுகின்றார்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஆணூடாக வருகின்ற தன்மை அங்கால போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் எங்களுக்கு அந்த ஆன்மா வருகின்ற பாதையை சொன்ன வழி. இப்ப இதன்படி வந்து கருவுக்கும் அந்த ஓவா அல்லது எக்குக்கு இருக்கிற உயிர் வேறு, அது அந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் வேறு, எங்களுடைய ஆன்மா என்பது வேறு. பிறந்த பிறகு உடம்பில எத்தனையோ கலங்கள் உயிருடன் தானே இருக்கின்றன. உடனடியாக இறப்பதில்லையே, கோர்னியல் டிரான்ஸ்பிளான்ட், அந்த ஓகன் டொனேஷன் எல்லாம் கொடுக்கிறோம் தானே. ஒருவர் பைவத்தில் இறந்தால் அவருடைய சிறுநீரகம், அவருடைய இதயம், அவருடைய நுரையீரல், அவருடைய ஈரலை கூட தானமாக கொடுக்கின்றோம். அந்த கலங்கள் எல்லாம் உயிருடன் தானே இருக்கின்றன. இப்ப அந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. இறந்த பிறகு கூட உடலிலே தலைமை வளர்கின்றது தானே. நாங்கள் வியூவிங் வைக்கிற கூட ஃபியூனரல் ஹோம்ல ஒவ்வொரு நாளும் ஷேவ் எடுத்துதான் வைக்க வேண்டி இருக்கு. அதனால அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, நகம் வளர்கின்றது. ஆனபடியினால அந்த உயிர், அந்த கலங்களில் இருக்கிற உயிர், கலங்களின் உயிர், பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த சோல். எப்ப இந்த உடம்பில இருந்து ஒன்று போன பிறகு இந்த உடம்பு இயங்குவதை நிறுத்துதோ அதுதான் சோல், அதான் அங்க இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியில போற போறது அதை நிறுத்துதோ அதுதான் இந்த ஆன்மா என்று எடுக்கின்றோம்.
3: வேற விளக்கங்களை நாங்கள் சரியாக எடுக்கிறது கொஞ்சம் முடியாத நிலைமை இருக்குது. இப்ப நீங்க கொடுத்த விளக்கத்தை விட இவர் வேறு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள்
2: சொல்லுங்க. அதுல அதாவது வந்து அந்த அவர் சொன்னது சரி, ஒரு ஞானி ஒருவர் சொல்லுங்க,
3: ஞானி மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார்.
2: இது சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக உலகத்திலே ஞானிகள் பிறக்கின்றார்கள். ஞானிகள் என்கின்ற பொழுது முற்புறத்திலேயே அந்த சாமுசித்தர்கள் என்று சொல்லுவோம், சரியகிரிய யோகத்திலே முதிர்ந்தவர்கள் இந்த புறப்பிலே வந்து பிறந்தவர்கள். அவர்கள் தி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி சூட்டபிள் பாடி. அப்ப அவர்கள் இப்படியும் பெறலாம். அதுல இன்னொரு விதமான பரிமாற்றம் ஒன்று நடக்கின்றது. அந்த பரிமாற்றம் என்னவென்று கேட்டால், அவர்கள் இப்ப ஒரு ஆன்மா வந்து இந்த கருவிலே வந்து இருக்கின்றது. அந்த கரு வளர்ந்து கொண்டு போகின்றது. அந்த ஆன்மாவுடைய வினப்பயனின்படி அது கருவில் இருக்கின்ற 8 மாதத்திலேயோ அல்லது பிறப்பதற்கு முன்னதாகவோ அல்லது பிறக்கும் பொழுது அதனுடைய வினப்பயனின்படி உயிர் நீங்கலாம். சத்தியாக சொல்றோம், நாங்க ஸ்டில் பர்த் என்று சொல்லுவோம், ப்ரீமெச்சுவர் டெத் எல்லாம் சொல்றோம், குழந்தை எப்படி அப்பதற்கு கூட இருக்கலாம். சில வேளைகளில் இந்த மேலான ஆன்மாக்கள் அந்த உயிர் நீங்க அந்த உடலுக்குள்ளே தான் புகுந்து கொள்ளும். விலங்குன்றதுதான் எங்களுக்கு அந்த உயிர், அதாவது வந்து பிறக்கின்ற பொழுது உயிர் புகுந்து கொள்ற தன்மை இருக்கின்றது, அதுவும் இருக்குது. அதை தவிர என்னுடைய குருநாதருடைய குருநாதருடைய பரமகுரு அவர் கோவை புதூரிலே இருக்கின்ற சித்தர் ஞான குடிலை சேர்ந்த சிவக்குடில் என்று சொல்லுவார்கள் சித்தேஸ்வர சச்சிதானந்த சுவாமிகள், அவர் வந்து ஒரு பிரைவேட் கன்வர்சேஷன், இட்ஸ் நாட் பப்ளிக்லி டிஸ்கஸ்ட் வந்து அதில் சொல்லி இருக்கிறார். வந்து அவர் ஒரு முறை அவர் தான் தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை அடக்கச் செய்கின்ற சமாதியை இப்பவே கட்டி வைத்திருக்கிறேன், ஒரு சின்ன டகோபா ஒரு சின்ன அறை கொண்டு இருக்கின்றது. இப்ப அதிலே ஒரு முறை தியானம் செய்வதற்காக என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தியாக அழைத்துக் கொண்டு அதுக்குள்ளே போய் தியானம் செய்திருக்கிறேன். செய்கின்ற பொழுது இந்த பஞ்சாக்கினி வித்தியை அவருக்கு சொல்லி இருக்கின்றேன், சொல்லது மட்டுமல்ல உணர்த்தி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த அந்த உயிர் வந்த பாதை எல்லாம் அவர்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மழை பெய்வது, இடி இடிப்பது, ஒரு மலைப்பகுதியிலே வந்து இறங்குவது எல்லாம் உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மெடிடேஷன்ல போனால் யூ கேன் ரீடிஸ்கவர் யுவர் ஜேர்னி. சோல் எங்க இருந்து வந்ததுன்றது ரீடிஸ்கவர் யுவர் ஜேர்னி. அப்ப அந்த குருநாதர் சொன்ன கேட்டால், தன்னுடைய தாயார் வந்து குழந்தை வைத்தியசாலையில பிறந்தவுடன் சொல்லிவிட்டார்கள், இந்த குழந்தை இறந்து பிறந்து விட்டதுண்டு, இறந்து விட்டதுண்டு. இப்ப குழந்தை இதை கொண்டே அவர்கள் எடுத்துக்கொண்டே போயிட்டார்கள், குழந்தை இறந்து
3: விட்டார்.
2: ஆனால் சிறக பார்த்தா ஒருத்தர் பார்த்தா அந்த குழந்தையிலே அசைவு இருக்கிறது என்று எடுத்து கொண்டு கொடுத்தார்கள். இப்ப இவர் வந்து புகுந்தது அந்த இடைவெளி, அந்த ஒரு உடல் இருந்தது, அதிலிருந்து அந்த அதுக்குரிய ஆன்மா அதனுடைய பயணம் அந்த வினை புரிந்தவுடன் தன்னுடைய உடலை கருதியாக கொண்டு புகுந்தது. இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்றன, பிறக்கும் பொழுது வருகின்றது இருக்கின்றது, அது இருக்கின்றது, அது எக்ஸெப்ஷன்ஸ். அப்படி மேலான யோகிகள் ஞானிகள் அந்த வழியாகவும் வருவார்கள், அந்த மனித உடம்பை எடுப்பதற்காக அந்த இதுக்காக வருவார்கள் என்பதுமே இருக்கின்றது.
3: அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் பொருந்தாது,
2: எல்லா மக்களுக்கும் பொருந்தாது. இந்த
3: அவர் சொன்னதையும் நாங்கள் ஒரு விசேடமான
2: இதே மாதிரியாக உயிர் பிரிகின்ற போது உயிர் வந்தது வேறு, வந்த உயிர் வந்து என்ன செய்கின்றதே பிறகு ஆணிடம் போகின்றது. அருகு நுனி தனியணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அவரொரு பெரியோராய் வருகின்றது. ஒரு அருகும் புள்ள நுனியில் இருக்கிற சிறிய துளியில் இருக்கிற விந்து துளியில் இருக்கிற அந்த விந்து கலந்தான் இப்படி ஒரு பெண்ணிலே போய் ஒரு குழந்தை உருவமாகி வளர்ந்து குழந்தையாக பிறக்கின்றது இல்லையா. அப்ப இவ்வளவு அற்புதமான படைப்புகள் அப்ப அந்த குழந்தை பிறக்கின்றது. இதான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இந்த பூசணிக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. இப்ப பூ எல்லா கனயமாக எல்லாம் பூத்துத்தான் காய்க்கும், பூசணிக்கு அந்த பிஞ்சு முதலே வந்து அந்த பிஞ்சின்ற முனியிலதான் பூவர் பூசணி பூ. ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு அந்த காய் இருக்கு. இப்ப சொல்லுவார் கேட்டால், ஒரு அந்த அந்த அந்த அந்த பூவர் அந்த பிஞ்சு போறக்கூடிய அளவுக்கு மட்டும் வாசல் உள்ள ஒரு வாசலை வைத்து ஒரு குடம் செய்து மண்ல குடம் ஒன்று செய்து அதை டக்கன் அந்த பூசணி பிஞ்சு வரைக்குள்ள அதுல போட்டு விட்டால் இந்த கொடியிலே பூசணி கொடி விட்டால் இந்த குடத்துக்குள்ளே அந்த பூசணிக்கே வளர்ந்து கொண்டு வரும். இந்த வளர்ந்து குடமெல்லாம் நிறைந்த பிறகு குடத்தை உடைக்காம பூசணிக்காய் எடுக்கலாம், அப்படியில
3: எடுக்கலாம்
2: பூசணிக்காயும் நல்லா வர வேண்டும், குடவும் உடையப்படாது, எப்படி இயலும். இதைத்தான் அரவன் நாளும் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வயிற்றிலே போய் கருவிலே வளர்ந்த புள்ளை வெளியிலே வருவதை சொல்லுகின்றேன் இல்லையா. அந்த அது குழந்தை பிறப்பது அது உண்டு. அடுத்ததாக இதே மாதிரி உயிர் திருப்பி போகின்ற பொழுதும் 10 வழிகளாக இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிகின்றது.
3: 10 வழிகள்,
2: 11 வழிகள் உண்மை. ஒன்று எங்களுடைய சொல்லுவார்கள் 9 வாசல்கள்
3: இருக்கின்றன,
2: மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை என்று சொல்லி மாணிக்க வாசகர் படிக்கின்றனர். 9 வாசல் வைத்தால் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று சொல்லி இப்ப துவார தொகுப்பானதும் இருக்கின்றது. அப்ப அந்த உயிர் பிரியும் பொழுது மலத்துவாரம் சனத்துவாரத்துக்கூடாகவும் பிரியலாம், அது கீழான உயிர்கள். அடுத்த புறத்திலே வந்தால் அந்த மற்ற மிருகங்கள் அல்லது அந்த அந்த தன்மை தான் அவைக்கு இருக்கு, மிருக உணர்வுகள் அந்த இதுதான் இருக்கு. அதற்கு மேலாக நாபிஸ்தானத்தினூடாக உயிர் பிரியும், பொக்குள்
3: பொக்குளாக
2: பிரியும் சொல்லுவார்கள். அந்த வகையான பிரிந்த உயிர்கள் அடுத்த உறப்பிலே சாப்பாட்டு பிரியர்களாக
3: இருக்கிறார்கள்.
2: அடுத்தே மாதிரியாக வாயினூடாக பிரியும் உயிர், மூக்கினூடாக பிரியும், கண்ணினூடாக பிரியும், காதினூடாக பிரியும். காதினூடாக பிரியவர்கள் இசை பிரியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப மூக்கினூடாக பிரிவர்களை எக்ஸ்ட்ரா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அந்த இதுகளுக்கு சொல்லுவாங்க. கண்ணினூடாக பிரிவது மிகவும் பெரிய பேறு என்று சொல்லுகின்றார்கள். இந்த அச்சாதி மார்க்கம் அந்த ஒளி மார்க்கத்தோட போகிற உயிர்கள் வந்து கண்ணினூடாக பிரியும் என்றுலாம் சொல்லுகிறார்கள். இப்ப ரெண்டு காது, ரெண்டு கண், ரெண்டு மூக்கு, ஆறு வாய் ஒன்று, ஏழு சன்னத்து வேறம், எட்டு மெலத்து வேறம், ஒன்பது நாபி ஒன்று, பத்து. யோகிகள் இந்த பலிகள் எல்லாவற்றையும் விட்டு உச்சி கபாலத்தை திறந்து உயிர் போகும். குழந்தை பிறக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா நாங்க முன்னுக்கு ஒரு சிறிய துவாரம் இருக்கு, தோல் மூடி இருக்கு, இன்டீரியர் ஃபோட்டல் அண்ட் மெடிக்கல் டைம்ல சொல்லுவாங்க. அது வந்து பிறகு வளர வளர எலும்பு வந்து மூடிக்கொள்ளும். அந்த உச்சி கபாலத்தின் ஊடாக உயிர் பிரியும் யோகிகளுடைய. அதுவும் ஒளி வடிவாக பிரியும். பல பேர் பார்த்திருக்கிறார்கள் இதில் ஒளி வடிவாக போறது, அது யோகிகள் ஞானிகளுக்குரிய பாதை. எங்களுடைய மக்கள் ஆகக்கூடியது உயிர் நல்லதா பிரிகிறது கண்ணால்
3: கண்ணுக்குள்ள
2: அது போறது சொல்லுவார்கள். இது இருக்கின்றது. இந்த பிரிகிற மாதிரி இந்த வருகின்ற உயிர் நான் சொன்னேன் எப்படி வருகின்றது, அந்த இடையிலே வந்து இன்னொரு உடம்புக்குள்ளே புகுன்ற உயிர் இந்த உச்சி குழிக்குள்ளாலே போகும். அதுதான் வர்ற வரை, இதுதான் அந்த உயிரினுடைய வர்ற பாதை, போற பாதை. நான் நினைக்கிறேன் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு முழுமையாகவே விளக்கம் கொடுத்திருக்கிறோம். எந்த வழியால வருகின்றது, எந்த வழியாலே போகின்றது என்று.
3: உண்மையிலே டாக்டர், நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை பார்க்கும்போது எங்களுடைய சமயத்திலே இவ்வாறான ஒரு மூல கருத்துக்கள் வேறு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பைபிள்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறது விரிவாக சொல்லியிருக்கிறார்களா?
2: இதுல வந்து ரெண்டு கேட்டால் இந்த இவ்வளவு விரிவாக மற்ற இடங்கள்ல சொல்லப்படுவதில்லை. அதுல வந்து தெரியாத இல்லை, ஞானிகளுக்கு தெரிந்து. இந்த பைபிள்ல ஒரு கதை வருகின்றது, நிக்கத்தேது என்று சொல்லி ஒரு பரிசேயர், அதாவது யூதர்களுடைய மதகுரு, அவர் போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறேன். இயேசு கொஞ்சம் ஃபேமஸா வந்துட்டு எல்லாரும் கருதர் போயிடும். ஆனாலும் பகல்ல போனா பிரச்சனை வந்து வேற ஒரு மதகுருவா இருக்கிறார். அப்ப இரவிலே யாரும் தெரியாம போய் சந்திக்கிறேன். இப்ப சந்திக்கிற பொழுது அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவை கேட்க, இயேசு கிறிஸ்துவை சொல்லுறார், இந்த காற்று வருகிறது, காற்று பீசுறது தெரியுது, அது இந்த சத்தம் கேட்குது, உங்க உடம்புல படுகிறது தெரியுது. ஆனா எங்க இருந்து வருகிறது என்று தெரியுதோ
3: இல்ல,
2: இல்ல எங்க போகுது என்று தெரியுதோ இல்ல. அதே மாதிரியாகத்தான் இதுவும் நாங்கள் உள்ளதை கண்டதை உள்ளபடி சொல்லுவோம் என்று சொன்னார். கேட்கிறாரு, அப்ப அவர் டவுட்ல கேட்கிறார், அது எப்படி வந்த பாதை போன பாதை? அவர் கேட்கிறார், நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து நீ அதை அறியாமல் இருக்கிறாயா? எழுதி வச்சிருக்க தேவையில்லை, ஓரல் ட்ரெடிஷனா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு வியப்பு உணர்ச்சியோட தான் கேட்கிறார். நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து இதை தெரியாமல் இருக்கின்றாயா என்று கேட்டுட்டு சொல்றேன். இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களை சொல்லவே இந்த மக்கள் விசுவசிக்கிறார்கள் இல்லை. சாதாரண உலக விஷயங்கள்ல களவெடுக்காத, பொய் சொல்லாத, இப்படி இரு அப்படி இரு, இதுதான் தர்மம் என்று சொல்றதையே மனுஷன் விசுவாசிக்கிறான் இல்ல, நம்புறான் இல்ல, தட்டுறான் இல்ல. இந்த ஞான இந்த பல விஷயங்களை சொன்னால் யார் நம்புவார்கள்? விளங்குதான். இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களையே நீ விசுவாசிக்கிறாய் இல்லையா? இந்த மேலான விஷயங்களை இது அதுதான் விளக்கமாக சொல்லப்படவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இது அடித்தளம் போட வேண்டும் இல்லையா? ஆனால் அந்த அடித்தளத்துக்குரிய இதுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் பரலோகம் என்று சொல்லுகிறார்கள், சுவர்க்க நரகம் என்று சொல்லுகிறார்கள், பிறப்பு. ஆனால் மறுபுறப்பு இந்த பாதைகள் பற்றி விளக்கமாக இல்லை, ஆனால் குறிப்பீடுகள் நிறையவே
3: இருக்கின்றன. ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற விளக்கமா போவேன்
2: போகிறேன்.
3: இங்க ஒரு நேர் வந்துட்டு பாப்போம். சரி, வணக்கம்.
4: வணக்கம், நான் மேரி
2: ஹாய்கர்.
4: ஆதி காலத்துல வந்து ஒரு வருடத்திலே எத்தனை மாசங்கள் இருந்தன, இல்ல இந்த மாதிரியே மாசங்கள் இருந்ததா, இவ்வளவு காலம் ஒரு வருஷமா
2: கணிக்கப்பட்டிருந்தா?
4: அந்த முந்தைய எங்கட பைபிள்லாம் இருக்குது, ஒவ்வொரு வரும் 700 வருஷம், 300 வருஷம், 800 வருஷம் அப்படி வாழ்ந்துட்டாங்க. எனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாசங்கள் எல்லாம் இதன் குறைவாயிருந்து இருக்க
3: மாட்டேன். அந்த மாதிரி போறீங்க நீங்க?
4: அப்படியா இருக்கும், இல்லாட்டி இப்படி எழுதுவாங்க கடவுளாலே ஏழும். ரெண்டாலும் அந்த நாங்க நினைக்கும் போது சில நேரம் இந்த மேட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தானே?
3: இல்லையா, அதை பத்தி
4: கேட்டு பார்க்க.
3: சரி, நீங்கள் பழைய அந்த இதுகளை பற்றிய ஒரு மீளாய்வுக்கு போகிறீர்கள்.
4: கேட்டு பார்க்க.
2: நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த நாங்கள் பாதிக்கிற இந்த கலண்டர் வந்து அடிக்கடி மாறுதல் அடைந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இருக்கிற கலண்டர் வந்து கிரிகேரியன் கலண்டர் என்று சொல்லுவோம். போப் கிரிகரியனுடைய காலத்திலே அது சீர்திருத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அப்ப அதுக்கு முன்னரெல்லாம் ஏப்ரல் மாதம் தான் வருட பிறப்பு தொடக்கமாக
3: இருந்தது.
2: கிரிகரி வந்துதான் இதை ஜனவரியிலே கொண்டு வந்தது. அவர் இதை அமல்படுத்திய போது எல்லா நாடுகளிலும் அது அமல்படுத்தப்படவில்லை. அப்ப அமல்படுத்தப்படாத நாடுகள்ல இன்னமும் ஏப்ரல் மாதத்தை தங்களுடைய வருஷ முதலாக கொண்டாடுகின்றவர்களை ஒரு கேடி பண்ணும் விதத்திலே தான் இந்த ஏப்ரல் ஃபுல் டே வந்தது. எங்களுக்கும் சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. நாளில் கொஞ்சம் வித்தியாசம், சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. அதே மாதிரியாக சில மாதங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆகஸ்டஸ் சீசனுக்குள்ளாக, ஜூலை மாதம் வந்து ஜூலியஸ் சீசனுடைய பேரினாலே வந்தது. அப்படி அந்த திதிகள் இருக்கின்றது. இப்ப அந்த வருடங்கள் கணக்கு பார்த்தால் எல்லா இடங்களிலேயும் உடல்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் வருடம் என்பது ஒரு முறை பூமி
3: சூரியன்
2: சூரியனை அந்த ஒரு சுற்று முழுமையாக சுற்றி வருகின்ற காலம் தான் அந்த வருடம் என்று சொல்லுகின்றோம். இந்த வருடம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலம் வந்து எங்களுக்கு 365 நாள் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலத்தை தான் பழைய கலண்டர் சுமேரியர்கள், மற்றது மிடில் ஈஸ்ட்ல அராபியர்கள், பாரசீகர்கள், இப்படி பல பேரும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற காலத்தை தான் நாங்கள் வருஷமாக எடுக்கின்றோம். அப்ப 12 மாதம் இருந்திருக்கின்றது. அது இருக்கின்றது. தமிழ் மாசத்திலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனா அந்த கால அளவு ஒன்றுதான். இந்த கால அளவில இருந்து சில வேறுபாடுகள் ஒவ்வொரு கலண்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்றது. அதுல பெரிதாக சொல்ல முடியாவிட்டாலும் சில சில வேறுபாடுகள் தான் அதுல இருக்கின்றது. அதுல முழுமையாக வேண்டிய
3: மனத்தியாலத்துல வேறுபாடு.
2: ஆனா கேள்வி என்னன்னு கேட்டால், விவிலிய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் உலகத்தை படைத்த, அந்த உலகத்தை படைத்த இறைவன் வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த முதல் நாள் இதை படைத்தார் என்று சொல்லி ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வரும். ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வரும். இவர் அந்த இறைவன் மனிதன் ஆதாம் ஏவாளை முதல் மனிதனை படைத்தால் அந்த ஆதாம் வந்து 964 வருஷம் ஜீவித்திருந்தார். அப்படிதான் இருக்கின்றது. 964 வருஷம் ஜீவிச்சிருந்தார். அந்த ஆதாம் வந்த இந்த படைத்த காலத்திலிருந்து 81வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து வருகின்றது. அந்த தலைமுறை இருக்கிறது. புதிய படவார்களோட தெரியும், ஆவிராமின் மகனிவன் மகனிவன் அப்படி தலைமுறை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த 81வது தலைமுறையிலே இந்த விளக்கம் வந்து வருகின்றது. அந்த இதுல அப்ப இதுக்குள்ள 4004 வருஷம் கழிஞ்சிருக்கு.
3: அந்த 81 தலைமுறை
2: அதுல ஆதாம் தான் கூடிய காலம் ஜீவித்திருந்தவன். சில பேர் 120 வருஷம், 130 வருஷம் எல்லாம் ஜீவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆதாம் தான் இதுல முழுமையாக ஜீவித்திருந்த ஆள். அப்ப அந்த ஆதாம் ஜீவித்திருந்த காலத்திலிருந்து அதுல 964 வருஷம் அவன் ஜீவித்திருந்தான் இருக்கு. அது உண்மை. அது வரலாற்று ரீதியின் படியாக அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கக்குள்ள இது சாதகமா சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி வருகின்றது. ஆனால் உண்மையிலே அது அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
3: எங்களுடைய முனிவர்கள் கூட ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று.
2: ஓமோ, அப்படி இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த கலண்டர் கலண்டர்கள் வந்து எங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு சில சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப ஆங்கில நாட்கள் வந்து 365 நாட்கள் என்று சொன்னால், எங்களுக்கு வந்து 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 வினாடி
3: எங்களுடைய
2: சுற்றி வருகின்ற. அதற்காக தான் அந்த எங்களுடைய வருஷம் பிறப்பு வந்து ஒவ்வொரு முறையும் முதல் வருஷம் பிறத்ததுல இருந்து அடுத்த வருஷம் பிறக்கைக்குள்ள 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிஷம் 48 வினாடி கழிந்துதான் அடுத்த வருஷம் பிறக்கும்.
3: அதை அப்படி கணித்து அவர்கள்
2: மாற்றங்கள் வந்திருக்கிறார்கள். அதுல வந்து முந்தைய வருஷம் எந்த கிழமையில வந்ததோ அதுக்கு அடுத்த கிழமையில வரும். அந்த அடுத்த வருஷம் திங்கக்கிழமை அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமையில வரும். முந்தைய வருஷம் என்ன திதியில வந்ததோ அதுல இருந்து 12வது லூனா பீஸ் அஷ்டமி நவமி இருக்கிறது. ரெண்டு நாளைக்கு ஒரு மனத்தியா, 15 நாளைக்கு 31 வினாடி 15 நொடி கழித்து அடுத்த வருஷம் பிறக்கும். நத்திங் மோர் நத்திங் லெஸ் இஸ் எக்ஸாக்ட் அஸ்ட்ரோனமிக்கல் சயின்டிபிக் கல்குலேஷன் ஏற்படி. அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இதுதான் இந்த வருஷம். இதுக்குள்ளே மாசங்களுடைய வித்தியாசம் இருக்கின்றது, பிரதேச வேறுபாடு இருக்கின்றது. காரணமா கார்த்திகை மாசம் வந்து சில சந்திர சஞ்சாரத்தை பார்த்தார்கள், சில சூரியனுடைய சஞ்சாரத்தினுடைய பார்த்தார்கள். அதே மாதிரி பார்க்கின்ற போது சில இடங்களிலே வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக பெங்கால்ல வந்து கார்த்திகை வந்து வெளியாக தொடங்கிவிடும். அப்ப ஹரே கிருஷ்ணா கோயில வந்து அவர்கள் கார்த்திகை மாசம் மந்த் ஆஃப் தாமோதரா என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணர் உடலிலே கட்டுண்ட காலம், அந்த மாசத்தை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு கார்த்திகை வர தொடக்காது, அவர்களுக்கு வந்துவிடும். அந்த அமாவாசையில் இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் மாதத்தை கணிக்கிற முறை இருக்கின்றது. அந்த மாதம் கணிக்கிற முறைகள் வித்தியாசம், ஆனா வருஷம்
3: விளவு
2: இதுல மாற்றம் கிடையாது.
3: ஆனால் இப்ப அவருடைய கேள்வி வந்து இப்படி இவ்வளவு காலத்துக்கு ஒரு அவர் வாழ்ந்திருக்கிறார், அது
2: வாழ்ந்திருக்கிறார், அதுல அதுல சந்தேகம் இல்லை, ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது, அதுல சந்தேகம் இல்லை.
3: நன்றி நன்றி. இன்னொரு நீ வந்திருக்கிற டாக்டர், வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம்
5: டாக்டர். வணக்கம். என்னன்னு தீவ வழிபாடு பற்றி கூறியிருந்தீர்கள். அவர்கள் கூறியிருந்தார்கள், 21 சுடர்களை கொண்ட தீவத்தை ஏற்றி வழிபட்டால் தேகதோஷங்கள் பாவங்கள் எல்லாம் அழியும் என்ற அவதியிட்டு உறுதியிட்டு சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தார்கள். அது அந்த 21 சுடர்களை கொண்ட தீபம் வந்து கோயிலுக்கும் அந்த நேரத்துக்கும் உரியதுதானே, அதை நாங்க ஊச்சில எப்படி பாவிக்கலாமோ?
2: என்னன்னு கேட்டால் இந்த விளக்கு ஏற்றுவதுதான் இதுல முக்கியமான விடயம். இதுல நீங்க 1 சுடர், 3 சுடர், 5 சுடர், 7 சுடர், 9 சுடர், 21 சுடர், அது ஒவ்வொருவருடைய வசதி வாய்ப்பு இடங்களை பொறுத்தது. அப்ப முக்கியமாக இந்த 21 எங்களுடைய வீடுகள் எல்லாம் குத்து விளக்கு இருக்கும் பொழுது 5 முக குத்து விளக்கு தான்
3: வச்சிருக்கோம்.
2: இந்த காலத்திலே நாங்கள் அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பெரிய குத்து விளக்கு எல்லாம் எங்களுடைய நாங்கள் கண்டு இல்லை. கல்யாண வீடுகள்ல கூட அப்படி குத்து விளக்கு இருந்தது கோயில்கள் எல்லாம் கோயில்கள் இருந்தன. அதுதான் உண்மை. பெரிய விளக்குகள் எல்லாம் கோயில்கள் இருந்தன. அதான் உண்மை. பெரிய விளக்குகள் கோயில்கள் தான் முதல் மரியாதை. ஊர்ல பார்த்தால் பெரிய கட்டிடம் கோயிலாக தான் இருக்கு. கோயிலுக்கு உயரமாக வீடு கட்ட மாட்டார்கள். எங்கட வீடு எல்லாம் இருந்தது கோயிலுக்கு பக்கத்துல. அப்ப மாடி கட்ட மாட்டார்கள். என்னென்ன கோயில விட மேல போகப்படாது. அந்த இது சிறந்த நகைகள் சுவாமி தான் இருக்கு. ஊர்க்காரர்கிட்ட கிடையாது. பெரிய வாகனமும் அவத்துதான், தேர் அதுக்கு போன்ற வாகனங்களும். அது மாதிரியாக பெரிய தீபங்களே கோயில்ல தான் இருக்கு. அதான் அந்த வளமை எல்லாவற்றிலும் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வந்து அவனுக்குரியது. அவருடையது தானே என்றதுக்காக வந்தது. அப்படியே 21 தீபம் வீட்டில் ஏற்றப்படாத இல்லை, ஏற்றுவதற்கு வசதி வாய்ப்புகள் குறைவு. ஆனா 21 தூரம் ஏற்றித்தான் இந்த இது சிறப்பாக வரும் என்றது இல்லை. நீங்க கோயில்ல 21 தீபம் ஏற்றலாம். கோயில வந்து முன்னா சட்ட விளக்கண்டு வைத்திருப்பாங்க. இந்த வாசல்லையே விளக்கு சட்டமாக இருக்கும் இல்லையா, கதவு நிலையோட சேர்த்து அந்த விளக்கு. அதெல்லாம் இப்ப மீன் விளக்காக வந்துவிட்டது. நாங்கள் எங்களுக்கு என்ற வகையிலே தீபத்தை ஏற்றலாம். ஒற்றை தீபமாக கூடி ஏற்றி 21 விளக்குகள் வைக்கலாம். ஒரு தட்டையில ஏற்றி வைக்கிறது இருக்குது. குத்து விளக்கென்றால் அத்தனை முகங்களை ஏற்றலாம். நெய் விட்டு ஏற்றுவது சிறப்பு. அது திரி வந்து தாமர நூல்களால் இருப்பு கிடைக்கிறது அருமை. தாமர நூல் திரி வந்து சிறப்பு. அல்லது பருத்தியால செய்த பஞ்சால செய்த திரியும் வைக்கலாம். அதுதான் இந்த தீபம் ஏற்றுவது. அந்த மனப்பாங்கு முக்கியம். இதுல இறையை கண்டு இந்த மனப்பாங்கு முக்கியம்.
3: பூர்வமாக
2: அதை செய்து கொண்டால் அந்த வழிபாடு தீரும். இறைவன் தான் கிரகங்களுக்கு அதிபதி. கிரகங்கள் பலன்களை தந்தாலும் கிரகங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தவன் இறைவன். ஆகவே கிரகங்களை வழிபட வேண்டும் பொழுது அந்தந்த கிரகங்களுக்குரிய ஆதிபத்திய கிரகத்தை வழிபட வேண்டும். இப்ப சூரியனை தோஷம் இருந்தால் மகாவிஷ்ணுவை அல்லது சிவனை வழிபட வேண்டும். சந்திரனுடைய தோஷம் இருந்தால் சிவனை வழிபட வேண்டும். செவ்வாயுடைய தோஷம் இருந்தால் சுப்பிரமணியன் அல்லது முருகனை வழிபட வேண்டும். புதனுடைய தோஷம் இருந்தால் திருமாலை வழிபட வேண்டும். வியாழனுடைய தோஷம் இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். வெள்ளினிய தோஷம் இருந்தால் முருகனை வழிபட வேண்டும். சனிய தோஷம் இருந்தால் பெருமாளை அல்லது சிவனை வழிபட வேண்டும். ராகுகேதியுடைய தோஷம் இருந்தால் அம்பாளை துர்கையை காளியை வழிபட வேண்டும். இந்த அதிதெய்வங்களை வைத்து வழிபட்டு அக்கிரகங்களுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிதெய்வ வழிபாடு இல்லாமல் தனியே கிரகங்களை சுற்றி வழிபடுவதனால பலன்கள் வருவது குறைவு. ஆகம விதிகள் அந்த அதிதெய்வங்களுடைய வழிபாடு தான் சிறப்பாக சொல்லுகின்றன.
3: இல்ல டாக்டர், என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால், நீங்கள் இந்த மிகவும் பெரிய விளக்குகள், குத்து விளக்குகளை வீட்டிலே அலங்கார பொருளாக வைக்கிறார்கள். இப்ப வாசல்லாம் பார்த்தோம், பெரிய விளக்குகள் அது அந்த நாட்கள்ல எங்களுடைய அதை வாசலில் வைத்து அது விளக்கேற்றாமல் அப்படி வெறும் விளக்குகளை வைப்பது நல்லதா?
2: விளக்குகள் வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக வருஷத்திலே ஒரு முறை என்றாலும் அவற்றை ஏற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விளக்கு இருப்பதுல பலன் இல்லை, மங்களம் இல்லை. பொதுவாக எங்களோட வீட்டிலே அந்த பெரிய விளக்கு இருக்குது, நாங்கள் அதை தீபாவளிக்கு ஏற்றுவோம். தீபாவளிக்கு ஏற்றுவோம் அல்லது கார்த்திகை தீபம்,
3: அந்த
2: கார்த்திகை தீபத்துக்கு தீபாவளிக்கு அந்த விளக்கை ஏற்றி ஒரு அன்றைக்கு வந்து என்ன சொன்னாங்க, மற்ற எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அந்த லைட்ல பாக்க அழகாக இருக்கு. அப்படி செய்யலாம். அப்படி உங்களுக்கு விருப்பமான ஒரு சிறப்பான நாள்ல, நவராத்திரியோ அல்லது ஒரு நாள்ல அந்த விளக்குகள்ல அந்த அனைத்து திரியும் போட்டு ஒரு ஏத்தி பிறகு அதுக்கு பிறகு துடைத்து கழுவி வைப்பது வருஷத்துக்கு ஒரு காண்டாலும் இந்த பெரிய விளக்குகள் பாவிக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டும்.
6: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
7: அவரை சேவிக்கிறது நயமானவனால சேவிக்க முடியுமா, நமக்கு அந்த சக்தி இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். பகவான அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணினா, அருணாச்சலேஸ்வரா உனக்கு வஸ்திரம் கட்டுறேன்னு வேண்டிட்ட. சிம்பிள். இது என்னாச்சு, அவர் என்னமோ நினைச்சார், ஒரு பத்தாறு வேட்டி கொடுத்தா போதும்னு நினைச்சார். அங்கே கொண்டு போனார் அவர் பகவானுக்கு. அந்த அவர் சொல்ற அந்த குருக்கள் பத்தாறு வேட்டி கொடுத்ததுல இது என்ன போறோங்கிற இருக்கிறதுல இதுதான் பெரிய வேட்டி. அவன் தான் லுங்கி கட்டுறான் நாலு மழமா இருக்கிறதுல பத்தாறு வேட்டி கொடுக்கறதுக்கு இது இல்லையே. இங்க தெய்வம் என்ன தெரியுமா உங்களுக்கு, என்ன இந்த மலை, மலைக்கு கட்டணமா என்ன ஆறுது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா வேண்டிக்கலாம், இப்ப என்ன பண்றதுன்னு. அது மாதிரி அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபம் அவர் ஒரு இடத்துல இருக்கார், சர்வ வியாபகமா இருக்கார். அவரை நாம் பூஜை பண்றதோ அவருக்கு நாம் வணங்குவதோன்னு எப்படி பண்ண முடியும்? ஆகையால் நான் பூஜை பண்ணுகிறேன் அச்சயாமி அச்சயாமி பரமும் என்பரம் கீழே சொன்னேனப்பா. அதான் நிஜமா பாக்குறேன், இதெல்லாம் பண்ண முடியுமா உனக்கு பூஜை பண்ண முடியுமா? உன்னை ஒரு சின்ன விக்கிரகத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்றது, ஒரு லிங்கமாக வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ற, உங்களுக்கு பூஜை பண்ணல. நாலு திராட்சை பழம் காஞ்ச திராட்சை பழத்தை வச்சு பகவான் கொடுக்குறோம். பகவான் எப்படிப்பட்டவர், எவ்வளவு உலகத்தை முழுக்க எஸ் பிரம்ம சக்கரந்த உபே பவத போதனா. பழைய காலத்துல இந்த உலகங்கள் ஈரேழு பதினாலு கோலங்களையும் ஒரே தரம் சாப்பிடுறாரு அவர். தொட்டுகளுக்கு ஊர்கமாக யம தர்மராஜா. அவரை போய் நீங்க அவருக்கு நாளே நாலு திராட்சை பழம் காமிச்சு விட்டு அது எழுந்திருக்க நீங்களே வாயில போட்டு போயிட்டே இருக்க, என்ன நியாயமா இது? அவருக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமா? ஆனா என்ன பண்றேன், சரணம் விபோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பண்றது நான் சொன்னேன், ஆனா அது நிஜமாக பக்தி இல்ல, நிஜமாக பண்ணல. பகவான பூஜை பண்றதுங்கிறது அசம்பவம், அவரா ஏற்றுக்கொள்ளணும். நாம் எடுத்துட்டதான பூஜையே இவன் நல்லா பூஜை பண்ணினேன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர நிஜமாக அவருக்கு பூஜை பண்றது முடியாது. ஏன்னா முடியாது கேக்குற வஸ்திரோதவிதோ. உங்களுக்கு நான் வஸ்திரம் கட்டணமையானால் முதல்ல எனக்கு என்ன வளர்ந்தார், ஆயிரம் கைகள் வரும். ஏன்னா அவர் எங்க இருக்கார், ஆபாதால அந்த பாதாளத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் போற அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுக்கு வஸ்திரம் எங்க இருந்து கட்ட முடியும்? எவ்வளவு பெரிய வஸ்திரம் கட்ட முடியும்? ரெண்டு கை போருமா? ரெண்டு கை இவ்வளவுதான் இருக்க. ஆனா விவகாரம் அவர் எங்க இருக்காரு, இந்த கோடியில இருந்து அந்த கோடி இருக்காரு, எப்படி சார் கட்ட முடியும்? அதனால என்ன பண்ணலாம், பகவானுக்கு வஸ்திரம் செய்யற பண்ணலையானால் ஒரு ஆயிரம் கைகளாவது மினிமம் இருக்கலாம். சம்ஸ்கிருதத்துல ஆயிரம்னா 999,000 கிடையாதுங்க. நீங்க எப்படின்னு அதிகம்னு அர்த்தம். சதம் சகஸ்திரம் இது அனந்த வாசகாதி பதாதி 100,000 சொன்னா அதிகம்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடியுமா? மகான்கள்னா எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருக்காரு? ஆயிரம் தாமரைகள்னால மகாவிஷ்ணு தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாராம். எப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார்? பரமேஸ்வரனுக்கு, பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு நாளும் 1,000 புஷ்பங்களோட அர்ச்சனை பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். எதற்காக வச்சிருந்தார் அப்படின்னா, அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியதான நிலையில இருக்கணும். உலகத்தை காப்பாற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு குழந்தையை காப்பாற்றுறதே சுலபம் இல்லைன்னு இந்த காலத்துல அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமோ. பழைய நாள்ல பாட்டியம்மா ஆத்துல இருப்பா, குழந்தை கட்டிச்சுன்னா எதிர்க்க அப்படியே தமாஷ் பண்ணி அவளை அந்த குழந்தையை பேசிட்டு சிரிச்சுட்டு அவளோட விளையாண்டு அந்த அங்க அழுகையை நிறுத்தி விடுவான். அவளுக்கு தெரியும் எங்க வயசு வலியினால அழகுதா, இல்ல காதுக்கு கீழே ஒரு எலும்பு அடிக்கிறதுனால அழகுதா, எதுனால அழகு? இன்னைக்கு இருக்கக்கூடியதான், புதுசா இருக்கக்கூடியதா இருந்தம்மா இவாளுக்கு ஒண்ணுமே தெரியல. டாக்டர் கிட்ட ஓடுறான், டாக்டர் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு டென்ஷன் இருக்குன்னு அந்த டாக்டருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ, அதை வணங்கோ, அது வணங்கோ, எப்படி காசை கரெக்டானது வேற வழி இல்லையே. 50 லட்சம் 60 லட்சம் சேர்த்துன்னா சீட்டு வாங்கினேன், சேர்த்து சேர்க்க வேண்டாமா? லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வியாபாரம் என்ன, அந்த குழந்தைய காப்பாத்துறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். எதுக்காக அழகுதுன்னு தெரியாது, என்ன வியாதின்னு தெரியாது. நமக்கு சொல்ற வாழ்க்கை டாக்டர் என்ன சொன்னா புரிய மாட்டேங்கிறது. ஒண்ணுமே சொல்லாத அந்த குழந்தைக்கு என்ன வியாதிக்கு ஏன் அழகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஜமீனம் கட்டுற மனையா இருக்கு, அதுக்கப்புறம் அங்க போதும் இங்க போதும் நோடி ராமச்சர்மா வயசு வலிக்கு. அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்ட அந்த குழந்தைய வளர்த்தா பிறகு நீ என்ன என்ன பண்ணினேன்னு கேட்கறது பெரியவளுக்கு. அதுல அது வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு வரக்கூடியதான ஸ்வரூபம் எவ்வளவு கஷ்டம் வாழ்வோ விஷயம் தெரியுமா? வெறுமனை ஏதோ பேரண்ட் டைம் இவ பெரிய சாப்டர், இதை பத்தி புத்தகம் நிறைய வந்துட்டு இருக்கு. என்னத்த இவ பண்ணின ஒண்ணும் கிடையாது, அழகான்தான் காப்பாத்திருக்கா குழந்தைகளை, அது தெரிய மாட்டேங்கிறது லோகத்துல. ஆனா அதை மாவட்டம் என்ன பண்ணின, உலகத்தை காப்பாத்தணும்னா உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காலும் அத்தனை பிராணிக்கும் நான் தான் பொறுப்பு. ஒண்ணுக்கு ஒண்ணு பாப்பு கண்டா உங்களுக்கு பயம், ஆனா உங்களை கண்டா பாப்பது பயம். உங்களை கண்டா பாம்பு என்ன நினைக்கிறது, எமதராஜா நினைக்கிறது. உங்க கண்ணுல விழுந்துருச்சுன்னா அதை கொல்லாம நீங்க போக மாட்டீங்கள. அது என்ன பண்ணிட்டு அது பாட்டுக்கு அது போடணுமே, ஆஹா விடாது, அது கொண்டு போடணும். ஏன்னா என்னைக்காவது வந்து அதை கரம் முடிச்சுன்னு உங்களை கடிக்குமா? யார் சார் சொன்னாது முழுக்க அந்த பாம்பு நம்மளை பார்த்து இருந்ததுன்னா அதை கொண்டுத்தான் ஆகணும் அப்படின்னு விவகாரம் முடிச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேல. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை பிராணிகள் அவஸ்தை பண்ணிட்டு இருக்கு, ஒரே டென்ஷன்ல இருக்க, அவரை எல்லாம் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு எனக்கு இருக்கு. யாரா இருக்கு, எந்தெந்த சமயம் எந்தெந்த ஆகாரம் வேணுமோ அதை நான் கொடுக்கணும். இன்னைக்கு உங்க கர்ம பிரகாரம் நீங்க இதை சாப்பிடணும்னு வந்ததுன்னா அதை வேண்டியதான பதார்த்தம் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த சமயத்துல கொடுக்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு விவகாரம் இருக்க, இது ஈஸ்வரானுகிரகம் இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு பரமேஸ்வரனா ஒரு 40 நாள் ஒரு மண்டபம் தினமும் 1000 புஷ்பங்களோட பூஜை பண்ணணும்னு ஆரம்பிச்சார். மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டே இருக்கார். 1000 தாமரைகள் டெய்லி கொண்டு வர வேண்டியது. பவாய தேவாயமா, கர்வாய தேவாயமா, ஈகாராய தேவாயமா அப்படின்னு ருத்ராயமா உக்ராயமா பூஜை பண்ணிட்டே இருக்க 39 நாட்கள் ஆயிடுச்சு. கடைசி 40வது நாள் சாரஸ்நாம ஆரம்பிச்சிருக்கார். கடை ஜெட பரமாத்மனே நமஹான்னு சொன்னா புஷ்பம் இல்ல, என்ன அன்னைக்கு ஒரு புஷ்பம் பிறந்தது, 1000 புஷ்பத்துல ஒரு புஷ்பம் பிறந்தது. விரதம் பங்கம் ஆயிடுதே, என்ன பண்றது, புஷ்பம் இல்லாத போயிட்டு கடைசியில யோஜனை பண்ணினார். இதுவும் அதுவும் கிடையாது அப்படின்னு தன்னுடைய கண்ணையே எடுத்து பூஜை பண்ணினாராம். அப்படி உங்களுக்கு பூஜை பண்ணணுமையானா நான் மகாவிஷ்ணுவா இருக்கணும். இது நமக்கு என்ன பண்றது, ஏதோ புஷ்பத்தை தூக்கி அப்படி போடுறானே தவிர எப்படி புஷ்பத்தை பூஜை பண்றோம், எந்த எண்ணத்துல புஷ்பத்தை பூஜை பண்ணலாம், புஷ்பத்தை இதயத்துக்கு கொண்டு வந்து என் இதயத்தை அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி அல்லவா பூஜை பண்ணலாம். அப்படியே கிரிக்கெட் பால் போல் பண்றா போல பண்ணப்படாது, பகவானுக்கு அடிபடுறா போல போடப்படாது. இதயத்துல கொண்டு வந்து நம்ம இதயத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம், மனசையும் எண்ணங்களையும் இவர்கள்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். எனக்கு அதனாலதான் புஷ்பத்தினால பூஜை பண்றேன், வேற எதாவது கல்லுனால பூஜை பண்ணப்படாதோ, தங்கத்தினால பூஜை பண்ணப்படாதோ கிடையாது. புஷ்பத்தினால ஏ புஷ்பமாவில அவ்வளவு மென்மையா இருக்கு, அது மாதிரி என்னுடைய மனசு இருக்குன்னு காட்டுறதுக்க. அதே போல பழைய நாள்ல சமாள் குரு கிட்ட போகும்போது சமிஸ்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது, கையில சமைத்து எடுத்துன்னு போகணும்னு சொல்றத எதுக்க, குருவுக்கு சமைத்து என்ன வேலையான கொடுக்க மாட்டாடா, எதுக்காக சமைத்து எடுத்துன்னு போகணும்னு சொல்றத. குரு கிட்ட போகும்போது என் மனசுல இருக்க எல்லா விதமான ஆசைகளும் அகன்று விட்டது. இது மனசு காஞ்சி கிடக்க, அது காஞ்சி கிடக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடியதான அந்த ஞானமானது நன்னா ஏற்பட்டு என் மனசுல சீக்கிரமா ஞான அக்னி வளரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சமைத்த கொண்டு போனார். அதுக்காக குருவிட்ட போகும்போது நான் குச்சி எடுத்துன்னு போகாதிக்கோ. அங்க உபநிஷத்துல சொன்னதுக்கு காரணம் என்ன, இப்படி காமிக்கிறதுக்காக. அதே போல பகவானுக்கு புஷ்பத்தினால ஏன் பூஜை பண்ணிட்டு இருக்க, இந்த புஷ்பமானது எப்படி வாசனையோடு இருக்கோ அப்படி நல்ல வாசனை என் மனசுல இருக்கு. இந்த புஷ்பம் எப்படி ரொம்ப நல்ல மென்மையா இருக்கோ அதே போல என் மனசும் மிருதுவா இருக்க, இந்த மனசு மிருதுவான மனசுல தங்களுடைய பாதங்கள் பட்டா அப்படியே நிற்கும் அப்படின்னு நான் உகந்தவனாக இருக்கேன் என்று காண்பிக்கிறதுக்காகத்தான் புஷ்பத்தினால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜை நான் பண்ணலையானால் பரமேஸ்வர எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தா பூஜை பண்ண முடியும், மகாவிஷ்ணுவா இருக்கலாம், நடக்குமா? நான் மகாவிஷ்ணுவா ஆகலைன்னா பாருங்க பார்க்கலாம். வஸ்திரோதவிதோதஹஸ்ரரதா புஷ்பார்ஜனே விஷ்ணுதா கந்தே கந்தவாத்மதா. பகவானுக்கு கந்தம், நம்ம பாட்டுக்கு சந்தனம்னு சந்தனத்தை பூசறதே கிடையாது. பகவானுக்கு ஏதோ சந்தனத்தை வைக்கணும்னு அந்த வேறால எப்படி குத்தரா போல வைக்கிறோம், அந்த சில பேர் வைக்கிறது பாருங்க கந்தத்தை அப்படியே வரலாறு எடுத்து அப்படியே அவருக்கு குத்துறாரு, அந்த விக்கிரமே கீழே விழுந்துரும். அப்படியா வைக்கிறது சந்தனத்தை எப்படி பூசணும்? பகவானுக்கு உடம்பு முழுக்க பூச வேண்டாமா? ஆனால் யாரால முடியும்னு பகவான் என சின்ன விக்கிரகமா பூசறதுக்க கல்யாண சந்தர்ப்பத்துல மாப்பிள்ளைக்கு இந்த பக்கத்துல காரணம் சந்தனம் பூசும் ரொம்ப அவர் எழுந்து சந்தனத்தை பூச மாட்டார். என்ன பண்றாரு தெரியுமா? நான் அந்த வீடியோ காரனை பாக்குறேன், இவர் பூசறது வீடியோ எடுக்கணுமா, அதுதான் பண்றாரே தவிர என்ன மகாவிஷ்ணுன்னு நினைச்சிருந்தா அந்த மாப்பிள்ளைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க அவர் விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த மகாவிஷ்ணு அந்த பரமேஸ்வரனான ஒரு சின்ன விக்கிரகமா இருக்கணையானால் அவருக்கு பூசுறார். அவர் தான் பாதாள லோகத்துல இருந்து தேவலோகம் வரைக்கும் வியாபிச்சு இருக்காரு, அவருக்கு எப்படி சந்தனத்தை பூச முடியும்? அப்ப பூச முடியாதுன்னு சந்தன விவகாரம் எப்படி நடக்கும்? ஓஹோ, அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன ஆச்சுன்னு, நான் வாயு பகவான ஆனையனையானால் அந்த வாயு பகவான் எப்படி இந்த முழுக்க வியாபித்திருக்கா கொடுக்கிறார பரமேஸ்வரன் மேல படலாமோ அதே போல நானும் அவருக்கு பூஜை பண்ண முடியும், சந்தனத்தை பண்ண முடியும். இல்லைன்னா பகவானுக்கு மனசால தியானம் பண்ணலாம் பிரதிவியாத்மனே கந்தங்கள் அவர்தான் ஆயிடுத்துன்னு நிஜமாக அவருக்கு பூஜ முடியாது. அவருடைய சரீரம் என்ன, அவருடைய சைஸ் என்ன, அதனால அவருக்கு எப்படி பூச முடியும்? முடியாது. கந்தே கந்தவ ஆத்மதா அன்னபதனே பகிர் முகத்யக்ஷதா, அதோட மட்டும் இல்ல அன்னபதனே அவருக்கு அன்னத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அன்னபதனுக்கு சாதாரண வைகம் கொஞ்சமா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தை தாத்த கொண்டிருக்கா போகிறதான ஒரு சொல்றோம். அப்படிப்பட்டதான அவரை அவருக்கு நாம கொடுக்கிறமையான யாரா ஆகலாம், எப்படி இருந்தால் அவருக்கு நாம் அன்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பகிர்முகர்னா அக்னி பதிலாம், அக்னியாக இருக்கணும். ஏன்னா அக்னிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா எந்த தேவதைக்கு நீங்க ஹோமம் பண்றதா இருந்தாலும் தேவதைக்கு நீங்க அபிஷம் கொடுக்கறதா இருந்தாலும் அக்னிமுகமாக அக்னிமுகவே தேவா சொல்லுது. அக்னியில போட்டேன்னா அவரை கொண்டு போய் கொடுத்துருவார். அது எப்படி சார் அக்னியில் போட்டா என்ன எரிஞ்சு போறது என்ன? ஆமா எரிஞ்சு போறது, நான் இல்லைன்னு சொல்லுங்க எரிஞ்சு போறது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தான் இங்க அதை உட்கொண்டா இதே மாதிரியே பொருள் அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறார். அவருக்கு அது தெரியும், அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. ஆகையால் யாருக்கு நீங்க ஹோமம் பண்ணினாலும் அக்னி வழியா தான், இந்திரனுக்கு கொடுக்கணும்னாலும் அக்னி வழியா கொடுக்கணும், சந்திரனுக்கு கொடுக்கறாலும் சோமனுக்கு கொடுக்கறாலும் யாருக்கு கொடுத்தாலும் அக்னியில ஹோமம் பண்ண வேண்டியது. அக்னியில ஹோமம் பண்ணினேன்னா அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதை கொண்டு போய் அந்தந்த தேவதைக்கு கரெக்டா கொண்டு கொடுத்துடலாம். இது தெரியும், நீங்க நெய்யதான் ஹோமம் பண்றேன், பாலுதான் ஹோமம் பண்றேன், அவளுக்கு என்ன வேணுமோ எது பிடிக்குமோ எது வேணுமோ அந்த சந்தர்ப்பம் அதுக்கு தகுந்தாக கொடுக்குறேன். இங்க இருந்து வெளியூருக்கு காசு அனுப்பிச்சிருந்தா இந்த ரூபாய் நோட்டை அங்கே கொடுத்தானா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அந்த ஊர்ல செலாவணியா இருக்கா போடுகிறான ரூபாய் அந்த ஊருக்காக அவளுக்கு கொடுக்குறான். அதே மாதிரி தான் அக்னி பகவானுக்கு நீங்க ஹோமம் பண்ணினா இந்திரனுக்காக இது சந்திரனுக்காக இது யமனுக்காக இது இந்திரன் இருக்க மற்ற தேவதை எனக்கு விஷ்ணவேஸ்வரா அப்படின்னு பூஜை பண்ணினால் அந்தந்த பகவானுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்ப உலகத்துல எல்லா தேவதைகளும் கொடுக்கக்கூடியதான அபிஷ சாப்பிடுவது யாரு? அக்னிபகவான். அது மாதிரி நான் இருக்கமையானால் அன்னத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு அன்னத்தை கொடுக்கறதுன்னு எப்படி இருக்க முடியும்? அக்னி பகவான் மாதிரி இருக்கலாம், இருக்கா? நான் அப்படி இருக்கேனா என்னால ஆக முடியுமா உங்க பூஜை பண்றதுன்னு எப்படி நடக்கும் சொல்லுங்க சுவாமி நிற்கந்தே சூடாமணே பாலேந்து சூடாமணே பாத்திரே காஞ்சன கர்ப்பதாசி பாத்திரம் பலருக்கு நல்ல பாத்திரமா கொடுக்கணும்னு சொன்னா எது தங்கமா கொடுக்கணும் நமக்கு தங்கம் வேணும்னு பகவான பிரார்த்திக்கிறோம் யாராவது பகவானுக்கு தங்கம் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரோ இல்ல இவனுக்கு எனக்கு வேணும் பகவானே எனக்கு அது வேணும் இது வேணும் ஆவரணங்கள் வேணும் அதுன்னு கேட்கிற பாத்திரே காஞ்சன கர்ப்பதாசி கிரண்ய கர்ப்பனா இருக்கணும் கிரண்யகர்ப்பனா முதன் முதல்ல பிறந்தவர் அப்படின்னு கிரண்யகர்ப்பரா இருந்து எல்லா தங்கமும் தங்கையில இருக்கக்கூடியதா இருந்தாரே ஆனால் அப்பொழுது பரமேஸ்வருக்கு தங்கத்தினால ஏதாவது கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய சுவாமிக்கு சின்னதாக கொடுத்தா நன்னா இருக்குமா முடியுமா அப்ப என்ன விவகாரம் நம்ம பகவானுக்கு பூஜை பண்றேன்னு நினைக்கிறதெல்லாம் வெறும் விளையாட்டு சின்ன குழந்தைகள் சொப்பு வச்சிருந்து விளையாடுறது பார்த்தேடா ஒண்ணும் தெரியாம பெண் குழந்தைகள் பழையமா இல்ல இப்பதான் ரைபிள் எடுத்துக்கிறதுன்னு அதுவே

ஆக பூஜை நடக்குமா பண்ணவும் முடியுமா? எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்டதான பகவானுக்கு பூஜை நான் பண்றேன்னு சொல்றது வந்து வெறுமை விளையாட்டு. அதான் சொல்ற இவைகள்லாம் நமக்கு இருக்குமையானால், என்னிடத்துல ஆயிரக்கணக்கான கைகள் இருக்கமையானால், நான் மகாவிஷ்ணுவாக இருப்பேனையானால், நான் வாயு போன்றதாக எல்லா இடத்திலும் சுற்றுக் கொள்ளக்கூடியதான பரிஸ்தி எனக்கு இருக்குமையானால், அதே பகவான் போல் எல்லா அன்னத்தையும் என்னிடத்துல வரக்கூடியதாக இருக்குமையானால், இளைஞர் இளைஞர்கள் போல் எல்லாமும் தங்கமா இருக்குமையானால், அவர் எப்படி அப்ரணகா சர்வையோ சுவர்ணா, தாடி மீசை உட்பட எல்லாமும் தங்கம் அவருக்கு. அப்படி இருக்குமையானால் நான் உங்களுக்கு ஏதோ தங்க பாத்திரத்தினால ஏதாவது கொடுக்கலாம். நம்ம சாதாரணமான வியக்தி, பரம தரித்திரன், பரம ஏழை, எல்லா பாபங்களுக்கும் வேண்டியவனா இருக்கேன்னு இப்படிப்பட்டதான் நான் உங்களை எப்படி பூஜை பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் உங்க கருணை இருந்து நீங்களே பக்தியோட போனா போறது, இவன் பக்தியோட பூஜை பண்ணணும் நான் நினைக்கிறான். ஆகையால் அவன் எதை பண்ணினானோ நான் பூஜை பண்ணினா போது எழுதுக்கிறேன். அப்படின்னு நான் சொல்றதே, நான் எதை பண்ணினாலும் நீங்க நல்ல படுற அப்படின்னு தயையோட ஏத்துண்டா சரியே தவிர, நிஜமா நான் பூஜை பண்றேன், நான் உங்களுக்கு சேவை பண்றேங்கிறது நடக்கிற காரியமாப்பா கிடையாது பாரு சூடாமனே. ஏ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லா தப்பையும் போக்கக்கூடியவர், எல்லா தப்பையும் க்ஷமிக்கக்கூடியவர் நீங்க. அதுக்காகத்தான் பாலேந்து சூடாமனே அத சின்ன சந்திர படைய தலையில வைக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படிப்பட்டதான தப்பு பண்ணினாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், நான் காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறாரா சூக்கர். சந்திர படைய வச்சுண்டு பாலேந்து சூடாமனே சுஷ்ரூஷம் கரவாணித்தே பரமேஸ்வர, என்னால முடிஞ்ச வரைக்கும் சுஷ்ரூஷம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்ச சேவை பண்றேன். கரவாணித்தே பசுபதே, நீங்க யாரு பசுபதி? பசுக்களா இருக்கக்கூடியதான எங்களை எங்களுடைய கட்டு அழுக்கக்கூடியவர், கட்டி போட்டிருக்கோம் என்ன ஆசைங்கிற கட்டு. அது வேணும் இது வேணும், அங்க 50% டிஸ்கவுண்ட், இங்க 40% டிஸ்கவுண்ட், அது 5% இருந்து 75% டிஸ்கவுண்ட் காலம்பர பேப்பர்ல போட்டிருக்கான். இங்க என்னதான் விற்கிறானோ தெரியல, அதே பதமா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது அப்ப உபயோகப்படும் நீதி பேப்பர்லாம் போட்டு, நியூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அங்க ஒருத்தர் கொண்டு விட்டான், இங்க ஒருத்தர் கொண்டு விட்டான், இங்க தங்க தேர்ந்தும் இந்த நியூஸ் தான் இருக்கு, வேற ஒண்ணும் தெரியல. இந்த டிஸ்கவுண்ட் பேப்பர் மட்டும் தனியா வச்சிருக்கேன், அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்கான். வியாபாரம் முழுக்க பாருங்க உங்க ஆத்துல வியாபாரம் என்னடா. இப்படி இதுலத்தானே மனசு சுத்தி கொண்டிருக்க விவகாரம் முழுக்க பாத்திரே கஞ்சன பாலேந்து சூடாமனே சுஷ்ரூஷம் கரவாணிதே பசுபதே, எங்களுடைய கட்டல்ல அவுத்து எங்களை காப்பாற்றலாம். ஏன்னா நீங்க தான் பசுபதி, பசுக்களா இருக்கக்கூடியதானே எங்க கட்ட அழுக்கக்கூடியவர். சுவாமி திருலோகி துரோ, அதோட மட்டுமல்ல நீங்க சுவாமி, நீங்க தான் எங்களுக்கு சுவாமி, எங்களுக்கு உடைந்தவர், எங்களை உடையவர் நீங்க, எங்களுக்கு அதிபதி, எங்களை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு யாருக்கு இருக்க உங்களுக்கு தகுது. ஆகையா சுவாமின்னு நான் தப்பு பண்றேன், ஏதோ இப்படி இப்படி பூஜை பண்றேன் நினைக்கிறேனப்பா, நிஜமான பூஜாக அது. ஆகையா எங்களை நீங்க தான் கருணையோட காப்பாற்றணும் திரிலோகி குரோ. அதுக்கு மேல நீங்க என்ன தப்பு பண்ணினாலும் கோபம் வராம இருக்கிறவருக்கு குருன்னு பேரா. குரு தான் எப்படி இருக்கணும், எதை பண்ணினாலும் கோபம் வராம இருக்கணும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு சரி ஆட்டம்தான். ஓஹோ கோபம் வராதோ இல்லையா, சரி நான் பாத்துக்கிறேன். கோபம் வந்ததுன்னா நீங்க குரு இல்லைன்னு சொல்லிவிடலாம். என்னடா அப்படியோ, குரு லட்சணம் சுந்தரா சுமுக சிஷ்யா அப்படின்னு ஆரம்பிச்சு, கோபமே வராம பொறுமையோட இருக்கக்கூடியவர். அந்த பொறுமையோடு இருந்தே அந்த குருவை கண்ட அந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு வரணும், ஒரு கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கலாம். அப்படியே பரமேஸ்வர, பரமேஸ்வரன் யாராவது கோபம் வராதவர்னு சொன்ன நம்பர் இடம்

0: சொல்றதுக்காக வேற வார்த்தையை போட்டிருக்காரு. சரி, ஓகே குரு, மூலத்தை காப்பாற்ற கோரிக்கைதான மூலத்தும் குருமூர்த்தியா இருக்கல சுவாமின்னு எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு வஸ்திரோத்தோதவிதோதாஸ்தரகரதாஸ்தனே விஷ்ணுதா கந்தே அந்த மகாத்மதா அன்னபதனே பரிர்முகத்யக்ஷதா பாத்ரே கஞ்சன கர்ப்பதாஸ்தி மைதே பரேந்து சூடாமணே சுஷ்ரூதம் கரவாணிதே பதுபதே சுவாமி லோகீகுரோ அப்படின்னு பகவான குரு ரூபமா தியானம் பண்ணியிருந்தானு ஒரு சுருதம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்ததார்த்தம் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷமாய பகவஹ சப்ததார்த்தாஹ. ஏழு பதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பதக்கிருத்தியம், பதக்கிருத்தியம் இங்க ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றா தீபிகால, பதஸ்யார்த்தம் பதார்த்தம் இது விற்பத்திய அபிதேயத்துவம் பதார்த்த சாமானிய லட்சணத்தை கட்சியதே லபியதே. பதஸ்யார்த்தம் பதார்த்தம், பதத்தோட விஷயம் பொருளுடைய விஷயம் அதுதான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒற்ற விபாகாதேவ சப்தத்துவே லப்தே சப்தகிரகம் கிமர்த்தம் இது சேது. இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தாலே ஏழுன்னு தெரியும். சப்த பதார்த்தாக ஏழு தான் பதார்த்தம்னு சொல்லி சொல்ல வேண்டிய எதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லப்பா, அதிக சங்கியா அதிக சங்கியா அவ்விவச்சேதார்த்தத்வாத், அதிக சங்கியா விவச்சேதார்த்தத்வாத். உனக்கு சந்தேகம் வரக்கூடும் ஏழுக்கு மேல இருக்கலாமோ அப்படின்ட்டு, அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நாம ஏழுதான்னு சொல்லியாச்சு. ஏன் எப்படி ஏழு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வரலாம், நான் உனக்கு சந்தேகத்தை நானே எழுப்பி காமிக்கிறேனே. நானும் அத்திரிக்த பதார்த்த பிரமிதோ நவா நாத்யா பிரமிதஸ்ய நிஷேத யோகியாத். இப்போ ஏழாவது பதார்த்தம் ஒன்னு இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு சொன்னா, இருக்க முடியாது அந்த ஏழாவது பதார்த்தம். எட்டாவது பதார்த்தம் ஒன்னு இருக்கலாம், எட்டாவதுன்னு ஒண்ணு இருக்கலாம். சரி, அது தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிருப்த பதார்த்த பிரமிதோ நவா பிரமிதாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அத்திய அது சொல்ல முடியாது. என் பிரமித்த நிஷேதாயோகாத, ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, பிரதியோகி பிரமிதம் பிரமித்தின் வினா நிஷேத அனுபவத்தை சேத்த, தெரியாத விஷயத்த எதை தெரியாதுன்னு சொல்லாம அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீ அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல. பதார்த்தத்துவம் திரவிய சப்தான்யதமத்துவம் இது விவச்சேதார்த்தத்வாத், இந்த பதார்த்தம் ஏழுல ஏதாவது ஒண்ணுதான், இதுதான் பதார்த்தம். இந்த ஏழுல ஒண்ணுக்கு பேர் பதார்த்தம்னு சொல்றதுக்கு தான் வந்து ஏழுன்னு சொல்லியிருக்கமே தவிர வேற எதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீக்கால பதக்கிருத்தியத்தை சொல்றாரு, தீபிகால சொல்றாரு. சரி, தத்ர திரவியாணி பிருத்திவியத்தேஜ வாயு ஆகாஷ காலதை காத்மனாம்சி நகைவ, ஒன்பதுதான் திரவியம்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்க பதக்கிருத்தியமுக்கு தத்ர முன்னாடியும் தத்ர இருக்கு, இங்கேயும் தத்ர இருக்கு. தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா சப்த பதார்த்த மத்திய வித்தியாசம், அங்க ஏழு பதார்த்த மத்திய அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இங்க ஒன்பது அந்த ஏழு பதார்த்தம், ஏழு பதார்த்தம் என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல முதல் என்ன திரவியமோ அந்த திரவியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரவியாணி நவைவை தென்பக, திரவியாணி தத்ர திரவியாணி நவைவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நடுவுல இருக்கிறத விட்டுட்டு அன்பையும் சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். என்னது அங்க திரவியங்கிறது எத்தனை திரவியங்கள்? ஒன்பது மாத்திரம் அப்படின்ட்டு. ஏவம் தத்ரீதி பதம் சதுர்விம்சதி குணாக இத்தியாதினாப்பி அன்பே அன்பேத்தி. அப்படி தத்ரா தத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துலையும் இதே தான் புரிஞ்சுக்கணும். குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல, குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல சாமான்யம் அப்படின்ட்டு ஒண்ணு ஒண்ணுத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க திரவியத்வ ஜாதிமத்துவம் குணமத்துவம் சமவாய காரணத்துவம் வா திரவிய சாமானிய லட்சணம். திரவியம் திரவியங்கிறீங்களே, திரவியம்னா என்ன, திரவியம்னா என்னன்னு கேட்டா திரவியத்தோட லட்சணம் இதுதான். திரவியத்துவ ஜாதி மத்தம், திரவியத்தன்மையுடைய ஜாதி இருக்கிறதா இருக்கணும். ஜாதிங்கிறது அந்த கூட்டம், திரவியங்கிற கூட்டத்தோட திரவியத்தன்மை இருந்தாதான் திரவியங்கிற கூட்டத்துல சேர்க்க முடியும் நம்ம ஒரு விஷயத்த. அந்த திரவியத்தன்மையுடைய கூட்டத்துல இருக்கிறதா இருக்கணும் ஒரு லட்சணம். இல்லாட்டி குணவத்துவம், எது குணமுடையதா இருக்கோ, திரவியம் குணமுடையதா இருக்கும் அதனால குணமுடையதா இருக்கலாம். இல்லாட்டி சமவாய காரணத்துவம், சமவாய காரணமா இருக்கணும், பிரிக்க முடியாத சம்பந்தத்துடைய காரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு திரவியத்துக்கு லட்சணம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரூப ரசகந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிரதத்துவ சயோக விபாக பரத்வ அபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக்க துக்கேச்சா துவேஷ பிரயத்ன தர்மா தர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணா. 24 குணம் என்னன்னு சொல்லி சொல்லியாச்சு. 24 குணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கேயும் ஒரு டீக்கா பதக்கிருத்தியமும் இல்லை. பதக்கிருத்தியம் நேரம் அடுத்ததுக்கு பேர 24 குணம் இதுதான்ப்பா லட்சம். நம்ம உத்தேசம் சொல்லியாச்சு 24 குணம் என்னன்ட்டு, பின்னாடி லட்சணம் பரீட்சா பண்ணும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அடுத்தது உட்சேபனா பக்ஷேபனா குஞ்சன பிரசாரண கமனானி பஞ்சகர்மானி, இங்கேயும் ஒரு பதக்கிருத்தியமும் இல்ல, உத்தேசம் சொல்லியாச்சு. ஆனா அடுத்ததுல சொல்றாரு பரம் அப்புறம் பேச்சேதி த்விதம் சாமானியம், பரம் அப்புறம் அப்படின்னு ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. பரம் அப்புறம்னு சொல்லி சொன்னா என்ன, பரசாமானியம் அப்பரசாமானியம் வித்தியாச, பரசாமானியம் அப்பரசாமானியம் ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. சரி, பரம்னா என்ன, பர பரம்னா பரத்தன்மை, பரத்துவம் அப்படின்னா என்ன, பரம்னு சொல்லி சொன்னீங்களே எதை எது பரம்னு சொல்ல முடியும், பரத்தன்மையுடையது பரம், அந்த பரத்தன்மை என்னது அபரத்தன்மை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளக்கணும். அதுக்கு சொல்றாரு பரத்துவம் பரத்தன்மை அப்படின்றது அதிக தேச விருத்தித்வம், அதிக தேசத்துல இருத்தல் உடையது. விருத்தின்னு சொல்லி சொன்னா இருத்தல், விருத்திங்கிறது இங்க இருத்தல் என்னால இல்ல, என்ன விருத்திங்கிறது வந்து வேதாந்தத்துல என்ன அலைன்னு சொல்லணும், இங்க இருத்தல், அதிக தேசத்துல இருத்தல் இருக்கிறதுக்கு பரத்துவம்னு சொல்லுவோம். நியூன தேச விருத்தித்வம் அபரத்துவம், கம்மி தேசத்துல குறைந்த இடத்துல வந்து இருத்தலுடையதா இருக்கிறதுக்கு அபரத்துவம்னு சொல்லணும். பரத்துவம் அபரத்துக்கும் வித்தியாசம் இதுதான். பரத்துவம்னா அதிக தேச விருத்தித்வம், அதிகமான தேசத்தில் இடத்தில் விருத்தித்வம் இருத்தலுடையது. அபரத்துவம்னா நியூன தேச விருத்தித்வம், குறைந்த இடத்தில் இருத்தலுடையது, விருத்தி இருத்தல் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு சப்தமும் நம்ம இங்க ஏத்துக்கணும். அடுத்தது நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா ஏவ, நித்திய திரவியத்துல விருத்திக விருத்தினா இருத்தலுடையது, நித்திய திரவியத்தை இருக்கிறதான விசேஷமானது அனந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. சமவாயஸ்து இயக்க ஏவ, சமவாயமானது ஒண்ணுதான். இதெல்லாம் வந்து இங்க பதக்கிருத்தியம் ஒண்ணுமே இல்லை, காரணம் என்ன உத்தேசத்தை சொல்லிட்டே போயிருக்கோம். இங்க லட்சணா பின்னாடி பண்ணுவோம், அந்த லட்சணையில இதெல்லாம் விசாரம் பண்ணுவோம்னு விட்டுட்டாரு. அபாவச்சது விதக பிராகபாவ பிரத்யம்சாபாவ அத்தியந்தபாவ அந்யன்ய பாவச்ச அபாவம் நாலு வக பிராகபாவம் பிரத்யம்சபாவம் அத்தியந்தபாவம் அந்யன பாவம், முன்னின்மை பின்னின்மை நிரந்தர இன்மை ஒன்று மற்றும் சுண்டலின்மை அப்படின்னு நாலு வகையான இன்மை. தத்ர கந்தவதி பிருத்வி, இங்கே ஆரம்பிக்கும் பதக்கிருத்தியம். கந்தவதி பிருத்வி, வாசனையுடையது பிருத்வி, சாத்விதா நித்யா நித்யா ச நித்யா பிரமாண ரூபா நித்யா காரிய ரூபா புனஸ்திருதா ஷரீர இந்திர விஷய வேதாது ஷரீரமஸ்மதாதீனாம் இந்திரியம் கந்த கிராகம் கிரானம் நாசாகரவர்த்தி விஷயோ மிருக மிருத் பாஷானாதி. அப்படி கந்தவதி பிருத்வி வாசனையுடையது நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த இடத்துல அது ரெண்டு வகையானது, நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கிறது. நித்தியம் பரமாணு ரூபமா இருக்கிறது, அனித்தியம் காரிய ரூபமா இருக்கிறது. காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகையாறுது, ஷரீர இந்திரிய விஷயம் அப்படின்னு பேசுறதுனால. ஷரீரம்ங்கிறது நம்ம சரீரம் மாதிரி, இந்திரியங்கிறது விஷயத்தை அந்த அதை பாக்குறது என்னது, வாசனையை அறியறது என்னது, கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு, அந்த கந்தகிராகமான மூக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி தான் இந்திரியம். விஷயம் கல்லு மண்ணு முதல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மூலத்தை பார்த்தாச்சு. இப்போ பதக்கிருத்தியம் ஆரம்பிக்கிறார். ததேவிஹி லட்சணம், எது அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ ரூப தோஷத்ரய சூன்யத்வம். லட்சணம்னு சொல்லி சொன்னா என்ன, லட்சணத்துக்கு லட்சணம் இதுதான். லட்சணம் என்னது, அதிவ்யாப்தி அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ தோஷத்ரய சூன்யத்வம். இந்த மூணு தோஷமும் இல்லாததுதான் லட்சணம்னு சொல்லி ஒத்துக்க முடியும். ஏதா எப்படின்னு சொல்லி சொன்னா, கோஹோ சாத்னாதிமத்வம், மாடு அப்படின்னா என்ன, ஆடு தசை உடையது அப்படிங்கிறது இங்க லட்சணம், மாட்டுக்கு லட்சணம், இது சரியான லட்சணம். சரி, தவறான அவ்யாப்தி அவ்யாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னீங்க எப்படி அப்படின்னு கேட்டா, அவ்யாப்திச்ச லட்சிய ஐக்க தேசா அவருத்தித்வம். அவ்வியாப்திங்கிறது லட்சிய ஏக தேச அவருத்தித்வம், லட்சியத்தினுடைய ஒரு தேசத்துல மாத்தம் விருத்தி உடையது இல்ல ஒரு தேசத்தை மாத்தம் விருத்தி இல்லது அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ கோர் ந கபிலத்துவம் லட்சணம் தசிய அவ்வியாப்தி கிரஸ்தத்வாத். இங்க கோ அப்படின்னு சொல்லி சொன்னா மாடுன்னு சொல்லி சொன்னா மாடு என்னது அப்படின்னு கேட்டா, மாடு வந்து கபிலத்துவம், மஞ்சள் கலர்ல இருக்கிறது, சிவப்பு கலர்ல இருக்கிறது, வெள்ளை கலர்ல இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன், தசிய அவ்வியாப்தி கிரஸ்தத்வா, அவ்வியாப்தியா இருக்கு. லட்சியத்தோட நீங்க எதை லட்சணம் பண்றீங்களோ லட்சியம் பண்றீங்களோ அதனுடைய ஒரு தேசத்துல மாத்தம்தான் விருத்தி உடையதா இருக்குது, முழுமையா அதை கவர் பண்ணல அப்படி இருக்கிறது. அதிவியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது, லட்சிய விருத்தி தேசத்தி அலட்சிய விருத்தித்வம். அதிவியாப்தின்னு சொல்றது லட்சியத்துல விருத்தி இருக்கு, இருத்தல் இருக்கு, நீங்க எதை குறிக்கிறீங்களோ அதுல இருத்தல் இருக்கு. அப்படி இருந்துட்டு நீங்க எதை குறிக்கலையோ அதுலயும் இருத்தல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அதிவியாப்தி. குறிக்கிறதுலயும் இருக்கு, குறிக்காததுலயும் இருக்கு, அப்படின்னா அதிவியாப்தி. குறிக்கிறதுல முழுமையா இல்லாம இருந்ததுன்னா அது அவ்வியாப்தி. குறிக்கிறதுலயும் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது மத்ததுலயும் இருந்ததுன்னா அது அதிவியாப்தி. அது என்னது அப்படின்னு கேட்டா அதைவ கோர்ண ஸ்ருங்கித்வம் லட்சணம். மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது கொம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன், மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுல எல்லா மாடுலயும் வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, அது ஆடு மத்த விஷயத்துக்கும் போயிடுறது, ஆடு மான் முதலிய மத்த மிருகங்களுக்கும் போயிடுறது. இன்ஃபேக்ட் மாடுன்னு சொல்லி சொன்னா ஜெர்சி மாட்டு கொம்பே இல்ல, கொம்பு மாதிரி அந்த இடத்த ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாட்டெல்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது அவ்வியாப்தி தோஷமா இருக்குமா இருக்கும். நம்ம ஊர்ல பாக்குற மாடு வந்து கொம்புடையதா எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல அந்த மாடெல்லாம் இறங்கி இறக்குமதியான மாடெல்லாம் கொம்பு இல்லாம இருக்கும். அது அது மாதிரி கொம்புக்கு மாத்திரம் அந்த மேடு மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அவ்வியாப்தி அதிவியாப்தியா என்ன சொல்லுவோம்னுமா, சரி நம்ம மாடுனா கொம்பு இருக்கு அப்படின்னு சாதாரண லட்சணத்தை எடுத்துன்னு பார்த்துட்டோம்னா அது அதிவியாப்தி தோஷம் உடையதாயிடுறது. அசம்பவ அசம்பவச்ச லட்சிய மாத்திர அவருத்தித்தம். அசம்பவம்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்னத்தை குறிக்க போனீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்காதுல்ல அந்த லட்சணமானது, அந்த இடத்துல மாத்திரம் ஃபிட் ஆகாது. மொத்த எல்லா இடத்தையும் பொருந்தும், அந்த இடத்துல மாத்திரம் பொருந்தாது. அப்போ அது அசம்பவம் அப்படிங்கிற தோஷம். எப்படின்னா யதா கோஹோ ஏகசவத்வம் ந லட்சணம் தஸ்ய அசம்பவ கிரஸ்தத்வாத். மாடு என்னது அப்படின்னா ஒரு குழம்புடையதுன்ட்டு, மாடு ஹூஃப் குழம்பு. அப்போ மாடு ரெண்டு குழம்புடையது, அதோட பாதத்துல ரெண்டு பிரிவு இருக்கும், நகம் ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும், ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மாடு ஒரு ஒரு நகமுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு, ரெண்டு நகமுடையது. அதனால மாட்டுல லட்சணம் போகவே போகாது, அதனால அது அசம்பவம்ங்கிற தோஷம். இந்த மூணு வகையான தோஷம், அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம், இந்த மூணு வகையான தோஷம் இல்லாத இருக்கிறதா நாம பாத்துக்கணும். லட்சணத்துல நித்தியம்னு சொல்லி சொல்லியிருக்கு, கந்தவதி பிருத்வி நித்யா அநித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. நித்தியம்னா என்ன, அனித்யம்னா என்ன அப்படின்றத பாக்கிறார். நித்தியம்னு சொல்லி சொன்னா துவம்ச பின்னத்வே சதி, துவம்ச அப்ரதியோகித்வம் நித்தியத்துவம். துவம்ச பின்னத்வே சதி, துவம்ச அப்ரதியோகித்வம் ஆரம்பிச்சிட்டாங்க, தலைய நல்லா போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ துவம்ச பின்னத்வே சதி, துவம்ச அப்ரதியோகித்வம் நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா லட்சணம் என்னன்னா திரைக்காலிக அபாத்தியத்துவம் நித்தியத்துவம். திரிகாலத்துல மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாத விஷயத்துக்கு நித்தியம்னு சொல்லிடுவான் வேதாந்தத்துல. இங்க என்ன சொல்றான் பாருங்க, துவம்ச பின்னத்வே சதி, துவம்சம் அழிவில் இருந்து வேறுபட்டதா இருக்கணும். இருந்த நேரத்துல துவம்ச அப்ரதியோகித்வம், துவம்சத்துக்கு பிரதியோகியா பாத்திரமா ஆகாம இருக்கணும், அழிவுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும். அழிவுக்கு பாத்திரம் இல்லாம எது இருக்கோ அது நித்தியம் மாத்திரம் இல்ல, அழிவும் நித்தியம், அழிவும் இல்லாம இருக்கணும். அது ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கோங்க, துவம்ச பின்னத்வே சக்தி அழிவிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும் ஒண்ணு, அதே நேரத்துல அழிவு பாத்திரமா இருக்கக்கூடாது, அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது. பிரத்தியோகினா எஸ்சி அபாவ எதனுடைய இன்மையோ. அப்போ அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அழிவும் இல்லை. ஏன் ரெண்டுத்தையும் சொல்லணும், அழிவு இல்லை அழிவுக்கு பாத்திரமும் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் ஏன் ஒரு லட்சணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பதக்கத்தை மண்டா இருப்பாங்க. துவம்சி அதிவியாப்தி வாரணாய துவம்ச பின்னத்தே விசேஷனம். இப்போ ஆணை இருக்கு, துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கறத விட்டுடுங்க நீங்க, துவம்ச அப்ரதியோகித்வம் அப்படின்ட்டு அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத மாத்திரம் லட்சணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க, இங்கேந்தான் விசாரம், புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். துவம்ச பின்னத்வே சத்தின்னு ஒரு ஒரு பாகம், இன்னொரு பாகம் வந்து துவம்ச அப்ரதியோகித்வம். துவம்ச பின்னத்வே சத்தினா அழிவிலிருந்து வேறுபட்டதா இருந்து, துவம்ச அப்ரதியோகித்வம்னா அழிவுக்கு பாத்திரமாகாதது. இப்போ அழிவிலிருந்து வேறுபட்டதா இல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்து அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை நான் ஏத்துக்கல, அதை விட்டுட்டேன். வெறும் நித்தியம்னா என்ன, அழிவுக்கு பாத்திரமாகாதது. சிம்பிள், நம்ம புரியுமே, அழிவுக்கு பாத்திரம் இல்லாதது அதுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லி ஏத்துண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிவு அழிவுக்கு பாத்திரமாகாது, அழிவு நாசமானது திருப்பி நாசப்படுத்த முடியாது, நாசத்தை நாசம் பண்ண முடியாது, அழிவை அழிவு பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால துவம்ச பின்னப்பே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது பாருங்க, எப்படி யோசிக்கிறான் பாருங்க அவன், துவம்ச பின்னத்வே சதி எதுக்கு சொல்லணும், துவம்சத்தை திருப்பி துவம்சம் பண்ண முடியாது. பானை அப்படின்னு இருக்கு, இந்த பானை என்ன பண்ணீங்க, அடிச்சு உடைச்சிட்டீங்க, இப்போ பானை இல்ல, இப்ப கபாலம் துண்டுகள் தான் இருக்கு. அதனால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அழிவு நித்தியம். அதனால அழிவை நீங்க வந்து சேர்த்துட்டு கூடாது. அதனாலதான் என்ன சொல்றான், துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கிறான். ஏன்னா அழிவு நித்தியம் ஆயிட்டு, அந்த அழிவு எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அனந்த காலம் வரைக்கும் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அழிவை. அதனால துவம்ச பின்னத்வே சதி. சரி அடுத்தது சொல்றான் பாருங்க, கடாரோ அதிவியாப்தி வாரணாய விசேஷ தலம் துவம்ச அப்பிரதியோகித்வம் சொல்லியிருக்கு. துவம்ச பின்னத்வே சதின்னு மாத்திரம் சொன்னா போதுமே. துவம்ச பின்னத்வம், துவம்ச பின்னத்வே சதி கூட இல்ல, துவம்ச பின்னத்வம். ஏன்னா சதி சப்தமி எப்போ இன்னொன்னு சேர்க்கும் போதுதான் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் சப்தமியானது சதி சப்தமியானது யூஸ் பண்ணப்படுறோம். இப்போ துவம்ச பின்னத்வம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அழிவுக்கு அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். லட்சணம் நித்தியத்துக்கு என்ன லட்சணம், அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்ப என்ன ஆகும், கடாதோ அதிவியாப்தி வாரணாய அப்படின்றான். பானை முதலிலிருந்து பானை முதலில் அது போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். ஏன் எப்படி போகும் அப்படின்னா, பானை என்னது அழிவிலிருந்து வேறுபட்டது. பானை அழிவா, அழிவில்ல. பானைங்கிறது ஒரு பதார்த்தம், ஒரு ஒரு பொருள் அது. பானை அழிவில்ல, ஆனா அழிவுக்கு பாத்திரமாக கூடியது பானை. பானை அழிவில்ல, அழிவுக்கு பாத்திரம். ஆனா நீங்க வெறும் துவம்ச பின்னத்வே துவம்ச பின்னத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா லட்சணம் என்ன ஆகும், பானையில போயிடும். பானை அழிவுக்கு பாத்திரமாக கூடியது, அது நித்தியமாகிடும். அப்படி நித்தியமான லட்சணம் அனித்திய விஷயத்துல போயிடுறது. கவனிங்க கவனிங்க, நல்லா கவனிங்க விஷயத்த. துவம்ச பின்னத்வே சதி முதல், ரெண்டாவது துவம்ச அப்பிரத்தியோகித்வம் அழிவிலிருந்து வேறுபட்டது முதல், ரெண்டாவது அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படின்ட்டு. ரெண்டாவது மாத்திரம் நான் லட்சணமா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத விட்டுட்டு அழிவுக்கு பாத்திரமானது மாத்திரம் லட்சணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, துவம்சமானது அழிவுக்கு பாத்திரமாறது ஆகாது. அழிவை திருப்பி அழிக்க முடியாது, அதனால அழிவுல லட்சணம் போயிடும். நீ அழிவு நித்தியம் அழிவு அங்க போயிடக்கூடாது. அதனால என்ன சொல்றோம், துவம்ச பின்னத்வேங்கிறோம். சரி, துவம்ச பின்னத்துவம் மாத்திரம் லட்சணம் கொடுத்தா, அழிவிலு அழிவிலிருந்து வேறுபட்டதுன்னு மாத்திரம் கொடுத்தா பாணி முதலியும் நித்தியமாயிடும். பாணி நித்தியமா, அழிவுக்கு பாத்திரமாக கூடியது, அதனால அழிவுக்கு பாத்திரமாக கூடியதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரெண்டுத்துக்கும் அவசியம் என்னன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கேர்ஃபுல்லா தியானம் பண்ணி இங்க பாக்கணும். அடுத்தது துவம்ச பிரத்தியோகித்வம் பிராகபாவ பிரத்தியோகித்வம் வா அனித்யத்வம். அனித்யம்னா என்ன, அனித்தியத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவேன். அனித்தியத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா, துவம்ச பிரத்தியோகித்வம் பிராகபாவ பிரத்தியோகித்வம் வா. துவம்சத்துக்கு பிரத்தியோகியா இருக்கணும், பாத்திரமா இருக்கணும், இல்ல பிராகபாவத்துக்கு பிரத்தியோகியா பாத்திரமா இருக்கணும். துவம்சம்னா அழிவுக்கு பாத்திரமா இருக்கணும், இல்லாட்டி முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கணும். அதுதான் அனித்யம். ஒரு விஷயத்த அனித்யம்னு சொல்லணும்னா எப்ப சொல்லணும் அப்படின்னா, அது முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்திருக்கணும், முன்னாடி இல்லாம இருந்திருக்கணும், அப்படிப்பட்டதுதான் முன்னின்மைக்கு பாத்திரம். பாணி அனித்யம் அதனால, ஏன்னா எதற்கு தத்தது அனித்யம். அதனால முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரம் மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றான் என்னது, துவம்ச பிரத்தியோகித்வம் அழிவுக்கு பாத்திரமாவும் இருக்கணும், பின்னின்மைக்கு பாத்திரமாவும் இருக்கணும். முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருந்ததுன்னா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கணும், இல்லாட்டி பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தாலும் அனித்யம். வேதாந்தியோட அவித்யா எவ்வளவு எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா அனாதிகாலமா இருக்குமா, ஆனா அழிவுடையது, அது அனித்யம். எனக்கு ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் இல்ல. சமஸ்கிருத ஞானம் உனக்கு எப்போல இருந்து இல்ல, ஆதிகாலத்துல இருந்து. ஓ சிட்டி உண்டாச்சு அப்போல இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல. இப்போ சமஸ்கிருத ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன். அப்ப என்னாத்து, அந்த இவ்வளவு நாள இல்லாத சமஸ்கிருத ஞானம் அழிவடைஞ்சிருச்சு. அப்போ அனாதிகாலமா ஒரு விஷயம் இல்லாம இருந்துக்கலாம், ஆனா அழிவடைய முடியும், அது நித்தியமாகல, அனித்தியமாயிடுச்சு. ஏன், முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தது ஆனா இப்போ அழிவடைஞ்சிருச்சு. பாணி இல்ல ஒரு பொருள் பல காலமா இருந்திருக்கு, இப்ப அதை போட்டு அழிச்சுட்டேன் நான், அது பின்னின்மைக்கு பாத்திரமா இருக்கு. அப்படி முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அப்படி பின்னின்மைக்கு பாத்திரமாவோ பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். எது போகாயத்தனம் ததைவ சரீரம். சரீரம்னு சொல்லியிருக்கேன், சரீரம்னு சொல்லி சொன்னா புனஸ் திரிவிதா சரீரேந்திர விஷய பேதாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, போகாயத்தனம் போகத்திற்கு அனுபவத்திற்கு ஆயத்தனம் பாத்திரம். எது அனுபவத்திற்கு பாத்திரமா இருக்கோ, அனுபவத்தை அடையத்துக்கு இடமா இருக்கோ, அதுக்கு பேரு சரீரம். இல்லாட்டி என்ன சொல்றாரு, சேஷ்டாசிரயோவா, செயலுக்கு சார்புடையதா, செயல் எதை சார்புடையதா இருக்கோ, உடம்பு இல்லைன்னா ஒரு செயலும் நடக்காது. அப்போ அந்த செயலை சார்ந்துதான் இருக்கிறது, செயல் எதை சார்ந்துதான் இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு. சரீரம் ஒண்ணு அனுபவத்துக்கு அனுபவத்திற்கு இடமா இருக்கிறது, இல்லாட்டி செயலுக்கு சார்பா இருக்கிறது, இதுக்குதான் சரீரம்னு பேரு. இந்திரியம், இந்திரியம்னு சொல்லி சொல்றாங்க. இந்திரியம்னா என்ன, சக்ஷுராதவதி வியாப்தி வாரணை கந்த கிராகம் இது, காலாதவதி வியாப்தி வாரணாய் இந்திரியம் தி. இந்திரியம் அப்படின்னு சொல்லி சொன்னது, இந்திரியம் என்னது, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி, இந்திரியத்துக்கு லட்சணம். இங்க இந்திரியம்னா என்னன்னு சொல்றோம், பார்த்திவ இந்திரியம், கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி. இதுல கந்த கிராகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கிராணம் நாசாகரவர்த்தி, மூக்கு மூக்கு நுனியில இருக்கிறது, அந்த நுகர் நுகர்ற சக்தி மூக்கு நுனியில இருக்கிறதுன்னு சொல்லிட்டாலே போதுமே, மூக்கு இந்திரியம் வந்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது. ஏன், கந்த கிராகம் சக்ஷுராதோ அதிவியாப்தி வாரணாய, கண்ணு முதலியதெல்லாம் இல்லாம போயிடும். அந்த அந்த லட்சணம் சொல்லல அப்படின்னு கந்த கிராகம் அப்படின்னு சொல்லி சொல்லலன்னா கண்ணு முதலியெல்லாம் லட்சணம் போயிடும், அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதவத்தி இந்த லட்சணமே கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே என்ன இந்திரியத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணு முதலியதெல்லாம் இந்திரியம் தான், அந்த இந்திரியத்துக்கு போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்லியிருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்திரியம் அப்ப எதுக்கு சொல்லியிருக்கு, இந்திரியம்னு சொல்ல வேண்டாம், கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு மாத்திரம் சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலாதவதி வியாப்தி வாரணே, காலம் கூட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு, அதனால காலிக சம்பந்தத்தோட இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கந்த இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலம் இந்திரியம் இல்ல, அதனால அங்க ஏன்னா நுகர்றது அந்த நேரத்துல நுகர்றது சக்திக்கு காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு, காலமும் சமவாய சம்பந்தமா பிரிக்க முடியாத சம்பந்தத்துல காலிக சம்பந்தத்தோட இருக்குங்க. பிரிக்க முடியாத சம்பந்தம் காலிக சம்பந்தம் தான், எப்ப எல்லாத்தோடையும் இருக்கு, எதெல்லாம் நண்டானதோ அந்த சம்பந்த காலிக சம்பந்தத்தோட தான் இருக்கு எல்லா விஷயமும், அதனால அதோட போயிடும், அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. விஷய தி, கந்த விஷயத்த நீங்க எந்த விஷயம் வாசனையோ அந்த வாசனையை நீங்க நுகர்றதுக்கு அந்த நிலையானது நுகரும் நிலையில காலமானது சம்பந்தப்பட்டதா இருக்கு, அந்த ஞானத்தை அடையறதுக்கு அந்த பிரத்யட்ச ஞானத்தை அடையறதுக்கு காரணமானது காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஒரு காலத்துல தான் நீங்க எதாவது அனுபவிக்கிறீங்க நுகர்றீங்க, இப்ப காலமும் அதோட சம்பந்தப்பட்டது இருக்கு, அதுல இருந்து அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசம் இந்திரியம்னு தனியா சொல்ல வேண்டியிருக்கு. சரி, விஷய இது பிருத்வி விஷயம், பார்த்தி விஷயம்னு சொல்லி சொன்ன விஷயம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, சரீர இந்திரிய பின்னத்வே சதி உபபோக சாதனம் விஷய. விஷயம்னு சொல்லி சொன்னா என்ன, விஷயம்னா சரீரத்திலிருந்தும் இந்திரியத்திலிருந்தும் வேறுபட்டதா இருந்து அது சரீரமாவும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, புலனாவும் இருக்கக்கூடாது, உடலாவும் இருக்கக்கூடாது, உடல் புலலிருந்து வேறுபட்டதா இருந்து உபபோக சாதனம், உபபோகத்துக்கு சாதனமா இருக்கணும். ஏன்னா சரீரம் என்ன, போக ஆயத்தனம், உபபோக சாதனம், அதுவும் அதுவும் உபபோகத்துக்கு சாதனம், சரீரம் உபபோக சாதனமே, ஏன்னா வேற ஒரு சரீரத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறேன், அப்போ அந்த மாதிரி உபபோக சாதனம் சரீரமும் ஆயிடுறது. இந்திரியம், சில இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன், அந்த இந்திரியங்கள் சுகத்தை அனுபவிக்கிறேன், அப்போ அதுவும் உபபோக சாதனமா இருக்கு, அதனால சரீரமும் உடலும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம இருக்கிறது விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்க வந்து சொல்றேன், என்னது விஷயம்ன்ட்டு. சரீராதோ அதிவியாப்தி வாரணாய் சத்தியந்தம், பரமானதோ அதிவியாப்தி வாரணாய் விசேஷந்தலம். இங்க லட்சணம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரேந்திரிய பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு லட்சணம் கொடுத்தோம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது விசேஷணம், சதிக்கு அப்புறம் இருக்கிறது விசேஷியம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது சிறப்பு, சதிக்கு அப்புறம் இருக்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இப்ப இங்க நான் சக்தி அந்த சிறப்பு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, ஷரீராதோ அதிவியாப்தி வாரணம் நிராசாய, ஷரீரம் முதலியதெல்லாமும் கூட உபபோகத்துக்கு சாதனமா இருக்கு அப்படிங்கறதுனால அதை நான் நீக்கிறதுக்கோசரம் விசேஷணத்தை கொடுத்தேன், சிறப்பை கொடுத்தேன். சிறப்பிக்கப்பட்டது எதுக்கு அவசியம், ஷரீரேந்திரிய பின்னத்தை சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போயிடேன், பின்னத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுவேன், சரீரத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்லை. ஏன், பரமாணுவும் சரீரேந்திரியத்திலிருந்து வேறுபட்டது ஆனா அனுபவிக்க முடியாததான், பரமாணு இந்திரிய விஷயம் இல்ல, யோகி பிரத்யட்சம் ஈஸ்வர பிரத்யட்சமா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய இந்திரிய பிரத்யட்சம் இல்ல, தினுக் திரணுக் அப்படின்னு எப்போ காரியமா இருந்தோ காரியம் தான் நமக்கு இந்திரிய பிரத்யட்சம், அதனால பரமாணு விஷயம் ஆயிடும். அந்த பரமாணு விஷயம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் என்ன சொல்றோம், பின்னத்வே சதி இந்திரிய உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு, பாத்திரமா இருக்கு அப்படின்ட்டு, அதுதான் விசேஷம் சிறப்பிக்கப்பட்டது. காலாதிவாரனை ஜென்மத்தை சத்தியத்தை பிதேயம், அது மாத்திரம் இல்ல, இது கூட பூர்ண லட்சணம் இல்லப்பா, இங்க கூட காலம் திருப்பி வந்துடும். ஏன்னா எல்லா அனுபவத்துக்கும் எல்லா ஜென்ய சம்பந்தத்தோடையும் எதெல்லாம் உண்டாச்சோ அதுல ஜென்யத்தோட எல்லா ஜென்யத்தோடையும் உண்டானது எல்லாத்தோடையும் காலம் காலிக சம்பந்தத்தோடு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஜன்யத்தே சதீதி அப்படின்னு சொல்லு, ஜன்யத்தே சதி அப்படின்னு காலிக சம்பந்தத்தை நிராகரத்துக்கோசரம் இந்த ஒரு விசேஷணத்தை தரணும். ஜன்ய அப்ப லட்சணம் என்ன ஆகும், ஜன்யத்தே சதி ஷரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு இருக்கணும். ஏன், காலிக சம்பந்தம் ஜன்யம் இல்ல, அது எல்லாத்தோடையும் இருக்கிறது நித்தியம், அதனால தோன்றது இல்ல, அனித்தியம் இல்ல, அது ஜன்யத்தம்னா அனித்தியத்துவம், காலிக சம்பந்தம் நித்தியம், அதனால அது ஜன்யத்வே சதியில விலகிடும். புரிஞ்சுக்கணும் லட்சணம் என்ன, ஜன்யத்தே சதி ஷரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம், அதுதான் விஷயம். விஷயம்னு சொல்லி இவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டோம் நம்ம, அது ஒரு விஷயம்ப்பா அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அனுபவத்துக்கு விஷயம்னு சொன்னா அந்த அனுபவத்துக்கு விஷயம் எப்ப ஆகும், ஷரீரேந்திர பின்னமா இருக்கணும், ஷரீரமும் இந்திரியமும் இல்லாம இருக்கணும், ஜன்யமா இருக்கணும், உண்டாகப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல அது உபபோகத்துக்கு அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்கணும், அப்போதான் அது விஷயம்னு சொல்லக்கூடிய தகுதி அடையிறது. அடுத்தது முன்னாடி சொன்ன தொடு உணர்ச்சியுடையது நீர் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, சீத ஸ்பர்ஷவத்தி ஆபகம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, குளிர்மையான தொடு உணர்ச்சியுடையது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குளிர்மையானதும் சொல்லாம இருந்தா நெருப்பும் தொடு உணர்ச்சியுடையது, நெருப்பும் தொட்டா சுடுறது, தொட்டா அனுபவத்துக்கு வர்றது, அதுல லட்சணம் போயிடும். அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம், குளிர்மையான தொடு தொடர்றதுக்கு குளிர்மையா இருக்கிறது, அதுதான் நீர். சரி, ஆகாஷாதோ வாரணாய ஸ்பர்ஷேதி, சரி சீத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, சீத ஆபக அப்படின்னு சொல்லிட்டா, குளிர்மையானது நீர் அப்படின்னு சொல்லிட்டா போதுமே. அப்படின்னா குளிர்மையானது காற்றும் கூட அந்த ஆகாசமும் கூட, அந்த ஆகாசத்துல ஸ்பர்ஷம் இல்ல ஆனா குளிர்மை தன்மை இருக்கு, அதுல போயிடும் லட்சணம், அதனால ஸ்பர்ஷவதி அப்படின்னு சொல்லி சொல்றது. காலதவதி பிரதிவாரணாய சமாய சம்பந்தேனே தி பதம் தேயம், காலிக்க காலம் வந்து எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கு, அதனால என்ன சொன்னோம், சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்க லட்சணம் மூலத்துல என்ன கொடுக்கணும், சமவாய சம்பந்தேன சீத ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் லட்சணம். இல்லைன்னா என்ன ஆகும், காலமும் அங்க சம்பந்தப்பட்டிருக்கு, காலம் என்ன சம்பந்தத்துல இருக்கு, காலிக்க சம்பந்தத்துல இருக்கு, அதனால சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொன்னா காலமானது நிராகரிக்கப்பட்டதாகிறது. எல்லாருக்கும் இந்த சம்பந்தம் இந்த சம்பந்தமானது இந்த பதமானது கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்திரியம் இந்திரியம் சொல்லுவதிகாரத்திவாரனாய ரசகிராகம் இந்திரியம்னு அங்க சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி தொக்கு முதல் இதெல்லாம் அதிப்பிரசக்தி வாரணாய, அதுல இருந்து அதிவியாப்தி அதிப்பிரசக்தின்னு சொல்லி சொன்னா அதிவியாப்தி, அதுல அதிவியாப்தி ஆகாம இருக்கணும். இந்திரியம் சொல்லி சொன்னா எல்லாமே இந்திரியம் தான், அந்த பஞ்சேந்திரியத்திலையும் நிராகரிக்கிறதுக்கோசரம் இங்க ரசகிராக்கம்னு சொல்லி சொல்லியிருக்கு. ரசேந்திரியசிய ரச சன்னிகர்ஷாதா சன்னிகர்ஷாதோ அதிவியாப்தி நிராசாய இந்திரியம் டி ரசனேந்திரிய ரச சன்னிகர்ஷா, நாக்கு இருக்கு, நாக்கோட அந்த சுவையானது சம்பந்தப்படுறது, நாக்கும் சுவையும் சம்பந்தப்படுறது, அந்த இடத்துல இந்திரிய தன்மை ரசகிராகம் இருக்கு, நாக்கும் சுவையும் சம்பந்தப்படும் போது ரசன கிராகம் இருக்கு, அந்த சுவை அறியற தன்மை இருக்கு, இருந்தாலும் அது இந்திரியம் இல்லை, அதனால அத இந்திரியத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் அத இந்திரியம்னு சொல்ல வேண்டியது தனியா. சரித் சமுத்திராதி சரித் சமுத்திராதின்னு சொல்லுவாங்க, ஆதினா தடாக ஹிம கரகாரீனாம் சங்கிராக, ஆதினு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தடாகம் ஓடை அப்புறம் ஹிமம் பனி, அதே மாதிரி கரக்க கரக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பனி கட்டியான நிலை ஒண்ணு, இன்னொன்னு சாஃப்டான நிலை, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சாஃப்டான பனியும் தண்ணி தான், கெட்டியான பனியும் தண்ணி தான், ஐஸ்கிரீம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அதே மாதிரி அதை ஃப்ராஸ்ட்ல போட்டு பண்ணிட்டீங்கன்னா கட்டி ஆயிடும், அதுவும் தண்ணி தான், சாஃப்டா இருக்கிற இந்த நிலையும் தண்ணி தான். சோ ரெண்டு இருக்கு, அதனால ஹீமா கரெக்டானு சொல்லி சொல்லியிருக்கு. உஷ்ணஸ்பர்ஷவத்தேஜஹ நித்யம் அனித்யம் ச நித்யம் பிரமாண ரூபம் அனித்யம் காரிய ரூபம் ப்ரஸ்திதம் சரீரேந்திர விஷய வேதாத் சரீரமாதித்ய லோகே பிரசித்தம் இந்திரியம் ரூபக்ராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி விஷய சதுர்விதா பௌமதிவ்ய ஔதர்ய ஆக்கரஜ வேதாத் பௌமம் வன்யாதிக்கம் அபிந்தம் திவ்யம் வித்யுதாதி புக்தஸ்ய பரிணாம ஹேது ஔதர்யம் ஆக்கரஜம் சுவர்ணாதி உஷ்ணஸ்பர்ஷவத்தேஜஹன்னு சொல்லியிருக்கு. உஷ்ணம் காலத்துல சம்பந்தம் இருக்கு, காலிக்கு சம்பந்தம் இருக்கு, அதுல நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும், சமாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொல்லணும். சமாய சம்பந்தேன உஷ்ணஸ்பர்ஷவது தேஜக அப்படின்னு ஆகும் லட்சணம். அப்போ இந்திரியம் இது கிராணாதவதி பிரசக்தி வாரணாய ரூப கிராகம் இது காலாதவதி வியாப்தி நிராசனாய இந்திரியம் இது. முன்னாடி சொன்ன மாதிரி கிராணம் முதலியதெல்லாம் மத்த இந்திரியங்கள்லாம் போகாம இருக்கிறதுக்கோசரம் ஸ்பெசிபிக்கா ரூப கிராகம்னு சொல்லியிருக்கு. இந்திரியம் மாத்திரம் சொல்லாம இந்திரியம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலத்திலயும் அந்த சம்பந்தம் இருக்கு, அதனால அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்லியிருக்கு. பேதாதி பேதாதித்தி பதம் பிரத்யேகம் அபி சம்பந்திச்சது பேதாத் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்னொன்னு சம்பந்தப்பட்டது. எது புனஸ்திரிவிதம் ஷரீந்திரி விஷய பேதாத் ஷரீர பேதாத் இந்திரிய பேதாத் விஷய பேதாத்னு ஒன்னொன்னு சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அதை பௌமேதி பௌமம்னு சொல்லி சொன்னது என்னது, ஆதிபதேன கத்யோதகத தேஜ பிரபுத்த பரிகிரக பௌம திவ்யாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பௌமம் வன்னியாதிக்கம்னு சொல்லியிருக்கு, பூமியில வர்றது வன்னி முதலியது அப்படின்னு சொல்லி நெருப்பு முதலியதுன்னு சொல்லியிருக்கு. அங்க ஆதினு சொல்லியிருக்கு முதலியே அப்படின்னு சொல்லியிருக்க. முதலி என்ன என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மின்னல்ல வர்ற அந்த நெருப்பு முதலி இதெல்லாம் எடுத்துக்கணும். அதையும் கூட ஆதி இல்ல அந்த சம்பந்தப்படுத்திக்கணும். பீத்தசிய ஜலசிய பரிணாமோ ஜீரணதா தசிய ஹேதோ ஔதர்யம் இது. நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி வந்து செமிக்கணும். சாப்பிடுறது தண்ணி பீத்தசிய ஜலசிய சாப்பிட்டது குடிச்சது எல்லாமே வந்து என்ன ஆகும், நமக்கு அன்னாதேகே புக்தசிய அன்னாதேகே பீத்தசிய ஜலசிய சாப்பிட்ட சாப்பாடும் குடிச்ச நீரும் நமக்கு செமிக்கணும். செமிச்சதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கணும், அதுதான் கீழே மலமும் மூத்திரமாவும் போயிடுறது. அப்போ நேரடியாக நம்ம குடிச்ச தண்ணி மூத்திரமாவோ இல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாவோ வர்றதில்ல, அது அதுல இருந்து என்னென்ன எனர்ஜி தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு மத்தது தான் கழிவு தான் வெளியில வர்றது. அதனால அத அந்த கழிவு ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது என்னதுன்னு கேட்டா அதுதான் வயிற்றுல உள்ள நெருப்பு. வயிற்றுல உள்ள நெருப்பு தான் அத தக்குவம் பண்றது. தசியேதூர் ஔதர்யம் இது சுவர்ணேதி ஆதினா ரஜதாதி பத பரிகிரக சுவர்ண அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகஜம் சுவர்ணாதின்னு சொல்லி சொல்லியிருக்கே. சுவர்ண ஆதின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா தங்கம் வெள்ளி இரும்பு முதலிய எல்லாத்தையும் எடுத்துருந்தோம் அங்க. அடுத்தது ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு சத்விதஹ நித்யோ நித்யஸ்ச நித்ய பரமாணு ரூபஹ நித்ய காரிய ரூபஹ ப்ரஸ்திவித ஜலீனேந்திர விஷய வேதாத் சரீரம் வாயு லோகே இந்திரியம் ஸ்பர்ஷகாக்கவத்வக் சர்வ சரீரப்ய சர்வ சரீரவர்த்தி விஷய விரக்ஷாதி கம்பன ஹேது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண சசைகோ உபாதி வேதாத் பிராண அபானாதி சஞ்ஞாம் லபதே. இங்க பிராணன் வந்து பிராணன் அபானன் முதலிய பேராடையிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரூபேதி கட்டாதி வாரண விசேஷனம் கட்டம் முதலியதுல இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் விசேஷம் கொடுத்துருக்கு. ரூபம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன லட்சணம் கொடுத்துருக்கு, ரூபரஹித ஸ்பர்ஷவான்னு சொல்லியிருக்கு. ரூபரஹிதான்னு சொல்லாம ஸ்பர்ஷவான்னு சொன்னா தொட்டா பானை கூட தான் தெரியறது, ஆனா உருவம் இருக்கு பானைக்கு, அதனால உருவம் இருக்கிற பானை முதலிய மற்றதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் நெருப்பு முதலியும் கூட உருவம் இருக்கு, அதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றீங்க நீங்க ரூபரஹிதஹ உருவமற்ற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுதான் விசேஷம். ஆகாஷாதி வாரணாய விசேஷம் வெறும் உருவமற்றன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆகாயமும் உருவமற்றது, அதனால ஸ்பர்ஷவான் ஆகாயத்துல ஸ்பர்ஷம் இல்ல, அதனால விசேஷத்தை கொடுத்திருக்கீங்க, சிறப்பிக்கப்பட்டதா கொடுத்திருக்கீங்க. சக்ஷுதாரி வாரணாய ஸ்பர்ஷ கிராகம் இது கண்ணு முதலியதெல்லாம் அதுல இருந்து இந்திரியத்துல நீக்கிறதுக்கோசரம் வெறு இந்திரியம் சொல்லாம அந்த ஸ்பர்ஷ கிராகம்னு சொல்லியிருக்கீங்க. காலாதவ அப்தி வாப்தி வாரணா இந்திரியம் இது காலம் முதலியத்தர் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு, அதுல சம்பந்தப்படாம இருக்கணும்ன்றதுக்கோசம் இந்திரியம்னு சொல்லியிருக்கீங்க, அதனால இந்திரியமா இருக்கு அங்க காலிக்க காலம் இந்திரியம் இல்ல. விரக்ஷேதி விரக்ஷம்னு சொல்லி சொன்னாமே அது என்னது, கம்பனாதி ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதிபதினா ஜலாதி பரிகிராக ஆதிங்கிறதுனால அங்க நீர் முதலிய விஷயம். விரக்ஷம் மாத்திரம் இல்ல நீர் முதலியது கூட அசையறது, அந்த அசையறதுக்கு காரணமும் இந்த வாயு தான். சரீரந்திரி மகாவாயுவாதோ அதிவியாப்தி வாரணாய் விசேஷ பதம் விசேஷனம் சரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு சரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, மா வாயு வெளியில இருக்க வியாபிச்சிருக்கிற வாயு வந்து சரீரத்துக்குள்ள இல்ல, அதனால சரீர அந்தர் சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்தை சொல்லியிருக்கீங்க. மனாதிவாரனாய விசேஷம் அங்க விசேஷம் கொடுத்திருக்கீங்க. என்னது சரீர அந்தர் சஞ்சாரி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாயுன்னு சொல்ல முட்டீங்கன்னா சரீர அந்தர் சஞ்சார வர்த்தி சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்றது என்னது மனசும் கூடதான். மனசு அணு, இவங்களுடைய சாஸ்திர பிரகாரம் மனசு அணு மாத்திர பரிமாணம், அணு சைஸுக்கு இருக்கிறது சின்ன சைஸ், இங்க கீழே மேல எல்லாத்தையும் சுத்துறது, அதனால அதுல நிராகரிக்கிறதும் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. திருப்பியும் தனஞ்சய வாரணாய சஞ்சாரியத்தி தனஞ்சய பிராணன் சரீரந்திர சஞ்சாரவர்த்தி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லாம, சரீராந்திர வர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, சரீரத்துக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா போதுமே அப்படின்னா, தனஞ்சயம்ங்கிற பிராணன் சரீரம் இறந்த பின்னாடி பிராணன் நான் சரீரத்தை விட்டு போன பின்னாடி பிராணன் அந்த சரீரமானது உடலானது வீங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது, ஆனா அது சரீரத்தை சஞ்சாரம் பண்றது இல்ல அப்படி வீங்கிறது அவ்வளவுதான். அதனால அந்த இடத்துல சரீரத்தை அது போகாம இருக்கிறதுக்கோசம் நீங்க இங்க தனஞ்சயம் அப்படிங்கிற அந்த சஞ்சாரவர்த்தி அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணணும். உபாதி வேதா அது உபாதி வேதத்தினால பல வகையா பேர் அடையிறது என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: மேலாளவத்தை கீழாளவத்தை மத்தியாளவத்தை அது வந்து இந்த நிலையில் நிம்மல அவத்தைகள்னு சொல்லும் போதுதான் இது வரும். ஆனா அந்த அவத்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றது. அதாவது இந்த நிம்மல அவத்தைகள்ங்கிறது யோக நிலையில வர்றவங்களுக்கு மட்டும் வரும், அந்த அவத்தைகள் இருக்கு பாருங்க அது எல்லாருக்கும் வரும். அந்த அவத்தைகள் மூன்று வகை, ஒன்று மேலாளவத்தை, இன்னொன்னு கீழாளவத்தை, இன்னொன்னு மத்தியாளவத்தை. அது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அது அதுதான் அந்த அஞ்சவத்தை படும்னு சொன்னாரு பாருங்க, அது அந்த அவத்தைகள். அதாவது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஏன் மேல்னு வச்சாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சுளுத்தி, இப்ப நமக்கு தெரியுது மூணு நிலை, கனவு இல்லாத தூக்கம் அது சுளுத்தி, கனவோடு கூடியது கனவு நனவு, இந்த மூணு நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த துரியம் தெரியாதே நமக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனா நம்ம எப்ப போனோம்னு தெரியாது, போயிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்க அந்த அவத்தைக்கு தினந்தோறும் போறீங்க, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிட்டே தான் இருக்கிறீங்களா, ஆனா யூ காட் ரீகலெக்ட் எப்ப போனோம். இப்ப இந்த அவத்தையே நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா இப்ப நம்ம தூங்க போறோம், ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆறு மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனவு வருது, இப்போ நீங்க விழிச்ச பிறகு கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்க ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, ஆறு மணி தூங்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனா ஆறு மணி நேரத்துக்கும் கனவு வராது. கனவு ஆறு மணி நேரம் டூரேஷனுக்கு ஓடி இருக்குமா? ஓடாது, ஏன்னா அது நிறைய நேரம் சுளுத்தில தான் போகும். கனவே இல்லாத தூக்கம் இருக்கும், அதான் சுளுத்தி, அதுலதான் மேஜர் போர்ஷன் போகும். அந்த கனவு வர்றதுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்கும், ஆறு மணி நேரம் கனவு காண மாட்டீங்க. அனுபவத்தே தெரியுது, ஆறு மணி நேரம், ஆறு மணி நேரத்துக்கு நீங்க எரிக்கலை சொல்ல முடியுமா? அது வரும், ஆனா திரும்ப என்ன சொல்ல முடியாது, கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து அந்த ஏற்காலில கண்ட கனவு பலிக்கும் இருக்கு, நான்காம் ஜாமத்துல, நான்காம் ஜாமத்துல வரக்கூடிய கனவு பலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த ஆறு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கனவு காண்டோம்னு சொல்ல முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது, ரீகலெக்ட் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. அதே போலத்தான் அந்த சுளுத்தி துரியங்கள் நிலைக்கும் போறோம் தினந்தோறும். அப்ப அதையே அவத்தை சொன்னாங்கன்னா, இந்த மூலாதாரத்துல புருடன் வந்து இருந்து இப்படி மேல வர்றோம் இல்லையா, அதனால மேலாளவத்தை நாங்க மறுபடியும் என்ன பண்றோம், ஜாக்கிர சொப்பன சுளுத்தி இப்படி போதுல கீழாளவத்தை. சம்டைம்ஸ் என்ன ஆகும் கேட்டா, ஜாக்கிரத்திலேயே நின்று கொண்டு புருடன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட், அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத்துல இருந்து கொண்டு இந்த அஞ்சவத்தையும் நடக்கும், அதான் மத்திய அளவத்தை. கனவுன்னு இல்ல, ஒரு செகண்ட் வந்து நீங்க போயிட்டு வருவீங்க அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் கூட கொஞ்ச நேரம் போறீங்க, ஆனா ஒரு சில பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத்துல இருக்கும் போதே அந்த அஞ்சல வருமா, நினைக்கு போறோம், இதுதான் சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனா நிம்மல் அவத்தைகள்ங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து அந்த யோக நெறியில போய் தலைப்படும் போதுதான் நிம்மல் அவத்தைகள். இந்த மூன்று அவத்தைகள் வந்து அதை வச்சுதான் சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு நேற்று ஒண்ணு சொன்னா கண்ம ஆட்சிப்பு, கண்மத்தை எப்ப ஈற்றுறோம், கண்மத்தை எப்ப நுகர்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இங்க கீழ இருந்து மேல வரும்போதுதான் கண்மத்தை நுகர்றோம், இங்கிருந்து உள்ள வரும்போது கண்மத்தை ஏன் பண்றோம். ஏன்னா மனதினாலேயே கர்மம் உண்டாயிருதே, அப்படி நினைப்புகளே கர்மத்தை உண்டாக்கிட்டு தானே இருக்கு. நினைவரை சொல்றாங்க நினைவுதான். என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பூர்வ ஜென்ம நினைவுகளும் சேர்ந்து வருது. ஆனா இதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. இவங்க விஞ்ஞானத்துல பூர்வ ஜென்மத்தை பற்றி அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது இல்லையா, விஞ்ஞானத்திலேயே பகுத்தறிவிலேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நினைவான நினைவு என்பது அந்த பூர்வ ஜென்மத்தையும் சேர்ந்துதான் வருதுன்னு கேட்டா அந்த கனவுல அனுபவிக்கிற சூக்கும சரீரம் அதே சரீரம் தான் இருந்தது. அதுதான் இங்க உள்ள பாயிண்ட். ஏன் சொல்ல வேண்டியது எழுதுன்னா அந்த சூக்கம அந்த கனவை அனுபவிப்பது வந்து ஆன்மாதான் அனுபவிக்குது. ஆனா சூக்கம சரீரத்தோட துணையோட தான் அனுபவிக்குது. அந்த சூக்கம சரீர பங்கம் இல்லைன்னா என்ன வராது, கனவு வராது.
6: கனவுல வர கேரக்டர்ஸ் அன்னோன் கேரக்டர்ஸ்
5: வருது, அன்னோன் கேரக்டர் வருது, அன்னோன் வருது உங்களுக்கு வரும். ஏன்னா அது நீங்க அன்னோன்னா உங்களுக்கு இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியல. நல்ல அதாவது வரும் அனுபவம் வருதுன்னா கனவுலையும் கனவினும் உன்னையும் நம்பான்னு பாடுறாரு ஞான சம்பந்தம் இல்ல. ஆகவே அந்த சுத்தாவத்தைகள் என்பது அந்த நிலையை வரும்போதுதான் அந்த இது வரும். ஆகவே இந்த ஏழாம் சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டா சுத்தாவத்தைகளை பத்தி உள்ள நிலையத்தான் வர்ணிக்கிறேன். சுத்தாவத்தைகள் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு சில அனுபவங்கள், சில எண்ணங்கள், சில சாதனைகள் எல்லாமே உண்டாகுது. அது ஏன் இங்க கொண்டு வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஏழாம் சூத்திரம் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏழாம் சூத்திரத்துல இப்ப ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவை பற்றி, மூணாம் சூத்திரத்துல உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத சொன்ன, ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வர நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு உயிரை பற்றினா ஒரு சூத்திரத்துல மட்டும் சொல்ல மாட்டார். அந்த மூணாம் சூத்திரத்துல உயிர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணார். அவ்வளவு அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சூத்திரம். நான்காம் சூத்திரத்துல என்ன சொன்னாரு, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னார். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஆன்மாங்கிற ஒண்ணு எடுத்துக்கொண்டு சூத்திரத்துக்குள்ளேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வருவார். அவன் மூணாம் சூத்திரம் என்பது அவனா குறித்துக் கொள்ளுங்கள், மூன்றாம் சூத்திரம் ஆன்மாவின் உண்மையைத்தான் கூறியது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். நான்காம் சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா அந்த கரணங்கள் ஆன்மா அன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அந்த அளவுக்கு சொன்ன. இப்ப என்ன சொல்ல போறாரு ஏழாம் சூத்திரத்துல கேட்டா இந்த ஆன்மாவானது தான் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரணும் இல்லையா. ஆன்மாவுக்கு வந்து ஆன்மீக சாதனைன்னு சொல்லல, ஆன்ம சாதனை. வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆர் வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுதான் அந்த சாதனை, நாம் சாதிக்க வேண்டியது ஆன்மாதான் என்ற நிலை அதுக்கு வரும் பொழுது அந்த நிலை எல்லாருக்கும் வராது. நம்ம என்ன சொல்றோம், அது அது ஒரு பெரிய நிலை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே என்ன நினைக்கிறோம் கேட்டா எவ்வளா வந்து நம்மளை எழுப்பி ஏதாவது செய்யணும் சொல்லி ஏதாவது கொடுக்கணும். அப்படிதான் கடவுளை பத்தி நம்ம நினைக்கிறோம். கடவுள் என்று சொன்னா நமக்கு ஏதாவது செய்யணும், இவ ஹெல்ப் அஸ் அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப நம்ம பாட்டுல நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நினைக்கிறோம், நம்ம பாட்டுல ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா ஆன்மா வந்து ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பொழுது வருகிறது. அதனால என்னன்னு கேட்டா ஏழாம் சூத்திரம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சாதனையை செய்ய வேண்டியது ஆன்மா என்ற உணர்வு அதுக்கு வரணும். அது என்ன சாதனைங்கிறத அப்புறம் பார்ப்போம். என்ன சாதனைன்னா அதாவது இப்ப இந்த சூத்திரத்தை பார்த்துட்டு அதை சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சூத்திரத்தை எப்படி கண்ணழிவு செய்ய வேண்டும், சத்து அதாவது முதல்ல மூணு வார்த்தைகள் இங்க வந்து ஏற்புடி கோடல் அப்படிங்கிற உத்தியினால ஏற்புலி கோடல்ங்கிற ஒரு உத்தி நான் சொன்னேன், 32 வகையான உத்தியில ஏற்புலி கோடல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆறாம் சூத்திர வரைக்கும் என ஏற்கனவே பெற்ற ஒரு செய்தியை நம்ம விட்டக்கூடாது. ஏன்னா ஆறாம் சூத்திர என்ன சொன்னாரு, சிவபெருமானை வெறும் சத்துன்னு சொல்லக்கூடாது, சிவசத்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதான் ஆறாம் சூத்திரனுடைய சாரம் தானே. ஆன்ம வெறும் சத்து என்று சொன்னால் அது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும். அது சிவபெருமானை குறிக்க வேண்டும்னா எப்படி சொல்ல வேண்டும், சிவசத்து என்றுதான் கூற வேண்டும் என்று ஆறாம் சூத்திரத்தில் பார்த்தோம். என்னன்னு கேட்டா மூன்று சத்து எதிர், இது முதல்ல எடுக்கணும், சத்து எதிர் யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. இங்க ஒரு ஏகாரம் சத்தே. இப்போ இந்த ஏற்புடி கோடல்ங்கிற ஒரு உத்தியினால எதனா பண்றீங்கன்னு கேட்டா மூணு விஷயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்கள். சத்து என்பது இந்த இடத்துல சிவசத்தை தான் குறிக்கும். சத்து என்பது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும், அது எஸ்டாபிள் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல சத்து என்பது ஏற்புடி கோடல்னால எதை குறிக்கும், சிவசத்தை தான் குறிக்கும். அறியாது என்பது என்ன பொருள், அனுபவியாது. இந்த இடத்துல அறியாதுன்னு என்ன அர்த்தம், அனுபவியாது, டஸ் நாட் நோன் அர்த்தம் பண்ணக்கூடாது, டஸ் நாட் என்ஜாய். ரெண்டுக்கு வேறுபாடு இல்லையா. அப்புறம் சூன்யம் என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இல்லாத பொருள் ஒன்னு இல்லையன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்ப சூன்யம் என்பதற்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல வெளிப்பட்டு தோன்றாது அல்லது முனைத்து தோன்றாது. அது நான் விளக்குறேன், எப்படி உதாரணம் சொன்னா விளக்கு. இந்த மூணு காஷன் வச்சுக்கணும் இந்த சூத்திரத்துக்குள்ள போகும்போது. சத்து என்பது மேலவன போட்டு ஏற்புலி கோடல், தமிழ் இலக்கணத்தை அதுக்கு பேர் என்னது, ஏற்புலி கோடல்,
6: புலி
5: ஏற்புலி, இந்த சிறப்புலகரம். நம்ம நம்ம பையங்க தமிழ் படிக்கும் போது என்ன படிப்பாங்கன்னா அது ஒண்ணுக்கு பேர் இருக்கு, சிறப்புலகரம், பொதுலகரம், இன்னொன்னு என்ன நகரம் இருக்கு, குண்டு லகரம். ஒரு பாதியார் தமிழ் படிக்க போனாராம், அப்ப தமிழ் இலக்கணம் படிச்சு வரும்போது தமிழாசர் சொன்னார், மாலை போதில் காலை வந்தது, மாலை போதில் காலை வந்தது, அவர் மாலை போதில் காலை வந்ததுன்னு
6: மாலை வராது.
5: அதுபோல இங்க வந்து அந்த ஏற்புலி கோடல் அந்த உத்தி 32 வகை உத்தியில அது ஒரு உத்தி, ஏற்புலி கோடல் என்ற உத்தியினால இங்க சத்து என்பது சிவசத்தை தான் குறிக்கும். ஏன்னா அது ஏற்கனவே டிபைன் பண்ணிட்டால. ஏன்னா சூத்திரத்துக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா பெற்றவை காத்தல், அது ஒரு இலக்கணம். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதை நீ நீ வந்து யூகித்து அறியணும், சூத்திரத்துக்குள்ள இயல்பு. நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கங்கருத்து பகுதியோடு தொகை வருத்தமிழ் பொருட்பயன் நிகழ்ச்சி சூத்திரம், பெறுதல் பெற்றவை காத்தல் காப்போடு பிரிவு வர நிகழ்த்தல் அதன் கருத்தாகும். அவை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதே வச்சுக்கணும் நீங்க. ஆகவே ஏற்புடி கூடலால சத்து என்பது சிவசத்தையும், அறியாது என்பது இந்த இடத்துல இப்ப இறைவனோடு வருகின்ற அனுபவம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதனால அறியாது என்பது அனுபவியாது என்ற ஒரு பொருள் வைக்கொண்டோம். அப்புறம் சூன்யம் என்பதற்கு முனைத்து தோன்றாது அல்லது விளங்கி தோன்றாது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வஜ்ரவேல் முதலியார் என்ன பண்ணார், இந்த இடத்துல சூன்யம்க்கு என்ன எழுதினார், நான் லூமினஸ் எழுதினார், நான் லூமினஸ் முனைத்து முனைத்து. நான் உதாரணம் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க நான் சொன்னதை வச்சுக்கோ, எப்படி நான் விளக்கினேன் அப்புறம் நான் விளக்க போறேன் என்னன்னு. முனைத்து தோன்றாது, முனைத்து தோன்றாது, இருக்கும் ஆனா முனைத்து தோன்றாது. ஆகவே அது சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ ஒன்னா வருவோம். இப்ப சத்து எதிர் யாவையும் சூன்யம், அதாவது சிவபெருமானுடைய சந்நிதியில எல்லா பொருள்களும் விளங்கி தோன்றாது. ஆகலின். இந்த ஆகலின் என்பது என்ன? ரட்டுர மொழிதல். இந்த இலக்கண நுட்பங்கள் வந்து ஆகலின் என்பதை ரெண்டு இடத்துலயும் வச்சுக் கொள்ள வேண்டும். ஆகலின் சத்தே அறியாது. ஏகாரம் இதற்கு பிரிநிலை. ஆக சிவமாகிய சத்து அனுபவியாது. அசத்து, அசத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அசத்துனா இருக்கிற பொருள் தான், ஆனா நிலை இல்லாத பொருள். அசத்து இந்த ஒரு வரிப்புழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, இங்க என்ன? அறிவு இல்லது. அசத்து அறிவு இல்லது. ஆகலின் அறியாது. அதாவது பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்கள்ல சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவசியம் வராது. பாசத்துக்கு என்ன இல்லை? அதுக்கு உணர்வு இல்லை, அறிவு இல்லை. அதனால அதுவும் என்ன முடியாது? அறிய முடியாது. ஆகவே அசத்து அறிவு இல்லது, ஆகலின் அறியாது. இந்த ஆகலின் வந்து ரெட்டுள்ள முடியல. யாவையும் சூன்யம், சத்து எது யாவையும் சூன்யம், ஆகலின் சத்தை அறியாது. இது ஒண்ணு. அசத்து அறிவு இல்லது, ஆகலின் அறியாது. ஆக இப்ப இரு திறனையும் இந்த இடத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஐயும் ஒரு உம்மும் சேர்ந்திருக்கு இந்த இடத்துல. இரு திறனையும் அறிவு உளது, இரண்டு அலா ஆன்மா. இந்த இடத்துல இரண்டுன்னு எதை குறிக்கும்? சத்து அசத்து என்ற இரண்டும் இல்லாத ஆன்மா. ஏன்னா இதுக்கு மேல என்ன சொன்னாரு, இது பேரு இந்த தர்க்க சாஸ்திர அமைப்புல இதுக்கு பேரு என்னன்னா வாக்கிய சேடம்னு பேரு. வாக்கிய சேடம். ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல சத்து அசத்தை பத்தி தான் சொன்னார். இப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அங்க வந்து ஒரு இம்ப்ளைடா விட்டார், இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னா புறநடைன்னு பேரு. புறநடை சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வாக்கிய சேடம். வாக்கிய சேடம் அது இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா எக்ஸ்பிளிசிட். ஆறாம் சூத்திரத்துல இட் வாஸ் இம்ப்ளைடு. ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல எதை பத்தி பேசல? சதசத்தை பத்தி பேசல. சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலீட்டு, அவ்வளவுதான் சொன்ன. அப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா சில மதவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இதை தவிர வேற பொருள் இல்லைன்ட்டாங்க இல்லையா. ஆகினால சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அந்த பொருள் எது? அதுதான் சதசத்தாகிய ஆன்மா. அந்த சதசத்தாகிய ஆன்மா என்ன சொன்னாரு, இரண்டு அலா ஆன்மா. அதாவது என்ன அர்த்தம்னா, சதசத்து என்பது சத்தும் அசத்தும் சேர்ந்தது அல்ல. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இரண்டு அலான்னு ஏன் சொல்றாரு, அங்க முக்கியமான கருத்து இருக்கு. இரண்டு அலா என்றால் இட் இஸ் நெய்தர் சத்து நார் அசத்து. அதான் இரண்டு அலாது. இப்ப சதசத்துங்கிறது சத்தும் அசத்தும் கலந்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிக்கூடாது இல்லையா. சத்தும் அசத்தும் கலந்தது சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்படி சொல்ல, அப்படி சித்தாந்தம், அப்படி சொன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இது ஒரு 50 இருக்கு, அது ஒரு 50 இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சத்துல ஒரு 50%, அசத்துல ஒரு 50%, ரெண்டும் சேர்ந்துதான் சதசத்துன்னு சொல்லிக்க கூடாது இல்லையா. அதான் சொன்னாரு, இரண்டும் அலா ஆன்மா. அப்படின்னு அர்த்தம், சத்தும் அசத்தும் இல்லாத ஆன்மா. இதான் மாணிக்க வாசகர் குறிப்போட இடத்துல உணர்ற குணத்துல திருச்சதகம் 26வது பாடல் 2. இரண்டும் இனி தனிய நேர்க்கே. அப்படியே மெய்கண்டார், அப்படியே சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போருக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆன வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாரமுத பெருங்கடலே மலையே உன்னை சந்தனை செந்தாமரைக்காடு அணைய மேனி தனி சுடரே இரண்டும் இலி தனிய நேர்க்கே. இரண்டும் இலி திருவாசகத்துக்கு நிறைய பொருளாதாரம் தெரியல, வேற என்னவோ எழுதியிருக்காங்க. இரண்டும் இல்லை என்றால் ஒருத்தர் இருக்கிறாரு

0: இருக்கிறாங்க. முக்திக்கு தகுதி உண்டு ஆத்மாவுக்கு, அதான் முக்கியமான விஷயமே. The soul has got a right for mukti. ரொம்ப நேர வித்தியாசம். அவர் சொல்ல பொருள் வந்து சைவ சித்தாந்தம் நேர் விரோதம். அதாவது soul has got a right for mukti. சாதனையை செய்தா இட் ஹஸ் காட் அ ரைட். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு எங்க சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது இங்க ஒரு பெரிய பீனா போயிட்டு இருந்தார் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் சொன்னாரு, எங்க இண்டிபெண்டன்ஸ் இஸ் பர்த் ரைட்னர். அதே போல ஆன்மாவுக்கு வந்து முத்தி வந்து அதனுடைய பிறப்பு உரிமை. ஆகவே அந்த அதனாலதான் அந்த நம்முடைய திருமுறைகள்ல அந்த சித்தாந்த கருத்தை அடிபடாம பொருள் கொள்ளணும். இரண்டும் இனி தனியன் என்றால் சத்தும் அசத்தும் இல்லாத அல்லாதவன். சத்தும் அசத்தும் இல்லாதவன் கூட சொல்லக்கூடாது. ஆக இருதிறனையும் இது ஏகார பின்னிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏகாரம் வந்து பின்னிலையில வரும், தேற்றத்துல வரும், வினால வரும், அசையா வரும். ஏகாரம் மொத்தம் அஞ்சு விதமான பொருள்ல வரும். உண்மை வந்து எட்டு விதமான பொருள்ல வரும். இப்ப மாணிக்கவாச சுவாமிகளே அழுதால் உன்னை பெறலாமே அப்படிதான் சொல்ல திருவாரு. அந்த ஏகாரம் என்னன்னு கேட்டா அது ஏகாரம் வினா பொருளுங்க. அழுதால் உன்னை பெறலாமேன்னா அழுதா உன்னை பெந்திரலாம்னு அப்படி அர்த்தம் இல்ல. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பண்டிதமணி எழுதுற பண்டிதமணி மு கதிரேசன் செட்டி அது இருக்கிற ஏன்னா அந்த சித்தாந்தம் என்ன அப்படியும் கொண்ட இடம் இருக்கு. இப்ப அழுதால் பெறலாமே என்று சொன்னால் அழுதுகிட்டே இருந்தா முத்தி கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படி வந்து அர்த்தம் வந்துருது. நமக்கு என்ன சொல்லி சாஸ்திரத்தை அப்ளை பண்ணும். ஞானத்தால் வீடென்றே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகமும் சொல்ல ஒரு ஒரு சொல் எடுத்துட்டு விளக்குற கதிர்மணி விளக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்துருப்பீங்க ஐயா. அதாவது திருவாசகத்துக்கு என்ன பண்ணாரு, முதல் நான்கு அகவதுக்கு மறைமலடிகள் உரை எழுதினார் முதன் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருச்சதகம் இருக்கு இல்லையா, திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார். ஏன்னா அவர் எழுதினே போய் மனமடைய வேண்டாங்கிறக்காக அவர் வந்து முதல் நான்கு அகவல்கள் திருவாசகம் முதல் நான்கு அகவல்கள் இல்லையா, அதுக்கப்புறம் திருச்சதகம். அவர் திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார் வர. இப்ப அவங்க முழுமைக்கு எழுதுற அப்புறம் நம்முடைய இவர் காமநாத சுப்ரமணியம் விட முடிச்சு எழுதினார் கொஞ்சம். நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன வருது, அங்க கருத்து வலிக்குது. ஞானத்தால் வீழன்றே நாமரைகள் புராணம் நல்ல ஆகவும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கிறவர்னு சொன்னாரு. ஞானம் இல்லாம வீடு பேர் இல்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஞானத்தை கொடுத்து தான் முத்தியை கொடுப்பாரு. அதனாலதான் இத்தனை பிறகு கொடுக்க வேண்டியது வருது. ஞானம் இல்லாம முத்தியை கொடுத்தாதான் ஒரே நாள்ல கொடுத்துக்கலாமே வரல.
1: கோப்புக்கு ஞானம் வந்திருந்தா அது சமயம் சைவ சமயத்து
0: கோயில் அவருடைய நிலை ஞானம்னு சொல்ல முடியாது. அதாவது அறிவு தானே, அறிவு. அந்த அறிவுக்கு ஒரு பொருள் என்ன பண்ணிருக்கணும். அவருக்கு முத்திக்கு போயிருக்கணும் ஆயிரம். அதெல்லாம் அங்க என்ன எழுதினாரு, அங்க வந்து ஆனா அந்த தொடர்பு வேணும். எனக்கு இவ்வளவு தூரம் திருமறைகள்ல ஒரு ஈடுபாடு வருவதற்கு முதல்ல நேரம் செலவழிக்கணுமே, அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சு அதை அப்ளை பண்ணி பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன். அப்ப அது பூர்வஜன்ம தொடர்பு எல்லாம் வர முடியாது. ஆனாலும் அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோ அது சொல்ல முடியாது. அதாவது அவர் என்ன சொல்லிவிட்டார், ஞானத்தால் விடந்தே நான்மறைகள் புராணம் நல்லாகவும் சொல்ல சித்தியாக சொல்றார். இவர் எட்டாம் சூத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல. அங்கதான் மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாடு தமிழ்ல. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா தமிழ்ல ஒரு மரபு என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்துல சாஸ்திர மரபுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா எம்பசிஸ் சொல்றீங்களா, எம்பசிஸ். அதை எம்பாட்டிக்கா சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டுல சொல்லணும். இது செய்தால் ஒழி அது கிடைக்காது. அதனால அப்படி சொன்னார், அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டில் மெய்கண்டாருடைய வாக்கு. மேல் சைகரியா யோகங்கள் செய்துள்ளி நல்லறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்ச

0: கூடாவாகலாம். அது ஞானம் இல்லாம உத்தி கிடையவே கிடையாது எந்த ஆன்மாவுக்கும். அந்த இருந்த சிவஞான சுவாமி எழுதுவார், இன்னொரு விஷயம் எழுதுவாரு, இவ்வியல்பு ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கும் இந்நிலைதானோ அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்கிறேன், இது மெய்கண்டார் சொல்ற. அதுக்கு மேல சிவஞான சுவாமி எழுதுறாரு, வர இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே, இந்த ஸ்டாண்டர்ட் ஞான சம்பந்தர் முதலிய ஞானிகளுக்கும் இதானா அப்படின்னா சொன்னாரு. ஆம், அவருக்கும் இதுதான். அவரும் பல பிறவியில செய்தனுடைய அந்த புண்ணியத்தின் மையனாதான் ஞானம் வருதே ஒழிய நமக்கு என்னன்னா அந்த அந்த அந்த பூர்வ புண்ணியங்கள் நமக்கு தெரியல, இது மட்டும் நமக்கு தெரியுது அவ்வளவுதான். அதனாலதான் தவ முதல்வர் சம்பந்த தாம் உணர்ந்த, அதாவது அங்க வினா பொருள் அழுதா ஒரு விளம்பரம் பிறந்தாமோன்னு வினா பொருள் வச்சுக்கலாம், அங்க வினா பொருளாதான் கொள்ளணுங்கிற. அது தேற்றமா சொல்லக்கூடாது, பிரிநிலையா சொல்லக்கூடாது. சிலது அசையா வரும், செய்ய ஓசைக்காக வர்றது அசை, ஏகாரம் அசை அப்படின்னு வரும் இல்லையா. அதுபோல இங்க வந்து எப்படி வருது, ஏகாரம் சத்தே என்பது அது சத்தை பிரிக்கிறதுனால அது பிரிநிலை ஏகாரம். அப்ப எதெல்லாம் கொண்டு கொடுக்குறோம், சத்து எதிர் யாவையும் சூன்யம். அது என்னன்னு விளக்க போறோம் பின்னாடி வந்து. அந்த அது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு விஷயம், சூரியன் இருக்கிறான், அது அவரையும் சொல்ற, அவரே மீகண்டாரே அந்த உதாரணத்தை சொல்ற. அது எங்க சொல்றாரு அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் முதல் வெண்பால அவரே காட்டுற, மீகண்டாரே, கதிர் முன் இருள் போல மானா அசத்து அப்படின்ற. அதாவது சூரியன் வந்த உடனே இருள் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சூரியன் சூரியனுக்கு முன்னாடி என இருட்டு என்பது எப்பயுமே அழியாத ஒரு பொருள், டார்க்னஸ் இருக்க இருள் உண்மை. சைவ சித்தாந்தம் கொள்ளுது அப்படிதான் கொள்ளுது, சாஸ்திரம் இது நம்முடைய தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் கொள்ளுது. டார்க்னஸ் இருக்கு பாருங்க, அது எப்போ இருந்து கொண்டேதான் இருக்கும், டார்க்னஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து இனிமே டார்க்னஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சிட முடியுமா விஞ்ஞானத்துல? வைக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, இப்போ ஒரு ரூம் இருக்கணும் இங்க, ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷமா திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கணும், 1000 வருஷமா திறக்கல. அந்த 1000 வருஷமா திறக்கலன்னா கூட அங்க போய் ஒரு தீக்குச்சியை கொடுத்தனா என்ன ஆகும், உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிச்ச வரத்தான. 1000 வருஷமா இருள் இருந்தது சார், ஒரு தூக்குச்சிக்கு போகுமா சார் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப இருள் எப்ப இருந்து கொண்டே இருக்கும். அதே போல என்ன, இந்த உலகம் வந்து இருந்து கொண்டே இருக்குது, இந்த உலகமும் மாய உலக காரணமான மாயும் இருக்கு, இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது இறைவனுடைய சன்னிதானத்துல என்ன ஆகுது, இருக்கும், ஆனா இறைவனை பாதிக்காது. எப்படி இருட்டு எப்படி சூரியனை பாதிக்கவில்லையோ அது போல சூரியன் என்னைக்கா எடுத்துக்கிடுவானா, ஒரே இருட்டா இருக்கு சார், பவர் ஃபீல்டே வந்துச்சு, சூரியனுக்கு என்னைக்காவது இருட்டு வருமா? சூரியன் என்னைக்காவது இருட்டினால வரக்கூடிய துன்பத்தை சூரியன் அனுபவிப்பானா என்னைக்காவது? அதே போல வாயு பகவான் என்னைக்காவது ஐயோ காத்தே இல்லையா ரொம்ப குழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அவர் வாயு பகவான், வாயு பகவான் எப்பயாவது குழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அதுதான் என்னது, அதுதான் என்ன கேட்டா விளங்கி தோன்றாதுங்கிறது. இப்ப ஐயா கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி, முனைத்து தோன்றாது அப்படின்னா என்னன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு, முனைத்து தோன்றாது அப்படின்னா இருக்கும், அது அழிந்து போய்விடாது, இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அதை போய் பாதிக்காது. இந்த இருட்டு இருக்கும், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? இருக்கு, ஏன்னா சூக்கமா இருக்கு இல்லையா? ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்காது, ஏன்னா என்ன சொல்வீங்க, இருக்குது. எதை சொல்றீங்க, சூரியன் முன்னாடி இருட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, சூரிய ஒளி போனோட வந்துருச்சு இல்ல, அப்ப என்ன அர்த்தம், இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லாத பொருள் வராது இல்ல.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு. இருள் மாசு போக்க வந்த அருள் வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தபடியாக அடிகளாருடைய வாழ்விலே ஏனைய ஆச்சாரியார்களுக்கு இல்லாத வண்ணமாக இவருக்கு ஏழு விதமாக இரவு அந்த ஞானோபதேசம் நல்கிறான். பாலை கொடுத்தார் பிரம்மதீர்த்த துறையிலே பாலராமாயிருக்கு. சூலை கொடுத்தார் அதிக வீரட்டான துறையிலே தொல்கலையின் பெருவேந்தர். போலை கொடுத்தார் உடைய நம்பிகளுக்கு திருவெண்ணை நல்லூர் அருத்துறையிலே. இங்கே திருப்பெருந்துறை எப்படி அருள் வருகிறது பார்ப்போம். இதற்கு காரணம் கூட உண்டு. திருப்பெருந்துறை ஏன் பேர் வந்தது? இந்த பிறவி வெள்ளத்துல அலைப்பட்டு அல்லலுறுகின்ற ஆன்மாக்கள் சிவநாமத்தை ஒருமுறை சொல்லி அடிகள் பெருமான ஒருமுறை வணங்கினா பிறவியிலிருந்து வீடு பேறு செய்தலாம். இத திருவாதவூர் புராணம் சொல்லுது. கடவுள் மாமுனிவர் இயற்றியது. வெண்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்மும் சிவநாமம் என்னும் நற்புனையை பிடித்த புனையின தெப்போம். எம்பிரான் கரையில் அருக்கரையில் ஏழு துறை ஆமால் ஈசனுடைய திருவடியாகி கரையில ஏறலாம். அம்புவே மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இன்னொரு காரணமும் உண்டு. சாமி அற்புதமா ஒரு திருவிழா பண்ணுவார். சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன், கேட்க நல்லா இருக்கும். இந்த கோவில் அடிகள் பெருமானால கட்டப்பட்ட கோவில். இங்க எல்லா பிரம்மோற்சவங்களுக்கும் அடிகளா இருக்குதான். அடிகளார் தான் ரிஷபத்தில் ஏறி வருவார். அங்க ஆத்மநாத சுவாமி அடிகளார் தான், சிவயோகாம்பிகை அடிகளார் தான். இருவரும் அறுபத்திருமே. சிவயோகாம்பிகை 100 இதழ் தாமரை பீடத்தில் வீற்றிருப்பார். சததள பத்ம பீடம் என்பார்கள். கருங்கல்லால் ஆன சாளரம் பலகணி, அதன் வழியாகத்தான் அம்மையினுடைய பாதங்களை வழிபட வேண்டும். அதற்கு முன்பாக அவருக்கு நேர் எதிரே இருக்கும் ஐயன் அருள் மூலத்தானத்திலே இருக்கும் அடிகளாரை வணங்க வேண்டும். ஒன்றை முன்னாலேயே எச்சரித்து விடுகிறேன், அந்த திருக்கோவில் வழிபாடு அடிகளாரிடத்திலேதான் தொடங்க வேண்டும். அவரை வழிபடாது போனால் அம்மை ஐயன் அருள் பெற ஒண்ணாது. ஐயனை வழிபட்டுக் கொண்டு நேரே சென்றால் சிவயோகாம்பிகை அங்கே திருச்சுற்று வலம் வரலாம். வலம் வந்த உடனே இன்னொன்று இருக்கின்றது. தெற்கு திசை நோக்கி பெருமான் எழுந்தருளியிருப்பார். தானத்தினுடைய வாயில் தெற்கு நோக்கி இருக்கும். அந்த வழியாய் செல்லல் ஆகாது. அம்மையை வழிபட்ட பிறகு மேற்கு திசையில இருக்கும் கர்ண துவார திருவாய், அதாவது திக்கி வாசல், அது வழியாக நுழையும் பொழுது அங்கே 3 மண்டபங்கள் 3 சபைகள் இருக்கும். அமுத மண்டபம், அர்ச்சகர் மண்டபம், மூலட்டான மண்டபம். அதையே சபையாக சொல்லும் போது சத் சபை, சித் சபை, ஆனந்த சபை. அந்த இடத்திலே சென்று இறைவரை வழிபடும் பொழுது அவர் பீடம் மட்டும் இருக்கும். அங்கே அவருடைய பானம், அதாவது சிவலிங்க வடிவம் தென்படாது. தங்க குவளை சாத்தி வழிபாடு செய்வது மரபு. தங்க குவளை அகற்றி இருக்கும் போது பீடம் மட்டும் இருக்கும். சக்தி பீடம், சதுர்வேத பீடம், பிரணவ பீடம் என்றெல்லாம் அது சொல்லப்படும். இறைவருக்கு பின்னாலே ஒரு திருவாசி இருக்கும். 27 விளக்குகள் எரியும். 27 நட்சத்திரங்களும் ஒளிர்வன ஆத்மநாத சுவாமியினுடைய அடிமலரிலே. அதற்கும் சற்றே மேலே பார்த்தால் சிகப்பு நிறத்திலே ஒரு விளக்கு அக்னியை நினைவுபடுத்தும். வெள்ளி நிறத்திலே ஒரு விளக்கு சூரியனை நினைவுபடுத்தும். பச்சை நிறத்திலே ஒரு விளக்கு சந்திரனை நினைவுபடுத்தும். நாம் வேறு விதத்திலும் பார்க்கலாம். பச்சையாக சிவயோகாம்பிகை, சிவப்பாக ஆத்மநாத கடவுள், வெண்மையாக இருவு, மேலும் உத்தூளித்து நிற்கும் வெண்ணீற்று ஒளிக்கோலம். அவருக்கு முன்னாலே தூங்கா விளக்காக 2 நுந்தா விளக்குகள் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கும். பின்னாலே இருக்கும் 3 விளக்கு, முன்னாலே இருக்கும் நுந்தா விளக்கு 2 சேர்ந்தால் 5. என்ன நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை எனும் கலைகள் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி அத்துணி ஆத்மநாத கடவுள் அடிமலர்களை சேர்கின்றன. நமக்கு காதிலே ஒலிக்கின்றது பெருமானுடைய பாடல். இந்த கருளே திரு கடந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று இன்றன் தன்மை இணைப்பு வர நினைந்தேன் பிரிது மற்ற இன்மை. அவரை தவிர எதுவும் இல்லையே. சுடர் சென்று சென்று அணுவாய் சென்று சென்று எனும் அடுக்கு புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் தேவராய் செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் ஒவ்வொரு பிறப்பு எடுத்து எடுத்து எடுத்து அலைபாய்ந்து நிற்கும் நிலையை காட்டுகிறது. அந்த சென்று சென்று எனும் அடுக்கு படிநிலை சோபானபட்சம் என்று சாத்திரம் கூறும். படிநிலையிலே உயிர் இறைவனை பற்றும் தன்மையை பெறுவதை குறிக்கும். தேய்ந்து தேய்ந்து ஒன்றான் ஒவ்வொரு பிறப்பிலும் ஆணவ மர சக்திகள் வலி தேய்ந்து ஆற்றல் குறையும். கௌனியங்கள், சைவ சமயத்தினுடைய கோட்பாடு சத்தினிபாதம் நிகழும் பொழுது, சத்தினிபாதம் என்பது அருள் பதிவு, மலபரிவாகமும் உடனே நிகழும். மலபரிவாகம் என்பது மலசக்திகளுடைய ஆற்றல் கெடுதல். இங்கே அருள் வரும், மலத்தினுடைய ஆற்றல் கெடும், இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழும். ஆகவேதான் மணிகள் சொன்னார்கள், சென்று சென்று அணுவாய் தேடி தேடி ஒன்றாம் அவர்களை கூட்டு வரும். இதுக்கெல்லாம் காரணமான அடிகளார கும்பிடுறோம். அந்த கோவில் விடைபெற்று வரும்போது மற்ற கோவில் மாதிரி சண்டேஸ்வரரை பார்க்க முடியாது. அந்த அருள் மூலத்தானத்தில் இருக்காரு, சுந்தரபாண்டிய கோபுரத்தில் இருக்கிற அடிகள் பெருமான், அவரை வணங்கி அவர் திருவடியில போய் நாம கொண்டு வந்த ஆறு அழுக்கு முட்டியை வச்சுட்டு அவர் கொடுக்கிற அருளாரம் அதை வாங்கிட்டு வரலாம். புது பிறவி எடுப்போம். சத்தியம் பிரமாணம் காட்டிடுறேன். காலத்திய பார்த்தார் கண்ணப்ப நாயனார் சொல்ற, ஆவதன் இதனை கண்ணில் அணிதொரு மென்மேல் பாரம் போவதென்று உழவு போலும் ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறொரு விருப்புற விரையாடின தேவரங்கு இருப்பதெங்கே போ என்றார் திங்கனார். நாமளும் அந்த மாதிரி திருப்பெருந்தில் போக ஆசைப்படணும். போய் நாம பல பிறவியில சம்பாதிச்ச அழுக்கு வினை மூட்டைய அங்க தொலைத்து விட்டு அருள் ஆனந்த பெருங்கடலை பெற்றுக் கொண்டு வர. இப்போது இரவிரவர் ஆட்கொண்ட விதங்களை பார்ப்போம். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம், அதாவது நயன திக்கை, இது முதல்ல. அடுத்தது அன்னை பறையும் அருளை பதிய செய்யும் திருநீற்று பூச்சி. அடுத்தது பாதக மத்தக திக்கை எனப்படும் தனது திருவடியை அடிகளாருடைய சென்னி மேல் பொறித்தல். பிறகு திருவடியை காட்டல், ரெண்டையும் சேர்த்து ஒன்னாவே வச்சுக்கலாம். பிறகு திருவேந்தெடுத்து மகா மந்திரத்தை சித்தாந்த மகா வாக்கியத்தை செவியுற ஓதி உபதேசித்தல், மறையவராய் காட்சி தருதல், மங்கேமங்கராய் காட்சி தருதல், உள்ளபடி காட்சி தருதல் என்னும் ஏழு விதங்களிலே அடிகளாரை அண்ணலார் ஆட்கொண்டு அருளியமை அவருடைய திருவாக்கின் அகச்சான்று கொண்டே காணப்படும். முதலில் இந்த நயனத்திற்கு பார்ப்போம். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம், அது அடிகள் ஒரு விளையாட்டு மாதிரியே பாடுறார். புனர்பதொக்க எந்த என்னை ஆண்டு போல நோக்கினாய், ரொம்ப சித்தாந்த ஆழமா வருது. நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினை பயனாகிய துன்பத்தையும் சமமா பார்க்கின்ற சம திருஷ்டி, அதை இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அந்த இரண்டு வினை பலனையும் ஒப்பாக பார்த்து உவர்த்து விடுதல் தான் இருவினை ஒப்பு. புராணம் சொல்லும், கேடும் அக்கமும் கெட்ட திரு, சான்றும் சொல்லுவார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கல். ஒரு விஷயத்தை சொல்லும் போது உபமானம் சொல்லி நிறுவ வேண்டும் என்பது விதி. சீக்கிரர் செய்யறார், அற்புதமா செய்யறார். கேடும் அக்கமும் கெட்ட திருன்னா என்னன்னு கேள்வி கேட்பார். அந்த திரு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கல். அதுல முதல்ல வந்து பலனற்றதை முதல்ல வச்சார் பாருங்க, ஓடும் செம்பொன்னும். அதுக்கு பலன் இல்லாதது போல செம்பொண்ணுக்கும் பலன் இல்லை. செம்பொண்ணை மேல வச்சா என்ன தெரியுமா, செம்பொண்ணையும் தேடுவோம் ஓட்டையும் தேட ஆரம்பிச்சிடுவோம். இழிந்ததை முன்னால வச்சா இங்க வருவோம். சொல்ற உணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு போன நோக்கினாய், எனக்கு இருவினைப்பு வந்துட்டு தானே பார்த்த, புணர்த்தவென்று தென்ற போது நின்னோடு என்னோட நீதான். ஏப்பா என்ன ஆண்டு கொண்ட, என்ன பூலோகத்துல வச்சுட்டு நீ மட்டும் கையில வச்சு போயிட்டே, அப்ப ஆண்டு கொண்டது எனக்கு. ரொம்ப அழகா சில வீடுகளில் கல்யாணம் ஆயிட்டு மாப்பிள்ள துபாய் போடுவார், பொண்ணு உட்காந்துருவோம், ஆணி மாசம் ஆவணி மாசம் எதுவும் சொல்லிட்டே இருப்போம், 12 மாசமும் வரும், ஆனா பதிதான் வரமாட்டோம். அப்ப எங்க கல்யாணம் கேள்வி எழுமல்லவா, அது மாதிரி இவர் கேக்குற கொண்டு கொள்றத சொல்லித்தானே வாக்குறுதி கொடுத்த. ரொம்ப அழகா பேசுவார் அடிகள். அடிகள் வந்து ரொம்ப கனிவாக பேசுவார், சிரிப்பாக பேசுவார். ஒரு சிரிப்பு பாட்டு கூட பார்க்கலாம். சாமி டெபை அவர் அசதியாடுறார். இந்தாஸ்துதி அறிவனே அமுதே அடிநாயினே தொடங்கும் போது அடிநாயினே தொடங்குற பேச்சு அழகா வருது பாருங்க. அறிவனோ அல்லனோ பாட்கொண்ட நாய் அறிவிலாமை என்றே கண்டது ஆண்டனாய். அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே எடுக்கிற பித்த அற்புதமா இருக்கு பாருங்க. அறிவன் ஞான பரம்பு ஞான திரளான் என்ற பெருமான் அந்த நிலையில நம்மளால பார்க்க முடியாது. ஆகவே அமுதன்னர் அன்புக்கு எளிவந்தவன். ஞான திரளா இருக்கிறவன் அன்புக்கு எளி வருவான். கேக்குறாரு சாமிகிட்ட, திருப்பெருந்தருள் ஆட்கொள்ளும் போது நான் ஞானி என்று சொன்ன ஆட்கொண்ட ஆட்கொண்டு போய் அவன் தெரிஞ்சிருக்குமே நான் ஞானி அல்லன்னு. ஞானி அல்லன்னு தெரிஞ்ச ஆட்கொண்ட அல்லவா, அப்ப நான் ஞானி ஆயிருக்கணும் அல்லவா. ஞானி அந்த மாதிரி எனக்கு தெரியலையே, நான் ஞானிதானா அல்லனா நீயே சொல்லு. அறிவனோ அல்லனோ அருள் ஈசனின்னு சொல்லும் போது அவருடைய அற்புதமான அந்த இதெல்லாம் ரசிக்க பழகிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசுவார் அடிகள் பெருமான். இன்னொரு இடத்துல சொல்ல, அப்பா உன்னை எச்சரிக்கிறேன், எனக்கு நீ அருள் பண்ணலன்னா ஊர் பூரா போய் நான் சொல்ல ஆரம்பிச்சிருவார். என் நான் கொண்டவன் ஏன் தெரியுமா சொல்ல, சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசக்கென்று விரிப்பிப்பன். அது என்ன சொல்ற, சீரும் பிழைப்பைங்கிறார். என்ன அர்த்தம், தப்பு செய்யறது என் வேலை, மன்னிக்கிறது உன் வேலைன்றார். இன்னொரு சொல்றாரு, அடுத்தது எப்படி எல்லாம் பாடுறாங்க பாருங்க. குன்றேனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எங்க கெட்டுது, என்ன கெட்டு போச்சு, குற்றத்தை குணம் எடுத்துன்னு போய நமக்காக அந்த பேசுற விதம் பாருங்க. அது அடிகளாக தான் முடியும். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பை மீதற்கென்று விரிப்பிப்பன் விடுதி கண்டார். என்ன விட்டுடுவியா விடி எச்சரிக்கிறார். ஒரு புறா போய் சொல்லுவேன், நோட்டீஸ் ஒட்டி விடுவேன். வெண்கலியின் உரிப்பிச்சன் யானையை உரிச்சவன், தோளுடை பிச்சன் யானை தோலை பொறுத்தவன், சுடுகாட்டு பிச்சன் சுடுகாட்டுல ஆடுறவன், நஞ்சு எரிப்பிச்சன் நஞ்ச சாப்பிடுறவன், எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு இயேசு பண்ண செய்ய. இப்படி சொன்னவர் அடுத்த பாட்டிலேயே சொல்ற, ஏசினும் யானுன்னு ஏத்தினும் அப்படியே மாறுது பாருங்க அந்த ட்ரெண்ட். சில பேரு கணவன் மனைவி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அந்த அம்மா அழுதுட்டு வந்துடும், சரிவா ஆடியில ஏதோ தள்ளுபடியா ஒரு சேனைக்கு ரெண்டு சேனை வாங்கிட்டு. இந்த உத்திகள் எல்லாம் அடிகள் ஏற்படுத்திய உத்திகளோடு சிந்திக்க தோன்றுகிறது. அடிகளுடைய வழி வந்தவர்கள் தானே செய்வார்கள், அதை அப்படி செய்வாங்க கூட இருக்கும். அதே மாதிரி செய்ய விடுவீங்க, சகதர்மணி கணவனை கண்ணா அப்படின்னு சண்டை போட்டு அவர் அழமாட்டார், நொந்து போய் உட்கார்ந்துருப்பாரு. ஏழாம் பேஸ்து அடிச்ச பிரம்மணத்தை மாதிரி எங்க அம்மா போ உங்களுக்காக கேசரி பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிவிட்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறேன், அடிகளாருடைய திருவாசகம் கோடிக்கணக்கான எண்ணற்ற உயிர்களுக்கு முத்தி கொடுத்திருக்கு. ரெண்டு சான்று சொல்ல எனக்கு ஆசை, ரெண்டுமே அடைக்கலப்பத்து பத்தி தான் வருது. ஒன்று, இந்த கோவில் நுழைவாயில் இருக்கிற வீதி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள வீதி அவரை ஒட்டி அமைகிறது. இன்னொன்று, ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை பற்றி வருகிறது. புறச்சமயத்தாருக்கும் புண்ணியனுடைய பூங்கடலை பெற்று தந்தது அடிகள் பெருமான் திருவாசகம். ரெண்டையும் மட்டும் சொல்ல சற்று அனுமதி வேண்டுகிறேன். மகாவித்வான் உவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் பெருமான் 6 ஆண்டுகள் அவரிடத்துல உவேசா படிச்சிருக்காங்க. மகாவித்வானது கடைசி காலம், அவங்களுக்கு வாய் பேச்செல்லாம் குடறி போயிட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. பக்கத்துல இருந்து உவேசி பெரும்பாலும் அவர் படிக்க கேட்பது திருவாசகம் தானா, திருவாசகம் தான் படிப்பாங்களாம் அடி மகாவித்வான் பக்கத்துல. இது உவேசாவுடைய என் சரிதையில இடம்பெற்ற ஒரு வரலாறு. இவர் வந்து திருக்கோத்தம்பி பாடுறார், நோயுற்று மூத்து நான் உந்து என்றா இங்கிருந்து. உவேசா சொல்ற படிக்கும் போது உபேசாக்கு அந்த சந்தேகம் வருது, நுந்து கன்றுனா என்ன, நோயுற்று பொருள் புரியுது, மூத்து பொருள் புரியுது, நுந்து கன்றுனா பொருள் புரியல. ஆசிரியரை பாக்குறார், ஆசிரியர் பலகாலம் தமிழ் கற்பித்த ஞானக்கணக்கு, மாணவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது இந்த இடம் தான் அவர் கையம். பதில் சொல்றார், குழறிய வாயால வெறுத்து உந்து செலுத்தப்பட்ட பசுங்கன்று போல சொல்லிட்டு அப்படியே குமுறி குமுறி ஆடுறார் ஆசிரியர். இது நடந்து 2-3 நாள் ஆயிருக்கும். திரும்ப ஊர்வசி அவர்கிட்ட பாட போறார். அப்ப அணிகள் பெருமான் அடைக்கல பத்தை பாடணும்ன்ற எண்ணம் அவருக்கு வருது. முத பாட்டு பாடிட்டார். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்தமல தடியருடன் போயினர் யான் பாவியே. இன்னைக்கு நம்மள பாவின்னு யாரும் சொல்லிக்க மாட்டோம், மற்றவங்களை வேணா சொல்ல, தன்னை பாவின்னு சொல்றது அடிகள் தான். புழுக்கனுடைய புங்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடியே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் திருவாசகம் எத்தனை பேரால படிக்கப்படுது. கொஞ்சமாவது நினைச்சாரா, இத்தனை பேர் படிப்பாங்களே, நம்ம அழுக்கு மனத்தடியேன்னு நம்ம பத்தி சொல்லிக்கிறோமே, கவலையே படல. ஏன்னா ஞானமே வடிவமா இருக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும். அழுக்கு மனத்தடியின் உடைய உன்னடை கல்வி இந்த பாட்டை பண்ணிட்டார். முகாமத்தோட கண்கள் திறக்கல, முடிவடியிருக்கு. அவருடைய கடைசி நேரம் வந்துடுத்து, அவர் இறைவர்த்த போறார். அதுக்கு இந்த அடைக்கல பத்து சிவலோக வாசலை திறக்க போகும். இரண்டாவது பாடம் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை இனி பெருமையினால் பொறுப்பவனே பொங்கு கங்கை அராச்சடை செருப்பவனே என் பிறவியை நின் திருவருளால் வேர் அறுப்பவனே. வார்த்தை வந்து பாருங்க, மந்திர வார்த்தை. என் பிறவியின் திருவுருளால் வேர் அறுப்பவன். இத உபேசா பாடுறார். அவ்வளவுதான் பகவந்தனுடைய வழக்கு சற்றே திறக்கிறது. அவர் உயிர் இறைவனுடைய குஞ்சித்த திருவடியை சென்றடைய அடையும் வண்ணம் செய்தவர் அடிகளார். இன்னும் ஒரு சான்று, திருவாசகம் கற்ற ஒரு பெரியார் ஒரு இடத்திலே வாழ்ந்து வரும் பொழுது அவருக்கு லத்தீன் மொழி கற்பிக்கின்றார் வேறு ஒருவர். அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது. இந்த திருவாசக அன்பரிடத்திலே அவர் லத்தீன் மொழி கற்றுக் கொடுப்பார். அந்த லத்தீன் மொழி கற்றுக் கொடுப்பவர் ஒரு வக்கீலும் கூட. அவர் ஒரு நாள் நீதிமன்றத்திலே வாதாடி உள்ளமும் உடலும் சோர்ந்து வீட்டுக்கு வந்து சாய்வனார் காலியிலே சாய்ந்து அவருடைய கடவுளாகி இயேசுவை கூப்பிடுகிறார். ஓ காட், Though shall not despise me, a broken and contrite heart. Contrite na varundigirana udanju pona idayam varuthapadra idai nite kattukku vanda thiruvasagam katta solla paarpa indha mari vasagam la aangilathila thana irukke tamil la enga irukku solla na avaru tamil theriyadhu ana solra thiruvasagam endradhu thiruvasagam ellu theriyum ye illa engal adivai paadi irukkarare தெரிஞ்சுக்காம போயிட்டே காலம் ரொம்ப கடந்து போயிடுத்து. இனி தாமதிப்பதற்கில்லை, நாடோறும் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், நாடோறும் நீ எனக்கு திருவாசகம் கற்றுக் கொஞ்சம் நாட்கள் இப்படி செல்கின்றன. அவருக்கு மூப்படைந்து இறுதி காலம் வருகிறது. அந்த போதித்தலத்தின் ஆசிரியர் அவரை பார்க்க இந்த திருவாசகம் செல்கிறார். அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். இவரை பார்த்து சொல்லுகிறார், மாணவரே தம்பி அதிகம் பேசுவதற்கில்லை, என் உடல் பற்றி விசாரிக்க வேண்டாம், அடைக்கலப்பத்து ஒரு பாடல் போல் சத்தியமா நடந்தது. சொல்ற மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கேடுவாய் பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியே உன் அடைக்கலமே. இந்த முழு பாட்டை எது சொல்லல, உன் சேவடிக்கே கூவிடுவாய் அது ஒண்ணு, அடியே உன் அடைக்கலம் இதை மட்டும் பெரிய எழுத்துல எழுதி கொடு ஒரு தாழ்ல, என் தலைமாட்டில் வை, நீ போகலாம் நாளை வர வேண்டாம். நாளை அவர் உயிரோடு இல்லை. திருவாசகம் அவருக்கு சிவகதி பெற்று தந்தது. இதெல்லாம் நூல் வாயிலாக அடிய நிறைந்தவை. இருப்பினும் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா திருவாசகம் ஈஸ்வர், அதாவது ஒன்று சொல்லலாம் தேவாரத்துக்கும் திருவாசகம் வித்தியாசம். தேவாசகம் தேவாரம் ஈஸ்வர் செவியால் கேட்கப்படும் பெருமை உடையன. திருவாசகம் ஈஸ்வர் திருக்கரத்தால் எழுதப்படும் பெருமை உடையது. அது கேட்கப்படும் நூல், இது ஓதப்படும் நூல். ஈஸ்வரே படிப்பார். ஊழி முடிவில் எல்லா உயிரும் அவர்கிட்ட ஐக்கியமாயிடும். ஒரு திரு இருக்க மாட்டா, அம்பாள் தான் இருப்பா. ஒரு கட்டத்துல அம்பாள் கூட சாமிகிட்ட ஐக்கியமாயிடுவான், சக்தி சிவத்துல ஒடுங்கும். அப்ப சாமிக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுமா, திருவாசகம் படிப்பா. அதனாலதான் சொல்ல வந்தவங்க ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போட்டின்னு வருது. ஆக ஒவ்வொரு ஊழியிலையும் அது இறைவர் திருக்கரத்தில் இருக்கிற நூல் என்று தெரிய வருகிறது. எட்டாம் திருமுறை சிகாமந்திரம்னு சொல்லப்படும். அது நம்ம சிகையில வச்சு போற்றப்படும் சிறப்பினது. ஏனைய திருமுறைகளை மலரிட்டு வழிபடுகிறார்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் திருவாசகத்தை அம்பலவானுடைய உருவமாக வைத்து வழிபடும் மரபு சைவத்திலே இருக்கிறது. இத்துணை பெருமை அடிகளாருக்குத்தான் இருக்கின்றன. இனி நாம் அந்த முதல் பாடலுக்கு போவோம். புணர்ப்பதற்கு எந்த எண்ணெய் ஆண்டு போன நோக்கி நான் புணர்ப்பதென்று முன்னாடி இன்னும் ஒழுக்கத சொல்லன்னு சொன்ன இந்த பெருந்துறையில வெள்ளம் வந்த கதை அதுவும் சொல்லிருந்தேன். அவற்றையும் தெரிஞ்சுக்கணும். சாமி எப்படியெல்லாம் அடிகளுக்காக திருவிழாக்கள் பண்ணுவார் அப்படின்னு. அடிகளுக்காகத்தான் சாமி அங்க வந்த, அடிகளுக்காகத்தான் அங்க கோயில் கொண்டார். அவர் என்ன பண்றாரு, 300 பிராமணர் கொண்டு வந்தார். விப்பிரர்னு பேர் அவங்களுக்கு, நம்பியார்னு பேர், நம்பியார் விப்பிரர். அவங்கதான் பூஜை பண்ணுவாங்க 300 பேர். அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் கத்துக் கொடுக்கணும். பாடம் இப்ப உள்ள பள்ளிக்கூட படிப்பல்ல, வேத ஆகமம். அதை கத்துக் கொடுக்க சாமியே வர்றார். சப்தநாத உபாத்தியாயர் அப்படின்னு பேர்ல சப்தநாதம் கத்தி சொல்லுவார் பாடத்தை. அவர் கூட வர்றது விநாயக பெருமான், அவருக்கு வித்யா கணபதினே பேர். அப்ப உடம்பு கூட வருவார், பிரியாம வருவார். அந்த ஊர்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் விநாயகர் சிலர். பெருந்துறையில பாட்டு கத்து கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன நாங்க தட்சணை கொடுக்கணும், பானம் கத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு. எனக்கு என்னடா வேணும், ஒரு புழுங்கலரிசி சோறு, பாயக்காய் குழம்பு, சுண்டல் இருக்காரா, அரைக்கிற சுண்டல் கொண்டு வந்து போய் போதுண்டு சாமி. இப்படியே சாப்பிட்டு 300 பிராமணருடைய குழந்தை கத்து கொடுத்துருக்காரு. லுண்டா கண்ணு எப்பயோ நடந்த கதை, அது சமீபம் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. லுண்டா கண்ணு ஒரு குறுநில மன்னன், கௌமார பாண்டியங்கிற ராஜாவுடைய ஆட்சி காலத்துல இவன் அந்த அண்ணனர்களை ஏமாற்றி அவங்களுடைய இந்த பத்திரங்களெல்லாம், மனை பத்திரங்களெல்லாம் பறிச்சுக்கிறான். அவங்களால வீட்டை விட்டு விரட்டி தன்னுடைய மக்களை போய் குடியேற்றான். அந்த 300 பேரும் வீடு இழந்து வாழ்விழந்து பத்மநாதசாமி நீதான் கதின்னு விழுறாங்க. அப்ப வர்ற சத்தநாத உபாத்தியார், இவ்வளவுதானே, என்ன பிரமாதமான வேலை, உங்களுக்காக நான் வழக்காரன் வாங்குன்ற நேர ராஜா கொண்டு வர. ராஜா வந்துடுற, குறில மன்ன வந்துடுறான். ராஜா அந்த நீதி பரிபாலனைப்படி சொல்ற, ஆட்சி ஆவணம் அயலார் சாட்சி மூன்றுல ஒன்ற காட்டன்கள் பிராமணத்துல சொல்றாங்க. ஆட்சி இப்ப எங்கள்கிட்ட இல்ல, அவன் தான் புடிக்கிட்டானே, ஆவணமே எங்கள்கிட்ட இல்ல, அதையும் பறிச்சுக்கிட்டான். சாட்சி உண்டு, யாரும் சொல்ல முன் வர மாட்டாங்க, சொன்னா இவன் கொண்டுடுவான். இந்த லுண்டாக்கள் எனக்கு ஆட்சியும் இல்ல, ஆவணமும் இல்ல, அயலார் சாட்சியும் இல்ல, நாங்க என்ன பண்றது. உன்னை லுண்டாக்கனை பார்த்து ராஜா கேக்குறாரு, அவங்க மூணு இல்லேன்னு சொல்லிட்டாங்க, நீ அனுபவத்துல ஏதேனும் உண்மை இருந்தா இந்த பகுதிய, இந்த பகுதியில ரொம்ப நாளா இருக்கிறதா சொல்ற, இந்த பகுதியில உனக்கு அனுபவத்துல பெற்ற ஏதேனும் உண்மை இருந்தா சொல்லு அப்படின்னு கேக்குற ராஜா கேக்குறான். லுண்டாக்கன் சொல்றான், அங்க தண்ணியே வராது, எவ்வளவு ஆணை வெட்டினான். அவன் சொல்றான் அனுபவத்தை, ரெண்டு பனை மரம் அளவு வெட்டினாலும் மண் வெட்டினாலும் நீர் வராது. இந்த இருக்கிற சத்தநாத உபாத்தியார் கொல்லுன்னு சிரிக்கிறது. இந்த முகூர் விபர பிராமணர்லாம் ஒரே கோபம், என்னையாவது நம்ம வீட்டுல விழா புடைக்க சாப்பிட்டுட்டு இந்த வாத்திய நம்ம கட்சியை தூக்கம் பண்ணாம செஞ்சிருவோம் போல இருக்கே, இவன் எதுக்கு சிரிக்கிறான். அரசர் பாக்குற, நீங்கள் எதுவும் சொல்றதுக்கு இருக்கிறதா, இருக்கிறதா என்ன இல்ல, தோல் மண்ணு வெட்டிய வச்ச இடத்துல தண்ணி வருமேங்கிறார் யாரு, இந்த சத்தநாத உபாத்தியார். இல்லுண்டாங்கிறது ரொம்ப சந்தோஷம், நம்ம கட்சி ஜெயிச்சிருத்து, எதிர்கட்சிக்காரனு இயலாத ஒன்றை இயலும்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியா அப்படிங்கிறார். சத்தநாத உபாத்தியார் கூப்பிடுற லுண்டாக்கன, வா மண்வெட்டி இருக்கா எடுத்துனுவான். எந்த இடத்துல வெட்டணும், ஒரு உயரமான இடத்துல காட்டணும், ரொம்ப உயரமான கையா வெட்டிய மண்வெட்டி என்ன கையில வச்சுட்டு கீழே வைங்கிறார். வைக்கிறான், ஈஸ்வருடைய ஆகாயம் அங்க வந்து பாயுது. அவன ஒரே அதிர்ச்சி, மூஞ்சில வந்து தெருக்கிது. உன்னை இந்த இடத்துல இப்படி ஆயிட்டா, வேற இடத்துல வெட்ட, தோன்றின இடத்துலலாம் வெட்டான், தோன்றின இடத்துல நீர் வெள்ளம், 64 இடத்துல வெட்டான். ஈஸ்வர் மதுரையில நிகழ்த்தினாரே 64 திருவிளையாடல், அத்தனையும் அருவெள்ளமாக வந்து பாய்கிறது. ஆகவே இந்த காரணம் பற்றியும் அந்த தலத்துக்கு பெருந்துறை என்பது பெயர். நமக்கும் நான் மீண்டும் சொல்றேன், வினையெல்லாம் உண்மையான பக்தியோட போகணும். அவர் திருவடிய நினைச்சுக்கிட்டு போகணும், அவர் திருவடிய மட்டும் நினைச்சுக்கிட்டு போகணும். அங்க கோபம் குரோதம் பகை, நான் அவரே சொல்ற, கோபப்படுறதுக்கு காலம் இல்லைங்கிற, விடுமின் மிகவோ காலம் உடையானடிக்கு நல்ல சொல்றார் பாருங்க. சில பேர் சொல்றாங்க, நான் தனியாவே கூப்பிட்டுப்பேன், கூட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம், கூட்டத்தோட நான் டூ அப்படிங்கிறாங்க. சொல்றாரு, பெருஞ்சாத்தோடு பெரும் கூட்டமா தான் போக முடியும், தனியா போனா சிவபுரம் கதவு திறக்காது. அங்க கூட சொல்றாரு, அடைவோம் நாம் போய் சிவபுரத்து அணியார் கணவது அடையாமேயே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் இப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல சொல்றார் விடுமின் வெகுளி வெட்கை நோய் உப்பமா இருக்கு பாருங்க வெகுளி கோபம் வெட்க ஆசை ஆசை கோபத்தை என்ன சொல்றார் நோய் அப்படிங்கிறார் நல்ல கவனிங்க எனக்கு ஒரு வியாதி ஒரு வாரமா காய்ச்சல் ஒரு வாரமா இருமல் மருத்துவ விடுதிக்கு போனேன் ரெண்டும் சரியா போச்சு நான் மகிழ் வேணா மருந்து வேணா அப்படிங்க ஐயோ என்னை விட்டு காய்ச்சல் போயிட்டு எனக்கு இனிமே யார் சொன்ன என்னை விட்டு இருமல் போயிடுத்து இனிமே எனக்கு என்ன அப்படி யாரும் நினைப்போமா மகிழ்ச்சி அடைவோம் என்ன சொல்ல வரேன்னா கோபத்தையும் ஆசையையும் பாம்பு சட்டைய உரிப்பது போல உரிச்சு தூக்கி எறியணும் எங்க திருப்பெருந்துறையில நம்ம எல்லாம் ஒரு பிரதிஜை பூண வேண்டும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் இனி என் வாழ்விலே திருவேடம் கண்ட இடத்திலே வணங்குவேன் அதே அவர் தான் சொல்ற நிறைய செய்திகள் இருக்கு சின்ன சின்ன சின்னதை சொல்லிட்டு போயிடுறேன் மாறி நின்று என கிடக்கிடல் தனையை என் மதியிலே மடநெஞ்சே தேரையின் சிக்கன சிவனவன் திரள் தோழ்மேலு அடியார் தோல் மேலும் அரணார் தோல்ல நம்ம நீர் பார்க்க முடியாது அடியார் தோல்லதான் நீர் பார்க்கலாம் அரணார் எங்க பார்க்க முடியும் அவர் சில விக்கிரமா தானே இருக்கார் அடியார் தோல்லதான் நீர் பார்க்க முடியும் உடனே சொல்ல நெஞ்சு உருகி வணங்குன்றார் இந்த மாதிரி வணங்குறவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல அப்படி வணங்கலாம என்ன செய்யணும்னு சொல்ற உடம்பு கீறிக்கோ கீறின் நிலை கெடுவதும் பரிசு இது கேட்கவும் கில்லேனே இதுக்கு விளக்கம் அவரே சொல்றார் திருக்கோவையார்ல இந்த திருநீர் இருக்கு பாருங்க இது அம்மை பராசக்தியினுடைய வடிவம் இத பார்த்த உடனே கை கூப்பிட்டோம்னா உள்ளத்துல போய் அந்த வடிவம் நிற்கும் அந்த வடிவம் அதாவது பராசக்தி வடிவம் உள்ளத்துல நின்னதுன்னா அந்த உயிர் ஈட்டிய வினையெல்லாம் நெருப்புல போட்ட பஞ்சு போல சாம்பரா திருநீற்று தொழும்பு என்பது அதுதான் நாம திருநீர் அணிந்தது பெரிதல்ல அது முதல்ல அணிந்தது நல்லதுதான் அன்றபிரார் சீரடியார் ஆகிறோம் அன்றபிரார் சீரடியார் ஆக்குவது திருநீர் தான் ஆன பிறகு நமக்கு மத்த அடியார்களை பார்க்கும் போது அவங்க எல்லாம் எஜமானர் அந்த உணர்வு வரும் அவங்க நம்ம சமம் இல்ல நமக்கு மேல அதே அடிகள் சொல்ற தவமே புரிந்திலன் தன்மலர் இத்தாது இறைஞ்சே தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சே அவனே பிறந்த அருவினையே சொல்ற பாருங்க சிவம் எங்க இருக்கு கேள்வி நின் அன்பர் உள்ளாம் சிவமே பெரு திரு கவனிக்கணும் தயவு பண்ணி கவனிக்கணும் தயவு பண்ணி கவனிக்கணும் அடிகள் எத்தனை அக்கறை நமக்கு தகாத வழியில போய் விழுந்துடக்கூடாது ஏன்னா சாமியை கும்பிடுறதுல கூட நெறிகள் பார்த்து தான் கும்பிடணும் அதனாலதான் சொன்னார் முன்னே முனியாகி என அடைய தவம் முயன்றான் முனிவரானவர் ஈசரை அடைய முயன்றவர் அதற்காக தவம் செய்தவர் கவனியுங்கள் முனிவரானவர் ஈசரை அடைய தவம் முயன்றவர் அதற்காக பெரும் தவங்கள் ஈட்டியவர் அவருக்கே சூழ்நிலை என்று சொன்னால் நாம கும்பிடுறோம்னு சொல்றோம் உரிய முறையில கும்பிடுறோமா திருவேடத்தை சிவமா பார்க்கிறோமா அதுக்கு ஒரு சான்று சொல்லிடுறேன் தட்டிமையும் பெற வேண்டும் சமிட்ட வேண்டாம் இந்த பிறப்பு அறுபடணும் உங்கள்கிட்ட பக்தி வேணும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல்லம் மலர் போல சொல்லிட்டு உன் அடியவர் தொகை நடுவே கவனியுங்கள் திருக்கோவில் சொல்ல கவனியுங்கள் உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே அப்பா ஈசனுடைய திருவடிவம் அடியார் நடுவுலதான் இருக்கு யோசனையா இருக்கு அருள் என்பது ஒரு பண்பு பண்புக்கு ஏது வடிவம் ஒரு இனிப்பு சாப்பிடுகிறோம் தித்திக்கிறது என்கிறோம் தித்திப்பு சுவைக்கு வடிவம் காட்ட முடியுமா என்ன கால் வலிக்கிறது என்கிறோம் அந்த வலியினால் வருகிற வேதனைக்கு வடிவு காட்ட முடியுமா என்ன ஆனால் சொல்லுகிறாரே அடியவர் தொகையிடவே ஓர் உருவாய திருவருள் இப்ப திருவருளுக்கு உருவம் எது என்று கேள்வி எழுகிறது அரசுகள் உதவிக்கு வருகிறார் உலகில் தொண்டர்கள் கூடினார் அண்ணே கூடி கவனியுங்கள், வார்த்தைகளை கவனிக்கணும். அடியாரை பார்த்த உடனே ஓடணுங்கிற அவங்கள நாடணும், அவங்கள நோக்கி ஓடணும். நீங்க இதை மாதிரி எங்கேயாவது இருக்காங்க சொல்ற ஓடி சென்று காண்டாலும் அதே உருவம்னு சொல்ற. அப்ப என்ன தெரியுது, திருவேடம் சிவனது உருவமாகும். இது சாத்திரம் சொல்றது, சிவஞான சித்தியா சிவஞான போதமும் சொல்லுது. தன்னுணர வேண்டி தன்னுணர தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னு இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார். இப்ப சொல்ற பாருங்க, சிவன்பால அன்புடையவங்களை நேசத்தார்னர், கும்பிடாதவங்களை பாசத்தார். கவனிச்சுக்கோங்க, தயவு பண்ணி கவனிச்சுக்கோங்க. வேடத்தை கும்பிடுறவங்க சிவன்பால் நேசத்தார், வேடத்தை கும்பிட மறுக்கிறவங்க உலகம் நோக்கிய பாசம். எப்படி இருக்கணும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்படி சொல்லி பாட்டுக்கு வருவான். உன்னுடைய திருவடிவமாகிய திருவேடத்தை அடியவர் நடுவில் காட்டி என்னையும் மீதி கொண்டாரு அப்படின்னார். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். மதிவான மகரிஷின்னு திறந்தார், கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மதுரை போற வழியில பஞ்சபூர்னு ஒரு ஊர் வரும், அங்கதான் இருந்த. அவர் பேர் மதிவான மகரிஷி. பெருசா ஆசிரமம் கட்டி வாழ்ந்தார், நிரம்ப தவம் எல்லாம் பண்ணுவார், மூச்சு அடக்குவார், பேச்சு அடக்குவார், என்னமெல்லாம் பண்ணுவார். அப்புறம் ஒரு நாள் திருப்பெருந்தூர் போயிட்டார். யாரே மதிவான மகரிஷி, அடிகள் பெருமான் அமர்ந்திருக்காங்க. இந்த மகரிஷிகள் தெரியல, மகரிஷியின் பேச்சையும் மூச்சையும் அடைஞ்சதே தவிர ஐமூலங்கள் அடக்கல, ஆசை அடக்கல. அவர்கிட்ட போய் சுவாமி வணக்கம் அப்படிங்க, யார்கிட்ட அடிகளார். அடிகளாருடைய திருஷ்டி அவர் வால் படுது. சரி யாரு கேக்குற, நானா என்னை பத்தி தெரியல உங்களுக்கு, என்ன எப்படி கேக்குற, மதிவான மகரிஷி பஞ்சபூர் கிராப்பட்டி அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன உங்களுடைய தொழில், பட்டியலாம் விட்டுட்டேன் பார்த்தா தெரியலையா, இப்படிதான் கேள்வி கேள்வி வந்து பதில் வருது. சாமி என்னத்த பட்டினியர், நான் பரமேஸ்வரனை கும்பிடுவேன், காலத்து போயிருக்கேன், கைலே போயிருக்கேன், குமரி போயிருக்கேன், கருக்குன்று போயிருக்கேன், பாஞ்சியம் போயிருக்கேன், மரங்கள் போயிருக்கேன், அடிக்கின்றே மணிவானம் பின்னி எடுக்கிற சொல்ற. பற்றாங்கதையத்தி பற்றும் பற்றாங்கதை பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கூப்பிடுறார். அறிவானா கெடுவி ஓடி வந்தீங்க, நடந்துவான்னு சொல்ல ஓடி வந்தீங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், மதிவானம் என்ன சாமி இப்படி பண்றேன், நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், சாமியை கும்பிடுறேங்கிறேன், பற்றுகளை விட்டுட்டேங்கிறேன், என்னை போட்டு இந்த படுத்து படுத்துறதுல நியாயம் தானா, நம்ம இன்னொன்னு நினைச்சுதான் உங்களை பார்த்து வணங்க வந்தேன், என்ன போட்டு இப்படி பசினம் கொண்டா நான் என்ன பண்ணுவா. இப்போ முறை சரியல்ல, தெற்றார் சடை முடியான் மண்ணு திரு பெருந்துரை இறை சீர் கட்டு. ஈசனை பத்தி உனக்கு தெரியுமா, அதான் எனக்கு தெரியாது. கல்லா நெஞ்சின் இல்லா ஈசன் தெரியாதா, கல்லாதார் மனத்தனதா கடவுள் கற்றார்கள் உற்றுவோரும் காதலான் தெரியாதா, கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயே தெரியாதா, எதுவுமே தெரியாத சுவாமி மணிவான கற்று. இங்க பாருங்க ஒரு கூட்டம் நிக்கிது, நூற்றுக்கார மண்டபத்தை போய் பா, அவங்க எல்லாம் யார் தெரியுமா, ஈசன் கடல் பேணினவர் கற்று ஆங்கு அவன் கடல் பேணினவரும் கூடுவின் கூடுவின்னு சொல்லிட்டு ஓடிவிடக் கூடாது, கலந்து அன்பினால் கலந்து அருளோடு கூடுக என்று முடித்தார் என சொல்லி. இந்த அளவிலே ஏழை தொழும்படி எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கு நீதித்தேன், இந்த ஒன்றும் போதான் ஆயேனையும் கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீர் இட்டன்பொருடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினுடு இரண்டும் அறியேனையே என்று நான் சொல்ல வேண்டிய பாடலை அவர் பண்ணிவிட்டார். கத்தறியே கலையானம் கசிந்து உருகே ஆயிடினும் மற்றறியே பிரதெய்வம் என சொல்லி தேனூரும் வாசகங்கள் அறுநூறும் திருக்கோவை நானூறும் அமுதூரும் ஒழிந்தருளும் வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசக நாயனார் மலர்த்தால் வணங்கி ஆண்டுதோறும் திருமுறைக்கு விழா எடுக்கும் திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார்